வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: அன்புக்குரியவர்களே, எண்ணாகமம் 10 அதிகாரத்திலே எக்காலத்தை சப்தமாய் ஓதும் போது இஸ்ரவேல் மக்கள் ஆசரிப்பு கூடார வாசலில் கூடி வந்து பின்பு தாங்கள் தங்கியிருந்த இடத்தை விட்டு தொடர்ந்து பிரயாணம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கோடிக்கணக்கான ஜனங்கள் தேவனை தேடாமல் உலகத்தின் காரியங்களில் மூழ்கி தெய்வ பயமின்றி வாழ்கிறார்கள். நாம் துதியை அதிகப்படுத்தும் போது இந்த ஜனங்கள் தேவனை தேடி ஓடி வருவார்கள், தொடர்ந்து பரலோகத்தை நோக்கி பயணம் செய்வார்கள்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ரெண்டு ராஜாக்கள் 14 அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாசுடைய 2 வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் ராஜ்யவாரம் பண்ணினான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பெயர் யோவதானாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதை போலல்ல, தன் தகப்பனாகிய யோவா செய்தபடியெல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். ராஜ்யபாரம் அவன் கையிலே சிறப்பட்ட போது அவனுடைய தகப்பனாகிய ராஜாவை கொன்று போட்ட தன் ஊழியக்காரரை கொன்று போட்டான். ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படாமலும், பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்படாமலும், அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் கொலை செய்தவர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். அவன் உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 10,000 பேரை மடங்கடித்து யுத்தம் செய்து சேலாவை பிடித்து அதற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற யொக்தியேல் என்னும் பெயரை தரித்தான். அப்பொழுது அமத்சியா யெகூவின் குமாரனாகிய யோவாகாசின் குமாரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லச் சொன்னான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி, லீபனோனில் உள்ள முட்செடியானது லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை நோக்கி, நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று சொல்லச் சொல்லிற்று. ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முட்செடியை மிதித்து போட்டது. நீ ஏதோமியரை முறிய அடித்ததினால் உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. நீ பெருமை பாராட்டிக் கொண்டு உன் வீட்டிலே இரு, நீயும் உன்னோடே கூட யூதாவும் விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக் கொள்வானேன் என்று சொல்லச் சொன்னான். ஆனாலும் அமத்சியா செவிகொடாதே போனான். ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான். யூதாவில் உள்ள பெத்ஷிமேசிலே அவனும் யூதாவின் ராஜா அமத்சியாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்க்கிற போது யூதா ஜனங்கள் இஸ்ரவேலருக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். அகசியாவின் குமாரனாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவையோ இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் பெத்ஷிமேசிலே பிடித்து எருசலேமுக்கு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்ராயிம் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும் 400 முழ நீளம் இடித்து போட்டு கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட பொன் வெள்ளி யாவையும் சகல பனிமுட்டுகளையும் கிரியிருப்பவர்களையும் பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். யோவா செய்த மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய வல்லமையும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவோடு யுத்தம் பண்ணின விதமும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாஸ் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய எரோபெயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாகாஸ் மரணமடைந்த பின் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா 15 வருஷம் உயிரோடு இருந்தான். அமத்சியாவின் மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. எருசலேமிலே அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினார்கள். அப்பொழுது லாகீசுக்கு ஓடிப்போனான். ஆனாலும் அவர்கள் அவன் பிறகே லாகீசுக்கு மனுஷரை அனுப்பி அங்கே அவனை கொன்று போட்டு குதிரைகள் மேல் அவனை எடுத்து கொண்டு வந்தார்கள். அவன் எருசலேமில் இருக்கிற தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். யூதா ஜனங்கள் யாவரும் 16 வயதுள்ள அசரியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு இவன் ஏலாதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கிக் கொண்டான். யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் 15 வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யெரோபெயாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்த நேபாத்தின் குமாரனாகிய யெரோபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. காத்தே பேர் ஊரானாகிய அமிதா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்துக் கொண்டான். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைப்பட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். இஸ்ரவேலின் பேரை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோவாசின் குமாரனாகிய யெரோபெயாமின் கையால் அவர்களை ரட்சித்தார். யெரோபெயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும், அவன் யுத்தம் பண்ணி யூதாவுக்கு இருந்த தமஸ்குவையும் ஆமாத்தையும் இஸ்ரவேலுக்காக திரும்பி சேர்த்துக்கொண்ட அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யெரோபெயாம் இஸ்ரவேலின் ராஜாக்களாகிய தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய சகரியா. எசேக்கியேல் 4 அதிகாரம். மனுபுத்திரனே, நீ ஒரு செங்கலை எடுத்து அதை உன் முன் வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரைந்து அதற்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதில் இடிக்கும் யந்திரங்களை வை. மேலும் நீ ஒரு இருப்பு சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இருப்பு சுவராக்கி அது முற்றுகையாய் கிடக்கும்படிக்கு உன் முகத்தை அதற்கு நேராய் திருப்பி அதை முற்றுகை போட்டுக் கொண்டிரு. இது இஸ்ரவேல் வம்சத்துக்கு அடையாளம். நீ உன் இடது பக்கமாய் ஒரு கழித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒரு கழித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் எண்ண கட்டளையிட்டேன். 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒரு கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். நீ எருசலேமின் முற்றுகைக்கு நேராக திருப்பிய முகமும் திறந்த புயமுமாக இருந்து அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு. இதோ நீ அதை முற்றுகை போடும் நாட்களை நிறைவேற்று மட்டும் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்தில் புரளக்கூடாதபடிக்கு உன்னை கயிறுகளால் கட்டுவேன். நீ கோதுமையையும் வாட்கோதுமையையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் திணையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒரு கழித்து படுக்கும் நாட்களுடைய லக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக. நீ சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறையாயிருக்கும். அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுவாயாக. தண்ணீரையும் அளவாய் ஹின் என்னும் படியில் 1/6 குடிப்பாய். அப்படி நாளுக்கு நாள் குடிப்பாயாக. அதை வாட்கோதுமை அடையை போல் சாப்பிடுவாயாக. அது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக. அதற்கு ஒத்தபடியே இஸ்ரவேல் புத்திரர் நான் அவர்களை துரத்துகிற புறஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை, தானாய் செத்ததையாவது பீருண்டதையாவது நான் என் சிறு வயது முதல் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை, அருவறுப்பான இறைச்சி என் வாய்க்குட்பட்டதும் இல்லை என்றேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, பார், மனுஷ கஷ்டத்தின் வரட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டுச்சாணி வரட்டியை கட்டளையிடுகிறேன், அதனால் உன் அப்பத்தை சுடுவாயாக என்றார். பின்னும் அவர், மனுபுத்திரனே, இதோ அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையவும் அவனவன் திடுக்கிடவும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே வாடி போகவும் நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்கிறேன். அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோட சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே.
1: 2 கொரிந்தியர் 12 அதிகாரம். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3வது வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அந்தியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். மேன்மை பாராட்டி புத்தியினனாயினேன். நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாயிராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாயிருந்ததே. அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். இதோ உங்களிடத்திற்கு 3வது தர வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அப்படியாகட்டும், நான் உங்களுக்கு பாரமாய் இருக்கவில்லை. ஆனாலும் உபாயமுள்ளவனாய் இருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம். நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாயாவது உங்களிடத்தில் பொழிவை தேடினதுண்டா? தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா? நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம், பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும், நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோவென்றும், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும், மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் ரெண்டு கொரிந்தியர் 13 அதிகாரம். இந்த 3 தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். நான் 2 தரம் உங்களிடத்தில் இருந்தபோது சொன்னது போல, இப்பொழுது தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்பவிட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்களல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போலிருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனதால் இடித்து போடவல்ல, ஊந்த கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்,

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 28வது சங்கீதம் 7வது வசனம். என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நீங்கள் எவற்றிலெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபித்து வந்தீர்களோ அந்த ஜெபங்களுக்கு இன்றைக்கு இரட்டிப்பான பதிலை பெற்றுக் கொள்ளும்படி செய்கிற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் பல சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். அவற்றில் சில கடக்கவே முடியாததாயும் அதற்கான சாத்தியங்கள் ஏதும் இல்லாமலும் கலங்கிய நிலையில் மனம் சோர்ந்து போய் என்ன செய்வதென்று தெரியாதவர்களாய் நீங்கள் பெற நினைக்கின்ற காரியங்களுக்கு வழிகளையும் பதில்களையும் தயவுகளையும் பலனையும் வேண்டி கண்ணீருடன் புதிய விடியலை நோக்கி காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களின் காத்திருப்புகளுக்கு கர்த்தர் பதிலை தருகின்றார். உங்களின் குழப்பங்களுக்கு தீர்வை கொடுக்கின்றார். வழி தெரியாமல் இருக்கின்ற காரியங்களுக்கு ஆலோசனைகளை தந்து வழி நடத்துகின்றார். ஆனால் இவை எல்லாவற்றையும் உங்களுக்காய் செய்து நிறைவேற்றப் போகின்ற கர்த்தரிடத்தில் உங்களின் நம்பிக்கையை வையுங்கள். சூழ்நிலைகளின் மேல் உள்ள உங்கள் கண்களை வைக்காமல் கர்த்தரின் மேல் நோக்கமாய் இருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள் என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாயிருந்து உங்கள் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவிவிசுவாசங்களை களைந்துவிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார், வாசல்களை திறந்து கொடுப்பார், வாழ்வளிப்பார், வாழ வைப்பார். வார்த்தை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யாக்கோபை குறித்து பார்க்கின்றோம். யாக்கோபு தன் தகப்பனின் ஆசீர்வாத வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு முழு நிச்சயமாய் வார்த்தைகளின்படி தாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று உறுதியான மனதை உடையவனாய் வெறுங்கையனாய் தன்னந்தனியனாய் பயணப்பட்டான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். இரு பரிவாரங்களை உடையவனானான். இவைகளெல்லாம் யாக்கோபின் வாழ்க்கையில் நிறைவேற காரணம் என்ன? அப்படி என்னதான் கர்த்தரிடத்தில் ஜெபித்திருப்பான் என்றால் யாக்கோபு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்றான். தேவரீர், நீர் என்னோட இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்தருளும் என்று தன் வழியை கர்த்தரிடத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுத்தான். இவைகளெல்லாம் அடிப்படை தேவைகள், தன்னாலே பெற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் அவைகளையும் கர்த்தரே தனக்கு சந்திக்க வேண்டும் என்ற விசுவாசம் வைக்கின்றான். கர்த்தர் வாய்க்க பண்ணினார். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம் என்பதை யாக்கோபு அறிந்திருந்தான். தன் வழியை ஒப்பு கொடுத்தான். முடிவில் யாக்கோபு சொல்லும் பொழுது, தேவரீர், நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். நீ காண்பித்த தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று விதமாய் கர்த்தரிடத்தில் தன் வழிகளை ஒப்பு கொடுத்து தனக்கு எதிராய் வந்த சகல சூழ்நிலைகளையும் வெற்றி பெற்றான் என்று நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியாக உறவுகளால், நண்பர்களால், உடன் பிறந்தவர்களால் கைவிடப்பட்டு காயப்பட்டு தள்ளப்பட்டும் சில சரீரத்தில் உண்டான வியாதியினால் மனக்கலக்கத்துடனும் வேறு சில பொருளாதார பற்றாக்குறைவினாலும் கடன் பிரச்சனையினாலும் மனக்காயங்களுடன் விரக்தியுடன் மற்றும் சில நீண்ட நாள் ஜெபித்தும் பதிலில்லையே, எந்த வழியும் நமக்காக திறக்கப்படவில்லையே என்றும் கண்ணீரோடு கர்த்த சமூகத்தில் நித்தமும் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவித்திட அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் ஊடாய் கடந்து போய்கொண்டு இருந்தாலும் உங்கள் வழிகளை கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக உள்ள மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவனோ பனையைப் போல் செழிப்பான் என்ற வார்த்தைகளை சொன்ன கர்த்தர் அதன்படி நடத்தி உங்களை கைவிடாமல் காப்பார் என்பதை விசுவாசியுங்கள். இன்றைக்கும் நீங்கள் நினைக்கலாம், நான் வெறும் கையோடு கோலும் கையும்

0: இருக்கிறேனே என்று. ஆனால் கர்த்தர் வாக்குப்பண்ணினதை நிறைவேற்றும்படி உங்களை இரு பரிவாரங்களுடன் ஆசிர்வதிக்க வாஞ்ச உள்ளவராய் இருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு பகையாய் எழும்பின மனிதர்களையும் உங்களோடு சமாதானம் பண்ணிக்கொள்ளவும் உங்கள் பலவீனத்தில் வியாதியில் விடுதலையையும் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனையும் எவற்றிலெல்லாம் ஏமாற்றப்பட்டீர்களோ அவற்றில் இன்றைக்கு இரட்டத்தனையான பலனை பெற்றுக்கொள்ளவும் எந்த காரியத்தின் நிமித்தமாய் குழப்பத்துடன் காணப்படுகிறீர்களோ அவற்றுக்கு ஆலோசனைகளையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். என் இருதயம் கர்த்தரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்காய் தேவன் ஒத்தாசைகளை அனுப்பி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. நீண்ட நாட்களாய் காத்திருந்த காத்திருப்பில் பதில் கிடைக்காமல் சோர்வுற்று தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா? பதிலேதும் வரவில்லையே. முயற்சி செய்த காரியங்கள் எல்லாம் முடியாமல் போனதே, அசைவற்று காணப்படுகிறதே என்றும், இனி வரும் நாட்களில் நாம் எப்படி சமாளிப்பது, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் காணப்படுகிறதே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு ரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திருக்கிற உங்களுக்கான ஒரு நற்செய்தியை கர்த்தர் அறிவிக்கின்றார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு நான் ஒத்தாசை அனுப்புவேன் என்றும் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே இன்றைய நாள் நீங்கள் கடந்து போகின்ற எந்த கடினமான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், கடக்கவே முடியாததாக இருந்தாலும், அவைகளில் ஒத்தாசைகளை தயவுகளை பெற்றுக்கொள்ள செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக ராஜாவிடம் தான் விடுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டி விண்ணப்பிக்கின்றார். ராஜாவோ அவனுக்கு வேண்டிய நாட்கள் வரையில் விடுப்பையும் அதோடு கூட நதியை கடந்து செல்வதற்கு வேண்டிய கடிதங்களையும் நெகேமியா தங்க போகிற வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் அலங்கத்தின் வேலைக்கான பொருட்களையும் அதை பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரபூர்வமான கடிதங்களையும் கொடுத்து அனுப்பி தயவு செய்து வழி அனுப்புகிறதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக தேவைகள் இருக்கலாம். நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களான அதிகாரியிடமிருந்து நல்ல பதிலையும் மேலும் சிலர் பணியிடங்களில் ஆலோசனைகள், தீர்க்க முடியாத பேச்சுவார்த்தைகள், கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களுக்காக தேவனிடத்தில் என் காரியங்கள் எப்பொழுது கைகூடி வரும், நல்ல பதிலை நான் எப்பொழுது பெற்றுக்கொள்வேன், காலதாமதமாகிற காரியங்களில் எப்பொழுது ஒரு நல்ல முடிவு உண்டாகும் என்றெல்லாம் பல கேள்விகளோடு விடாய்த்து போய் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் இன்றைக்கே ஒத்தாசைகளை அனுப்பி உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் ஜெபித்ததற்கும் அதிகமாய் உங்களுக்கு பதில் செய்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் போகின்ற இடங்களிலெல்லாம், கையிட்டு செய்கிற காரியங்களிலெல்லாம் கர்த்தரின் கரம் அதிசயங்களை செய்தும் உங்களின் பிரயாசங்களில் பணிகளில் எல்லாம் கர்த்தருடைய கரம் நன்மையானவைகளை காணச் செய்தும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தயவுள்ள வாசல்களையும் ராஜரீக பாதையையும் கனிவான உள்ளங்களையும் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாள் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் கேட்கப்படுகிற நாளாயும், உங்கள் விருப்பங்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்ற நாளாயும் இந்த நாளை ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். வார்த்தை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: Recording in progress.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவனை நம்ப வேண்டிய இடத்தில் மனுஷரை நம்புகிறவர்களுக்கு ஜெயமில்லை, தேவனை நம்புகிறவர்களுக்கே எதிலும் குறைவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. மனுஷரை நேசிக்க கூடாது, அவர்களோடு பழகக்கூடாது என்று வேதம் சொல்லவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுக்கே முதலிடம் கொடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். சில தேவ பிள்ளைகள் கூட பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்போதுதான் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நினைக்கின்றார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஏனெனில் மனுஷர்கள் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப கழுவுகின்ற நீரில் நழுவுகின்ற மீனை போல மாறலாம். ஆனால் தேவனோ எப்பொழுதும் நம்மை கைவிட மாட்டார். எமக்கு வரும் இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவரை தூக்கி எடுத்து அரவணைத்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நாம் முழுமையான பற்றுதலை கர்த்தர் மேலேயே வைக்க வேண்டும். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேல் பட்டுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களை ஒன்றிலும் குறையுள்ளவர்களாக விடமாட்டார். எப்பொழுதும் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குபவர். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூட்டை போலவும் இருப்பாய். ஏசாயா 58:11. பிரியமானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கை வறட்சியாக இருக்கிறதா? வேலை இல்லை, வருமானம் இல்லை, ஜெபத்திற்கு பதில் இல்லை, எல்லாமே காய்ந்து போனது போல இருக்கிறதா? கர்த்தர் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், எப்பொழுதும் நடத்துவேன், நீங்கள் தனியாக வழி தெரியாமல் நிற்கவில்லை, உங்கள் கையை பிடித்து ஒவ்வொரு அடியும் நடத்துபவர் அவர்தான். மகா வறட்சியான காலங்களில் எல்லாரும் உங்களை விட்டு போனாலும், எல்லாம் வறண்டு போனாலும், அந்த வறட்சியிலும் கர்த்தர் உங்களை விடமாட்டார். உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். வயிற்றுக்கு மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்தின் ஆழமான ஏக்கத்தை, கண்ணீரை, பாரத்தை அவர் திருப்தியாக்குவார். பூக்கள் வறட்சியான நிலத்திலும் வளரும். அதே மாதிரி கர்த்தர் உங்களை இந்த வறட்சியான சூழ்நிலையிலும் மலர வைப்பார், செழிக்க வைப்பார். ஒரு நிமிடம் கண்ணை மூடி சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த வறட்சியில் என்னை நடத்தும், என் ஜெபத்தை கேளும். அவர் வாக்கு மாறாதவர், உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
3: கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே செப்டம்பர் 8 2026 செவ்வாய்க்கிழமை ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக அந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 40:29 சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அரும பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே சோர்ந்து போய் இந்த நாட்களிலே இருக்கிறீர்களா? நீங்கள் சோர்ந்து போயிருந்தால் உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை கூடாக நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகிறவன் தன்னுடைய சரீரத்தில் உள்ள சத்துவம் எல்லாவற்றையும் இழப்பதன் நிமித்தமும் தான் இந்த நாட்களிலே அவனுக்குள்ளே அந்த சோர்வு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதாவது சத்துவம் என்றால் அந்த சரீரத்தில் உள்ள பலன்கள், அந்த சரீரத்தினுடைய சக்திகள் எல்லாம் இந்த நாட்களிலே இழந்து இந்த நாட்களிலே பலன் கெட்டு போகிறதைத்தான் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அரும பிள்ளைகளே, வயசான காலங்கள் வருகிற வேளையிலே நம்முடைய சரீரம் தன்னுடைய பலத்தை இந்த நாட்களிலே இழக்கிறது. அதனாலே அடிக்கடி சோர்வுகள் இந்த நாட்களிலே வருகிறதை அங்கே பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவுடைய வேத வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்கிறாராம், முதலாவது பலனை கொடுக்கிறாராம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரெண்டாவது, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை இந்த நாட்களே தேவன் இந்த நாட்களே பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மரும பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே பாருங்கள், வெளிநாடுகளிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே சரீரத்திலே பலன் இல்லை என்றால் அதாவது வைட்டமின் டேப்லெட்ஸை எடுத்து பாவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, எத்தனை நாளைக்கு, எத்தனை காலங்களுக்கு, ஆனால் இந்த நாட்களிலே அந்த நாட்களிலே இருந்தவர்கள் அப்படியான காரியங்கள் ஒன்றும் இந்த நாட்களில் செய்யவில்லை. ஏனென்றால் அவர்கள் சோர்வடையாதபடி இந்த நாட்களிலே தைரியமாக இந்த நாட்களில் இருந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அதனால இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு ஒரு காரியத்தை இந்த நாட்களில் வெளிப்படுத்துகிறது என்னவென்றால், சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு பலத்தை கொடுத்து, அது மட்டுமல்ல அவனுக்கு சத்துவம் இல்லாதிருக்கிற வேளையிலே அவனுடைய சத்துவத்தை இந்த நாட்களிலே பெருக பண்ணி நடத்துகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சோர்வு, பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், பணப்பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இப்படியான சில காரியங்கள், பிள்ளைகளை குறித்து கவலைகள், இப்படியான காரியங்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சோர்வை இந்த நாட்களிலே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அந்த சோர்வு இந்த நாட்களிலே நம்முடைய சரீரத்தை பலவீனம் அடைய செய்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் நிமித்தம் இந்த நாட்களிலே நாங்கள் சோர்ந்து போய் பலனற்றவர்களாக இந்த நாட்களிலே தள்ளாடி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அங்கு மிங்குமாக அலைந்து திரிந்து இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் நாங்கள் கெடுத்து கொள்ளுகிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? மகனே மகளே, என்னிடத்திலே இந்த நாட்களிலே வாருங்கள், நான் உங்களுக்கு பலத்தை தருகிறது மட்டுமல்ல உங்களுடைய சத்துவத்தை இந்த நாட்களில் நான் உங்களுக்குள்ளே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். முதலாவது நீங்கள் மெய்யான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டடையுங்கள் என்பதுதான் இன்றைக்கு சொல்லக்கூடிய காரியமாக இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களிலே மெய்யான தேவனை கண்டறிய முடியாதபடி இந்த நாட்களிலே தங்களுக்கு இஷ்டமானபடி தேவர்களை ஆராதித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் கர்த்தர் ஒருவர் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே இந்த நாட்களிலே மெய்யான தேவன். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிறவரும், எந்த மனுஷனையும் விடுவிக்கிறவரும், எந்த மனுஷனுக்கும் இந்த நாட்களில் உதவி செய்கிறவருமா இந்த நாட்களில் இருக்கிறார். அதனாலே அவரிடத்திலே திரும்புங்கள். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் இந்த நாட்களிலே அவரிடத்திலே நாங்கள் திரும்பி அவரிடத்திலே வருகிற வழியிலே தேவன் நம்மை பலப்படுத்தி இந்த நாட்களிலே நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணி இந்த நாட்களிலே நடத்துவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். அப்பொழுது தேவன் இந்த நாட்களிலே உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறது மட்டுமல்ல குடும்பத்தின் சிறையிருப்புகளை இந்த நாட்களிலே தேவன் திருப்ப வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மனுஷனிடத்திலே இல்லை, கர்த்தரிடத்திலே நாங்கள் திரும்புகிற வழியிலே கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
4: நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
1: Recording stopped.

0: Recording in progress.
1: ഗുഡ് മോർണിംഗ്. എന്നെ ആണ്ടവരും രക്ഷകരുമായ യേശു ക്രിസ്തുവിക്ക് എല്ലാ മഹിമയും ചെലുത്തി ദൈവസിദ്ധത്തിൻപടി ദേവനുടൻ ചില നിമിടങ്ങൾ എൻ്റെ இந்த വേദ வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, அவர் சொன்னதையே நீங்களும் சொல்லுங்கள். ஆரம்ப வசனமாக எபிரேயர் 13:5-6, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவன் நமக்கு வேத வாக்கியங்களை வெறும் தகவலுக்காகவோ, உத்வேகத்திற்காகவோ அல்லது ஒழுக்க நெறியோ போதனைக்காகவோ கொடுக்கவில்லை. வேத வாக்கியங்கள் நிச்சயமாக நம்மை கட்டி எழுப்பி நமக்கு போதிக்கின்றன. ஆனால் தேவன் நம்மோடு பேசுவதற்கான இறுதியான நோக்கத்தை குறித்து எபிரேயர் 13:5-6 நமக்கு ஒரு ஆழமான வெளிப்பாட்டை தருகிறது. அவருடைய வார்த்தை எதை பற்றி பேசுகிறதோ அதையே நமக்குள்ளும் நமக்காகவும் உண்டாக்குகிறது. இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நான் விளக்குகிறேன். 5ஆம் வசனத்தில், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே என்று கூறிய பிறகு 6ஆம் வசனம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் என்று கூறுகிறது. இந்த வரிசையை கவனியுங்கள். நீங்கள் சொல்லும்படியாக அவர் சொன்னார். இது கிறிஸ்துவ வாழ்க்கையின் மிக முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்றாகும். தேவன் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதன் காரணம், நீங்கள் அதை உங்கள் ஆவிக்குள் ஏற்றுக்கொண்டு, உங்கள் இருதயத்துக்குள் ஏற்றுக்கொண்டு அவரோடு உடன்பட்டு அதையே பேசுவதற்காகத்தான். ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்தவத்தில் நாம் தேவனுடைய மொழியை பேசுகிறோம். அவருடைய வார்த்தையை தைரியமாக அறிவிக்கிறோம். நாம் சொல்வதை பெற்றுக்கொள்கிறோம். தேவன் ஏற்கனவே தம்முடைய ஆவியினால் உங்களுக்குள் வாழ்கிறார். உங்களை வெறுமனே இயந்திரம் போல கட்டுப்படுத்துவது மட்டுமே அவருடைய விருப்பமாக இருந்திருந்தால் வேத வாக்கியங்களின் மூலம் அவர் உங்களோடு பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனால் தெய்வீக அனுபவத்திலும் அவருடைய வார்த்தையின் செயல்பாட்டிலும் நீங்கள் அவரோடு உடன்பட்டு பேசுவதன் மூலம் சுறுசுறுப்பாக பங்கெடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். விசுவாசம் இப்படித்தான் செயல்படுகிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்கள் ஆவிக்குள் ஏற்றுக்கொண்டு அதை உங்கள் வாயினால் பேசுகிறீர்கள். உங்கள் ஆரோக்கியம், உங்கள் எதிர்காலம், உங்கள் பொருளாதாரம், உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் அவருடைய சத்தியத்தை பேசுகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாயில் இருக்கும் தேவனுடைய வார்த்தை தேவனே பேசுவதாகும். அவருடைய வல்லமை உங்களுக்காக செயல்பட தொடங்கி சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைக்கிறது. அநேகர் தேவனுடைய வார்த்தை தங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை சொல்வதில்லை. நீங்கள் அதை தைரியமாக அறிக்கையிடும் போதுதான் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலும் சூழ்நிலைகளிலும் செயல்திறனுள்ளதாகிறது. ஆகவே எப்பொழுதும் ஜீவன், வெற்றி, நீதி, ஆரோக்கியம், செழிப்பு மற்றும் ஆளுகையை பேசுங்கள். இதுவே வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியமாகும். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, நான் வாழ்வதற்கும் தைரியமாக பேசுவதற்கும் உமது வார்த்தையை எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்க்கையை குறித்த உமது சத்தியத்தோடு உடன்பட்டு நான் பேசுகிறேன். உமது வார்த்தை என்னில் வல்லமையாய் பெருகி ஜெயம் கொள்ளுகிறது. என் வாழ்க்கை உமது வார்த்தையால் வழிநடத்தப்படுகிறது. நான் தொடர்ந்து வெற்றியிலும் விசுவாசத்திலும் ஆளுகையிலும் மகிமையிலும் நடக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 7th of September 2026, and the topic for today is Say What He Said. Opening scripture is taken from Hebrews 13:5-6. Let your conversation be without covetousness and be content with such things as ye have. For he hath said, I will never leave thee nor forsake thee. So that we may boldly say, The Lord is my helper, and I will not fear what man shall do unto me. God didn't give us the scriptures merely for information, inspiration, or moral instruction. While the scriptures certainly build and educate us, Hebrews 13 verses 5 to 6 gives us a profound insight into the ultimate reason God speaks to us. His word produces in us and for us what it talks about, and I'll explain how this works. After saying in verse 5, For he hath said, I will never leave thee nor forsake thee. Verse 6 says, So that we may boldly say, The Lord is my helper. Notice the sequence. He spoke so that you may speak. This is one of the most important principles in the Christian life. God gives you His word so you can receive it into your spirit and speak the same thing in agreement with Him. Hallelujah. So in Christianity, we speak God's language. We declare His word boldly, and we have what we say. God already lives in you by His Spirit. If His desire were merely to control you mechanically, He wouldn't need to speak to you through the scriptures. But He wants you to become an active participant in the divine experience, in the operation of His word, by speaking in agreement with Him. This is how faith works. You receive God's word into your spirit and voice it. You speak His truth concerning your health, your future, your finances, your family, and every area of your life. The word of God in your mouth is God talking. His power goes to work in your behalf, aligning circumstances in your favor. Many desire God's word to be fulfilled in their lives, but they don't speak it. Yet the word only becomes effective in your life and circumstances when you affirm it boldly. Therefore, always speak life, victory, righteousness, health, prosperity, and dominion. This is the secret of a triumphant Christian life. Hallelujah. Let's pray. Dear Father, thank you for your word given to me to live by and speak. I speak in agreement with your truth concerning my life, and your word prevails in me mightily. My life is regulated by your word, and I walk continually in victory, faith, dominion, and glory. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.
0: Recording stopped.

0: Recording in progress.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 8/9/2026 ஜெப விண்ணப்பம். தினமொரு தேசம், வனுவாட்டு. வனுவாட்டு என்பது தென் பசிபிக் பெருங்கடலில் ஓசியானியா பகுதியில் அமைந்துள்ள ஒரு அழகான தீவு நாடாகும். இத்தேசம் பெரும்பான்மையாக கிறிஸ்தவம், சுமார் 82% முதல் 83% வரை. பிரீஸ்பீட்டரியன் 27%, செவன்த் டே அட்வென்ச்சர் 15%, ரோமன் கத்தோலிக்கம் 12%, ஆங்கிலிக்கன் 12%. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட ஜெபிப்போம். வனுவாட்டு தீவு கூட்டங்களில் செயலாற்றும் அனைத்து சபைகளும் போதகர்களும் ஆவியிலும் உண்மையிலும் தங்களை இணைத்துக் கொண்டு சுவிசேஷ பணியில் தைரியமாய் நிற்க கிருபை செய்யும்படி ஜெபிப்போம். சபைகளில் நிலவும் பிரிவினைகள் நீங்கி தேவ அன்பு கிறிஸ்தவ ஐக்கியமும் பெருகவும், விசுவாசிகள் உலக பிரகாரமான சோதனைகளில் வீழ்ந்து போகாமல் தேவ வார்த்தையில் வேரூண்டவும் பலன் கிடைக்கவும் ஜெபிப்போம். தேசத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் கஷ்டப்படும் ஏழை எளிய மக்களின் கண்ணீரை கர்த்தர் காணும்படியும், அவர்களின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவை தங்கு தடையின்றி கிடைக்க தேவையான பொருளாதார வழிகள் திறக்கப்பட ஜெபிப்போம். இயற்கை சீற்றங்கள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு உள்ளூர் சபைகள் மூலமாகவும் நல்லுள்ளங்கள் மூலமாகவும் உதவிகள் சென்று சேர ஜெபிப்போம். நாட்டின் அதிகாரத்தில் இருக்கிற தலைவர்கள், அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஞானமும் பயபக்தியும் அருளப்பட ஜெபிப்போம். ஊழலற்ற முறைகள் உருவாகவும், பொதுமக்களின் நல்வாழ்வை முன்னிறுத்தி அவர்கள் எடுக்கக்கூடிய திட்டங்கள் மூலம் தேசத்தின் வறுமை நிலை மாறவும் ஜெபிப்போம். வனுவாட்டு நாட்டின் இளைய சமுதாயத்தினர் தேவனை சொந்த இரட்சகராக அறிந்து கொள்ளவும், தங்கள் இள வயதிலேயே தங்கள் சிருஷ்டிகரை நினைத்து நடக்கத்தக்கதாக ஞானத்தின் ஆவி அவர்கள் மீது இறங்க ஜெபிப்போம். போதைப் பொருள் பழக்க வழக்கங்கள், விபச்சாரம், வன்முறை, மது அருந்துதல் மற்றும் ஒழுக்கக்கேடான வழிகளிலிருந்து வாலிபர்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். வனுவாட்டு தேசத்தில் தீவு பகுதிகளில் வாழும் வாலிபர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் தரமான கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள், முறையான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தடையின்றி கிடைக்க ஜெபிப்போம். வனுவாட்டு தேசத்தில் கல்வித்துறையில் உள்ள பற்றாக்குறைகள் நீங்கி மாணவர்களின் திறமைகளை வளர்க்கக்கூடிய புதிய திட்டம் உருவாக்கப்பட ஜெபிப்போம். வனுவாட்டு தேசத்தில் நிலவும் வேலை வாய்ப்பின்மை நிலையை மாற்றி வாலிபர்களின் கல்வி தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற முறையான வேலை வாய்ப்புகள் பெறுகிற ஜெபிப்போம். வனுவாட்டு தேசத்தில் சுற்றுலாத்துறை, விவசாயம், மீன்பிடி தொழில் மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவும், வாலிபர்கள் தங்களின் சொந்த காலில் நின்று குடும்பங்களை தாங்கத்தக்க பொருளாதார ஸ்திரத்தன்மையை பெறவும் ஜெபிப்போம். சுய தொழில் செய்ய விரும்பும் வாலிபர்களுக்கு தேவையான மூலதன உதவிகளும் ஆலோசனைகளும் சரியான முறையில் கிடைக்க செய்யும்படி ஜெபிப்போம். வனுவாட்டு நாட்டின் இளைய சமுதாயம் இந்த தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் நற்செய்தியின் வெளிச்சமாகவும் திகழ கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிப்போம். வனுவாட்டு நாட்டின் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேர்மையான மற்றும் சஞ்சலமற்ற நிர்வாகத்தை வழங்கும்படி ஜெபிப்போம். ஊழலற்ற முறைகள் உருவாகவும், பொதுமக்களின் தேவைகளை முன்னிறுத்தி சட்டங்கள் இயற்றப்படவும் கர்த்தருடைய கரம் அவர்களை நடத்தும்படி ஜெபிப்போம். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களின் அடிப்படை தேவைகள் உணவு, குடிநீர், இருப்பிடம் சந்திக்கப்படுவதற்கான பொருளாதார ஆதாரங்கள் திறக்கப்பட ஜெபிப்போம். இளைய சமுதாயத்தினர் போதைப் பொருள்கள், பழக்கங்கள், வன்முறை மற்றும் தவறான வழிகளிலிருந்து பாதுகாக்கப்படவும், நல்ல கல்வி மற்றும் ஒழுக்கத்தை பெறவும் கிருபை கிடைக்க ஜெபிப்போம். வாலிபர்களின் மத்தியில் வேலை வாய்ப்பின்மை குறைந்து அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சரியான தளங்கள் உருவாக்கப்பட ஜெபிப்போம். நோய்கள் மற்றும் சுகாதார குறைபாடுகள் கட்டுப்படுத்தப்படவும், அனைத்து மக்களுக்கும் முறையான மருத்துவ வசதிகள் கிடைக்க வல்லமை இறங்க ஜெபிப்போம். மருத்துவத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு தேவையான ஞானமும் பலமும் கொடுக்கப்படவும் நோயாளிகள் பூரண சுகம் பெறவும் ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ரெண்டு ராஜாக்கள் 15 அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 27 வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவின் குமாரன் அசரியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால் அவன் தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான். ராஜாவின் குமாரனாகிய யோதாம் அரமனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். அசரியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகும புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அசரியா தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்திலே அவன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 38 வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய சகரியா இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 6 ராஜ்யபாரம் பண்ணி தன் பிதாக்கள் செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. யாபேசின் குமாரனாகிய சல்லும் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சகரியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகும புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. உன் குமாரர் 4 தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் யெகுவோடே சொன்ன வார்த்தை இதுதான். அப்படியே ஆயிற்று. யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் 39 வருஷத்தில் யாபேசின் குமாரனாகிய சல்லும் ராஜாவாகி சமாரியாவில் 1 அரசாண்டான். காதியின் குமாரனாகிய மெனாகேம் திர்சாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்து யாபேசின் குமாரனாகிய சல்லூமை சமாரியாவிலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சல்லூமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகும புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அப்பொழுது மெனாகேம் திப்சா பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் திர்சா தொடங்கி அதன் எல்லைகளையும் முறிய அடித்தான். அவர்கள் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று அவர்களை வெட்டி அவர்களுடைய கற்பவதிகளை எல்லாம் கீறி போட்டான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 39 வருஷத்தில் காதியின் குமாரனாகிய மெனாகேம் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 10 ராஜ்யபாரம் பண்ணி அவன் தன் நாட்களிலெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாதிருந்தான். அசரியாவின் ராஜாவாகிய பூல் தேசத்திற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது மெனாகேம் பூலின் உதவியினால் ராஜ்யபாரத்தை தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு 1000 வெள்ளி கொடுத்தான். இந்த பணத்தை அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுக்கும்படி மெனாகேம் இஸ்ரவேலில் பலத்த ஐசுரியவான்களிடத்தில் ஆள் ஒன்றிற்கு 50 வெள்ளிச்சேக்கல் தண்டினான். அப்படியே அசிரியாவின் ராஜா தேசத்திலே நிற்காமல் திரும்பி போனான். மெனாகேமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. மெனாகேம் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய பெக்காக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 50 வருஷத்தில் மெனாகேமின் குமாரனாகிய பெக்காகியா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 2 ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை. ஆனாலும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் அவனுடைய சேர்வைக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கீலேயாத் புத்திரரில் 50 கூட்டிக் கொண்டு அவனையும் அர்கோபையும் ஆரியேயையும் ராஜாவின் வீடாகிய அரமனையிலே சமாரியாவில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பெக்காகியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 52 வருஷத்தில் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 20 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் வந்து ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் யனோவாகையும் கேதேசையும் ஆத்சோரையும் கிலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசீரியாவுக்கு கொண்டு போனான். ஏலாவின் குமாரனாகிய ஓசேயா ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாவின் குமாரனாகிய யோதாமின் 20 வருஷத்தில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பெக்காவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவின் 2 வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் குமாரன் யோதாம் ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எருசாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். இவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினான். யோதாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அந்நாட்களிலே கர்த்தர் சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீனையும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவையும் யூதாவுக்கு விரோதமாக அனுப்பத் தொடங்கினார். யோதாம் தம் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீதின் பட்டணத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய எசேக்கியேல் 5 அதிகாரம். பின்னும் அவர், மனுபுத்திரனே, சவரகன் கத்தியாகிய கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்துக் கொண்டு பின்பு நெருக்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிட கடவாய். மூன்றில் ஒரு பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது நகரத்தின் நடுவிலே அக்கினியினால் சுட்டெரித்து மூன்றில் ஒரு பங்கை எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலே வெட்டி மூன்றில் ஒரு பங்கை எடுத்து காற்றிலே தூற்ற கடவாய். அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன். அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திர தோரங்களில் முடிந்து வைப்பாயாக. பின்னும் அதில் கொஞ்சம் எடுத்து அதை தீயின் நடுவில் இருந்து அதை அக்னியினால் சுட்டெரிப்பாயாக. அதிலிருந்து இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் விரோதமாக அக்னி புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம், புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன். அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. அது புறஜாதிகளை பார்க்கிலும் என் நியாயங்களையும் தன்னை சுற்றிலும் இருக்கிற தேசங்களை பார்க்கிலும் என் கட்டளைகளையும் அக்கிரமமாக மாற்றி போட்டது. அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமற் போனார்கள். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் என் கட்டளைகளிலே நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின் படியாவது நடவாமலும் போனபடியினாலே, இதோ நானே உனக்கு விரோதமாக வந்து புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக உன் நடுவிலே நீதி செலுத்தி நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாதிருப்பதுமான விதமாய் உனக்கு உன் எல்லா அருவறுப்புகளின் நிமித்தமும் செய்வேன். ஆதலால் உன் நடுவிலே பிதாக்கள் பிள்ளைகளை தின்பார்கள், பிள்ளைகள் பிதாக்களை தின்பார்கள். நான் உன்னில் நீதி செலுத்தி உன்னில் மீதியாயிருப்பவர்களை எல்லாம் சகல திசைகளிலும் சிதறிப்போக பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதலால் சீ என்று இகழப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியால் என் கண் உன்னை தப்பவிடாது. நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன், நான் இறங்க மாட்டேன். இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். உன்னிலே மூன்றில் ஒரு பங்கு கொள்ளை நோயால் சாவார்கள், பஞ்சத்தாலும் உன் நடுவிலே மடிந்து போவார்கள், மூன்றில் ஒரு பங்கு உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள், மூன்றில் ஒரு பங்கை நான் சகல திசைகளிலும் சிதறிப்போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன். இப்படி என் கோபம் நிறைவேறும், இப்படி நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் தங்க பண்ணுகிறதினால் என்னை ஆற்றிக் கொள்வேன். நான் என் உக்கிரத்தை அவர்களில் நிறைவேற்றும் போது கர்த்தராகிய நான் என் வைராக்கியத்திலே இதை பேசினேன் என்று அறிவார்கள். கடந்து போகிற யாவருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்குள்ளே நான் உன்னை பாழும் நிந்தையுமாக்குவேன். நான் கோபத்தாலும் உக்கிரத்தாலும் கொடிய கண்டனைகளாலும் உன்னில் நீதி செலுத்தும் போது உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்கு அது நிந்தையும் துர்க்கீர்த்தியும் எச்சரிப்பும் பிரமிப்புமாயிருக்கும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். உங்களை அழிப்பதற்கு நான் அனுப்பும் அழிவுக்கு எதுவான பஞ்சத்தின் கொடிய அம்புகளை நான் அவர்களுக்குள்ளே எய்யும் போது நான் பஞ்சத்தை உங்கள் மேல் அதிகரிக்க பண்ணி உங்கள் அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறித்து போடுவேன். பஞ்சத்தையும் உன்னை பிள்ளையில்லாமற் போக பண்ணும் துஷ்ட மிருகங்களையும் உங்களுக்கு விரோதமாக அனுப்புவேன். கொள்ளை நோயும் இரத்தம் சிந்துதலும் உன்னில் சுற்றித் திரியும். பட்டயத்தை நான் உன்மேல் வரப்பண்ணுவேன். கர்த்தர்
1: லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம். மகா கனம் பொருந்திய தேயோபிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனம் ஆனான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாய் இருந்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். 6ஆம் மாதத்திலே காப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோவின் குடும்பத்தாரை எந்தெந்தைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவள் இடத்திலிருந்து போய்விட்டான். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத்து பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வைக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வைக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது, தம்முடைய புயத்தினாலே வராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார், பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் எந்தெந்தைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிடப் போனார்கள். அப்பொழுது அதன் தாய், அப்படியல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றாள். அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பெயருள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பெயரிட மனதாய் இருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். அவன் எழுத்துப் பலகையை கேட்டு வாங்கி, இவன் பேர் யோவான், என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலைநாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக் கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய
2: Recording stopped. Recording in progress.
3: ஆமீன். இன்று 8ஆம் தேதி 9ஆம் மாதம் 8ஆம் தேதி அப்பசி மாதம் 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். புதிய வாரத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த நாள்

இன்றைய நாளுக்கான வசனம், பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குறவன் உத்தமன். ஆமேன். அதற்கு நன்றி செலுத்துவோம். நீதிமொழிகள் 16:32 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வீத வாசிப்பு பரிசுத்த வீதாகம் புத்தகத்தை 365 நாளில் வாசித்து கிட்டத்தக்கதான அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 14, எசேக்கியேல் 4, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து 2 கொரிந்தியர் 12, 13 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலும் நேற்றைய நாளிலே எங்களுடன் பாஸ்டர் லோகன் அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடினார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய குடும்பத்துக்காக, ஊழியர்களுக்காக, பிசினஸ் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையிலே எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற சகோதரி கிரீஸ் அவருடைய சகோதரன் கத்தருக்குள் மறித்திருக்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் அபிஷேக ஆராதனை வழி நடத்துவார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை இரவு வேளையிலே காலை வேளையிலே எங்களுடன் சகோதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி சுஜாதா அவர்கள் இலங்கை கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைக்கிறார்கள். சகோதரி ஜனத் அவர்கள் மாலை வேளையிலே ஜெர்மன் தேசம்

0: ஒருவரையும் கதர்தாமையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா. நாங்கள் இந்த வேலையிலிருந்து ஊழியர் பாசங்க ஹோம் இலோகனவரிடமோ படைப்போம், அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லோட்டமா, உங்களுக்கு காலை வணக்கங்கள். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்திரதாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. கத்திரி கரத்தில் ஒப்புவித்துக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்தும்.
1: பாகமம் 28 அதிகாரத்திலிருந்து வார்த்தைகளை நாங்கள் எடுத்து அறிக்கை எடுத்து அதற்கு பிற்பாடு நாங்கள் தேவனுடைய துதி ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். ஹலேலூயா. இருதயத்திலே விசுவாசிக்கப்பட்டு வாயினால் அறிக்கை பண்ணப்படும். பாகமும் 10 ரோமர் 10 சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஹலேலூயா. இன்றைக்கு பொருளாதார காரியங்களில் அநேக ஜனங்கள் அங்கே பின்னடைவா இருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் பில்லுகளை கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே இருக்கிற அந்த டேரிஃப் பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை அன்றாடம் ஒவ்வொரு நாளும் இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன். அவனுடைய அந்த வார்த்தைகள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து விட்டு திரும்பும். நீங்களும் கூட உங்கள் வேத புத்தகத்தை எடுத்து உபாகமம் 28 தயவு செய்து நீங்கள் அங்கே அறிக்கை பண்ணுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹலேலூயா. சோத்ரமய்ய ராஜா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவ சத்தத்துக்கு உன்னை உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஹலேலூயா. அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது ஹலேலூயா, நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம். ஹலேலூயா. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய்

முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளிடுவார். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹலேலூயா. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம். இந்த வார்த்தைகளை இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணி இருக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த வேளையிலும் ஐயா ஆண்டவரே பொருளாதார காரியங்களிலே ஐயா ராஜா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வெளிச்சத்தையும் விருத்தியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவராகிய தகப்பனே, உம்முடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவேன், கலக்கமில்லை, பவலை இல்லை,

பின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார், எல்லாமே பார்த்து கொள்வார், நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவேன், கலக்கமில்லை

கொள்வார், எனக்கு எல்லாமே பார்த்து கொள்வார், எனக்கு எல்லாமே பார்த்து கொள்வார். ஹாலேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தை நாங்கள் வாசிக்கின்ற வேளையிலே ஒவ்வொரு சம்பவங்களையும் எடுத்து அந்த சூழ்நிலையிலே நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அந்த சம்பவத்தை நாங்கள் ஜெபங்களாக கொண்டு வர வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹாலேலூயா. ஆனபடினால் பாருங்கள், இங்கே இந்த பாடல்லே நாங்கள் பார்க்கிறோம், ஆபிரகாம் சொல்லுகிறார், அங்கே தேவனுடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்ன விதத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இருதயத்திலிருந்து சொன்னார், வாயிலிருந்து சொல்லவில்லை, இருதயத்திலிருந்து சொன்ன அந்த வார்த்தையை தேவன் கனப்படுத்தினார். அதில் எல்லாமே பார்த்து கொள்ளுவார் கர்த்தர் என்று சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் தேவன் அந்த நெருக்கமான அந்த கொடிதான சூழ்நிலையிலிருந்து ஆபிரகாமையும் ஈசாக்கையும் விடுவித்தார். ஹாலேலூயா. ஆனபடினா நாமும் கூட நம்முடைய வாயிலே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், என் பிள்ளைகளை பார்த்து கொள்வார், பைனான்சியல் சிச்சுவேஷன் பொருளாதார நிலைமைகளை தேவன் பார்த்து கொள்வார். ஹாலேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுவார். ஹாலேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் நமக்கு விடுதலை தருகிற தேவன். ஹாலேலூயா. பாருங்கள், ஒரு ஊழியக்காருடைய சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவருடைய ஆரம்ப கால ஊழியங்களிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவரிடத்தில் பணம் இல்லை, எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு அவரால் முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாராம், என்ன, களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். அவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், தன்னுடைய அக்கவுண்டிலே அங்கே தன் அது ஒரு மினிமம் அமௌண்ட் ஆவது போட வேண்டும், ஆனா அந்த மினிமம் அமௌண்ட் கூட அதுல இருக்காது அந்த களஞ்சியத்திலே. ஆனால் அதே வேளையிலே அங்கே அந்த திரும்ப அதுல ஏதாவது பணம் யாராவது போட்டு விட்டால் அவர்கள் அந்த மினிமம் அமௌண்ட் இல்லாத காரணத்தினால் பெனால்ட்டியாக அந்த பணம் முழுவதையும் அவர்களே எடுத்து விடுவார்களாம். ஆனபடினால் மற்ற நண்பர்கள் எல்லோரும் சொன்னார்களாம், ஒரு குறைந்த அளவு பேங்க் அக்கவுண்டை போட்டு திறவுங்கள் என்று. ஆனா இவர் விடாப்படியாக என்னை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதம் இயேசின் மூலம் நமக்கு வருகிறது. இயேசு நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட இந்த தரித்திரத்தை என்னை நீங்களாக்கி விட்டு கொண்டார் என்று சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி இப்பொழுது அவர் சொல்லுகிறார், தன்னுடைய பேங்க் அக்கவுண்டிலே வராத நாள் இல்லை, அவ்வளவு பேங்க் அக்கவுண்ட் நிரம்புகிறது. அது மட்டுமல்ல, அந்த களஞ்சியங்கள் நிரம்பப்படுகிறது மட்டுமல்ல, பேங்காரதே போன் பண்ணி சொல்லுவாராம், இப்பொழுது ஒன்று ரெண்டு நாட்களுக்குள்ள அந்த பணத்தை எடுத்து விடாதீர்கள், அது எங்களுக்கு வேணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதியில கடன் கொடுப்பாய். ஹாலேலூயா. அது என்ன அந்த கடன், அநேக ஜாதியில கடன் கொடுப்பாய்னா, நீங்க பேங்கில போடுகிற ஒவ்வொரு பணமும் அநேக ஜாதிகள், அதுவும் நாங்கள் வெளி தேசங்களில் இருக்கிறோம், எத்தனையோ ஜாதிகள் அந்த பேங்கில் அக்கவுண்ட் வைத்திருக்கிறார்கள், எங்களுடைய பணம் அவர்களுக்கு உதவுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீயும் கடன் வாங்காதிருக்கிறாய், அநேக ஜாதியில் கடன் கொடுக்கிறவாயிருக்கிறாய். ஆனபடினால் கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். முடியாது என்று மனிதர்கள் சொல்லலாம், ஆண்டவர் சொல்கிறார், முடியும் முடியும் முடியும் முடியும், உன்னுடைய களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். ஹாலேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா, ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா, சோத்தரிக்கிறேன் ஐயா ராஜா, தகப்பனே துதிக்கிறேன். ஹாலேலூயா ஹாலேலூயா. நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம் என் நம்பிக்கை. நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம் என் நம்பிக்கை. நான் உம்மை தேடுவேன் வாழ்நாளெல்லாம், நான் உம்மை போற்றுவேன் என் வாழ்நாளெல்லாம்.

ஓவே ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா, இரக்கத்தின் பிதாவே. அப்பா பொருளாதார காரியங்களில் ஐயா எந்த பிள்ளைகள் ஆண்டவரே சிக்கல் பட்டு நிற்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே இந்த வேளையிலும் கால வேளையிலும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அவளுடைய களஞ்சியங்கள் பூர்ணமா நிரம்புகிறது. எதிர்பாராத விதம் தேங்கி இருக்கின்ற நிலுவைகள் ஆண்டவரே இழந்து போன காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா அவருடைய வாழ்க்கையிலே திரும்ப வருகிற தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரையும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா ராஜா. இரக்கத்தின் பிதாவே உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா ராஜா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். இந்த நாளிலே வேதத்தை வாசிக்கின்ற வேளையிலே தேவன் ஒரு சில காரியங்களை என்னுடைய ஆவியிலே போட்டார். என்னென்றால் 1 சாமுவேல் 23 ஒரு சில வசனங்கள். இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. ஹாலேலூயா. பாருங்கள், தாவீது அங்கே வனாந்திரத்தில் இருக்கிறார். ஆனா அதே வேளையிலே அந்த கேகிலா என்கின்ற அந்த அந்த இடத்தில் இருக்கிற களஞ்சியங்களை இந்த எதிரிப்படைகள் கொள்ளையிடுகிறார்கள். ஹாலேலூயா. இவன் ஒருவன் தன் தேசத்துக்காக தன் நாட்டுக்காக தன் ஜனங்களுக்காக ஹாலேலூயா அவன் பரிதாபம் கொண்டு ஹாலேலூயா மனப்பாரம் கொண்டு அந்த ஜனங்களுக்காக அவன் காரியங்கள் செய்கிறானோ அவன் வாழ்க்கையில உயர்த்தப்படுவான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நான் நான் நான் மீ மீ மீ மீ நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வாழ்வுன்னு சொல்லி சுயநலமாயிருக்கின்ற ஒரு மனிதனை தேவனால் உயர்த்த முடியாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்ற காரியங்கள், மற்றவர்களுக்காக நாங்கள் உதவி செய்கிற காரியங்கள், ஹாலேலூயா தேவனின் இருதயத்திலே போட்ட காரியம். தாவீது எங்கேயோ இருக்கிறார், கேகிலா அங்கேயோ இருக்கிறது. ஹாலேலூயா. சில பேர் பாருங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் எனக்கு இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம்னு சொல்லி அப்படி அமர்ந்து விடுவார்கள். ஆனா இருப்பதோ வனாந்திரத்திலே. ஆனா தாவீதுக்கு தன்னுடைய ஜனங்களை குறித்து, தன்னுடைய தேசத்தை குறித்து, தன்னுடைய பட்டணங்களை குறித்து மிகுந்த மனப்பாரம் உண்டாகிறது. ஆனப்படினால் அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஹாலேலூயா. மனப்பாரத்தோடு தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனை தேடுகிறார். ஹாலேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எங்கள் சிந்தனையிலே தேவனை தேடலாம், எங்கள் நினைவிலே தேவனை தேடலாம். ஹாலேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் தேவனை தேடலாம். முதலாவது நம்முடைய சிந்தனைகளிலே. ஹாலேலூயா. பாருங்கள், ஒரு சிந்தனையிலே ஒரு காரியம் அங்க ஊருடுகிறதுன்னு சொல்லி சொன்னால் அதை நாங்கள் சும்மா சாதாரணமாக தூக்கி எறிய முடியாது. தேவன் ஒரு பாரத்தை நம்முடைய நினைவிலே வைக்கிறார். ஹாலேலூயா. அது இருதயத்துக்குள்ளே போகிறது, ஆவியிலே போகிறது. ஆனபடினால் அவன் தேவனிடத்திலே கேட்கிறான். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே ஜூதாவில் இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். ஆனால் அவனோடு கூட இருந்த தாவீதினுடைய கூட இருந்த அந்த மனுஷர்கள் என்ன சொல்றாங்க, அது முடியாது, இது நடக்காது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கூட இருக்கிறவர்கள் சொல்லலாம், ஹாலேலூயா, நாங்கள் பார்க்கின்ற பார்வை, அங்கே கேட்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கின்ற வழியிலே சூழ்நிலைகள் அங்கே அது முடியாதுன்னு சொல்லலாம். ஹாலேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவன் அத்திமரத்திடத்திலே போகின்ற வழியில அத்திமரம் என்ன சொன்னது, ஹாலேலூயா. இங்கிலீஷ்ல சொல்லப்படுகிற அத்திமரம் அவருக்கு பதில் கொடுத்தது என்று, என்ன என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று. ஹாலேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை சூழ்நிலைகள் பேசலாம். ஆனபடினால் தான் சொல்லப்படுகிறது, நம்முடைய ஐம்புலன்களினால் காக்கின்ற பார்க்கின்ற காரியங்கள் எல்லாம், கேட்கின்ற காரியங்கள் எல்லாம் விசுவாசத்தினால் உண்டாகின்ற காரியம். ஹாலேலூயா. தேவன் சொல்லுகிற காரியம், ஹாலேலூயா, நாங்கள் விசுவாசிக்கின்ற வேளையிலே தேவ மகிமையை நாங்கள் காண்போம். ஆனபடி நான் மனுஷர்கள் சொல்லுகிறார்கள், அவனோடு கூட இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், முடியாது, நடக்காது, இது எப்படி நடக்கும், எப்பொழுது நடக்கும், இது நடக்கவே நடக்காது, இதுக்கு எந்தவித சாத்தியக்கூறும் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் பாருங்கள், அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, ஹாலேலூயா. சிலவுளை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக செபித்துக் கொண்டிருக்கலாம், பொருளாதார காரியங்கள், உங்கள் திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக, சபைக்கு வர வேண்டிய ஜனங்களுக்காக நீங்கள்
ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஹாலேலூயா, திரும்பவும் ஆண்டவர் சொல்றார், திரும்பவும் ஜெபி, திரும்பவும் ஜெபி. ஹாலேலூயா. பாருங்கள், எலியா என்பவன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மழை வருவதற்கு எந்த சாத்திய கூறும் இல்லை. அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், அங்கே மழை இல்லை, எந்த வித அனுகூலமும் இல்லை. அவன் சொல்லுகிறான், ஏழு தரம் போய் பாரு. ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய, திரும்பவும் திரும்பவும் திரும்பவும் திரும்பவும் ஜெபிக்கின்ற வேளையிலே தேவன் இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய ஒவ்வொருவருடைய காரியங்களையும் அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். சீக்கிரம் அவர் பதில் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரவாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பிலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே தாவீது தன் மெசரை பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தார். ஹாலேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனோட இருக்கின்ற பட்சத்தில், ஒரு மனுஷன் கர்த்தரை உண்மையாய் தேடுகின்ற பட்சத்தில் கர்த்தர் இப்படித்தான் செய்வார். ஹாலேலூயா. ஆண்டவரே மெஸ்ஸோத்திரிக்கிறையா ராஜா. ஹாலேலூயா. அப்பா உங்க நாமத்திலே மகத்துவம் உண்டு, அவுங்காமத்திலே வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்திலே மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்திலே உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமே எனக்கிடகம், உங்க நாமமே எனது பட்டயம், உங்க நாமமே எனது கிடகம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், இயேசு நாமத்தில் வெற்றி நிச்சயம். கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் இயேசு நாமம் ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வைத்தது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து

0: கீடகம். இயேசு நாமமே எனது பட்டயம், இயேசு நாமமே எனக்கு கீடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், இயேசு நாமத்தில் வெற்றி நிச்சயம். பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. எளிமையை கொன்று பந்தியை ஒன்றை ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே, உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கீடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது இயேசு நாமமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது இயேசு நாமமே, இயேசு நாமமே என் பட்டயம், இயேசு நாமமே எனக்கு கீடகம். இயேசு நாமத்தில் விடுதலை நிச்சயம், இயேசு நாமத்தில் வெற்றி நிச்சயம். ஹலிலுயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. நம்முடைய தேசத்துக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேசத்திலே ஐயா நன்மை வரும்படி, நீதி முளைக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராய தேவனே தேசத்தை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே அப்பா, காணிக்கு சொந்தமானவர்கள் காணிக்கு திரும்பட்டும் ஆண்டவரே. அவரவர்கள் காணிகள் ஆண்டவரே அப்பா பிதாவே, யார் யாருடைய காணிகள் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த அந்த காணிகள் அவர்களுக்கு சொந்தமாகும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராய தேவனே இந்த அரசாங்கத்துக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுமா ஆண்டவரே, பாதுகாப்பை கொடுமா ஐயா ராஜா. தேசத்தில் இருக்கிற அநியாயங்கள் எல்லாவற்றையும் விலக்கி விடும் ஆண்டவரே. தேசத்துக்கு உண்மையும் செம்மையுமான அரசாங்கங்கள் வரட்டும் ஐயா. கடந்த காலத்திலே ஆண்டவரே தேவன் இழந்திருந்த அத்தனை காரியங்களும் தேசத்திலே ஆண்டவரே அப்பா திரும்பவும் தேசத்தை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். தேசங்கள் முழுவதும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இலங்கை வட மாகாணத்திலிருந்து நாங்கள் இயேசுவின் ரத்தத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு அந்த இலங்கை தேசம் முழுவதும் சுற்றி வருகிறோம் ஐயா. ஆண்டவராய தேவனே தகப்பனே, வட மாகாணத்திலே ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கீழ் மாகாணங்களிலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வட மாகாணங்களிலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராய தேவனே மேல் மாகாணங்களிலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கீழ் மாகாணங்களிலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே நடு பகுதிகளிலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். மலை சார்ந்த பட்டணங்களிலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. இயேசுவின் ரத்தம் பேசுவதாக, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கல, நன்மையானவர்களை பேசுகிற திரு ரத்தத்தை எடுத்து இலங்கை முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி செவிக்கிறோம். ஜனங்கள் இருக்கிற அசங்கியங்கள் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, எல்லா விக்கிரக ஆராதனைகளும் இயேசுவின் நாமத்தினால் ஐயா தேசத்தை விட்டு அகர்ந்து போகும்படி செவிக்கிறோம். ஆண்டவரே தேவனே அப்பா, உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவரே அற்புதங்களும் அடையாளங்களும் சபைகளிலே நடக்கும்படி செவிக்கிறோம். சபைகளை தேடி ஜனங்கள் வருவார்களாக ராஜா, சபைகளை தேடி ஜனங்கள் வருவார்களாக ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா. சிங்களவர்களோ தமிழர்களோ முஸ்லீம்களோ பரங்கியர்களோ இயேசுவின் நாமத்தினால ஐயா சபைகளை தேடி வருவார்களாக ராஜா. என் தகப்பெரியங்கள் சகோதரங்கள் எங்களுடைய உறவுகள் அந்த தேசத்திலே இருக்கிறார்கள், அவர்களுடைய கண்களை திறந்து விடுமாண்டவரே அப்பா பிதாவே. மீண்டுமா ஐயா ராஜா அந்த கனடாவையும் அமெரிக்காவையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவராய தேவனே இந்த டெரிப் பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே தேவனே அப்பா கனடாவை விடுதலையாக்க விடுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. பாதிக்கப்பட்ட கம்பெனிகள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். அரசாங்கம் அந்த கம்பெனிகளுக்கு உதவி செய்யும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த கனடா தேசத்துல இருக்கிற ஆண்டவரே வளங்கள் எல்லாம் எடுத்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ள விடுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கனடா தேசத்தை ஆளுகின்ற அதிபதிகளுக்கு இந்த தேசத்தை முன்னேற்றப்படுத்த வேணும் பொருளாதார காரியங்களுக்கு கண்டா விடுதலை பெற வேண்டும் என்கின்ற அவரை ஆர்வத்தை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற பகைய சிலுவையினால் கொன்று அவர்களை ஒப்புரவாக்கினீர் என்று அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. தகப்பனியமுக்கு சோத்திரம். தேசங்கள் வளர்ச்சி அடையட்டு பெருகட்டும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு தேசங்கள், யூரோப் தேசமா இருக்கலாம், எந்த தேசமா இருக்கலாம், அமெரிக்காவோ கனடாவோ எந்த தேசங்களா இருக்கலாம், அந்த தேசங்களுக்கு சமாதானம் சமாதானம் சமாதானம் சொல்லி தேவ பிள்ளைகள் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அப்பா திருச்சபைகளை ஆசீர்வதியும், ஜனங்களை கொள்ள பொருளாய் கொண்டு வந்து சேரும் ஐயா. ஆண்டவரே, தாவீது ஆண்டவரே வனாந்தரத்தில் இருந்தவர்களே, அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்தீர். அவர்கள் ஆண்டவரே தேவசேனியாய் 400 பேராக இருந்தார்கள் அப்பா. ஆண்டவரே, எங்கள் திருச்சபைகளை 400 பேர்களாக மாற்றும் ஆண்டவரே. அடக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் கடன்பட்டவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் ஆண்டவரே வந்து உம்முடைய ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் உம்மிடத்திலிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கனடா தேசத்திற்கு எங்களுடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே தேவனே அப்பா ராஜ இயேசு இவர்களுக்காக சாபமாயி நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் இவர்களை நீங்கள் ஆக்கி முட்டுக் கொண்டீர். இந்த ஜனங்களை இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் விடுதலை ஆக்கி அன்பின் குமாரி ராஜ்யத்தில் உட்படுத்திருக்கிறவர்கள் வேற என்று சொல்லி அறிக்கையிடுவோம் ஐயா ராஜா. உடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே. இந்த நாளை ஆசீர்வதியும் அப்பா ஆண்டவரே. எங்களுக்கு நேற்றைய நாளிலே கொடுத்த ஓய்வுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. எங்களுக்கு வேண்டிய பிலன், ஆரோக்கியம், சமாதானம், ஆறுதல், ஆசீர்வாதம் பெருகும்படி செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தளர்ந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமீன், ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் அருமையான வார்த்தைகளோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு ஒவ்வொருவருக்காக ஜபித்திருக்கிறீர்கள். கனடா நாட்டுக்காக, விசேடமாக அமெரிக்கா தேசத்துக்காக, இலங்கைக்காக ஜபித்து ஆசீர்வதித்த உங்களை கதர் காண்கிறார். உங்களுடைய பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக இன்னொரு அபிஷேக ஆராதனை நிலை நாளை காலை வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திருக்கிறத்திலே ஒப்புக்கிறோம். God bless you,
0: Amen. Amen. Bless you, everybody. Bless you.
1: Amen. Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் ஊழியர் பாசனகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை தொடர்ந்து கனடாவிலிருந்து இணைந்து கத்தரண்டை துதிகள், ஜபங்கள், பாடல்களுக்கு கூடாக, சாட்சிகளுக்கு கூடாக, வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்தார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழிநடத்துவாரா. கத்தடை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கத்தருடைய நாமத்தை உயர்த்தி அவர்களையும் கத்தர் ஆசீர்வதித்து ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்த நாடகம் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஜபங்களுக்கு கூட வழி நடத்த அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே காண்கிறார். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், பல்லவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். நீதிமொழிகள் 16:32 கூறப்பட்ட அந்த வசனங்கள் நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவார். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாம் புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 14, எசேக்கியேல் 4, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 கொரிந்தியர் 12:13 அதிகாரங்களை வைத்து நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். அத்தோடு ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, ஜீவ மன்னா, தேவனுடன் ஒரு நிமிடம், வாக்கு தத்தம் இவற்றை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கத்தர் தாமே அவற்றுக்கூடாக வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவற்றையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியர்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஒருவரையும் கத்தர் தாமே இணைத்து ஜப வேலையை வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே புதிய வாரத்தையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். பாஸ்டர் அன்டன் ராசனயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலும் மாலை வேளையிலும் எங்களுடன் சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார். சௌரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். இரவு நேரத்தில் எங்களுடன் சௌரி சுயாத்தா ஆனந்தராஜா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு மீதியாக ஒருவரையும் கத்திரதாமை இணைத்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்குகிற சகோதரி ஜனத் அவர்களை வரவேற்போம். அவருடைய கரத்திலே போய்ப்போம். அவர் மீதியானவற்றை பொறுப்பெடுப்பார். பிரைஸ் லோட்டமா உங்களுக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்தி
0: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஷ்டி அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே லாகாய் ரோஜி என்று சொல்லப்பட்ட அந்த காரியத்தை குறித்து பார்த்துவிட்டு நாங்கள் கடந்து செல்வோம். இந்த லாகாய் ரோஜி என்ற அந்த பதத்திலே மூன்று எபிரேய வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. லா ஹை ரோட்டண்டு மூன்று காரியம் அடங்கி இருக்கிறது. அதிலே அங்கு முதலாவது காரியம் லா என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் கிணறு அல்லது துறவு அல்லது ஊற்றண்டு சொல்லி அங்கு அர்த்தப்படுத்தும். இரண்டாவது காரியம் ஹை ஹை என்றால் அங்கு உயிர் உள்ளவர் அல்லது ஜீவிக்கிறவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ராய் என்று சொன்னால் என்னை காண்கிறவர் அல்லது என்னை காண்கிறவர் காப்பவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால்தான் என்னை காண்கிற ஜீவன் உள்ள தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகாரின் பின்னணியிலே அங்கு சொல்லப்படுகிற இந்த லாகாய் ரோஜி என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை மூன்று அர்த்தங்கள் மூன்று எபிரேய சொல்லிலிருந்து மூன்று அர்த்தங்களை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே இந்த சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார் அங்கு கற்பவதி ஆகிறாள். அவள் தன்னை எஜமாட்டி அற்பமாய் எண்ணின வேளையிலே சாராய் அவளை கடினமாய் நடத்துகிறாள். அதனால் கொடுமை தாங்க முடியாமல் ஆகார் வனாந்தரத்துக்கு தப்பி ஓடுகிறாள் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அந்த இடத்திலே தான் அங்கு ஆகார் அங்கு ஆண்டவரை காண்கிற கண்டாள் என்று சொல்லி என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அந்த இடத்து பெயர் வைத்த பெயர் தான் இந்த லாகாய் ரோஜி என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், தேவனுக்கு ஆகார் இட்ட பெயர் தான் இந்த எல் ராய் என்று சொல்லப்படுகிற காரியம். அங்கு லாகாய் எல் ரோஜி என்று சொல்லப்படுகிறது. எல் அண்டா தேவன், ரோஜி அண்டா அங்கு காண்கிற தேவன் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே இந்த இடத்திலே பாருங்கள், அந்த ஆகார் தனித்து விடப்பட்ட நிலையிலே அவளுடைய வேதனைய யாரும் உணராத நிலையில கண்ணீர் சிந்தும் வேளையில அப்படிப்பட்ட அந்த ஏக்கத்தோடு அந்த இருக்கிற வேளையில தான் ஆகாரும் எல்லாராலும் விரட்டி அடிக்கப்பட்டவள் தான். ஆனால் தேவன் அவரை கண்டாள் என்று தேவன் அவரை கண்டார். அவளும் தேவனை நோக்கி பார்த்தாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே தாகத்தோடு ஆதரவின்றி அந்த வனாந்தரத்திலே அவள் அழுது கொண்டிருந்த வேளையிலே அங்கு எல்லாமே நின்று போன வேளையிலே சர்வ வல்லமை உள்ள தேவன் அவளுடைய கண்ணீரை கண்டபோது அங்கு அவளும் அந்த இடத்திலே என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி லாகாய் ரோஹி என்று சொல்லி அந்த பெயர் உண்டானது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த உண்மைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அது ஏன் எதற்காக அப்படி சொல்லப்படுகிறது? அங்கு என்ன இருக்குது? அங்கு ஊற்று இருக்குது, உயிருள்ளவர் இருக்கிறார், அங்கு என்னை காண்கிறவர் இருக்கிறார். மூன்று காரியம்தான் அங்கே சொல்லிலே அடங்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அவள் அப்படியே தன்னுடைய வார்த்தையிலே சொல்லுகிறாள். ஆகார் அப்படித்தான், இன்றைக்கும் எங்களை காண்கிற தேவன், உங்களையும் எங்களையும் காண்கிற தேவன் அவர் ஒருவர் தான். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா அவர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கர்த்தர் மேலே அந்த கண்கள் திறக்கப்பட வேணும். ஏனென்றால் எல்லாவற்றையும் அவர்கள் உணர்ந்து செயல்பட இந்த கடைசி காலத்திலே எப்படியாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், எங்களை எப்படியா தேவன் கண்டு கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அன்று ஆகாரை அந்த வனாந்திரத்துல கண்ட தேவனே, அவளுக்கு நீடூற்றை கொடுத்த தேவனே, இந்த கடைசி காலத்திலேயும் எங்கள் ஒவ்வொருவரை நீ காண்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே இந்த காலத்துல உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ அந்த ஊற்று தண்ணீராக உம்மை நாங்கள் நிறுக பிடித்து கொள்ள உம்மை நோக்கி அநாதி தேவனை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீரே எங்களை உருவாக்கின தேவன், நீரே உயர்ந்தவர், அநாதி தேவன் எங்களது அடைக்கலம், அவரது நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரம். என்ன துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டயமோ எது வந்தாலும் நீர்தான் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர். இந்த கடைசி காலத்துல உமக்கு பிரியமாக உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் நாங்கள் வாழ யார் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவன், எங்களை பரலோகம் வரைக்கும் நீர் எங்களை சேர்க்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனதாரரும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்து நிறைவேற்றாதிருப்பீரோ. உம்மை இந்த உலகத்தையே நீர் உருவாக்கின தேவன், வானங்கள் சந்திரன் சூரியன் அத்தனையை உருவாக்கி மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கி உமக்கு விரோதமாக மதங்களுக்கு ஊடாக செய்கிற அந்த மனிதர்களுக்காக மதங்களுக்கு ஊடாக வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களையும் இழுத்து கொள்வீராக. நீர் எங்களை காண்கிற தேவன், அந்த ஜனங்களையும் இன்றைக்கு அறியாமல் வாழுகிறார்கள், அவள் அறியாமல் வாழுகிற காலங்களை மன்னித்து நீர்தான் துரோகி என்று எங்களை காண்கிற தேவன், எங்களோடு வருகிற தேவன், எங்களுக்குள்ள நீர் வாதம் பரிசுத்த ஆவியானவராக வாதம் செய்கிற தேவன், இந்த கடைசி கால ஓட்டத்தை மக்கு பிரியமாக ஓடி முடிக்க ஒவ்வொருவரோடு நீர் வருகிற தேவனாக இருக்கிறீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நித்திய வெளிச்ச சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தோடு நீர் காண்கிற தேவன், அவருடைய ஊழியங்களை விரிவுபடுத்துகிற தேவன், அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அந்த ஜெனட் சிஸ்டர் குடும்பத்தோடு நீர் இருக்கிற தேவன், அவருடைய கணவனோடு மகனோடு மகளோடு ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அவர்களுடைய இருதயத்தை காண்கிற தேவன், உமக்கு பிரியமாக வாழுகிற இருதயமாக நீர் காண்கிற தேவன், அவர்களோடு தொடர்ந்து என்ன சோர்விலையும் நீர் பலம் கொடுத்து சுகம் கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்து வழி நடத்துகிற தேவன். இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிஸ்டர்ஸுக்காக பிரதர்ஸுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரோடு நீர் கூட இருக்கும்படியாக, உமக்கு பிரியமாக ஒவ்வொருவரும் வாழ, பல தேசங்களில் அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்களோடு நீர் இருக்கிறீர். தூரத்துக்கு சமீபத்துக்கு நீர்தான் தேவனாக இருக்கிறீர் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ, சகோதரர்களாக இயேசுவின் குடும்பமாக நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமாக வாழ, எங்கள் ஒவ்வொருவரை நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இந்த உலகத்துல பரலோகம் வரைக்கும் எங்களை சேர்க்கிற தேவனங்களோடு இருக்கிறார், எங்களை காண்கிறார், எங்களை அபிஷேகிக்கிறார். நசரனாய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகம் செய்தது போல நீர் எங்களை அபிஷேகம் செய்து நீர் எங்களுக்குள்ள வாழுகிற தேவன். தகுதி இல்லாத எங்களை எல்லாம் நீர் தகுதிப்படுத்தினே. தாவீது சொன்னான், எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் ஆடுமே தேனை அரசனாக மாற்றினீரே. ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து உம்முடைய ராஜ்யத்துல நாங்கள் அந்த கவலை இல்லாத கண்ணீர் இல்லாத துக்கம் இல்லாத மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்துல எங்களை வாழ செய்யற எங்களுடைய இருதயத்தை காண்கிற உங்களுக்கு பிரியமாக எப்பொழுதும் வாழ நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தில் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
0: அடைக்கலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான தேவன். என்னுடைய நாட்களிலே அநேகர் வேதனைப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், வியாதியினால் துன்பப்படுகிறார்கள், இயற்கை அழிவினால் துன்பப்படுகிறார்கள். இப்படியாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய கண்கள் அவர்களை காண்கிறது.
3: ஆகவே அவர்களுக்கு உரியதை ஆண்டவர் சந்தித்து அவர்களை ரட்சித்து அவர்களை ஆறுதல் படுத்தி தேறுதல் உண்டாக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: நன்றி செலுத்த நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நிமிஷம் வரையிலும் தேவனங்களை பாதுகாத்து கொண்டபடிய நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பாஸ்தோத்திரம் ஐயா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கருவை ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, மட்டுமாய் நடத்தின எபினேசரை முக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் கத்தாவே, இந்த நேரத்திலும் கத்தாவே அப்பா கொடுக்கப்பட்டதான விண்ணப்பத்தை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே கத்தாவே, எத்தனையோ ஜனங்கள் வேதனையோடும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே, யுத்தம் நடந்த தேசங்களிலே உறவுகளை பிரிந்து கத்தாவே அநேகர் வேதனையோடு இருக்கிறாங்க கத்தாவே. அப்பா அவங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்த நிலையிலே கத்தாவே அநேகர் வைத்தியசாலையிலே இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயற்கை அனர்த்தங்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வீடு வாசல்களை இழந்து, சொத்துக்களை இழந்து கத்தாவே, உறவுகளை இழந்து கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நீங்க மாத்திரம் ஆறுதல் கொடுக்க முடியும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை தேவன் நீங்க ஆற்றி தேற்றும்படியால் சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் கத்தாவே, யாரெல்லாம் வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலையிலே வைத்தியசாலையில இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க உங்களுடைய காயப்பட்ட கரத்தினாலே தொட்டு ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண சுகத்தை விடுதலையை தேவன் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலே ஐசியூல இருக்கிறவங்க ஆபரேஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் கத்தாவே அப்பா பயத்தோடு இருப்பாங்க தகப்பனே. அப்பா மரண பயத்திலே இருக்கிற எத்தனையோ பேர் இருப்பாங்க ஆண்டவரே. அப்பா அவங்களை எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்க உம்மால் மாத்திரம் முடியும் ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய கண்ணீரை எல்லாம் மாற்றுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அநேக பேர் தெரியாத எத்தனையோ வியாதியோட இருக்கிறாங்க தகப்பனே. கேன்சர், கிட்னி பிரச்சனையினாலே அப்பா சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அப்பா வேதனையோடு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளுடைய கத்தாவே எல்லா காரியங்களையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க கத்தாவே. அநேக பண தேவையோடு காத்து கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அநேக உதவும் கரங்களை தேவன் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்து கத்தாவே எத்தனையோ பெற்றோர்கள் அப்பா கவலையோடு இருக்கிறாங்க தகப்பனே. இந்த நாட்களிலே போதி வசதிக்கு அடிமையா இருக்கிற அப்பா பிள்ளைகளை நினைத்து கத்தாவே கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் தேவன் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை தேற்றும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கைவிடப்பட்ட நிலையிலே அநேக பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்க தகப்பனே. கணவரை பிரிந்து கத்தாவே, பிள்ளைகளை பிரிந்து எத்தனையோ பேர் வெளி தேசங்களில் எல்லாம் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்களுக்கு எல்லாம் ஆறுதலை தேவன் நீங்க கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநாதி சிநேகத்தால் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, இவர்கள் ஒவ்வொருவரையும் அநாதி சிநேகத்தால் இழுத்து கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தா, நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி அப்பா, உமால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா இதெல்லாமே லேசான காரியங்கள் ஆண்டவரே. சுவாமி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா உமால் எல்லாம் கூடும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, மனிதனோ முகத்தை பார்க்கிறா, நீங்க உள்ளான உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. யார் யார் உள்ளத்துல என்னென்ன வேதனை இருக்கிறதோ கத்தாவே, கண்ணீர் இருக்கிறதோ எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. திருமண வயதிலே பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கத்தாவே, எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அவங்களுக்கு எல்லாம் ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணைகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக வாலிப பிள்ளைகள் திருமணமாகியும் குழந்தை பேற்றுக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனியை தேவன் நீங்க ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பொருளாதார காரியங்கள்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. வீடு வாசல் இல்லாத படிக்கு அப்பா வேதனையோடு இருக்கிறாங்க தகப்பனை. வாடகை செலுத்த முடியாத படிக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனை. அப்பா அவங்க எல்லாரையும் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வயது போன காலத்திலே கத்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஓம்கள்ல இருக்கிற ஒவ்வொரு வயது போனவர்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை பெற்றோர் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை வேதனை எத்தனை துன்பங்கள் கத்தாவே அப்பா, அந்த பிள்ளைகள் எல்லாம் மனமாறி அந்த பெற்றோரை கவனிக்கத்தக்கதான நல்ல கிருபையை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கணவன் மனைவிக்கிடையே வருகிற பிரச்சனைகள்னால இந்த பிள்ளைகள் அனாதே ஆக்கப்படுகிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான பிள்ளைகள் எல்லாம் தேவன் நீங்க ஆற்றி தேற்றும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே அநேக வேதனையோடு துக்கத்தோடு கலக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எல்லாரையும் ஆற்றி தேற்ற உம்மால் மாத்திரம் கூடும் ஆண்டவரே சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசத்தோடு செபிக்கிறோம், ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவ நாமென்று பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் இருக்கிறதான வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஆற்றி தேற்றி அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்படியா செபிக்கிறேன். அவங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. வேற எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதுல ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இஸ்லேனாவுக்காக, அவங்களோட மனைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்களுக்காக செபிக்கிறேன். அவங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியம் இன்னும் அதிகமாய் பெருகத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே அநேக பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர இந்த இணைப்பின் ஊடாக கர்த்தாவே தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. நன்றி தகப்பனே. ஜன சகோதரி கணவர் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். அவங்களையும் ஆசீர்வதிங்க. சில ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா அவங்களுடைய சபைக்காய் இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அநேக விசுவாச பிள்ளைகளை தேவன் கூட்டி கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த சபை நிரம்பி வழியத்தக்கதான அநேக ஆத்மாக்களை தேவன் அழைத்து வரும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். பாஸ்டரியா கூட ஜெபிக்கிறேன். அவரையும் ஆசீர்வதிங்க. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் உடைய ஊழியங்களை செய்ய தேவன் அவருக்கு வேண்டிய நல்ல பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்திங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே மட்டுமா என்னை நடத்தின தேவனே, முக்கோடான கூடி ஸ்தோத்திரங்கள். இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். அங்க ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியை ஐரையும் கர்த்தவர்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்திலே என்னுடைய மகனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு கான்பரன்ஸுக்கு கடந்து செல்லுகிறார். இந்த நாட்டுலதான் வேளின் பகுதியில. ஆகவே அது பெரிய பெரிய பார்லிமெண்டில இருக்கிற தலைவர்களோடு அவர் இணைந்து அந்த கான்பரன்ஸை நடத்த போகிறார்கள். என் மகனுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கதைக்கக்கூடிய பலத்தையும் அந்த இடத்துல தேவன் வைக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே தனிப்பட்ட யுவங்களே ஜபித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்து வருகிறார். ஜெஸ்டி அண்ணா அன்றைக்கு சொன்னார், உங்களோட மகனை கர்த்தர் உயர்த்துவார் என்று. அதே போல இன்றைக்கு என்னுடைய மகனை கர்த்தர் உயர்த்தி அங்கு அதிகாரிகள் மத்தியில அவர் இருக்க செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அத்தனையும் கர்த்தரால் எனக்கு உண்டானதொழிய நான் தனிப்பட்ட ரீதியில ஒன்றுமில்லை. என் கர்த்தரால் எனக்கு உண்டானது, என் பிள்ளைக்கு உண்டானது. ஆகவே அதுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அதுக்கு அதிக ஞானம் தேவை, புத்தி தேவை, அறிவு தேவை. இந்த நாட்டு அரசாங்கத்தோடு தொடர்புடைய காரியம், அதாவது வருமான லாக்காவோடு தொடர்புடைய காரியங்கள், அவருக்கு புத்தியை கொடுத்து இணைந்த அநேக காரியங்கள்ல அவர் நல்ல ஞானத்தை பயன்படுத்தி இருக்கிறபடியால் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டு அந்த அமைச்சர்மார் அலிமீன்றுகள்ல கால் வைக்க கத்தர் உதவி செய்திருக்கிறார். இதற்காக நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜபங்கள் தானங்களையும் வாழ வைக்கிறது. ஆமேன்
4: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். நான் தொடர்ந்து என்னுடைய தனிப்பட்ட ஜபத்திலே நான் ஜபித்துக் கொள்கிறேன்.
3: சியாடா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எங்கள் தேசத்துக்காக இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இலங்கை தேசத்திலே இன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனைகள் அநேகமாய் இருக்கிறது. அதாவது சிறு குழந்தைகள் வியாதியினால் பாதிக்கப்படுகிறார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் அங்கு ஒரு சேதமான குழந்தைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், வாலிப ஜுவதிகள் அங்கு போதவஸ்தினால் அங்கு சேதப்படுகிறார்கள், இளங்குடும்பங்கள் சமாதானமற்று இருக்கிறார்கள், முதியோர்களை அங்கு காப்பாற்ற முடியாத சூழ்நிலையிலே எங்கள் தேசம் சந்தித்து கொண்டிருக்கிறதாகவே இலங்கை தேசத்திலே சந்திக்கப்படுகிற அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் அந்த சேதப்படுகிற ஆத்துமாக்களை விடுவித்து அவர்கள் ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏதாய் நடத்தப்படவும் ரட்சிக்கப்படவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் இலங்கை தேசத்துக்காக பரிந்து பேசுங்க.
5: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. அன்பும் இறக்க நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான அதிகாலை வேளை, மதிய வேளை, மாலை வேளை நேரமாக ஒருமித்து ஆண்டவரே பல்வேறு இடங்களில் இருந்தாலும் எங்கள் அன்பான சகோதரர்களோடு ஒருமித்து உம்முடைய திருமுகத்தை தேடி வந்து நிற்கின்றோம் தகப்பனே. பிதாவே, நீங்க ஆண்டவரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன், எங்களுக்கு என்னது தேவை என்பதையும் அறிகிற நீர் காண்கிற தேவனாக இருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே என்னுடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்தை பிதாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இலங்கை பிரதேசத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இலங்கையை ஆளுமை செய்யும் தலைவரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த இலங்கை பிரதேசத்தை ஆளுமை செய்யும் தலைவரை ஆண்டவரே நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீர். பல்வேறு விதமான உபாதைகள், பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஆண்டவரே இந்த உலகத்திலே எவ்வளவோ பாவங்கள் நிறைந்து காணப்படுகின்றன பிதாவே. இந்த உலகத்தில் ஆண்டவரே தலைமைத்துவம் சரியாக ஆண்டவரே செயல்படவும் ஆண்டவரே இந்த இலங்கையிலே என்னென்ன ஆபத்துக்கள், என்னென்ன விபத்துக்களை பிசாசானவன் கொண்டு வந்தானோ அவை யாவையும் ஆண்டவரே கண்டறிந்து பொருளாதார கஷ்டங்கள், இன்னும் இன்னும் எவ்வளவோ வாதிகள், கொலை, கொள்ளைகள், கடத்தல்கள் என்று எவ்வளவோ ஆண்டவரே இந்த உலகத்திலே, இந்த இலங்கையிலே காணப்படுகின்றன. இந்த ஆபத்துக்களில் இருந்து சுவாமி, விசேஷமாக சிறு பிள்ளைகளை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளைகள் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட நிலைமையும், மற்றும் ஆண்டவரே தவறி சென்ற சூழ்நிலைகளிலும், மற்றும் குடும்பங்களோடும் இருந்து சுவாமி அன்றன்று ஆகாரணம் இல்லாமல் ஆண்டவரே எத்தனையோ சிறு பிள்ளைகள் தங்களுக்கு போதிய வசதி வாய்ப்புகள் கிடையாமல், அன்பு கிடையாமல் எத்தனை பிள்ளைகள் அப்பா இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிதாவே. நீர் கண்ணோக்குற தேவன் சுவாமி. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் உம்முடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள் தகப்பனே. ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன நோயினாலும், என்னென்ன வியாதிகளினால் ஆண்டவரே அவஸ்தைப்படுகிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். போதிய சுகபலம் கொடுத்து ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுங்க. பலசாலியான பிள்ளைகளாக ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க. உண்ண உணவை கொடுங்க, உடுக்க உடைகளை கொடுங்க, உறங்க இடங்களை, வசதிகளை, வாய்ப்புகளை கொடுத்து ஆண்டவரே வழி நடத்துங்க. எத்தனை குடும்பம் ஆண்டவரே சத்துருவானவன் உட்புகுந்து பிரிவினையின் ஆவியை கொண்டு சுவாமி குடும்பங்களில் நிம்மதி இல்லாமல் பிள்ளைகள் அலைந்து திரிகிறார்கள் பிதாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தியுங்கள் தகப்பனே. விசேஷமாக கர்ப்பிணி தாய்மார்களையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தந்தையே தாயும் செய்யும் உம்மாலே ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த கற்பத்தின் கனியை நீங்க நிறைவாக ஆசீர்வதியுங்க தகப்பனே. என் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னதாகவே நீங்க எங்களை காண்கின்ற தேவன், நீங்கள் எங்களை உருவாக்கிய தேவன் சுவாமி பிதாவே. உம்முடைய கரங்களினால உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு பிள்ளைகள் கற்பத்தின் கனி ஆண்டவரே உம் கத்தரால் கொடுக்கும் வெகுமதி ஆண்டவரே, உம்முடைய கரத்தினால் கொடுத்த இந்த ஒவ்வொரு சிசுக்களும் ஆண்டவரே எந்த குறைபாடுகளோ, எந்த பலவீனங்களோ இல்லாமல் தாயும் சேயுமாக இந்த பூமியிலே ஆண்டவரே வாழ வேணும் தகப்பனே. ஆண்டவரே எந்த தீய சக்திகளும் அந்த கருவினை தாக்கி விடாதபடி பிதாவே நீங்க கரம் நீட்டி அவர்களை காத்தருளுங்க தகப்பனே. எந்த துன்ப விளையிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவரே ஆறுதல் வார்த்தையை நீங்க கூறுகிற தகப்பன் ஆண்டவரே, அந்த தாயாருக்கு நல்ல பலனை கொடுங்க ஆண்டவரே, தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்திலே ஆண்டவரே அவர்களை நீங்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நல்ல பிரஜைகளாக தாயும் செய்யும் நலமுடன் வாழ உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருத்தருடைய தேவைகளை நீங்கள் சந்தியுங்க. விசேஷமாக ஆண்டவரே முதியவர்களை உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளாலே கைவிடப்பட்ட நிலைமையிலும் சுவாமி அன்பு கிடையாமல் ஆதரவு கிடையாமல் தங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்தோம், துன்பத்தின் பாதையில் பிள்ளைகளை வளர்த்து நல்ல பிரஜைகளாக இந்த உலகுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டாக பிள்ளைகளை உருவாக்கும் வேளைகளிலும் அவர்களாலே கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டு எந்தெந்த இடத்திலே ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் கூற யார் வருவார், எங்களுக்கு உணவளிக்க யார் வருவார், எங்களுக்கு அன்பு காட்ட யார் வருவார் என்று எந்தெந்த இடத்திலே ஆண்டவரே வேதனைகளோடு பாரத்தோடு இருக்கிறார்களோ அங்கே ஆண்டவரே நீங்க பிரசன்னமாகி அவர்களுடைய உள்ளத்துக்கு ஆண்டவரே நீங்க ஆறுதலை கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே அவர்களுடைய பிள்ளைகளில் தயவை காண்பீங்க, பெற்றோரை நினைத்தருளுகிற நினைவை காண்பீங்க சுவாமி. ஆண்டவரே அவர்களுடைய கண்ணீரை நீங்க காண்கிற தேவனாக இருக்கின்றீங்க. அன்று அகாரின் கண்ணீரை கண்ட தேவன் பிதாவே, எந்தெந்த முதியோர்கள் எந்தெந்த நிலைமையில் இருந்து கண்ணீர்களோடு வாரத்தோடு இருக்கிறார்களோ அவரை நீங்க ஆண்டவரை ஆறுதல் படுத்துங்க, சமாதானப்படுத்துங்க. பிள்ளைகள் மத்தியிலே தயவை காண்பீங்க. பெற்றோர்களை கைவிடாத நிலைமையிலும் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு இரக்கத்தை நீங்க காண்பீங்க சுவாமி. முதியோர் இல்லங்களில் வசிக்கின்ற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க. அதை நடாத்துகின்ற ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. மனம் வந்து அன்புடன் கர்ஷனையுடன் அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்கள் முதிர் வயதிலும் நேர் கைவிடாத தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து ஆண்டவரே உம்மிலே ஒவ்வொரு முதியவர்களும் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொரு இல்லங்களையும் ஆண்டவரே நீங்க நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பணியாளர்கள் உள்ளத்தில் தயவை காண்பீங்க தகப்பனே. ஆண்டவரே மற்றைய வேண்டுகோள் ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே வாலிபர்களை நீர் உருவாக்கி இருக்கிறீங்க தகப்பனே. வாலிபம் என்பது பாசிபடைந்த நிலம் போன்றது தகப்பனே. வாலிப பருவத்தில் நடக்கும் போது சுவாமி வழி தப்பி செல்லும் ஒவ்வொரு வாலிப யுவதிகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. மதுவுக்கு அடிமையாகவும் போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இந்த உலகத்திலே எத்தனை பல்வேறு விதம் விதமான வாலிபர்கள் ஆண்டவரே மரணத்தின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அந்த போதை வசதியிலிருந்து ஆண்டவரே விடுதலை செய்யுங்கப்பா ஆண்டவரே. மற்றும் ஆண்டவரே தொலைபேசி ஊடாக எத்தனையோ வாலிபர்கள் தொலைபேசியிலே தங்கள் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கும் கண்கள் ஆண்டவரே மதுவை நோக்கி பார்க்கின்றது. உம்மை நோக்கி பார்க்கும் கண்கள் தொலைபேசியில் இருக்கும் எல்லா குப்பைத்தனமான இதுகளை பார்த்து பார்த்து ஒவ்வொரு வாலிபர் யுவதிகள் ஆண்டவரே பாவத்திற்குள்ளே

0: பிள்ளைகள் செய்யும் தப்பிதங்களை மன்னியும் சுவாமி. எங்கள் பிள்ளைகளுக்கு அதை கடத்தப்படாதபடி உம்முடைய சித்தத்துக்கு உம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நீங்க எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே உங்கள்ட்ட தாழ்மையா கேட்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நிறைவாக ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. விபத்துக்களூடாக சந்திக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை எத்தனை வாலிபர்கள் ஆண்டவரே விபத்துக்குள்ளாக்கப்படுகிறார், தங்கள் இச்சையினூடாக ஆண்டவரே வாகனங்களை செலுத்தி, போதைகளினாலே வாகனங்களை செலுத்தி வீதியோரங்களில் ஆண்டவரே எத்தனையோ விபத்துக்களை ஏற்படுத்துகின்றார்கள். பிதாவே நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடும் ஆண்டவரே, நிதானத்தை கொடும். இந்த பூமியிலே ஆண்டவரே வாழ்வது சொற்பம் ஆண்டவரே, ஆனாலும் எங்கள் வாழ்க்கை இன்னமொரு வாழ்க்கை இருப்பது என்பதை ஒவ்வொரு மாணாக்கரும் அறியாமல் இருக்கிறார்கள். அதை அறிந்து சுவாமி நித்திய நித்திய காலமாக அங்கு அழுகை இல்லை, பற்கடிப்பில்லை, வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை. அந்த உலகத்திற்குள் செல்ல ஆண்டவரே ஒவ்வொருதரையும் ஆண்டவரே நீங்க பேர் பேராக ஆசீர்வதிங்க. இந்த இலங்கை பிரதேசத்தை ஆசீர்வதிங்க. இதை ஆளுமை செய்கின்ற ஒவ்வொரு தலைவர்களையும் ஆசீர்வதிங்க. இந்த தலைமையை எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானங்களும் சரியாக எடுத்து ஆண்டவரே இந்த இலங்கை பிரதேசத்தை சரிவர செய்ய நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. பொருளாதார கஷ்டத்தில இருந்து விடுதலை பெற வேணும், நோயில இருந்து விடுதலை பெற வேணும், மது போதை மற்றும் ஆண்டவரே கொலை கொள்ளைகள் எல்லா சிறையிருப்பிலிருந்தும் எல்லா ஜனங்களையும் நீர் விடுதலை செய்து சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ உதவி செய்யுங்க தேவனே. இந்த நேரத்திலும் அப்பா என் அன்பான சகோதரர்களோடு ஒருமித்து ஆண்டவரே இந்த இடத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரே உங்கள் இடத்தில் ஆண்டவரே நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. அநேக அநேக ஆத்துமாக்கள் உங்களை நோக்கி பார்க்க முடியாமல் பாவ இருளில் இருக்கிறார்கள். ஆனாலும் தேவனே இந்த சங்கம வானொலியின் ஊடாக ஆண்டவரே உம்முடைய பாதப்படியிலே எங்கள் ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவரே நீங்க நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. ஒவ்வொருதரையும் ஆண்டவரே உச்சி முதல் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கின்றேன். இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு நோக்கங்களையும் உமக்கே சித்தமானதாகவும் ஆண்டவரே இவர்கள் செல்லும் இடமெல்லாம் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய சமூகம் இவர்களுக்கு முன்னாக செல்லட்டும். வழிகளை சேவை பண்ணி கொடுங்க. இவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே வீணாக போகாதபடி ஆண்டவரே எங்கள் சிந்தைகள் இருதயங்கள் எங்கள் நாவுகள் எங்கள் எல்லா அவயவங்களையும் ஆண்டவரே ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே எங்களை தூய்மைப்படுத்தி உம்முடைய இரத்தத்தினால எங்கள் எல்லா சரீரங்களையும் அவயவங்களையும் நீர் தூய்மைப்படுத்தி உமக்குகந்த பாத்திரமாக இந்த சங்கம வானொலியில் இணைந்திருக்கின்ற அத்தனை ஊழியர்கள் இணைப்பாளர்கள் தலைவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே நிறைவாக நிறைவாக குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியுங்க. எந்த நோயோ எந்த விசப்பூச்சியோ நோய் கொண்டு வரும் பாக்டீரியாக்களோ எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். உற்சாகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, நல்ல சக்தியை கொடுத்து இயேசப்பா உம்முடைய கரத்திலே சங்கம வானொலி இணைப்பாளர் தொடக்கம் அங்கு பணிபுரிகிற அத்தனை பிள்ளைகளும் இந்த ஒலியை கேட்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ.
1: ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு.
0: ஸ்டக் ஆயிட்டு மிஸ்.
1: சாந்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலாம் சிஸ்டர்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ.
2: பிரசலா சிஸ்டர்,
1: பிரசலா. நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த இடங்கள்ல இருக்கிற எல்லா சேதத்திலிருந்தும் அவர்கள் விடுதலையாக்கப்படுவனும். இஸ்ரவேல் தேசம் தேவன் இஸ்லிம் சமத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்கள் சுயித்திருப்பார்களாக என்று சொல்லி எழுதி இருக்கிறபடி அவருடைய சமாதானத்துக்காக இஸ்ரவேல் தேசத்தின் சமத்துக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.

0: கர்த்தாப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேலையில அதிகாலை வேலையில ஆண்டவரே, மத்தியான வேலையில பின்னேற வேலையில ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சுவாமி உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ராஜா ராஜா அப்பா எங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதுக்காக ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா, கோடான கோடி சூத்திரம் ராஜாதி ராஜா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இதுல இணைந்திருக்க யாவரையும் உங்க கரத்துல வைக்கிறோம் அப்பா. இதுல வந்த விண்ணப்பத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே, விண்ணப்பங்களை கேட்டு ஏறெடுத்து பல் தருகிறதுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரே எனக்கு தந்த இந்த விண்ணப்பம் ஆண்டவரே தகுப்பனே உங்களோட பாதத்துல வைக்கிறோம் ராஜாதி ராஜா அப்பா. நீர் மனுஷரை போல வேறுபாடு பார்க்காதவரா இருக்கிறீர், எளிமையா இருக்கிற சிறுமியா இருக்கிற அப்பா, தனித்துப்பட்ட இருக்கிற எங்களோட கூட இருக்கிறவர் அப்பா. அப்பா இந்த போராட்டங்கள் யுத்தங்கள் யாவும் உமக்கு அறியாமல் நடப்பதில்லை ஆண்டவரே, அதுலேயும் ஜனங்களோட நீர் கூட இருக்கிறதுக்காக அதுல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குழந்தை பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிபு பிள்ளைகளையும், ஒவ்வொரு தலைவர்களையும், ஒவ்வொரு வயது போனவர்களையும் ஆண்டவரே உங்களுக்கு தருகிறோம் ஆண்டவரே. அங்கு அந்த ஜனங்களை ஜெபிக்க தூண்டுறதுக்காக ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வேலையிலே ஆண்டவரே யுத்தங்கள் நடக்கிற இந்த பூமியில இந்த தேசங்கள்ல ஆண்டவரே நீங்க கூட இருந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்காக உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. உங்க உதவி, உங்க அன்பு, உங்க அரவணைப்பு ஆண்டவரே, உங்க இடக்கம் இந்த ஜனங்களோட இருக்கட்டும் ஆண்டவரே. கத்தாவே உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுறோம். வேலையிலே அப்பா எத்தனையோ நாடுகளுக்கு இடையில சண்டைகள் நடந்து ஆண்டவரே இன்னுமா நீர் எங்களை பாதுகாத்து கொண்டு ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க பாதுகாத்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி ராஜாதி ராஜா சோத்ரம் அப்பா. அப்பா இந்த வானொலியில இணைந்திருக்க யாவரை மாண்டவரே ஜூதிக்கிற ஜெபிக்கிற கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்று வர முடியாம இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உங்க கரத்துல தருகிறோம் மாண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா உமக்கு சோத்ரம் ஐயா. நல்லவராய் இருக்கிறதுக்காக வல்லவராய் இருந்து இந்த பூமியில பாதுகாத்து அப்பா எந்த தீங்கும் அண்ணுகாது ஆண்டவரே. இந்த தேசங்கள்ல ஆண்டவரே சாமுவேல் எழுப்புதல் கண்டது போல இந்த தேசங்கள்ல நாங்கள் எழுப்புதல் காண எங்கள் கண்காண நீர் வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா. நீங்க பொறுமையா இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த பூமி தேசங்கள் மேல நீங்க இயக்கமா இருக்கிறதுக்காக சுவாமி உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜாதி ராஜா. எங்களிடத்து வர தீவிரியும் ராஜா. நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகையில் எங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறீங்க ஐயா. அப்பா சங்கீதங்கள்ல சொன்னது போல நீங்கள் எங்கள் சத்தங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் செவி கொடுக்கிற தேவன் வல்லவராய் இருக்கிறீங்க. நாங்க தேவைய கேட்கும் முன்னமே நீங்க எங்களோட தேவைகளை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறீங்க அப்பா. அப்பா எங்களை நாங்க இவ்வளவு வேதனை துன்பங்கள்ல இருந்தாலும் நீர் அதுல இருந்து எங்களை மீட்டெடுக்கிறவராய் தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறீங்க அப்பா. அப்பா பரலோகம் சேர்க்கவல்லவா நீங்க சிலுவையை தாங்கினீங்கள் ஐயா. அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாடுகள்ல விடுதலை கொடுக்கறதுக்காக சுவாமி உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. எங்களை விண்ணப்ப உமக்கு முன்பாக தூபமாகவும் எங்கள் கையெடுப்பு சந்திப்பலியாகவும் இருக்க கடவதாக தாப்பனே, அந்திப்பலியாகவும் இருக்க கடவுது ராஜா. எங்கள் வாய்க்கு காவல் வைக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா எங்களோட கூட எங்க இன்னுமா இந்த தேசங்களுக்காக எங்களுக்கு ஜெபிக்க கட்டளையிடும் ராஜா. இரவும் பகலும் மத்தியான வேளையிலும் இந்த தேசங்கள் ஒவ்வொன்றுக்காக ஆண்டவர் இந்த தேசங்கள் சமாதானத்துக்கு வரும்படியாக அப்பா, இந்த தேசங்கள்ல ஒரு நீதி கிடைக்கும்படியாக, சமாதானம் கிடைக்கும்படியாக, இந்த ஜனங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும்படியாக ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் வரிசையில நின்று சாப்பாட்டுக்கு ஏந்தி கையேந்தி நிக்காதபடி ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரே உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதும் வராதபடி ஆண்டவரே, விலை ஏற்றங்கள் இருக்காதபடி ஆண்டவரே, யாவற்றையும் ஆண்டவரே நீர் சரிபட செய்து நீதியாய் இந்த ஜனங்களுக்கு எங்களுக்காக ஆண்டவரே தருகிறதுக்காக உமக்கு சோத்திரம் மாப்பா தாப்பனே. ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்கப்படுகிற தேவனை உம்ம நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. அமைதியை கொடுக்கிற தேவன், சமாதானத்தை இந்த பூமியில விட்டுட்டு போன தேவன், ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு பூமியும் ஒவ்வொரு தேசங்களும் சமாதானமாய் இருக்க கட்டளையிடுகிறவராய் இருக்கிறீங்கப்பா. நீங்க வளம் வருகிறதுக்காக தகப்பனே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. தேசங்களை ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எந்த தீங்கும் அங்கு இருக்காதபடி உங்க பரிசுத்த ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம் ஒவ்வொரு எல்லை வழியையும் ஆண்டவரே. எல்லையை சுற்றி உங்க ரத்தத்தை பூசுறோம் ஆண்டவரே, தெளிக்கிறோம் ராஜா. நீங்க பாத்தி கட்டி ஒவ்வொரு தேசங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜாவே. ராஜா தகப்பனே எங்களை இந்த ஜெபங்கள்ல அப்பா தூண்டி எங்களை ஜெபிக்க இந்த நேரங்களை தந்ததுக்காக எங்களுக்கு இந்த சின்ன ஒரு ஆண்டவரே ஊழியத்தை எங்களுக்கு செய்ய தந்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் அப்பா. நாங்க ஆசீர்வாதம் பெற்றதா இருக்காதபடி அப்பா யார் யாருக்கெல்லாம் ஜெபங்கள் தேவையோ எந்தெந்த தேசங்களுக்கு ஜெபம் தேவையோ அதுக்காக எங்களை அதிகாலையில தட்டி எழுப்பி விட்டு ஜெபிக்க எங்களுக்கு தூண்டுறவராய் இருக்கிறீரப்பா. அப்பா வளம் பெறுகிற தேவனப்பா நீர். ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு மறுமொழி உடனே தருகிறவராய் இருக்கிறீங்கப்பா. பொறுமையாய் இருக்கிறவருக்கு உமக்கு சோத்திரம் நன்றி சொல்லுகிறேன் ராஜா. இட்டக்கமானவர் அப்பா இந்த தேசங்கள்ல இட்டக்கத்தை காட்டுறதுக்காக இட்டக்கம் உங்களோட இட்டக்கம் தயவு இந்த அதிகாரிகளுக்கு தயவு காட்டுறதுக்காக நன்றி ராஜா. இந்த அதிகாரிகள் தயவு காட்டுற இந்த ஜனங்களுக்கு நீதியாய் அதிகாரத்தை நடத்தும்படி ஆண்டவரே ஒவ்வொரு நிர்வாகமும் ஆண்டவரே நீதியாய் நடத்தும்படி அப்பா இந்த ஜெயில இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தருகிறோம் அப்பா. நீதியாய் நீதியாய் நீதி செலுத்துறவராய் இருக்கிற ப்பா அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறேன். வேளையிலே ஆண்டவரே இந்த சங்கம வானொலியில இணைந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தருறோம் ராஜா. அவங்களுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. வெள்ளம் கொடுக்கிறவராய் இருக்கிறீங்க ஐயா, சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தருகிறோம், ஆசீர்வதிங்க. அவங்க பிள்ளைகளை ஆசீர்வைங்க, அவங்க கையிட்டு செய்யற காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தகப்பன். அவங்க துன்பங்கள் சோதனைகள் வேதனைகள்ல கூட இருக்கிறவராய் இருக்கிறீர். நாங்க உங்கூட இருப்பேன் என்று சொன்னது போல இந்த சங்கம வானொலியில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடையும் நீங்க கூட இருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே, நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. உமக்கு சோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே அப்பா ஆமென் ஆமென்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு செய்து முடிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
2: பிரைஸ் தி லார்ட் அக்கா. பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்கள்ல இந்த சுவிசுமானது எல்லா மக்களுக்கும் எல்லா நாட்டினருக்கும் கடந்து செல்ல அவர்களுடைய சுபிசுசமானது நடப்பிக்க கூடியதாய் காதுகளால் கேட்கப்படவும் அங்கு இருதயத்தினால் சிந்திக்கப்படவும் ஒவ்வொரு மனுஷர்களுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்றி சொல்லுகிறோம். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறவரே ஐயா. இந்த வேளையிலும் இந்த விண்ணப்பத்துக்காக உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த மனு குலத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் சொன்ன இடத்துல சொன்ன நேரத்துல நிறைவேற்றி முடித்த தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிரதானமான கட்டளை அந்த உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அதனால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசுராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொடுத்த உம்முடைய பிரதான கட்டளையை ஆண்டவரே தகப்பனை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ மக்கள் ஆண்டவரே தகப்பனை மிஷனரிகளாகவும் ஊழியக்காரர்களாகவும் ஆண்டவரே தகப்பனை இந்த பூமியில உம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ விசுவாசிகளும் தங்களால் முடிந்த அளவு சுத்தி இருக்கிறவர்களுக்கு உண்மை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சுவிசேஷம் விதைக்கப்படுகிற இருக்கிற இடங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இதோ ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டியத்திலும் அதிக கருக்குள்ளதா இருக்கிற உம்முடைய வசனம் இதோ ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் ஆண்டவரே தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இருதயத்தின் கடினங்களை உடைத்து கர்த்தருடைய வசனம் இதோ அவர்களை சந்திக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிறவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக, கேட்கிறவர்கள் இது என்னது என்று ஆண்டவரே புரிந்து கொள்ளத்தக்கதாக தங்களை தாழ்த்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தீங்க என்பதையும், ஆண்டவருடைய பிறப்பு, ஆண்டவருடைய வளப்பு, ஆண்டவருடைய பாடுகள், ஆண்டவருடைய மரணம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல், ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறீர் என்பதை ஆண்டவரே தகப்பனே இந்த சுவிசேஷத்தை கர்த்தாவே ஜனங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உலகத்துல எல்லா இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்பது கர்த்தாவே அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் அதன் ஆழத்தையும் அதன் ஆண்டவரே அர்த்தத்தையும் வெளிப்பாடுகளையும் அவர்கள் புரிந்து கொண்டு, நீர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீரும், உண்மை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்பதை கர்த்தாவே நீங்கள் ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறவரும், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறவரும், வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே மனுஷர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் பூமியிலே கட்டளிடப்படவில்லை என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே இதோ ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்கெங்கெல்லாம் தேவனுடைய வசனம் விதைக்கப்படுகிறதோ அது நல்ல நிலத்துல விழுந்த விதையைப் போல மாற உதவி செய்வீராக செபிக்கிறோம். மனுஷர்களுடைய இருதயங்கள் இதோ நல்ல நிலமாய் மாற்றப்படுத்தும் என்று செபிக்கிறோம். விசேஷமாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரே தங்களுடைய இருதயங்களை பக்குவப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தாவை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. யோபு சொன்னது போல ஆண்டவரே உம்முடைய வசனத்தை என்ன ஆகாரத்தை பார்க்கலாம், உம்முடைய வசனத்தை அதிகமாய் காத்துக்கொள்கிறேன் என்று சொன்னது போல, நேசிக்கிறேன் என்று சொன்னது போல இதோ நாங்களும் உம்முடைய வசனத்தை கர்த்தாவே காத்து கொள்ளவும், ஆண்டவரே அதன்படி எங்களை மாற்றிக்கொள்ளவும், எங்களை கர்த்தாவே நல்ல நிலமாய் மாற்றிக்கொள்ளவும், ஆண்டவரே தகப்பனே எங்களை சத்ருவானவனுக்கு விட்டு கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே, வழியோரமாய் விதைக்கப்பட்ட விதையைப் போல மாறாதபடிக்கு ஆண்டவரே, முட்செடிகளுக்குள்ளே விதை விதையை போல நாங்கள் இருக்காதபடிக்கு எங்களை ஆராய்ந்து பார்த்து நல்ல நிலத்திலே விழுந்த விதையை போல நூறு விதமாய் பலன் கொடுக்கத்தக்கதாக எங்களை மாத்தி கொள்ள நல்ல உணர்வுள்ள இருதயங்களை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய தரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். விதைக்கிறவர்களுக்காய் உமை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வசனத்தை விதைக்கிறவர்கள் எங்கும் விதைத்தார்கள் என்று சொல்லுகிறபடி விதைத்துக் கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் என்ன ஆசிர்வதித்து கர்த்தாவே அவர்கள் எண்ணம் தொடர்ந்து பயணிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தம்மை ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. தொடர்ந்து உம்முடைய ஆண்டவர வருக வரும் வரைக்கும் உம்முடைய சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக என் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிறவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சங்கமம் ஊடகத்தினூடாக விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளைப் போல ஒவ்வொரு வீடுகளிலும் விழுந்து ஆண்டவரே அங்கே கேட்கிறவர்கள் கர்த்தாவே ஆயத்தம் உள்ளவர்களா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களும் கர்த்தாவே கேட்கிற வசனங்களை தங்களை சுத்தி இருக்கிறவர்கள் மத்தியில விதைத்து ஆண்டவர தகப்பனே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க என்ன உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக செபிக்கிறோம் கர்த்தர் தாமே. அந்த குடும்பத்தோடு கூட இருந்து இந்த பணியை கர்த்தாவே எண்ணம் தொடர்ந்து நடத்த உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படட்டும். அவர்கள் இருக்கிற நாட்களில் சுகபல ஆரோக்கியங்களோடு இருந்து ஆண்டவரே இந்த காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏனர் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தர். தாமே அவங்க குடும்பங்களையும் தொடர்ந்து பாதுகாத்து அவங்களுக்கு ஊடாக கர்த்தாவே நீர் கொடுக்கிற விண்ணப்பங்கள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றுக்குமாய் உமை சோதரிக்கிறோம். என்ன அதிகமாய் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி கர்த்தாவே உமக்கு முன்பாக நின்று கர்த்தாவே துறப்பன் வாசலில் நிற்கிற போர்ச்சபகர்களாக நிக்க ஜாமக்காரராக நிக்க கர்த்தர் என்ன பலத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த இணையதளத்தில் இணைந்து ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு ஸ்தேப பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து நாங்களும் கர்த்தாவே எங்களுக்கு அறிந்த உம்முடைய வசனங்களை கர்த்தாவே சுத்தி இருக்கிறவர்கள் மத்தியில சொல்லவும் ஒரு மலை மேல் உள்ள பட்டணத்தை போல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அநேகர் முன்பாக நிற்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டும். நாங்கள் மறுபடியுமா உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி சொல்லும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் நாங்கள் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் உங்களுடைய ஊழியங்களும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்
2: ஆமென் ஆமென் அக்கா. தேங்க்யூ அக்கா.
1: நாங்கள் அங்கெல்லாம் நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்களிலே பொருளாதாரத்திலே பிரச்சனைகள், மனுஷர் மத்தியிலே பிரச்சனைகள், அரசாங்கம் மத்தியிலே பிரச்சனைகள் அநேகமாக இருக்கிறது. ஆகவே தேசங்கள்ல இருக்கிற குறைவுகள் அங்க நிறைவாக நீங்கள் வழி நடத்துங்கள். கனடா தேசம், ஜெர்மன் தேசம், அப்படியாயிருக்கிற அத்தனை தேசத்தில் இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள் நிமித்தம் வருகிற பிரச்சனைகளை கத்தன் சமா அங்க மாற்றி அமைக்க வேணும். நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: இரக்கமுள்ள தகப்பனே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவாதி தேவனே, உம்முடைய பாதத்துல ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை நாங்கள் வைக்கிறோம். ஆறு கண்டங்களையும் காணப்படுகிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள் பாடம் ஆண்டவரே அவர்கள் மத்தியில காண காரியங்களை நீங்க காண்கிறீங்க தகப்பனே. இந்த நாட்கள்ல எத்தனையோ ஆண்டவரே மனிதர்கள் மத்தியில மிருகங்களை போல எத்தனையோ எண்ணங்களும் நினைவுகளும் ஆண்டவரே அவர்களுக்குள்ள கிரியை செய்யறத நீங்க காண்கிறீங்கப்பா ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியத்தில இருந்து ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே நீர் மாற்றத்தக்கதான கிருபையை கொடுப்பீராக. அந்த விசேஷமாய் ஆண்டவரே இந்த தேசத்து தலைவர்கள் எடுக்கிற திட்டங்கள் தீர்மானங்கள் ஆண்டவரே இங்கு வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் காணப்பட ஆண்டவரே அவர்களுடைய வறுமை கோட்டில காணப்படுகிற ஜனங்கள் கூட ஆண்டவரே கர்த்தராகிய உண்மை அறியத்தக்கதாக அவர்கள் சொல்லிக்கத்தக்கதாக நீர் உதவி செய்வீராக. அதே போல் ஆண்டவரே இந்த தலைவர்கள் யார் யார் ஆண்டவரே எந்தெந்த தேசங்கள்ல இருந்து என்ன திட்டங்களை எடுக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நீர் ஆண்டவரே அந்த இடத்துல நிற்பீராக. ஆலோசனை ஆண்டவரே கர்த்தாவை துரு ஆலோசனைகள் வராதபடிக்கு தகப்பனே உமக்கு பிரியமான ஆலோசனைகள் வரத்தக்கதாக ஆண்டவரே அந்த இடத்துல ஆலோசனை கொடுக்கிறவர்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவை அந்த ஆறு கண்டங்களுக்குள்ளேயும் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு தலைவர்கள் மத்தியிலும் எடுக்கப்படுகிற திட்டங்கள் தீர்மானங்கள் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட உதவி செய்யுங்க. அதே போல் ஆண்டவரே சிறுவர்கள் மத்தியிலும் வாலிபர் மத்தியிலும் ஆண்டவரே காணப்படுகிற பிசாசு போடுகிற திட்டமான காரியங்கள் அவர்களை அழிக்கும்படியாக எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க காண்கிறீங்க தகப்பனே. அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாங்கள் பரிந்து மன்றாடுகிறோம். அவர்களை தப்பு வைப்பீராக, அவர்களை விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. அவர்கள் தான் இனி வருகிற எதிர்கால சந்ததி ஆண்டவரே. இந்த உலகத்தை ஆள போகிறவர்கள் ஆண்டவரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்க போகிறவர்கள், ஒரு பாஸ்டர்ஸாக வரப்போகிறவர்கள் அவர்கள் ஆண்டவரே. அவர்களை நீர்த்தாமே ஆண்டவரே உம் இரத்த கோட்டைகளாக மூடி மறைத்து தேவனை அறிகிற அறிவினால் இந்த வாலிபர்களும் சிறுவர்களும் குழந்தைகளும் வளரத்தக்கதாக உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே இந்த கண்டங்கள் இருக்கு ஒவ்வொரு நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, கனடா ஆண்டவரே, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அதே போல தகப்பனே ஆசியா கண்டம், ஒவ்வொரு கண்டங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதிகாரிகள் எடுக்கிற திட்டங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே அது நன்மையாய் முடிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜனங்கள் வறுமை கோட்டில் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே, அவர்களுக்கு உதவி வீராக ஆண்டவரே. இந்த பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட வேண்டும், அந்த ஜனங்களும் வாழ்வடைய வேண்டும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக போதிவஸ்து காரியத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே. எந்த பகுதியில் பார்த்தாலும் ஆண்டவரே போதவஸ்து நிமித்தமாய் ஆண்டவரே குடும்பமே சீரழிக்கப்படுகிறது ஆண்டவரே, சமுதாயமே சீரழிக்கப்படுகிறதே தகப்பனே. அப்படிப்பட்ட காலங்களில் இருந்து ஒவ்வொருவரையும் நீ தப்புவிக்க வல்லமை உள்ளதவனாய் இருக்கிறவனாலே ஸ்தோத்திரம். இந்த போதவஸ்துக்கள் எங்கெங்கு உருவாக்கப்படுகிறதோ, எந்த ஃபேக்டரியில ஆண்டவரே அதுகள் செய்யப்படுகிறதோ, அந்த இடமெல்லாம் உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே சுட்டெரிக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவை அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அது இருப்பது நிமித்தமா எத்தனை வாலிபர்கள் குடும்பங்கள் ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஸ்கூல்ல பார்த்தாலும், ஆபீஸ்ல பார்த்தாலும், வீதிகள்ல பார்த்தாலும், எந்த இடங்களிலும் ஆண்டவரே கர்த்தாவை போதிவசினால் ஆண்டவரே பிள்ளைகள் அழிக்கப்படுகிறதை நீங்க காண்கிறீங்க. அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து உலக நாடுகள் முழுவதையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவினால் நிரப்புங்க வீதிகள்ல இருந்து ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தை சுவிசேஷமாக அறிவிக்கிற ஆண்டவரே சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். காலநிலைகள், சூழ்நிலைகள் என்று பார்க்காதபடிக்கு ஆண்டவரே, ஜனங்கள் தங்களை எதிர்க்கிறார்கள் என்று பார்க்காதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறத நீங்க காண்கிறீங்களே ஆண்டவரே, அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் இஸ்ரூல இரத்த கோட்டைகளாய் மோடிக்கொள்ளும் ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரம் தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அதே போல் ஆண்டவரே இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே மனிதர்கள் எழும்பி அவர்களை அழிக்கிறத நீங்க காண்கிறீங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரே அடி நிமித்தமும் ஆண்டவரை துன்பப்படுத்தி ஆண்டவரே அவர்களை கொலை செய்கிறத நீங்க காண்கிறீங்க. அதே போல் ஆலயங்கள் எல்லாம் முட்டிக்கப்படுகிறது தகப்பனே. ஆண்டவரே எல்லாவற்றிலும் இருந்து உம்முடைய தேவ பிள்ளைகளை நீ தப்பு வைத்து ஆண்டவரே இந்த ஆறு கண்ணங்களையும் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்படுத்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமென்.
1: ஏனங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் சகல காரியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அஞ்சபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே கர்த்தாவே, ஜெபத்துக்கு வந்தும் வராமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய இருதயங்களுக்காய், சிந்தைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய மனஸ்தாபங்களுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவைகளை எல்லாம் எடுக்கப்பட்டு அகற்றப்பட்டு கர்த்தாவே அவர்கள் வந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையும் இறக்கத்தையும் தயவையும் பாராட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய இரத்தம் ஜெயமாண்டவரே கர்த்தாவே அழிந்து போகிற உலகத்துக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், திக்கிறோம். தப்பனே நீர் இறங்கும்படிக்கு அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ஆண்டவரே, ஆண்டவரே அதுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதில் இருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. உம்முடைய சுவிசுவாசம் ஐந்து கண்டத்திலும் பரவும் கர்த்தாவே. எல்லா மக்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் வரவும் கர்த்தாவே. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு உணர்வு வரவும் கர்த்தாவே கிருப செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று என்னால் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டீர். எங்கள் தேவனே தேசத்திலும் மக்களிலும் ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் ஜெபத்துக்கு அங்கீகாரத்தை கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கம வானொலிக்காய், லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் அன்றைய நாளில் நீ கூட இருந்து வழி நடத்தும்படியா எல்லா தேச மக்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். நகல துதிக்கன மகிமையும் ஆண்டவரே உமக்குரியது என்று வந்து செபித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சைகளை சந்தித்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம். ஆமீன் ஆமீன்
5: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் வழி நடத்திய ஊழியர் சகோதரி ஜனத் அவர்களையும் அதே வேளையில இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார். அதிகால வேளையில இணைந்த ஊழியர்கள், இணைய முடியாத ஊழியர்கள், இணைந்து ஜபித்து கடந்து சென்றவர்கள் ஒருவர் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்தார்கள். கத்தரண்டு ஜபங்களை ஒப்புவித்தார்கள். வாஞ்சியோடு இணைந்து கத்தர் அந்த ஜபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தரண்டை இந்த ஜபங்கள் எல்லாவற்றையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே கால வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாகத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில் இந்த ஜபங்களை ஒப்புவித்துக் கொண்டு பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வானொலி கூடாக இணைந்து ஜபித்த இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் அதே வேளையிலே மறுகல்வப்பிலே செல்லுகின்ற பொழுதும் அதே வேளையிலே யூடியூப் கூட ஃபேஸ்புக் கூட ட்விட்டர் கூட செல்லுகின்ற பொழுதும் இணைந்து ஜபிக்க போகிற ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்தில் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் இலங்கை இந்திய உலக நாடுகளுக்காக எல்லா நாடுகளுக்காகவும் மக்களின் சந்தோஷம் சமாதானம் சுபீட்சமான வாழ்வுக்காக நாங்கள் ஜபித்து ஆசீர்வதித்தோம். கத்தர் தாமே ஒவ்வொருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. வழி நடத்திய உங்கள் எல்லோரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் இணைந்திருக்கிற சகோதரன் குணபாலன், சகோதரி மேகலா வாஸ் அவர்களையும் கத்தர் காண்கிறார். தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புக்கிறோம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். மீதியான ஊழியங்கள் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளிலே ஒரு பாடல் ஒன்றை அனுப்பி தந்திருக்கிறார்கள், பார்ப்போம் எப்படி இருக்கு என்று. ஆமேன்.

0: Recording in progress.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். என்று செவ்வாய்க்கிழமை வாரத்தின் முதல் நாள் இணைந்திருக்கிறோம். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமை ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற தேவ ஊழியரை வரவேற்போம். தேவ ஊழியர் சவரன் பாலன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வழி நடத்துங்களை. God bless you. Amen.
2: God bless you, brother. கத்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக கோடான கோடி நன்றி ராஜா. கோடி நன்றி தகப்பனே. தகப்பனே, சங்கமும் ஆளுநர்களை நடத்துகின்ற உன் அன்பான சகோதரருடைய குடும்பத்தையும் இவர்களோடு உடைய சேர்ந்த அன்பான சகோதரிகள் குடும்பங்கள், சகோதரர்கள் குடும்பங்கள் மற்றும் உடலால் ரீதியில் சங்கம் அம்பாளுடைய கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகள் எல்லோருக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெய விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே உலகளார் ரீதியில் ராஜா நிரந்தரமான சமாதானத்தை கொண்டவனு ஜெபிக்கிறேன் தகப்பனே. தகப்பனே, இந்த நாடுகள் ராஜா போர் நடக்கும் ராஜா, குறிப்பாக அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் தேசத்துக்கு நிரந்தர சமாதானத்தை கொண்டு ஜெபிக்கிறேன் தகப்பனே. மற்றும் ராஜா மற்றும் உக்ரைன் ரஷ்யா தேசத்தின் நிரந்தர சமாதானத்தை கொண்டவனு ஜெபிக்கிறேன் தகப்பனே. மற்றும் இந்தந்த நாடுகளில் ராஜா போர் நடக்கிற ராஜா நீங்க அறிவிங்க ராஜா. சகல வெற்றியமான இந்த தேவகுமாரனுக்கு லேசான காரியம் ராஜா. இந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தளபதிகளோடும் நீங்கள் பேசுங்க ராஜா. நீங்கள் பேசி தகப்பன் நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. நிரந்தர சமாதானம், நிரந்தர சமாதானம் அப்படியே நீ கொண்டு போகமைக்காக கோடி நன்றி ராஜா. மற்றும் தகப்பனே, நேபாள தேசத்தில் நடந்த அனர்த்தங்கள் போன தகப்பனே, இனிமேல் இந்த தேசங்களில் நடக்காதவனும் தகப்பனே. இயற்கையை அமைதிப்படுத்துங்க ராஜா. இயற்கையை கட்டளை இடுங்க ராஜா. அமைதிப்படுத்துங்க தகப்பனே, அமைதிப்படுத்துங்க ராஜா. நேபாள தேசத்திலோ மறித்த அத்துமக்கள் உட்பட இதுவரை மறித்த போரினாலும் மற்றும் தகப்பனே வியாதி மறித்த அத்தனை ஆத்துமாக்களுக்கும் நித்திய இழைப்பாறில் கொடுங்க இசப்பா. நித்திய இழைப்பாறலை கொடுத்து தகப்பனே அவனுக்கு ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுங்க ராஜா. ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுத்து அவர்களை வழிபண்ணும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க, ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுங்க ராஜா. மற்றும் தகப்பனே, அந்த குடும்பங்களை இழந்து அறிக்கிற உறவுகளை ஆற்றி தேற்றி அரவணைங்க ராஜா. ஆற்றி தேற்றி அரவணைங்க. இந்த குடும்பங்களை ஆறுதல் படுத்துங்க இசப்பா. தூதரை அனுப்பி அவர்களை ஆறுதல் படுத்துங்க. இந்த குடும்பங்களுக்கான தேவைகளை அனைத்தையும் சந்திங்க இயேசப்பா. சந்திங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க ராஜா. எல்லோருக்கும் ரட்சிப்பு அனுப்பி ரட்சிப்பட்ட குடும்பங்களால் அவர்களை வழி நடத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
3: கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம்.

கத்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கத்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய், நீ அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய்.

காட்டு கொட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். காட்டு கொட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு நமக்கு. ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை

நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. அமீன். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். நாம் வரப்போகும் இயேசுவை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அழைத்தவரோ உண்மை உள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அமீன். அழைத்தவரோ உண்மை உள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். நம் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். என்னாலும் குற்றமின்றி காத்திடுவார். வாதையுந்தன் கூடாரத்தை

0: Amén, brother.
1: ஆமீன் ஆமீன். கத்தரை பற்றி கழுகிற பொழுது வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாது. அருமையான பாடலுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே உங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக கத்தரை சீத்தமானால் நாளைய நாளே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிரதர். காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய சேர்ந்து ஒளிஞ்ச எல்லா குடும்பங்களையும் மற்றும் எல்லா குடும்பங்களையும் என்றென்றும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார். God bless you all.
1: Amen. Amen. அருமையான இருவர நேரம் எங்களுடன் தேவ ஊழிய சகோதரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து பாடல் கூடாக வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடைய வாஞ்சியை காண்கிறார். கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். வார்த்தைகள் கூடாக பாடல்கள் கூடாக கத்தரை நாமத்தை மகிமைப்படுத்தி அதே வழியிலே கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அந்த வழியில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிவிட வருவோம்.
2: ஆமேன்.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதோடைய கரத்திலே போய்ப்போமாமா. ஆமென்.

கிருபை. அவர் தமது கிருபையை நம்மை விட்டு தள்ளாத தேவன். கண்ணீரின் பாதையிலே நாம் நடந்து வந்த அந்த நாட்களிலே நம்மை தாங்கின அதே கிருபை இன்றும் நம்மை தாங்கும், வருகிற காலங்களிலும் நம்மை நிச்சயமாய் தாங்கும்.

எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ராஜாவுமாய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களின் தண்டனைகளை நீர் சிலுவை மரத்திலே சுமந்து தீர்க்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐயா, இன்னமும் உம்மோடு கூட உள்ள சரியான உறவை குறித்த நிச்சயமில்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் வாழ்க்கையிலே உமக்கென்று தங்களை அர்ப்பணித்தவர்களாய் நானும் கர்த்தருடைய பிள்ளை என்ற நிச்சயமுள்ளவர்களாய் வாழ நீரே அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு தந்த நல்ல சுகத்திற்காக, பலத்திற்காக, ஞானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளினாலே நீர் எங்களோடு உறவாடினீர், எங்களை உற்சாகப்படுத்தினீர், எங்களை எச்சரித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாட்களிலேயும் தங்களுடைய சிந்தனையிலே போராட்டங்களோடு வாழ்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன் எனக்கு இந்த எண்ணங்கள், ஏன் எனக்கு இந்த போராட்டங்கள் என்று வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய வசனங்களினாலே எல்லா எண்ணங்களையும் உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வரக்கூடியவர்களாய், உம்முடைய தூய ஆவியின் வல்லமை பெற்றவர்களாய் வாழ நீரே அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் திருமணமான பின்னரும் தவறான தொடர்புகளிலே, தவறான உறவுகளிலே தொடருகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே தங்கள் வாழ்க்கை துணைக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நினைவு கூர்ந்து அப்படிப்பட்ட பாவங்களை விட்டு மனம் திரும்ப நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப பொறுப்பற்ற கணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனாலே உள்ளம் உடைந்து போயிருக்கும் மனைவிகளுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் குடும்ப பொறுப்பற்ற மனைவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால் கஷ்டப்படும் பிள்ளைகளுக்காக, கணவன்மார்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே குடும்பங்களிலே இருக்கிறவர்கள் தங்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து அதற்கு தங்களை அர்ப்பணித்து மகிழ்ச்சியான குடும்பங்களை கட்டி அமைக்க நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நேரத்திலேயும் வேலை இல்லாமல் இருக்கிற சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். குடும்பத்திற்கு போதுமான வருமானம் கிடைக்கத்தக்கதாக சரியான வேலைகளை தாரும். ஐயா, தங்கள் வேலைக்காக ஒவ்வொரு நாளும் மிக அதிகமான தூரம் பயணம் செய்கிறவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். சோம்பலான பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை குறித்த உணர்வு உள்ளவர்களாய், உற்சாகத்தோடும் சிறந்த சேவை செய்கிறவர்களாய் மாறவும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. தொழில் அதிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொழிலின் வளர்ச்சிக்காக அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். அதன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இன்னமும் கப்பல்களிலே, விமானங்களிலே, பேருந்துகளிலே தினமும் பணி செய்வதே தங்களுடைய பணியாக இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் எல்லா தீமைகளுக்கும், விபத்துகளுக்கும், ஆபத்துகளுக்கும் விலக்கி காத்துக் கொள்வீராக. இந்த நேரத்திலேயும் எங்களுக்கு அருமையான பார்வையற்ற சகோதர சகோதரிகள், காது கேளாத சகோதர சகோதரிகள், இன்னும் அங்கவீனமான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். யார் யார் என்னென்ன தேவையோடு இருக்கிறார்களோ கர்த்தர் அந்த தேவைகளை சந்தித்து நல்ல சுகம்பலன் தந்து உமக்குள்ளே திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழும் அருளை தாரும். அவர்களை பொறுப்போடும் அன்போடும் கவனிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலேயும் நீர் பொறுப்புகளிலே வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த பணிகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் நிறைவேற்ற கிருபையை தாரும். அரசு அதிகாரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இது கர்த்தர் கொடுத்த பணி என்ற உணர்வோடு கூட பயத்தோடும் நடுக்கத்தோடும் உண்மையான சேவை மனப்பான்மையோடும் தங்களுடைய பணிகளை நிறைவேற்ற கர்த்தர் தாமே உதவி செய்யும், கிருபை செய்யும். அரசு மருத்துவமனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே பணி செய்கிற எல்லா வைத்தியர்களுக்காக, தாதிமாருக்காக, உதவியாளர்களுக்காக, சுத்தம் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் தங்கள் கடமையை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய கர்த்தர் தாமே அவர்களுக்கு உதவி செய்யும், கிருபை செய்யும். அங்கே சிகிச்சை பெறுகிற அத்தனை பேரும் சீக்கிரமாய் சுகம் பெற்று வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை சந்திக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் காலடி எடுத்து வைக்கிற இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாயிருக்க, பரிசுத்தத்திலே வளருகிற ஆண்டாயிருக்க, கிருபை நிறைந்த ஆண்டாயிருக்க கர்த்தர் உதவி செய்தரலும், அவர்களை வழி நடத்தும். எங்கள் ஜபங்கள் எல்லாம் நீர் கேட்டதற்காக, நீர் எங்களுக்கு பதில் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிறுவத்தை சிந்தித்து வருகிறோம். இன்று மூன்றாம் வசனம் முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன், யூதா எழுதின பொதுவான நிறுவம் மூன்றாம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இந்த வசனத்திலே பிரியமானவர்களே என்று சொல்கிறார் யூதா. இவ்வாறு சொல்வது தேவனால் அன்பு கூறப்பட்ட தேவனுடைய அன்பான பிள்ளைகளை குறிக்கிறது. பொதுவான ரட்சிப்பு என்ற வார்த்தையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த பொதுவான என்பதற்கான கிரேக்க வார்த்தை கொய்னஸ் என்பதாகும். இந்த புதிய ஏற்பாடானது இலக்கிய கிரேக்க மொழியிலே எழுதப்படாமல் கொய்னி கிரேக்க மொழியிலே, அதாவது பொதுவான கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொருவரும் படித்தவர்களோ அல்லது பாமரர்களோ ரோம சாம்ராஜ்யத்திலே வாழ்ந்த எல்லாரும் புரிந்து கொள்வதற்காக இது பொதுவான கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டிருந்தது. பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுத நோக்கமுடையவராக யூதா இருந்ததாக சொல்லும்பொழுது அது ரோம சாம்ராஜ்யத்திலே இருந்த எல்லா மக்களும் புரிந்து கொள்வதற்கு குறிப்பிடுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். யூதா ரட்சிப்பின் காரியங்களிலே சிலவற்றை குறித்து எழுத திட்டமுடையவராக இருந்ததாக இங்கே சொல்கிறார். அது ஒருவேளை மீட்பை குறித்ததாக, கிறிஸ்துவை பற்றினதாக, பரிசுத்தப்படுதலை குறித்ததாக, அல்லது வேற ஏதாவது ரட்சிப்பை பற்றிய கருத்தாக இருக்கலாம். ஆனால் அவர் அதை குறித்தெல்லாம் எழுதவில்லை. காரணம் என்ன? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று சொல்கிறார். இங்கே சொல்லப்படுகின்ற கருத்து என்னவென்றால், யூதா விசுவாசத்தை குறித்து எழுத நோக்கமுடையவராக இருந்தபொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரை திசை திருப்பிவிட்டார். திடீரென்று வரவிருக்கிற விசுவாச துரோகத்தை குறித்த எச்சரிக்கையை கொடுக்கும்படியாக யூதாவை ஏவினார். விசுவாச துரோகம் என்பது விசுவாசத்தை விட்டு விலகி செல்வது, அதாவது அப்போஸ்தலர்களின் உபதேசத்திலிருந்து மாறாக செல்வது. பிரியமானவர்களே, யூதாவின் நாட்களிலே விசுவாச துரோகம் என்பது ஒரு கையளவு மேகமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு புயல் போல அது வீசி பூமியை நிரப்புகிற சக்தியாயிருக்கிறது. பூமியிலே வரப்போகின்ற விசுவாச துரோகத்தை குறித்து யூதா எழுதிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் கூறுகின்ற அநேக காரியங்கள் நம் நாட்களிலும் முன்பே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, விசுவாச துரோகம் என்பது இனி வரப்போகின்ற ஒன்றல்ல, இது இப்பொழுதே நம் நாட்களிலேயே நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மூன்றாவது வசனத்திலே அவசியமாய் என்ற ஒரு வார்த்தையும் அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். யூதாவின் மீது ஒரு கட்டாயம், ஒரு அவசிய தேவை, வலு கட்டாய நிலை வந்துவிட்டது என்று சொல்கிறார். அப்போஸ்தலர்கள் நமக்கு தந்த சிறந்த உபதேசங்களிலே சிலவற்றை குறித்து நான் எழுத முயற்சித்த பொழுது ஒரு வலுக்கட்டாயமான நிலை என்மேல் வந்தது. விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்கிறார். இங்கே போராட வேண்டும் என்ற வார்த்தை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இதற்கு நாம் முழங்காலிலே நின்று போராட வேண்டும் என்று சில வேத வல்லுநர்கள் அர்த்தம் சொல்வதுண்டு. ஆனால் இதற்கு இங்கே போதுமான ஆதாரம் இல்லை. ஆனால் இங்கே கருத்து என்னவென்றால், சண்டை இல்லாமல் போராட வேண்டும் என்பதே. உதாரணமாக, நாம் தேவனுடைய வசனத்தின் மீது உறுதியான பற்றுடையவர்களாக இருக்கிறோம் என்றால் நாம் இந்த விசுவாசத்திற்காக கோபமும் சண்டையும் இல்லாமலேயே போராடலாம் இல்லையா? அப்போஸ்தலனாய பவுல் 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்திலே 24 முதல் 26 வரை உள்ள வசனங்களிலே என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும், பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். யூதா போராட வேண்டும் என்று சொல்லும்பொழுது அவர் மரண போராட்டத்தை அர்த்தப்படுத்துகிறார். பெரிய உபதேசங்களை எழுதுவதை காட்டிலும் நாம் கிறிஸ்தவத்தின் சிறந்த உபதேசங்களுக்காக போராட வேண்டும் என்று, அல்லது பாதுகாக்க செயல்பட வேண்டும் என்று யூதா சொல்கிறார். இங்கே நாம் பார்ப்பது என்ன?
பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். விசுவாசம் என்பது சத்தியத்தின் ஒரு அங்கமாயிருக்கிறது. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்றாகும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே இது அப்போஸ்தலரின் உபதேசமாக சொல்லப்படுகிறது. கவனிங்கள், அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இங்கே அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது முதலாவது குறிப்பிடப்படுவதை கவனியுங்கள். தேவனுடைய சபையின் அணிவகுப்பில் இதுதான் முதல் இடத்தில் வருகிறது. இதனால் நம்முடைய சபைகள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்தராவிட்டால் அது சபைகள் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 4:15 பார்க்கும்பொழுது அங்கே அன்புடன் சத்தியத்தை பேச வேண்டும் என்று அறிகிறோம். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை சத்தியத்தை பேசப் போகிறீர்கள் என்றால் அதை அன்போடு பேச வேண்டும். இவ்வாறு நீங்கள் அன்போடு அதை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் உண்மையாகவே சத்தியத்தை தான் போதிக்கிறீர்களா என்பது கேள்விக்குறியே. மட்டுமல்ல, நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறவர்களுக்கு சாந்தமும் பயத்தோடும் பதில் சொல்ல நாம் தயாராயிருக்க வேண்டும். ஒரு விசுவாசியானவன் தன்னிடத்திலே கருத்து வேறுபடுகிறவரிடத்திலே கோபம் கொள்கிறவனாக இருக்கக்கூடாது. அதாவது முன் கோபியாக அவன் இருக்கக்கூடாது. இப்பொழுது நாம் விசுவாசத்திற்காக ஏன் போராட வேண்டும் என்பதற்கான காரணங்களை யூதா நம் முன்னாலே வைக்கிறார். சபையிலே ஒரு சில காரியங்கள் நடப்பதால் யூதா அபாய எச்சரிக்கை கொடுக்கிறார். கவுனிங்கள் வாசிக்கிறேன், அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் 4:1. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி உண்டான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கனைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. இங்கே அவர்கள் இந்த ஆக்கனைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இது தெளிவாக இங்கே சொல்லப்பட்டுள்ளது. அதாவது இவையெல்லாம் நடைபெறும் முன்னரே இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்கிறார். இந்த விசுவாச துரோகத்தை குறித்து வேதத்தில் உள்ள மற்ற எழுத்தாளர்களும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். கவனிங்கள், சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். கவனித்தீர்களா? சபைக்குள்ளே விசுவாச துரோகம் நேர் வழியிலே வருவதில்லை, அது பக்க வழியாய்த்தான் வருகிறது. பிசாசின் காரியங்கள் எப்பொழுதுமே இவ்வாறுதான் இருக்கும். யோவான் 10:1 பாருங்கள், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். அருமையானவர்களே, குறுக்கு வழியிலே செல்கிறதை எளிதாக இருக்கிறதை நம்பாதிருங்கள். அருமையானவர்களே, இன்று நீங்கள் இப்படிப்பட்டவர்களை அதிகமாக காண முடியும். அவர்கள் விசுவாசிப்பதாக சொல்வது உண்டு, ஆனால் உண்மையிலேயே விசுவாசிப்பது வேறு. இதை அவருடைய கிரியைகளினாலேயே கண்டுவிடலாம். அநேக விசுவாசிகள், ஊழியர்கள், சபையினர் விசுவாசத்தின் அடிப்படை காரியங்களை நடைமுறையிலே விசுவாசிக்க மாட்டார்கள், அதன்படி செயல்படவும் மாட்டார்கள். அநேக புதிய புதிய கொள்கைகள் இந்த சபைக்குள்ளே புகுந்து வளர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களை உள்ளே புகுத்துகிறவர்கள் எவ்வாறு சபைக்குள்ளே நுழைகிறார்கள்? சபையை கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பக்க வழியாக உள்ளே நுழைந்தவர்கள். அவர்கள் ஒன்றை அறிக்கையிடுவார்கள், மற்றொன்றை விசுவாசிப்பார்கள். இவர்கள் முன் வாசல் வழியாக வருவதில்லை. அதாவது அவர்கள் தங்களுடைய உபதேசத்தை வேதத்தின் அடிப்படையிலே சொல்லாதவர்கள். இன்றும் அநேகர் இவர்களுடைய உபதேசத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வேதம் இவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படியாய் நமக்கு சொல்லுகிறது. உதாரணமாக அப்போஸ்தலர் கொரிந்து சபையார் எழுதுகிறதை பாருங்கள். 2 Corinthians 11:13-15 வாசிக்கிறேன். 2 Corinthians 11:13 அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரோடும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். இங்கே
வேஷத்தை தரித்துக் கொள்வது என்ற ஒரு வாக்கியம் நமக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தைக்கு வெளியிலிருந்து தன் மீது வைக்கப்பட்ட கருத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவன் தன்னுடைய வெளிப்படையான கருத்து பரிமாற்றத்தை மாற்றிக்கொள்வது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இவன் உள்ளத்திற்குள்ளே அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஆனால் வெளிப்பிரகாரமாக மட்டும் அந்த கருத்தை சொல்லுவான். இவனே மற்றவர்களைப் போல வேஷத்தை தரித்துக் கொண்டவன் சாத்தானுடைய முறை இதுதான் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட சாத்தானுடைய அணுகுமுறையால் அநேக சபைகள் விசுவாச துரோகத்திற்கு இடம் கொடுத்து விட்டன. ஒரு சபையிலே நடந்த ஒரு காரியத்தை சற்றே கவனியுங்கள். அந்த சபையிலே அநேகர் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு அந்த போதகருடைய வழிநடத்துதல் ஒரு காரணம். அவர் ஓய்வு பெறும் வேலை வந்தது. ஆகவே அந்த சபைக்கு புதிய ஒரு போதகர் அவசியமாயிற்று. ஆகவே ஒரு போதகர் அதை அறிந்து விண்ணப்பிக்க வந்தார். வந்த அந்த போதகரிடத்திலே சபை மூப்பர்கள் அவருடைய விசுவாசத்தை பற்றி அநேக கேள்விகளை கேட்டார்கள். அவர் வேத உபதேசம் அனைத்தையும் விசுவாசிப்பதாக சொன்னார். ஆனால் அந்த போதகர் உண்மையிலே அவற்றை விசுவாசிக்கவில்லை. அவர் பக்க வழியாய் வந்தவர். அவர் விசுவாசிப்பவரை போல நடித்தார். விசுவாசத்திலே வல்லவரை போல காணப்பட்டார். இதிலே ஆச்சரியம் என்னவென்றால், அவர் பிரசங்கித்து காண்பித்த பிரசங்கம் அப்படியே விசுவாசத்தினை அனல் மூட்டி எழுப்புவதாக தோன்றிற்று. அவரும் விசுவாசத்திலே சிறந்தவர் என்பது போல ஆகிவிட்டது. அவர் ஒருவேளை பெரிய வல்லமையான பிரசங்கியார்களின் புத்தகத்தை படித்து பிரசங்கம் தயார் செய்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இவ்வாறாக ஒரு சிறந்த பிரசங்கத்தை அவர் செய்து காட்டினபடியால் அவரை போதகராக நியமித்தார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த போதகர் தன் பிரசங்கித்த எதையும் நம்பாதவராய் இருந்தார். அவர் பக்க வழியாக வந்தவர். இவர் விசுவாச வாழ்வு இல்லாதவராகையால் வெகு சீக்கிரத்திலே இவருடைய கனியற்ற வாழ்க்கை வெளியாகிவிட்டது. இருந்த போதிலும் அந்த சபையார் அந்த போதகரை வெளியே அனுப்ப விரும்பவில்லை. அவ்வாறு அனுப்புவது சபைக்கு கெட்ட பெயர் என்று அவர்கள் கருதினார்கள். ஆகவே அந்த போதகரை வைத்து அவர்கள் சமாளித்து விட முடிவு செய்தார்கள். ஆனால் அவர் மூலமாக 2-3 சபைகள் விசுவாச வாழ்க்கையிலே அழிந்து போய்விட்டது. ஆனால் பக்க வழியாய் வந்த இவரை பின்பக்க வழியாகவே அனுப்பியிருந்திருக்க வேண்டும். அதை அவர்கள் செய்யாததால் சபையிலே

0: ஆமீன் ஆமீன். நீங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் வேத பாட நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல ஊழியர் சுசேஷரேற்றின் மாணவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாரவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பிரைஸ்லோடையா
1: பிரைஸ்லோடையா பிரைஸ்லோட்.
0: ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பவராக. ஜெபம் பண்ணுவோம். இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் தோப்பனே உம்முடைய கருத்துக்களே, இந்த நாட்களிலே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பயந்து கொள்ளுகிற வேலையை, இந்த வார்த்தைகள் அடியனுடைய உதடுகளிலிருந்து நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை அடியனுடைய உதடுகளில் நீர் போடும்படியாக இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த இடத்துல இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாங்கள் இன்றைய நாட்களே நாங்கள் இந்த ரட்சிப்பினுடைய ரட்சிப்புக்கு ஏதுவான வேதவார்த்தையின தலைப்பிலே இந்த நாட்களே கடைசி பகுதிக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்லுவோம். இந்த நாட்களே இந்த பகுதியில இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்கிற காரியம், கடந்த கிழமையில இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். இந்த நாட்களிலே தேவனோடு இந்த நாட்களில் ஒப்புரவாகுதல் ஒரு வரம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்து இந்த நாட்களை வேதம் சொல்லுகிற அந்த ரெண்டு வார்த்தைகளையும் வாசித்து இந்த பகுதிக்குள்ள இந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்வோம். ரோமர் 3:24 இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ரோமருக்கள் நிறுவம் 3:24 இங்கே வாசிப்பவமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய மீட்பை இந்த நாட்களிலே மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவனுடைய அந்த மீட்பை கொண்டு இந்த நாட்களிலே அவருடைய இலவசமான அந்த கிருபையினாலே நாங்கள் என்ன செய்கிறோம், நீதிமான்களாக்கப்படுகிறோம் ஒழிய மற்றும்படி நாங்கள் செய்கிற தான தர்மங்களினாலேயோ அல்ல இந்த நாட்களே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தினாலேயும் நாங்கள் இங்கே நீதிமான்கள் என்று ஆக்கப்படவில்லை என்பதான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு சில சமயங்களிலே நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்கள் எப்படி என்று சொன்னால், நாங்கள் ஒரு பெரிய காரியத்தை இந்த நாட்களிலே தர்மங்கள் தானத்தை செய்தோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி நமக்கு ஏனென்றால் நாளை சனம் நம்மை பார்த்து சொல்லுவார்கள் இந்த நாட்களே இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் இவர் நல்லொரு ஐயா, ஐயா வாருங்க ஐயா வணக்கம் ஐயா என்றெல்லாம் சொல்லி இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களே ஒரு பெருமைக்குள்ளே கொண்டு போவார்கள். அருமையான கத்துடைய, அதனாலே நாங்கள் நமக்குள்ளே ஒரு சிந்தனை இந்த நாட்களே நமக்குள்ளே உணர்வு உண்ணம் வரும் என்னவென்றால் நான் நீதிமானா இருக்கிறபடினால்தான் எல்லாரும் இந்த நாட்களில் என்ன இந்த நாட்களே அதாவது கனப்படுத்துகிறார்கள், காரியத்தை செய்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களே நினைக்கிறோம். அது அப்படி அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய நீதிமான் என்று சொல்லுகிற காரியம் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிற காலத்திலே கர்த்தருடைய கண்கள் இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே பார்க்கிற காரியத்தை தான் அவர் இந்த நாட்களிலே ஜனங்களை நீதிமானாக பார்க்கிறார். இப்ப நோவாவை கர்த்தருடைய பார்வையில இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது நீதிமானாய் கண்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அது பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியம். ஆண்டவர் பார்த்து இந்த நாட்களிலே யார் நீதிமான் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை செலக்ட் பண்ணுகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. நீங்க பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் எடுத்து பாருங்கள். ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் ஆபிரகாம், ஈசாக்கு யாக்கோவை நாட்களை தெரிந்து கொண்டார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதே வழியிலே பாருங்க யோசேப்பை, அதுக்கு பிறகு இப்படியாக பார்க்கிற வழியிலே ஒவ்வொரு குறித்த ஒவ்வொரு ஜனங்களை தான் இந்த நாட்களை அங்கே பார்க்கிற வழியிலே நீதிமான்கள் சொல்லி ஆண்டவர் சேர்த்து இந்த நாட்களை காரியங்களை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்களை வருகிற வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அங்கே வித்தியாசமான காரியத்தை பார்ப்போம். இப்ப நோவாவினுடைய காரியத்திலே பார்க்கிற வழியில் நோவாவை கர்த்தருடைய பார்வையிலே பார்க்கிற வழியில் நோவாவை நீதிமான் என்று கண்டுதான் தேவன் என்ன செய்கிறார்னு சொன்னால் இந்த கடைசி காலத்துக்குரிய காரியத்தை குறித்து அங்கே அந்த நாட்களில் அந்த பூமி அழிக்கிற காரியத்தை குறித்து இந்த நாட்களை நோவாவோடு பேசி பேழை ஒன்றை செய்யும்படியாக சொல்லுகிற. அப்ப அது அவருடைய பார்வைக்கு நீதிமானாக இருந்தன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் பார்க்கிற ஆபிரகாமை பார்க்கிற வேளையிலே ஓ இவனை அங்கே இந்த இடத்துல இருந்து அழைத்து கொண்டு இந்த நாட்களை வருவாங்க. விக்ரார்த்தம் செய்து கொண்டிருந்த ஆபிரகாமை அழைத்து தேவன் கொண்டு வந்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால் அவருடைய பார்வையிலே வைத்து இந்த நாட்களை கண்காணித்து கொண்டு வருகிறதை அங்கே பார்க்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் புதியற்பாட்டு சொல்லி வருகிற வேளையிலேயே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் இந்த நாட்கள் இந்த பூமியில் இருக்கிற அவ்வளவு பேரையும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கழுவி நோக்கி சித்திகரித்து இந்த நாட்களை என்ன செய்கிறதாம் அவருடைய கிருபையினாலே இந்த நாட்களை நாங்கள் மீட்பை பெறவும் நீதிமான்களாக்கப்படவும் இந்த நாட்களில் அந்த அவருடைய ரத்தம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கிருபை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதான் புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் உள்ள காரியத்திலே வித்தியாசமா இருக்கு. இவ புதிய பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப நோவாவுக்காக யார் ரத்தம் சிந்தினார்கள், ஆபிரகாமுக்காக யார் ரத்தம் சிந்தினார்கள், ஈசாக்குக்காக யார் ரத்தம் சிந்தினார்கள், யோசேப்புக்காக யார் ரத்தம் சிந்தினார்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படி அல்ல அந்த நாட்களிலே. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வழியிலே ஒரே ஒருவர் தான் எல்லா ஜீவன்களுக்காகவும் எல்லா மனுஷர்களுக்காகவும் இந்த நாட்களை என்ன செய்தார், ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப இந்த பழைய ஏற்பாட்டுடைய ஷடோ இங்கே புதிய ஏற்பாட்டிலே இந்த நாட்களை நிஜமாக இந்த நாட்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். என்னடா பாருங்கள், இந்த இடத்திலே வேதம் சொல்லுவது பாருங்கள், தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்திலே நடந்த இந்த பாவங்களை தாம் இந்த நாட்களை பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசமாயிருக்கிறவன் நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படிக்கு இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்திலே பலிக்கும் கிருவாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவனுடைய கிருபை நிமித்தம் அங்கே அந்த நாட்களே நாங்கள் இன்றைக்கு நீதிமான்களாக்கப்பட்டுக் கொண்டு வருகிறோம் என்பதைத்தான் கர்த்தருடைய நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபேசியர் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறவர்களே, எபேசியர் இரண்டாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இங்கு சொல்லப்படுது எட்டாவது வசனம் சொல்லுகிறது இப்படி என்று சொல்லி பாருங்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களுடையதல்ல, இது தேவனுடைய ஈவு. இப்ப பாருங்க இரண்டாவது பகுதி என்னவென்று சொல்லி சொன்னால் கிருபையினாலே, அந்த முதலாவது அந்த கிருபை என்ன செய்யலாம், நமக்குள்ளே ஒரு விசுவாசத்தை உருவாக்கு. அப்ப கிருபை இந்த நாட்களை தேவனுடைய கிருபை நமக்குள்ள அந்த விசுவாசத்தை உருவாக்குகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை என்ன செய்தோம், அந்த ரட்சிப்பு அதாவது அந்த விடுதலை இந்த நாட்களை நமக்குள்ள இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்க விதத்தின ஆண்டவர் இந்த நாட்களை தெளிவா சொல்லியிருக்கா பாருங்கள், இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் வருகிற வேளையில விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்த்தோம். ஏன் அப்படியாக சொல்லுகிறான்னு சொன்னால் அதற்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கிறது. எப்படி என்றால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்று சொல்லி சொன்னால் அந்த கடைசி காலத்திலே அந்த கிருபையை ஆக்கள் போக்கடித்து ஜனங்கள் என்ன செய்வார்கள், இழந்து போவார்கள். அந்த காரியம் இன்றைய காலகட்டத்திலே கிருபை இழக்கிற அளவுக்கு இந்த நாட்களை வந்திருக்கிறார். கத்தோடு அப்ப தேவனுடைய கிருபை அந்த நாட்களை ஜனங்கள் இழந்து போகிற அளவுக்கு இந்த நாட்களை வருகிறார்கள். அப்படியானால் அந்த கிருபை இல்லை என்று சொல்லி சொன்னால் விசுவாசத்தை இந்த நாட்களில் எப்படியாக உருவாக்கப்பட வேண்டும் முடியும். அப்ப கிருபைக்கும் விசுவாசத்துக்கும் இந்த நாட்களில் சம்பந்தம் இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டு காரியங்களும் சேர்ந்துதான் இந்த நாட்களில் ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த ரட்சிப்பை இந்த நாட்களில் அங்கே உண்டாக்குறதா இருக்கிறதாம். அது ஒரு மனுஷனுடைய செயல்பாட்டில் இல்லை, மனுஷன் இந்த நாட்களில் கிருபையாக இருந்து காரியத்தை செய்ய முடியாது, தேவன் விரும்பினால்தான் இந்த நாட்களில் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது அங்கே என்ன செய்கிறதாம், கிரியை அதாவது கிரியைகளினாலே உண்டானதல்ல, கிரியை வேறு ஐயா கிருபை வேறு. கிரியை என்று சொல்லி சொன்னா நாங்கள் செய்கிற கிரியை என்னென்ன கிரியை செய்கிறோம், நன்மையா நல்ல கிரியை செய்கிறோம். இப்ப வந்து ஒரு பசியோடு இருக்கிறார் ஒருவர், பசியோடு இருக்கிறவருக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த இடத்துல போயிட்டு அவருக்கு கேட்கிற ஐயா எனக்கு பசிக்குது ஏதாவது தாருங்கன்னு சொன்னா உடனே அவரை கூப்பிடுங்க ஐயா இருந்து தாராளமா சாப்பிடுங்கொண்டு ஒரு கடையில ஒன்றை விட்டோ இல்ல ஆகாரத்தை கொண்டு கொடுத்தோ காரியத்தை செய்கிறது வந்து அது வந்து நாங்கள் ஒரு கிரியை செய்து கொள்கிறோம். ஆனா கிருபை அப்படி இல்லை, கிருபை வந்து தேவனிடத்தில் தான் இருக்கிறது. தேவன் நினைத்தாதான் அந்த கிருபையை அந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமோ அல்லது அந்த நாட்களை பாருங்கள் அல்லதே இல்லாது. இப்ப பாருங்கள் மரியாளுக்கு கற்பம் கரிக்கிற காரியத்தை அந்த பாருங்கள் அந்த நாட்களை தேவதூர் வந்து சொல்லுகிற என்ன சொல்லுகிற, அங்கே இப்படியாக உனக்கு கற்ப இப்படி பிதாவுடைய அதாவது குமாரன் இந்த நாட்கள் அதாவது பிதாவாகிய தேவன் இந்த நாட்களில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்கள் உடைய கற்பத்தில் வருவார் என்று சொல்லி இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை மத்திய சொல்லப்படுகிறதை பார்க்கும். ஆனாலும் பாருங்கள் அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், அங்கே அந்த இடத்திலே பாருங்கள் ஒரு காரியத்தை பார்க்கிறோம், கிருபை பெற்றவளே என்று சொல்லி இந்த நாட்களில் அழைக்கப்படுகிறது. ஏன் அந்த மரியாதை இந்த கிருபை பெற்றவளே என்று சொல்லி அழைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் அங்கே தேவனுடைய கிருபையை இந்த நாட்களை பெற்றிருக்கிறாள், இரக்கத்தையும் கிருபையும் இந்த நாட்களை பெற்றிருக்கிறான் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அதே விதமாக கர்த்தருடைய கிருபை இல்லை என்று சொல்லி சொன்னால் நம்மாலே ஒன்றுமே செய்ய முடியாது. நான் நிற்பதும் உம்முடைய கிருபை, நடப்பதும் உடைய கிருபை, கண்முழிக்கிற காலையில கண்முழிக்கிறது கூட நம்முடைய கிருபை ஐயா, நம்முடைய பலத்தை கொண்டு இந்த நாட்களை நாங்கள் சொல்ல முடியாது. நாளைக்கு நான் கட்டாயம் உழும்பி நான் காரியத்தை செய்வேன் சொல்லி ஒரு தினம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னவை அநேக பேர் இந்த நாட்களை படுக்கையிலே போய் சேர்ந்து விட்டோம். வருமான கத்துடைய பிள்ளைகளை அப்ப பாருங்கள், அது தேவனுடைய கிருபை இருக்குமா இருந்தால் தான் நாங்கள் அடுத்த நிமிஷம் கண் விழிக்கிறதுக்கே ஏதுவாக இருக்குமே ஒழிய அல்ல இந்த நாட்கள் அங்கே ஒன்றுமே இல்லை என்று சொல்லித்தான் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். சில பேர் பாருங்க அநேக மாச கணக்கில் கோமால் இருப்பார், ஒன்று ரெண்டு மாசம் இல்லை அநேக நாட்களாக இருப்பார். அந்த கோமால் இருக்கிற வழியில பாருங்கள், அவர்களுக்கு சில வேளைகள்ல யாராவது ஜெபம் பண்ணுகிற வேளையில அல்ல இந்த நாட்களில் வேறு ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் அந்த கோமாவிலிருந்து தெளிந்து இந்த நாட்களை விரும்புகிறார். அது எப்படி என்று சொன்னா தேவனுடைய கிருபை. அப்ப அந்த ஆத்மாவும் அந்த உயிரையும் இந்த நாட்களை தேவன் நேசிக்கிறார். அதனால இந்த நாட்களை என்ன செய்யறார் சொல்லி சொன்னால், அந்த சரீரம் கோமாவிலே வைத்து இந்த நாட்களை தேவன் பராமரித்துக் கொண்டு வருகிறார். அப்ப தேவனுடைய ஆவியானவர் அந்த ஆவியாத்ம சரத்து இந்த நாட்களை பராமரித்துக் கொண்டு வருகிறதை பார்க்கிற மாதிரியான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப இது யாரும் கண்ணால கண்டாங்களா? இல்ல. என்ன காரியம் நடக்குன்னு சொல்லி சொன்னால், டாக்டர் வந்திருக்கிறார், டாக்டர் வந்து என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அவருக்கு ஆக்சிஜனை கொடுத்து காரியங்களை செய்து ஒரு மிஷினை பூடி போட்டு இந்த நாட்களை போய்விடுவார்கள். அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த நாட்களை வந்து பார்ப்பார்கள், துடிப்பு இருக்கா என்ன மாதிரி பார்ப்பார்கள். அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. ஆனால் பாருங்கள், அது தேவனுடைய கிருபை தானே. நான் தேவன் இத்தனை நாளைக்கு இவர் இருக்க வேண்டும், இத்தனை நாளைக்கு இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி தேவன் அந்த கிருபையை கொடுக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப இதைத்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். கிருபை நாளே ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லி, இரண்டாவதாக கிரியை நாளே இந்த நாட்களை ஒன்றுமே இல்லை. கிரியை என்று சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அதா ஒரு உபகாரம் செய்கிற மாதிரி, அதாவது ஒரு பலனை பலனுக்காக இந்த நாட்களை காரியத்துக்கு செய்கிறது. அப்ப பாருங்கள், அங்க வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், வெளிப்படுத்த சொல்லப்படுகிறது, அவன் அவனுக்குரிய கிரிகையின்படி என் பலன் இந்த நாட்களை வருகிறது என்று சொல்லி இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரியான கத்துடைய பிள்ளைகள். அப்ப எதையன் கிரிகைன்னு சொல்லி பார்க்கிற வழியிலே என்ன கிரிகைன்னு சொல்லி பார்ப்போமா இருந்தால், நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் ஒரு பலனை கொண்டு வருவார். நீங்கள் இன்றைக்கு ஒருவனுக்கு ஒரு கஃபேக்கு வேண்டி கொடுத்தால், ஒரு அதாவது பணக்காரனுக்கு என்று நான் சொல்லல, அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தாகத்தோடு இருக்கிறவனுக்கு ஒரு ஏழையா இருக்கிற மனுஷனுக்கு ஒரு காஃபியோ தண்ணியோ வண்டி கொடுத்தீங்கன்னு சொன்னார், அது ஒரு கிரிகை. அதுக்கு ஒரு பலனை தேவன் பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பார் அருமையான கத்துடைய பிள்ளைகள். இன்னொரு வழியில பாக்குற வழியில ஒரு மரண படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு விபத்துக்குள்ளாகி அவர் இந்த நாட்களை மறிக்கிற வழியிலே அவரை போய் இந்த நாட்களை நீங்கள் உங்களால் முயன்ற அளவுக்கு இந்த நாட்களை காப்பாற்றணும்னு சொல்லி நீங்கள் அவருக்கு இந்த காரியத்தை செய்கிற வழியிலே, அதுக்கும் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவனுடைய பார்வையிலே ஒரு சரியாக இந்த நாட்களை இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகள். இன்னொரு வழியை பாருங்க, ஒருவனை துன்பப்படுத்துகிற வழியை நீங்கள் அந்த இடத்துல போய் நின்று அவர்களை தடுத்து இந்த நாட்களை அந்த காரியம் நடக்காதபடி இந்த நாட்களை அவர்களை விடுவித்து போறது, அதை கூட அந்த நாட்களை தேவனோட காரியமாக தான் அந்த நாட்களை நினைப்பாரு. ஏழைக்கு இறங்குற வழியிலே தேவன் அந்த இடத்துல பாக்குறாரு. அப்ப இதைத்தான் நீங்க பார்க்க வேண்டும். அப்ப இதைத்தான் இந்த கிரிகை என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க, அப்ப கிருபை வேறை கிரிகை வேறை என்பதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப அதனாலதான் இங்க வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது அங்கே எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நாங்கள் வாசித்த பகுதியிலே நியாய பிரமாணத்தை கை கொண்டதுனாலே நற்கிரிகளை இந்த நாட்களை செய்தனாலோ தம்மை இந்த நாட்களே பூர்ணமாக தேவனோடு ஒப்புரவாக செய்ய முடியாது. நற்கிரிகை செய்கிறதுனால மட்டுமல்ல, நியாய பிரமாணத்தை கை கொள்றதுனால மட்டுமல்ல இந்த நாட்கள் ஒப்பு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இந்த நாட்களை என்ன செய்தார்களாம், மகிமையற்றவர்களாகினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய. அப்ப இங்க வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், இன்றைக்கு தேவனுடைய அந்த மகிமையை அங்கே இந்த நாட்களில் இழந்தவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கணும்னா, ரோமர் 4 நாங்கள் பார்க்கிற வேளையில் நான் வாசிக்கின்றேன். ரோமர் 4 இரண்டாவது வசனத்தை பாருங்கள், ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமான் ஆக்கப்பட்டார். கிரியையினாலே அப்ப ஆபிரகாமுடைய காலங்களில் என்ன நடந்தது, கிரியை இருந்தது. அப்ப அதனால கிரியையினாலே இந்த நாட்கள் நீதிமான் ஆக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு எது உண்டாகும், அது தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது என்று பார்க்கணும். அப்ப பாருங்கள் அந்த நாட்கள் என்ன காரியம் நடந்தது. அப்ப கிரியை செய்கிறவனுக்கு அங்கே வருகிற கூலி கிருவே என்ன எண்ணப்படாமல் கடனாக இந்த நாட்களில் எண்ணப்படும் என்பதை குறித்து இந்த நாட்களில் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய. அப்ப ஒருவன் கிரியை செய்தால் பாவியை நீதிமானாக்குற இடத்திலே விசுவாசம் வைக்கிறதுனாலே அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடியே கிரியைகள் இல்லாமல் தேவனாலே இந்த நாட்களிலே நாங்கள் நீதிமான்கள் எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியம் காண்பிக்கப்படும் பொருட்டாது. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, அவர்களுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ, அவர்கள் பாக்கியவான்கள். அப்ப இதைத்தான் நாங்க பார்க்கவும். அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா, நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கிறதா என்பதை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. இந்த காலத்துல வருகிறோம் ஐயா இல்லையோன்னு நான் சொல்லவில்லை. ஆனாலும் இந்த நாட்களில் வருகிற வழியிலே என்ன நோக்கத்தோடு வருகிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே? ஆலயத்திலே போனால் இந்த நாட்களில் அவர்கள் போதவர் பேர் எடுத்து தருவார், இந்த நாட்களில் வேற காரியங்கள் தருவார், சிலவு காசு அவர்கிட்ட கேட்டா தருவினம் அப்படியான அந்த நோக்கத்திலே அப்படி இருக்கக்கூடாது. அருமையான கத்துடைய பிள்ளைகள் நாங்கள் வர வேணும், முழு விசுவாசத்தோடு இந்த நாட்களை நாங்கள் வர வேணும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நாங்கள் வருகிறது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களை நாங்கள் இந்த நாட்களிலே பாவங்களை இந்த நாட்களை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அப்ப அறிக்கை செய்து விட்டு விட்டு தேவனுடைய சமூகத்திலே வருகிற வேளையிலேயே அந்த அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் நமக்கு மூடப்படுகிற வேளையிலே பாருங்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் திட்டங்கள் நமக்கு இந்த நாட்களில் நிறைவேறுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப பாருங்கள், தாவீது சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், இவருடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது இந்த நாட்களை சொல்லுகிறார் சொல்லி சொல்லப்படுது. அப்ப கர்த்தர் நம்முடைய பாவங்களை எண்ணாது இருக்க வேண்டும், நம்முடைய பாவங்களை நினைவாக இருக்க வேண்டும், பாவங்களை மன்னித்து அவர் மறந்து போய் இந்த நாட்களை விட வேண்டும். அருமையான கத்து அதனால தான் சொல்லுகிறேன், இந்த நாட்கள் என்னவென்றால் நாங்கள் பாவம் செய்கிறவர்கள் மறுபடியும் மறுபடியும் அந்த பாவத்தை நாங்கள் செய்கிற வேளையிலேயே அது தேவனுடைய இருதயத்தை விசனப்படுத்தும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு தெரியாது ஐயா, இன்றைக்கு நாம செய்யற சில காரியங்கள் நமக்கு பாவம் என்று தெரியாது. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் தான், நாங்கள் சில வேளையில வந்து பரிசுத்தாவியானுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறேன், நம்முடைய இஷ்டத்திலே போய் பாவத்தை செய்து விடுவோம், செய்து கொண்டு கடைசியா முடிஞ்ச அப்புறம்தான் இந்த நாட்களில் இருந்து யோசிக்கிறது. அருமையான கத்துடைய இது நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த நாட்களே அந்த காரியம் சர்வசாதாரணமா இருக்கிறது. ஏனென்றா பாவம் செய்யாத மனுஷன் ஒருத்தரும் இல்லை. இன்றைக்கு நீங்க பவுலடிகளை போயிட்டு இந்த நாட்களை கேட்டீங்கன்னா பவுலடிகளே நீங்கள் இச்சித்தீங்களான்னு அவர் சொல்வார் ஓம் என்றுதான். அருமையான கத்த பூமியிலே வாழுகிற நாட்களில் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த மாமிசமும் ஆவியும் ஒன்று கொண்டு போராடி கொண்டே இந்த நாட்களே இருக்கும், டெய்லி போராடி கொண்டே இருக்கும். காலையிலிருந்து 12 அந்த நாங்கள் படுக்கைக்கு போக மட்டும் போராடி கொண்டே இருக்கும். அருமையான கத்து அது குடும்பத்துல மனைவியோட போராடும், அல்லது வேலை சொல்லிடத்துல போராடும், அல்லது வேற ஒரு காரியத்தில் இந்த நாட்களை போராடி இந்த நாட்களை என்ன செய்ய முடியும் சொல்லி சொன்னால் ஏதாவது காரியத்தை இந்த நாட்களை அவன் கொண்டு வந்து நமக்குள்ள திணிக்க பார்ப்பான். இதுதான் முக்கியமான காரியம். சும்மா இருக்கிற வழியில் திடீர்னு ஒரு பிரச்சனை உருவாக்கி இந்த நாட்களை குடும்பத்துக்கு பிரச்சனை உருவாக்கி விட்டுரும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உருவாக்கினோன்னா இந்த நாட்களை என்ன நடக்கும், அது வாய்ச்சண்டையாக வந்து புற கைச்சண்டையாக வந்து இந்த நாட்களை என்ன செய்வார்கள், ரெண்டு பேரும் கணவன் மனைவியும் பிரிகிற அளவுக்கு இந்த நாட்களை போகும். ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத சில குடும்பங்களுக்குள்ள இந்த காரியங்கள் இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இப்ப அதுக்காக நாங்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி சொல்லவில்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் அது ரொம்ப கவனமாக இந்த நாட்கள் இருக்கும். ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளா இருந்தாலும் இன்றைக்கு அநேக இன்றைய பாருங்கள், நான் கேள்விப்பட்டதுக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் தான் அநேகர் டிவோர்ஸ் எடுத்துருக்காங்க. ஏன் டிவோர்ஸ் எடுத்துருக்காங்க? நோ ரீசன். அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்ப பாருங்கள் வேதமே சொல்லுகிறது, தன்னுடைய உன் மனைவியார் இந்த நாட்களை உயிரோடு இருக்கிற வேளையிலே நாங்கள் போயிட்டு இந்த நாட்களை இன்னொரு பெண்ணை இந்த நாட்களை முடிக்க திருமணம் செய்யறது சரியா தவறான காரியம், அது அவளை விபச்சாரத்தில் தள்ளுற விதமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இன்றைக்கு நாகரீகம் வளர்ந்து இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்பு பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த நாட்கள்லே திருமணம் ஆயினான்னு சொன்னா அவன் தானும் தன் மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய பெற்றோர்களும் மனைவியினுடைய பெற்றோர்களும் உறவினரும் அப்படியே கொண்டாடத்துக்குள்ள இருப்பாங்க, இந்த பிரச்சனையும் வராத அப்படியே சாதாரணமா இருப்பாங்க. ஆனா அந்த காலங்கள் எல்லாம் மாறி மாறி மாறி அந்த பிள்ளைகள் வெளிநாடுகள் அப்படி இப்படின்னு சொல்லி படிக்க காரியங்கள்னு சொல்லி இந்த நாட்களை வந்த வழியிலே பாருங்கள், எல்லாம் இந்த நாட்களை குழப்பப்பட்டு போய் எல்லாம் கலப்பு திருமணங்களுக்குள்ள போய் அருமையான கத்துட பிள்ளைகள் இன்றைய கடையில போய் சாமான் வேண்டி இந்த கடையில போய் என்ன ஷர்ட் போடுற மாதிரி இந்த நாட்களை திருமணம் செய்து நாளைக்கு விட்டு இன்னொன்னு முடிப்பாங்க. இது சர்வசாதாரணமா போயிட்டு ஒரு ஷர்ட் கலட்டி போ துவைக்க போடுற மாதிரி இந்த நாட்களை கலட்டி போட்டு கொண்டு போவாங்க. அப்ப பாருங்க என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் சனங்கள் பெருகி இருக்கிறது முதலாவது, இரண்டாவதாக இன்றைக்கு பார்க்கிற வழியிலே பிசாசுடைய தந்திரங்கள் இந்த நாட்களை பெருகி இருக்கிறபடினால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே இந்த நாட்களை தள்ளப்பட்டிருக்கு. உலகத்துல பார்க்கிற வழியிலே எத்தனை பெர்சன்டேஜ் ஆன ஜனங்கள் இன்றைக்கு டிவோர்ஸ் எடுத்திருக்காங்க, அதுலயும் குறிப்பா பாருங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிற வழி. இன்றைக்கு நான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நாட்களை அந்த அமெரிக்கன் சேர்ச்சில் அந்த நாட்கள் இருக்கிற வழியிலே அங்கே பார்க்கிற வழியில முற்று முழுதாக பார்க்கிற வழியில் எல்லாரும் அங்கே பார்க்கிற வழி எவ்வளியக்கா எல்லாரும் 2ஆம் தரம் 3ஆம் தரம் திருமணம் செய்தார்கள் தான். என்ன ரீசன்? நோ ரீசன். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள் அந்த நாட்களை அப்படியே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர்கள் விட்டுட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள், தங்களுக்கு இஷ்டமானபடி வேலை செய்கிற இடத்துலயோ அல்லது ஆலயத்துக்கு வர்ற வேலையிலோ அந்த காரியங்களை பார்த்து இந்த நாட்களை செய்வோம். அப்போ அதெல்லாம் ஒரு நாகரீகம் இதுவும் போயிட்டு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கூட அவர்கள் அங்கே இந்த நாட்களை கத்துடைய வேதத்தை போதிக்கிறார்கள், கத்துடைய காரியத்தை செய்கிறார்கள், திருவிருந்திலே பங்குகிறார்கள். என்னென்னு சொன்னால் இந்த பாவம் என்று சொல்லப்படுகிற காரியம் அவர்களுக்கு ஒரு இதாக இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு சாதாரணமாக இந்த நாட்கள் தண்ணியில கழுவி போட்டு போற காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இன்றைக்கு சபைகள் இந்த நாட்களை திருப்பப்பட்டு போயிருக்கிறது பார்க்க. அப்ப பாருங்கள் ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் வெளிப்படுத்தலே அங்கே பார்க்கிற வழியிலே ஒரு மனுஷனை குறித்து மனுஷனை நீ மனம் திரும்பும் சொல்லி சொல்லவில்லை, சபைக்கு தான் சொல்றாரு மனம் திரும்பும் சொல்லி. சபை என்று சொன்னா ஜனங்கள் கூடிவார் இடங்கள். அதெல்லாம் சொல்றாரு. ஒவ்வொரு ஏழு சபைக்கும் ஒவ்வொரு காரியத்தை சொல்றாரு. ஒவ்வொரு குறை இருக்கும், இந்த குறை இருக்கு, இந்த குறையில இருந்து நீங்கன்னு சொல்லி. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்கள் அந்த நாட்கள் இந்த கொருந்து சபையை குறித்து பார்க்கிற வழியில் கொருந்து சபைக்குள்ள விபச்சாரம் கூட இருந்தது. அதனாலதான் பவுலடிகள் இந்த நாட்களை சில காரியங்களை குறித்து அவர்களை கண்டித்து இந்த நாட்களை சொன்னார் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற மாதிரியான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அதே விதமாகத்தான் இன்றைக்கு அந்த ஜனங்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டு தேவனுடைய அந்த கிருவே இந்த நாட்களே இழந்து போகிறார். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் மறுமையான கத்துடைய பிள்ளைகள். இங்கு வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய அந்த அதாவது தேவனுடைய மகிமை அற்றவர்கள் ஆகினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம் மறுமையான கத்துடைய பிள்ளைகள். ரோமர் 3:23 வசனத்திலே வாசிக்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது பாருங்க. நான் வாசிக்கின்றேன், 3:23 சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னான். இங்க பாருங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அவர் பாருங்க இந்த நாட்கள், ஏனென்றால் இலவசமாக அவர்கள் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களே தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்திலே பாவங்களை இந்த நாட்களே தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தாம் மீது உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசம் உள்ளவருமாய் நீதிமான்களாய் இந்த நாட்களை விளங்கும்படிக்கு இக்காலத்திலே தமது நீதியை இந்த நாட்களை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை இந்த நாட்களை பற்றும் விசுவாசத்திலே பலிக்கும் கிருவாதார பலியாகவும் அவரே ஏற்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய. அப்ப இதைத்தான் குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வழியில வேதம் தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறது. எல்லாரும் இந்த நாட்களை பாவம் செய்து தேவ மகிமை ஏனென்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே பலிக்கும் தேவநீதியை விசுவாசிக்கிற இவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து அங்கே தேவனுடைய மகிமையை இந்த நாட்களிலே அற்று விளங்கினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இரண்டாவதாக இந்த நாட்களை பார்ப்போம் இருந்தார் அருமையான பிள்ளைகளே, தேவனோடு இந்த நாட்களை ஒப்புரவாகுவதும் கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள மீட்பை கொண்டு இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்க. கிறிஸ்து இயேசுவுடைய மீட்பை கொண்டு நடைபெறுகிறது என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அது எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், அங்கே எப்படி அவருடைய கிருபையை கொண்டு நடைபெறுகிறது என்பதை குறித்து கிறிஸ்துவினாலே இந்த நாட்களை பாவத்திலிருந்து இந்த நாட்களை அதன் வல்லமையிலிருந்து மீட்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் அதாவது எப்படி என்ன மீட்கப்பட்டவர்கள் நீதிமான்களாக்கப்பட முடியாது என்பதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறது பார்க்கணும். இந்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம் இருந்தால், கிறிஸ்துவினாலே பாவத்திலே இருந்து அதன் வல்லமையிலே இருந்து மீட்கப்படாதவர்கள் நீதிமான்களாக்கப்பட முடியாது என்பதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கணும். அப்ப அதைத்தான் இங்கே 3:24 பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற தெளிவான சத்தியத்தை பாருங்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினாலே மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இலவசமாய் முதலாவது, இரண்டாவதாக அவருடைய கிருபையினாலே, மூன்றாவது இயேசு கிறிஸ்துடைய மீட்பை இந்த நாட்களே அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய மீட்பை கொண்டு இந்த நாட்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீதிமான்களாக இந்த நாட்களை மாற்றப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்ப தேவன் தான் எல்லாவற்றுக்கும் ஒரு மூல காரணமாக இந்த நாட்களில் இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செயல்படுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்கே பார்க்கிற வேளையில வேதம் சொல்லுகிறது, தேவனோடு இந்த நாட்களில் ஒப்புரவாகுதல் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவினாலே பாவத்திலே இருந்து அதன் வல்லமையிலே இருந்து மீட்கப்பட்டவர்கள் மீட்கப்படாதவர்கள் நீதிமான்களாக்கப்பட முடியாது என்பதை குறித்து பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனோடு ஒப்புரவாகுவது அவருடைய கிருபையினாலும் இயேசு கிறிஸ்து ஆண்டவரும் இரட்சகருமாக அங்கே பற்றி கொண்டு இந்த நாட்களிலே விசுவாசத்தினாலே அவரை தமது சொந்தமாக்கி கொள்வதனால் மூலமாய் இந்த நாட்களிலே வருகிறது என்பதை குறித்து இந்த நாட்களிலே அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் தேவனோடு ஒப்புரவாகிறது அவருடைய கிருபையினாலும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகருமாக பற்றி கொண்டு விசுவாசத்தினாலே அது அவருடைய அவரை தமது சொந்தமாக்கி கொள்வதன் மூலமாக வருகிறது என்பதை குறித்து நாட்களை பார்க்கிறோம். இப்ப ரோமர் 3:22 வசனத்திலே நாங்கள் பார்த்த பகுதியிலே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள், அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற இவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது அங்கே பலிக்கும் வித்தியாசமே இல்லை என்பதை குறித்து நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. இப்ப இதை குறித்தான இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், 4 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் சொற்றமா வாசிக்கின்றேன் பாருங்கள். 3 வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது தேவனுடைய நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லப்படுறோம். அப்ப கிரிகை செய்கிறவனுக்கு கூலி கிருபை என்ற கண்ணாமல் கடனப்படுவது என்று நாங்கள் வாசித்தோம். அப்ப ஒருவன் கிரிகை செய்தால் தாம் கிரிகை செய்யாமல் பாவியை இந்த நாட்களில் நீதிமான்களாக இடத்திலேயும் விசுவாசிக்கிறவர்களிடத்திலேயும்

நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் நாட்களை தகப்பனாகும்படிக்கு விருத்தசேசனத்தை பெற்றவர்களாய் மாத்திரம் அல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்தசேசனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளிலே நடக்கிறவர்களாம் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அன்றியும் உலகத்தை இந்த நாட்களில் சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் பாருங்கள் எப்படியாக இருக்கிறது. உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்கு தத்துவம் ஆபிரகாமுக்கு அங்கு எப்படியாகவும் அவனுடைய சந்ததியாவதும் நியாயப்பிரமாணத்திலே கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினாலே கிடைத்தது. அப்ப அந்த தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் என்ன வாக்கு தத்துவம்? இந்த நாட்களே சுதந்திரிப்பான் ஜாதிகளை அங்கு கடற்கரை மணலை போல ஜாதிகள் பெருகும், அங்கே அதாவது ஆகாயத்து விண்மீனை போல் பெருகும் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுத்தார், ஆண்டவர் காண்பித்தார். அப்ப அது எப்படியாக வந்து சொல்லி சொன்னால் அது வந்து அவன் அங்கே சந்ததிக்காவது நியாய பிரமாணத்திலே கிடையாமல், ரொம்ப கவனமா பாருங்க வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே வருகிற இந்த நாட்களிலே நீதியினாலே இந்த நாட்களை கிடைத்தவன் சொல்லி பார்த்தோம். அப்ப அந்த காரியம் நியாய பிரமாணத்திலே அவனுக்கு வரவில்லை, விசுவாசத்திலே கிடைத்த நீதியினாலே தான் அந்த காரியம் இந்த நாட்களே வந்தது என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகள் ஆனால் விசுவாசம் வீணாய் போகும், வாக்கு தத்துவம் அவமாக போகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோவாக்கினையை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாயிருக்கிறது படி அது விசுவாசத்தினாலே வருகிற நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததிக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமா இருக்கும்படி அப்படி வருகிறதுன்னு சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துரைப்பிள்ள. அப்ப என்ன காரியத்தை இந்த நாட்களே பார்க்கிறோம் இந்த நாட்களில் அருமையான கத்துரைப்பிள்ளே? அப்ப தேவன் ஆபிரகாமை அழைத்தது அவருடைய காரியங்களை பார்க்கிறபடியில் வித்தியாசமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அப்ப பாருங்க அருமையான, அப்ப பாருங்க அந்த நாட்களிலே கூட அவரது தேவனை அன்று விசுவாசித்து அந்த காரியத்திலே இந்த நாட்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாங்கள் பாவாறிக்கை செய்வது மட்டுமல்ல, ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அப்பதான் ரெண்டு வித்தியாசம் பாருங்கள். இப்ப ஆபிரகாமுடைய காலம் என்றாலும் சரி, அல்லது இன்றைக்கு ஜோவுடைய காலம் என்றாலும் பாருங்கள், அவர்கள் விசுவாசித்தார். இப்ப ஜோவுடைய காலத்துல பாருங்கள், எந்த விதமான ஒரு வேதமோ எந்த விதமான காரியமும் இல்லை. யோவுக்கு வந்து பயிர் சட்டி கொடுக்க ஆக்கள் இல்லை, யோவுக்கு வந்து அந்த புத்தகச்சுருளை எடுத்து வாச்சு சொல்றதுக்கு ஆக்கள் இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, யோவு அதை பற்றி குறித்து சொல்லவே இல்லை. ஆனாலும் தேவன் ஒருவர் இருக்கிறார்னு சொல்லி யோவு என்ன செய்தார்? விசுவாசித்தார். பாருங்கள், கடைசி நாட்கள்ல அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒரு துணிவான ஒரு தெளிவான ஒரு சத்தியம் அதை பார்க்கிறோம். அது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர் சொல்லுகிறார், நான் கட்டாயம் காணுவேன்ப்பா, அந்நிய கண்கள் மற்றவன் பார்த்து எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நானே என்னுடைய சொந்த கண்ணாலே பார்ப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லுகிறேன். அப்ப என்னுடைய மாமிசம் அழிவு போனால் நான் அவரை காணுவேன் என்று சொல்லி சொல்லுவேன். என்று சொல்லி சொல்லப்படுகிறவர்கள் சொல்லுவோம் என்றால், ஒரு விசுவாசத்தை அந்த இடத்திலே அவர் பிறப்பிக்கிறார் என்பதையும் விசுவாசத்தை உருவாக்குகிறார் என்பதையும் குறித்து இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கத்துடைய பிள்ளைகள். அப்ப அதை குறித்து தான் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே இங்கே இந்த வேத பகுதி இந்த நாட்களே நமக்கு தெளிவாக அந்த விசுவாசத்துடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இங்கே இந்த பகுதியில நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாம் வாசிக்கிறேன் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன சொல்லி சொன்னால், இங்கே அதாவது அங்கே தேவனோடு இந்த நாட்களை ஒப்புரவாகுதல், நாம் அங்கே பாவம் அதாவது பாவம் மன்னிக்கப்படும் அங்க செயலோடு தொடர்புடையதாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ரோமர் 4 சொல்லப்படுகிறது, பாவிகள் இந்த நாட்களே குற்றவாளிகளாக இந்த நாட்களே தீர்க்கப்படுகின்றனர் என்றும் ரோமர் 3 9 வசனத்திலேயும் 18-23 வாசிக்கிறோம். ஆனாலும் கிறிஸ்துவினுடைய பிரியாசித்தம் அங்கே மரணத்தினாலே இந்த நாட்களை உயிர்த்தெழுதினாலும் அவர்கள் அங்கே மன்னிப்பை அடைகிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அவர்கள் எப்படியாக இருக்கிறார் சொல்லி சொன்னால், அவள் அங்கே இந்த மன்னிப்பை அடைந்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக இந்த நாட்களை இருக்கிறாள் என்பதை தான் குறித்து இந்த நாட்களே ரோமருக்கு நிறுவனத்திலே இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறமான அன்பு பிள்ளைகளே. அப்ப அதைத்தான் கத்துடைய வார்த்தை சொல்வது, அவர்கள் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்ப பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே எழும்பாவிட்டால் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க முடியாது. ஏனென்றால் சரித்திரமே இல்லையா? இப்ப 3 அவர் எழும்பேன்னு சொல்லி சொன்னால் யார் போய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ப போறார்? நாங்க பார்க்கவன். அப்ப அவர் வந்து என்னதுக்கானு சொல்லி

என்னையும் உங்களை நீதிமானாக்குறது தான் எழும்பினாரையா, மறுபடியும் உயிரோடு வந்த அல்லாட்டி அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சொல்லுகிறார், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அவராலே தான் எல்லாம் ஆகும் என்பதை அவர் இந்த நாட்களை நிரூபிக்கிறார். கல்லறைகள் திறக்கப்பட்டது, கதவுகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டது. இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்கள் எல்லாம் அப்படியே இந்த நாட்களை கல்லுகள் புரடப்பட்டு அவர் வெளியே வந்தார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகள். அப்ப என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அந்த நமக்கு அந் ஜீவனுள்ள தேவன் நாட்களே அந்த நீதிமான் என்ற காரியத்தை நாட்களை நாங்கள் நமக்கு பெற்றுத்தர வேண்டும், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாங்கள் எல்லாரும் நீதிமான்களாக வர வேண்டும் என்ற ஒரு நீதி காரியத்துக்காகத்தான். பாருங்கள், இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படும். முதலாவது பாவத்தை கொண்டே இந்த நாட்கள் சிலர் ஒப்பு கொடுக்கப்படுற. அதனாலே நாம் ஏனென்று சொல்லி சொன்னால், நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிற அப்ப இதான் காரியம். அப்ப ஆண்டவர் எழுப்பப்பட்டார்னு சொல்லி சொன்னா சும்மா சாதாரணமான அன்னைக்கு கூட ஈஸ்டர் வருது, ஈஸ்டர் வந்து இன்னைக்கு ஈஸ்டர் சண்டே, ஆண்டவர் இன்னைக்கு உயிர்த்தெழுந்த. அப்ப இது இன்னைக்கு நாலு நினைச்சு ஒரு ட்ரெடிஷனல் மாதிரி இந்த நாட்கள் செய்கிறோம். ஈஸ்டர் அன்னைக்கு நல்ல புது உடுப்பை போடுறது, நாலு சனத்துடன் சாப்பிடுறது காரியங்கள். இந்த நாட்களே என்ன என்ன அர்த்தத்துக்காக ஈஸ்வர் வருதுன்னு சொல்லி இந்த நாட்களை தெரியாத அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இந்த கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, ஈஸ்வருடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கிட்ட என்ன சொல்லுவாங்க, ஆண்ட உயிர்த்தெழுந்தார். அவ்வளவுதான், என்னத்துக்காக உயிர்த்தெழுந்தாலும் எப்படி உயிர்த்தெழுந்தாரு வசனத்தின்படி சொல்ல முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால், கத்துடைய வசனம் இந்த நாட்களை தெளிவாக, இந்த நாட்களை நாங்கள் வசனத்தை வாசிக்கிற வழியில வசனம் தெளிவாக நாம கற்றுத் தெழுகிறது. நீதி நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிற. அப்ப அவர் எழும்பாவிட்டால் நீதிமான காரியம் நமக்கு இல்லை ஐயா. நாங்கள் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மறித்து எங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாதபடி இந்த நாட்களை நாங்கள் போயிருப்போம். இப்ப நோவாவின் காலத்தில் நடந்தது, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு பாவம் தெரியாது, அவர் தாங்க செய்கிறது பாவம் தெரியாது. அதனாலே பாருங்கள், வெள்ளப்பெருக்கு வந்தது, அப்படியே வெள்ளம் வாரி கொண்டு போயிட்டு, யாரையும் வாவி கொண்டு போடுது, பாவியா இருந்த ஜனங்களை இந்த நாட்கள் என்ன செய்து வாரி கொண்டு போயிட்டு. ஆனா பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லப்படும் பேதுரு மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்படும் ஒன்று பேதுரு பாருங்கள் 20:18 வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியுமா சொல்லப்படுது. அவர் கடைசி அனுசிறார், இந்த மறித்து இந்த மூணு நாளும் போய் அங்கே நோவாவினுடைய காலத்திலே சத்தியத்தை கீழ்படியாம இருந்த ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள், அதாவது அவர்களை இந்த நாட்களை போய் இந்த நாட்களை சந்திக்கிறவளே அவர் பிசாசு கட்டி வச்சுக்கிறான். அப்ப அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது. அவர் போய் அவர்களிடம் திரிந்து அவரிடத்திலிருந்து அந்த ஜனங்களை புடுங்கி கொண்டு வர அவ்வாறு பாதாளத்தின் திறவுகோலை உடையவர் பாருங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. எல்லா அதிகாரத்தையும் எல்லா காரியத்தையும் புடுங்கி கொண்டு வந்து நாட்களை அந்த ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை இந்த நாட்களை பிடிக்கும். என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப கடைசி நியாய தீர்ப்பு வருகு, நியாய தீர்ப்பு செய்கிற வேளையில அருமையான கத்துடைய பிள்ளைகளே அவங்க வந்து நிற்பாங்க, எங்களுக்கு ஐயா இயேசு கிறிஸ்துனா என்னன்னு தெரியாது, என்னன்னு நீங்க எங்களுக்கு நியாயம் நீங்க தீர்ப்புங்கன்னு சொல்லி கேட்டா ஆண்டவர் என்ன மறுபடியும் சொல்றது. இதுதான் முக்கியமான காரியம், ரொம்ப கவனமான காரியம். அப்ப நாங்கள் வந்து பாருங்கள் அந்த அந்த இடத்துல பாருங்கள், அவங்களுக்கு இன்றைக்கு யாரை தெரியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தெரியும். நோவாவின் காலத்துல மறிச்சாக்களுக்கு என்ன, அவர் தான் இந்த நாட்களை அவர் விடுதலை செய்த நாட்களை அவருக்கு அந்த இழப்பார் இடத்துல கொண்டு வந்து இந்த நாட்களை வைத்திருக்கிறார் அருமையான கத்துடைய. ஏன் என்று சொல்லி சொன்னா, அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களிலே எல்லாரையும் சேர்த்து இந்த நாட்களை நியாயம் விசாரிக்கிற போலே எல்லாரும் ஆண்டவரை கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு சில இடங்களில் பாருங்கள், ஆண்டவருடைய காரியம் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும், ஆனால் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணி இருப்பார்கள். ஆனால் ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறது அது நம்முடைய காரியம் அல்ல, அது கர்த்தருடைய காரியம், அவருடைய காரியம். அதாவது அதுக்குரிய பலனை அவர்கள் இந்த நாட்களை அடைந்து கொண்டு வர அருமையான கத்தை. அப்ப நம்முடைய வேலை என்ன, சத்தியத்தை சொல்ல வேணும், சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலை செய்யும். அப்ப இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவுடைய வருகையை குறித்த நாட்களிலே கேட்கிறாங்களோ கேட்கலையோ தேவையே இல்லை நமக்கு, நாங்கள் சொல்லி முடிச்சுன்னு நம்மளோட காரியத்தை பார்த்துட்டு போக முடியாது. இப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், இப்படியாக இந்த நாட்கள் இந்த காரியம் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கத்துடைய. அடுத்தாக பாருங்கள், அப்ப தேவனோட உத்தரவாதல் என்ற பகுதி இரண்டாவது பார்க்கிற வழியிலே, கிறிஸ்துவினாலே விசுவாசத்தின் மூலமாய் நாம் தேவனோட உத்தரவாக விசுவாசத்தினால்தான் உத்தரவாக வேண்டும். எப்படி என்று சொன்னால், நாம் சிலுவையில் அறையப்படுகிறோம், அதனால் கிறிஸ்து நம்மிலே இந்த நாட்களை வாசம் செய்ய வருகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள் இன்றைக்கு என்ன, எங்கேயா நாங்க சிலுவையில் அறையப்பட்டனாங்க, முதலாவது பார்க்கவும் அருமையான கத்துடைய பிள்ளை. இன்றைக்கு இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் சில வேளையில நமக்கு ஒரு யோசனை வரும், எங்கையா சிலுவையில நாங்கள் அறையப்பட்டிருக்கிறோம் என்பதை காண்பிங்கன்னு சொல்லி பார்க்கிற வேலையில் வேதம் சொல்லுவது பாருங்கள். கலாத்தியாரம் புஸ்தகம் 2 நாம் வாசிக்கிறேன் பாருங்கள், 2 16 சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கு சொல்லப்படுது, நியாயப்பிரமாணத்தின் கிரியையிலாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் இங்கு வேதம் சொல்லுவது எப்படின்னு சொல்லி சொன்னால், நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே மனுஷன் நீதிமான்களாக்கப்படவில்லை, கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமான்களாக்கப்படும்படி நாடும் நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்துக்கு காரணரோ அல்லவோ. நான்
இடித்து போட்டவைகளை எல்லாம் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று இந்த நாட்களை பிழைக்கும்படி நாம் நியாயப்பிரமாணத்திலே நியாயப்பிரமாணத்திற்கு மறித்தேனே, கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேனே, ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதும் என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன் சொல்லி இந்த நாட்களை கலாத்தியருக்கு எழுதுகிறவர்களே போலடி எழுந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கணும். அப்ப ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட வேண்டும். இதான உண்மை கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. என்னுடைய பவுலடிகள் பவுலடிகளுக்கெல்லாம் மேன் ஐயா இந்த காரியம் பாருங்கள். ஆண்டவர் இந்த நாட்களை பவுலடிகளை இந்த நாட்களை தமஸ்கு போற வழியில் அழைக்கிறேன். பாருங்க, சும்மா இருந்த பவுல், கிறிஸ்தவர்களை தொந்தரப்படுத்தி கொண்டு இருந்த பவுல் இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே பவுலடிகள் அழைச்சி சொல்றார், சவுலே சவுலே முள்ளிடுவதைப்போது கடினம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுற. அப்ப அவர் கேட்கிறார், நாக்க நீ யாரப்பாண்டுகளுக்கு நீங்களை யாரப்பான்னு கேட்கிற வழியில அவன் நீ துன்பப்படுத்துற இயேசுன்னு சொல்லி போட்டார். சிம்பிள பாருங்க, அதுக்கு பிறகு மீதி காரியங்கள் நடந்தது. ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட பவுலடிகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவற்ற சத்தத்துக்கே திரும்ப செவி கொடுக்கறத பாக்க, உலக காரியங்களுக்கு விட்ட, உலக காரியத்திலே எந்த விதமான செயல்பாடும் அவர்களுக்கு இல்ல, அவருக்கு இல்ல. இது தேவனுடைய காரியம். அவற்ற சத்தத்தை கேட்டு செயல்பட்டு கொண்டே இந்த நாட்கள் இருக்கிறார் என்று கத்துடுவார். இதான் ஒரு கிறிஸ்தவ அழைப்புன்னு சொல்லுறது. அப்ப அதனாலதான் அவர் இந்த வார்த்தையிலே தைரியமா சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே இந்த நாட்களிலே அறையப்பட்டேன். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏனென்றால் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள. அப்போ அப்படியானால் அங்கே பவுலடிகளுக்குள்ளே பிரதிபலிக்கிறார் யாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் கழுத்து வெட்டப்பட்டு செத்திருந்தாலும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை என்ன காரியம் செய்தாலும் அங்க என்ன நடக்கணும்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரிதான் சித்திரவதைகள் நடந்தது நாட்களை அவர் கொண்டார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், அதே ஏனென்று சொல்லி சொன்னால் இதுதான் இந்த நாட்களில் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முக்கியமான காரியமா இருக்கு. அப்ப பாருங்கள், எல்லாரும் பாருங்க இரத்த சாட்சியா மறிக்கிறார்கள். அப்ப எல்லாரும் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே சில சில காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் நம்முடைய நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்களில் ஏதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டோம், அழைக்கப்பட்டோம் இந்த நாட்களே, வந்தோம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தோம் இந்த நாட்களே, அப்படியே போவோம்னு சொல்லி. ஆனால் என்ன ஊழியத்தை நாங்கள் செய்தோம்? முதலாவது பார்க்க இந்த ஊழியம் சொல்லி நாங்கள் புறங்கூர் ஊழியத்தை தான் செய்திருக்கிறோம். மற்றவனை பற்றி அவன் இப்படி இவன் இப்படி அவன் அப்படி செய்யறான் இப்படி செய்யறான்னு காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எளிய ஒரு ஒரு காரியம் இல்லை. அப்ப அதனாலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே ஏனெனில் அங்கே நான் மாமிசத்திலே பிழைத்திருக்கிறேன், ஏனெனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்கவில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய். நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமாயிருந்தால், இப்ப பாருங்க அருமையான கத்துடைய பிள்ளை, அப்ப நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமாயிருந்தால், அப்ப நீதி எப்ப வந்தது? இப்ப அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் ஆண்டுடைய நாட்கள் எப்ப பாருங்கள் நியாயப்பிரமாணம் இப்போ பழைய ஏற்பாட்டு காரணத்தின் காரியம். அப்ப அந்த நீதி நியாயப்பிரமாணத்தினாலே வருமா இருந்தால் கிறிஸ்து மறித்தது வீணாயிருக்கும். அப்படியானால் நியாயப்பிரமாணத்துக்கும் நீதிக்கும் சம்பந்தமே இல்லை, அது செப்பரேட். அப்ப பழைய காரியங்களுக்கும் புதிய காரியங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. பழைய திருத்தியிலே புதிய வயனை இந்த நாட்களை விட்டு வைக்க முடியாது, புதிய திருத்தியிலே பழைய வயனை விட்டு வைக்க முடியும் என்று சொன்னா திருத்தி பிஞ்சு போயிருமோ சொல்லி வேதம் சொல்லுகிறோம். அதைத்தான் நீங்க சொல்லப்போ. அப்படியானால் நாங்கள் இன்றைக்கு நியாயம் பிரமாணத்துக்குரிய காரியத்தை கொண்டு வந்து இந்த நாட்களை நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போமா இருந்தால், இப்ப யாருடைய காலம்? இப்ப ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய காலங்களா அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அல்லது நோவாவுடைய காலங்களா, அல்லது மோசையுடைய காலங்களா அருமையான கத்துடைய பிள்ளைகளே? இல்லை, இவர்களுடைய காரங்கள்லாம் முடிந்துவிடும். இவர்கள் எல்லாம் ஆண்டவருக்காக ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்தார்கள். அப்ப பாருங்கள் என்னென்ன காலங்கள்டா, முதலாவது காலம் காலங்களை பார்க்கிற வழியிலே விசுவாச பிரமாணத்தினுடைய காலங்கள், விசுவாசத்திலே வாழுகிற காரியம். இரண்டாவது பார்க்கிற வழியில அருமையான கத்துடைய நியாய பிரமாணத்தின் காலங்கள். மூன்றாவது இப்ப வாழுகிற காரியம் கிருபையின் காலங்கள் சொல்லி நாட்களை பார்க்கும். அப்ப அந்த மூன்று காலங்களும் ஒவ்வொரு சிஸ்டமேட்டிக்காய ஒரு காரியங்களை அவர் இப்ப நீங்க பாருங்க, ஒரு 200 வருஷத்துக்கு முன்பு ஒரு ஒரு கையில அந்த கையில ஆட்டுற மணி கூட எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமா இருக்கும். அது எப்படி இருக்கும்? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் பெருசா இருக்கும், எல்லாம் ஒரு பெரிய ஒரு வடிவில்லாத மாதிரி இருக்கும். அப்ப பாருங்க, அதை விட்டு பேந்தி அதுக்கு பிறகு மிடில் ஒரு மத்திய காலம் நடுவில் ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு பாக்குற வழியிலே அது கொஞ்சம் சிரிப்பிச்சிருக்கும். இப்ப பாருங்க மணிக்கூடு எப்படி இருக்கு? மிக டிஜிட்டல் மணிக்கூடு. டிஜிட்டல் மணிக்கூடு கையில ஆட்டினா தெரியாது, அப்படி டக்குன்னு தட்டி விட்டா தான் என்ன செய்யணும்? சனாயத்திர மணி என்று காட்டும் காரியங்களை காட்டிக்கொண்டு இப்ப மணிக்கூட என்ன செய்யும்? எங்கட அதாவது பிளட் பிரஷர் இதை காட்டும், சரீரத்தில் உள்ள இதை காட்டும்,
எல்லாவற்றையும் காட்டி கொண்டிருக்கும். வேற என்ன சொன்னா நவீன காரியம். அப்ப அதே மாதிரி தான் இந்த நாட்களில் விசுவாச பிரமாணம், நியாய பிரமாணம், கிருபை காலம் என்று சொல்லி இந்த நாட்களில் மூன்று காலங்கள் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அப்ப விசுவாச பிரமாணத்துக்குரிய காரியம் வித்தியாசமான காரியங்கள். அந்த நாட்களிலே அந்த பத்து கற்பனைகளோ அந்த காரியங்களோ அந்த நாட்களில் இல்லை. நியாயம் பிரமாணத்தின் காலங்கள் வருகிற வேளையிலே பத்து கற்பனைகள் இந்த நாட்களே வந்து விட்ட தருமான கத்தோடு உள்ளது. ஏனென்று சொன்னால் அது ஒரு ஜனங்களை, தன்னுடைய ஜனங்களை தேவன் ஒரு சீர்வழியிலே திருப்பும்படியாகத்தான் அந்த பத்து கட்டளைகளை இந்த நாட்களை கொடுத்தார்னு சொல்லி பார்க்கும். பத்து கட்டளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க தாறுமாறா ஓடுற ஒட்டகத்தை போல அந்த நாட்களை திரிஞ்சாங்க. அதனாலதான் இந்த ஜனங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டை கொடுக்க வேணும்னு சொல்லி அந்த டென் கமாண்ட்ஸ்மெண்ட் கட்ட கத்திருந்த நாட்களே தன்னுடைய ஜனங்களுக்காக தான் இந்த நாட்களை கொடுத்தாருன்னு சொல்லி அங்க பார்க்கிறோம் முதலாவதா. ஆனா இன்றைக்கு நாங்கள் அந்த காரியத்தை பங்கு பெற்று அதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நீங்க தேவைப்பட்டு இருக்கோம். அதைத்தான் நீங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன செய்யறான்னு சொன்னால் இந்த பத்து கற்பனை கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வந்த உடனே அப்ப நாங்க கேட்போம் தானே இப்ப பழைய அதாவது புதிய ஏற்பாட்டுக்காரர் அப்ப எங்களுக்கு பத்து கற்பனை இல்லை தானே ஆண்டவரே, நாங்கள் தப்பிட்டோம், அப்ப நாங்கள் இந்த நாட்களை பொய் சொல்லலாம், விக்கிர ஆராதனை செய்யலாம், விபச்சாரம் செய்யலாம், புறனுடைய மனைவியை அபகரிக்கலாம், இந்த நாட்களை எல்லா காரியங்களையும் பொருளை அபகரிக்கலாம், எல்லா காரியத்தையும் செய்யலாம் ஆண்டவர் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த டென் கமாண்ட்ஸ்மென்னே நாங்கள் இந்த நாட்களை அப்படியே எல்லாம் எல்லாத்தையும் அழிச்சு நாங்கள் காரியத்தை செய்வோம் மறுமையாக கத்துடப்படுங்கள். ஆனால் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன செய்து விட்டாருன்னு சொன்னா, நீங்க வாங்கப்பா நீ உங்களுக்கு மூளை எப்படி வேலை செய்யணும்னா எனக்கு என்ன மாதிரி மூளை வேலை செய்யணும்னு சொல்லி எல்லாத்தையும் டென்டு கற்பனைக்கு கொண்டு வந்து வச்சுட்டேன். அந்த ரெண்டு கற்பனைக்கு முழு கற்பனை அடங்கியிருக்கு, இந்த பத்து கற்பனை அடங்கியிருக்கு. அப்ப ரெண்டு கற்பனை அடங்கியிருக்கிற வழியில அந்த கற்பனையை நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆண்டவர் சொன்ன கற்பனையை பார்த்தீங்கன்னு சொன்னா வித்தியாசம் அங்க சொல்லப்படுகிறது. ஒரு ஒரு மனுஷன் இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே அவன் இந்த நாட்களே ஒரு ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்தால் இந்த நாட்களே அவனை கொண்டு வந்து என்ன செய்வார்கள் சொன்னால் கல்லை கட்டி இந்த நாட்கள் கண்ண அதாவது கல்லை எரிந்து இந்த நாட்களை அவனை கொல்லுவார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அது அப்படியான சூழ்நிலைக்கு இந்த நாட்களை தள்ளப்படுகிறான். ஆனால் இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே அங்க போய் அவளோட விபச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீ பஸ்ஸுக்கு போய்க்கலையோ கார்ல போய்க்கோ ரோட்ல போய்க்கலையோ இந்த பெண்ணு இப்படியா உடுப்பு போட்டிருக்கலாம் இப்படி என்ன காரியம் செய்யறான்னு சொல்லிட்டு நைசா பார்த்தாண்டே முழுப்பாவும் ஒரு ஒண்ணு தவிர அங்கால வந்து அங்கால ஒரு காரியம் இல்லை. அப்ப பாருங்க இன்றைக்கு பாருங்க அறிவான கத்துட பிள்ளைகளே, இன்றைக்கு பாவம் இந்த நாட்கள்லயே ஒரு பகிரங்கமா இந்த நாட்கள் வந்து கண்ணாடி மாதிரி இந்த நாட்கள் வந்துருக்கு. அந்த காலத்துல அப்படி இல்லை பாருங்க, நீங்க கிட்டத்தட்ட ஒரு 50-75 வருஷத்துக்கு முன்பாக ஒரு பெண் உடையான உடுப்பல் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி நல்ல ஒழுங்கான உடுப்பை போடுவாங்க. இது மட்டுமல்ல அந்த நாட்கள்ல நம்முடைய வீட்டுல பாக்குற வழியிலே நம்முடைய தேசத்திலே யாரும் வெளியாக்கள் ஆம்பளையில யாரும் வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்முடைய சகோதரிகளா இருந்தாலும் சரி, நம்முடைய தாயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒருவரும் இந்த நாட்கள் என்ன செய்வார்கள் அந்த ஹோலுக்குள்ள வரமாட்டார்கள். அவர்கள் எல்லாம் தங்களோட கிச்சனுக்குள்ளோ அறைக்குள்ளோ இந்த நாட்கள் எந்த காரியங்களும் செய்து கொண்டிருப்பார். இவர் வந்து தவப்பனார் இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா தவப்பனார் வந்து அந்த ஆண் தான் அந்த இடத்துல போய் அவளை விசாரிச்சு என்ன காரியம் வேணும்னு சொல்லி கதைச்சு முடிப்பார் அருமையான கத்தோட பிள்ளைகள். அப்படி அவர் தண்ணி வேணும் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா அப்ப டக்குன்னு கதவை தழி தண்ணி அங்க எடுத்து சில விட்டா புள்ளி எடுத்துக்கணும் டக்குன்னு அதில் வச்சுட்டு போகும் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு போறது அருமையான கதை இதான் நடக்கிற காரியம். ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல, இன்றைக்கு அப்படியா வீட்டுல வந்து யாரும் வந்து பொம்பளையிலும் வந்து முன்னு காலுக்கு மேல காலை போட்டு சரிக்கு சரியாக வந்து கழிச்சு கொண்டு ஏன்னு சொன்னால் அவ்வளவுக்காக அந்த நாட்களில் இன்றைக்கு முன்னேற்றம் இந்த நாட்களை வந்திருக்கிறார் மாதிரி கத்துட்டு பிள்ளைகள். அதனாலதான் பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் இந்த பிரமாணங்களுடைய காலங்கள் இந்த நாட்களிலே வித்தியாசம் வித்தியாசமான காலத்திலே வித்தியாசமான முறையில் இந்த நாட்களை நடந்தது என்பதை அங்கே இந்த நாட்களில் வேதம் நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி மாதிரி கத்துட்டு பிள்ளைகள். அப்ப அதைத்தான் இங்கே கலாத்தியாரம் புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலே கலாத்தியாரம் புத்தகத்திலே நாங்கள் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் இங்கே சம்பந்தம் இல்லை என்பதை நாம் தேவனுடைய அதாவது ஒரு நிராகரிக்கிறது இல்லை, அதை அதை இதன்றது இல்லை என்பதை குறித்து விருதாவாக்குறது இல்லை என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறமான கத்துக்கள். அதைத்தான் குறித்து இந்த நாட்களை இந்த கலாத்தியர் புத்தகத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கும். அப்ப இந்த அனுபவத்தின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டு தேவனுக்கென்று வாழ இந்த நாட்களே ஆரம்பிக்கிறோம் என்பதை குறித்து இந்த நாட்களே சொல்லப்படுது. அப்ப ஆவியானவர் மூலமாய் நாம்
கிறிஸ்துவின் மறுரூபமாகுதலும் செய்யும் கிரியைகளை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அறிமுகம் அப்ப ஆவியானோர் மூலமா இந்த நாட்களே அங்கே செய்யப்படுகிற அந்த கிரியல் என்னவென்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா? இருந்தால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருப்பிக் கொள்ளும் என்னோட 2 தெசலோனிக்கேயன் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா? இருந்தால் நான் வாசிக்கின்றேன். 2வது அதிகாரத்திலே 13வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களுக்கு உங்களை தெரிந்து கொண்ட படி நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அதாவது தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் சொல்லப்படுகிறது. ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லப்படுது. ஏனென்றால் நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்பை அவர் உங்களுக்கு உங்களை இந்த நாட்களை அழைத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இங்கே இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமான சகோதரன் என்று சொல்லி கலாத்திய தெசலோனிக்கு எழுதுகிறவர்களை சொல்லுகிறார். எப்படி என்றால் சத்தியத்தை பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்ட படியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை சொல்லுவோம். பாருங்கள், சத்தியத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம், 2வது ரட்சிப்பை நாங்கள் இந்த நாட்களே பெற்றுக் கொள்கிறோம் என்பதை தேவன் தெரிந்து கொண்டது நிமித்தம் தான் அந்த காரியத்தை செய்கிறோம் என்பதை பார்க்கிறோம். சும்மா வந்து ஒருதன் ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டால் தரையும் கர்த்தர் உன்னை அழைத்தார் தான் இந்த நாட்களே ஆபிரகாமே என்று அழைத்தார் தான் இந்த நாட்களே ஆபிரகாம் இந்த நாட்களே ஆண்டவரே சத்தத்தை கேட்டு அங்கே போய் ஆண்டவரே சோதகுமாரை அழைப்பீரா, ஒரு நீதிமான் இருந்தா அழைக்க மாட்டீரா என்று சொல்லி இந்த நாட்களே ஒரு விண்ணப்ப ஜெபத்தை எடுக்கிறதை பார்க்கிறோம். இப்ப ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்காமல் ஆபிரகாம் சும்மா தானாய் வரவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நோவாவை அழைக்கிறாயே பாருங்க, எல்லா வேதத்துல பாக்குற வழியில பழைய பள்ளி எல்லாரையும் அழைக்கிறார் ஐயா பாருங்க, அதான் அந்த முக்கியமான காரியம். அதாவது பாருங்களா, ஆண்டவர் இந்த நாட்களே ஆபிரகாமை அழைக்கிறார், ஈசாக்கை அழைக்கிறார் பாருங்கள், ஈசாக்கை அழைத்து நாட்களை பாருங்கள், ஈசாக்கு நடக்கிறது, ஈசாக்குடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே ஈசாக்கை விதவைத்து 100 மடங்கு பரவிச்சார் அவர்கள். இப்படியாக இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இப்படியாக யோசேப்பை பாருங்கள், யோசேப்பை கொண்டு இந்த நாட்களில் எகிப்து தேசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அந்த ஜனங்களை பஞ்சகாரத்திலே போஷிக்கும்படியாக அந்த இடத்துல கொண்டு போய் இந்த நாட்கள் அழைத்து கொண்டு போய் அந்த இடத்துல உருறாருன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் இப்படியாக ஒவ்வொருவரே இந்த நாட்களை தேவன் அழைத்து அழைத்தான் காரியத்தை பேசுகிறார். கடைசியாக இந்த பூமி அழிகிற வழியிலே அவர்களை அழைத்து அவர்களை கற்றுக் கொடுக்கிறார். இன்ன காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும், இப்படியா தான் நடக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நான் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே உங்கள்கிட்ட பொறுப்பு தந்துட்டு போயிடுவேன். அப்ப நான் போயிட்டு இந்த நாட்களை வேறு காரியங்களை நான் பார்ப்பேன், பரலோகத்தில் சில காரியங்களை. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களை பரலோராட்சியத்துக்கு ஏற்றவர்களாய், அவர்கள் பரலோராட்சியத்துக்கு வருகிறதுக்கு தகுதி உள்ளவர்களாய் நீங்கள் மாற்றி அவர்களை இந்த நாட்களை ஆயத்தப்படுத்தி அங்கே நீங்கள் இந்த நாட்களே அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றுதான் ஆண்டவுடைய குறிக்கோளும் ஆண்டவுடைய காரியமாக இந்த நாட்கள் இருந்தது. அப்ப அதன்படியே பாருங்கள், பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார், பிரசங்கத்திலே அநேகர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அது மட்டுமல்ல பாருங்கள், இந்த நாட்களே நோய்கள் எல்லா காரியங்களும் இந்த நாட்களை அவர் ஜெபிக்கிற வழியிலே கடந்து போகிறது. இப்படியான ஒவ்வொரு சம்பவம் இந்த நாட்களை நடந்து கொண்டு போகுது. பாரடிகளுடைய காரியத்தை பார்க்கிற வழி, அப்போ பாருங்கள் அப்போஸ்தலர் காரியத்திலே பார்க்கிற வழி எல்லா காரியத்தையும் இந்த நாட்களை முடிந்து போகிறது. கடைசியாக பாருங்கள், இருந்த அப்போஸ்தலர்களை பார்க்கிற வழியிலே யோவான் இந்த நாட்களே அங்கே கடைசியாக மறிக்கிறார் பாருங்க, அருமையான கர்த்தருடையவர்களே. ஆனால் யோவானுடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே ஆண்டவர் இன்றைய காலத்திலே நாங்கள் இப்ப இருக்கிற எங்களுடைய காலத்திலே என்ன நடக்கும் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறதார் அங்கே பார்க்கக்கூடிய கருமையான கத்திரிகள். அந்த வெளிப்படுத்தல் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே அது எதை சொல்லுகிறது, வெளிப்பாடு, கடைசி கால வெளிப்பாடு தான் அதனுடைய உண்மையான அந்த காரியத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கு. கருமையான கத்திரிகள் ரெவலேஷன் சொன்னா கடைசி காலத்து வெளிப்பாடு. அப்ப அந்த கடைசி காலத்திலே அங்கே இந்த வெளிப்பாட்டில் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எழுதப்பட்ட காரியங்கள்ல ஒரு சில காரியங்கள் இன்றைய காலகட்டத்திலே நிறைவேறி விட்டது. இன்னும் கொஞ்சம் இந்த நாட்களை நிறைவேறுவதற்கு இந்த நாட்களிலே அங்கே தயார்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர் என்னன்னு சொல்லி சொன்னால், இனி வரப்போற அந்த உலகம் ஒரு வித்தியாசமான உலகமாக இந்த நாட்களே இருக்கும்.
ஆண்டவருடைய ராட்சியம் ஆண்டவருடைய காரியம் இந்த நாட்களே வித்தியாசமாக இந்த நாட்களே இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த இடத்திலே சாத்தானுடைய தொல்லையோ சாத்தானுடைய காரியமோ இந்த நாட்களே விசாசி பிடிச்சி போட்டு ஜெபம் பண்றதுக்கோ காரியங்களோ தேவையே இல்லை. அருமையான கத்துடவில்லை. ஏன்னு சொன்னால் அவனை கொண்டு போய் எல்லாம் இந்த நாட்கள் சங்காரம் பண்ணி போட்டுதான் இந்த நாட்களே ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னால் இனி காணும் உண்டிய ஆட்டம் இந்த நாட்களே புறவு மிச்ச காரியத்தை பார்ப்போம்னு சொல்லி இந்த நாட்களே ஜனங்களை விட்டு வித்து கூடி கொண்டு போவார். அதைத்தான் நீங்க சொல்லப்படுவதை பார்க்கும். அப்ப அந்த அந்த இடத்திற்கு போகும்படியாக தான் உன்னை உங்களையும் என்னையும் எங்களையும் இந்த நாட்களை என்ன செய்கிறார் தெரிந்திருக்கிறார் ஆண்டவர் அருமையான கத்துடவில்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் தயார்பட வேண்டும் பக்குவப்பட வேண்டும். அவர் அங்கே உருவாக்குற அந்த புதிய வானம் புதிய பூமியில இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அங்கே போய் வாழ வேண்டும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கத்திருந்த நாட்களே ஜனங்களை தெரிவு செய்கிறார் சொல்லி சொல்லப்படுகிறோம். ஜனங்களை மாற்றப்படுத்துங்கம்மா மற்ற ஜனங்களை மாற்றப்படுத்துங்க. அப்பதாவா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய அதாவது கல்யாண வீடு வருகிறது அதை பாருங்களேன் வேதம் சொல்லுறது அந்த திருமண வீட்டுக்கு இந்த நாட்கள் என்ன செய்ய ஆயத்தப்படுத்தும்படியா அப்ப அங்கே ஆயத்தப்பட்டவர்கள் நடக்கிறார்கள் சொல்லி சொன்னால் அங்கே அந்த இடத்துல வருகிற வழியிலே அந்த மனவாளம் வருகிற வழியில் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துட்ட வழியிலே விளக்கிலே அந்த வேதத்தில் சொல்லப்படுகிற காரியத்தின்படி பார்க்கிற வழியிலே அந்த கன்னிகையில பார்க்கிற வழியிலே அவர்கள் இந்த நாட்களே போயிட்டு ஒரு குரூப்பாக போயிட்டு மற்ற குரூப்பாக என்ன போயினும் பார்த்து கொண்டீங்கன்னா பஸ் போயிட்டு பஸ் திரும்ப வராது. அப்ப பாருங்க இதைத்தான் நீங்க பாருங்க ஆண்டவுடைய வருகை கூட ஒருக்கா வரும் அந்த வருகையோடு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்படுவோமா இருந்தால் மிகவும் சந்தோஷமா இருக்கும். ஆனால் இந்த வருகையில விடுபடுவோமா இருந்தால் பயங்கர உபத்திரவத்தை இந்த பூமியில நாங்கள் சந்திக்க முடியும். இன்றைக்கே இப்பவே இப்ப இருக்கிற நாட்களே உபத்திரவத்தை தாங்கலாம் அவங்களுக்கு மனுஷர் கருமையான கத்துடைய எங்க பார்த்தாலும் எல்லாம் பிரச்சனையா தான் கிடக்குது. எந்த பகுதியில திரும்பி பாத்தீங்கன்னா எல்லாம் பிரச்சனையா தான் இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள் எல்லாம் டெக்னாலஜி எல்லாம் கூடி இந்த நாட்களே அப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனாலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே இங்க வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே ஆண்டவர் மேலே இந்த நாட்களை நாங்கள் விசுவாசத்தை வைத்து இந்த நாட்களே ஆண்டவர் சமூகத்தில இந்த நாட்களே சேர வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுறோம். அப்ப பாருங்கள் நம்மில் கிறிஸ்து நடப்பிக்கும் அந்த மீட்பின் கிரியைகளில் இருந்து வேறுபடுத்த முடியாது. கிறிஸ்துவின் வேலையை இந்த நாட்களே ஆவியானவரின் வேலையையும் ஒன்றாக நாட்களே ஒன்றையொன்று இந்த நாட்களை சார்ந்திருக்கிறது. அப்படியானால் நாங்கள் இந்த நாட்களே விசுவாசத்துடைய உறுதி உள்ளவர்களாய் கர்த்தருடைய ஊழியத்தை இந்த நாட்களை செய்யும்படியாக இந்த நாட்களை நாங்கள் தயார்பட வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் அருமை பிதாவை இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் வேத வார்த்தை என்ற எட்டாவது பகுதியை இந்த நாட்களை குறித்து இந்த நாட்களே பார்க்கும்படியாக நீங்கள் இந்த நாட்களை தந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றியப்பா. தேவனோடு உப்புரவாக வேண்டும் என்பதை குறித்தும் கிறிஸ்துடைய விசுவாசத்தை நாங்கள் பற்றி பிடிக்க வேண்டும் என்பதை குறித்தும் பார்க்கும்படியாக தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக சோத்திரமையா கத்தாவே உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்குறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்த ஒளிநாடா கேட்கிற ஒவ்வொருவர்களையும் இந்த நாட்களே அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன். அடியே மறைத்து நீங்க வெளிப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பேசுறோடையா பேசுறோடையா ஐயா பேசுறோம் Thank you.

0: வாழ்த்துறோம் ஆசீர்வதிக்கிறோம். என்ன தலைப்பு கொடுக்கறீங்க ஐயா?
1: ரட்சிப்புக்கு ஏதான ரட்சிப்புக்கான தேவ வார்த்தை என்ற தலைப்பில் எட்டாவது பகுதி ஐயா. இது
0: எட்டாவது பகுதி முடிஞ்சது, ஒன்பதாவது சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே போய்க்கிறோம். காட் பிளஸ் யூ.
1: ஆமென்.
0: நன்றி ஐயா, கத்திரி ஆசீர்வதிப்பார். ஜெர்மன் தேசத்தில் இணைந்து வேத பாடத்தோடும் வழிநடத்தினார்கள் கத்திரதாமே அவருடன்
2: வலப்பக்கத்தில்
0: குடைந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக.
3: ஆமே. ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

0: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஜெபங்களை கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாரா? ஒரு சகோதரி ஹஸ்பண்ட், எங்களுடைய ஈவினிங்கிலே வேலை செய்கிற, ஈவினிங்கிலே ஊழியம் செய்கிற சகோதரி என்னுடைய பிரதர் காபரில் மறைத்து இருக்கிறார். அவருக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பேர் வந்து கிரேஸ், கிரேஸுடைய பிரதர். ஆமென்.
1: இந்த நேரத்துக்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை நான் எங்களுக்கு காண்பித்த உங்கள மட்டத்த கிருபைக்காக நன்றி. நாங்க இன்றைக்கு நிப்பதையும் கூட சுத்த கிருபி ஐயா, உங்களோட கிருபையும் இரக்கம் தான் எங்களை தாங்கிறது நடத்துறது. எழுந்து நின்று காலூன்று நிக்கத்தக்கதாக காற்று வந்தோ புதர் வந்தோ அசைக்கப்படாதபடி உங்களுக்குள் உறுதியா இருக்கத்தக்கதாக, உங்களோட பிள்ளைகளின் உரிமையோடு வாழ வேண்டும் என்ற வாஞ்சியோடு நடக்கத்தக்கதாக எங்களை வழி நடத்துற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இவனுள்ள ஜீவாதிபதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு இருக்கிறவரே, உயிருள்ளதுவினை உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அண்ட சதாசவங்கள் எல்லாம் ஆளுகிறங்கள் அருள்பெரு சோதியை உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நானே நானே தேவனே நேர்ந்து வேறு தேவர்கள் இல்லையென்று அச்சாரமாக சொன்ன தேவனே, நீங்கள் ஒற்றுவர் தான் ஐயா தேவன். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மாம்சமான யாவருடைய தேவனே உங்களை துதிக்கிறோம். மாறாத மகிமை நிறைந்த மாட்சிமை நிறைந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தூய தேவனே அப்பா உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதியில் பிரியப்படுகிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சேரா பெண்களும் கேரா பெண்களும் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து கொண்டிருக்கும் துதியல் மத்தியில் வாசம் பண்ற தேவனே, உங்களோட பிள்ளைகளாகிய நாங்களும் இருக்கும் இருக்கும் இடத்தில் இந்த சங்கம் ஒளியலில் இணைந்திருக்கும் பிள்ளைகளிலே போற பிள்ளைகள் ஒவ்வொரு தரும் உங்களை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை பிள்ளைகளுடைய ஆண்டவரே துதிகள் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல் ஒவ்வொன்றும் உங்களுடைய தூபமாக வந்தடைய வேணும் ஆய் கேட்கிறோம் ஐயா. இதுக்கு தடையாக என்பது தேவனே, எங்கள் ஆவியாத்ம சீரன் சிந்தனை செய்ய பேச்சில் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம இருந்தால் பரிசுத்தாவியானவரே, எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரே எங்களை உணர்த்துங்கோ ராஜா, உணர்த்துங்கோ, உணர்த்தி என்னும் பரிசுத்த பாதையில் நடத்துங்க தகப்பனே. பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனே, பரிசுத்த குறைச்சல் இல்லாதபடி வாழத்தக்கதாக எங்களோடு எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரே எங்களை உணர்த்தி உணர்த்தி வழிநடத்த உங்களொருவரால் தான் ஐயா முடியும், உங்களொருவரால் தான் முடியும். செய்களையும் பேச்சுக்களையும் உலகம் எல்லாம் பார்க்க பார்க்கும், ஆனால் எங்களோட சிந்தனைகளை நீங்கள் ஒருவர் தான் ஐயா காண்கிறீர்கள். இந்த சிந்தனைகளும் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமுள்ள பரிசுத்தம் உள்ள சிந்தனையா இருக்கத்தக்கதாக அங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரை உணர்த்தி வழிநடத்தும் ராஜா. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் ஆறுதலையும் ஆண்டவரே தாரதேவ நீங்கள் ஐயா, திக்கற்றவர்களுக்கும் தனித்தவர்களுக்கும் விதைகளை நேசிக்கிற தேவன் அல்லவா, விதைகளை ஆண்டவரே தன்னோக்கி பார்க்கிற தேவன் அல்லவா, அப்படிப்பட்ட ஓரபட்சம் இல்லாத தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் இதுவரை நேரம் இந்த சங்கம மொழியலையப்பா இங்க தடதாமதம் இன்று நடத்தி கொண்டு வந்த பெரிய கிருபைக்காக நன்றி. விசேஷமாக தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் என்ற மனப்பாரத்தை நீங்க கொடுத்து இந்த வார்த்தைகளை 365 நாளும் பிரித்து பிரித்து வாசிக்கத்தக்கதாக தேவனே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வார்த்தைகள் எத்தனையோ பேருக்கு ஆறுதலாக எத்தனையோ பேரை தட்டி எழுப்புறதாம். என்ன தினமும் இந்த வார்த்தை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை புதுப்பித்து கொடுத்து வர்றதுக்காக, சக்தியை கொடுத்து கொண்டு வர்றதுக்காக இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். வார்த்தையாக எங்கள் தேவனே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு விட்டு இருந்த இடத்தில் இருந்து விடாத எழுந்து பிரகாசிக்கத்தக்க எழுந்து நடப்போட்டு இந்த வார்த்தைகளை பண்ணி நடக்கத்தக்கதாக, இந்த வார்த்தைகளை பெற்று மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கிறதாக, நல்ல செய்திகளை கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, நீங்கள் ஒருவரையும் எங்களை ஒருவரையும் உங்கள் ஒருவரால் தான் இந்த வார்த்தையினால் வழிநடத்த முடியும் ஐயா. ஆண்டவர் என்கின்றவன் இந்த வார்த்தைகளை போல உலகத்திலே இதுவரையும் எழுதப்படவில்லை, இனிமேலும் எழுதப்படப்போ. அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள வார்த்தைகள் ஐயா, இந்த வார்த்தைகளை தொகுத்து ஒரு பரிசுத்த வேதமாக எங்கிற கைகளில் ஏந்தத்தக்கதாக, படிக்கத்தக்கதாக, எங்களுக்கு தந்த இந்த சலாக்கியத்துக்காக, அந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களை நன்றி உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம். அந்த வார்த்தைகளை கேட்டு எங்களை இருதய பல இருதயத்தில் நாங்கள் பதித்து தக்கதாக ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே, நீங்கள் தான் இந்த மறதியின் ஆவியினால், குழப்பத்தின் ஆவியினால் இந்த வார்த்தைகள் இருந்து விடப்படாதபடி ஒவ்வொருத்தரையும் வல்நடத்த உங்களால் முடியும் ஐயா. வல்நடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் அன்பிந்தவரே. ஆண்டவரே, இந்த மற்றவன் துதியோ சோத்திரமோ பாடலோ ஆண்டவரே, உங்களை மாமப்படுத்தின ஒரு பிள்ளைகளுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களை பொறுப்படுங்க, தடதாமதம் வந்து இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருந்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு கிடைச்சதுலேருந்து அவர் தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களுடைய ஆயுதங்களாக வெனந்து அவங்களா பாவிக்க முடியும், பாவிக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். என்னும் இந்த சங்கம மொழியிலேயும் என்பின்றவனேற்றின வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் நடத்தி கொண்டு வர சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பிரபஞ்சத்திலிருந்து தெரிந்தெடுத்து ஒளியின் பிள்ளைகளாகின நோக்கத்தை அவளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. கொடுத்த ஆசீர்வாதம் ஒவ்வொன்றுக்காக சந்ததியையும் ஆசீர்வதித்து, நீங்கள் அவளுடைய கையின் பிரியாசங்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இன்னும் உங்களுக்கு இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியை நீங்கள் கொடுத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. அன்பின் தேவனே, இந்த சங்கம மொழியிலே இணைந்திருப்போர் அனுகிறேனே போரோர் ஆறார் தொடர்பு கொண்டாலும் அவர்களோடு அன்போ அன்பாக தாழ்மையோடும் உண்மையோடும் பொறுமையோடும் பதிலளிக்கத்தக்கதாக உங்களுடைய அன்பர்களை இடகட்டி வழிநடத்துறதுக்காக உங்களுடைய அன்பவர்களுக்குள்ளால் பாய்ந்து ராஜா ஆண்டு தொடர்பு கொள்ளும் பிள்ளைகளையும் மறுபடுத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுகத்திருக்கிறோம். அன்பின் தேவனே, கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி, கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. ஆசீர்வதிங்க ராஜா, நீங்க கொடுத்த அது ஞானத்துக்காக நன்றி. அவ உங்களுக்கு என்பது என்னுடைய நேரத்தை செலவழிக்கத்தக்கதாக நீங்க அவளை வழிநடத்தி கொண்டு வரக்கிருவைக்காக உங்களுக்கு நன்றி. என்ன ஆண்டவரே, இன்னும் நல்ல பரவ ஞானத்தை கொடுத்து ஆட இருக்கும் காலம் எல்லாம் ஒரு நிமிஷமும் உங்களை மாமப்படுத்தி வாழத்தக்கதாக, உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக பரலோக ஞானத்தினால் நிறைத்து நல்ல சுகலதையும் கொடுத்து காத்து கொள்ளுங்க ராஜா. காக்கவும் காத்து கொண்டு வாரதேவனே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொன்றுக்கும் அவன் நன்றி உள்ளவாக வாழ்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த மகனுக்காக, மருமகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அந்த சந்ததியை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஆண்டவர்களின் ஆண்டு சந்ததியாக உங்களை நாமப்படுத்தி வாழத்தக்கதாக சபையிலும் ஆண்டு இடத்திலும் பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையில் அவற்றிலும் சாட்சியாக நீங்கள் அவர்களை வைத்திருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. வருங்கால சந்ததி அப்பா, வாழ்வ சந்ததி ஆண்டவரே, உங்களுக்குள் அவர்கள் இணைத்து கால் ஒன்று நிற்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் படிக்கும் பாடசாலையில் அவர்களுடைய படிக்கும் பாடசாலையில் அவர்களோடு படிக்கும் பிள்ளைகள் மத்தியிலும் அந்த பாடசாலையிலும் அவர்களை சாட்சியாக நீங்கள் வைத்திருக்கிற கிருபைக்காக, என்னும் உங்களோட சத்தியத்தையும் வாசித்து அறிந்து ஆராய்ந்து அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். நிறவாக உங்களோட சாயலாக படுத்த தேவனே, அதுக்காக நன்றி. ஆண்டவரே, உங்களோட சாயலாக படுத்த நோக்கம் உங்களோட நாம அவர்களோட வாழ்க்கையில் மாமப்பட வேணும். உங்களோட ராஜ்யம் அவர்களுக்கால் வளர வேணும் என்ற அந்த நோக்கத்தோடு நீங்கள் படைத்த தேவனே, அந்த நோக்கத்தை அவர்கள் வாழ்க்கையில் மகன்மர் பிறப்புகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்களை அவர்களை கூடாக உங்களுடைய அன்பை அன்பறியாதவர்களும் அறியத்தக்கதாக அவளுடைய வேலை ஸ்தலத்திலும் பிள்ளைகள் படிக்கும் பாடசாலத்தை அயலர் மத்தியில் இனசன மத்தியில் எல்லாவற்றுக்கும் மேலாக கூடும் சபை மத்தியிலும் சமுதாய மத்தியிலும் நீங்க சாட்சிகளாக அந்த பிள்ளைகளை வைத்திருக்கிறதுக்காக நான் பேர் பேராக வைத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி நன்றி ஐயா நன்றி. அன்பின் தேவனே, இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் எதுவும் பகுஷத்துக்கு அடிமையாய் போய்விடாதபடி இம்மட்டும் காத்தது போல் இனிமேலும் நீங்க காத்து வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, எல்லாவற்றுக்கும் இல்லாத பொல்லாத காலம் ஐயா, பொல்லாத காலம் எந்த விதத்தில பிசாசன் தந்திரங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா, ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. அவர்கள் வாசம் பண்ணக்கூடாது, ஓடும் வாகனங்கள், அந்த வேலை ஸ்தலம், பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை, சகோதரன் சகோதரி வாசம் பண்ணக்கூடாரம், ஓடும் வாகனம், சங்கம் மொழியை நடத்தும் ஸ்டூடியோ, ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்து மட்டும் வழிநடத்தும் போல் இன்னமேலும் வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நல்ல நல்ல சரீர சுகலத்தையும் வல்லமையும் கொடுத்து ஆண்டவரே பாதுகாப்பையும் கொடுத்து ஆண்டவரே உங்களால் தான் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வந்தவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அயலார் மத்தியிலும் அன்பானவர் மத்தியிலும் சகோதரர்கள் மத்தியிலும் அவர்களை சாட்சியாக நீங்க வைத்திருக்கிற கிருபைக்காக என்ன என்ன உங்களுக்கு என்று உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு என்ன என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களோ அதற்கும் வேண்டிய வழிவசர்களை திறந்து கொடுத்து அவருடைய கையின் பிரியாசங்களையும் ஆசீர்வதித்து அதையும் எத்தனையோ பேருக்கு பங்கிட்டுக் கொடுக்கத்தக்கதாக ஆசீர்வதிக்கிறது. இவனே உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, வழிநடத்துங்கோ, ஆசீர்வதிங்க தம்பனே. இன்னும் தொடர்ந்து இந்த சங்கமம் ஒலியில் இணைந்து பாடலு கூடாகோ துதி கூடாகோ செய்தி கூடாகோ ஆடுங்களும் அமப்படுத்த போற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுவார்களுக்கு கொடுத்த இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க கொடுத்தீங்கள் என்று அவர்கள் தங்களை தாழ்த்தி உட நாமத்தை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, கிருபை செய்து கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம். பேர் பேராக ஆசீர்வதிங்களோட குடும்பங்களே ஆசீர்வதிங்க தப்பினே, அவர்கள் வைக்கப்படும் சபையே ஆசீர்வதிங்கோ. எல்லாவற்றுக்கும் மேல இந்த உலாச பாச இச்சலுக்கு அட்டிமையாய் போய்விடாதபடி ஆண்டவரே, பேருக்கு பேருக்கு புகழுக்கு அடிமையாய் போய்விடாதபடி அவர்களை ஆண்டவரே உங்களை திருக்கரத்தினால் தாங்கி காத்து வழிநடத்த வேணும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன அன்பானவர்களை நன்றி கவலையோடு கண்ணீரோடு இருக்கும் சகோதரங்களுக்காக வருகிறோம். அந்த கிரேஸ் என்ற சகோதரி இந்த ஆண்டவரே சகோதரி இந்த சகோதரனை அவர்கள் வந்து மனம் கசந்து மனம் நொந்து இருப்பது உங்களுக்கு தெரியும் ஐயா. நீங்கள் அந்த மகனை நீங்க இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கும் பொழுதே எப்பொழுது அழைப்பது என்று உங்களுக்கு தெரிந்து நீங்கள் இந்த உலக பாட்டிலிருந்து அழைத்து விட்டீங்கள் என்றாலும் இந்த பிரிவை தாங்க முடியாது ஐயா. அந்த பிரிவை தாங்கத்துக்கு பிள்ளனையும் சமாதானத்தையும் கொடுத்து என்ற நாளோ நாங்க போய் சந்திப்போம் என்ற அந்த நிச்சயத்தோடு ஆண்டவரே சகோதரிகள் குடும்பங்கள் வாழத்தக்கதாக, ஆண்டு சகோதரனுடைய குடும்பமும் வாழத்தக்கதாக நீங்க தான் ஐயா உங்களோட கிருவியை ஊற்றி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதே போல எங்களை அறிந்தவர்களோ அறியாத அவருடைய அன்பானவர்களை ஆண்டவரே அழைத்தீங்களோ அவர்களுக்கும் வேண்டிய சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே நீங்க வழிநடத்த முடியும். உங்களை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த நிச்சயம் இருக்கப்பா என்ற ஒரு நாளோ நாங்கள் சந்திப்போம். இந்த உலக பாட்டிலிருந்து மீட்டிங்களே உங்களோட ராஜ்யத்தில் சேர்த்து வைத்திருக்கீங்களே என்று சொல்லி அந்த அந்த ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் கடந்து செல்லத்தக்கதாக, கடமைகளையும் சந்தோஷமாக செய்யத்தக்கதாக, உங்களோட நாமம் மகமப்படத்தக்கதாக செய்யத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை அப்பா நீங்க வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் நாங்கள் இந்த வாசம் பண்ணும் இந்த கனடா தேசத்துக்காக உள்ளாண்டில் வருகிறோம். இன்றைக்கு பாடசாலைகள் தொடங்கி ஆண்டவரே ஆண்டு புதிய வகுப்பில் ஆண்டவரே போயிருக்கும் பாடசாலைக்கு போயிருக்கும் பிள்ளைகளோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை காத்துக் கொள்ளுங்க ராஜா. உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே வலுப்பை போய்விடாதோடி ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்கோ. உங்களை அறியாதவர்களும் பிள்ளைகள் மத்தியில் தகப்பனே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சாட்சியா இருக்கத்தக்க என்ன என்னத்துக்காக பாடசாலைக்கு வந்தோம் என்ற நோக்கத்தோடு ஆண்டவரே உங்களுக்கு கீழ்படிந்த அந்த அதிகாரிகளுக்கு வாத்துமேருக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக மனம் போன போக்கின்படி ஆண்டவரே இந்த சுயேச்சைக்கும் அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்களோட கீழ்ப்படிவின ஆவியை ஊட்டி வளர்ந்தெடுத்துங்க ராஜா. இப்படி படிக்க கிடைத்ததே என்று நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்கத்தக்கதாக எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி சிந்தியாதபடி கீழ்ப்படிவோடு நடக்கத்தக்கதாக விசேஷமாக உங்களுக்கு நம்ம கீழ்ப்படிவோடு நடக்கத்தக்கதாக உங்களுடைய கிருபையை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிக்கும் பிள்ளைகளுக்காக அவளுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களோட ஆண்டவரே உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு வழிநடத்துகிற அந்த பாடசாலையில் படக்கும் படிக்கும் பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த பாடசாலைகளை கொண்டு நடத்துவதற்கு வேண்டிய உதவி ஒத்தாசையை ஆண்டவரே உங்களோட பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு ஊடாக இந்த அரசாங்கத்துக்கு ஊடாக கிடைக்கத்தக்கதாக நீங்க செய்யற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே உங்களோட நாமம் மகமப்படத்தக்கதாக அந்த பாடசாலையில் படிக்கும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை நீங்க எழுப்பி வல்லமையோடு நல்ல ஞானத்தை கொடுத்து எந்த விதத்திலும் ஆண்டவரே அவர்களுக்கு இந்த அந்த நாட்டில் கிடைக்கும் உரிமைகள் கிடைக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதரிக்கிறோம். இந்த மனிதன் இந்த நேரத்தில் படித்த பட்டம் பெற்று வாழ்வ பிள்ளைகளுக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம் ராஜா. அவர் படித்து பட்டம் பெற்றும் எங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லை என்று மனச்சோர்வோடு முகம் வாடி இருக்கும் பிள்ளைகளுக்காக உங்கள் அண்டை வருகிறோம். அன்பு தேவனே அவர்களுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு வழியை திறந்து அவர்கள் சோர்ந்து போகாதபடி பின்வாங்கி போய்விடாதபடி உங்களுக்குள் என்ன ஆண்டவரை காலோன்னர் என்று சாட்சி உள்ள பிள்ளைகளாக ஆண்டவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று சாட்சி வந்து கூட நாமத்தை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் வழியை திறந்து உங்களால் நடத்த முடியும் ஐயா. உங்களால் தானும் நடத்த முடியும். அவள் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வேலை வாய்ப்பு கிடைத்து நல்ல தகுதியோடு இருக்கும் வாழ்வு பிள்ளைகளுக்காக ஆண்டு வயது வந்த பிள்ளைகள் ஐயா வாழ்க்கை துணைக்காக பார்த்து பொறுமையோடு பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்கள் அண்டை வருகிறோம் என்கின்றவரே அவர்களுக்கு ஏற்ற துணைகளை பரலோகத்தில் நீங்கள் நிச்சயத துணைகளை வெளிப்படுத்துங்க ராஜா. அவர்களுக்கு கொடுக்கிற பொறுமைக்காக நன்றி, தாழ்மைக்காக நன்றி. அந்த துணைகளை அவர்கள் நீங்கள் காட்டும் துணைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த விதத்திலும் ஆண்டை மறுதளிக்காதபடி நடக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் கொடுத்தவர்களை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்கோ. அன்பு தேவனே இந்த நாட்களில் மேற்படிப்பு படிப்பதற்காக வேறு வேறு தேசங்களுக்கு பிரயாணம் பண்ணும் பிள்ளைகளுக்காக உங்கள் அன்றை வருகிறோம். உங்களை நேசிக்கும் அன்பான பிள்ளையாக எஸ்தர் ஆண்டவரே அவன் இங்கிலாந்துக்கு போக இப்போ ஆண்ட மேல் படிப்பை மாஸ்டர்ஸை செய்கிறதுக்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து போக இருக்கிறார் ராஜா. நீங்கள் தான் உங்களை நேசிக்கும் பிள்ளை ஐயா.
2: எவ்வளோ ஆண்டு படிவோடு உங்களை ஆராய்ச்சி வளர்ந்த பிள்ளை, வயது வந்த பிள்ளை, கைவிடாது காத்துக்கொள்ளுங்கோ. நீங்கள் தான் அவோடு கூட இருந்து தூரத்துக்கும் சமயத்துக்கும் ஒரே தகப்பனா இருந்து என்னை நோக்கிறதுக்காக என்னை ஆண்டவர் கூடி கொண்டு வந்தார் என்று நினைவோடு உறுதியோடு அந்த நோக்கத்தை ஆண்டவர் என்னை நிறைவேற்றுவார் என்று சாட்சியா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே அந்த அந்த யூனிவர்சிட்டியில் அவர் வழிநடத்த உங்களால் முடியும். அவருக்கு போற இருப்பிடத்தையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கள் ராஜா. என்னும் இப்படி பிள்ளைகள் இங்கு மட்டுமில்லை, இங்கிலாந்துக்கு மட்டுமில்லை, ஆஸ்திரேலியாவுக்கு அப்படிப்பட்ட இடங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறார்கள். ஆடு மெடிசன் செய்யறதுக்கு போயிருக்கிறார்கள் ஐயா. அந்த பிள்ளைகளையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ. பேர்கள் தெரியாவிட்டாலும் உங்களை இவர்களை பேர் பேராக உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோம். உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு இப்படி படித்து முன்னேறதுக்கு நீங்க ஒருட வாய்ப்பு கொடுத்து ஈடுபடாதபடி நீங்கள் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கீங்க. நீங்க தான் எங்களுக்கு தாப்பா தாயெல்லாம் எங்களை வழிநடத்துவீங்கள் என்று சொல்லி ஆண்டவரே நடக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்ய உங்களால் முடியும். பெற்றாருக்கும் ஆறுதல கொடுத்து அவர்களை உங்களிடத்தில் ஆண்டு வேண்டி கொண்டு தோத்தெடுத்து கொண்டு இருக்கத்தக்கதாக அவர்களையும் உங்களால் நடத்த முடியும் ஐயா. அவள் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் அன்பின் தேவன். இந்த நேரத்தில் ஐயா அப்பா வர நாட்களில் ஆண்டு திருமணமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக உங்களை வருகிறோம். ஆண்டவரும் கூட பிறகு நிச்சயத்தை வெளிப்படுத்தி அவர்களை நீங்க ஒரு மாம்சமாக எனக்கு சித்தம் கொண்டதுவனே. ஆண்டவரே அவர்களை நீங்க கூட சன்னதானத்தை நினைத்து அந்த ஆண்டவரே கொடுத்த வாக்கு குன்மு உள்ளவர்களாக அவர்கள் கடைசி மட்டும் வாழத்தக்கதாக ஆண்டவர் வழிநடத்த போறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மாம்சமாக எனக்கு பிள்ளைகளை இந்த வித அதிகாரமோ எதுகும் அவர்களை பிரித்து விடாதபடி ஆண்டவரே உங்களோட ரத்தத்தால் மூடி இணைக்கப்படும் பிள்ளைகளை நீங்க காத்து வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். என்னும் வாய்து வந்து உங்களுக்கு துணை கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் ஐயா, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு ஐயா பரலோகத்தில் நீங்க நிச்சயத்து வைத்திருக்கிறத வெளிப்படுத்தும் ராஜா. பெற்றாருக்கும் வேண்டிய பொறுமையை கொடுத்து உங்களால் தானையா வெளிப்படுத்தி ஏற்ற நேரத்தில் நீங்கள் ஒரு மாம்சமாக இணைக்க முடியும், இணைக்க உங்களால் முடியும் ஐயா. இந்த ஆண்டுகளே நீங்க வெல்லமுள்ள தேவனப்பா. ஆதாமுக்கு வாழை சிருஷ்டித்து கொடுத்த தேவன் ஐயா, அதே போல் இந்த பிள்ளைகளுக்கும் சிருஷ்டித்து கொடுத்து அவர்களை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு உங்களோட ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. பெற்றாருக்கும் அவர்களுக்கும் வேண்டிய பொறுமையை கொடுத்து எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியம் இல்லாத இடத்தில் கால் வைக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காக்க வல்லவரே காத்துக்கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உலக நாடு அதிகாரிகள் எல்லாருக்காக உங்களை வருகிறோம் ஐயா. உலகத்தில் நடக்கும் போராட்டங்களை பார்க்கும் பொழுது உங்களோட வருகை சமீபம், ஆனால் எந்த நிமிஷம் இப்ப வரப்போறீங்கள் என்று ஒருவருக்குமே தெரியாது, தவிர ஒருவருக்குமே தெரியாது ஐயா. ஆனால் அதுக்குள்ள மாடிலே மக்கள் உங்களை நேசிக்கத்தக்கதாக கல்லான இதயங்களை சதையாக மாற்றி உங்களை நேசிக்கத்தக்கதாக கூட கிருபியை ஊற்றி வழிநடத்தணும் ராஜா. அப்பா போராட்டங்களுக்காக உங்களுடைய வருகோ. ஆண்டவர் உங்களோட பிள்ளைகளை நசுக்கி ஆண்டவர் ஒரு ஆலயத்திலேயே போய் எத்தனையோ பேரை விசாசான் அவன் கொன்றான் என்று கேள்விப்பட்டோம் ஐயா. எங்களோட கண்களால் பார்க்கவில்லை பரமதகப்பனே, இப்படிப்பட்ட அநியாயங்கள் இன்னும் உங்களோட பிள்ளைகளுக்கு நடக்காதபடி உங்களோட காக்கும் கருத்தினால் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் உங்களால் காத்துக்கொள்ள முடியும் ஐயா, காத்துக்கொள்ள முடியும். அவசகம் பண்ணி ஊழியம் செய்யும் ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அந்த அபிஷேகத்தை அவர்கள் போட்டு விடாதபடி, போட்டு அடித்து விடாதபடி நடக்கத்தக்கதாக பணத்துக்கோ பெருமைக்கோ உடன் கொடுக்கிறவர்களா இல்ல ஐயா, உங்களை போல தாழ்மையோடும் உண்மையோடும் அந்த அன்பை பகிர்ந்து கொள்றவர்களா இருக்கத்தக்கதாக நீங்க காட்டின முன்மாதிரியான ஜீவியத்துக்கு சாட்சி உள்ளவர்களாக
1: அதை பின்பற்றி அந்த அடிச்சோட பின்பற்றி நடக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியம் செய்யும் உலகத்தில் எந்த பாகத்தில் எந்த பாஷையில் செய்தாலும் எல்லாரையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வல்லநடத்துங்கோ ராஜா, இடகட்டி வல்லநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, சுபத்திருக்கிறோம் என்ன இயற்கை அளவினால் ஐயா, பெருவெள்ளத்தினால் பெருமலையினாலும் ஆண்டப்பூர் புசலினாலும் தாக்கப்பட்டு நெருப்பினாலும் தாக்கப்பட்டு இருக்கிறவர்களாமல் ஆண்டவரே தவித்து தவித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை உயிரோடு காத்த பிள்ளைகளுக்கு ஐயா இருக்கிறதுக்கு இருப்பிடங்களே அமைத்து உங்களால் கொடுக்க முடியும் ஐயா, உங்களால் கூடாரங்களை அமைத்து கொடுக்க முடியும், உங்களால் முடியும், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுகோத்திரிக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு நீங்கள் பகலில் மகஸ்தம்பமாக விரவிறக்கின் ஸ்தம்பமாக விருந்தவர்களை 40 வருஷம் பலனடுத்துற தேவனே, இன்று நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள், இப்படிப்பட்ட உங்களோட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் கூட நீங்க கூடாரமாக இருந்து கூட பிள்ளைகளை உங்களோட பெருமகத்தினால் தாங்கி வல்லடுத்த உங்களால் முடியும், வல்லடுத்த வல்லவரே உங்களை துதிக்கும் ஐயா, சோத்திரிக்கும். ஒவ்வொரு தேசத்து தலைவர்களுக்காக உங்களை வருகிறோம் ஐயா, விசேஷமாக இந்த கனடா தேசத்து தலைவர் அமெரிக்கா தேச தலைவர்களுக்கு நீங்கள் நல்ல ஐக்கியத்தை கொடுத்து ஒருவர் ஒருவர் தேசத்தை தூக்கி எடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக எந்த முரண்பாடு வராதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்து வழிநடத்தி கொண்டு வாரீங்கள், அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். என்னும் ஆஸ்திரேலியா தேசத்து அதிகாரி இங்கிலாந்து தேசத்து அதிகாரியும் பொறுப்படுங்கோ, உங்களை நேசிக்கிறவர்கள் ஐயா அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் அவர்கள் ஆளத்தக்கதாக அவர்களை உணர்த்தி உணர்த்தி உணர்த்தி ஆண்டவரே நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அன்பின் இஸ்ரேல் தேசத்து அதிகாரிக்காக விசேஷமாக உங்களோம், அவருக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து வழிநடத்துங்க ராஜா, அவருக்கு எதிராக இந்த அம்பு இதால நீங்க வாய்க்காதபடி காத்துக்கொண்டு வர கிருபைக்காக நன்றி. உங்களை ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க, இந்த விதத்திலும் அவர் தளர்ந்து போகாதபடி உங்களுக்குள் என்ன உற்சாகமாக இருந்த அந்த தேசத்தை ஆண்டவரே உண்மையோடும் தாழ்மையோடும் ஆளத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மென்பே நாங்க பிறந்து வளர்ந்த அந்த சிறிய தீவுக்காக உங்கள் அண்டில் வருவோம் ஆண்டவரே, நீங்கள் அந்த தீவியால வந்த அனுராவை பொறுப்படுங்க ராஜா, என்ன மாறியாமையினால் விக்கிரங்களை நாட்டிக்கொண்டிராதபடி உணர்த்தி ஏதோ விதத்தில் உங்களை அறியத்தக்கதாக அப்பா உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை ஏதோ விதத்தில் ஐயா நீதியுள்ள ஆட்சி செய்யத்தக்கதாக உணர்த்தி வழிநடத்துவீர்கள், அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுகிறோம். சமுதாயத்தில் சமாதானம் உண்டு பண்ணி கொடுக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி, செங்கலவர் தமிழர் என்ற பேர் இல்லாதபடி அவள் நடத்துற தேவனே உங்களுக்கு நன்றி. அப்பா உங்களோட பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் நிலத்திருந்த அந்த தேசத்தில் ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை செய்து உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்கிறோம். அந்த தேசத்தை ஆண்டு இருக்கும் பஞ்சத்தை நீங்க போக உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். செழிப்புள்ள தேசமாக முன்மாறி பின்மாறிய ஊற்றி உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா, வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அன்பித்தவரே விசேஷமாக உங்களை உங்களோட பிள்ளைகளை இன்னும் சாட்சியாக வைத்து அபிஷேகத்தினால் அவர்களை நிறைத்து உங்களோட ஊழியத்தை செய்யும் ஊழியக்காரரை என்ன தட்டிப்பான அபிஷேகத்தினால் அவர்களை நிறைத்து ஆரோனி அபிஷேகத்து போல அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே அந்த தேசத்தில் உங்களுடைய சிலுவக்கொடி பறக்கத்தக்கதாக ஆண்டவரே உங்களால் கிருபை செய்ய முடியும். சந்ததி சந்ததிகளையும் காத்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி ஐயா நன்றி. இந்த நேரத்தில் அன்பின் தேவனே இந்த பாடசாலைக்கு போன பிள்ளைகள் எல்லாரும்
2: ஆண்டவரே, பாடசாலையில் கடமை செய்ய போனவர்களை இந்த கனடா தேசத்தில் அவர்களை சுபத்திரமாக நீங்க திரும்ப வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்த்தீங்கள். அதற்காக நன்றி. போக்குவரத்து வசதிகள் ஒவ்வொன்றுக்காக நன்றி ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பிரயாண வசதியை நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி. அவர்களை கூட்டிக் கொண்டு போகிற நோக்கத்தை நிறைவேற்றி நீங்க கூட்டிக் கொண்டு வந்து அவருடைய இருப்பிடங்களுக்கு உங்களால் சேர்க்க முடியும். உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்பின்றவனே, என்னோ விதமாக இந்த தேசத்துக்கு என்னென்ன விதமாக உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று, இல்லாதவர்களுக்கு உடுப்பு கொடுக்க, இல்லாத உணவு கொடுக்க, இருப்பிடங்களை அமைத்துக் கொடுக்க, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்க உங்களுடைய பிள்ளைகளை ஆறாரை எங்கெங்கு போக வேண்டும் என்று அனுப்பினீங்களோ அவர்களுக்கும் வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து திரும்ப அவர்களுடைய கூடாரங்களுக்கும் அவருடைய குடும்ப மத்தியிலும் சமத்திலும் கொண்டு சேர்ப்பீங்கள். அதுக்காக உங்களுடைய வருகிறோம், துதி ஸ்தோத்திரத்தோடு வருகிறோம் ராஜா. உலகம் உலகம் காமல் தூங்காமல் மலுக்குலத்தில் மேல் கண்வித்து வழி நடத்துற தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா காற்றையும் கடலையும் அமர்த்தின அன்புள்ள வெல்லமுள்ள தேவனே, இன்றும் உங்களால் இந்த சுவாத்தியங்களை கட்டுப்படுத்தி பெருமாளியோ பெரு வெள்ளமோ வந்து காற்றோ புசலோ வந்து உங்களை பிள்ளையாளை அசைக்காதபடி மூடாதபடி உங்களால் காத்து கொள்ள முடியும். காக்க வெல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் இந்த மீதியான சங்கம மொழியிலேயே நீங்க பொறுப்படுத்த ராஜா. உங்களோட பிள்ளைகளுக்குள்ளாக நீங்கள் என்னென்ன செய்ய வேணும் என்று உங்களோட பிள்ளைகளுக்கு அழைப்பை கொடுத்து அப்பா உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்த ஞானம் அறிவு வரங்கள் கனிகளுக்களால் உங்களை மகிமைப்படுத்த கிடைத்தது என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு தங்களை தாழ்த்தி கூட நாமத்தை உயர்த்தி வந்து ஆண்டுகிறே ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபியை ஊற்றி வழிநடத்துறீங்க. வழிநடத்துனீங்க, என்ன வழிநடத்துவீங்க, வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நல்லதை செய்யறங்கள் நல்ல தகப்பனே, இதை வெற்றியோடு நடத்தி முடிக்கத்தக்கதாக செய்ய வல்லம் உள்ளங்கள் தேவனே. உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி

0: சந்திப்போம். அதுவரை இந்த வசமாதம் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. God bless you. Amen. இணைந்து ஜபங்களுக்கு வழி நடத்தினார். கத்தர் சாமி அந்த ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு ஒருவருக்காக எங்களுக்காக ஜபித்து ஆசீர்வதித்த அவரையும் குடும்பத்தாரையும் கத்தர் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்தர்தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் அடுத்து ஊழியரை இணைப்பு கொண்ட முயற்சிப்போம். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒருவரே உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவை வாழ்த்துகிறோம். ஆமேன், ஆமேன். இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒருவரையும் ப்ரைஸ் லார்ட்மா. உங்களுக்கு டைம் இருந்தா ஜெபங்களுக்கு இணையுங்களம்மா.
1: துதிக்கிறோம் உங்களை மாமப்படுத்துறோம், உங்களை கனப்படுத்துறோம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். காணக்கூடாத ஒளி, சேரக்கூடாத ஒளி, மாய்மேந்தவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, உங்களை துதிக்கிறோம் ஐயா, உங்களை துதிக்கிறோம் ஐயா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி சொல்றோம் ஐயா, நன்றி சொல்றோம். அந்த வேலைக்காக, அந்த மாதிரி வேலைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. காணக்கூடாத ஒளி, சேரக்கூடாத ஒளி, அப்பா துதிக்கிறோம், துதிக்கிறோம். நாங்க மாத்திரம் ஆண்டவர், மாத்திரம் ஆண்டவர், எங்களை தரை மட்டும் தாத்தி உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை ஐயா, கிருபை, கிருபை, கிருபை, கிருபை ஐயா, கிருபை. அப்பா நன்றி சூத்திரம். அப்பா அந்த வேலையிலும் ஆண்டவரு, இந்த காலங்களுக்கு அந்த சூழலுக்கெல்லாம் உங்களுக்கு யுவிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. காலங்களை பார்க்கறது அவனே, சூழ்நிலைகள் பார்க்கறது அவனே. கொடிய காலங்கள் ஆண்டவரே, நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கத்தாவே நீங்க காண்கிறது அவன் சுவாமி. ஒன்றும் உங்களுக்கு முறையான ஒன்றும் இல்லையப்பா. எங்க பார்த்தாலும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் பாவங்கள் தகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே தகப்பு பெருகிக்கொண்டே ஒரு சுவாமி, மன்னிப்போலும் இரக்கங்களும் கொடுத்துத்தான் உண்டு, கொடுத்தான் உண்டு. உங்களுக்கு இருவயங்களை சாதிப்படுத்தும் சுவாமி, எங்களை பரிசுத்தப்படுத்தும் சுவாமி. அப்பா நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். அப்பா யுத்தத்துல அழைப்படுற ஜனங்கள் யுத்தங்கள் ஐயா, யுத்தத்துல எனக்கு ஜனங்கள் கண்ணீர் ஐயா. ஆண்டவரே யுத்தங்களை எல்லாம் பண்ணுறதுவன் நீங்க சுவாமி. அதனாலின் காலத்தில் ஐயா நீங்க நேர்த்தியாய ஒன்றும் சீரதேவன் சுவாமி, வேண்டிக் கொள்ளணும் சுவாமி. யுத்தத்தில் எழுப்படும் அலையிற ஜனங்கள், கண்ணீரிட ஜனங்கள் எங்கெல்லாம் இருக்கிறவர்களும் இறக்கம் செய்யுங்கப்பா. அவர்கள் கண்ணீரை துளியுங்கப்பா, கண்ணீரை துளியுங்கப்பா. தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். இந்த யுத்தத்துல ஆண்டவரே இழப்போல் ஆண்டவரே உயிரிழப்போல் வாழ்வாதாரங்கள் வந்து ஆண்டவர் தவிக்கிற மக்கள் ஐயா உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. நன்றி நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம் ஐயாப்பனே. வியாதியப்பா, வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் வியாதியஸ்தரப்பா, தகப்பனே தொடுங்க சுவாமி, தொடுங்க சுவாமி.

0: வியாதிக்கு காரணமா இருக்கிற சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு ஐயா சுகத்தை பெறட்டும் சுவாமி, உங்களோட சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி, உங்களோட அருளை பெற்றுக் கொள்ளட்டும். இவரும் தங்களை தாழ்த்துவார்களா? தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உங்களோட வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்த ஆண்டவரே பரிகாரியாக கத்தர் நீங்க, சுகமளிக்கிற கத்தர் நீங்க என்று சொல்லி தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உங்களுடைய முகத்தை தேடி சுகத்தை பெறுவார்களாக. அவையோடு இருக்கிற மக்களை தேவைகளை சந்திங்க சாமி. முதியோர்கள் அப்பா நாதரவத்தாய் கிடக்கிற முதியோர் முதியோர்கள் மத்தியில ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. கண்ணீரப்பா நாதரவற்றாய் இருக்கிறவர்களப்பா அவர்களுக்கெல்லாம் வேண்டிக் கொள்றோம். மரண தருவாய் இருக்கிற வியாதியஸ்தருவோரோடும் தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே அப்போ கொடுக்கிறவர்களாய் அப்பா அவர்கள் இந்த கடைசி நாட்களில் இந்த கடைசி நேரத்தில் தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரையும் கூடமா எப்போ கொடுக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசத்தியாளர் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தலைவர் மத்தியில் ஆண்டவரே இருக்கிற குழப்பங்கள் ஆவராட்டங்கள் ஆண்டவரே தலைவர் மத்தியில் இருக்கிற எல்லாருக்கு புரியாத காரியங்கள் நீங்கி ஆண்டவர் நீதி நியாயம் அவருடைய ஆளுகையில் வரட்டும் சுவாமி. தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்தது, அதிகாரம் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவா கொடுத்தது சுவாமி, நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும். தேசத்திலே மக்கள் நீதி புரட்டப்பட்டவர்களாய் அநீதியினால் நிறைந்தவர்களாய் தலைக்கிற மக்கள் ஆண்டவர் இவர்களுக்கு எல்லாரும் நீதி நியாயம் செய்கிற தலைவர்களாக இவர்கள் தேசங்களை ஆண்டு கொள்ளட்டும் சுவாமி. அப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். வேண்டிக்கு அதிகாரம் எல்லாம் நன்மைக்கு எதுவாக நீங்க கொடுத்த தேவன் நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும். இவருடைய குடும்பங்கள் எல்லாம் இந்த நாட்கள் ரட்சிக்கப்படட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கும் தாப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். தேசத்துல நிற்கிற ராண வீரர்களுக்காக நன்றி சொல்லுவோம். இவையெல்லாம் தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள், தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்கள் மத்தியில் ஆண்டவர் தகப்பனே அப்பா நீங்க இவர்களை காத்து வளர்ந்து இத்திர கருவை காத்து வத்துரும். இவருடைய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு கதத்தில் இருக்குது சுவாமி. எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் ஆண்டவரே இவர்கள் தேசத்தை காக்கிற ஊழியர்களாக இருக்கிறபடி நான் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்ற குடும்பங்கள் எங்க இருந்தாலும் அவர்களை போஷித்து காப்பாற்றுற தேவன் நீங்க, வழி நடத்துற தேவன் நீங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அப்பனே தேசங்கள் எல்லாம் போராட்டம் அப்பா, வறட்சி அப்பா, பஞ்சங்கள் அப்பா, பற்றாக்குறை அப்பா, வேலை இல்லையப்பா, ஜனங்களோ கூக்குடல், இவர்கள் எல்லாம் தங்களை சாத்து உங்களோட முகத்தை தேடுவார்களாலும் சுகமத்தை கொடுக்கிற தேவன் நீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. இவர்கள் தங்களை தாழ்த்தட்டும், தேசங்களில் உள்ள மக்கள் தங்களை தாழ்த்தட்டும். இவர்களுடைய கூப்பிடுதலும் கூக்குறல்களும் உங்களை நோக்கி கூப்பிடட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஒரு நேர உணவு இல்லாம தவிக்கிற மக்கள் ஐயா பசியின் கொடுமை, பசியினால் அல்லப்படுகிற ஜனங்கள் எங்கும் இருக்கிறார் சுவாமி. இவர்களை வழி நடத்துங்க சுவாமி, போஷித்து காப்பாற்றுங்க சுவாமி, இரக்கம் செய்யுங்க. பசியின் கொடுமை ஆண்டவரே பசியினால் தவிக்கிற மக்களை இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கத்தின் தேவன் நீங்க, போஷிக்கிற தேவன் நீங்கன்னு சொல்லி அப்பா இவர்கள் தங்களுடைய வழிகளை மனம் பலன் வழிகளை எல்லாம் விட்டு மனம் திரும்பி உங்களை தேடுவார்களா. இவர்களுக்கு வேண்டிய காலத்தை கட்டளை இருந்த சுவாமி, கட்டளை இருந்த சுவாமி அப்பா நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அப்பனே இந்த வேலையிலும் ஐயா ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக்கிறோம். ஊழியங்களும் ஆண்டவர் அப்பா கடைசி நாட்களில் நடக்கிற ஊழியங்கள் போராட்டங்கள் பிசாசின் வஞ்சனையான போராட்டங்கள் ஆண்டவரே, வஞ்சனையான வார்த்தைகள் ஆண்டவர் எல்லாம் நடக்கிற காலத்தில் நிற்கிற போராட்டத்தில் நிற்கிற ஊழியர் பலப்படுத்துங்கப்பா, தாங்குங்கப்பா, எல்லாவற்றிலும் நிற்கிறதுக்கு பலனை கொடுங்கதான் தாப்பனே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுடும், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கெல்லாம் ஊழியத்தில் நிற்கிறாள் சுவாமி. വേണ്ടിയ ബലന അഭിഷേകങ്ങൾക്കാങ്കുതാക ഇവരുടെ കുടുംബങ്ങൾക്ക് വേണ്ടി കൊള്ളുറും സ്വാമി നടത്തുമ്പോൾ സ്വാമി പാതകത്ത് കൊള്ളുമ്പോൾ രക്ഷിപ്പി കട്ടളയിരുന്നു സ്വാമി കൃപയപ്പ കൃപയാണപ്പ തോതിയേറ്റ മക്കൾക്ക് കിടക്കുന്നത് കൃപ കൃപ അയ്യാ നിങ്ങ തന്ന കൃപയപ്പ ആണ്ടവരെ നന്ദി ചൊല്ലുക வேண்டி கழுறோம் அப்பா நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் தகப்பனே விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவர் எங்கெல்லாம் விழுந்த நிலையில் இருக்கிறார்களோ சுவாமி எங்கெல்லாம் தவிக்கிறார்களோ சுவாமி எங்கெல்லாம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ சுவாமி தகப்பனே இவர்களுக்கு இறங்கும்படியாக வேண்டி கொள்ளுறோம் இறங்கும்படியாக வேண்டி கொள்ளுறோம் அப்பா விழுந்த நிலைமையில் இருந்து தூக்கி வரும்படியாக வேண்டி கொள்ளுறோம் ஆண்டவரே விசுவாசின் வேலையில் இருந்து விடுவிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே விசுவாச குடும்பங்களும் ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பா பின்தங்கிய நிலையில் போய் கொண்டிருக்கிறது இவர்கள் திரும்பமாய் ஆண்டவரே ரட்சிப்பின் மகிமையை உணர்ந்தவர்களாய் அப்பா திரும்பமாய் உங்களுடைய பாதவடியில் வந்து சேரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் உங்களுடைய சமூகத்துல வந்து சேரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே இவர்களுடைய வழிகள் காரியங்கள் ஒவ்வொன்றையும் வழி நடத்துங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் தகப்பனே அப்பா ராஜ்யத்தின் சிசி சேலையாக அறிவிக்கப்படும் அப்பொழுதுதான் முடிவு வரும் சொன்ன தேவன் நம்முடைய காலத்தில் நிற்கிறோம் சுவாமி தகப்பனே உங்களோட கிருபையப்பா உங்களோட அன்பு அளவிட முடியாது ஒருவர் தானும் கட்டு போது உங்களுக்கு சுத்தமல்ல என்று சொல்லியிருக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு சுத்தமாயிருக்கிறதற்கான காலங்களை இந்த நாட்களில் தந்திருக்கிறீங்களோமாய் உங்களை வார்த்தையை சொல்ல முடியும் அந்த காரியங்களும் எல்லாம் இந்த நாட்களில் நீங்கள் தந்திருக்கிறீங்க சுவாமி தந்திருக்கிறீங்க சுவாமி அப்பா அந்த நாட்களில் ரசிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்களாய் மாறட்டும் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவர்களாய் மாறட்டும் காண்கிற மக்கள் படசாலை வேலத்தலங்கள் எல்லாம் ஆண்டவரை ஒரு வார்த்தை தன்னும் சொல்லக்கூடியவர்களாய் இவர்களை மாற்றுங்கள் இவருடைய பயங்கள் தாழ்மை மனப்பான்மையில் அடித்து போட்டு உற்சாகமாய் ஆவியோடு ஆண்டவரே உங்களோட வார்த்தையை உங்களோட ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாய் மாற்றுங்க சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சபனே சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சபைகள் எல்லாம் அந்த நாட்களில் பூமியும் கடாந்திரங்களில் சபைகள் எல்லாம் விரதத்தின் கிரத்தினா கொள்ளப்பட்ட சபைகள் எல்லாம் ஆயத்தப்படட்டும் சுவாமி ஆயத்தப்படட்டும் சுவாமி இவரு வருகையோ மிக சபீகம் இவர வருகையோ காலங்கள் கட்டி இருக்கிற சுவாமி அப்பா இவர்களெல்லாம் ஆயத்தப்பட கிரவசிங்கப்பா கிரவசிங்கப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி இவருடைய நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் இவருடைய ரட்சிப்புக்காக வேண்டிக் கொள்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி நன்றி சொல்லுகிறோம் சுவாமி தகப்பனே நன்றி அப்பா இவருடைய ஆண்டவரே எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் வருகையை பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய் குடும்பம் குடும்பமாய் சபைகளில் நிக்கட்டும் சுவாமி நிக்கட்டும் சபைகளில் நடக்கிற போதவர்மார்கள் ஊழியக்காரர்கள் உதவி ஊழியக்காரர் ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்ளும் தாங்குங்கப்பா வெலப்படுத்துங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவளா எப்பொழுதும் ஆண்டவர் ஆயத்தமுள்ளவர்களா சபைகளில் ஒரு மனம் அன்பு உள்ளவர்களா ஆயோட உண்மையோடு உங்களை ஆராதிக்கிறவளா ஒவ்வொருவரும் இருக்கட்டும் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கத்த நல்லவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறோம் சுவாமி ஆண்டவரே எப்பொழுதும் நீங்க நல்லவராக இருக்கிறீங்க சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இவர்களுக்காக ஒவ்வொரு சபைகளையும் எடுத்துக் கொள்ளப்படுற சபைகளாக மாறட்டும் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பனே இந்த நாட்களில் நிற்கிற ஆண்டவர் இரண்ட தேசங்கள் அநேகம் ஆண்டவர் அடைக்கப்பட்ட தேசங்கள் பட்டணங்கள் அநேகம் உண்டு சுவாமி தேசம் எல்லாம் வெளிச்சத்தை காண வேண்டும் இங்கெல்லாம் நிற்கிற ஊழிய சேஷேஸ்வர ஆண்டவரே மிஷனரிகள் எழும்ப வேணும் சுவாமி, என்னும் தேவை சுவாமி, என்னும் தேவை இன்னும் மிஷனரிகளுக்காக கஷ்டப்பட்ட இடங்களப்பா, கண்ணீரோடு இருக்கிறவர்களப்பா, அடிக்கப்படுகிறார்களப்பா, வைத்திய சலையில் இருக்கு தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, வேறோடைய தேவைகளெல்லாம் சந்திக்கக்கூடிய ஜனங்கள் எழுப்பி கொடுங்கப்பா, உதாரத்தும் உள்ள மக்களை கொடுக்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா, தகப்பனே அந்த ஜனங்களுக்கு வேண்டிக் கொள்ளுவோம், இந்த கொடுக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், ஆசீர்வதிங்கப்பா, இவர்களை ஆசீர்வதிங்க, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், ஆண்டவரே இந்த இடங்களில் நிற்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற வேணும் சுவாமி, தேசமெல்லாம் வெளிச்சத்தை காண வேண்டும், அந்த காரங்களெல்லாம் நீங்க இருளின் ஆதிக்கமெல்லாம் நீங்க எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அந்த தேசமெல்லாம் சுவிசேஷத்தின் ஒளியை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி, அந்த இடத்து மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு நான் திரும்ப ரட்சிக்கப்பட்டு உங்களை வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம், உங்களை வருகையை பார்த்து கொண்டே குழாய் மாறட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஐயா அந்த காலத்துல யானங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா, அன்பு போன தாழ்ந்த காலத்தில் ஆண்டவரே அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா, ஒருவரை ஒருவர் ஆண்டவரை பகைக்கிறவர்களாய் அன்பில்லாதவர்களாய் இருக்கிற காலமாய் இருக்கிற சுவாமி, ஐயா அன்பு அன்பு ஆண்டவர் கடைசி நாட்களில் அறுவை செய்ய ஆண்டவரே, உங்களோட அன்பினாய் ஊற்றுங்கப்பா, பெற்றோருக்கு பிள்ளைகளுத்தில் அன்பு அன்பு அன்பு பிள்ளைகளுக்கு பெற்றோர்த்து கணவன் மனைவி ஆண்டவரை பிரிந்திருக்கிற நிலைமை, உறவுகளெல்லாம் பிரிந்திருக்கிற நிலைமை, சகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, அன்பில் எங்களோட அன்பினால் நிரப்புங்கப்பா, உங்கள் அன்பினால் நிரப்புங்கப்பா, உங்கள் அன்பினால் நிரப்புங்கப்பா, உங்கள் அன்பு இருதயத்தில் ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, கண்ணீரோடு ஆண்டவர் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, பின்னாரியாக உங்களோட அன்பினாகிய ஆண்டவரே, இவர்கள் எங்களை ஊற்றும்படும்படியாக வைக்கிறோம் ஆண்டவரே, அப்பா வாலிப பிள்ளைகள் அப்பா, வாலிப பிள்ளைகள் எல்லாம் திருப்பி கொண்டு வாங்கப்பா, வாலிய பிள்ளைகள் மத்தியில ஆண்டவரே ஒரு அன்பு வரட்டும் சுவாமி, ஒரு இறக்கம் வரட்டும், தரவு வரட்டும் சுவாமி, கிருபை செய்யப்பா, கிருபை செய்யப்பா, அப்பா வாலிய பிள்ளைகள் வாழ்க்கை ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே பாவம் அக்கிரமம் அநியாயம் போதை ஆண்டவரை பெரியாக போய் கொண்டிருக்கிற வாலிய பிள்ளைகள் ஆண்டவர் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோர், இவர்கள் மாற்றிகளே ஆண்டவரே காத்தாவே, அப்பா உங்களுடைய அன்பு ஊற்றப்பட வேண்டும் என்று வைக்கிறோம், மீட்டுக் கொள்ளுங்கப்பா, மீட்டுக் கொள்ளுங்கப்பா, சத்துருவானன் வலை சிக்கிற வாலிய பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்கப்பா, மீட்டுக் கொள்ளுங்கப்பா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி, இருவை செய்யுங்கப்பா, இருவை செய்யுங்கப்பா, தேசங்களுக்காக வேண்டிக் கொள், இரண்ட தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண, எத்தனையோ தேசங்கள் ஆண்டவரை இருளில் இருக்கிற சுவாமி, தகைக்கப்பட்டு இருக்கிற சுவாமி, இந்த இடங்களிலெல்லாம் தகப்பனி அந்த காலங்கள் நீங்க உங்களுடைய வெளிச்சத்தினொழி தேசங்களையோ ஆளுகை செய்ய வேண்டும் என்று இருக்கிறோம், உங்களுடைய முன்பாக தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காணட்டும், கேட்கிறவளாய் அறிகிறவளாய் கீழ்படுகிறவளாய் ஒவ்வொரு தேசமும் திறக்கப்பட்டு அதனதின் காலத்து தேசங்களையும் காண்கிற தேவன் சுவாமி, அதனதின் காலத்தில் அப்பா உங்களை சித்தம் வேறு வரைக்கும் நூற்கிறபடி நான் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒன்றுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடி மக்கள் இந்திய தேசம், இந்திய தேசம், இந்திய தேசம் சுவாசுக்குள்ளும் விக்கிர ஆராதனைக்குள்ளும் திக்கிர ஆராதனைக்குள்ளும் ஆண்டவரே பிள்ளை சூனியமான கொடுமையான பாவங்களா நடந்திருக்கிற இந்திய தேசம் மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும் ஆண்டவரே, இந்த தேசத்துக்காக வேண்டிக் கொள், கோடி மக்கள் அவ்வளோ தேசம், கோடி மக்கள் அவ்வளோ தேசம் ஆண்டவர், இந்த மக்களுடைய காண்கள் திறக்கப்பட்டு வெளிச்சத்தையும் ஆண்டவர் ஜீவனுள்ளதனையும் காண்கிறவளாய் மாறட்டு, மாறட்டு ஆண்டவரே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அங்கே இருக்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஊழியர் மத்தியிலே ஆண்டவரே அப்பா ஒரு தழவு இறக்க உண்டு பண்ணும்படியாக வேண்டிக் கொள்ளும், கண்ணீர் சுவாமி சுவாமி. அப்பா தாய்ப்போடு இருக்கிறவர் சுவாமி, எப்படி உங்களுக்கு எல்லாம் பதிலை கொடுக்கறது நீங்க ஆண்டவரே. இந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். தேசங்களை ஆளுகிற தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரே, ஒரு குருட்டாட்டம் நீங்க வேணும் சுவாமி, குருட்டாட்டம் நீங்க வேணும் சுவாமி. அப்பா அவர்களும் மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்பி ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை காண்கிறவளோ ஆராதிக்கிறவளாய் மாற வேணும் சுவாமி. எப்படியா வேண்டிக் கொள்வோம் சுவாமி. ஐயா அவங்க கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம். கனடா தேசத்தின் ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக் கொள்வோம். தேசத்தின் உள்ள எல்லா சசிகளும் நீங்க விக்கிரகாராதனைகளா நீங்க தேசம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று விக்கிறோம் சுவாமி. தேசம் உங்களுடைய ஆண்டவர் ஆதியில் இருந்தது போல உங்களுடைய வார்த்தையினால் ஆண்டவரே. அப்போ அந்த தேசம் நிறைந்திருந்த தேசம் ஆண்டவர் மறுபடியுமாய் அந்த காலத்தை இந்த தேசத்துக்கு தரும்படியாய் வந்திக்கொள்வோம். அந்த ஆட்களில் ஆண்டவரை மிஷனரிகள் ஊழியர்கள் என்று சொல்லி தேசத்தில் இருந்து வசனங்களை எத்தனையோ தேசங்களுக்கு கொண்டு போனவர்கள் ஆண்டவர், இந்த தேசத்துக்காக கண்ணீரோடு ஜபித்தவர்கள் ஆண்டவர். அகப்பனே இந்த தேசத்துக்கு இறக்கம் செய்யப்பா, இறக்கம் செய்யப்பா, இறக்கம் செய்யப்பா. அவங்கள அக்கிரமங்களெல்லாம் அழிந்து போகட்டும், அழிந்து போகட்டும். தேசத்தின் தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு மாற்றம் உண்டாவதாக, ஒரு மாற்றம் உண்டாவதாக. தேவனே நீர் நியாயம் உள்ள ஒரு அரசாட்சி, ஒரு ஆட்சி அவர்கள் ஆட்சியில் வருவதாக. பயம் தேவனுக்கு பயம், ஆண்டவரே நீதிக்கு பயம் ஆண்டவரே. ஐயா அப்படியான உணர்வுகளோடு ஆண்டவரே இந்த தேசத்தை வாழக்கூடிய வல்லமை அவர்களுக்கு வர வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய உறவுகள் இங்கே இருக்கிறாள் சுவாமி, ரச்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும் சுவாமி, அப்பா கனம் அடையட்டும் சுவாமி. தகப்பனே எங்களுடைய உறவுகள் அநேகம் இருக்கிறார்கள், அவர்களும் ஆண்டவரே தேசத்தில் வந்து நன்மையை பெற்று அடைக்கலம் பெற்ற தேசம் ஆண்டவரே. நன்மை உள்ளவர்களா இந்த தேசத்தை ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே தேவனே இவர்கள் மாறி அந்த தேசத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி. ரச்சிக்கப்படட்டும் சுவாமி. தங்களுடைய பிள்ளைகளுக்கா, தங்களுடைய பிள்ளைகளுக்கா, இந்த காலத்தில் ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமைகளை பார்த்து தங்களுடைய பிள்ளைகளுக்கா அவங்களை நோக்கி மூத்தை நோக்கி கொண்டாடுகிறவளாக வைக்கிறவளாய் இறக்கம் பெற வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கோ. எத்தனையோ நாட்டு தேச மக்கள் இந்த தேசத்து வாழ்கிறோம் சுவாமி. எல்லா மக்களும் ஒரு மனமாய் அன்பாய் இந்த தேசத்திலே ஆசீர்வாதமாய் சுபீட்சமாய் வாழ வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பன், இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பன், இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பன். ஆண்டி தகப்பனே கனடா தேசம் ஆசீர்வதிக்கும், எங்களுடைய இலங்கை தேசம் எங்களுடைய இலங்கை தேசம் ரட்சிக்கப்படுவான். மனம் திரும்ப வேணும் சுவாமி, எங்கள் தேசத்தில் ஒரு விடுதலை வேணும் தேவனே. எங்களை ரத்தம் அந்த தேசம் முழுவதும் தெளிக்கப்பட வேணும் சுவாமி. ஆண்டவரே தேசத்தில் உள்ள விக்கிரக ஆராதனைகள் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீக்கப்படும். தேசம் ஒரு வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி, ஒரு ஆசீர்வாதத்தை காண வேணும் சுவாமி. நீங்க தான பாவ தேசத்தின் ஆசீர்வாதம். அவங்களோட வார்த்தை ஆண்டவரே தேசத்தை மூட வேண்டும் என்று வைக்கிறோம். அங்குள்ள ஊழியர்கள் மத்தியிலும் ஆண்டவரே எங்களோட வார்த்தை அப்பா எப்பொழுதும் ஆண்டவரே தேசத்தை காத்துக் கொள்ள முடியாது வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய உறவுகள் உண்டு சுவாமி, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும். ஜனாதிபதிக்காக அவரோடு மந்திர சபையில் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். வேண்டி ஆண்டவரே பாதுகாப்பையும் சுவத்தையும் கட்டளை விடுங்க. தேசத்தை ஆளக்கூடிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக எல்லா மக்களும் ஒரு மக்களாய் தேசத்திலேயே ஆசீர்வாதம் பெற்று தேசம் வாழ வேண்டும். எங்களை இலங்கை தேசம் ஐயா, எங்களை இலங்கை தேசம் ஐயா, எங்களை இலங்கை தேசத்தை ஐயா ஒரு வெளிச்சத்தின் தேசமா மாற்றுங்கப்பா. கருவி செய்யுங்கப்பா, கருவி செய்யுங்கப்பா, கருவி செய்யுங்கப்பா. இறக்கம் செய்யும் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கிருபையப்பா, கிருபை, கிருபை, கிருபை. ஆண்டவரே இந்த வேலையில் இந்த வப்பனே ஐயா உங்களை துதிக்கிறோம் ஆண்டவர், உங்களை துதிக்கிறோம் ஆண்டவர், உங்களை துதிக்கிறோம் ஆண்டவர். எல்லாத்தின் பாரங்கள் எல்லாம் உங்களை சமூகத்தில் வைக்கிறோம் சுவாமி, ஒரு சமூகத்தில் வைக்கிறோம் சுவாமி. நன்றி சொல்லுறோம் சுவாமி, நன்றி சுவாமி. வருத்தப்பட்ட பாரம் சுவக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இல்லை பாருங்க தருவேன் என்று சொன்னது. நீங்க ஒருவர் சாரணப்பா, யாரும் சொல்லவில்லை அப்பா. என்னிடத்தில் வாருங்கள் சொன்னது நீங்க தகப்பனே. சமூகத்திலே எங்களோட பாரங்கள் துக்கங்கள் எல்லாம் சுகங்கள் பிறங்கள் எல்லாம் உங்களை பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. தகப்பனே எங்களை நடத்துகிறவரே, எங்களோட பிள்ளைகளை நடத்துகிறவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்படியா தேசங்களுக்காக வேண்டி கொள்கிறோம், அவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம். அவரோடு நீங்கள் இருக்கிறபடினால் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா சங்கமன் ரேடியோக்காக வேண்டி கொள்கிறோம். சங்கமன் ரேடியோ நடத்துகிறவர்களுக்கு வேண்டிய சுகத்தை பலத்தை சமாதானத்தை ஆசீர்வாதத்தை கட்டளிடும் தேவைகளை சந்திங்க சுவாமி. அவருடைய குடும்பங்களில் உள்ள ஐயா குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்க சுவாமி. அவருடைய கண்ணீரெல்லாம் துடையுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம். என்ன ஆண்டவரேனே பொருளியர்களுக்காக நன்றி. என்னமா பிறத்த காரியங்களை நீங்க உங்களுடைய சுத்தத்தின்படி செய்கிறபடினால் நன்றி சுவாமி. ஒரு மனுஷனுடைய வழி வேணாம் சுவாமி. ஆகியானவரை எங்களுடைய வழியின்படி நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி. அப்படியாக அவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம். தகப்பனே இவரையில் ஆண்டவரே சுவேதேசத்தின் சமாதானத்துக்காக வேண்டி கொள்வோம். மட்டுமாய் நடத்தின தேவன் ஆண்டவரை முடிவு வரியந்தம் நடத்துகிற தேவன் நீங்கள் உங்களோட வார்த்தையின்படி உங்களோட ஜீவன் உள்ள வார்த்தையின்படி தேச பாண்டவையும் மட்டுமாய் காக்கப்பட்டிருக்கிறபடி நான் நன்றி வந்தேன். உங்களோட வாக்கு தோக்கத்தோம் அந்த தேசத்தை ஆகியபடி நான் நன்றி சுவாமி. ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசம் ஆண்டவர் அப்பா என் மட்டுமாய் நிலைநிற்கிறபடி நான் நன்றி சொல்கிறோம் சுவாமி. தேசத்தின் மகிமை எல்லா தேசங்களும் அறிந்து கொள்கிறபடி நான் நன்றி ஆண்டவர். மகிமையாப்பா மகிமையாப்பா மகிமை ஆண்டவரே சர்வதேசம் அப்பா உங்களோட நன்மைகளால் நிறைந்திருக்கிறபடி நான் நன்றி. கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவர் இந்த மக்களும் ஆண்டவரே சமாதானக்கத்தை நீங்கள் சொல்லி அந்த தேசத்தில் வந்து ஆளுகை செய்யும்படியாய் வண்டி கொள்வோம், ஆளுகை செய்யும்படியாய் வண்டி கொள்வோம் சுவாமி. அவர்களுக்காக வண்டி கொள்வோம், என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வண்டி கொள்வோம் சுவாமி. இம்மட்டுமாய் நடத்தினவரே, இம்மட்டுமாய் சிறவினேசரே நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். இந்த காலங்களில் ஆண்டவரே பிள்ளைகளை எங்களை சட்டையும் மறைத்து அப்பா நீங்கள் நடத்துகிறபடி நான் நன்றி. எங்கெல்லாம் நிற்கிறாக வந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே அவருடைய காரியங்கள் இருக்கிறோம் சுவாமி. நீங்கள் பார்த்து கொள்ளுங்க சுவாமி, நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, நீங்கள் பார்க்கறது காண்கிறது சுவாமி. ஆர் ஆண்டவரே தன்னை காண்கிற தேவன் என்று உங்களை சொன்னார் சுவாமி. அதே போல நீங்க எங்களை காண்கிற தேவன் என்று சொல்லுறோம் சுவாமி. அப்பா நன்றி சொல்றோம். எல்லா கணமந்தையும் நீங்க தானப்பா, எல்லா மகத்துவம் நீங்க தானப்பா. நிஜபோல எங்களை சமூகத்துல போய் கொடுத்துருக்குறோம் சுவாமி. ஏசு நாமத்தை வேண்டிக்கிறோம் நல்ல பிதா. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். ஒரு நேரம் இணைந்து ஜபித்தவங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாளை நாளை வளவி போல காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா, கத்திரங்களையும் ஆசீர்வதிப்பதா. நன்றி.
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் விசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களை கூட வழிநடத்தினார். கத்தர் தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதே போல ஜெபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு பதில் தந்தார் என்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கத்தர் என்னை ஒப்புவிப்போம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். நன்றி, வணக்கம். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும்.

0: வேதத்தை நீங்க திறந்து கொள்ளுங்க. வேதத்தை திறந்து புலம்பல் 5 அதிகாரம், புலம்பல் எரேமியாவின் புலம்பல் 5 அதிகாரம் 21 வசனத்தை சகோதரன் வாசிக்கும் போது நீங்கள் வேதத்தை கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன்.
1: கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும்.
0: பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இந்த கூட்டத்திற்காக ஒரு 2-3 நாளாகவே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் அதிகாலையில் எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து இந்த வசனத்தை என் உள்ளத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படி செய்தார். நிச்சயமாகவே இந்த கூட்டம் முடிந்து போகும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமென். ஏனென்றால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரிடத்தில் நான் கேட்டு உங்களிடத்திற்கு கொண்டு வருகிறேன். ஏதோ ஒரு கூட்டத்திற்கு நான் வந்தேன், ஒரு செய்தியை கேட்டேன் என்பது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு ஓடி வருகிற நீங்கள் இந்த கூட்டத்திற்கு பிறகு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இக்காலத்தில் நீங்க பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்க சந்திக்கும் போது அந்த காலத்தில் இப்படி இல்லையே, 10 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இல்லையே, 20 வருஷத்துக்கு முன்பாக எங்கள் வீட்டில் இருந்த ஒரு செழிப்பு இப்போ இல்லையே, ஒரு 7 வருஷத்துக்கு முன்பதாக இருந்த ஒரு பலன் எனக்கு இல்லையே, அப்போது இருந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லையே என்றெல்லாம் நீங்க எந்தெந்த காரியத்தில் இல்லை இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களோ அதை திரும்பவும் ஆண்டவர் இன்றைக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. அந்த காலத்தில் இருந்தது போல இல்லை, அந்த காலத்தில் இருந்த சந்தோஷம், அந்த காலத்தில் இருந்த பலன், அந்த நாட்களில் இருந்த ஒரு ஜபாவி, அந்த நாட்களில் நான் ஆண்டவருடைய வேத வசனத்தை வாசித்தது போல, அந்த நாட்கள் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு நிம்மதி, அந்த காலத்தில் என் சரீரத்தில் இருந்த பலன் என்னெல்லாம் இல்லை இல்லை இல்லை என்று நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் மிகுந்த வேதனையோடு இந்த நாட்களை நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை என் இருதயத்தில் போட்டார். அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். நம்முடைய ஆண்டவர் காரியங்களை புதிதாய் மாற்றுகிறவர். ஆமென். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறவர். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அதனால அந்த பழைய காலத்தில் இருந்ததையே நீங்க நினைச்சு இந்த காலம் இப்படி இருக்க இப்படி இருக்க இனி எப்படி இருக்கும், இனி வரப்போற இப்பவுமே இப்படி இருந்துச்சுன்னா இனி வரப்போகிற காலம் எப்படி இருக்கும்? உதாரணமா உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தான் சம்பளம் வைங்க, இந்த 5000 ரூபாய் வச்சே இப்ப என்னால நடத்த முடியலையே, இனி வரக்கூடிய காலத்துல இன்னும் விலைவாசிகள்லாம் உயரும் போது நான் எப்படி தான் அதை சமாளிக்க போறேன், அல்லது இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம் என்று மருத்துவர் சொல்லிட்டார் வைங்க, இந்த பலவீனத்தை வச்சு நான் எவ்வளவு காலம் வாழ போறேன், இவ்வளவு மருந்து மாத்திரைகளை வாங்க வேண்டி இருக்கு, நான் என்ன இனி என்ன செய்ய போகிறேன்? இப்ப ஒருவேளை உங்க பிள்ளைகள் படித்து அடுத்த கல்வி ஆண்டுக்கு வரப்போறாங்க, அப்போ பள்ளிக்கூடங்களுக்கு போனா 50,000 ஃபீஸ் கட்டுங்க, 1 லட்சம் ரூபா கொடுங்க, அல்லது 2 லட்சம் ரூபா கொடுத்தாதான் அங்க சீட் கிடைக்குமா, நான் என்ன செய்ய போறேன், எங்க படிக்க வைக்க போறேன், அந்த காலம் போல இல்லையே என்றெல்லாம் உங்க உள்ளத்துக்குள்ள நிறைய வேதனைகளோடு கூட நீங்க வந்திருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனாக நான் நின்று ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுபடியும் புதிதாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பொதுவா வேலை இல்லாதவர்கள் நம்ம நாட்டின் சட்டத்தின்படி ஒழுங்கின்படி அரசாங்கத்தில் போய் அந்த வேலை வாய்ப்பு துறையில தங்கள் பெயரை பதிவு செய்வார்கள். அது பதிவு செய்து காத்திருப்பார்கள். அடுத்த ஆண்டு வரும்போது அவங்க திரும்ப போய் அங்க என்ன செய்யணும், தங்கள் பெயரை ரினியூவல் பண்ணணும். அதை விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு அந்த சீனியாரிட்டி போயிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளும் கூட அவ்வப்போது தங்களை தாங்களே புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தங்களை தாங்களே ஆண்டவருடைய கிருபையினால புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். உதாரணமாக ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகம், நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 40 அதிகாரம், The Book of Isaiah, Chapter 40, Verse 31.
1: கர்த்தருக்கு
0: காத்திருக்கிறவர்களோ
1: புது
0: பலன் அடைந்து
1: கழுகுகளை போல செட்டைகளை அடித்து
0: எழும்புவார்கள்.
1: அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள்
0: நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமனு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அந்த வசனத்தை பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லல, தமிழ் அழகா போட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் இழந்த பலனை மறுபடியும் கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்தில் இருந்த பலன் எனக்கு இல்லை, அந்த காலத்தில் இருந்தது போல என்னால உற்சாகமா வேலைகளை செய்ய முடியல, அப்போது போன வருஷம் இந்த பலன் எனக்கு இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களை பார்த்து சொல்றேன். பொதுவா நம்ம ஊர்ல 40 வயசு ஆயிடுச்சுனாலே உனக்கு வயசாயிடுச்சு, நல்ல வேலை செய்யறன கூட வேலை செய்ய விடாம ஆக்கிடுவாங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு வயசாகி போச்சு, அதனால தான் நேற்று சொன்னது இன்னைக்கு சொல்றீங்க, உங்களால் முடியாது, உட்காருங்க. நான் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், காலைப்புக்கு 40 வயதில் இருந்த பலனை கர்த்தர் 80 வயதிலும் கட்டளையிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உங்கள் பலனை மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலனை ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீணா மருந்து மாத்திரை சாப்பிட்டு டாக்டர்ஸ் கொண்டு போய் கொடுக்கற பணத்தை ஏதோ இன்னைக்கு கூட அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், நேபாளில் மக்கள் வீடு இல்லாம வாசல் இல்லாம பிரெட் வாங்க கூட வழி இல்லாம அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம பண உதவி செய்யணும்னு இங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் போன வாரம் கர்த்தருடைய பிள்ளைகளை அமெரிக்காவில் ஊழியர் செய்யும் போது கூட அங்கேயும் சொன்னேன், சும்மா வீணா மருந்து மாத்திரையெல்லாம் போய் டாக்டர் செலவழிக்கிறத விட அதை கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்தாலும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்களாம் பாஸ்டர் கிட்ட, வருமானமே இல்லை டாக்டர்ஸ், ஜோம் அனுங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு புது பலனை தருவார். கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை. எப்போது ஆண்டவர் புது பலனை தருகிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நல்ல கவனிங்க. ஆனா அடுத்த கேள்வி என்னன்னா, எத்தனை பேர் மணவாளனோடு பிரவேசித்தார்கள்? 5 பேர். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, 5 பேர். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. எத்தனை பேர் காத்திருந்தாங்க? 10 பேர் காத்திருந்தாங்க, 10 பேர் காத்திருந்தாங்க. ஆனால் மணவாளனை கண்டு மணவாளனோடு கல்யாண வீட்டுக்கு போனது யாரு? 5 பேர். மற்ற 5 பேரும் கைவிடப்பட்டுட்டாங்க. காரணம் என்னன்னா, 5 பேருடைய தீவெட்டி அணைந்து போச்சு. தீவெட்டி எரிஞ்சுக்கிட்டே இருந்து, மழை மழை மழைன்னு எரிஞ்ச தீவெட்டி. மணவாளன் வர லேட் ஆனவுடனே இருந்த எண்ணெயெல்லாம் ஊத்தி ஊத்தி பார்த்தாலும் எல்லா எண்ணெயும் காலியா போய் அது கருகி போச்சு தீ. அப்போ ஒன்று, மணவாளன் வரும்போது அவங்களால ஆயத்தமா நிக்க முடியல. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, 5 பேர் கைவிடப்பட்டு விட்டார்கள். இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், இழந்த பலனை கொடுக்க விரும்புகிறார். யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. ஆமென், ஹல்லேலூயா. எப்ப வேணா காத்திருக்கலாம்னு பைபிள் சொல்லல. காலையில கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது காலையில கர்த்தர் தம்முடைய புது கிருபையினால் உங்களை திருப்தியாக்குவார். ஆமென். யாராவது ஒரு மனுஷன் இங்க வெயிட் பண்ணுங்கன்னா, அவர் சொன்னார் மனுஷனுக்காக காத்திருப்போம். ஒரு அதிகாரி நாளைக்கு வாங்கன்னு சொன்னா 10 மணிக்கு வரனா 8 மணிக்கு காத்திருப்போம். இன்றைய நாமத்தினால் நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே எனக்கு என்ன வார்த்தையை கொடுப்பீர். இன்னைக்கு நான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும், நான் காலையில போய் என்னுடைய ஆபீஸை திறக்கணும், அதுக்கு முன்பாக உங்களுடைய பாதத்தில் நான் காத்திருக்கிறேன், எனக்கு நீர் ஒரு வார்த்தையை தாரும் ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து பாருங்கள். கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கிறதுலயே மிக பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? வெயிட் பண்ணுங்க, இதோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன் அப்படின்னா வந்துடுறேன்னு போறாரு, எப்ப வருவாரோ தெரியாது. சிலர் இங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனா நம்ம வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்க நிக்க மாட்டாங்க. எங்க போயிட்டாங்கன்னு பார்த்தா, இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், இப்பதான் போனேன் அப்படின்றவாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். ஆமென். 103:5 நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 103:5.
1: நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்,
0: நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்,
1: கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப
0: வாழ வயது போலாகிறது. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறதை குறித்து நல்ல கவனிங்க, என்ன பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறதை குறித்து வேதம் சொல்லும் போது ஏசாயா 40:30-31 நீங்கள் பார்த்தாலும், இப்போது வாசித்த 103:5 5 வாசித்தாலும் அங்கு எந்த பறவை சொல்லப்படுகிறது? கழுகைத்தான் சொல்லப்படுகிறது. நல்ல கவனமாய் கேளுங்க, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கத்தான் போகிறார். கை வைத்து ஆமீன் சொல்லுங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தருக்கு காத்திருங்க நான் சொல்லும் போது ஒரு சிலரால புரிந்து கொள்ள முடியாது. அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற என்ற அந்த வார்த்தையில ஆவியானவர் கழுகை எழுதி வைத்திருக்கிறார். இந்த கழுகு உலகத்திலேயே மிக மிக மிக மிக மிக உயரமாய் பறக்கக்கூடிய ஒரு முக்கியமான பறவை. என்ன பறவை? கழுகுதான். ஆனா இந்த கழுகு ஒரு காலகட்டத்தில் தனக்கு வயதாகும் போது அது ஒரு மலைகளோ குன்றுகளிலோ போய் அமர்ந்து அந்த பழைய சிறகுகள் எல்லாவற்றையும் உதிர்த்து அது கொஞ்ச நாள் அப்படி அமைதியா உட்கார்ந்திருக்கும், அமைதியா காத்திருக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா புதிய இறகுகள், புதிய சிறகுகள் அதுல முளைக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அது உதிர்ந்த இடத்துல எல்லாம் புது புது புது புது அழகான சிறகுகள் முளைக்க ஆரம்பிச்ச உடனே அது மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிக்கும், உயர எழும்ப ஆரம்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து ஏதாயில் ஒரு காரியத்துக்காக நீங்க விடாம ஜெபம் நேரம் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயர்த்தி ஆகிடுவார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் ஒரு மாதத்தில் உயர்த்தக்கூடும், சில நாட்களில் ரெண்டு மாதத்தில் உயர்த்தக்கூடும், சில நேரத்தில் மூன்று மாதம் கூட உங்களை நம்மை உயர்த்துவதற்கு கால தாமதமாகும். ஒன்று புரிஞ்சுக்கிடணும், எந்த அளவுக்கு கால தாமதமாகிறதோ, எந்த அளவுக்கு கால தாமதமாகிறதோ அந்த அளவுக்கு தேவன் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்து ஜெபம் பண்ண, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, தேங்க்யூ ஜீசஸ் க்ளோரி, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணும். அப்படி ஆண்டவரே, இதுவரைக்கும் உங்க பலவீனத்தையே நீங்க பெருசா எண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்க பிளட் ப்ரெஷரோ, உங்கள் சரீரத்தில் இருக்கிற சர்க்கரை வியாதியோ, அல்லது உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஏதாயிலும் போராட்டங்களோ, ஒருவேளை உங்கள் கண்களில் மங்கி இருக்கலாம், பார்வை மங்கி இருக்கலாம், உங்கள் கையை காலெல்லாம் தூக்க முடியாமல் மடக்க முடியாமல் இருக்கலாம், படிக்கட்டு ஏற முடியும் ஏறும்போது மூச்சு வாங்கலாம், அல்லது உங்களால் வீட்டு வேலைகளை சரியாக செய்ய முடியாமல் இருக்கலாம், அல்லது உங்களுடைய இருதயத்தில் அடிக்கடி ஒரு பல்பட்டேஷன், ஒரு படபடபடப்பாக இருக்கலாம், அல்லது உங்கள் உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கலாம். இன்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீர் அல்லவா. இயேசுவின் நாமத்தினால உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. நரம்பு எலும்பு மண்டலங்கள், தசை நார்கள், ஆண்டவரே செவிகளில் இருக்கிற பலவீனங்கள், ஆண்டவரே காது கேட்க முடியாத சூழ்நிலைகள், மங்கி போன கண் பார்வைகள், இயேசுவின் நாமத்தினால இப்போது புதுபலன் அடைவதாக, புதுபலன் அடைவதாக, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே இடுப்பில் இருக்கிற தீராத வலிகள், ஆண்டவரே நீண்ட நேரம் உட்கார முடியாத பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் முடிவுக்கு வருவதாக. நரம்பு மண்டலங்கள், ஹல்லேலூயா. ஆண்டவரே முதுகு எலும்பில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுது சுகமாகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் புதுபலனை கொடுக்கிறீர் ஆண்டவரே, புதுபலனால் நிரப்புகிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்போது இறங்கி கொண்டிருப்பதற்காக க்ளோரி, புதுபலன். ஓ மகாலாபா, எல்லா இரத்த கட்டுகள், எல்லா இரத்த சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே சரீரங்களை விட்டு, ஆண்டவரே சரீரங்கள் வெளியே வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. ஒரு புது பலனை சரீரத்திலே கொடுக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி ஆண்டவரே.

0: ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தந்து கொண்டிருக்கிறார். ஆமென். கைகள் கால்களிலே ஒரு புதிய பலனை கர்த்தர் தந்து விட்டார். வேதத்தை திருப்புங்கள், ரோமர் 12 அதிகாரம், ரோமர் கழுதன் நிருபம் 12 அதிகாரம் 2 வசனத்தை சகோதரன் வாசிப்பாங்க, நீங்க அதை கவனமாய் கேட்க வேண்டும்.
1: ரோமன், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள்.
0: உங்கள் மனம் புதிதாகிறதினாலே, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று, ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நம்முடைய சரீரத்திலே ஒரு புது பலனை ஆண்டவர் தருகிறார். இது சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். இந்த வசனத்தை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். உங்கள் மனது புதிதாகுகிறதுனாலே மனது புதிதாக வேண்டும். என்னுடைய மனது என்றால் மைண்ட். என்னுடைய மனதில், என்னுடைய மனது அதாவது மன சிந்தை என்று தமிழில் சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா சரீரத்தில் நல்ல உற்சாகமா ஊழியத்துக்கு போவாங்க வருவாங்க, தொழிலுக்கு போவாங்க வருவாங்க, கூட்டங்களுக்கு வருவாங்க போவாங்க, ஆனா அவங்க சிந்தையில ஒரு விடுதலையே இருக்காது. நல்ல உட்கார்ந்து சிலர் பிரசங்கம் கேட்பாங்க, நல்ல பைபிள் வாசிப்பாங்க, சொல்ல போனா ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுடைய சிந்தையில எப்போதும் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவருடைய சிந்தையில ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இது நடக்குமா நடக்காதா, நடக்குமா வருமா வராதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா. ஏனென்றால் கடந்த கால தோல்விகள், கடந்த கால வேதனைகள், கடந்த கால துக்கங்கள், கடந்த கால உபத்திரவங்கள், கடந்த காலத்தில் அவள் கடந்து வந்த நெருக்கமான பாதைகள் அவருடைய சிந்தையிலே போராடிக்கிட்டே இருக்கும். சிந்தை ஒரு போர்க்களம் என்று கூட சொல்லலாம். சிந்தையில் எப்போ பார்த்தாலும் அவிசுவாச எண்ணங்கள், பயங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் அடிக்கடி சிலருடைய வாழ்க்கையை அதிகமாய் பாதிக்கிறது. அதனால் அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்களால் சுதந்திரிக்க முடியல. பிரசங்கம் கேட்க வரைக்கும் நல்லா தான் இருக்கு, பிரசங்கம் கேட்டுட்டு போன உடனே பழையபடி என் சிந்தையில ஒரே போராட்டமா இருக்கு. இங்க இருக்கும்போது ஒரு எண்ணத்தோடு நான் போகிறேன், ஆனால் வீட்டுக்கு போன பிறகு என்னுடைய சிந்தனையில வேறு எண்ணங்கள் வருகிறது. என் சிந்தனையில ஒரு பெரிய போராட்டமாய் இருக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். ஆமென். நம்முடைய மனதை என் ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய தகப்பனார் காலத்துல ஒரு கஷ்டம் இருந்திருக்கலாம், அதே கஷ்டம் தான் இப்ப இருக்கும், அதே போராட்டம் தான் இருக்கும், அதில் மாற்றம் இருக்காது, அதே பிரச்சனை தான் இருக்கும். போன வருஷம் இருந்தது போலதான் இந்த வருஷம் இருப்பேன், போன மாதம் ஏப்ரல் மாதம் இருந்தது போலதான் இந்த மாதம் இருக்க போகிறேன் என்று நீங்களாகவே உங்க மனதில இப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்து இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவது சற்று ஒரு கடினமான ஒரு காரியம். இந்த சரீரத்தில் ஆண்டவர் எப்படி ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறாரோ அதே போல உங்கள் மனதில தேவன் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். இன்று முதல் உங்கள் மனது ஒரு கிறிஸ்துவின் சிந்தையாய் மாற வேண்டும். பிலிப்பியர் கழுதின நிருபத்தை திருப்புங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் கழுதின நிருபம் 2 அதிகாரம் 5 வசனம், பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே
1: உங்களிலும்
0: இருக்க கடவது. நல்ல கவனிங்க, சிந்தை ரொம்ப முக்கியம், மைண்ட். இந்த மைண்ட் தான் ரொம்ப முக்கியம். நான் எங்க வந்திருக்கேன், கூட்டத்துக்கு வந்திருக்கேன், ஆண்ட இப்போது நான் கேட்கிற வார்த்தை இந்த ஊழியக்காரனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. இது தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. உங்க சிந்தையில இந்த வார்த்தைகள் கடந்து போகும்போது அந்த சிந்தையை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்றால் என்ன? பிலிப்பியர் 2:3 வாசித்து பாருங்கள்.
1: ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல்
0: மனத்தாழ்மையினாலே
1: ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள்.
0: தங்களில் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். நல்ல வார்த்தை. வேதம் சொல்லுகிறது தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். நான் ஏற்கனவே ஒரு முறை நம்முடைய பிரேயர் சென்டர் நடக்கிற கூட்டத்தில் சொல்லியிருக்கேன். ஒரு முறை ஒரு சகோதரியனை சந்தித்த போது அவங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் மெதுவாக பேசிட்டு சொன்னாங்க, நான் வந்து இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், என் கணவரும் வேலைக்கு போறாரு, நானும் வேலைக்கு போறேன், ஆனால் உங்களுக்கு தான் சொல்றேன் அப்படி நாங்கள் என்னன்னு கேட்டேன், அவரை விட நான் தான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், ஆனால் அதெல்லாம் வெளியே சொல்றதே இல்லை. நான் ஒரு நிமிஷம் கூட ஆகலை, திரும்ப அதே வார்த்தை, உண்மையே சொல்றேன் பிரதர், வெளியே பார்த்தா தெரியாது, அவரை விட நான் தான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் அப்படி ரெண்டாவது முறை சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு திரும்ப சொல்றாங்க, அவரை விட சம்பாத்தியம் யாருக்குன்னா எனக்கு தான், ஆனால் நான் அதை பெருமையா நினைக்கிறதே இல்லை, பெருமையா சொல்றதே இல்லை அப்படின்னாங்க. அவங்க பேசிட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, என்ன தெரியுமா? இந்த ஒரு 5 நிமிஷத்திலே நீ 3 முறை என்கிட்ட சொல்லிட்ட, 24 மணி நேரம் உன் கூட இருக்கானு, அப்ப அவன் நிலைமை என்ன ஆகும்? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய குடும்பங்களில பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, அந்த சர்ச்சுக்கு போறேன், இந்த சர்ச்சுக்கு போறேன், எல்லாம் சொல்றாங்க, ஆனா பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கறதே இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறது தங்களில் உள்ளவர்களாக எண்ணணும். நான் இன்னொருத்தரை பார்க்கும்போது என்னை விட அவர்களை நான் மேன்மையா எண்ணணும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதான் கிறிஸ்துவின் சிந்தை என்று இந்த வேதம் சொல்லுகிறது. 4 வசனத்தை வாசிங்க பிரதர்.
1: அவனவன்
0: தனக்கானவைகளை அல்ல
1: பிறருக்கானவைகளையே
0: நோக்குவானாக. இந்த கர்த்தருடைய நாமத்தினால உங்க சிந்தை கொஞ்சம் மாறணும். நீங்க இப்போ நான் எனக்காக அல்ல பிறருக்காக தான் வாழ்றேன் அப்படி எப்படி சொல்லலன்னா, உங்க ஜபத்தை நீங்க பார்க்கணும். நீங்க டெய்லி ஜபம் பண்றதுல நீங்க ஒரு சின்ன பிள்ளைய ஜெபிக்க சொன்னா, எங்க அம்மாவை ஆசீர்வதிங்க, எங்க அப்பாவை ஆசீர்வதிங்க, ஸ்கூலுக்கு போற என் கூட வாங்க, ஆமேன், அதான் அந்த பிள்ளை ஜபம் பண்ணும். ஏன்னா அந்த பிள்ளைக்கு அப்படிதான் நான் சொல்லி கொடுக்குறோம், அதனால தான் அதை அப்படி சொல்லி ஜபம் பண்ணுது. ஆனா நம்ம அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் ஆண்டவரே வேலைக்கு போற ஆசீர்வதிங்க, சம்பளத்தை தாங்க, அதை தாங்க, இதை தாங்க அப்படின்னே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கையை வச்சு ஆமே. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய ஜபத்தை எதிர்பார்க்கிறார். நம் தேசத்துக்காக ஜபிக்க வேண்டிய ஒரு காலத்துல வந்திருக்கிறோம். பலதரப்பட்ட துர் உபதேசங்கள், பலதரப்பட்ட பிரசங்கங்களை நீங்க டிவியில கேட்டுட்டு இருப்பீங்க நம்புறேன். நேத்து கூட ஒரு ஊழியர் என்னிடத்துல பேசினார். அவர் சொன்னாரு, இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள்லாம் வித்தியாசமான செய்திகள்லாம் வருது. அதுல ஒரு பிரசங்கம் என்னவா, நேத்து அவர் சொன்னாரு, உனக்கு மரணமே இல்லை, உனக்கு

0: போதனைகள் இன்றைக்கு நிறைய இடங்களில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் டிவியில் பார்க்கும் போது அது உங்களுக்கு ஒரு பிரமிப்பை உண்டாக்கும். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், உங்க சிந்தையில ஒரு மனம், உங்க சிந்தை கொஞ்சம் மாறணும், உங்க மைண்ட் மாறணும். இந்த கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை, ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று நீங்க சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல தேவன் உங்க சிந்தையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். ஆமென். தேவனுடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை என்ன என்ன, நம்ம மற்றவர்களை மேன்மையா எண்ணணும். கிறிஸ்துவின் சிந்தை என்பது என்ன, பிறருக்கானவைகளை நோக்கணும். கீழே உள்ள 8 பிலிப்பியர் 2:8-9 நீங்கள் வீட்டிலே பிறகு வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அப்ப ஆண்டவர் ஒருவனை உயர்த்துவதற்கு கர்த்தர் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா, தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா தரையில தான் உட்காரணும் அப்படின்னு சில நினைக்கிறான். சில பாத்தீங்கன்னா சேர்ல உட்காருங்க அப்படின்னா, இல்ல கீழே உட்காருறேன், இல்ல இல்ல சேர் அதுக்கு தான் போட்டிருக்கு, இல்ல இல்ல கீழே உட்காருறேன். இப்ப நீ கீழே உட்கார்ந்ததை பத்தி நீங்க சொல்லல, நீ அங்க உட்கார்ந்தா தான் மத்தவங்க சேர்ல உட்கார முடியும், அது வேற. ஆனா நீங்க சிலர் பார்த்தா உட்கார, இல்ல கீழே கீழே உட்காருவாங்க. நல்லா கவனிங்க, சிலர் பாத்தீங்கன்னா அழுக்கு சேலையை கட்டிட்டு வருவாங்க, அழுக்கு ஷர்ட்டை போட்டுட்டு வருவாங்க, அந்த ஷர்ட்டை அயன் பண்ணவே மாட்டாங்க. கேட்டா அவங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஒரு தாழ்மைய போல, ஒரு பழைய பேகை மாட்டிட்டு வருவாங்க, தலையெல்லாம் சீவ மாட்டாங்க, முகத்தையும் கழுவ மாட்டாங்க. பார்த்தா அந்த கத்துடை பிள்ளைகளை அப்படி இருக்கிறதுதான், சிலர் தாழ்மையா இருக்கணும். ஒரு நல்ல உடுத்திட்டு வந்தா ஐயோ நம்மளை ஒரு பெருமைக்காரங்களை போய் நினைப்பாங்க அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற உடைய நல்ல துவைச்சி ஆயன் பண்ணி நீட்டா உடுத்திட்டு வரணும். ஒருத்தராது ஆமைன்னு சொன்னீங்களா, புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது எப்படி போறீங்க, செயின் இல்லைன்னா கூட கடன் வாங்கி அதுக்கு போட்டுட்டு போறியா இல்லையா, போட்டுட்டு போறீங்களா இல்லையா? இந்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது, ஒரு ஆபீஸ்க்கு வரும்போது, ஒரு ஊழியத்துக்கு போகும்போது நம்மளை நம்முடைய உடை ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் என்னைக்கோ போட்ட அந்த செருப்பு பார்த்தீங்கன்னா, வெளியே போய் பாருங்க, அதை மனுஷன் பார்க்க முடியாது. அப்படின்னா நல்லா நீட்டாக உடுத்தணும். பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பார்க்கறது வித்தியாசமா தெரியணும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்றேன். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு தலையை சேவ் மாட்டான், சேவ் பண்ண மாட்டாங்க, ஒரு உடுத்த மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. நான் நினைச்சேன்னா அது அதுவா தாழ்மை, அதுவா தாழ்மை, அது தாழ்மை இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, அப்போது அவர் நம்மை உயர்த்துவார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, கையை வச்சு ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். நம்ம கர்த்தர் கொடுத்ததெல்லாம் அது ஆண்டவர் கொடுத்தது. படிச்சீங்களா, அது கர்த்தர் கொடுத்தது. பணம் கொடுத்தாரா, அது யார் கொடுத்தா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார். கர்த்தரே உயர்த்த உயர்த்த உயர்த்த நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையா வந்துடும். ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பிலிப்பியர் திருப்புங்க பைபிளை, தயவு செய்து. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் சிந்தையை மாற்ற விரும்புகிறார். Renew your mind. Amen. எல்லாம் வேதத்தை திருப்புங்க. பிலிப்பியர் 4:6-7 வாசிக்க கேட்போம்.
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
0: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
1: எல்லாவற்றையும் குறித்து,
0: எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை
1: ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும்,
0: ஜபத்தினாலும்,
1: வேண்டுதலினாலும்,
0: வேண்டுதலினாலும்
1: தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்,
0: தேவனுக்கு தெரியப்படுத்துங்க.
1: அப்பொழுது
0: அப்போது
1: எல்லா புத்திக்கும்,
0: எல்லா புத்திக்கும்
1: மேலான தேவ சமாதானம்,
0: தேவ சமாதானம்
1: உங்கள் இருதயங்களையும்,
0: இருதயங்களையும்
1: உங்கள் சிந்தைகளையும்,
0: உங்கள் சிந்தைகளையும்
1: கிறிஸ்து

நல்லா கவனிங்க. இன்னைக்கு நான் இப்ப சிந்தை பற்றி பேசுறேன், முடிஞ்ச கையை இங்க வச்சு காட்டுங்க. சிந்தை பற்றி பேசுறேன், நான் என்னதான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணாலும் இந்த சிந்தை மாறலன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமே. என்னதான் பிரசங்கத்தை கேட்டேன் பிரதர், மாற மாதிரி நான் தெரியல அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மாற்றங்கள் வராது. இந்த கர்த்தருடைய ஆவியான் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த பிலிப்பியர் 4:6-7 அந்த வசனத்தின் பின்பாகத்தை பாருங்கள். தேவ சமாதானம், சத்தமா சொல்லுங்க, இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். இந்த சிந்தனை, இந்த சிந்தனையில ஒரு சமாதானம் இருக்கணும், இந்த மைண்ட்ல ஒரு சமாதானம் இருக்கணும். ஆமே. சில படுத்திருப்பீங்க, தூங்கி எந்திரிச்சு சொல்வீங்க, தூங்கினா மாதிரியே இல்ல. நான் சொல்லி வச்சா சொல்றீங்க, இப்ப நீங்க நான் தூங்கினா மாதிரியே நீங்க இல்லைன்றீங்க. இது ஏன்னா இந்த சிந்தனையில எப்ப பார்த்தா பிரச்சனைகளை ஓடிக்கிட்டே இருந்தா, இந்த கடங்காரம் வருவானே, அவனுக்கு என்ன செய்ய, இதுக்கு என்ன போகணுமே, அதுக்கு என்ன செய்ய, இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணுமே, இதுக்கு என்ன செய்ய, நாளைக்கு அந்த காரியத்துக்கு வருமா, இதுக்கு என்ன பண்ண, இப்படியே இந்த சிந்தனையிலே யோசித்து நிறைய பேருடைய சிந்தையை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த சிந்தனையில நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தினாலான ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க, இன்னொரு முறை யாருக்கு தெரியப்படுத்துங்க, யாருக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு அம்மா பார்த்து கேட்டா எப்படி இருக்கீங்கன்னு, ஏதோ இருக்கிறேன். உங்களை மாதிரி 4 ஒத்தாசை பண்ணீங்கன்னா நாங்க நல்லா இருப்போம். புரியுதா உங்களுக்கு? ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆள், அவங்க ரட்சிக்கப்பட்ட ஆள் வாயில வர்றது, உங்களை மாதிரி 4 ஒத்தாசை பண்ணான்னா நான் எப்படி இருப்பேனா, நல்லா இருப்பேன். அப்ப அவங்க சிந்தனையில என்ன என்ன இருக்கு, என்ன என்ன இருக்கு, யார் உதவி பண்ணுவாங்க, எங்க போனா உதவி கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், என்னைக்கு நீ இந்த பைபிளை உங்க கையில தூக்குனீங்களோ ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க மாறி இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம உங்க ஜபங்களை, உங்க ஸ்தோத்திரங்களான எல்லா ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் எங்க தெரியப்படுத்தணும், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னா என்ன அர்த்தம், மனுஷனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. மனுஷனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல, மனுஷங்கிட்ட போய் உங்க பிரச்சனையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தேவனுக்கு சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சமாதானம் இருதயத்தையும் அப்புறம் சிந்தையும், கை வச்சு சொல்லுங்க, சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்ணமுடி கையை உயர்த்தி, கண்ணமுடி கையை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தினாலே சத்தமா சொல்லுங்க, என் சிந்தையில விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால என்னுடைய சிந்தை இயேசுவின் சிந்தையாக மாறுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என் சிந்தையில சமாதானம், என் சிந்தையிலே சந்தோஷம், என் சிந்தையிலே விடுதலை, இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக, உண்டாவதாக. கொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தினால என் சிந்தனையை குழப்ப உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆசீர்வாதங்களை இப்பொழுது விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு

0: ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சரீரத்தை புதிதாக்கினார், இரண்டாவது சிந்தையை புதிதாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக சீக்கிரம் முடிக்க போறேன், 2 கொரிந்தியர். பைபிள் திறந்த வச்சிருந்தீங்கன்னா திருப்பி பாருங்க, முடிஞ்ச பெண் இருந்தா நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. 2 கொரிந்தியர் 4:16. 2 Corinthians 4:16.
1: ஆனபடியினாலே
0: நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை.
1: எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும்
0: அழிந்தும்
1: உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது.
0: நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க. இப்போது புறம்பே பார்க்கிற மனுஷன், இப்போ என்ன, நீங்க எனக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதனுக்கு பெயர் என்னவா? உள்ளான மனுஷன். வெளியே நீங்க பாக்குறீங்க, இது வெளியே பார்க்கிற மனுஷன். அப்போ உங்க ஒவ்வொருவருக்குள்ள ஒரு உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு பெயர் என்ன? இன்னர் மேன், உள்ளான மனுஷன். கத்துடைய பிள்ளைகளே, இப்ப வெளியே பார்க்கிற மனுஷனுக்கு ஒரு 40 வயசுன்னு வைங்க, உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறான். இப்போது கர்த்தருடைய நாமத்தில் ஒரு காரியத்தை சொல்றேன், கேளுங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, புறம்பான மனுஷன் அழிந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள், சொல்லுங்க சத்தமா, உள்ளான மனுஷன். இப்ப என்னை பாருங்களேன், கையை எடுத்து நெஞ்சில வச்சு சொல்லுங்க, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாய் மாறுகிறான். இப்ப நீங்க சொல்லுங்க, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக மாறுகிறான். சிலர் வாயை திறக்காமடி கை வைக்கிறீங்க, நான் பாக்குறேன். இன்னொரு முறை சொல்லுங்க, நாளுக்கு நாள். ஆமென். இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப வெளியே பாக்குற மனுஷன், நல்ல கவனிங்க, இந்த உலகம் முழுவதும் இருக்கிற சபைகளில் ஒன்று சிபிஎம் சபைகள். இப்போ நம்ம திருவிழுமுக அந்த மூணையில் கூட சபை இருக்கு. இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த சர்ச் இருக்கும். ஏனென்றால் அந்த ஊழியம் அவ்வளவு ஆசீர்வாதமாக கர்த்தர் எல்லா தேசங்களிலும் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அந்த ஊழியத்தை அதை துவங்கின 2 பரிசுத்தவான்கள், பாஸ்டர் ஆல்வின் என்ற ஒரு தேவ மனிதன் அதில் உண்டு. அப்போ இவங்க எல்லாம் இலங்கை நாட்டை சேர்ந்த ஊழியக்காரர்கள். இந்த பாஸ்டர் ஆல்வின் ஐயாவுக்கு 80 வயசு ஆன போது அவரால் நடந்து ஓடி போய் ஊழியங்கள் எல்லாம் செய்ய முடியலையா. கண்கள்லாம் அப்படியே மங்கி போச்சான், சரீரமெல்லாம் ரொம்ப பலவீனமாகி போச்சான். அப்போ அவர் சொன்னார், ஆண்டவரே, நான் ஊர் ஊரா நாடு நாடா போய் ஊழியங்கள்லாம் செஞ்சேன், இப்போ என்னால் செய்ய முடியல, எனக்கு நல்ல நான் உணர்த்தப்படுறேன், இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுடைய பாதத்துக்கு நான் வந்துடுவேன்னு. அப்போ இந்த வசனத்தை அவர் வாசிக்கும் போது ஒரு நாள் ஆண்டவர் கேட்டாரா, ஆண்டவரே, புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிஞ்சு போனாலும் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு பேர் என்ன? அவனுக்கு பேர் என்னன்னு கேட்டேன், உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகப்படுறான்னு சொல்லியிருக்கப்பா. வெளியே பார்க்குற ஆல்வின் இந்த மனுஷனுக்கு 80 வயசு, ஆனா உள்ள ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு 80 வயசு இல்லை. ஏன்னா நாளுக்கு நாள் புதுசாவே இருக்கான். அப்போ என் உள்ளான மனுஷனை நான் பார்க்க எனக்கு ஒரு காட்டுவீங்களா, தரிசனத்தில் காட்டுவீங்களா அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாரான். திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் அந்த உள்ளான மனுஷன் அவருக்கு காட்டி கொடுத்தார். அந்த உள்ளான மனுஷனை பார்த்தா ஒரு 20 வயது வாலிபனை போல நல்ல திடகாத்திரமா அவர் இருக்கிறதை கர்த்தர் காட்டினார். அப்போது ஆண்டவர் சொன்னார், ஏன் தெரியுமா, ஒரு 20 வயது போல இருக்கிறான் ஆல்வின், நீ வெளியே பார்க்கறது 80 வயசு, ஆனா உள்ள பார்த்து எப்போது பார்த்தா தோத்திரம் ஆமேன் அலேலுயா, தோத்திரம் ஆமேன் அலேலுயா, ஸ்தோத்திரம் ஆமேன், இப்படியே

Amén, amén, amén. ஆமென். சங்கம வானொலியின் வார்த்தையின் வெளிச்சம் என்கிற தேவவசனம் புறப்படும் நேரம். உலகமெங்கும் விளைக்கின்ற காலம் கேட்போரை பரவசப்படுத்தி இரட்சிப்புக்கு கொண்டு வருகின்ற நேரமும் காலமும். தேவ பிள்ளைகளின் துதிசோஸ்திர பாடல் விண்ணுலகை அசைக்க, தேவ செய்திகள் உலகமெங்கும் விதைக்கின்ற மால நேரம் தொடர்ந்து தேவ பிள்ளைகள் தாளந்து கொடுக்கும் நேரத்தை உலகம் கேட்க, உலக வழிகளில் அலைந்து சுய வழிகளை தெரிந்து கொண்டு நமது வாழ்க்கையை கெடுத்து அக்னியில் எரியப்படுவானேன். நாம் ஆண்டவரை ஆராதித்து பாடலை பாடி செய்திகளை கேட்டு சமாதானத்தை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் பாதையை கண்டறிவோம். ஆமேன். தொந்த நல நிகழ்ச்சியில் நடந்து கசுவோம். ஆரம்ப ஜபம் பிரதம் மகேந்திரன், அதனை தொடர்ந்து சிஸ்டர் டொலி, சிஸ்டர் கிரேஸ் வந்து வேத பாடத்தை நிகழ்த்துவா, அதுக்கு பிறகு சிஸ்டர் டொலி, அதுக்கு பிறகு ரஜினி. இன்றைய நாளே நான்கு தேவ செய்திகள் கடந்து வருகின்றன வார்த்தையின் வளர்ச்சியத்திலே. ஏழு முப்பதுக்கு முதலாவதாக பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா, 8 மணிக்கு எஸ்தர் ரூபி இந்தியா, சிஸ்டர் ரீட்டா அதை தொடர்பு படுத்துவார். 8:30க்கு ஸ்ரீசை ஜஸ்டினா, 9 மணிக்கு பாச எப்சிபா இந்தியா. நாங்கள் ஆரம்ப ஜபத்தை எடுப்போமா. அன்பான பரலோக தாப்பரே சுவாமி, இந்த சங்கம வானொலியில் நடக்குகின்ற இந்த வார்த்தையின் வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தருடனுமாக ஜபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி உமது ஆண்பார்ந்த கரத்தால் ஆசீர்வதித்து நீர் என்று வழிநடத்த வேண்டுமாக ஜபிக்கிறேன்.

0: தான் உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள நாங்கள் படுகிற பிரயாசத்தை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, நீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், தளர்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், வேதத்தியான பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சாமி. இன்றைய நாளிலே தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த விதையும் தடையும் வராதபடி ஆவியானவரை நீரை வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த சங்கம வானொலியை நடத்துகின்ற அநேக நிகழ்ச்சியை நீ தொடர்ந்து ஆசீர்வதித்து அநேக தேவ ஊழியர்களை கொண்டு வந்து நிறுத்தி சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவரையா, சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் என்று சொன்னவரே, கரம் பிடித்து வழி நடத்துவரே, உமக்கு சோஸ்திரம் சோஸ்திரம் சோஸ்திரம். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி நாளாக, வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வார்த்தையில் வேறொன்று கனிகெடுப்பு பிள்ளைகளாக நீ மாற்றியமைக்க வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் சிஸ்டர் ரஜினி அழைக்கும் முதல் சிஸ்டர் கிரேஸ் அவருடைய பிரதர் 82 இயர்ஸ் பாஸ்டவே. சிஸ்டர் கிரேஸ் அவருடைய பிரதர் 82 இயர்ஸ் பாஸ்டவே. அந்த சௌரிக்காக, இந்த குடும்பத்துக்கு சமாதத்துக்காக தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். சகோதரி நாளைக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கிறோம். ஃபியூனரல் இன்னும் முடியவில்லை நினைக்கிறேன். சிஸ்டர் கிரேஸுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பிரதர் 82 இயர்ஸ் பிரச்சுக்கொள்ள கத்தவங்களை ஆலோசிப்பாருங்க. ஆமேன் ஆமேன். தொந்தராக சிஸ்டர் ரஜினிக்கும் பேசுறோம். சார் ரஜினி,
1: Praise the Lord, Brother Mahindra. God bless you.
0: God bless you. இந்த நாளே பிரேஸ் பண்ணி துதித்து பாடி தேவ வார்த்தையை கொண்டு வாருங்கள். உங்களை ஒப்பு கொடுக்குறேன், நீங்க வழி நடத்துங்க.
1: Amen, amen, amen. Thank you, Lord. Thank you, Master, for this wonderful way, Lord, in which you, Lord, have once again, Lord Jesus, come into the midst of us, Lord, working through the saints and the ones that have called, Lord, with your plan and your purpose, Lord, with this very time, this very moment, Lord, as you are, Lord Jesus, emanating and broadcasting from Lord Sangamam Radio Gospel from the evening side of Nitya Velicham, Lord, as it emanating, Lord, into the 200 nations of the world. Lord, we thank you. We thank you, Master. Lord, we thank you, Lord, for this wonderful way, Lord, you have chosen, Lord, this end days of ministry to go into the nations of the world to touch many people of no matter what tribe, religion, background, whoever they might be, Lord. Yet for all, Lord, when we broadcast in the Tamil language, the Tamil community, and also alongside, Lord, our intentions in English is to get more people, Lord, from other religions and other places and people and ethnic groups also be able to come and join and be blessed by it, Lord. That is the reason that the 200 nations, besides the Tamil language and the community of the Tamil-speaking people. So we thank you, Master. Lord, we got, Lord Jesus, give the rest of the segment of Nitya Velicham into your hands, Lord, as you have, Lord, laid what is from your heart, bringing forth your servants of the Lord. And Lord Jesus, even as Sister Dolly is waiting to minister, Lord, also to pray for the workers and the workers lined up, Lord, to come and bring forth your word, Lord. So we thank you for each and every one of them. And now we remember, Lord Jesus, Sister Grace Jayaranjan, who has lost her 82-year-old brother, Lord. When we say lost, it is for the Christians, we have the hope of glory, where that is the reason that we take so much of time, so much of everything that it takes for the people to hear the gospel of salvation. When we have the hope of glory is through our loving Savior, the Lord Jesus Christ, coming into our hearts and lives and giving us eternity into our lives, wherewith when we our body dies, our soul will live forever and ever. And that is the secret behind death of a soul that knows the Lord Jesus as the Lord and Savior. So, Lord, I pray, Lord, even for this very family that are coming from a Hindu background, Lord, and all the rest of the people that are listening, Lord, that have not come into this realm of knowing the glory of our Lord and Savior, the Lord Jesus Christ, to come into their hearts and lives to make a difference. And even as Lord, Sister Grace goes into Lord Jesus and be a witness, Lord, among her people, oh God, she's the only one who has known the way of your salvation in her own life, that you would shine through her, you would make her the salt in this very family, at this very moment, to give them hope and give them that vision and hope of glory, who is through her, Lord, that is shining through her, to share with them, Lord, that the gospel of salvation with them may open doors.

0: Thank you, thank you, thank you, Lord. Father, Lord, even as you, Lord, brought into remembrance to me, Lord, the 97 stations that come and join us, Lord. Lord, you always bring them forward, Lord, with you, Lord, because they have chosen, Lord, to bring forth, Lord Jesus, in remembrance of you, Lord, that their networks will be remembered, Lord, at this time, Father, in the name of Jesus, and receive that blessings, Lord, even as they want to broadcast, Lord Jesus, this very word and the way in which, Lord, people bless your name, praise your name, worship your name, bring forth your word, Lord Jesus, through this channel. Oh my God, I thank you, Master. This very blessing will rest upon each and every station that have joined us, 97 of them, Lord. So I thank you for the reward, Lord Jesus, that it comes accordingly, because they have put you first, Lord, and thereby they will receive that blessings and the reward upon their lives as well, with their families as well, with their dedication as well, with their business as well, whatever they do, Lord Jesus, you are looking at them, you are seeing them, and thereby, Lord Jesus, you are blessing them also. So we thank you for that. In Jesus' name I pray. Amen and amen. Thank you, thank you, thank you, Jesus. Amen.
1: Thank you, Sister Rajan Rangarmani. Thank you. God bless you. Praise the Lord, Sister Dolly.
2: Praise
1: the Lord, yeah. Praise the Lord. சிஸ்டர் கிரேஸ் உடைய பிரதருக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதத்தை கொடுக்காம என்று ஜெபித்து, சிஸ்டர் கருணா கொஞ்சம் தூரம் நிற்கிற அவ கலந்து கொள்ள முடியவில்லை. இந்த கருணாக்கா ஜெபித்து பாடல் பாடி இதோட நாமத்தை மாமியப்படுத்துங்கள். ஆமே
2: ஆமே ஆமே. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உங்களோட சமூகத்துல நாங்க வந்து நிற்பதற்கு மகா பிரிதான நீங்க எங்களுக்கு கொடுத்த அன்புக்கு நன்றி செலுத்துறேன். கோடி கோடி சோத்திரம் அப்பா. அப்பா, இந்த நேரம் ஆண்டவரே, நித்திய ஒளிச்சத்துல ஆண்டவரே, நீங்க ஒளியாக வந்து எங்களுக்கெல்லாம் ஆண்டவரே, நீங்க உங்களோட கிரிகைகளை உங்களோட அற்புதங்களை நடப்பிக்கிற தகப்பனா இருக்க அப்படியா, நன்றி அப்பா. நேற்றும் நின்றும் மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரே அற்புதங்களையும் அப்பா அடையாளங்களையும் காட்டி நீங்க தான் ஒரே தேவன் என்றும் மனுஷர் அறிந்து கொள்ள தக்கதாக ஆண்டவரே, உங்களோட பரிசுத்தமான ஆவிய எங்களுக்குலாம் அனுப்பி நீங்க செய்யற கிருபைகள், எங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி, எங்களுடைய கிருபைகளுக்கு அப்படி நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் வரப்புறாப்பா ஆண்டவரே, சிஸ்டர் கிரேஸை விட பிரதர் காணி வர்றாண்டவரே, அவர் ஆண்டவரே இறந்து போனார், இருந்தாலும் ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு ஒரு பெரிதான சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா, மனுஷர்களுக்கு ஆறுதல் படுத்த முடியாத நேரங்கள் ஆண்டவரே நீங்க தான் தகப்பனாயிருந்த ஆண்டவரே, நீங்க தேற்றி ஆற்றி வருகிற தகப்பனா இருக்க அப்படியா, நன்றி அவர்களுக்கு இந்த நேரம் ஆண்டவரே, இப்படி இந்த உங்களோட சமூகத்தை உங்களோட அன்பையும் அவர்களுக்கு ஆறுதலையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. சிஸ்டர் கிரேஸுக்கான பெல்லனையும் தைரியத்தையும் கொடுத்து குடும்பத்தில் உள்ள ஆவரையும் ஆண்டவர் இப்போது நினைக்கிறோம். அவங்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கிற தகப்பன் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு பெரிதான சமாதானத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உங்கள் நாமத்தை உயர்த்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு ஆண்டவரே சிஸ்டர் கிரேசுடன் ஜீவியத்தின் மூலமாக அவருடைய டெஸ்டிமனி அவர்கள் காண்பிக்கும் பொழுது ஆண்டவரே எத்தனை பேர் உங்கள் அண்டையில் வரக்கூடியதாக இந்த துக்க வீட்டை சந்தோஷமான வீடாக மாற்ற உங்களுக்கு முடியும். சமாதானத்தை அவங்களுக்கு கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா உலகத்துல கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுத்த தகப்பனே உங்களுக்கு நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா, நன்றி. அவர்களை ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க, உங்களுடைய கிருபையினால முடிசூட்டி சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமா, உங்களுக்கு இருதயம் உங்களின் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே சமாதானத்தை அவங்களுக்கு கொடுங்க. இந்த உலகத்துக்குள்ள கொடுக்க முடியாத சமாதானத்தை அவங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அவங்களை பெல்லப்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. பலவீனத்துல பலனை கொடுத்து அவர்களுக்கு தைரியத்தையும் உங்களுடைய அன்பையும் மட்டுமே தெரிவிக்கும்படியாக ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். சிஸ்டர் கருணாப்பா, இந்த நேரத்துல சமயம் அழைக்க முடியாம இருந்தாலும் ஆண்டவரே, நீங்க அவங்க தூரத்துல இருந்தாலும் ஆண்டவரே, உங்களை நீங்க சமீபத்தில் அவங்க கூட இருந்து அவர்களுக்கு தேவையானது சந்தித்து அவங்களுக்குள்ள ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து அவங்க செய்யற ஊழியத்துல ஆண்டவரே பாடுற பாட்டுகள் புதிதான பாட்டுகள், இன்னும் அதிகமான புதிதான பாட்டுகளை கொடுத்து ஆண்டவரே கவிதைகளை கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவே, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்க உங்க கருத்துல கொடுக்கிறேன் அப்பா. அப்பா சுபாவுக்காணி வருகிறேன். அவளை பெல்லப்படுத்தி அப்பா உங்களோட அன்பின் மூலமாக அனைத்து எங்கள் மத்தியில் வந்து இருக்க செய்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா கணவனா இருக்கும் வீட்டில் உள்ள யாவருக்கும் ஒரு புதிதான அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா வெளி உங்களோட இடத்திலிருந்து மட்டும்தான் ரட்சிப்பு கிடைக்கும். அண்டவர் அந்த ரட்சிப்பு அறியக்கூடிய தக்கதாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா அப்பா வேற போற ஊழியக்காரங்களும் அப்பா உங்களோட வாக்கு தத்துவத்தின்படி கொண்டு வர புதிதான செய்திகளுக்கான நன்றி செலுத்துறேன். வரப்போற ஜூலியக்காரங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து நீங்களே ஒருவரா எங்கள் மத்தியில் இருந்து கிருகை செய்யற என்று சொல்லி கூறி ஆண்டவரே உங்களை நாமத்தை உயர்த்த வரப்போற ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்களை ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா மறைவிலை செய்யற ஒவ்வொரு ஊழியங்களையும் பொருட்படுத்தி அதிகமாக அநேகருக்கு ஒளியாக அப்பா நீங்க இந்த சங்கமம் வானொலியில் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். இப்பொழுது மகேந்திரன் ஐயாவே இந்த அப்பா உங்களோட கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. அவர்கள் அப்ப இரவு பகல் பார்க்காம எந்த நேரம் வந்த ஆண்டவர் உங்கள் நாமத்தை உயர்த்துவதற்கு அந்த கொடுக்கிற பலனையும் சத்துவத்தையும் தைரியத்துக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபிக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. நாமே தாழ்மை உள்ளவர்களிடம் மட்டும்தான் கத்தர் வாசம் செய்ய முடியும். அவர் எங்களுக்கு எங்களுக்குள்ள பேச முடியும். நாங்கள் அவருக்கு முன்பாக தாழ்மையா இருக்கும் பொழுது நன்றி அப்பா. யாவருக்கும் தாழ்மையான ஆவியம் தேவ பழத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமின் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமே, அவருடைய நாமம் இனிதான நாமம், அதுக்கு நன்றி செலுத்துறோம். ஆமேன்.

0: ஆமீனப்பா. இப்ப நான் வாலிபர்களை உங்களோட கருத்துல கொடுக்கறேன். நான் வாலிபர் நாட்கள் தான் நான் ரட்சிக்கப்பட்ட அந்த வாலிபர் நாட்கள் உங்களுக்கு எவ்வளவோ விசேஷமா இருக்கிறது ஆண்டவரே. இந்த வாலிபர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக அவர்களை ஆண்டவரே எங்கிருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய ரட்சிப்பின் அலங்கரத்தால அலங்கரித்து அவர்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. மற்றும்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபேலுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் கருத்துல உப்பு கொடுக்கிறேன். நாங்களும் இருப்பதற்கு உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா கனமகிமே உங்களுக்கே உரியது என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவின் நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் துதித்து ஆராய்த்து பாடு சிஸ்டர் டாலி.
2: மகேந்திரன், நான் இப்பொழுது வேத தியானத்தை எடுக்கலாம்.
1: ஆமென்,
2: ஆமென், ஆமென். Thank you, Lord. Thank you, thank you, Master. Even as we go, Lord, into this small devotional, Lord Jesus, Lord, help us, Lord, to understand what you have in it, Lord, so we will obey and understand and follow it, Lord, in Jesus' name. I would like to share today on how disciplining is good. Disciplining is good. And in Romans 8, Romans 12 verse 8 says how our fathers have disciplined us, and so to profit us, how the Lord has brought us forth disciplining in our lives so we might become holy. That is the foremost part of disciplining in our lives, to make us holy as He is. So when we deviate, when we not know where we are treading on the Lord, the journey that the Lord has brought forth in our lives according to His will and His plans, we make mistakes, we stumble sometimes, we even fall and stand up, but the Lord has always brought us back into the fold, always brought us back because of His love and grace. That is the disciplining of a father, loving heart of our father, bringing us back in alignment with Him. That is why the disciplining is so good, that it will always bring us back to where we should be. And that is the process in which the Lord gets our attention, sometimes putting us through various situations where we call it the testings of the Lord sometimes. Even otherwise, people might complain through it. But the wilderness experience or the valley experiences are permitted by the Lord sometimes in our own lives. Even as in Romans chapter 8, verse 15 and 16 says, also that even as we discipline our children, and our fathers disciplined us, our parents did that with our own lives, our Heavenly Father disciplines us, and that is the way it is now with the children of God, and it will go on till we see Him face to face. That is the way the Lord always chides us, make us in alignment with His word and His will, in correcting us, reproving us, and bringing us into alignment with Him, always keeping in focus with Him. So that is the idea of being disciplined, and that is exactly what went on in Jonah's life when he ran away from God's purpose and plan. When he had a call upon his life and showed what he wanted to do, he had to do, he just took off and left. He said, I'm not going to follow this. And so he rebelled that, and he left, and he took the first ship possible to get away from Nineveh, and he left. And while being on the ship, there was this greatest storm that followed the ship. And the ship went through so much of, trouble that it might have even sunk. So they were all wondering what this was going on. And, of course, Noah couldn't hide what he was about. And the Lord's probably prodding him and making him confess his own fault. He said to the people and the sailors of the ship, I am the cause in which you are experiencing this storm. So put me out of the ship and the storm will cease. And of course, he was now by this time taken into a whale's belly. He was in the whale swallowed him up, and he was in the whale's belly for 3 days. That gave him enough time to repent of his condition, what he had done with his own life. And this happens to all of us when we, steer away from God's will and purpose, being in the kingdom, being his child. He has a way of getting our attention and bringing us back. That's what happened to Jonah. Now in the whale's stomach, he's repenting. He's asking the Lord to forgive him. He's confessing his sins. Now the whale brings him back to the shore and spits him out. And while he is now at the shore, he knows now he has a will to of God to complete in his life and his purpose to fulfill in his life. So he literally goes back to Nineveh, and God's fulfillment of his purpose, why he called there, was now getting fulfilled through the same person who's, tried to deviate from it. That was Jonah. So now Jonah goes back and gives that judgment call that was upon Nineveh, and warning the people against God judging Nineveh and to repent. And that is exactly what Jonah did after he came back. And this is the focus where we have to always see why these things have happened in the Old Testament to the New Testament. The saints that were following the Lord, and if they make mistakes, they can, lose their path, lose their focus on the Lord. This is how the Lord disciplines us. So I would like to encourage all of you at a time where you might be going through this experience, look and see and test your faith and see where you are at, where you have grieved the Holy Spirit, or why the Lord would take your attention at this time, the way you are at, and the purpose behind it. There's always a purpose behind a child of God when they go through whatever experiences they go through. So especially with you might think of it as a wilderness or a negative experience, a wilderness experience, a deep valley experience. There is a purpose behind it, and the Lord is getting your attention to get you back where he wants. And even that experience, he's using it for his honor and for his glory, so you will become like him in holiness and in righteousness. And he's taking you back where he wants you to be, and you are going through that process while you are going through this experience. So don't complain like the children of Israelites did in the wilderness. Take it as a positive realm where God is teaching you something, and learn out of it and come through it victoriously at the other end with the right mindset, and give it to the Lord and look unto him, the author and the finisher of your faith, and he will fulfill the purpose of your experience, what you are going through right now. So may the Lord be glorified through what he's teaching all of us through the experiences we go through when we are in a valley or a desert or a wilderness experience, to make us holy as he is holy. In Jesus' name I pray. Thank you, Lord, for this word, Lord. Thank you in Jesus' name once again. Amen and amen.
1: Amen. Thank you, Sister Rajarangarami. Tweetiana Pavia, Nandra Nothinga, Katar Unglaim, Ulian Glaim, Asway Paragam. Nangor Sindhana Thiru Poporum, Sindhana Thiru Pag, Deva Say Karanchalaporum. Indian Ali Varte and Virtu, Sindhana Thurun Talang, Maraka Mudiad. Undu Rajaka, Irotamba, Patamba Soludu, Ni Kolai Sayidum, Ertu Konda Vileo. என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். நாம் பல வேளைகளிலும் வெளிவேஷக்காரராகவே நடந்து கொள்கிறோம். மற்றவர்கள் நம்மை பார்க்கும் போது நாம் நல்லவர்களோ வேஷம் போட்டுக் கொள்கிறோம். மற்றவர்கள் நம்மை காணாத இடங்களில் நமது சிந்தனைகள் அந்தரங்க வாழ்வில் நாம் தவறு செய்கிறோம், அவற்றை மறக்கிறவர்களாகவும் மறக்கிறவர்களாகவும் இருப்பதுண்டு. வெளிக்கப்படாத மரபுகளும் இல்லை, அறியப்படாத கிரேசம் இல்லை என்றார் இயேசு லூக்கா 12. அடுத்து, நீங்கள் இருளே பேசினது இதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும் என்கிறார். இயேசு இந்த குறிப்பிட்டு சொல்லியிருக்க இது எப்படி இல்லையா இல்லை என்பதாகும். இங்கே நாபோத் என்பவனுக்கு சொந்தமான ஒரு திராட்சை தோட்டத்தை ஆகாப் தன் அரண்மனைக்கு அருகாமல் இருப்பதால் அதை தனக்கு தரும்படி கேட்கிறான். ஆனால் நாபோத் அது தனது பரம்பரைக்கு சொந்தமானது என்பதனால் அதை தர முடியாது என்று மறுக்கிறார். இங்கே ஆகாப் அதை கேட்டாலும் ஒரு குற்றம் இல்லை, அதை தர முடியாது என்று நாபோத் மறுத்தாலும் தவறும் இல்லை. ஆகாப் அதை குறித்து துக்கமாகவும் மனமாக இருந்தான். இங்கேதான் பிரச்சனை ஆரம்பமானது. அதை கண்ட அவன் மனைவி யெசபேல் அது எப்படியாவது நாபோத்தின் கையிலிருந்து தனது கணவனுக்கு பெற்று தருவதாக சொல்லி அவரை ஆறுதல் படுத்துகிறார். இசபேல் தனது கணவனை சந்தோஷப்படுத்தும் முகமாக தந்திரமாக நாப்போத்தை கொலை செய்துவிட்டு அவனது திராட்சை தோட்டத்தை தன் கணவனுக்கு பெற்றுக் கொடுக்க திட்டமிட்டு அதை செய்து முடிப்பதை காண்கிறோம். இது ஒரு தந்திரமான திட்டமும் செயலுமாகும். இது யாருக்கும் தெரியாது என்று எண்ணி இசபேல் செய்கிறார். ஆனால் தேவன் அதை உடனேயே எலியாவுக்கு சொல்லி அவனை ஆகாப்படம் அனுப்புவதை காண்கிறோம். நாம் மனுஷருக்கும் இதை மறைக்கலாம், அந்தரகத்தில் இருக்க கெடுத்தனமான யாருக்கும் தெரியாமல் செய்து முடிந்து விட்டேன் எண்ணலாம். ஆனால் தேவனுக்கு நாம் எதையும் மறக்க முடியாது என்பதை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒளிப்படங்கள் செய்வதெல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறது. அவர் தமது சிந்தனைகளையும் நினைவுகளையும் தூரத்தில் இருந்து அறிவராயிருக்கிறார். நம் வாயில் சொல் பிறவதற்கு முன்னே அவர் அனைத்தையும் அறிந்தவராயிருக்கிறார். அவருக்கு எதையும் மறக்க முடியாது. ஆமே. இதுவரை நேரம் துதித்தோம் ஆராதித்தோம் தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தும் தேவ செய்தி கடன் செல்ல போறோம். இன்றைய நாளே முதலாவது செய்தியை கொண்டு வர பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா. இதோ அவருடைய செய்தியை கேட்போமா? ஆமே.
3: மனதுருகி அவர்களை சுகமாக்கி ஆசீர்வதித்து விடுவிக்கிற தேவன். மத்தேயு விசேஷம் 14 அதிகாரம் மத்தேயு 14 வசனம் மத்தேயு 14 இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். வியாதி உள்ளவர்களை சொத்தமாக்கினார். மனதுருகின கவனிங்க, இங்க மூடுங்க பைபிளால முடியும் சொல்றத கவனிங்க. மனதுருகினார், நல்லா கவனமா கேளுங்க. நீங்க படிக்க வேணாம், பைபிளை தொடர்ந்து பேனா பேப்பர் இருந்தா எடுத்து எழுதிக்கங்க, சரிங்களா? மத்தேயு 14:14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியா இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. லூக்கா 7 அதிகாரம் 13 வசனம் லூக்கா 7:13 அவர் ஒரு அற்புதமான காரியத்தை அங்கே செய்கிறத பார்க்க முடியும். லூக்கா 7:13 கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். கண்ணீரை துடைக்கிறவர் அல்லேலூயா. அவர் மனதுருகி கண்ணீரை துடைக்கிறவர், மனதுருகி நோய்களை சுகமாக்குறவர், மனதுருகி தரித்திரத்தை மாற்றுகிறவர், மனதுருகி கடன் பிரச்சனை அடைக்க உதவி செய்கிறவர். அவர் நல்ல தேவன். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. இரண்டாவதாக இரக்கத்தின் தேவன், இரக்கம் செய்கிற தேவன். அவர் என்ன செய்யறாரு? 145 சங்கீதம் 145 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 145 8 வசனம் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அல்லேலூயா. பாருங்க, சாந்தம், கிருபை, இரக்கம். இரக்கம் சொன்னா என்ன? இரக்கம் தான் தயவு காட்டுறது. சரி, பாவம் செஞ்சா பாவம் செஞ்சுட்டு போறானப்பா, அவனை மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இரக்கம் காட்டுறது. தயவு என்ன செய்யறது? அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறது. கிருபைன்றா தெரியுமா? தகுதியே கிடையாது வாழ்றதுக்கு, தகுதி கிடையாது. நல்லவனா வாழ்றதுக்கு தகுதி கிடையாது. வீடு கட்டுறது தகுதி கிடையாது. இலவசமாய் கொடுக்கிறது. உங்களுக்கு வீட்டை இலவசமா கொடுப்பார், ரட்சிப்பு இலவசமாய் கொடுப்பார், சுகத்தை இலவசமா கொடுக்கிறார். அல்லையா? ஆமா. ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 லட்சம் ரூபா வேணும். ஹார்ட் ஆபரேஷன் 10 லட்சம் ரூபா ஆகும். இயேசுவே, எனக்கு பதிலாக நீ சிலுவையில காயம் கட்டீரே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி அவரை நம்பிட்டா காட் சுகமாயிரும். 10 லட்சம் மிச்சம். கரங்களை தட்டி கத்திர மேம்படுத்துங்க. 10 லட்சம் கடை வாங்கி மீனாட்சி மிஷன்ல அப்போலாவில் வேலம்மாள்ல கட்டினப்பான் காட் அறுவை சிகிச்சை பண்ணுவான். பத்து லட்ச ரூபாய் கடை வாங்கி அறுவை சிகிச்சை பண்ணியும் அவை செத்து போனியோ, பத்து லட்ச ரூபாயா பிள்ளைகள் கடன் கட்டுறாங்க, பத்து லட்சம் பண்ணி குலைக்கல. ஆனா இந்த இயேசுநாதருடைய சமூகத்துல சிலுவைக்கு முன்பாக இயேசுவேன்னு ஒரு சத்தத்தை போட்டு என் ஹார்ட்டுக்காக பிரச்சனைக்காக நீ காயம் பட்டீருன்னு ஒரு சத்தம் போட்டா போதும், நம்பினீங்கடா போதும், ஹார்ட் சுகமாயிரும். அது சுகம் கொடுக்கிற தேவன், இரக்கம் கொடுக்கிற தேவன், தயவு பண்ற தேவன். நினைச்சதுக்கெல்லாம் மாத்திரை போடுறது, நினைச்சதுக்கெல்லாம் ஊசி போடுறது, நினைச்சாலுமே ஆஸ்பத்திரிக்கு ஓடுறதுன்னா இயேசுவின் நம்புறதில்லை. காய்ச்சல் வந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் படுது, தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம், காய்ச்சல் வந்த உடனே எனக்கு ஆட்டாவை பிடி காரை பிடினு ஏன் ஓடுற, செத்து போகணுன்ற பயம். இயேசு மேல நம்பிக்கை இல்லாதனால செத்து போகணும்னு பயப்படுற, நம்பிக்கை இருந்தா நான் மறித்தாலும் இயேசு என்னை பிழைக்க வைப்பான்னு சொல்லிப்பாரு. அல்லேலூயா சொல்லிப்பாரு, படுத்துப்பாரு. சாத்தானுக்கு எதிர்த்து நல்ல, மாத்திரைக்கு எதிர்த்து மாத்த மறந்து மாத்திர நல்லது. எப்ப முடியாத பட்சத்துக்கு தான் போகணும், நினைச்ச உடனே ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது. வலி வந்த உடனே ஆஸ்பத்திரிக்கு போகும், வலி வந்தா அரை மணி நேரம் ஜபம் பண்ணிப்பாரு, அரை மணி நேரம் தோத்திரம் பண்ணிப்பாரு. வலி வந்த உடனே ஆஸ்பத்திரிக்கு போறது லாபம் ஆறு, லாபம் ஆருக்கு டாக்டருக்கு லாபம், உனக்கு இழப்பு, இயேசுவுக்கு துக்கம். நான் சோகம் கொடுக்கிற ஆளு இங்க இருக்கிறேன், என்னைய விட்டுட்டு இந்த அம்மா இப்படி ஓடுறது ஆஸ்பத்திரிக்கு, துட்டை கொண்டு வந்து உண்டியல்ல போடுறதை விட்டுட்டு துட்டை கொண்டு வந்து தசமாவை கொடுக்கறத போய் இப்படி டாக்டர் போய் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் அவர் துக்கப்பட்டு இருக்கோம். அல்லா ஆமாதான், ஆஸ்பத்திரி தவறுன்னு சொல்லல, ஆஸ்பத்திரி நல்லது, அது தேவன்தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. மருத்துவர்கள் ஏற்படுத்தி மருந்து மாத்திரை அவர் தான் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. ஆனா நான் என்ன சொல்றேன், வந்த உடனே ஓடாத, முடியாச்சு ஓடு, முத ஜெபம் பண்ணிப்பாரு, தோத்திரம் பண்ணிப்பாரு. ஆண்டவர் சமூகத்துல இன்னும் சில கிறிஸ்தவர்கள் மதுரை இருக்காங்க, என்ன வியாதி வந்தாலும் சரி 20 நாள் 30 நாள் கூட ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டேன்னு சொல்ற வைராக்கியம் உள்ள சிபிஎம் விசுவாசிகள் இருக்காங்க மதுரை, வைராக்கியம் உள்ளவங்க தெரியுமா இருக்காங்க, ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டாங்க, அவங்களோட வசதியும் இருக்கு. அப்படி வைர இயேசுக்காக நிக்கிறவங்க இருக்கிறாங்க, இயேசுக்காக நின்றுவாரு. அவர் இரக்கத்தில் தேவன் ஆண்டவரே என் மேல் இறங்கும் சொல்லிப்பாரு, இறங்கி வியாதிகளை குணமாக்கிடுவார். அல்லேலூயா. மூன்றாவதாக உதவி செய்கிற தேவன், என்னது உதவி செய்கிற தேவன். யோவான் சுவிசேஷம் 45 அதிகாரம், யோவான் ஐந்துல 5-9 வாசிங்கன்னு சொன்னா அங்க ஒரு சம்பவத்தை நான் கதைய பைப்பில் புரட்டாதீங்கன்னு நான் பதவி சொல்லிட்டேன், பைப்பில் புரட்டவே கூடாது. வீட்டில் இருக்கும்போது பைபிள் படிக்கிறது இல்ல, இங்க வந்து போதிச்சுட்டு பைபிள் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்கக்கூடாது, அந்த வேலையை வச்சுக்கிறாங்க. பைபிள் படிக்கிறது வீட்டில் இருக்கும்போது படி, சபையில வந்து என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேளு, என் வார்த்தைக்கு கவனமாய் செவி சாய்த்து. அங்க பைபிள் படிக்கிறது இல்ல, அங்க டிவி பாக்குறது, அந்த 24 மணி செல்போன் பாத்துக்கிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள, அங்க பைபிள் படிக்கிறது இல்ல, சபையில வந்து உட்காந்து அப்படியே பரிசுத்தமான மாதிரி அப்படியே பைபிள் படிக்கிற மாதிரி படிக்கிறது, சொல்றத கேட்கறது இல்ல. யாரா இருந்தாலும் சரி, கவனம், பிசாசு உங்களை விழுங்க தேடிட்டு இருக்கிறான், உங்களை சீரழிக்க பிசாசு தேடிட்டு இருக்கிறான், உங்களை அழிக்கிறதுக்கு பிசாசு தேடிட்டு இருக்கிறான், கவனமா இருக்கணும். இந்த சபையில வந்து என்ன சொல்றாங்கிற கவனமா இருக்கணும். நல்ல வசனம் சொன்னா பேனாவில எழுதிக்க, வீட்டுல போய் இந்த வசனத்தை வந்து படி. அல்ல இல்லையா, இங்க உதவி செய்கிற தேவன். யோவான் சுவிசேஷம் 5-9 வசனம், அங்க என்ன அங்க பெதஸ்தா குளம்னு ஒரு குளம் இருக்கு, அங்க வியாதிஸ்தார்கள்லாம் வந்து சுத்தீவரப்படுத்திருப்பாங்க. ஒரு திடீர்னு ஒரு தேவதூதன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவான், அந்த கலக்கும் போது எவன் போய் முந்தி கொண்டு போய் அந்த தோளத்துல விழுகிறானோ அது எப்பேற்பட்ட வியாதியாரன் சோகமாயிடும். இப்படியாக ஒருவன் 38 வருஷமா படுத்திருக்கான், 38 வருஷமா படுத்திருக்கிறான், அவனை தூக்கி கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை. அந்த வழியா ஒரு நாள் இயேசுநாள் வர்றாரு, அத்தனை பேர் படுத்திருக்காங்களே அவங்க கிட்டலாம் இயேசுநாள் போக கூடாதா, இவங்கிட்ட மட்டும் வர்றாரு. ஏன்னா அவனுக்கு தெரியும் இவனை தூக்கிட்டு போய் விடுறதுக்கு யாழ்ல இருந்து இயேசுக்கு தெரியுது, மத்தவெல்லாம் கலக்குமா போய் விழுந்துறான், தூக்கிட்டு போய் விழுந்தான். இவன்கிட்ட வந்து இயேசுக்கிறது என்னப்பா சுகமாக விரும்புறியா, ஆமையா நானும் 38 வருஷமா ட்ரை பண்றேன் படுத்திருக்கிறேன், தூக்கிட்டு போய் விட எனக்கு ஆளுநர் உதவி செய்யல, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றாரு. ஒரு தொடல, ஒரு செவம் பண்ணல, ஒண்ணுல உன் படுக்கை எடுத்துக்கணும். உடனே உடனே எந்திரிச்சு அவன் படுக்கை சுருக்கி தலையில் விழ தூக்கி வச்சு நடந்து போறான். கரங்களை பத்தி கத்துறாங்க. எப்பேற்பட்ட இயேசு! அவர் அற்புதங்களின் இயேசு, அற்புதமானவர். உங்கள் வாழ்க்கையை ஒரு இமைப்பொழுதலை மாற்ற அவர் போதுமானவர். உன் கடன் சிறை இருப்பை இமைப்பொழுது மாற்ற அவர் போதுமானவர். உனக்கு நல்ல சொந்த வீட்டை கட்டுவதற்கு ஒரு இமைப்பொழுதல் அவர் கட்ட போதுமானவர். அவர் அற்புதத்தின் தேவன், ஆச்சரியமான தேவன். மனிதர்களை நம்பி ஓடுறீங்க, ஜனங்களை நம்பி ஓடுறீங்க, மனிதர்களை பிரியப்படுத்திடலாம் நினைக்கிறீங்க. யாவனும் உங்களை எட்டி பார்க்க மாட்டான். நல்லா இருந்தா வருவான். நீ படுத்திருந்து, நீ வியாதி வந்து ஒரு பத்து நாளைக்கு படுத்திருந்து படுத்திருந்து பாரு, உன் பிள்ளைகளே அவனை மதிக்க. எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு சீக்கிரமா செத்து தொலையாம இப்படி கிடக்கு. துணியெல்லாம் நாருது, துணியெல்லாம் நாருது, படுக்கையிலே யூரின் போகுது. நீ ஒரு பெத்த பிள்ளைய, பெத்த தாய்க்கு நான் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? பொசுக்குண்டு உசுறு பயனாருங்கிற அல்ல இல்லையா? பொசுக்குண்டு இப்பவோ பிறகோ பொசுக்குண்டு அப்படியே உட்காந்துருக்கணும். படுத்திருக்கையிலே உயிர் உயர்ந்தாண்டவர் எடுத்துக்க. உயிரோடு இருந்து நோய் வந்து பேய் வந்து மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ தொந்தரவு இம்சை கொடுக்க கூடாது. ஆண்டவரே, என் மூலமாக உங்க நாமம் தூசிக்கப்படக்கூடாது. என்னை எடுக்கிறதா இப்பவே கூட எடுத்துக்கோங்க. ஆனா பொசுக்குன்னு உசுருவோம். எவனுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. என்னால எவனுக்கு பத்து பைசா நஷ்டம் இருக்கக்கூடாது. அல்ல இல்லையா? இப்படி ஜெபம் பண்றீங்களா? யாராவது ஜெபம் பண்ணணும். பரிசுத்தவனுடைய மரணம் மிகவும் அருமையா இருக்குது. பரிசுத்தவன மரத்தை கொடுத்து சாகுது, தூக்கு போட்டு சாகுறது, வியாதி வந்து சாகுறது, இருக்க சொத்த போற வித்து டாக்டர் கொடுத்துட்டு சாகுறது, இதான் பரிசுத்தவனுடைய மரணம் கிடையாது. உசுருவானா பொசுக்குன்னு போயிடணும். எப்பா நேத்த நல்லா பேசிட்டு இருந்தாரு, நல்ல மரணம் யா உலகத்தான் சொல்லிதான். என்னது தெருவில் இருக்கவன் சொல்லிதான். ஐயா, யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம ஒரு வியாதி இல்லாம ஒரு ஆஸ்பத்திரி செலவு இல்லாம பிள்ளைகளுக்கு மனைவிக்கு புருஷனுக்கு யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம நல்லா பேசிட்டு இருந்தா, நல்லா சாப்பிட்டு நல்லா சிரிச்சுட்டு இருந்தாரு. காலையில பார்த்தா செத்து புத்தகம் ஆச்சரியமா இருக்கிறது, இது நல்ல சாபா இருக்குன்னு சொல்லி யார் சொல்லுவாங்க? உலக மனிதன் சொல்லுவான். அதான் மரணம் அல்ல இல்லையா? உதவி செய்கிறவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் பேர் இயேசு. கடவுளை பத்தி கத்துறாங்க. நான்காவது காரியம், வழி நடத்துகிற தேவன். வழி நடத்துகிற தேவன், வழி நடத்துகிற தேவன். எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48, எசையா தீர்க்கதரிசி 48 எடுத்துக்கொள்ளுங்க. 17 இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிறவன் மீட்பர் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறத உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர். உன்னை வழி நடத்துகிற தேவன், உனக்கு பிரயோஜனமான இவளை போஷித்து. அதுதான் ஞாயிற்றுக்கிழமை வரணும், அதுதான் சனிக்கிழமை சபத்துக்கு வரணும். அப்பதான் பிரயோஜனமான வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். இது டிவியில கிடைக்காது, யூடியூப்ல கிடைக்காது, மனுஷங்கிட்ட கிடைக்காது. இது எங்க கிடைக்கும்? சபையில தான் கிடைக்கும். சபை கூடி வருதுல விட்டுவிடக்கூடாது. பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன் நடக்கு. சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். நீ நடக்க வேண்டிய வழி அவர் காட்டுவார். எந்த போகணும், எப்படி வேலை செய்யணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செலவழிக்கணும், எப்படி ட்ரெஸ் எடுக்கணும், எப்படி பேங்கலை சேமிக்கணும், எப்படி போஸ்டாவை சேமிக்கணும், எப்படி மிச்சம் எடுக்கணும். ஊதாரித்தனமா வாழாம உருப்படியா வாழ்றதுக்கு அவர் நமக்கு போதிப்பார். திங்கட்கிழமையில இருந்து 6 நாள் வேலை செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் காலி பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நாளையில இருந்து என்ன செய்யறதுன்னு புலம்புற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. திங்கட்கிழமையில இருந்து சாப்பிடறதுக்கும் மீதம் எடுக்கிற வாழ்க்கை மீதம் இருக்கும். உன் வங்கி கணக்குல மிச்சம் இருக்கும், உன் பீரவுல மிச்சம் இருக்கும், உன் பையில மிச்சம் இருக்கும். மிச்சம் எடுக்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் பேர் ஏச்சு. கரங்களை தட்டி கத்திரம் கொடுத்தார். பிரயோஜனமானவர்களை போதிப்பார். அல்லேலூயா. 5வது காரியம், தேற்றுகிற தேவன். தேற்றுகிற தேவன் ஏசையா 66, ஏசையா 66, ஏசையா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த வசனத்துல இந்த முதல் வாக்கியத்தை என்னால நம்ப முடியல. அது மொழிபெயர்ப்பு வந்து தப்பா ரைட்டானலாம் தெரியல. ஒரு சிலருக்கு தாய்கள் வந்து ஒரு சிலருக்கு நல்லவங்களா இருக்கலாம், அநேகருக்கு தாய்மார்களே எதிரியா இருப்பாங்க. ஒரு தாய் தேற்றுகிறது போல ஒரு தாய் தேற்றுகிறவன இயேசுநாதர் ஒப்பிட முடியாது. அவர் கோடி மடங்கு அன்புள்ளவர், கோடா கோடி அன்புள்ளவர். தாயின் அன்பை இயேசுவின் அன்போட ஒப்பிட முடியாது. அதுதான் நான் சொல்ல, நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி இயேசுநாதர் எனக்காக சிலுவையில மறிச்சார். என்னை அப்படியே கட்டி கொண்டு போங்க, அடிச்சு கொண்டு போங்க, என்னை குத்துங்க, நான் ரத்தம் சிந்துறேன், என் மகன் விக்டர் சேவாலுக்காக நான் ரத்தம் சிந்துறேன் அப்படின்னு ஏத்துனாரு. என்னை பெத்த தாய் பொண்ணு முத்தம்மாள் போக முடியுமா? போனது கிடையாது. எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து சுகத்தவே இளைய பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு உனக்கு ஒண்ணு இல்லடான்னு சொன்னதை என்னுடைய தாய் ஓப்பன சொன்ன ஜபையில், அது என் மனைவிக்கு தெரியும். தாயின் அன்பை இயேசுவின் அன்போடு ஒப்பிட முடியாது. இந்த வசனம் எனக்கு அதனாலதான் பேர்வாதி டார்கெட்டா இருக்கு. நம்ப முடியாது. ஒரு சிலருக்கு நல்லா இருக்கலாம் தாய், அநேகருக்கு தாயின் அன்பு கிடையாது. புரியுதுங்களா? தாயின் அன்பை விட ஆயிரம் மடங்கு கோடி மடங்கு சிறந்தவர் அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கை முறங்க. ஆனால் இன்னொரு வசனம் தள்ளப்பட்டிருக்கு, அந்த வசனம் எனக்கு நல்லா பிடிக்கும். இன்னொரு வசனம் எனக்கு பிடிக்கும் தாய் பத்தி. தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். அதுதான் சத்தியம். அல்லேலூயா. தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவங்க மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உன் உள்ளங்கை என் உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னாரு. இன்னொரு வசனம் எனக்கு பிடிக்கும் சங்கீதத்துல. உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். கரங்களை கட்டுங்க. அல்லேலூயா. அதனால இந்த ஏசாயா 66:13 எனக்கு ரொம்ப நாளா டவுட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு, தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவர்களை கைவிட்டவன் கர்த்தர், அந்த வசனத்தை வாய்ச்சோடனே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அல்லேலூயா. தாய் கைவிட்டானையா, தாய் சொத்து தராட்டேனா, என் இயேசு எனக்கு சொத்து இல்ல. இந்த பூமி நிறைந்திருக்கிற சொத்து பூரா, சொத்துல பூரா நடக்கலாம், உருளலாம், பார்க்கலாம், ரசிக்கலாம். வானமும் பூமி அவருக்கு சொந்தமானது. அல்லேலூயா. அவர் என்ன செய்யறவர், என்ன செய்யறவர், தாயை போல தேற்றுகிற தேவன். அதனால வந்து பிள்ளைகள் கைவிட்டாங்க, தாயும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தாய் கைவிட்டாங்கன்னு சொல்லி பிள்ளைகளும் கஷ்டப்பட வேண்டியது இல்ல. புருஷன் செத்து போனான்னு சொல்லி மனைவியும் கஷ்டப்பட வேண்டியது இல்ல. மனைவி செத்து போனான்னு சொல்லி புருஷனும் கவலைப்பட வேண்டியது இல்ல. எல்லாருக்கும் எல்லாமும் மாணவர் அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கத்திரம் கொடுக்கணும். அல்லையா. அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாள் உங்களை மறுதளிக்க மாட்டார். ஆறாவது காரியம், அரவணைக்கிற தேவன். தாயை போல தேற்றி, தாயை போல தேட்டு. அது எப்ப பிறந்தா, வயசான பிறகு கை விட்டுருவாங்க. தாய் பெத்த உடனே பிரியமா இருப்பாங்க. குழந்தையா இருக்கும் போது தூக்குறது, கொஞ்சிறது, ராஜான்றது, அவனுக்கு முத்தம் விடுகிறது, அதைத்தான் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. தாயை போல அரவணைக்கிற தேவன். ஆனா வளர வளர கை விட்டுருவாங்க. பாசம் மாறி, தாய் பாசம் மாறிடும். வளர வளர மாறிடும். ஆனா குழந்தையா இருக்கும் போது அதை ஒப்பிட்டு எழுதியிருக்கு, தாயை போல அரவணைக்கிறவர் அம்பு கூறுவோம். போயிட்டே இருக்கு. ஏழாவது காரியம் வேகமா போவோம். ஏழாவது, கண்ணீரை துடைக்கும் தேவன். கண்ணீரை துடைக்கும் தேவன் வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசையாவை கழித்துக் கொள்வோம். ஏசையா 30:19 வாசிக்குமா? ஒருத்தர் வாசிங்க சத்தமா. 30:19 சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள், இனி நீ அழுது கொண்டிருந்தால் உன் கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். சீயோனை சேர்ந்தவன்னா யாருன்னா, சீயோன்ற சபை. கவனிங்க, சபையை சேர்ந்தவர்களே, நீங்க இனி அழுக மாட்டீங்க. ஏன்னா சபைக்கு வந்துட்டீங்க, ஜபத்துக்கு வந்துட்டீங்க, சத்தியத்தை கேட்கறீங்க, இனி நீங்க அழ வேண்டிய அவசியம் வராது, உன் கண்ணீரான் தொடர்பன்றாரு. சங்கீதம் 11:30, 30:11 ஆமா 11:30 உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்படுவார், இந்த தேவனை துதிக்கிறவங்களுக்கும் நன்றி சொல்லவா இருப்பீங்க. அல்லேலூயா, இந்த நன்றி உள்ளவங்களா இருப்பீங்க. உங்களை மகிமைப்படுத்த உன் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்கின்றாரு. இங்க இதுவரைக்கு படித்த கண்ணீரெல்லாம் ஒரு திருத்தியில பிடித்து வச்சிருக்கிறாரா. ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கோடி கோடியா ஆசீர்வாதங்கள் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா, இதுவரைக்கு வடித்த கண்ணீருக்கெல்லாம் பலன் வருகிறது, இனிமேல் நீ அழக மாட்டாய். சஞ்சீதம் 127 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பான்னு சொல்லப்படுது. இதுவரைக்கு நீ வடித்த புருஷன் சரியில்லை, புள்ள சரியில்லை, வாழ்வு சரியில்லை, வேலை சரியில்லை, நல்ல வருமானம், நல்ல வீடுலன்னு சொல்லி இதுவரைக்கு நீ வடித்த கண்ணீர் எல்லாம் தேவன் துருத்திகளை பிடித்து வைத்திருக்கிறார். இனி நீ அழுது கொண்டுள்ள என ஆசீர்வதிக்க துவங்கிட்டார். இனி செழிப்பு தான், இன்னும் உயர்வு தான். நீ சொந்த வீட்டுவாசலை கட்டுவீங்க, நல்ல வேலையை கொடுக்குறீங்க. அல்லேலூயா. ஆமா, 8 தடைகளை மாற்றுகிற தேவன். மீகா 2:13 தடைகளை மாற்றுகிற தேவன் என்ன சொல்லப்பட்டிருக்க எடுத்து வாசிமா. மீகா 2:13 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. மீகா 2:13 எடுத்தாச்சு, நான் வாசிக்குவா. 13 மீகா 2 வாசிங்க. தடைகளை மாற்றுகிற கர்த்தர் எனக்கு முன்பாக போவார், என் ராஜா முன்பாக போவார், அவர் தடைகளை மாற்றுகிற கர்த்தர். கவனிக்கிறீங்களா? மீகா 2:13 புரிஞ்சு வச்சுக்கோங்க. தடைகளை மாற்றுகிற தேவன் செங்கடலை இரண்டாய் பிளந்து தமது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய மக்களுக்கு செங்கடலை இரண்டாய் பிளந்து வழியை உண்டாக்கினவர். யோர்தானை கிரியேட் செய்து வழியை உண்டாக்கினவர். எரிவோ முதலை இடித்து தரை மட்டமாக்கி வழியை உண்டாக்கினவர். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தடைகளை மாற்றுகிற கர்த்தர் உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா தடைகளையும் நீக்கி உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார், நல்ல பொருளாதாரத்தை கொடுப்பார், நல்ல வீடு வாசலை கொடுப்பார், நல்ல பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அவர் தடைகளை மாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. கடைசி 10 சமாதானம் தருகிற தேவன். சமாதானம் தருகிற தேவன். ஓவன் 14 எடுத்துக்கொள்ளுங்க. 14:27 உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. உலக சமாதானம் பணம் இருந்தா வரும், அது இல்ல சொந்த உறவுலாம் செழிப்பார்த்தா வருவாங்க. நல்லா புழைக்கலாம்னு வச்சுக்கோங்கவே, உள்ளையும் மதிக்காது, அக்கா தங்கச்சி மதிக்காது, அண்ணன் தம்பி மதிக்க மாட்டான், தெருவுல தெரிய வேண்டியதான், ரோட்ல தெரிய வேண்டியதான், புரியுதா? மதுரை பாசையில வேணா லோ லோ லோ லோட அலைய வேண்டியது, புரியுதுங்களா? ஆனா இயேசுநாதர்கிட்ட வந்தீங்கடா, இயேசுநாதருடைய பிரமாணத்தை கை கொண்டீங்கடா, அதே மதுரை பாசையில சொல்றேன், முத மதுரை பாசம் இல்ல, இயேசுவை தடையில லோ லோ லோட அலைய வேண்டியதுன்னு சொல்லுவோம். மதுரை பாசை, இன்னொரு மதுரை பாசை இருக்கு, மதுரை பாசம். அவர் ஆசீர்வதிச்சா குண்ட கமண்டாக ஆசீர்வதிப்பாராம். கரகளை தட்டி கத்திரமேடுத்துங்க. அல்லேலூயா. குண்ட கமண்டாக ஆசீர்வதிக்கிறவர் வானத்தை திறந்து, அவர் பேர் இயேசு. கரகளை தட்டி கத்திரமேடுத்துங்க. அல்லேலூயா. அதே மாதிரி மதுரை பாசையில ஒரு பழமொழி இருக்கு, அடங்குனா பங்கு, திமிருனா சங்கு. புரியுதா? புரியுதா? அந்த பழமொழி மதுரை பாசையில ரெண்டு சொல்லியிருக்கேன், ஒரு பழமொழி சொல்லியிருக்கேன். லோ லோ லோன்னு அளவடா, இயேசுவை தேடாட்டி, இயேசுவை தேடலைட்டா. இயேசுவை தேடினா உண்ட கமண்டாக ஆசீர்வதிப்பார். பழமொழி என்னண்டா, அடங்குனா பங்கு, திமிருனா சங்கு. அர்த்தம் புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது இந்த பழமொழி? அடங்கி ஒடுங்கி கீழ்ப்படிஞ்சு நடந்தா வருகிற ஆசீர்வாதத்துல பங்கு கிடைக்கும். மீறிட்டு இஷ்டம் போல வாழ்ந்தா சங்கு அறுபட்டு போகும். வசனம் அதுக்கெல்லாம் இந்த சங்க சங்க அறுப்பாரா கர்த்தர் அப்படின்றதெல்லாம் இருக்கான். வசனம் இருக்கு, டைம் இல்லை. வெளிப்படுத்தல், வெளிப்படுத்த 4:2-3, 4-5 சங்க அறுத்து போடுவோம்ன்றார். நீ கீழ்படிஞ்சா உன் விளக்கு தண்டை அணிஞ்சுவோம்ன்றார். விளக்கு தண்டை என்னது? சங்கு அறுத்து போடுவேன்றார். வசனம் தான். எனக்கு சபைகள்ல வந்து எச்சரிப்பான வசனங்களை சொல்றது இல்ல, அதான் பிரச்சனை. எனக்கு வந்து சில மரணங்கள், நம்ம சபையில சில மரணங்களை பார்த்தோம்னா எனக்கு எனக்கே பயம் வந்துருச்சு. அதனால அவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கிறேன். அல்ல இல்லையா? ஏன்னா நான் வாழ்ந்த ஆசை, எனக்கு எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. எனக்கு கர்த்தருக்காக வந்த ஊழியத்தை நிறைவேற்றணும், இன்னும் ஊழியர் செய்யணும், இன்னும் நிறைய சபையை கட்டணும். என்னைய நம்பின சில ஊழியக்காரர் இருக்கான், என்னைய நம்பின சில பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் இருக்கணுமே. என்னைய நம்பின உலகம் முழுவதும் என்னைய நம்பின சில விசுவாசிகள் இருக்காங்க ஜெபிக்கிறதுக்காக. ஐயா ஜெபிங்க அண்ணுவாங்க. அல்ல இல்லையா? இவங்களுக்காக நான் வாழ்ந்தே ஆகணுமே. அதனால எனக்கு பயமா இருக்கு. அதனால இன்னும் நான் வாழணும். தாவீது சொன்னது மாதிரி பாதி வயசுல என்னை எடுத்துறாதேன்னு நான் தாவீது ஜெபம் பண்றான். ஆண்டவரே, என்னை பாதி வயசுல எடுத்துறாதீங்க, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரித்து பேசுவேன்றாரு. சமாதானம் தருகிற தேவன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கறதில்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து சொல்லேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கடைசியாக ஏசியா தீர்க்கதரிசி 48, ஏசியா தீர்க்கதரிசி 48:17-18, இஸ்ரவேலின் பரிசுத்தரா இருக்கிறவன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறாராவது, பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தன் நானே. என் கற்பனைகளை கவனிக்காத முகமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலாத்தனையாக, உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்கணாத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அத்து போகாமலும் அழியாமலும் இருக்கும். உன் சந்ததி அழியாமல் இருக்கும், கடலாத்தனையா பெருகும். அல்ல இல்லையா? தீர்க்கேஸ்வரர் வாழணும். ராஜேஸ்வரி, கடைசி எச்சரிப்பு, ஞானஸ்நானம் எடுத்துட்டு இன்னொரு தடவை விக்கிரகத்தை நீ கையில தூக்குனீங்க, சடுதி மரதனம் உண்டாகும். புரியுதா? மாய்மலம் பண்றது ஏமாற்ற வேலை, யாசினாற்ற இருக்கக்கூடாது. புரியுதா? இந்த நடிக்கிறவளை தாய்க்கு நடிக்கிறது, மாய்மலம் பண்ற வேலை எல்லாம் இங்க இருக்கக்கூடாது. செத்தாலும் முளைச்சாலும் இயேசுக்காக வாழ்வேன், அப்படி நின்றா வாழ்வு. உன் சந்ததி, உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. ஏன்னா நீ செய்யற பாவத்தினால உன் பிள்ளைகளுக்கு அழிவு வரும். வேதம் தெளிவா சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், நீ என் வேதத்தை மறந்தபடியால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அல்ல இல்லையா? சும்மா காணிக்க கொடுக்கற தசமாவம் கொடுக்கறதுனால அப்படி இருந்தாப்பா தசமாவகம். ஓ, தசமாவத்தை நீ ஏன் வச்சுக்க? சத்தியத்தை கீழ்படுத்தா தசமாவம் கொடு. சத்தியத்தின்படி வாழ்ந்த உன் தசமாவத்தை கொண்டு போய் எங்கேயே கொண்டு போய் போடு. அல்ல இல்லையா? தைரியமா சொல்றேன், சத்தியத்தின்படி வாழ்ந்தாள், சத்தியத்தின்படி நீ நடந்தாள், சத்தியத்தின்படி நீ வாழ்ந்தா தசமாவத்தை கொண்டு சபையில போடு. சத்தியத்தின்படி வாழாம நான் இப்படித்தான் இஷ்டப்படி வாழ்ந்தோம், தசமாவத்தை எங்கேயும் கொண்டு போய் கொடுக்க எனக்கு தேவையில்லை. குறிப்பிட்டு நான் தைரியமா சொல்றேன். அல்ல இல்லையா? ஏன்னா உன் பாவத்துக்கு நான் உடன்படி ஆக முடியாது. என்னது? உங்க பாவத்துக்கு, சபை மக்கள் செய்யற பாவத்துக்கு நான் உடன்பட்டு பேச முடியாது. நான் சத்தியத்தை மட்டும்தான் பேச முடியும். அல்ல இல்லையா? இந்த உடன்படிக்கைக்கு, அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் பேர் இயேசு. உடன்படிக்கையில உண்மையா இருந்தா உங்களையும் உங்கள் சந்ததியும் கர்த்தர் உயர்த்துவார். அல்ல இல்லையா? எனக்கு வயசு 61-62 வயசாச்சு. இது வரைக்கும் நான் வேலை தேடினதில்லை. ஒரு சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். இது வரைக்கும் நான் வேலை தேடினதில்லை, யாருக்கையும் போய் வேலை கேட்டதில்லை. எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க, ஒரு வேலை பார்த்து கொடுங்க, வேற வேலை சம்பாரிச்சு கொடுங்கன்னு யாருக்கும் போய் கேட்டது கிடையாது. திடீர்னு என்னை கூப்பிடுவாங்க, ஏ செவிட்டு பேல காதுகா கதல, ஏ செவிடா வேலைக்கு வரையாண்டு வாங்க. வேலைக்கு போவேன், அதுவும் ஒரு நாளைக்கு போவேன், 4 நாளைக்கு வேலைக்கு போக மாட்டேன். புரியுதா? ஏன்னா கறி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, காதுகா கதல். அதுக்கு பிறகு ஊர் வளதமெல்லாம் சுத்தி தெரிஞ்சேன், ஹோட்டல் வேலை அந்த வேலையெல்லாம் போனேன். பிறகு வேலை தேடுறத விட்டுட்டேன். முடிவு, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவோ மரண வழிகள் வேதம் சொல்லுது. அல்ல இல்லையா? கடைசியா செய்து என்ன உலகம், என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் 1998 December 18 இயேசு என்னை சந்தித்தார். அல்ல இல்லையா? இயேசு என்னை சந்தித்தார், இயேசு என்னை பேசினார், இந்த வேத புத்தகம் என் கையில கிடைச்சது. இரவும் போல் படிக்க ஆரம்பிச்சேன். இயேசுநாதன் பேசினாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்னு சொல்லி பேசினாரு. இருதயத்தை சுத்தப்படுத்தினேன், வாயை சுத்தப்படுத்தினேன், கையை சுத்தப்படுத்தினேன். இயேசுக்காக 8 கிலோமீட்டர் கம்பத்துல தெரியும் ஓட்ட சைக்கிள்லயே ஆராதனைக்கு போயிருக்கிறோம். 75 பசுவை கொடுத்து ஆராதனைக்கு போயிருக்கிறோம். சபைக்கு போனோம், சத்தியத்தை கேட்டேன், சத்தியத்தை கற்றுக்கொண்டேன். காது கேட்க முடியும் ஆண்டவர் அற்புதம் செய்தார், பிள்ளைகளை கொடுத்தார், மனைவியை கொடுத்தார். இன்னைக்கு வேலை இல்லாம இருந்த எனக்கு ஊழியம்ன்ற ஒரு பெரிய வேலை ஆண்டவர் கொடுத்தார். அல்லா இயேசு நல்லவர்னு சொல்லி மற்றவங்களுக்கு போய் சொல்லுற வேலை, மற்றவங்களுக்காக செடிக்கிற வேலை, மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுகிற வேலை, மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற வேலை, பெரிய வேலையை தேவன் சொன்னார். இன்னைக்கு நான் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். அல்லா இதைத்தான் நான் என் பிள்ளைகளுக்கும் சொல்றேன், சபைக்கும் சொல்றேன். மாய் மலம் பண்ணாத, ஏமாத்தாத, விசுவாசி என்ற பேர்ல நடிக்காத, இயேசுவை ஏமாத்தி நீ ஏமாந்து போகாத. அல்ல இல்லையா, உண்மையாயிரு. நீதிமொழிகள் 28:20, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். மத்தேயு 25:21, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்தின் அதிகாரியா இருக்க, கொஞ்சம் வருமானத்துல தசமாவும் கொடுத்துப்பாரு. கடந்த ஆள் ஒரு ஆள் சித்தார்ல, நான் 25 தசமாவும் குடியான்னு சொன்னேன், தசமாவே கொடுக்க மாட்டேன்ட்டேன். பாவம் பாதி வயசுல போயிட்டாரு, தசமாவும் கொடுக்காதனால அவர் சாகல. பாவம் உலகத்தை உலகத்தை புரிய, எங்க கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை போயிரு, 3 கல்யாணத்துக்கு போயிடுவார், 3 சடங்குக்கு போயிடுவார், 3 காதுகுத்துக்கு போயிடுவார், ஆராதனை மறுதலுக்கு சத்தியத்தை மறுதலுக்கு பாவம் செத்து போனார். உட்பாந்தாரா வேற ஆளு வந்து உட்காந்து. அல்ல இல்லையா, எனக்கு எப்பயுமே ஒரு

ஆண்டவர் கிருபையாக நம்ம சபைக்கு இன்றைக்கு தந்த ஐந்து புதிய ஆத்மாக்களை கொண்டு வந்ததற்காக கரங்களை தட்டி கர்த்தரை கும்பிடுவோம். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வெளியேற பெற்றவர் ஆண்டவரே, கட்டாமல் தோத்துறோம். நீர் எப்படியாப்பட்டவர் என்று உங்களுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியாய், உங்களுடைய குணத்தை அறிந்து கொள்ள முடியாய். பரிசுத்த ஆவியானவர் மூலம் எங்களை சகல சத்தியத்துக்கள் நடத்துகிற உமக்கு நன்றி. இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிற ஐந்து புதிய ஆத்மாக்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனையும் துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஐந்து குடும்பங்களையும் நீர் அபரிமிதமாக ஆசீர்வதிங்க. எல்லா பரியாச உதடுகளுக்கும், நிந்தைகளுக்கும், அவமானங்களுக்கும், கடன் தரித்திரத்துக்கும் விலக்கி பாதுகாத்து இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க. சொந்த வீடு வாசல் ஏற்படுத்தப்படும் ஜீவனுள்ள சாட்சிகளாய் இந்த பிள்ளைகள் உயரட்டும். நன்மையை செய்யப்பா. தம்பி சிவாவுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்க போறீங்க, உயர்த்த போறீங்க. உங்க தாயாரை நீர் ஆசீர்வதிக்கிறீர். மனைவி, அடுத்த பிள்ளைகள், குடும்பங்களை நீர் மேன்மைப்படுத்த போகிறீர். நீர் தெரிந்து கொண்ட ஜனங்களை நீர் மேன்மைப்படுத்துகிற தேவன், உயர்த்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரை. கர்த்தாவே, மக்கள் தோத்திரம் வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் தோத்திரம் ஆண்டவரை. கத்தாவே தோத்திரம். ரிபேக்காளம் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாலாக்காமல் தலையாக்கி ஆசீர்வதிக்கிறீர். ராஜஞ்சூரி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கையின் பிரயாசங்களை விருத்தி அடைய செய்கிற தேவன் ஆண்டவரை. பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாக ஆசீர்வதிக்கும் சொன்ன ஆபிரகாமின் சந்ததியாக ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் இந்த ஜனங்கள் மேல் வந்து பலிப்பதாக. கத்தாவே மக்கள் தோத்திரம் ஐயா. வந்திருக்கிற சிறுபிள்ளைகளுக்காய் தோத்திரம், முதியோர்களுக்காய் தோத்திரம். சந்தை ஆண்டவரை கத்தாவே, மந்தை பெருகுவது போல மனிதர்களை பெருக பண்ணுகிற தேவன், எங்களை வாழாக்காமல் தலையாக்கி எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. கத்தாவே மக்கள் தோத்திரம், தோத்திரம், தோத்திரம், தோத்திரம் ஆண்டவரே. எங்களை சபையை சுற்றி இருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள், குடும்பங்கள், கிராமங்களுக்காய் தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, சபையில குடும்பத்துல ஒரு எழுப்புதலை நீர் தந்து விட்டபடியால் மக்கள் நன்றி. விசுவாசத்தில் நாங்கள் விருத்தி அடையும்படி எங்களை பெருகப்படுகிறதற்காக நன்றி. எங்களை மேன்மைப்படுத்துவதற்கு நன்றி. இந்த செய்திகளை, இந்த ஆலோசனைகளை ஆடியோ மூலமாய் கேட்கிற ஜனங்களை ஆண்டவரை மனம் திரும்ப செய்யும், மேன்மைப்படுத்துங்க, உணர்வுடைய செய்யுங்க. உடன்படிக்கையில சமாதானத்துல அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஜனங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் எழுந்துற சாத்தானுடைய கிரியைகள் இயேசு நாமத்துல அழிக்கப்படுவதாக. பாவத்தின் வல்லமைகள் இயேசு நாமத்துல அழிக்கப்படுவதாக. சாபத்தின் வல்லமைகள் இயேசு நாமத்தினால அழிக்கப்படுவதாக. கர்த்தாவே, தேவனுடைய ஆசீர்வாதங்களை இயேசு நாமத்துல கட்டவிழ்த்து விடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். ஆயிரம் மடங்கு பெருகும்படி நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. கர்த்தாவே மக்கள் தோத்திரம். ஜெபத்தை கேட்பால் கொடுத்ததற்காக நன்றி. இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நான் சொல்றது மாதிரி எல்லாரும் சத்தமா சொல்லணும். நான் இஸ்ரவேலன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. நான் தனித்து சுகமாயிருப்பேன். மறுபடியும் சொல்லுங்க, நான் இஸ்ரவேலன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. நான் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவேன். கரங்களை கத்தரை சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உலகோட பரிசுத்தத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராயேசுவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய அன்பும், ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

0: സ്തോത്രം. അല്ലേലൂയ, അല്ലേലൂയ. കർത്താവേ നമ്മളെ ആശീർവദിപ്പാ, സമാധാനത്തോടെ പോയി വരക്കടവോം. யாராவது ஜெபிக்க வருமுனா முன்னால வாங்க, ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் செய்து கொடுத்த பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா. இவர் பல மாதங்களாக சபையை நடத்தி கொண்டு வந்தார். அந்த சபைக்கு எதிராக அநேகர் வந்து இந்த சபைக்குள்ளே பூந்து மக்களை எல்லாம் வெளியே அகற்றி அந்த சபையுள்ள சாமான்களை அடிச்சுடைச்சி நொறுக்கி விட்டார்கள். பாஸ்டர் விக்டர் பால் வேதனையோடு ஜெபம் பண்ணி வேறு இடத்துக்கு போயிருந்தார். வேறு இடத்துல ஆராதனை செய்யும் பொழுது இந்த போர் இடத்துல இரட்டிப்பான ஆத்மாக்கள் அவருக்கு கிடைத்தது. இரட்டிப்பான ஆத்மாக்கள் அந்த போர் இடத்துல கிடைத்தது. அவர் சந்தோஷமா அந்த ஊழியத்தை தொடர்ந்து வளர்த்து கொண்டு வர கத்தர் அந்த ஊழியக்காரனை ஆசுவகிப்பாராக. ஆமே, நாமே. தொடர்ந்து நாங்கள் அடுத்த செய்தியாக சிஸ்டர் ஏசி பாபா அழைக்க போறோம். அவர் இந்தியாவில இருந்து வந்திருக்கிறார். அதிகாலை வேலை 5:30 அவரை அழைப்போம். இப்பொழுது இந்த வார்த்தையின் விடுத்த நேரத்தில் அந்த ஊழியக்காரி வந்து தேவ செய்து கொடுக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிப்போம். இன்றைய நாளே இந்தியாவில இருந்து அதிகாலை வேலை 5:30 செய்து கொடுக்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு அருமத்தாரம் செய்து தருகிறேன். இது வார்த்தையின் விடுத்த நிகழ்ச்சி. உங்களுடைய வார்த்தை உலகமங்கும் விதைக்க 97 ரேடியோல கனெக்ட் பண்ணிருக்கிறோம். அது மட்டுமல்ல யூடியூப் பேஸ்புக் எல்லாம் போய் கொண்டிருக்கும், உங்களுக்கு தெரியும். இப்பொழுது சிஸ்டர், இந்த வார்த்தை விழுத்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை கேட்க ஆவலோடு தாவத்தோடு இருக்கிறோம். உங்களை ஒப்பு கொடுக்க வழிநடத்துங்கள். ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சங்கமம் வானொலி நிகழ்ச்சியில இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கதான் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே இந்த நாளிலும் இந்த நல்லதான கர்த்தருடைய காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்லுவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியா, பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையின் வெளிச்சத்துல கர்த்தர் நம்மளை நடத்தி செல்லும்படியா இந்த நாளில கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தெய்வ பிரசன்னத்துல நம்ம ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல அன்று உரை இந்த அதிகாலை வேளையில உங்க வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் தியானிக்கும்படியா, வார்த்தையின் வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கும்படியா இந்த வேத நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் என்னோடும் எங்களோடு கூட கர்த்தர் நீங்க பேசுவீராக. உங்க வல்லமையுள்ள வார்த்தை ஒவ்வொருடைய இருதயங்களுக்குள்ள ஊன்ற கட்டப்படும்படியாய் பதியப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறாண்டவரே. உங்க கருத்துக்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பேசுவீராக. ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தர் நீங்க கிரிய செய்யும்படிக்காய் ஜெபிக்கிற ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் நீங்க தாருங்க. தாகத்தோடு ஏக்கத்தோடும் பாரத்தோடும் வேதனையோடு இருக்கிற ஜனங்களுக்கு அன்று ஏற்ற வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்களோடு கூட இடைப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம தியானிக்க இருக்கிறோம். அந்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஆதியாகமம் எழுதுறதான புஸ்தகம் அதனுடைய 12 அதிகாரத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 12 அதிகாரத்தினுடைய 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் அபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் அபிராமோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், 3 கட்டளையை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வைக்கிறார். 1, நீ உன் தேசத்தை விடணும். 2, உன் இனத்தை விடணும். 3, உன் தகப்பனுடைய வீட்டை விட வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் 3 காரியங்களை விடும்படியாய் சொல்லுகிறான். நாம் எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் கர்த்தருடைய இருதயத்திற்கு சொன்னவைகள் எல்லாம் செஞ்சா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனதான் என்று சொல்லுவோம். அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிராமுக்கு 3 காரியங்களை சொல்கிறார். 1, உன் தேசத்தை நீ என்ன செய்யணும், விட வேண்டும். 2, உன் இனத்தை விடணும். 3, தகப்பன் வீட்டை விட்டு நீ என்ன செய்யணும், புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் செய்தாரா என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே நாம் நினைத்திருப்போம் செய்தார் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். நான் இந்த நாளில் உங்களோடு கூட ஒரு பதிவு ஒரு ஒரு காரியத்தை பதிவு செய்கிறேன். என்னவென்றால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன மூன்று காரியத்திலே இரண்டு காரியத்தை ஆபிரகாம் செய்தார். உன் தேசத்தை விடுன்னு சொன்னாரு, தேசத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டார் ஆபிரகாம் வந்துட்டார். ரெண்டாவது என்னத்தை விட்டார்னா, தகப்பனுடைய வீட்டை என்ன செய்தார், விட்டார். தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டார். ஆனால் எதை விடவில்லை என்று சொன்னால், ஆபிரகாம் தன் இனத்தை அவன் என்ன செய்யவே கிடையாதுன்னா விட கிடையாதுன்னு. தன் இனத்தை ஆபிரகாம் விடாதபடிக்கு தன்னுடைய இனமாகிய லோத்தை அவன் என்ன செய்கிறான், கூட்டி கொண்டு வருகிறவனாய் காணப்படுகிறான், கூட்டி கொண்டு வருகிறவனாய் காணப்படுகிறான். அதே ஆதியாகமம் 12 அதிகாரத்தினுடைய 4 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமிட்ட சொல்றாரு, தேசத்தை விடு, இனத்தை விட, தகப்பனுடைய வீட்டை விடுங்க. ஆனா ஆபிரகாம் தேசத்தை விட்டா, தகப்பனுடைய வீட்டை விட்டா, ஆனா தன்னுடைய இனமாகிய லோத்தை அவன் என்ன செய்ய கிடையாது, விடவே கிடையாது. விடாதபடிக்கு தன்னோடு கூடையே அவன் என்ன செய்தான், லோத்துவை கூட்டி கொண்டு போனான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதுங்க. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் என்பது ஒரு வகையிலே மறுக்க முடியாத உண்மையாய் இருந்தாலும், ஆனால் நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம முழுவதுமாய் கீழ்ப்படுகிறோமா, அல்லது ஆண்டவர் சொன்ன காரியத்தை நம்ம அப்படியே செய்கிறோமா, அல்லது அதனுடைய அதை மாற்றி ஒரு சிலதை செய்துவிட்டு ஒரு சிலதை செய்யாமல் விட்டு விடுகிறோமா என்பதை நாம சிந்திக்க வேண்டிய நேரத்துக்குள் நாம் காணப்படுகிறோம். இந்த ஆபிரகாம் லோத்தை கூட்டி கொண்டு வந்தது போல இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகளிலே அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி முழுவதுமாய் நாம் கீழ்ப்படியாதபடிக்கு ஏதோ அறகுறையாய் ஏதோ கொஞ்ச வார்த்தைக்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படுகிறவராய் அநேக நேரங்களிலே நாம் காணப்படுகிறோம் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மையாயிருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், சில சூழ்நிலைகளிலே சில நேரங்களிலே சில போராட்டங்களே நம்முடைய வாழ்க்கையிலே என்ன பண்ண வேண்டும், சந்திக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தொடர்ந்து வருகிறதாய் காணப்படுகிறதுங்க. ஆண்டவர் தான் சொன்னாரு, நீ என்ன செய், வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம என்ன செய்யணுங்க, செய்யணும். கொஞ்சம் கூட மாறக்கூடாது, கொஞ்சம் கூட மாறாதபடிக்கு அதன்படி நாம் செய்கிறவர்களாய் நம்ம இருப்போமையானால் ஒரு முழுமையான ஆசீர்வாதங்களை நம்மளால என்ன செய்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். முழுமையான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதே வார்த்தை சொல்லுகிறது. அதே போல இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதனுடைய 5 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இது எந்த சம்பவம் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 2 நம் யாவருக்கும் தெரிந்த ஒரு காரியம் என்னவென்றால், கானா ஊர் கல்யாணம். தேவன் உலகத்திலே வாழ்ந்த பொழுது மனித அவதாரமாய் எடுத்து பூமியிலே வந்து மனுஷனாய் பிறந்து மனுஷனாய் வாழ்ந்து செய்த முதல் அற்புதம் என்ன என்று சொன்னால், இந்த கானா ஊர் கல்யாணம், தண்ணீரை திராட்சை மாற்றுவது என்பது நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இந்த இடத்திலே அந்த வேலைக்காரர்களை பார்த்து மரியாதை சொல்லுகிறார், அவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்ன திராட்சை ரசம் குறைவோட தொடங்கின போது மரியாள் போய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதிரி திராட்சை ரசம் என்ன செஞ்சிருச்சு, குறைவப்பட தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இயேசு சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி. அப்ப இப்பொழுது மரியாள் வந்து கோபித்துக் கொண்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வரல, ஆனா மாறாய் ஒரு காரியம் செய்கிறார், தன் வேலைக்காரரை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லும்படியா, சில காரியங்களை செய்யும்படியா, சில காரியங்களை விட்டு விடும்படியா, சில காரியங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அந்த காரியங்களை அப்படியே என்ன செய்ய வேண்டுங்க, நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்ல வேலையில அவர்களும் சூழ்நிலை நேரங்கள் வந்தது, கர்த்தருடைய வேலை வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஜன ஜாடிகளில் என்ன செய்யுங்க, தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்றாங்க, தண்ணீர் நிரப்புறாங்க. ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்களே, இப்பொழுது முண்டு பந்து விசாரிப்பு காரணத்துல கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, கொண்டு போனாங்க. வேற எந்த மறுப்புமே என்ன பண்ணவே கிடையாதுங்க, சொல்லவே கிடையாது. இது தண்ணி, ஐயோ இதுக்கு தண்ணி, இதை கொண்டு போய் நான் பந்து விசாரிப்புக்காரர்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும், என்ன ஏதாவது செஞ்சிடுவாங்க, என் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், என்னுடைய எதிர்காலத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், என்னுடைய கணவனுக்கு, என் மனைவிக்கு, என்னுடைய சூழ்நிலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் என்று வந்துவிடும் என்று சொல்லி இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் நாம் கீழ்ப்படியாதவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஹலேலூயா. கீழ்ப்படுகிற சூழ்நிலைகளிலே நாம் என்ன செய்தே ஆக வேண்டும், கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். முண்டு கொடு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணுங்க, முண்டு கொடுக்கிறது தான் நம்மளுடைய வேலை. நம்மளுடைய வேலை வேற எதுவுமே இல்லை, பச்சை தண்ணியா இருக்கலாம், ஆனால் முண்டு கொடு அப்படின்னு சொன்னா முண்டு கொடுக்கறதுதான் இன்றைக்கு நம்மளுடைய வேலை. அப்படி முண்டு கொடுத்தாதான் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அற்புதம் நடப்பதை ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், பார்க்கிறார்கள். அற்புதம் நடக்கிறதை இவனும் என்ன செய்து கொள்ளுகிறான், இந்த வேலைக்காரனும் கண்டு கொள்ளுகிறான். அற்புதம் நடக்கணும் அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம அப்படியே என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார், கீழ்ப்படிய வேண்டும். அற்புதங்களும் அதிசயங்களும் நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னார், அப்படியே இந்த வார்த்தைக்கு ஒன்று பிசகாமல் நாம் என்ன பண்ணணுங்க, செய்ய வேண்டியதாய் நாம் இருக்கிறதுங்க. ஆண்டவர் நம்மிடத்துல அதைத்தான் எதிர்பார்க்கிறார். கடுகு விதையளவு என்று சொல்லி சொன்னது போல ஒரு கடுகு எப்படி ஒரு சிறியதா இருந்தாலும் அது ஒரு முழுமையை குறிக்கிறதோ குறிக்கிறதோ அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம செய்வோமே, ஆனால் நம்முடைய எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளால என்ன செய்து கொள்ள முடியும் என்று சொன்னால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் அதை செய்கிறான், என்ன செய்கிறான், தகப்பன் வீட்டை விட்டுட்டான், ஆனா தன் தேசத்தை விட்டுட்டான், ஆனா என்னத்தை விடல, லோத்துவை விடலை. அப்படி லோத்துவை விடாதது நிமித்தமாக உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்று சொன்னா சில சூழ்நிலைகளில கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் சில நேரங்களிலே ஒரு சில பிரச்சனைகளின் ஊடாய் நாம் கடந்து செல்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன செய்ய ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்குங்க. அதே போலதான் அபிராமுடைய வாழ்க்கையிலும் ஒரு சம்பவம் நடந்தது. என்னவென்று சொன்னால் அதே ஆதியாகமம் 12 அதிகாரம் அதனுடைய 15 வசனத்தை இப்படியாவது வாசிக்கிறோம், பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதுங்க, வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடப்பதற்கு இன்னைக்கு ஒரு சில சூழ்நிலைகளிலே நம்முடைய இருதயம் வழிவிலகி போகிறதான நேரங்களில் காணப்படுகிறதுங்க. அப்படி வழிவிலகி போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை நம்மளால் முழுவதுமாய் என்ன செய்து கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இதே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது. ஆண்டவர் இனத்தை விடுன்னு சொல்லி சொன்னாரு, ஆனா இனத்தை விட கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள் என்று சொல்லிங்க. கொண்டு போக பட்டால் அவள் விரும்பி போக கிடையாது. அவளுடைய வாழ்க்கை கொண்டு போகிற ஒரு அனுபவம், நம்மை யாரோ நடத்துகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். கத்தர் நம்மளை நடத்தி கொண்டு போகிற வேளையில கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நம்ம நடப்போம் என்றால் கத்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லது அதை விட்டுட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஆண்டுடைய வார்த்தைக்கு அறகுறையாய் நம்ம கேள்விப்படுகிற வேளையில கத்தர் நம்மளை நடத்த முடியாது, உலகங்கள் நம்மை நடத்தி கொண்டு போகும், உலகங்கள் நம்மை நடத்தி கொண்டு போகும். இந்த ஆபிராமுடைய மனைவியாய சாராய் விரும்பவே இல்லை, பார்வோனுடைய அரண்மனைக்கு போறதற்கு விரும்பவே இல்லை. ஆனாலும் அவள் என்ன செய்யப்பட்டாள், கொண்டு போகப்பட்டாள் என்று செளிவாசனம் சொல்லுகிறதுங்க. இன்றைக்கும் அநேக சூழ்நிலைகளில் அநேக நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அநேக நாட்கள் சொல்லி இருக்கலாம், அநேக நேரங்களில யோசித்து இருந்திருக்கிறோம் என்ன வேண்டி சொன்னால், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான போராட்டங்கள், ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவங்க, இந்த காரியத்தின விரும்பலையே, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில வருவதற்கு நான் விரும்பவே இல்லையே, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரு அர்ப்பணிக்காதவர்களாக ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை முழுவதுமாய் உங்களாலே அனுபவிக்க முடியவில்லை. இந்த இடத்திலே அந்த ஸ்திரீயானவள் அதாவது சாரா என்பவள் அவள் போவதற்கு விருப்பமில்லை, ஆனால் கடினமாய் அதாவது கட்டாயமாய் விருப்பம் இல்லாமல் வேறொரு பாதைகளிலே அவர் செல்லுகிற ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறதுங்க. இன்றைக்கும் நாமும் அப்படித்தான், அநேக சூழ்நிலைகளை ஏன் இந்த வழியில நம்ம போறோம், ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய பாடு, ஏன் எனக்கு மாத்திரம் இத்தனை பெரிய கஷ்டம், ஏன் எனக்கு மாத்திரம், எனக்கு ஏன் ஏன் ஏன் ஏன் என்று சொல்லி அநேக நேரங்களிலே கேள்வியோடு கூட நம்முடைய இருதயம் காணப்படுகிறது அல்லவா. கேள்வியோடு கூட எங்களுடைய இருதயத்தில் எனக்கு துக்கத்தோடு கூட ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி பிரச்சனை, ஆண்டவர் சொல்லிதானே நான் செஞ்சேன், ஆண்டவர் நினைத்திருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, நம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் எப்படி செய்கிறோம் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நிதானித்து பார்க்கிறவர்களா நாம் காணப்பட வேண்டும். ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் அப்படியே நம்ம கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்பாத வழிகளிலே நாம் சில நேரங்களிலே பிசாசானவன் நம்மை கொண்டு போகிறவனாய் காணப்படுகிறான். அநேக நேரங்களில் நான் விரும்பினதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறது என்று சொன்ன வார்த்தை.
3: ஆண்டவரே கத்தாவே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி.
2: நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விரும்பாத இடங்களிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், போய்கொண்டிருக்கிறோம். காரணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படியாமல் நாம் காணப்படுகிறோம். அப்படி இருக்கிற வேளையில
3: சமூகத்துல
2: நம்ம மனம் திரும்புகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்
3: மனம்
4: பண்ணுங்க.
2: இரண்டாவது காரியம், அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னு சொன்னா ஆண்டவர் ஆபிராமுக்கு சொன்னா நீ என்ன செய்ய, நான் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன் நானு பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார் இல்ல. அந்த வாக்கு தத்துவ வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை என்ன செய்யாது, ஒளிந்து போகாது என்று சொல்லி ஏசாயா 55:10 நம்ம வாசிக்கிறோம், வானத்தில் இருக்கிற மாறியும் உறைந்த மலையும் எப்படி வானத்திலிருந்து இறங்குகிறதோ அது வானத்திலிருந்து இறங்கி வானத்துக்கு எப்படி திரும்பாம அது வந்து அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்குதோ அப்படின்னு சொன்ன வார்த்தை அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறதோ அது போல கர்த்தருடைய வார்த்தையும் என்னிடத்துக்கு வெறுமையா என்ன செய்யாது, திரும்பாது என்று சொல்லி வசனம் சொல்லுகுதுங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கு என்னன்னா நிச்சயமா நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிக்குவேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அந்த வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்யாது, உரிமையை போகாது அப்படிங்கிறதை நாம் அங்கு அறிந்து வைத்திருக்கிறோம். அது போலதான் ஆண்டோடைய ஆபிரகாமியோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுத்தா அந்த வாக்கு தத்துவம் தோல்வியில புடி முடிவதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்யவே மாட்டாருங்க, அனுமதிக்கவே மாட்டார். ஒரு நாளும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்கவே மாட்டார். ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்து விட்டால் சில சூழ்நிலைகளிலே சில நேரங்களிலே ஆண்டவரே சில காரியங்களை நம்ம விட்டு என்ன செய்ய ஆரம்பிப்பார், பிரிக்க ஆரம்பிப்பார். ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளிலே சில செப்பரேட்டா ஆண்டவரே என்ன செய்ய ஆரம்பிப்பாருங்க, உண்டாக்கி கொடுப்பார். அதே காரியம் தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடைபெற்றது. என்னவென்று சொன்னால் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, நீ பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாவற்றுக்கும் உனக்குள்ள என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஆண்டவர் ஆபிராமுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் செய்வதற்கு சில சூழ்நிலைகளை ஆண்டவரே சில காரியங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், செய்ய ஆரம்பிக்கிறார். அதே ஆதியாகம புஸ்தகம் 13 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் என்று சொன்னால், நாம் தெரிந்த சம்பவம் என்னவென்று சொன்னால் 7 வசனம் சொல்லுகிறது, ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று, அக்காலத்திலே வாக்குவாதம் உண்டாயிற்று என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆபிராம் விட வேண்டியவைகளை விடாத நிமித்தமாக ஆண்டவரே சில காரியங்களிலே சில சூழ்நிலைகளே ஒரு சில நபரை நம்ம விட்டு என்ன செய்ய ஆரம்பிப்பாருங்க, செப்பரேட் பண்ண ஆரம்பிப்பார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஒருவேளை ஆண்டவர் சில நபர்களை உங்களை விட்டு பிரிக்கிறார் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யாதீங்க, மனவேதனை படாதீங்க, துக்கம் படாதீங்க, ஐயோ இவங்க எல்லாம் நம்மளை விட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யாதீங்க, வேதனைப்படாதீங்க. ஏன் ஆண்டவர் அவர்களை விட்டு பிரிக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுல அவர் ரொம்ப தீவிரமா என்ன செய்யறாருங்க இருக்கிறார். ஆண்டவர் ரொம்ப தீவிரமாய் ஆண்டவர் செயல்படுகிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் ஆபிராமுக்கு என்ன செய்தார், நீ விட்டுட்டு வான்னு சொன்ன உடனே ஆபிராம் விடவில்லை என்பதை அறிந்து ஆண்டவரே என்ன செய்ய ஆரம்பிக்கிறாருங்க, பிரிவினையை இந்த இடத்துல உண்டாக்குகிறார். வசனம் இப்ப நீங்க கேட்கல, ஆண்டவர் பிரிவினை உண்டாக்குகிற தேவனா அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சில நேரங்களில ஆண்டவர் என்ன செய்வார், பிரிவினைகளை உண்டாக்க வந்திருக்கு, வந்து பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொல்லி கத்துடைய வசனம் சொல்லுகிறதுங்க. ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் உடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சில சூழ்நிலைகளிலே ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், நம்மளை செப்பரேட் பண்ணுகிறார். சில மனிதர்களை விட்டு, சில உறவுகளை விட்டு, சில நண்பர்களை விட்டு, சில இடங்களை விட்டு ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், நம்மளை செப்பரேட் பண்ண ஆரம்பிக்கிறார். செப்பரேட் பண்றாரு அப்படின்னா, ஐயோ எல்லாரையும் என்ன விட்டுட்டு போறாங்களேன்னு சொல்லி ஒரு நாள் நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக சில உறவுகளை ஆண்டவர் உங்களை விட்டு என்ன செய்ய ஆரம்பிப்பார், பிரிக்க ஆரம்பிப்பார். அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல செய்கிறார். ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பிருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பிருக்கும் பிரிவினையை ஆண்டவர் உண்டாக்க ஆண்டவர் பொறுத்து பொறுத்து பார்த்தார். என் மகனாய் ஆபிராம் என் வார்த்தைக்கு என்ன செய்வானா, முழுவதுமாய் கீழ்ப்படிவானா, தன் இனத்தை விடுவானா, தன் தேசத்தை விடுவானா, தன் தகப்பனுடைய வீடு வீட்டை விடுவானா என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் தேசத்தையே விட்டான், தகப்பனுடைய வீட்டை விட்டான், அந்த இனத்தை எப்ப விடுவான் என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டிருந்தார். ஆனா ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஓஹோ இந்த ஆபிராம் என்ன செய்ய மாட்டான், தன் இனத்தை விட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், பிரிவினைகளை உண்டாக்க ஆரம்பிக்கிறார், பிரிவினைகளை உண்டாக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு சில நபர்களை உங்களை விட்டு பிரித்தார் என்று சொன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை ரொம்ப மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கு நேர ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்ததானத வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவர் சிலரை நம்மை விட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், பிரிக்கிறார், நம்மை விட்டு என்ன செய்கிறார், தூரப்படுத்துகிறார். இன்னொரு அதே வசனம் சொல்லுகிறது, அதே ஆதியாகமம் 13 அதிகாரத்திலே நம்ம வாசிக்க வேளையிலே 9 வசனம் இப்படியே சொல்லுகிறது, இந்த தேசமே எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி யோசித்து பாருங்க. அப்படியே நம்ம இடதுபுறமும் வலதுபுறமும் நம்ம போயிட்டே இருந்தீங்கன்னா போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு இணைப்பு என்ன செய்யாதுங்க, வராது. இணைப்பு என்ன செய்யாது, வராது. ரைட் சைடும் லெப்ட் சைடும் போனோம்னா எந்த அளவுக்கு நம்ம போகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளவு அந்த இடத்துல என்ன செய்ய ஆரம்பித்திரும், உண்டாக ஆரம்பித்திருங்க, உண்டாக ஆரம்பித்திரும். அது போலதான் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுவதும் 100% நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டுமே என்று சொன்னால் விளக்க வேண்டியவைகளை நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணுங்க, விளக்கிவிட ஆரம்பிக்க வேண்டும், விளக்கிவிட ஆரம்பிக்கணும். தூரம் ஆண்டவர் ஆபிராமுக்கு விட்டுட்டு வாழ சொன்ன உடனே லோத்தை கூட்டிட்டு வந்தான். ஆனா இந்த இடத்துல நல்லா அவன் தெரிஞ்சுக்கிட்டான், ஓ லோத்து என் கூட இருந்தா எனக்கு என்ன கிடையாது, ஒரு முழுமையான ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி, ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை என்னால பார்க்க முடியாது என்று சொல்லி அவன் லோத்து என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். ஒருவேளை நீ வலதுபுறம் போனால் நான் என்ன செய்யறேன், இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போனேன். வலதும் இடதும் ஒன்றே ஒன்று ஒரு நாளும் என்ன செய்யாதுங்க, சந்திக்கவே சந்திக்காது. கிழக்கும் மேற்கும் போக போக போக போக பிரிவினை தான் அதிகமாய் உண்டாகுமே ஒழிய ஒரு சேர்ப்பு அந்த இடத்துல என்ன செய்யாதுங்க, வரவே வராதானால் பிரிவினையை உண்டாக்கும்படியாய் பிசாசு போராடி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் தினதே காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதுங்க. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிரிவினையை உண்டாக்கின வேலையிலே ஆபிராம் புரிந்து கொண்டான், ஓஹோ ஆண்டவர் எனத்தை என்ன செய்ய சொல்றாரு, விட சொல்றாரு, நான் எனத்தை இன்னும் விடாம வைத்திருந்திருக்கிறேனே என்று சொல்லி உணர்வு வந்த உடனே அவன் சொல்லிட்டான், என்ன செஞ்சிருப்பா, போயிடுப்பா, நீ போயிடுப்பா அப்படின்னு சொல்லு. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளை ஒரு சில நபரை விட்டு பிரிவினைகள் வருகிறதா, ஒரு சில இடங்களை விட்டு ஆண்டவர் உங்களை வெளியே அனுப்புகிறாரா, சில ஒருவேளை நினைத்திருக்கலாம் இது என் சொந்த வீடு, இது என் சொந்த ஊரு, இது என் சொந்த தேசம், இது நான் சொந்த இடம், இங்கதான் நான் இருப்பேன்னு சொல்லி நீங்க பிடிவாதமா இருந்திருக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பார்த்து வருகிறது, ஆண்டவர் விட்டுட்டு வெளியே வான்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சிருங்க, விட்டுட்டு வெளியே வந்துடணும். அப்படி நீங்க விட்டுட்டு வெளியே வருகிற வேளையில கத்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள ஆண்டவர் ஆசீர்வதித்து, உங்களுக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதை ஜனங்கள் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு லோத்து பிரிந்து போனான், அதற்கு அப்புறமாகத்தான் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய ஆரம்பிக்கிறதுனா நிறைவேற ஆரம்பிக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதுங்க. வசனம் சொல்லுகிறது, அதற்கு பின்பாக ஆதியாகமம் 15:16 இப்படியாய் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ என்ன செய்யாத, பயப்படாதே, நான் உனக்கு கேடு உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரிக்கப்பட வேண்டியவைகளை விட்டு விலகி வந்துட்டோன்னு சொன்னா ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில மகா பெரிய கேடகமாய் இருப்பார், மகா பெரிய பலனாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் காணப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் அதற்கு பின்பு அதற்கு 17:17 இப்படி சொல்லுகிறது, ஆபிரகாம் 99 போது என்று சொல்லி, ஆபிரகாம் 99 போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி, உத்தமனாயிரு என்று சொல்லி. இன்றைக்கு நாம் இரண்டாவது செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்க வேண்டுங்க. முதல் காரியம் விளக்க வேண்டியவைகளை நம்ம விட்டு விளக்குகிற வேளையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது காரியம் கர்த்தருக்கு முன்பதாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உத்தமமாய் என்ன செய்யப்பட வேண்டும், நடக்க வேண்டும். உத்தமமாய் நம்ம நடக்கிற வேளையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்மளால என்ன செய்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமுமே கிடையாதுங்க. ஆண்டவர் ஆபிராம் ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்தான், உத்தமமாய் ஆண்டவருக்கு முன்பதாக என்ன செய்ய ஆரம்பித்தான், நடக்க ஆரம்பித்தான். அதற்கு பின்பதாக 18 கத்தர் ஆபிராமோடு என்ன செய்கிறார், ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிற வேலையில 18:1 சொல்லுகிறது, மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேலையிலே கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ 3 புருஷர் அவனிடத்தில் எதிரே நின்றார்கள் என்று சொல்லிங்க. எதிரே நின்றார்கள் என்று சொல்லி ஆனால் விளக்க வேண்டியவைகளை விளக்குகிற வேலையில கத்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற நேரங்களில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பார் என்பதில எந்த சந்தேகமுமே கிடையாது. அல்லேலூயா. அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற வேலையில இது கூடார வாசல 3 புருஷர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்கள், வருகிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில 3 புருஷர்களும் உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொன்னார். அதாவது நான் என்னவென்று சொல்லுங்க, 3 புருஷர்கள் என்று சொன்னார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இந்த மூவரும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கடந்து வந்து நம்மளை என்ன செய்ய ஆரம்பிப்பார், ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அதற்கு கீழே நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களே ஆனால் அதே 18:10 வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரனை இருப்பான் என்றார் என்று சொல்லி இருப்பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்றைக்கு நம்ம விளக்க வேண்டியவர்களை நம்ம விட்டு விளக்குகிறோமோ, என்றைக்கு கத்தருக்கு முன்பதாக நம்ம உத்தமமாய் நடக்கிறோமோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கத்தர் கொடுத்ததான வாக்கு தத்துவம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதிலே எந்த சந்தேகமுமே கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கும் அநேக நேரங்களிலே நம்ம முழுவதுமாய் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருக்கிறோமா, அல்லது முழுமையாய் கத்தர் சொன்ன காரியங்களை நம்ம செய்யாம இருக்கிறோமா? இன்றைக்கு உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள், உங்களை நீங்களே நிதானித்து பாருங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில சொன்ன காரியத்துக்கு நான் அப்படியே நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா, ஆண்டவர் என் வாழ்க்கையில சொன்ன வார்த்தைக்கு நான் அப்படியே நான் செவிசாய்த்திருக்கிறேனா, அல்லது இன்னமும் ஆண்டுடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா என்று சொல்லி அவன் நம்மை நாம நிதானித்து பார்ப்போம். உங்களை நீங்களே கத்தருடைய வெளிச்சத்திலே நீங்க சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிங்க. கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை கத்து நிறைவேற்றினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்பொழுது நிறைவேற்றினார் என்று சொன்னார், அவர் கத்தருக்கு முன்பதாக செய்த பொருத்தனைகளை ஆண்டவருக்கு முன்பதாக செய்யாமல் போனான். கத்தர் அவனை பிரித்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கத்தர் வெளியிலே பிரித்து கொண்டு வந்தான். ஆனால் லோத்தை அவன் கூட்டி கொண்டு வருகிற வெளியினுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இல்லை. அது நிமித்தமாக ஆண்டவரே சில பிரிவினைகளை கத்தர் உண்டாக்கினார். எதற்காக என்று சொன்னார், கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, கத்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்குள் கத்தர் உங்களை அழைத்து கொண்டு செல்வதற்காக சில பிரிவினைகளை கத்தர் உண்டாக்குகிறார். அப்படி பிரிவினைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி, ஓகே ஆண்டவர் நீங்க என்ன செஞ்சாலும் உங்க சித்தத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கத்தருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமே. ஆனா நாட்கள் வருங்க, நாட்கள் வரும் ஆண்டவர் நமக்கு என்று ஒரு உற்பவ கால திட்டத்தை கத்தர் உங்களுக்காக கத்தர் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் ஒரு உற்பவ

கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை புகழ்வோம். கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்துல, கடந்த வாரங்கள் முழுவதும் தொடர்ந்து நம்ம என்ன பார்த்து வருகிறோம், தேவன் எப்படியாப்பட்டவர், ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் போது அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம், அதிசயங்களை பெற்றுக்கொள்ளலாம், தீர்க்காயுசோடு வாழலாம், சமாதானமாக வாழலாம், உயர்வாக வாழலாம், மேன்மையாக வாழலாம். சரியா? ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டால், அவருடைய குணங்களை அறிந்து கொண்டால், அவருடைய தன்மைகளை அறிந்து கொண்டால், அவருடைய இரக்கங்களை அறிந்து கொண்டால், அவருடைய அன்பை அறிந்து கொண்டால், அவைகளெல்லாம் ருசித்து ரசித்து நம்ம வாழ்வோமானால் இந்த உலகத்துல பாதுகாப்போடு வாழலாம், பராமரிப்போடு வாழலாம், ஆசீர்வாதத்தோடும் ஐக்கியத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் பெருக்கத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் வாழ்வதற்கு அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை கட்டி கர்த்தரை. சரி, இன்றைக்கு ஒரு 10 காரியங்கள் தேவன் எப்படியாப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். முதலாவதாக, தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் வந்து எப்படியாப்பட்ட தேவன், அன்பின் தேவன். ஒன்னு யோவான் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா! அன்பாக அல்ல, அன்பாகவே அப்படின்னு அந்த வே போடுறாங்க. அன்பாகவே இருக்கிறார். அன்பை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 3:16 வசனம், தேவன் தம்முடைய ஒரே பரண குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்புக்கு எல்லையே கிடையாது. யார் அன்புக்கு? இயேசுவின் அன்புக்கு எல்லையே கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தரை படுத்துவோம். ஹல்லேலூயா! ஏனென்று சொன்னால், நமக்கு உங்களுக்கு பதிலாக, எனக்கு பதிலாக நம்ம பெற்ற தாய் மரிக்க முடியாது. நம்முடைய தாய் ரத்தம் சிந்த முடியாது. இப்ப ஆஸ்பத்திரிக்கு போறோம், ஒருத்தருக்கு ஏ குறிப்பு, பி குறிப்பு, ஓ குறிப்புன்னு இருக்கு. அந்த குறிப்பின்படி ரத்தம் கிடைத்தால்தான் அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன பண்றாங்கடா, போய் விலைக்கு வாங்கணும், ரத்தம் வாங்கணும், ரத்தம் வாங்கணும். யாராவது இறக்கப்பட்டு ஓசியா கொடுத்தா கிடைக்கும். ரத்த தானம் பண்றாங்க அநேகர். அவங்களுக்கெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அப்ப ரத்தத்தை விலைக்கு வாங்குறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 100 வரைக்கும் வாழ்வதற்கு இயேசு உங்களுக்கும் எனக்கும் ரத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கரங்களை தட்டிக்கிட்டோம். 100 வரைக்கும் நீ உண்மையா வாழ்ந்தா, நீ உண்மையா வாழ்ந்தா, இயேசுக்காக வாழ்ந்தா, இயேசுவை போல வாழ்ந்தா, இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்ந்தா, உனக்கு நான் கேரண்டி தாரேன், 100 வரைக்கும் வாழலாம், 120 வரைக்கும் வாழலாம். பாதியில சா வேண்டிய அவசியம் கிடையாது. அநியாயம் பண்ணி, அக்கிரமம் பண்ணி, பொய் பேசி, திருடி, ஏமாத்தி, பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்தா பாதி வயசுல செத்து போவான். அப்படித்தான் சாவு வரும். ஏன் அகால மரணம் வருது? ஏன் 30 சாகுறான்? ஏன் 50 சாகுறான்? ஏன் 55 சாகுறான்னா, அவனுடைய பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். நான் கேரண்டி தர்றேன், நீ இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வாழ்ந்தா, இயேசுக்காக வாழ்ந்தா, நீ உண்மையா வாழ்ந்தா, 100 வரைக்கும் நீ வாழலாம். 100 வரைக்கும் எப்படி வாழலாம்? 100 வரைக்கும் ஆனாலும் கம்ப்யூட்டர் வண்டி அவசியம் இல்ல. ஓடி போய் பஸ்ல ஏறலாம், ஓடி போய் ட்ரெயின்ல ஏறலாம், ஓடலாம், நடக்கலாம், சுகத்தை தருவார். அல்லேலூயா! காலை பெண் ஒரு மனுஷன் இருக்கான் வேகத்துல, அவன் சொல்றான், 80 ஜாச்சி சொல்றான், நான் கர்த்தருக்காக வாழ்ந்தேன், உண்மையா வாழ்ந்தேன், 40 இருந்த பலன் 80 இருக்கிறார். கரங்களை கட்டி கத்துறாம கொடுத்தேன். அல்லேலூயா! உபாகமம், உபாகமம் கடைசி அதிகாரத்துல எழுதுறாரு, மோசை மரித்த போது அவன் கண் மங்கவில்லை, சரீரத்திலே பலன் குறுகவில்லை எழுதப்பட்டிருக்கு. ஆமென் சொல்வோம். ஏன்? கர்த்தருக்காக வாழணும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழணும். ஏன்னா இங்க ஒரு வாழ்க்கை, அங்க ஒரு வாழ்க்கை, அங்க ஒரு வாழ்க்கை, அங்க ஒரு வாழ்க்கை, அவனை பிரியப்படுத்தி, இவனை பிரியப்படுத்தி, எவனையும் பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. உங்களை பிரியப்படுத்துங்க,
இயேசுவை பிரியப்படுத்துங்க, நீங்க 100 வயசு வரைக்கும் வாழலாம், இயேசுக்காக வாழுங்க. அல்லையா, வருமானம் வந்தாலும் சரி, வருமானம் வராம போனாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாவிட்டாலும் சரி, நம்ம என்ன செய்யணும், இயேசுக்காக வாழுகிற வாழ்க்கை 100 வயசு வரைக்கும் வாங்கி வாழலாம். ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே வராது. அல்ல இல்லையா, வந்தா என்னமோ சலதோஷம் வரும், இருமல் வரும். நான் இந்த மாடக்குளத்துக்கு நடந்து போகையில சாயந்தரம் நடந்து போவேன், ஒரு மெடிக்கல் இருக்கு, அது ஒரு பாய் கடை. இந்த சலதோஷம் வரும்போது, இருமல் வரும்போது, சலதோஷம் வரும்போது சில நேரம் தண்ணியை மாத்தி குடிப்போம், அப்ப சலதோஷம் வரும் அந்த மழை காலத்துல. அப்ப ஒரு நாள் மாத்திரை வாங்கிட்டேன், மாத்திரை வாங்கிட்டு போனேன், போட்டேன். அதுக்கப்புறம் மாத்திரையே வாங்கலை, இது வரைக்கும் ஒரு 6 மாசம் ஆச்சு, நான் எந்த மாத்திரையும் வாங்கல. சலதோஷமும் கிடையாது, இருமலும் கிடையாது, சளி தொல்லையும் கிடையாது, எந்த சொல்லியும் கிடையாது, மாத்திரையா வாங்கறது இல்லை. அதுல போகும்போது ஏன்னா ரோட்ல, மெயின் ரோட்ல, சார் சார் நல்லா இருக்கீங்களான்னு, நல்லா இருக்கேன், என்ன இப்ப மாத்திரை வாங்கவே கடைக்கு வர்றது இல்லைன்றாரு. அப்ப அவன் என்ன நினைக்கிறான், தொடர்ந்து நோயில்தான் வாழணும்னு நினைக்கிறான் மனுஷன் உலகம். அப்ப நான் சொன்னேன், எனக்கு எந்த வியாதியுமே கிடையாது சார், மாத்திரை வாங்கல, மாத்திரை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏதாவது சலதோஷம் வந்துச்சா இன்னைக்கு அதனால உங்களோட மாத்திரை வாங்கினேன் அப்படின்னு. அல்ல இல்லையா, சொல்லுவோமா, அல்ல இல்லையா, இயேசு எல்லாரையும் அப்படித்தான் வாழ வைப்பாரு. இயேசுவை தேடுனா, நான் சொல்றேன், மருந்து நல்லது, மாத்திரை நல்லது, டாக்டர் நல்லது, ஆஸ்பத்திரி போறது தப்பு கிடையாது, ஆனால் இயேசுக்காக வாழும் போது அதுல இருந்து நம்மளை காப்பாத்துகிற தேவனாக இருக்கிறார், அதான் சத்தியம். அல்ல இல்லையா, இயேசுவின் தழும்புகளினால் குணமானீர்கள், அது குணமாக்கப்படுவீர்கள் அல்ல, குணமானீர்கள். என்னைக்கு 2000 ஆண்டுக்கு முன்பாக என்னைக்கு இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ அன்னைக்கே உங்க நோய்கள் சிலுவையில முடிஞ்சு, உங்க பேய்கள் சிலுவையில முடிஞ்சு, உங்க தரித்திரம் கடன் ஏழ்மை எல்லாம் சிலுவையில முடிஞ்சு. அதுக்கப்புறம், அதற்கு பிறகு ஏன் கிறிஸ்தவர்களுக்கு கடன், கிறிஸ்தவர்களுக்கு ஏன் வியாதி? இயேசுவை தேடல, உலகத்தை தேடுறாங்க, பணத்தை தேடுறாங்க, சொத்தை தேடுறான், இயேசுவை தேடுறது இல்ல. இயேசுவின் பேரை வச்சுக்கிட்டான், ஆபிரகாம்னு பேரை வச்சுக்கிட்டான், ஈசாக்குன்னு பேரை வச்சுக்கிட்டான், யாக்கோப்புன்னு பேரை வச்சுக்கிட்டான், சார்லஸ்னு பேரை வச்சுக்கிட்டான். இப்படி பேரை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான், ரியல் எஸ்டேட் பண்றான், புரோக்கர் பண்றான், ஊழியக்காரனே அதை பண்றான். ஊழியம்ன்ற பேர்ல பாஸ்டரே புரோக்கர் வேலை பண்ணுறாங்க. பாஸ்டர் சொல்றான், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துறோம் சொல்றான், புரோக்கர் வேலை பார்க்கறான், ரியல் எஸ்டேட் வேலை பார்க்கறான், என்னென்னமோ வேலை பார்க்கறான். அல்ல இல்லையா, அப்ப இதுக்குத்தான் அவனுக்கு என்ன வருது, வியாதிகள் வருது, சாபம் வருது, கடன் வருது, தரித்திரங்கள் வருது, இதுதான் காரணம். ஆனா இயேசுவை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்னா வேதம் சொல்லுது. அல்ல இல்லையா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ மீதியை நீங்க சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைபடாது. எத்தனை நன்மை குறைபடாது, ஒரு நன்மை கூட குறைபடாது. மத்தேயு 6:33 என்ன சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்ல இல்லையா, அப்ப இயேசு அன்புள்ளவராக இருக்கிறார். எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கணும், எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதற்காக ஓடணும், அதற்காக வாழணும். அல்ல இல்லையா, அதுதான் உண்மையான வாழ்க்கை. ரெண்டாவது, மன்னிக்கும் தேவனாக இருக்கிறார், மன்னிக்கும் தேவன். மார்க் 2:5 மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்றார். மார்க் 2:5 எடுப்போம், எடுத்து வாசிப்போம் வசனத்தை. மார்க் 2:5 இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாவங்களை மன்னிக்கிற தேவன், நம்முடைய சாபத்தை எடுத்து போடுகிற தேவன், பாவத்தை மன்னித்து, என்னடா அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி இந்த ரத்தத்தினால கழுவி பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் யோவான் 5:14 வாசிப்போம், யோவான் 5:14 எடுத்துக்கொள்ளுங்க, யோவான் 5:14 வாசிக்கிறேன். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்துல கண்டு, இதோ நீ சொத்தமானால் அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அல்ல இல்லையா, அப்ப நமக்கு நோய் வர்றது காரணம் என்ன, பேய் வர்றது காரணம் என்ன, தரித்திர வீட்டுக்களை வர்றது காரணம் என்ன, நம்முடைய பாவம் அநியாயம், அதை விட்டு விலகுங்கன்னு சொல்றாரு. அடுத்து ஏசியா திருக்கதரிசி 44:22 ஏசியா திருக்கதரிசி 44:22 என்ன சொல்றது பார்ப்போம்.
44:22. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். என்னிடத்தில் திரும்பு, பரவாயில்ல, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானசுதானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு அடிய பாச போச்சியும் நீ பாவம் செஞ்சிட்டா பாவத்தில் வந்து பரவாயில்லைன்றாரு. பரவாயில்ல, நீ என்னிடத்துல திரும்பு, உன்னை கார்மேகத்தை போல அகற்றுவேன், உன் பாவத்தை அகற்றி விடுவேன், மறுபடி உன்னை தேற்றுவேன், மறுபடி உன் தலையை நிமிர பண்ணுவேன், உயர்த்துவேன்னு சொல்றாரு. அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் கைவிடாத, அவர் கைவிட மாட்டார். எபிரேயர் 8 புதிய ஏற்பாட்டில் எபிரேய ஆக்கியம் என்ன சொல்லுகிறான் பார்ப்போம். எபிரேயர் 8 திரும்ப கொள்ளுங்க. 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவர்களின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையை மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்வதற்கு எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். கவனம் இல்லைன்னா சாத்தான் வந்து நம்ம ஆசீர்வாதத்தை திருடிட்டு போயிடுவான். யோவான் 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறாண்டி வேறொன்றுக்கு வரா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படும் வந்தார். பரிபூர்ணமா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அவன் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். 3, வழிகாட்டும் தேவன். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்றார். சங்கீதம் என்ன சொல்றாரு, உன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்றார். சங்கீதம் 37 என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. கலங்கி தவிக்கிறீர்களா? பிள்ளைகளை குறித்து என்ன செய்யலாம்? எதிர்காலம் என்ன செய்யலாம்? ஒரு வேலை இல்லையே, ஒரு போதுமான வருமானம் இல்லை, கலங்குறீர்களா? உங்கள் பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்க. தோத்திரம் பண்ணுங்க, நல்லா தோத்திரம் பண்ணுங்க, புலம்பாதீங்க, கசந்து அழுகாதீங்க, தோத்திரம் பண்ணுங்க. அவர் வழியை உண்டாக்குவார். கற்பாறையில நீர் சுரக்க பண்ணுகிற தேவன், செங்கடலை இரண்டாய் பிளந்து வழியை உண்டாக்குற தேவன், யோர்தானை பிரிய செய்து வழியை உண்டாக்குற தேவன், எரிகோ முதலை இடித்து தரைமட்டமாக்கி வழியை உண்டாக்குற தேவன், அவர் கல்வாரி சிலுவையின் மூலமாக அவர் ரத்தம் சிந்தி உங்களுக்கு வழியை உண்டாக்கி இருக்கிறார், வாழ்வை உண்டாக்கி இருக்கிறார், செழிப்பை உண்டாக்கி இருக்கிறார், ஆசீர்வாதத்தை உண்டாக்கி இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுதான் வழி. யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்து உள்ளும் புறமும் சென்று மெய்யான மேய்ச்சலை கண்டடைவான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்தான் வழி, இயேசுதான் வழி. இயேசு வழியில நடத்தும் போது அவர் வழி நடத்துவார், பாதையை காட்டுவார், தடைகளை உடைப்பார். அல்லேலூயா. அவர் வழிகாட்டும் தேவன். 4, விசாரிக்கும் தேவன். விசாரிக்கும் தேவன். 1 பேதுரு 5:8. 1 பேதுரு 5:8 என்ன சொல்லுது பாப்போம். 1 பேதுரு 5:8 வாசிப்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திருகிறான். அதுக்கு மேல 7 வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. விசாரிக்கிற தேவன், உங்களை விசாரிக்கிற தேவன். என்னை விசாரிக்க யாருமே இல்லையா? என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லையா? கவலையே விடாதீங்க. தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார் சொல்லப்பட்டிருக்கு. அவர் முதிர் வயது வரைக்கும் உன்னை தாங்குவார், ஏந்துவார் சொல்லப்பட்டிருக்கு.
கைவிடாத தேவன், நம்மளை வழி நடத்துகிற தேவன், பாதுகாக்கிற தேவன், விசாரிக்கிற தேவன். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா. அஞ்சாவது காரியம், கண்டிக்கிற தேவன். கண்டிப்பார், பாவம் செய்தா கண்டிப்பார், பாவம் செய்தா கண்டித்து உணர்த்துவார். அத தேவன் கண்டிக்கும் போது சிச்சையினால கண்டிப்பார், உபத்திரவத்தினால கண்டிப்பார். அதனால உபத்திரவத்தை பார்த்து பயப்படக்கூடாது, சிச்சையை பார்த்து பயப்படக்கூடாது, எச்சரிக்கையை பார்த்து பயப்படக்கூடாது. கண்டிக்கும் போது, தேவன் கண்டிக்கும் போது எச்சரிக்கையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அவர் பாவத்தை குறித்தும், யோவான் 16:8, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திருப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அப்ப கண்டித்து உணர்த்தும் போது அந்த கண்டிப்பு எப்படி வரும்? ஒரு உபத்திரவமா இருக்கும், ஒரு பிரச்சனையா இருக்கும், யாராவது நம்மளை சொந்தக்காரங்களை பகைப்பாங்க. இதெல்லாம் தேவன் கண்டிக்கிற அடையாளங்கள். என்னது? நல்ல நண்பன் நம்மளை பகைப்பான், கண்டிக்கிற அடையாளங்கள். நல்ல உதவி செய்தவங்க திடீர்னு நிறுத்திடுவாங்க, தேவனுடைய கண்டிப்பு. நல்லா உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பிரதர் அவ்வளவுதான், இனிமேல எங்களால உதவி செஞ்சாரு. கண்டிக்கிற தேவன், கண்டிப்பு, எச்சரிப்பு. நல்லா பழகிட்டு இருப்பான், நல்ல நண்பனா இருப்பான், அவன் நம்மளோட பகைச்சிருவான். இதுதான் தேவனுடைய கண்டிப்பு. உபத்திரமும், பசியா இருக்கும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கும், தேவனுடைய கண்டிப்பு. ஆகார கோலை அவர் நிறுத்துவார், தடைகளை மாற்றுவார். நல்ல பைப்புல நல்ல தண்ணி வந்து இருக்கும், திடீர்னு தண்ணி வராம நின்று போகும், தேவனுடைய கண்டிப்பு. நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க, அவங்க வராம நின்றுவாங்க, அது தேவனுடைய கண்டிப்பு. அதெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சு வரும். என்ன அவங்க அப்படி வந்தாங்க அப்படி வந்தாங்க அப்படி அவன் நினைக்க கூட, தேவனுடைய கண்டிப்பு. வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவன் சத்துருக்களும் சமாதானமாக வருவார்களாம். கரங்களை தண்ணி கர்த்தரம் கொடுத்துமா. அப்ப மறுபடியும் நம்மளை நல்லவர்களாய் மாற்றும் போது, தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் போது, நம்மளை விட்டு போனவர்கள் மறுபடியும் வருவார்கள். வராத தண்ணி மறுபடியும் வரும், நின்று போன ஆப்பிரின் காணிக்கையெல்லாம் மறுபடியும் வரும், கொடுத்து உதவி செய்தவர்கள் மறுபடியும் கொடுத்து

வெளிப்படுத்தல் 3:8, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாதபடிக்கு என் வசனத்தை கைகொண்டபடியால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கரங்களை கட்டி கத்தரம் போட்டுவான். எப்ப வசனத்துக்காக வாழும் போது, வசனத்தின்படி வாழும் போது, யார் வந்தாலும் சரி, வராட்டியாலும் சரி, கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியாலும் சரி, எனக்கு எதுவுமே இல்லாம போனாலும் சரி, எனக்கு இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அவர் எனக்கு வழிகளை திறப்பார், வாசல்களை திறப்பார், நல்ல வேலையை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன், கண்டித்து உணர்த்துகிற தேவன். 6, சாந்தமுள்ள தேவன், சாந்தமுள்ள தேவன். அவர் அமைதி உள்ள தேவன், அவர் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டார், அமைதியா இருப்பார். 11, மத்தேயு 11 எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 11, மத்தேயு 11 என்ன சொல்றார் பாருங்க, உருக்கத்தோடு அழைக்கிறார். மத்தேயு 11:28-29 வரைக்கும் வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை கிளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாகவும் இருக்கிறது என்றார். அல்லவியா, சாந்தமா இருக்கிறேன், நான் சாந்தமா இருக்கிறேன். ஏன்ட்ட வாங்க, உங்க கஷ்டத்தை என் மேல வச்சு விட்டுருங்க, உங்க கடினத்தை என் மேல வச்சு விட்டுருங்க, உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், நல்ல தூக்கம் தூங்கு வைங்க, சுகத்தோடு இருப்பீங்க, நல்ல வேலை இளைப்பாறுதலா அந்த வேலை. நல்ல ஒருத்தனுக்கு வேலைக்கு போனா கூட தப்பி ஏன் அவசரப்படுற, செய்யுண்டுவான், அவதான் நல்ல இடத்துல கொண்டு போவார். நம்ம வேலை முதலாளிக்கு பயந்து பயந்து வேலை செய்வான், என்ன சொல்லிடுறாங்களோ, எது சொல்லிடுறாங்களோ, வேலையை விட்டு நிறுத்தோட அந்த முதலாளி பார்ப்பான், அந்த தம்பி ஏன் எப்படி அவசர அவசரமா, மெதுவா அது ஓன் தோட்டம் மாதிரி, ஓன் வீடு மாதிரி மெதுவா வேலை செய்ய, நல்ல ரெஸ்ட் எடு, நல்ல தண்ணி குடிச்சுக்க, நல்லா சாப்பிட்டுக்க, உடம்ப பாத்துக்க, அப்படின்ற முதலாளிகிட்ட வேலையை கொண்டு போவார். இந்த உலகத்துல இருக்கிற முதலாளிகளை பார்க்கலாம், முதலாளிகளுக்கெல்லாம் முதலாளி, ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவாளி, புத்தி உள்ளவர்களுக்கெல்லாம் புத்திமதி, டாக்டர்களுக்கெல்லாம் டாக்டர், விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானர், ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் ஆராய்ச்சியை கொடுக்கிறவர், கலெக்டர்களுக்கெல்லாம் கலெக்டர், மந்திரிகளுக்கெல்லாம் மந்திரியா இருக்கிறவர், பிரதமருக்கெல்லாம் பிரதமரா இருக்கிறவர். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. முதலாளிகளுக்கெல்லாம் முதலாளியா இருக்கிற இயேசு. இயேசுக்காக வாழும் போது, இயேசுக்காக வேலை செய்யும் போது இளைப்பாறுதலான வேலையை கொடுப்பார், இளைப்பாறுதலான சமாதானத்தை கொடுப்பார், இளைப்பாறுதலான வாழ்வை கொடுப்பார். அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தேவன். சொல்லுங்க, இயேசு நல்ல தேவன், இயேசு நல்ல தேவன். நீங்க புரிந்து கொள்ளணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லையா, எனக்கு என்ன திறமைங்க இருக்கு, நான் என்ன படிச்சிருக்கிறேன், அடிக்கடி சாட்சியில சொல்லுவேன், 4ஆம் கிளாஸ் ஃபெயிலு. நான் எங்க சாட்சி சொன்னாலும் இதை சாட்சியை சொல்லிடுவேன், எங்க செய்து கொடுக்க போனாலும் இதை சாட்சியை சொல்லுவேன். ஒரு முறை கடந்த சில வார வருஷங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரர் சாட்சியை முடிச்சோன்னு என்னிடத்துல வந்தார். பாஸ்டர், பெரிய பட்டதாரிகள் கூட, பிஏ படித்தவர்கள் கூட, பல வருஷங்கள் பிடிஐச் பைபிள் காலேஜ் படித்தவங்க கூட, பைபிள் காலேஜ் புரொஃபஸர் கூட, பைபிளை திறக்காம இப்படி மணிக்கணக்கா வசனத்தை சொல்ல முடியாது. ஆனா நீங்க பைபிளையே திறக்காம ஒரு மணி நேரம் மழை பெஞ்சது மாதிரி பிரசங்கம் பண்றீங்க, வசனத்தை மனப்பாடமா சொல்றீங்க, யாரையுமே குற்றப்படுத்தாதபடிக்கு, யாரையும் குறை சொல்லாதபடிக்கு, ஒரு மணி நேரம் வசனமா உங்க வாயில வருது. அதனால இந்த புரொஃபசர், டாக்டர் பட்டம் வாங்கினவங்க, ரெவரண்டு, போதகாரு, பிசப்பு, இவங்களை பார்க்கலும் அதிகமான திறமை உங்கள்கிட்ட ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. இனிமேல் இந்த 4ஆம் கிளாஸ் படிச்சவன் சொல்லி வெளியில சொல்லாதீங்க பாஸ்டர், அது அசிங்கமான வார்த்தை அப்படின்ற. அல்ல இல்லையா, நான் சொன்னேன், எப்படியா பட்டவனை, எப்படியா பட்டவனாக உயர்த்துகிற தேவன் என்பதை மற்றவனுக்கு சொன்னாத்தானே தெரியும், சொன்னாத்தானே தெரியும். அல்லேலூயா. சாட்சியை மறைக்க கூடாது, அடிமட்டத்தை மறக்க கூடாது, ஆரம்பத்தை மறக்க கூடாது, அற்பமான ஆரம்பத்தை குழி தோண்டி புதைக்க கூடாது. அல்லேலூயா. ஆரம்பமும் அவரே, முடிவும் அவரே.

0: அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சாந்தமுள்ள தேவன். ஏழாவது காரியம், பிரமிக்க செய்கிற தேவன். பிரமிக்க செய்கிற தேவன். லூக்கா 5 எடுத்துக்கொள்வோம். லூக்கா 5 எடுப்போம். வேதம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 5 எடுங்க. ஏன்னா வசனத்தை வாசிக்கணும். லூக்கா 5 9:10 வசனத்தை வாசிக்கிறேன். 9:10 வசனம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூடிருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபேதேவின் குமாரனாகிய யாக்கோப்பும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பிரமித்தார்கள். ஒண்ணுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இரா முழுவதும் பிரயாசப்படுறாங்க, படகு வறுமையா இருக்கு, வாழ்க்கையில தோல்வி. ஆனா இயேசு வந்தார், கடல்ல மீனை பிடித்தார்கள், தள்ளி போடுங்கண்டாரு, ஆலோசனை கொடுத்தாரு. அதான் சொன்ன, வழி நடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், இறங்குறவர். எத்தனையோ தொடர்ந்து பார்த்துட்டு வரோம்ல. இப்ப இவங்க வெறுமையா இருக்கும்போது இயேசு வந்தார், வழிகாட்டுறாரு, வலையை தள்ளி போடுப்பா, வழிகாட்டுறாரு, போதிக்கிறாரு, வலையை தள்ளி போடு, ஆலோசனை சொல்றாரு. ஆலோசனை கீழ்ப்படிஞ்சு வலையை போட்டாங்க. இழுக்க முடியாத அளவுக்கு மீன், கரங்களை தட்டி கட்டணும். பிரியமான சகோதரி சகோதரிய, உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கிறதா? தோத்து போனோம்ன்ற நிலையில இருக்கிறீங்களா? உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க வறுமையா இருக்க, இன்னைக்கு நான் சொல்றேன், 9வது மாசம் முடிஞ்சு 10வது மாதத்துல பிரமிக்கத்தக்க விதமா ஆசீர்வதிப்பார். உங்க வங்கி கணக்கு நிரம்பி இருக்கும், உங்க போஸ்ட் ஆஃபீஸ் கணக்கு நிரம்பி இருக்கும், உங்க பைய நிரம்பி இருக்கும், உங்க வீடுல களஞ்சியங்கள் நிரம்பும். ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்க இயேசுவை நம்புங்க, இயேசுக்காக வாழ ஒரு பொறுத்தனை பண்ணுங்க, அர்ப்பணிங்க. நான் வாழ்ந்தா இப்படித்தான் வாழ்வேன், ஏனாதான் வாழ மாட்டேன், பெயருக்கு வாழ மாட்டேன், மனுஷரை பிரியப்படுத்தி வாழ மாட்டேன். யாரு வர்றாங்க வரல, அதை பத்தி கவலை, நான் இயேசுக்காக வாழுவேன். வாழ்க, பிரமிக்கத்தக்க விதமா ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கை பிரமிக்கத்தக்க விதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சாமு சான் இருக்கல, படிப்பு வரல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தான், இவன் காசு எடுத்துட்டு போய் சாப்பிடறான்னு குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சர்ச்சில் அவங்க ரெண்டு வரையும் வாலண்டியில் சேர்த்துக்கிட்டாங்களா, போன வாரத்தில் இருந்து வாலண்டியா சேர்த்துக்கிட்டாங்க. சனிக்கிழமை மட்டும், சனிக்கிழமை ஷேர் போடுறது கூட்டுறது அதுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப அந்த வாலண்டியர்ஸா சேர்ந்தவன் பூராமே பெரிய பெரிய படிப்பு, பெரிய பெரிய வேலையில இருப்பான் அந்த சர்ச்சு கட்டின காலத்துல இருந்து. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்த்துட்டாங்களா, 200 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி என்ன வேண்டாலும் ஆர்டர் பண்ணலாம், பிரியாணியோ சிக்கனோ கறியோ எது வேண்டாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்த ஷேர் பண்ணும்போது. அப்ப சாமுக்கு சொல்லிட்டாங்களா, அவங்க அப்பா, என்ன வேண்டாம் நீ ஆர்டர் பண்ணிக்கிடா, சாப்பிட நல்லா பிரியாணி சிக்கன் சாப்பிடலாம், இப்ப பிரச்சனையே கிடையாது, அவன் காசு திருட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப வேலை செஞ்சா ரெண்டு பேர் முழுச்சம்பளத்துக்கு கொடுத்தாங்க, அந்த ராஜபாண்டி ராஜகுமார்னு சொல்லி அவங்கள வேலையை நிறுத்திட்டாங்க. அவங்க ரெண்டு பேர் செய்யற வேலைய சான் ஒரு ஆள் செஞ்சு விட்டானா, ஆபீஸ் ஸ்டாஃபே பூரா மரண்டாங்களாம். அவங்க இது கேமராவில் பார்த்துட்டு பிரமிச்சுட்டாங்களாம். எல்லாரும் ஒரு வழியில தான் தண்ணி ஓடுவோம், குண்டேன் ரெண்டு வழியில தண்ணி ஓடு வரானா, அல்லா இத கேமராவில பார்த்துட்டு ஆபீஸ் ஸ்டாஃப்களே மறந்து போனாங்களாம். ரெண்டு ஆள் செய்யற வேலையை வரும். அப்ப தேவன் வந்து நம்மளை பிள்ளைகளை குறை சொல்லக்கூடாது, படிக்கல, இவன் சரி இல்லை, இவன் ஒண்ணும் செய்யல. தேவன் எழுத்து கொள்ளுவார், அல்லா. பிள்ளைகள் வந்து தேவனுடைய பிள்ளைங்க, ஏன் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, அல்லா. இது கர்த்தருடைய பிள்ளைங்க, அது படிப்பை கர்த்தர் பார்த்துக்குருவார், பிள்ளைகளுக்கு ஞானத்தை கர்த்தர் தருவார், திறமைகளை கர்த்தர் தருவார், வேலை வாய்ப்பை கர்த்தர் தருவார். அதுல ஆரம்பத்துல இருந்து சர்ச்சில் சேர் போட்ட வாலிபர்கள் பூரா அவன் படிச்சு படிச்சு பெரிய ஆளுகள் ஆகி பெரிய பெரிய வேலையில இருக்கிறான். நீ கார்ல வர்றான், ஆராதனைக்கு கார்ல வர்றான், அல்லேலூயா. அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு அவனை கர்த்தர் உள்ள ஊழியத்தை கற்றுக்கிட்டான். ஊழியம் செய்யறதுதான், சபையை கூட்டுறது, சேர் போடுறதெல்லாம் ஊழியம். இந்த சபை கட்டினதுல இருந்து பிள்ளைகள்லாம் வருவாங்க, சாப்பிடுவாங்க, தங்குவாங்க, போவாங்க. ஒரு நாள் கூட ஒருத்தன் கூட இந்த சபையை கூட்டினது கிடையாது. ஆசீர்வாதம் எப்படி வரும், ஆசீர்வாதம் எப்படி வரும்? அப்ப அந்த ஊழியம் செய்யணும் கர்த்தருக்கு, ஊழியம் பிரமிக்கத்தக்க விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். போட்டோம். எட்டாவது காரியம், மீதம் எடுக்க செய்கிற தேவன், அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டிக்கிறது, மீதம் எடுக்கிற அளவுக்கு ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நீங்க வறுமையா இருக்கலாம், இயேசுக்கு அர்ப்பணிக்கும் போது, இயேசுவை தேடும் போது, இயேசுக்காக வாழும் போது உங்க வாழ்க்கையில மீதம் இருக்கும், பணம் மீதம் இருக்கும், கடன் இருக்காது, வியாதி இருக்காது, வறுமை இருக்காது, தரித்திரம் இருக்காது, ஏழ்மை இருக்காது, தோல்வி இருக்காது, உங்க பணம் மருத்துவத்துக்கு போகாது, நீங்க சாப்பிட்டு போக மீதி உங்க போஸ்ட் ஆஃபீஸ் கணக்குல இருக்கும், வங்கி கணக்குல இருக்கும், உங்க பையில இருக்கும், உங்க வீட்டுல பீரவுல இருக்கும். மீதம் எடுக்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் ஆறை திருப்புங்க, யோவான் ஆறு வசனத்தை வாசிங்க, வசனத்தை மைண்ட்ல ஏத்துங்க, ரீசார்ஜ் பண்றது மாதிரி வசனத்தை உங்க மண்டையில ஏத்துங்க. யோவான் ஆறாம் அதிகாரம் வசனம் 12-13, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் அவருடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5-5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளாலே 12 கூடை நிறைய நிரப்பினார்கள். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், மீதம் எடுக்கிற ஆசீர்வாதம், குறைவுகளை நிறைவாக்குற தேவன், பலப்படுத்துகிற தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன், ஒரு குறையில்லாமல் ஆக்குவார். பிலிப்பியர் 4:19 படி, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார், மகிமையிலும் நிறைவாக்குவார். கரங்களை தட்டி கர்த்தரின் பொறுத்தோம், அவர் நிரம்பி வழியை செய்கிற தேவன், மீதம் எடுக்க செய்கிற மீதம் இருக்கும். உங்க வீட்டுல சாப்பாடு மீதம் இருக்கிறத போல பணம் மிச்சம் இருக்கும், என்ன செய்வேன், ஏது செய்வார்னு கவலை இல்லை. அதுதான் சீட்டு கடன் எல்லாம் முறிப்பார், சீட்டு கடன், பண்டு கடன், தவணை கடன், குழு கடை எல்லாம் நாசமா போச்சு. அல்லேலூயா, மிதிக்கிறேன் தரித்திர பிசாசுகள், சீட்டு கடனை ஏசுப நாமத்துல மிதித்து நிராகரிக்கிற, பண்டு கடனை ஏசுப நாமத்துல சபித்து நிராகரிக்கிற தரித்திர பிசாசு, குழுக்கடை, தவணை கடை, வட்டி கடை, எல்லா கடன்கள ஆவியை ஏசுப நாமத்துல சபித்து நிர்மலமாக்குறேன் சொல்லணும். பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்குங்கள், அப்பொழுது அவன் ஓடிப்போவான். பிசாசு கடன்கார, வட்டி கடன் ஒரு பிசாசு, தவணை கடை ஒரு பிசாசு, குழுக்கடை ஒரு பிசாசு, பண்டு கடை ஒரு பிசாசு, சீட்டு கடை ஒரு பிசாசு. இந்த பிசாசை இயேசுவ நாமத்துல நிராகரிக்கிற, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பள அவன் விட்டு ஓடி போவான். யாக்கோப்பு 4:7. அல்லேலூயா. இப்ப கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, கரங்களை கட்டி கர்த்தரங்க படுத்துங்க. அல்லேலூயா. எவன்டே போய் கை கட்டி நிக்காத வாழ்க்கை இயேசுவின் வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, கடனே இல்லாத வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை. ஏன் தூக்கம் வரல, தூக்கம் வர மாட்டேங்குது, அந்த கடன் என்ன செய்வேன், இந்த கடன் என்ன செய்வேன், அதை எப்படி கட்டுறது, கடன் இருந்தா தூக்கம் வராது, அதான் ஒரு பெரிய வியாதி. சும்மா இல்ல, தூக்கமே வரலையா, கடன் இல்லாம இருந்து பாருங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு இன்பமான நித்திரையை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. கடன் இல்லாத வாழ்க்கை, கடன் வாங்கி பழக கூடாது, கடனே வாங்கக்கூடாது. அல்லேலூயா. அவர் போஷிப்பார், சாப்பாட்டு சாப்பாட்டுக்கே இல்லைனாலும் கடை வாங்கக்கூடாது. சங்கீதம் 37:25 தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனுமா இருந்தேன், நான் முதிர் வயதுள்ளனுமா இருந்தேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக சாப்பாட்டுக்காக அலைந்து திரிவதில்லை. பிரியாணி சாப்பாடு அவர் கொடுப்பார். பிரியாணி சாப்பாடு யாரு கொடுக்கிறது, இயேசு கொடுப்பார். பிரியாணி சாப்பிட்றீங்கல்ல, யாரு கொடுக்கறது, நீங்க போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா சாப்பிட்றீங்க, நீங்க சாப்பிடு, இயேசு கொடுக்கிறார். சிக்கன் யாரு கொடுக்கறது, இயேசு கொடுக்கிறாரு. அதை சம்பாதிக்க எங்களுக்கு பலன் எப்படி தராரு, இயேசு கொடுக்கிறார். இயேசுக்காக கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. சாப்பாடு கொடுக்கிற இயேசு, பிரியாணி கொடுக்கிற இயேசு, மீன் கொடுக்கிற இயேசு, 12 கூடை நிறைய மிச்சம் எடுக்க செய்கிற இயேசு, அவர் உயிரோடு இருக்கிற இயேசு. அல்லேலூயா சொல்லுவோமா. மீதம் எடுக்கிற இயேசு. 9 முக்கியமான வசனம், தீர்க்காய்ச்சை பெருக பண்ணுகிற தேவன். தீர்காட்சிக்கு வருவோம். உபாமம், உபாமம் 34, உபாமம் 34:7.
1: மோசை மரிக்கிற போது 120 வயதா இருந்தான், அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. 120 வயசு வரைக்கும் மோசை மரித்தார். சங்கீதம் 90 அவனே சொல்றான், 70 வயசுல செத்து போவேன்,
0: அல்லது கர்த்தருடைய கிருபையினால 80 வயசுல செத்து போவோம்னு சொல்லி 90வது ஜெபத்தை அவனே சேவம் பண்றான், அவனே அறிக்கை எடுக்கிறான் 90வது ஜெபத்துல. ஆனா 70 வயசுல 80 வயசுல செத்து போவோம்னு சொன்னவன 120 வயசு வரைக்கும் வச்சிருந்தார். கரங்களை தெரிய கர்த்தர் ஏன் கர்த்தருடைய கிருப, அவன் கர்த்தருக்காக வாழ்ந்ததுனால, அவன் கர்த்தருக்காக ஓடினதுனால, அவன் கர்த்தருக்காக ஜெபம் பண்ணதுனால. அல்லேலூயா. தீர்க்காயசை பெருக பண்ணிடுவான். சங்கீதம் 13 எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் 13 எடுங்க, சங்கீதம் 13. சங்கீதம் 13ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, 4-5 வசனங்கள். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. அவன் என்னை மேற்கொள்ள முடியாது, சத்ரு என்னை மேற்கொள்ள முடியாது அப்படின்றாரு. சங்கீதம் 92:15 என்ன சொல்லுது பார்ப்போம். சங்கீதம் 92:15 என்ன சொல்லுது பார்ப்போம். 92:15 என்ன சொல்றாரு, அவர் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமயமா இருக்க பண்ணுவார். அல்லையா, ஏதாவது சொன்ன 80 வயசானாலும் நடக்க முடியும், ஓட முடியும், ஓடி போய் பஸ்ல இருந்து கம்பு உண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், வயசான தள்ளாடிட்டு கம்பு உண்டுவார்ல, இந்த கம்புன்ற நிலைமையே நமக்கு வராது. ஆமென் சொல்லுவோமா. முதிர் வயதிலும் பசுமையா இருப்பேன் வேதம் சொல்லுகிறது. 92:10 சங்கே 92:10 என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அவருடைய அபிஷேகம், அவருடைய அபிஷேக முகங்களை முறித்து தீர்க்காய்ச்சியை பெருக பண்ணும். ஆமீன் சொல்லுவோமா. ஏசையா 46 எடுத்துக்கொள்வோம். ஏசையா தீர்க்கதரிசி 46:46 46:3-4 யாக்கோப்பின் சந்ததியாரே சொல்றாரு, யாக்கோப்பின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கரங்களை தட்டி கத்தணும். தாயின் வயிற்றுக்குள்ள, நீங்க வயிற்றுக்குள்ள இருந்த போது, வயிற்றுக்குள்ள இருந்தபோது நீங்க சாமு வந்து ஆஸ்பத்திரியில பிறக்கும் போது நாங்க வந்து நல்லபடியா பிறக்கணும்னு அழுதோம். நல்லபடியா பிறக்கணும், எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அழுதோம். ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு பிரசவத்துக்கும் அழுதுருக்கும், அவன் ஜானுக்கு அந்த மாதிரி அழுதும். ஆனா ஆஸ்பத்திரியில இருந்துகிட்டு இவன் பிறக்கும் போது ஆஸ்பத்திரியில இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு ரொம்ப அழுதுருக்கேன். ஏன்னா எங்களுக்கு வரிசையா அந்த ஒரு வருஷம் இருக்கணும், இந்த ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அப்படி வந்தா. அப்ப இப்ப வந்து இவனும் பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா அடுத்த என்ன இருக்கும், அவன் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஆம்பளை வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னும் வருஷம் வச்சாகும். அப்ப ஆம்பளை பிள்ளையா பிறந்தா அதோட ஸ்டாப் பண்ணிடலாம் சொல்லி. ஆண்டவரே எப்படி ஆயிலும் பிறக்கிறது, ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும்னு நைட்டெல்லாம் டேபிள்ல உட்காந்து அழுதும் ஆஸ்பத்திரியில. இவன் ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டான். அல்லேலூயா, புரியுதா? அப்ப ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்ம விரும்புகிறத அவர் செய்வார். அல்லேலூயா. ஆம்பளை பிள்ளை தேவனுமே ஆம்பளை பிள்ளை தருவார், பொம்பளை பிள்ளைனா பொம்பளை பிள்ளை தருவார், எதை கேட்டாலும் அவர் தருவார். அல்லேலூயா. அப்ப ஏசாயா 46:3 உங்க தாயின் கருவில் இருக்கும் போது உன்னை தாங்கினேன், பிறக்க போதும் தாங்கினேன், வாலிபனா இருக்கும் போதும் தாங்கினேன், முதிர் வயதிலும் உன்னை தாங்குவேன், நரை மதிலானாலும் உன்னை தாங்குவோம், நீ பசுமையும் புஷ்டியுமா இருப்பாய். எப்படி? அவருக்கு செவி கொடுத்தால், அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தால். எப்படி வாழ்ந்தால்? அப்படி கிடையாதுங்க. தயவு செய்து மனம் திரும்பிக்கங்க, தயவு செய்து உங்களை புரிஞ்சுக்கங்க, பிரசங்கத்தை கேட்டு அசட்ட பண்ணாதீங்க. வாரந்தோறும் வசனத்தை தேடுங்க, வசனத்தை கேளுங்க, வசனத்தை பாடுங்க, அந்த மாதிரி செய்யுங்க. செல்லுல யூடியூப்ல செய்திகளை கேளுங்க, ஒரு சாய்ஸ் மேர் செய்தியை கேளுங்க, இந்த மாதிரி நல்ல பிரசங்கிகளை செய்திகளை கேளுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், யூடியூப்ல செய்தி கேட்டா நல்ல செய்தியை கேட்கணும். அல்லேலூயா. கண்ட செய்திகள்லாம் கேட்க கூடாது. கண்ட ஊழியக்காரன் செய்தியெல்லாம் கேட்டா கெட்டு போவ. நல்ல செய்தியை கேளு. நல்ல செய்திகளை பார்த்து நம்ம மனம் திரும்பும்படி ஆசீர்வதிக்கும்படி பிரயோஜனமான வேதத்தை பதித்து பகுத்து உண்மையாய் போதிக்கிறவனுடைய செய்தியை கேளுங்க. அல்லேலூயா. அப்ப பலனடைவீர்கள், உயிரடைவீர்கள். கர்த்தருடைய வசனம் சீவன் உள்ளது. அல்லேலூயா. கடைசியாக மரணம் வரைக்கும் நம்மளை வழி நடத்துகிற தேவன். எப்ப வரைக்கும்? மரணம் வரைக்கும். முதிர் வயதானாலும் மரணம் வரைக்கும். சங்கீதம், சங்கீதம் 48, சங்கீதம் 48 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 48 பக்கம் 699, 48 சங்கீதம் 48 14 வசனம், கடைசி வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அந்த வசனத்தை இன்னொரு, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். மரணம் வரைக்கும் நடத்துவார். அவர் கைவிடாத தேவன். இன்னொரு ரெண்டு வசனத்தை வாசிப்போம். 118 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் நம்மள மரணம் வரைக்கும் நடத்துறா, நாம என்ன செய்யணும், என்ன செய்யணும் சொல்லப்படுது. 118 சங்கீதம், 118 எடுத்துக்கொள்ள, பக்கம் 745, 17-18. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, நம்ம செஞ்ச பாவங்களுக்கு தண்டனைகள் வந்தது, ஆனா சாக விடாம வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை கொடுக்குமா? அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 10 காரியங்களை நீங்க நினைவில் கொள்ளுங்க. இந்த 10 காரியங்களை தியானிங்க, மறுபடியும் தியானிங்க. அன்புள்ள தேவன், மன்னிக்கும் தேவன், வழிகாட்டும் தேவன், விசாரிக்கும் தேவன், கண்டிக்கும் தேவன், சாந்தமுள்ள தேவன், பிரமிக்க செய்கிற தேவன், மீதம் எடுக்கிற செய்ய தேவன், தீர்க்காட்சியை பெருக பண்ணுகிற தேவன், மரணம் வரைக்கும் நம்ம நடத்துகிற தேவன். 10 காரியங்களை தேவன் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க, இரவும் பகலும் வேதத்தை, கர்த்தருடைய வசனத்தை தேடி தேடி தேடி தேடி வாசிங்க. நான் சொல்றேன், எந்த நண்பனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, எந்த மனிதனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பணத்துக்கு அடிமையாயிராதீங்க, மனிதர்களுக்கு அடிமையாயிருங்க. நீங்க ஒரே ஒரு நபருக்கு தான் நீ அடிமை. இயேசுவுக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கணும். இயேசு சொல்றாரு, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், ஒருவனுக்கும் அடிமை இல்லை. வசனத்துக்கு அடிமையாங்க. இரவும் பகல் வேதத்தை வாசிங்க, வேத வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா. அவங்க டிவி பார்க்கும்போது, யூடியூப் பார்க்கும்போது அவங்களை ரொம்ப கண்டனமா பேசாதீங்க, கடிந்து கொண்டு பேசாதீங்க. அவங்க அன்பா பேசி அவங்க இருதயத்தை, அவங்க கவனத்தை கர்த்தருடைய வசனத்துக்கு பக்கம் திருப்புங்க. அன்பா திருப்பி வசனத்தை சொல்லிக் கொடுங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ண சொல்லிக் கொடுங்க. அவர்கள் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். எழுந்திருங்க, ஜெபிக்க போறோம். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. தகப்பனே, உமை தோத்தரிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமை தோத்தரிக்கிற ஆண்டவரே, சபை கூடி வருதலை நீராண்டவர் செய்த சனங்களை கொண்டு வந்திரே, சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்களுக்காக நன்றி. கர்த்தாவே, நாங்கள் குழுவாக கூட்டமாக கூடி, இந்த சிறு மந்தையாக கூடி உமை ஆராதிக்கும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்கா நன்றி. உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நீர் செய்த கிருபைக்கா நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை சகல சத்தியத்தை கூட நடத்தினீரே, உமை நன்றி அப்பா. 10 காரியங்கள் நீர் எப்படியாப்பட்டவென்று உம்முடைய குணங்களை அறிந்து கொள்ள செய்தீரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தீரே, உமக்கு நன்றி. எங்கள் மேல் அன்புள்ளவர் இருக்கிறவரே உமக்கு தோத்திரம். எங்கள் மேல் தயவா இருக்கிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் சபையின் மேல் கவனம் வைத்திருக்கிறீர், எங்கள் வாழ்க்கை கவனம் வைத்திருக்கிறீர், எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர். எங்கள் மேல் இரக்கமா இருக்கிற தேவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய அபிஷேகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய குணங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். தம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்கு ஆய் கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றை அருள்வது நிச்சயம் என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம், உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு வார்த்தையின் வெளிப்பாடுகளை கொடுக்கிறீரே உமக்கு நன்றி. எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறே உமக்கு நன்றி. எங்கள் குடும்பத்தின் மேல், பிள்ளைகள் மேல், எங்கள் சபையின் மேல் விசுவாச மக்களை நேசிக்கிறீர் கர்த்தாவே. இந்த சபையை சுற்றில இருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்களுக்காய் நன்றி. கூட்டம் கூட்டமாய் அவர்கள் ரட்சிக்கப்பட போறார்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. மந்தை பெருகுவது போல மனிதர்களை பெருக பண்ணுகிறீர் உமக்கு நன்றி கர்த்தாவே. ஒரு மிகப்பெரிய சபையை நீர் கட்டப்போகிறீர் அதற்காய் நன்றி. நீர் கொடுத்த தரிசனத்துக்காய் நன்றி. நீர் கொடுத்த நல்வாழ்வுக்காய் நன்றி. நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், விசுவாச மக்களுக்காய் நன்றி செலுத்துறோம். எங்களை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்காய் நன்றி. உடைய வார்த்தை கடந்து போறதுக்காய் நன்றி. உடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்களுக்காய் நன்றி கர்த்தாவே. மக்கள் ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி ஆளும்படி என்னை கிருபையினால் நிரப்பினவரே மக்கள் நன்றி. பரிசுத்த அக்கினால் நிரப்பி இருக்கிறவனுக்கு நன்றி. பரிசுத்த அவருடைய அக்கினி அளவில்லாமல் தரத்துல ஊற்றப்படுகிறதற்காய் நன்றி. கிருபையின் ஆவி ஊற்றப்படுகிறதற்காய் நன்றி. உடைய வல்லமை ஊற்றப்படுகிறதற்காய் நன்றி. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பத்தி எரிய வேண்டும் என்று சொன்னவரே உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. 1, 30, 60, 100, 1000 பெருக பண்ணுகிறீர் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. சின்னவன் 1000 பெரியவன் பலத்த சாதி மாவான் கர்த்தராகிய நான் இவைகளை தீவிரமாய் நடப்பிப்பேன் சொல்லி இருக்கிறீர். உடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி உமக்கு நன்றி. உடைய வார்த்தை அனுப்பி எங்களை சுகமாக்குறீர், அழிவுக்கு தப்பு வைக்கிறீர். இயேசுவே மக்கள் நன்றி, இயேசுவே மக்கள் நன்றி, இயேசுவே மக்கள் நன்றி. உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. சபை மக்களை இயேசுவ நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளை இயேசுவ நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளை இயேசுவ நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். முதியோர்களை இயேசுவ நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே எங்களை கூட்டி சேர்க்கிறவரை மக்கள் நன்றி. கர்த்தாவே மக்கள் ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, கிராமங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்பட போறதற்காக நன்றி. நற்செய்தி ஊழியர்களுக்காய் நன்றி கர்த்தாவே மக்கள் தோத்திர சப ஊழியர்களுக்காய் நன்றி ஆண்டவரே. வீட்டு கூட்டங்களுக்காய் நன்றி செலுத்துறோம் நன்றி. எங்கள் ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுத்திருமக்கு நன்றி. எல்லா துதி கண மைமெல்லாம் ஒருவருக்கு செலுத்துறோம். எங்கள் மீட்பரச்சுரமா இருக்கிற இயேசுப நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி. என் முழுவலமையோட பரிசுநாமத்தை தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியோட அன்பும் ஐக்கியம் சந்தோஷமும் சமாதானமும் என்றும் என்னும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட ஆடியோ வாயிலாக செய்தியை கேட்கிற எல்லா மக்களோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா.

0: வள்ளிக்கம் யசுராஜாதிக்கு வண்ணாளெல்லாம் தோத்ராம். அலேலுயா, அலேலுயா, அலேலுயா. கர்த்தர் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வர கடவோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.
1: Recording stopped. Recording in progress.
2: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 14th of September 2026, and the topic for today is Let Your Light So Shine. The opening scripture is taken from Matthew 5 verses 14 to 16. You are the light of the world. Let your light so shine before men that they may see your good works and glorify your Father in heaven. Jesus said that you are the light of the world. Light doesn't argue with darkness. It simply shines. This means when you are kind, loving and truthful, you bring God's light to others. Your light shines through your words and actions. When you help someone, tell the truth, forgive, or talk about Jesus, you are shining. The Bible says, a city set on a hill cannot be hidden. Matthew 5 verse 14. So always let your light shine. The Bible also says, arise, shine, for thy light is come. In Isaiah 60 verse 1. Let others see Christ in you by the way you live every day. Hallelujah. Let's look into another scripture from Isaiah 60 verses 1 to 3. Arise, shine, for thy light is come, and the glory of the Lord is risen upon thee. For behold, the darkness shall cover the earth, and gross darkness the people. But the Lord shall arise upon thee, and his glory shall be seen upon thee. And the Gentiles shall come to thy light, and kings to the brightness of thy rising. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear precious Father, thank you for making me a shining light in my world. Through me, others see your love and come to know you. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.
3: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை, செப்டம்பர் மாதம் 14 திகதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஆரம்ப வசனமாக மத்தேயு 5 வசனங்கள் 14 16 வரை பார்ப்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். வெளிச்சம் இருளோடு சண்டையிடுவதில்லை, அது வெறுமனே பிரகாசிக்கிறது. அதுபோல நீங்கள் அன்பாகவும் இரக்கமாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்ளும் போது மற்றவர்களுக்கு தேவனுடைய வெளிச்சத்தை காட்டுகிறீர்கள். உங்கள் வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யும் போது, உண்மையை பேசும் போது, மற்றவர்களை மன்னிக்கும் போது, அல்லது இயேசுவை பற்றி அவர்களிடம் சொல்லும் போது உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று வேதாகமம் மத்தேயு 5:14 சொல்கிறது. ஆகையால் எப்போதும் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். மேலும் வேதாகமம் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று இசாயா 60:1 சொல்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாழும் விதத்தின் மூலம் மற்றவர்கள் உங்களில் கிறிஸ்துவை காணட்டும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். இசாயா 60:1-3. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஜாதிகள் உன் வெளிச்சத்துக்கும் ராஜாக்கள் உன் உதயத்தின் பிரகாசத்துக்கும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பும் அருமையுமான பிதாவே, என் உலகத்தில் என்னை பிரகாசிக்கும் வெளிச்சமாக்கியதற்காக உமக்கு நன்றி. என் மூலமாக மற்றவர்கள் உம்முடைய அன்பை கண்டு உம்மை அறிந்து கொள்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். God bless you all. See you tomorrow.

0: ஆமீன் ஆமீன். இன்று 14ஆம் தேதி 9ஆம் மாதம் 14ஆம் தேதி ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்கு செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே இந்த புதிய நாளையும் புதிய வாரத்தையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்தி தருவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய இன்றைய நாளுக்கான வசனம், கர்த்தர் தருகிற வசனம், சங்கீதம் 74. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே நாளை ஒப்புவிப்போம். அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 20, எசேக்கியேல் 10, பழைய ஏற்பாடுந்தும் புதிய ஏற்பாடுந்தும் லூக்கா 6வது அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களுக்கு ஊடாக வழி நடத்துவார் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அத்தோடு ஜீவ வார்த்தையின் அச்சிந்தனை, தேவனுடன் ஒரு நிமிடம், வாக்கு தத்துவம் இவற்றை கூட நாங்கள் அனுப்பி தருகிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் காலை அபிஷேக ஆராதனையிலே இணைய போகிறோம். எங்களுடன் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களை சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து வழி நடத்துவார். ஜபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, வேத வார்த்தைகளோடு, சாட்சிகளோடும் வழி நடத்துவார். அதனாலே இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். எடுத்து வருகிற ஊழியரையும் பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. இணைந்திருக்கிற சகோதரி டோலி அவர்கள் அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார். சிவ ஊழியர் சகோதரி சுஜாதா ஆனந்தராய் அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு அபிஷேக ஆராதனையிலே வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்தாவியானவர் தாமே அவருக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த வேளையிலும் அவருக்கும் வரவேற்போம். புதிய வாரத்தின் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம். பிரீஸ்லோட்டம்மா,
1: பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவனை பாராச்சா. தேவனுடைய ஆவியானவர்னால் தேவனுடைய அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. கல்லான எங்கள் இருதயங்கள் ஆண்டவரே சதியான இருதயங்களாக மாற்றப்படுகிறதுக்காக சூத்திரம் நன்றி ராஜா. தேங்க்யூ ஹலேலூயா. நம்முடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை தொடங்குகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் தேவரீர் எங்களோடு கூட இரும், எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்கள் பாதைக்கு ஆண்டவரே நீர் வழியாயிரும் ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு சத்தியமாயிரும், எங்களுக்கு ஜீவனாயிரும் ஆண்டவரே, எங்களுக்கு உயிராயிரும் ஆண்டவரே அப்பா. பிதாவே உம்முடைய உறவாயிரும் ஆண்டவரே, எங்களுடைய உணர்வுகளை ஆளும் ஆண்டவரே அப்பா. பிதாவே உம்முடைய சித்தம் பரமண்டலங்களும் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையிலே செய்யப்படும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் கரத்திலே உம்முடைய கரத்திலே ஆண்டவரே வைத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. 3 ஜோவானிலே சொல்லப்படுகிறது, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் சொல்லி அங்கே ஜோவான் அந்த நிருபத்தில் எழுதுகின்றபடியில இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆத்மா வாழ வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆத்மாவிலே சித்தம் செய்கின்ற காரியம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, மனது சிந்திக்கின்ற திறன் இருக்கின்றது, வில் பவர் இருக்கிறது, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, உணர்ச்சி என்கிற ஒரு காரியம் இருக்கிறது. ஆனால் அப்படின்னா இந்த உணர்ச்சி இந்த இந்த ஆத்மாவிலே மிகவும் முக்கிய பங்கை வகிக்கிறது. அது சிந்தனை இன்னொரு காரியம். நாங்கள் எதை சிந்திக்கிறோமோ அது அந்த சிந்தனை அங்கே உணர்வுகளை ஆண்டு கொள்கிறது. எதை நாங்கள் சிந்திக்கிறோமோ, நல்ல சிந்தனைகளை நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே எங்களுடைய உணர்வுகள் நல்லா இருக்கும். ஆனால் நம்முடைய சிந்தனையிலே தாக்கம் இருக்குமாக இருந்தால், பயம் இருக்குமாக இருந்தால், அந்த பயமான வார்த்தைகள் அந்த சிந்தனைகளிலே இருக்குமாக இருந்தால், அந்த உணர்ச்சிகளிலே அது வெளிப்படும். அன்புக்குரியவர்களே, ஹலிலூயா. அப்பொழுது பாருங்கள், அந்த உணர்வுகளிலே வெளிப்படும் போது இது எவ்வளவு தூரம் உங்களுக்கு இதை நான் விளக்கி சொல்ல முடியுமா? அன்புலத்துக்கு விளக்கி சொல்கிறேன். அந்த உணர்வுகள் அங்கே சரியான விதத்தில் இருக்குமாக தான் அது சரீரத்திலே ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். அந்த உணர்வுகள் சரியான விதத்தில் இல்லை என்று சொல்லிச்சினால் அது சரீரத்தை பாதிக்கும். சரீரத்தின் வழியாக அந்த ஃபீலிங்ஸ் வெளியில வரும். ஹலேலூயா. கோபமாக வரும், ஆத்திரமாய் வரும், அல்லது அன்பாய் வரும், அரவணைப்பாய் வரும். ஆனால் அப்படின்னா எங்கள் ஆத்துமாவுக்கு நாங்கள் எப்பொழுதும் நல்ல தீனியை போட வேண்டும். ஹலேலூயா. பாருங்கள், உதாரணமாக நம்முடைய தேசத்திலே இந்த ஆடுகள் எல்லாம் நல்ல சாப்பாடை சாப்பிட்டா நல்லா கொழுத்து போயிருக்கும். ஹலேலூயா. அதே போலதான் நம்முடைய ஆத்துமாவுக்கு நல்ல விஷயங்களை, நல்ல காரியங்கள், ஹலேலூயா, தேவனை குறித்த ஒரு நல்ல அபிப்பிராயங்கள், அவர் நல்லவர், எப்பொழுதுமே நல்லவர். ஒருவேளை நாங்கள் போகின்ற பாதைகள் வித்தியாசமா இருக்கலாம், ஆனாலும் என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார். ஹலேலூயா. எனக்கு வழிகாட்டுவார், என் பிள்ளைகளை ஆதரிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார் என்கின்ற ஒரு திடமான நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமாக இருந்தால் அதுதான் நம்முடைய உணர்வுகளின் வழியாக அது வெளிப்படும். அன்புக்குரியவர்களே, ஹலேலூயா. பயம் இல்லாமல் இருக்கும். அப்படின்னா இந்த நாளிலே கூட நம்முடைய ஆத்துமாவை நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் உயர்த்துவோம். தாவீது சொன்னது போல, என் ஆத்துமாவை உம்முடைய சமூகத்திலே நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஹலேலூயா.
2: அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன். என் துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன், களி கூறுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன், துதிபாடுவேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன், துதிபாடுவேன், துதிபாடுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா, உம்மன் போன்றே போதுமையா. உலகமே

அம்மையே நேசிக்கிறேன், படுக்கையிலும் நினைக்கின்றேன், ராச்சாமத்தில் தியானிக்கின்றேன், படுக்கையிலும் நினைக்கின்றேன், ராச்சாமத்தில் தியானிக்கின்றேன், தியானிக்கின்றேன் எந்தேவனே என்றேசுவேன், உம்மையே நேசிக்கிறேன். ஹலிலூயாம், ஹலிலூயாம். தேவனே, நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் ஆண்டவரே எங்கள் மூலம் வெளிப்படும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் வெளிப்பட விடுமா செபிக்கிறேன். நன்மையும் பிரியவுமான சித்தம் அப்பா ராஜா, என் தகப்பனே, பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய நல்ல தகப்பனே, உம்முடைய நாமம் எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் எங்கள் மத்தியிலே வருவதாக உம்முடைய சித்தம் ஐயா. ஆண்டவரே, பரமண்டலங்கள் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையிலே அது செய்யப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு பிரியமோ அது பிரியமில்லையோ என்பது பொருட்டல்ல ராஜா, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில உம்முடைய சித்தத்தை மட்டும்தான் செய்யும்படி கேட்கிறோம் ராஜா. ஆண்டவர் ஆகி தேவனே அப்பா, இன்றைக்கு வேண்டிய பில்லுகளை கட்ட இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தேவனே, எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து காத்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. ஹாலேலூயா. உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன், உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன், ஆதரவாய் வந்தீரே கரம் நடத்தி சென்றீரே, ஆதரவாய் வந்தீரே கரம் நடத்தி சென்றீரே, உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். வாய் திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உம்மைத்தான் நம்புகிறேன் அப்பா, என் சூழ்நிலையிலே உம்மை நம்புகிறேன். நீர் என்னை கைவிடாத தேவன், என்னை விட்டு விடாத தேவன், என் தலையை உயர்த்துகிற தேவன். ஹாலேலூயா. ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன். ஹாலேலூயா. அன்பிற்காய் ஏங்கி நின்றேன் அணைத்தீரே நன்றி ஐயா, அன்பிற்காய் ஏங்கி நின்றேன் அணைத்தீரே நன்றி ஐயா. மனிதர் அன்பு மாறிப்போம் மாறாதென்று முந்தன் அன்பு, மனிதர் அன்பு மாறிப்போகும் மாறா அன்பு அன்பு, உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். ஐயா என் ஆண்டவரே அப்பா பிதாவே, நீரே என்னுடைய தகப்பன் அப்பா ராஜா, தகப்பனே ஆண்டவரே. அந்த பாவியான கெட்ட குமாரன் ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் போயினும் கூட ஆண்டவரே, அவன் திரும்பி வந்த வேளையிலே தகப்பனே ஆண்டவரே, அவனை அணைத்துக் கொண்டீரே, முத்தம் செய்தீரே, அவனுக்கு ஆண்டவரே தேவனே கரத்திலே மோதிரம் என்கிற அதிகாரத்தை கொடுத்தீரப்பா ஆண்டவரே, நல்ல விருந்த படுத்தீரப்பா. நீர் நல்ல தகப்பன் அப்பா ராஜா, தகப்பனாகிய தேவனே ஆண்டவரே, நீர் எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறவர் அப்பா ராஜா. ஆண்டவரே எங்கள் பாவங்களை எங்களை விட்டு விலக்கி விடுகிறவர் ஆண்டவரே, திரும்பவும் ஒருபோதும் பாவம் செய்யாத இருதயத்தை எங்களுக்கு தருகிறவர் அப்பா. எங்களை வழி நடத்துகிற தெய்வம் நீங்க தான் அப்பா. அப்பா நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே உம்மை நம்புகிறோம் தகப்பன், உம்மை விசுவாசிக்கிறோம் ஐயா. உம்முடைய அன்பு பெரியதப்பா ராஜா தேவனே, அது வானத்தை விட பெரியதப்பா, பூமி ஆகாயத்தை விட பெரியதப்பா ராஜா. அந்த ஆண்டவரே அந்த அன்பின் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று அறியும்படி எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முக சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. திக்கெட்டு இருந்தேனே கரம் பிடித்தீர் நன்றி ஐயா, திக்கெட்டு இருந்தேனே கரம் பிடித்தீர் நன்றி ஐயா, என் மேல் உந்தன் கண்கள் வைத்து ஆலோசனை எனக்கு தந்தீர், எந்தன் மீது கண்கள் வைத்து ஆலோசனை எனக்கு தந்தீர். அப்பா இப்பொழுது உம்மிடத்திலே நான் கேட்கிறேன் ஆண்டவரே, என் மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை தாரும், என் குடும்பத்துக்கு வேண்டிய ஆலோசனையை தாரும் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா, திருச்சபைக்கு வேண்டிய ஆலோசனையை தாரும் ஐயா, என் கரத்தை பிடித்து நடத்தும் ஆண்டவரே.
அப்பா பிதாவே துதிக்கிறேன் ஐயா, சோத்தரிக்கிறேன் ஐயா. ஆண்டவராய தேவனே, உடைய கரம் என்மேல் இருக்கும்படி செபிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே எங்களை சுத்தமாக்கும், அப்பொழுது சுத்தமாவோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே எங்களை சுகமாக்கும், அப்பொழுது நாங்கள் சுகமாவோம் ஆண்டவரே. எங்களை விடுதலையாக்கும், நாங்கள் விடுதலையாக்கப்படுவோம் ஆண்டவரே. அப்பா இரக்கமுள்ள தேவனே, அப்பா உடைய கரத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் வையும் ஆண்டவரே. விசேஷமாக எங்கள் சந்ததி மேல் உம்முடைய கரத்தை வையும் ஆண்டவரே. எந்த அப்பனையும் துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறோமே, நம்புகிறோமே, நம்புகிறோமே, நம்புகிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. பாவியாய் வாழ்ந்தேனே, பாசக்கரம் நீட்டினிரே. பாவியாய் வாழ்ந்தேனே, பாசக்கரம் நீட்டினிரே. சிலுவையில் ரத்தம் சிந்தி என்னை பரிசுத்தமாய் மாற்றினிரே. சிலுவையில் ரத்தம் சிந்தி என்னை பரிசுத்தமாய் மாற்றினிரே. உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன், உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். பேதையாய் நான் அலைந்தேன் கண்டீரே நன்றி ஐயா. பேதையாய் நான் அலைந்தேன் கண்டீரே நன்றி ஐயா. நானும் உம்மை அறியவில்லை என்னை தேடி வந்தீரேன். நானும் உம்மை அறியவில்லை என்னை தேடி வந்தீரேன். உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன், உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்தீரே, கரம் நடத்தி சென்றீரே. ஆதரவாய் வந்தீரே, கரம் நடத்தி சென்றீரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா, சோத்தரிக்கிறேன் ஐயா. தகப்பனாய தேவனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறேன் தகப்பனே. இரக்கங்களின் தேவனே அப்பா, உம்முடைய அன்பு பெரியதப்பா ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியதப்பா ராஜா, எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியதா அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. ஆண்டவரே தேவனே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா ராஜா. நீர் எங்களுக்கு அப்பா தகப்பனே, தகப்பன் அப்பா ராஜா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல இப்பொழுதும் எங்களுக்கு இறங்குகிற தெய்வம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்களுடைய சமாதானம் பெரியதாயிருக்கிறது அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே அப்பா, எங்கள் தாழ்பால்களை பிலப்படுத்தி எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை, எங்கள் சந்ததிகளை ஆண்டவரே நீர் பாதுகாக்கிறீரப்பா, நடத்துகிறீரதற்காக சூத்திரம். இருளின் அதிகாரத்தில் நின்று எங்கள் பிள்ளைகளை, எங்கள் சபைகளை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரி ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிறபடியார் சூத்திரம் ஐயா. நாங்கள் விருதாவாய் உழைப்பதில்லை, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெற்றதில்லை அப்பா ராஜா, சூத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆபிரகாமை மீட்டு கொண்ட தேவன் ஹாலேலூயா, எங்களையும் ஆண்டவரே மீட்டு கொண்டீர் என்று அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. தேவன் எங்கள் பேரில், எங்கள் குடும்பத்திலே, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் சபைகளிலே வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிவார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவரே யோபுவையும் அவனை சுற்றி வேலி எடுத்து பாதுகாத்தது போல் எங்களையும் அங்களை சுற்றி ஆண்டவர், எங்கள் பிள்ளைகளை சுற்றி, எங்கள் வருங்காலங்களை சுற்றி ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் வேலி எடுத்து பாதுகாக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா, நன்றி அப்பா ராஜா. தகப்பனே துதிக்கிறேன் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. நீரே யெகோவா தேவன், யெகோவா சாலோம், யெகோவா சம்மாம், யெகோவா ரூபாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. நீரே யெகோவா தேவன் அப்பா, எங்கள் கரங்களை பிடித்து நடத்துங்கோ ராஜா. ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. நீரே யெகோவா தேவன், யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபாம். நீரே, நீரே, நீரே யெகோவா தேவன், யெகோவா சாலோம், யெகோவா சம்மா. நீரே யெகோவா தேவன், யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா. நீரே, நீரே, நீரே யெகோவா தேவன்,
யெகோவா சாலோம், யெகோவா சம்மாம். ஹாலேலூயா. யெகோவா சாலோம்னு சொன்னால் தேவன் நம்முடைய சமாதானமாயிருக்கிறார். யெகோவா சம்மான்னு சொல்லுனா தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். யெகோவா ரூபான்னு சொன்னா தேவன் எங்களுடைய நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவன் யோவான் 10-ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று. ஹாலேலூயா. அது மட்டுமல்ல, இந்நாடுகளின் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லியப்படுகிறதப்பா. ஆண்டவராகிய தேவனே, உடைய சத்தத்தை கேட்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபதாரும் அப்பா ராஜா. அநேக சத்தங்கள் இந்த சிந்தனைகளிலே வந்து மோதுகிறதப்பா ராஜா. ஆண்டவரே அந்த சித்தங்களை, அந்த சத்தத்தை தவிர்க்கவும் உம்முடைய சத்தம் மட்டும் எங்களுடைய ஆண்டவரே ஆத்மாவிலே கேட்கவும் எங்கள் மனதிலே கேட்கவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருப தரும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஹாலேலூயா. செங்கடலை பிளந்து அற்புதம் செய்தவர் நீரே யெகோவா தேவன். கண்மலையை பிளந்து தண்ணீரை தந்தவர் நீரே யெகோவா தேவன். உம் நாமம் அதிசயம், உம் நாமம் அற்புதம், உம் நாமம் மகத்துவமே. உம் நாமம் அதிசயம், உம் நாமம் அற்புதம், உம் நாமம் மகத்துவமே. நீரே யெகோவா தேவன், யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா. நீரே நீரே நீரே யெகோவா தேவன், யெகோவா சாலோம், யெகோவா சம்மாம். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உபாகமம் 28-ல் சொல்லியிருக்கிறீர், நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று. ஹாலேலூயா. நீங்க பட்டணத்திலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் வெளியிலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. எங்கள் கற்பத்தின் கனியும் கைட்டு செய்யும் வேலையிலும் ஆண்டவரே தேவனே, அப்பா தேவனே, எங்கள் களஞ்சியங்களிலும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவேன்னு சொல்லி இருக்கிறீரப்பா. எதிரி ஒரு வழியா வந்த 7 வழியா ஓடி போவான்னு சொல்லி இருக்கிறீங்கள ஐயா ராஜா. ஆண்டவராகிய தகப்பனையுமே துதிக்கிறோம் ஐயா. ஏற்ற காலத்தில ஐயா மழை பெய்கிறதப்பா. நாங்களோ கடன் வாங்குறது இல்லையா, அநேக ஜாதியில கடன் கொடுக்கிறவர்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களை ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவராகிய தேவனே, இந்த நேரத்திலே யார் யார் வியாதியஸ்தர்களாயிருக்கிறார்களோ அவர்கள் மேல் உம்முடைய கரத்தை வையும் ஐயா. தகப்பனே ராஜா, அல்ஃபிரட் என்கிற சகோதரன் மேல் ஆண்டவரே தேவனே உம்முடைய கரத்தை வையும் ஐயா ராஜா. பரிபூர்ண சுகத்தை கட்டளிடுவீராக ராஜா. தகப்பனே ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஆனன்கிற சகோதரி மேல் உடைய கரத்தை வையும் ஐயா ராஜா. அப்பா, அந்த அல்சைமர் ஆண்டவரே வியாதியிலிருந்து அந்த மகளுக்கு விடுதலை தரும்படி செவிக்கிறோம் கத்தாவே. சர்வத்திலே சுகபிரன் ஆரோக்கியத்தை கட்டளிடும்படி செவிக்கிறேன் கத்தாவே. தடைகள் நீங்கி போகணுமா செவிக்கிறேன் கத்தாவே. முக்க சூத்திரம். அதே போல ஐயா ராஜா, அல்சைமர் ஆண்டவரே வியாதியிலிருந்து ஆண்டவரே தேவனே ஒவ்வொரு ஜனங்களையும் விடுவிக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தேவனே, ஆண்டவரே அப்பா, இலங்கை தேசத்திலே ஐயா ராஜா ஆண்டவரே அகால மரணங்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே அப்பா, ஹார்ட் அட்டாக்கிலிருந்து ஜனங்கள்

0: ஜம்புல்லத்தீவு, வவுனியா பகுதிகள், கிளிநொச்சி பகுதிகள், மாங்குளம் பகுதிகள், ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. என் தகப்பனாகிய தேவனே, அனுராதபுரத்திலிருந்து இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, தகப்பனே, கீழ் மாகாணங்கள், மேல் மாகாணங்கள், மத்திய மாகாணங்கள், ஆண்டவரே தேவனே, எல்லா இடங்களிலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, சத்துடைய வல்லமைகளை முறிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, ஜனங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை நேசிக்கின்ற இருதயத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம். நீர் யார் என்பதை ஆண்டவரே அறிந்து கொள்கிற இருதயத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவரே, என் ஆவியானவரே அந்த இடத்துல அசவாடும் ஐயா. ஆண்டவரே, பூமியானது ஆண்டவரே ஒரே குழப்பமா இருந்ததப்பா, ஒழுங்கின்மையா இருந்ததப்பா, அந்த இடத்திலே கூட ஆவியானவரே நீர் அசவாடி நீர் ஆண்டவரே தேவனே, தகப்பனே, பூமியை ஆண்டவரே மறுபடியும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்தீரப்பா. அதே போல இலங்கை தேசத்திலே என் ஆவியானவரை நடமாட விடுமா செவிக்கிறோம். என் ஆவியானவரை இலங்கை தேசத்தை திருப்பி தரும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, முக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உடைய கிருபையுள்ள கரத்திலேயா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளாய் ஒப்பு தருகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள், எங்கள் சொந்த ஜனங்கள், எங்கள் நண்பர்கள் ஆண்டவரே, நாங்கள் இருந்து வந்த ஆண்டவர் ஊர் மக்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு மக்கள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, முக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. என் தகப்பனாகிய தேவனே, இந்த வேளையிலும் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற பகைய சிலுவை நான் கொன்று ஆண்டவரே அவர்களை ஒப்புரவாக்கினீர் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீரே ஆசீர்வதிப்பீராக, ஆண்டவரே வழிநடத்துவீராக ராஜா. ஆண்டவரே, இந்த டேரிட் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக ராஜா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, ஆண்டவரே ட்ரம்போடும் அவரோடு கூட இருக்கிற அந்த ஆலோசனைக்காரர்கள் ஆண்டவரே தேவனே, தகப்பனே ஐயா, அந்த செகண்ட் பிரைம் மினிஸ்டர் வாயினோடும் நீர் இடைப்பட விடுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆலோசனைக்காரர்கள் அதிகம் இருந்தா சுகம் உண்டாகும் சொல்லப்படுகிறது ராஜா. அதே போல இந்த கனடா தேசத்து அதிபதிக்கு நல்ல ஞானத்தை கொடுமையா, தேசத்தை வழிநடத்த ஞானத்தை கொடுமையா. ஆண்டவரே, இது வேதத்திலே ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிறதப்பா ராஜா. பிரபுக்கள் ஆண்டவரே தேவனே, அப்பா ஆண்டவராகிய தேவனே, அப்பா அப்பா ராஜா, பிரபுக்கள் ஆண்டவரே அப்பா கீழே நடந்து போகிறார்கள், மற்றவர்கள் குதிரை மேல் போகிறார்கள் சொல்லப்படுகிறதப்பா. அப்படியான ஒரு நிலை வேண்டாம் ஆண்டவரே அப்பா. இந்த கனடியன் குடிமக்களுக்கு, இந்த கனடாவிலே பிறந்த சந்ததி சந்ததியாய் பிறந்த ஆண்டவரே பரிசுத்தவான்களுடைய ஆண்டவரே அப்பா சந்ததிக்கு ஆண்டவரே தேவனே ஆசீர்வாதம் வேணும் ஐயா, அவர்கள் உண்மை அறிய வேணும் ஐயா. அவர்கள் கட்டின ஆலயத்தை பாருமா ஆண்டவரே, யூரோப் தேசங்களிலே பரிசுத்தவான்கள் கட்டின ஆலயங்களை பாருமா ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு சோத்திரம். தாவீது ஆண்டவரே தேவனே, உமக்காக ஆலயத்தை கட்டினான் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் இந்த பரிசுத்தவான்கள் உமக்காக ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள், ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள் அப்பா. இந்த யூரோப் தேசங்களிலும், இந்த கனடா தேசங்கள், அமெரிக்கா தேசங்களிலே ஐயா உமக்காக வாழ்ந்திருக்கிறார்கள் அவருடைய சந்ததி. ஆண்டவரே தேவனே, அப்பத்துக்காக இறந்து திரிய கூடாதப்பா, வேலை இல்லாமல் இருக்க கூடாது ஆண்டவரே. அப்பா, இந்த சந்ததிகளுக்கு வேலைகளை கொடும் ஐயா ஆண்டவரே. இந்த போத மருந்துகளிலிருந்து இந்த ஜனங்களை விடுவியுமா ஆண்டவரே அப்பா. இந்த தேசத்து அரசாங்கத்தோடு இடைப்படும் ஐயா, வரிகளை வீணாய ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே வீணாக்காதபடி ஆண்டவரே அப்பா பிதாவே, நல்ல திட்டங்களுக்கு, நல்ல வேலை வாய்ப்பு திட்டங்களுக்கு உருவாக்குற சக்தியை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புத்தருகிறோம். எங்களை இருதயத்தை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஊற்றுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, மீண்டும் நம்முடைய கரமங்களோடு கூட இருப்பதாக உம்மை நினைக்கின்ற நினைப்பு இந்த நாள் முழுவதும் கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படி செவிக்கிறோம் இயேசு நாமத்தினால், ஆமேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய முறிவை கட்டி அதனுடைய அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஈழத்தனியாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஹாலேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. நீர்தான் ஒவ்வொருவருடைய அடிக்காயங்களை குணமாக்குற தேவன் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய முறிவையும் குணமாக்குற தேவனப்பா. நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே, உம்மால மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் இணைந்து ஜெபங்களோடு துதி

0: வார்த்தைகளோடு வேத வார்த்தைகளோடு பாடல்களோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களோடு தங்குவதாக. போக்கிலும் வரத்திலும் குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் சாமியை கூட இருந்து குடும்பத்தாரோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. புதிய வார ஆசீர்வாதங்கள், புதிய நாள் ஆசீர்வாதங்கள் உங்களோடு தங்குவதாக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you. Amen.
1: Amen. Bless you. Bless you. Amen.
0: அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து காலை வேளையிலே அபிஷேகம் ஆராதனை வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் குடும்பத்தையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள்
2: Recording in progress.
0: இந்த வேளையில் நாங்கள் ஜப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை, இந்திய, உலக, கனேடிய, அமெரிக்காக ஜபிப்பதற்காக இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசீர்வதிக்க நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதே வேளையிலே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஒருவருடன் தங்குவதாக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமேன். மகிமையின் தேவனை மகிமைப்படுத்த இணைந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் செய்து கொண்டிருக்கிற உங்களில் ஒரே கர்த்தர் காண்கிறார். ஒவ்வொரு ஊழியங்களிலும், ஒவ்வொரு சிறு சிறு ஊழியங்களிலும் உங்களோடு கர்த்தர் கூட இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதே வேளையில் இந்த ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க ஆசீர்வாதத்தை மட்டுமே நீங்கள் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி அந்த ஆசீர்வாதங்களுக்காக மற்றவர்களுக்காக ஆசீர்வதிப்பதற்காக ஜெபிப்பதற்காக இணைந்திருக்கவங்களை கர்த்தர் காண்கிறார், வரவேற்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த நாளுக்காக பரிசுத்த வேதாம் புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 20, எசேக்கியேல் 10. பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் லூக்கா 6 அதிகாரம் என்று நாங்கள் பதிவு செய்கிறவங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அதே வேளையில் ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்குத்தத்தம், தேவனுடன் 1 நிமிடம் இந்த காரியங்களை நாங்கள் அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக, உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இணைந்திருக்கிற ஊழியர்களை பார்ப்போம். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி செசிலியம்மா லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி சுஜாதா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு வேளையிலே இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. புதிய நாளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுக்கும் ஆசீர்வதித்து தருவாராக, ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழிய சௌரி ஜனத்தை வரவேற்று கொண்டு அவரிடம் படைப்போம். அவர் மீதியான ஜபங்களுக்கு கூடாக தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோடமா,
1: பிரைஸ்லோடனா.
0: ஆமீன். உங்களுக்கும் காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ.
1: சங்கம வானொலி நேயர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களுடைய அவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேயத்திலே இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 20-21வது அதிகாரத்திலே அங்கு நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துமாக்கனுடைய மனம் அற்ப வெள்ளியும் பொறாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமானினுடைய உதடுகள் அநேகரை போசிக்கும், மூடரோ மதியினத்தினால் மாளுவார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. இந்த நீதிமான் என்றால் யார் என்றால் தேவனுடைய நீதியை பெற்றவன் தான் அந்த நீதிமான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அவனுடைய நாவிலே அங்கு சுத்தம் இருக்கிறது என்பதை வேதம் அங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த சுத்தம் எல்லா எப்படியா இருக்கும் என்றால் அநேகரை பூசிக்கிறதா இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் தேவனுடைய நாளிலே தேவ சமூகத்திலே நாங்கள் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதனால் நாங்கள் இன்றைய நாட்களிலே நாங்கள் அதற்காக பயன்படக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஏனென்றால் துன்மார்க்கத்தை செய்து கொண்டு இருக்கிற இடத்திலே அங்கு சங்கீதம் 1வது அதிகாரத்திலே துன்மார்க்கர் இருக்கிற இடத்திலும் பாவிகள் நிற்கிற வழியிலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலும் என்ன வரும் என்றால் அங்கு கர்த்தருடைய சாபம் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அதிக எல்லாருக்குள்ளும் பாதிக்க வேண்டும் லட்சமாய் நாங்கள் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பிறரை ஏமாற்றுவதும் பொய் சொல்லுவதும் அங்கு கள்ள கணக்குகள் திருட்டு தன்மைகள் இன்றைக்கு கூடிவிட்டதை கூடிக்கொண்டே போகிறது. ஆனா இது சாபத்தை கொண்டு அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஏனென்றால் இந்திய நாட்களிலே யார் யாரை எல்லாம் ஏமாற்ற முடியுமோ அவைகளை எல்லாம் நன்மைகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் நாவுகளை நாங்கள் எப்படியாய் காத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய ஆவி ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறது. அந்த ரட்சிப்பினால் எங்களுக்குள்ளே அந்த எங்கள் ஆத்துமாவிலே ஒரு விடுதலை இருக்கிறது. சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் எங்களுடைய ஆத்துமாவிலே விடுதலை உண்டாகும். அந்த விடுதலை எங்கள் சரீரத்திலே மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கும். ஏனென்றால் இந்த ஆவி ஆத்துமா சரீரம் ஆதாம் வீட்டிலே அங்கு எங்கள் பிதா வீட்டிலே அங்கு சாபத்துக்கு உட்பட்டது. இதில இருந்து விடுதலையாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால் தான் நாங்கள் ஆவியிலே கிரிய ஞானஸ்தானம் பெற்று வந்திருக்கிறோம். ஆவியிலே நாங்கள் ரட்சிப்பை பெற்று ஆத்மாவிலே நாங்கள் விடுதலை அடைந்து சரீரத்திலே வருங்காலத்திலே நாட்கள் முடிகிற காலத்திலே மறுரூபப்படுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இதற்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று அல்ல, ரட்சிக்கப்படுகிறோம் பட்டு கொண்டிருக்கிறோம். எதிலே என்றால் நாங்கள் ஆத்துமாவில தான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆத்துமாக்கு தெரியும். எங்களுடைய ஆத்துமாவில நாங்கள் என்ன செய்யறோம், எங்க போறோம், எங்க வாரோம் எல்லாமே எங்களுடைய ஆத்துமாக்கு தெரியும். நான் சரியா இருக்கிறேனா, பிள்ளையா இருக்கிறேனா என்று கூட எங்களுடைய ஆத்துமாதான் இன்றைக்கு அலைவாஞ்சு கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலும் எல்லா ஆலயத்தில கூட அல்லது வெளியிடத்துல கூட இன்றைக்கு எங்களுடைய ஆத்துமா அளவாகிறது. ஆகவே இந்த அளவாகிறதுனால நாங்கள் சாபத்தை பெற்றுக்கொள்ள கூடாது. ஏனென்றால் எங்களோட சரீரம் வருங்காலத்திலே அங்கு மறுரூபப்பட வேண்டும். இந்த ஆத்துமா விடுதலை அடைஞ்சாத்தான் அங்காலே மறுரூபத்துக்கு நாங்கள் கடந்து செல்லலாம். ஏனென்றால் ஆவியிலே மாற்றம், ஆத்துமாவிலே மாற்றம், சரீரத்திலும் மாற்றம், இந்த மூன்றையும் அங்கு அவர் இழந்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து இன்றைக்கு எங்களை துப்புரவாக்கி இருக்கிறார். நாங்கள் பாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் நாங்கள் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தராமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நீங்க துன்மாக்கர் வாழ்கிற அந்த வாழ்க்கையில இருந்து அவர்கள் மாற்றம் அடைய வேண்டும். பாவிகள் அந்த பாவத்தின் வழியில நின்று விடாதபடி அங்கு பரியாசக்கார அங்கு உட்கார்ற இடத்துல எந்த நீதிமானுக்கும் இடம் இல்லாதபடி கர்த்தராமே இந்த நீதிமானை காக்க வேண்டும். அவர்களுடைய வாயின் வார்த்தைகள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் ஆலயங்கள்ல வாயின் வார்த்தையினால் அநேகர் அங்கு தங்களுக்கு கொடுத்த மகிமையை இழந்து கொண்டு போகிறாரு. இந்த காரியத்துக்காக பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, துன்மார்க்கர் வழியில் நில்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவரே, அந்த துன்மார்க்க பாதையில மனிதர்கள் நடக்காதபடி விசேடமாக சபைக்கு போகிற ஒவ்வொருவரும் நீதிமான் வாழ்வில இயேசுவை போன்ற ஒரு வாழ்வில வாழ இந்த கடைசி காலத்துல நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் இயேசுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நீ ஒரு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிறு இந்த புற பெருமைகள் நீதிமான்களுக்கு இடையில இருக்கிற பெருமைகள் எல்லாம் அகற்றிவிட்டு நீ ஊழியம் செய்ய வந்தீர், ஊழியம் கொள்ள வரவில்லை. அதே போல ஒவ்வொருவரும் தாழ்மைப்பட்டு இயேசு மரணபதி அந்த தாழ்மைப்பட்டவராக வாழ்ந்தது போல ஒவ்வொரு நீதிமானும் தாழ்மை உள்ளவர்களாக வாழ்ந்து உம்மை போன்று அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க நீர் கிருபை செய்வீராக. தேவனுடைய பிரியம் துன்மார்க்கன் அழிந்து போவதில்லை, துன்மார்க்கம் மனம் திரும்பி தேவனிடத்துல வருவதல்லவோ பிரியம். துன்மார்க்கத்துல தொடர்ந்து வாழும் பொழுது பிசாசு அவனை இழுத்து அந்த நரகத்துக்கு இழுத்து செல்கிறது. பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல அந்த துன்மார்க்கனும் வாழ வேண்டிய வாழ்வை பிசாசு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, உண்மை அறியாத காலத்துல நாங்களும் இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம், எங்களை நீர் இழுத்து கொண்டீரே. உம்முடைய ரத்தத்தினால கழுவி கண்மலை மேல நிறுத்தினீரே. அதே போல ஒவ்வொரு துன்மார்க்கர்களும் இந்த கடைசி காலத்துல மனம் திரும்பி நீதிமானாக மாற கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கண்டங்களில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும், இளைஞர்களுக்காகவும், ஒவ்வொரு யுவதிகளுக்காகவும், ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். துன்மார்க்கம் பிசாசனுடைய பிசாசினுடைய கிரிகைகளாக இருக்கிறது. நீர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன், எல்லாரிலையும் அன்பு கூறுகிற தேவன், ஒவ்வொருவருக்கும் இந்த கடைசி காலத்துல மனம் திரும்பி இயேசுவை அறிந்து கொண்டு இயேசு சிலுவையில எனக்காக மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வருகிறார், என்னை அவருடைய ராஜ்யத்துல சேர்ப்பார் என்ற ஒரு உறுதியோடு வாழ ஒவ்வொரு துன்மார்க்கருக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அது நீதிமான்கள் உம்முடைய ஊழியத்தை செய்ய வேலையாட்களோ குறைவு அறுபடியோ மிகுதி என்று சொல்லி இருக்கிறேன் என்று பல விதமான நாடுகள் இயேசுவை அறியாத பிரதேசங்கள் அதிகமாக இருக்கிறது. நீர் எங்களுடைய இந்த கடைசி காலத்துல வேலை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் நீர் பொறுமையோடு ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நேடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலங்களில ஒவ்வொரு துன்மார்க்கத்தில வாழுகிற மக்களும் பாவத்தை வெறுத்து பாவம் பொல்லாதது, சாபம் பொல்லாதது, ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்து நீதிமான்களாக மாற்றி எப்படி நீர் சவுலை பவுலாக மாற்றி வழி நடத்தினீரோ, உமக்காக அவன் ஓடினானோ, அவன் இந்த துன்மார்க்க பாதையில இருந்து இயேசு நீர் இடப்பட்ட பொழுது அவன் மாறினது போல ஒவ்வொரு துன்மார்க்கர்களும் நீதிமான்களாக மாற்றப்பட்டு உம்முடைய ஊழியத்தை செய்ய இந்த கடைசி காலத்துல உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடையும் இரக்கத்தை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்ச சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து இன்னும் அதிகமாக பல மக்கள் நீதிமான்களாக மாற கிருபை செய்வீராக. துன்மார்க்கத்தில் இருந்து விடுபடுவார்களாக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மனம் மகனுக்காக மகளுக்காக ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இந்த ரேடியோவுக்கு கூட போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த தீமையான துன்மார்க்கம் உள்ள ஒவ்வொரு மக்களையும் சன்மார்க்கமாக நீதிமானாக மாற்றி வாழ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் எங்களை பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவன், நாங்கள் யாருக்கும் மறைவாக எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசுதான் இந்த உலகத்துல ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை அறிந்து இயேசுவிடத்துல தனிமையில இருந்து நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையில் இரத்தத்தை மடித்தார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வர இருக்கிறார். அவர் வரும் பொழுது நான் நீதிமானாக அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானாக மாறி உம்முடைய ராஜ்யத்தில் இட்டுக் கொள்ளப்பட, நீர் வரும் பொழுது உண்மையோடு முத்தமத்தோடு உங்களுடைய ஆத்மா சரீரம் ஆவி ஆத்மா சரீரம் கருதிரையற்றதாக பரிசுத்தமாக எங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்மாக்களை மாற்றி மோட எடுத்துக் கொள்வீராக. துதிகன மகிமை ஒன்றானமை தேவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கத்தர் உங்களோடு கூட இருந்து இன்னுமாய் ஊழியங்கள்ல விருத்தி உண்டாக கத்தர் உதவி செய்வாராக. ஆமீன்,
3: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன், ஆமீன். நாங்கள் சுயிதா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சுயிதா, சுயாதா, பிரைஸ் லார்ட். நீதிமான்களின் நாவிலே தேவனுடைய நீதி வெளிப்பட வேணும் என்று சொல்லியும் அந்த வெளிப்படுற நீதி அநேகரை போஷிக்க வேணும். இந்த நாட்கள்ல சபைகள்ல மக்கள் அநேகரை போஷிக்க கூடியதாய், அநேகரை ஆறுதல் படுத்தக்கூடியதாய் நீதிமான்களின் நாவுகள் இருக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி கோடான கோடி நன்றி தகப்பனே. அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் அன்பின் நேச தகப்பனே, அப்பா, பிதாவே, இந்த அருமையான அதிகாலை வேளை, மதிய வேளை, மாலை வேளை, இரவு வேளை என்று எங்கெங்கெல்லாம் கூடி எங்கள் உறவுகளோடு ஆண்டவரே ஒருமித்து வாசம் செய்ய இந்த நேரத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி. இந்த சங்கம வானொலியூடாக இணைந்திருக்கின்ற என் அன்பான உறவுகள் ஒவ்வொருவர் மீதும் சுவாமி உம்முடைய கிருபை இருப்பதாக. நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்க ஆண்டவரே செவிசாய்த்து பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. மறுபடியும் எங்களுக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாளை நிறைவாக ஆசீர்வதியுங்க. இன்றைய நாளில் நாங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. விசேஷமாக ஆண்டவரே என்னுடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட விண்ணப்பம் நாவு, எங்களுடைய நாவு ஆண்டவரே, நாவு எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேணும் தகப்பனே. துதித்தலும் சபித்தலையும் நீங்க வெறுக்கிற தேவன் சுவாமி ஆண்டவரே, இந்த வேளையிலும் சுவாமி அனலுமின்றி குளிருமின்றி வாழ்கின்ற மக்கள் தேவனே எத்தனையோ இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். அனலாக இருப்பதில்லை, ஆனாலும் குளிராகவும் இருப்பதில்லை. ஆனாலும் தேவனே நீங்கள் உம்முடைய நாவில இருந்து எடுத்து போட்டுடுவீங்க தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த நாட்டில இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் சுவாமி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால நிரம்பி ஆண்டவரே உம்மை துதிக்கிற நாவுகளாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய நாவுகளை எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. இந்த நாவு ஆண்டவரே எங்கள் முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடும் சுவாமி. இந்த நாவு எப்பொழுதும் உம்மை துதிக்கிற நாவாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. தூய ஆவியானவரே எங்களுடைய எல்லா அவயவங்களிலும் விட விசேஷித்தது இந்த நாவுதான் தகப்பனே. உம்மை துதிக்கிறதும் நாங்கள் இந்த நாவினால உம்மிடத்தில் வேண்டுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவரே அழகாக அழகாக நீங்க ரசிப்பதும் இந்த நாவினூடாகத்தானப்பா எங்கள் குரல்களை கேட்கின்றீர்கள். எத்தனை எத்தனை ஆத்துமாக்கள் சுவாமி ஒவ்வொருதரும் ஆண்டவரே பரிசுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த நாவை காத்து கொள்ள வேண்டும். சத்ருவானவன் இந்த நாவினூடாக பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவன் திருடிக்கொண்டே இருக்கிறான் தகப்பனே. வழியோரங்களில் விதைக்கப்பட்ட விதை போன்று, முச்செடிகளில் விதைக்கப்பட்ட விதை போன்று, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை போன்று தேவனே இந்த சத்ருவானவன் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் இந்த நாவினூடாக எங்கள் வார்த்தைகளை ஆண்டவரே எடுத்து போடுகின்றான். பிதாவே எங்கள் ஒவ்வொருத்தருடைய சரீரங்களையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. துதித்தலும் சபித்தலும் எங்கள் இருதயத்தில் ஒரே ஊற்றுக்கண்ணாக புறப்படாதபடி எங்கள் நாவை தூய்மைப்படுத்துங்க. உம்முடைய இரத்தத்தினால எங்கள் நாவை தூய்மைப்படுத்துங்க. எல்லோர் மீதும் ஆண்டவரே உம்முடைய ஆவியின் கனிகளை, அன்பை ஆண்டவரே மற்றவர்கள் மீது நாங்க பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய உள்ளான இருதயத்தில் இருக்கிற காயங்களுக்கு ஏற்ற மருந்தை நாங்கள் எங்கள் நாவினூடாக பேசி உமக்குகந்த பாத்திரங்களாக ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே இந்த உலகத்தில இருந்து பிரித்தெடுக்க உம்முடைய தூய கரம் ஒவ்வொருத்தர் மீதும் இருப்பதாக சுவாமி. எங்களுடைய ஆண்டவரே பலப்படுத்துங்க, உம்முடைய புது புது கிருபையினால ஆண்டவரே நிரம்பி வழிய செய்யுங்க சுவாமி. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த வேளையிலும் நீர் எங்களை விட்டு கொடுப்பதில்லை. எங்களை நீர் நினைத்தீர், எங்களை யோசித்தீர் தகப்பனே. இந்த பாவத்தில இருந்து மீட்பதற்காக எங்களை நேசித்தீர் தகப்பனே. எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனித குலங்களும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு சித்தமானால் ஆண்டவரே சுத்தப்படுத்தும். பிதாவே, சத்ருவானவன் போடுகிற தீய வார்த்தைகளை எங்கள் நாவினூடாக பேசி விடாதபடி எங்கள் நாவுகளை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாவுக்கு ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே எங்களை பத்திரப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் பிதாவே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் அன்பான உறவுகளோடு இணைந்து தகப்பனே இந்த இடத்தில் விண்ணப்பம் வைத்ததையும் ஆண்டவரே நீ வைக்க போகின்றவர்களையும் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதியுங்க. இந்த இணைப்பை நடாத்துகின்ற தலைமைத்துவத்தையும் ஆண்டவரே இந்த ஊழியர்களையும் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியுங்க தகப்பனே. இந்த இணையதளத்தில் ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் ஒழிக்கின்றதோ எங்கள் வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய ஜீவ வார்த்தைகள் எப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் புதுப்பித்து பலன் அடைய இயேசப்பா உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இணைப்பில் இருக்கிற அத்தனை பேரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இனியும் ஆண்டவரே தொடர்ந்தும் வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் நாவிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாக நிறைவாக எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுக்க வேண்டும் என்று இயேசப்பா இந்த நேரத்திலும் சங்கம வானொலியில் இணைந்திருக்கிறவர்களையும் இந்த உலகத்தில் இருப்பவர்களையும் சிறியோர் தொடக்கம் வாலிபர் தொடக்கம் முதியோர் வரையும் இயேசப்பா உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆண்டவரே பொறுப்படுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. இயேசப்பாவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்.
4: நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நாங்க ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட்.
5: ஐரின்,
1: நீங்கள் கனடா அமெரிக்காக்காக ஜெபம் பண்ணுங்கள். பொருளாதார காரியங்களிலே அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாக வேணும். அமெரிக்கா ஜனாதிபதிக்காகவும் அவருடைய குழுக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே அவர்களோடு கூட்டு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த புதிய வாரத்துக்கா புதிய நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிமிஷம் வரையிலும் தேவனங்களை பாதுகாத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, அப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அமெரிக்கா கனடா அப்படியான கர்த்தாவே தேசங்களை எல்லாம் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்தின் தலைவர்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல திட்டங்கள் தீர்மானங்களை எடுக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை இந்த தலைவர்களுக்கு தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எந்த கெட்ட சிந்தனைகளும் வராத படிக்கு தேவன் நீங்க அவர்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீதி நேர்மையாய் கர்த்தாவே ஆட்சி நடத்த தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்திலே கர்த்தாவே உமக்கு கர்த்தாவே விருப்பமில்லாத அருவறுப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசங்கள் முழுவதுமாய் உம்முடைய இரட்சிப்புக்களாய் வர தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசத்திலே அநேக சுவிசேஷர்கள் மிஷனரிகளை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே. அந்த தேசத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பொருளாதார காரியங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே அந்த அமெரிக்கா தேசம் விழுந்து போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தாவே அப்படி இல்லாத படிக்கு கர்த்தாவே அந்த தேசத்தை தூக்கி நிறுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தலைவருக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசுங்க தகப்பனே. நல்ல ஆலோசனைகளை தேவன் அவருக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவருடைய சுயத்தினால் எடுக்கிற கர்த்தாவே எந்த காரியங்களும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இருக்காத படிக்கு கர்த்தாவே உம்மிடத்திலே ஜெபித்து கேட்டு கர்த்தாவே ஒவ்வொரு காரியங்களையும் செய்யத்தக்கதான கிருபையை அவருக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனைகளை கேட்கிறவராக அவரை மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தலைவர் முதல் மந்திரிமார் வரை ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீதியுள்ள ஆட்சி நடத்த தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசத்திலே கர்த்தாவே அப்பா எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்திலே கர்த்தாவே அப்பா இருக்கிறதான கர்த்தாவே அற்பிற்பான காரியங்கள் ஆண்டவரே சுவாமி உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஓரினை சேர்க்கை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே விபச்சாரங்கள் கர்த்தாவே கர்த்தாவே அந்த ஜனங்கள் அப்பா உண்மை மறுதளித்து போய் கொண்டிருக்கிறாங்க தகப்பனை. பின்மாற்றத்திலே போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் தேவையோ அந்த வார்த்தைகளை அனுப்பி அவர்களை ரட்சிப்புக்களாய் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களிலே இருக்கிற எல்லா தேசத்தின் தலைவர்களும் உம்முடைய ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை காண முடியாத படிக்கு உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க முடியாத படிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கேட்கத்தக்கதான கர்த்தாவே அந்த வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீதியும் நேர்மையுமாய் கர்த்தாவே உண்மை உத்தமமாய் அவர்கள் அப்பா நீதி செய்ய தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தலைவர்களோடு கூட இருங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி நன்றி ராஜாவே. அப்பா ஒவ்வொரு தேச தலைவர்களையும் கூட கர்த்தாவே உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா நல்ல யோசனைகள் நல்ல சிந்தனைகளை அவர்களுக்கு கொடுத்து கர்த்தாவே அப்பா நீதியாய் இந்த ஆட்சி செய்ய தேவன் உதவி செய்ய தகப்பனே. அண்டை நாடுகள் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இவர்கள் கர்த்தாவே தவறான வழிகளிலே சென்று விடாத படிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்தங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர நல்ல பேச்சுவார்த்தைகளை நடத்த தேவன் நீங்க அவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா தேசங்களுக்கு இடையிலே கர்த்தாவே ஒரு தேவ சமாதானத்தை தேவன் ஏற்படுத்த படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசங்கள் எல்லாவற்றையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா லெஸ்லியானா சகோதரி பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாம் சந்திங்க. நினைப்பில இணைந்து ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜன சகோதரிக்காய் கணவர் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவங்களையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய ஊழியம் ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாய் கண்டு எலும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா மகனை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இருக்கிற இடத்திலே தேவன் மகனை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் நல்ல ஞானத்தை மகனுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பெரியவர்கள் இடத்திலே கர்த்தாவே அப்பா மகனை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அந்த இடத்திலே என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ என்னென்ன வார்த்தைகளை பேச வேண்டுமோ சரியான நேர்மையா நேர்த்தியான நேர்த்தியான வார்த்தைகளை மகனுக்கு கொடுத்து பேசத்தக்கதான கிருபைகளை தேவன் கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நாளிலும் வந்து கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் அநேக பிள்ளைகள் வந்து இந்த இணைப்பில் இணைந்து ஜெபிக்கத்தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறேன் ஆண்டவரே. மட்டுமா என்னை வழி நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உமை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்னமாய் வழி நடத்துவாராக. ஆமேன்
5: ஆமேன் ஆமேன். அப்படியே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.
1: ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக தேச மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் தேவனுக்குள்ளே ரட்சிப்பா உண்டாக இருக்கிற எல்லா அநீதிகள் அநியாயங்கள் துன்மாக்கங்கள் எல்லாம் அகலத்தர் உதவி செய்ய வேண்டும். அந்த தேசத்தை சந்திக்க சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: ஹாலேலூயா. ஸ்தோத்ரம்ப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை முத கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதுமாய் தேவரீர் எங்களை நீர் வல்லமையாய் எடுத்து வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தேவன். இம்மட்டுமாய் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்தின் மீது நன்றி வழிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. நீர் கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த எல்லா ஆவியாத்மா சரீரங்களேப்பா, நாங்கள் கரை திரையற்றதாய் நீர் வரும் வரை நாங்கள் பாதுகாத்து கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை புரியும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக நாங்கள் கூடி இலங்கைக்காக, மற்ற தேசங்களுக்காக, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற வேலையிலே அப்பா, தேசங்களிலே ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். தேச மக்கள் எல்லோரும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்து உமது வருகைக்கு அவர்கள் ஆயத்தமாக எழுப்புதலின் திட்டத்தில் எல்லோரும் பங்கு பெற கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறாப்பா. கொடுக்கப்பட்டதான ஜப குறிப்புக்காய் சோதுரா. இந்த வேலையிலே இலங்கைக்காய் ஜபிக்கிறாப்பா. இலங்கைக்காய் பாரப்படுகிறோம் ஆண்டவரே. இலங்கையின் மீது உமது பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம். இலங்கையின் எல்லைகளில் எல்லாம் தேவ ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. இலங்கை மேல இருக்கிறதான எல்லா சாப பாவங்கள் எல்லாம் அல்லா இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும் அப்பா. அங்க வாழ்கிறதான ஒவ்வொரு மக்களையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம். எல்லோரும் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துங்க. தேச தலைவர்களையும் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துங்க. தேசத்தை பாதுகாக்கிறவர்களை கூட அப்பா ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம். அவர்களையும் ஆண்டவரே நீங்க ரட்சித்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் எல்லோரும் நீதியும் நேர்மையுமா வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய தேவன் நீர் அந்த மக்களுக்கு ஆண்டவரே வேண்டிய எல்லா ஞானத்தை கொடுத்து தேசத்தை ஆளுகை செய்ய அப்பா அவர்களுக்கு உதவும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏழை மக்களுக்கு நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வரவும், என்னென்ன காரியங்கள் ஏழை மக்களுக்கு செய்ய வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் செய்ய அவர்களுக்கு ஒரு விசேஷித்தமான ஞானத்தை கட்டளையிடுங்க அப்பா. அந்த தேசத்திலே இருக்கிறதான வறட்சி வறுமை எல்லாம் பஞ்சங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போகும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா பொருளாதார நிலைகளை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. மீன்பிடி தொழில், என் சிறு குறு தொழில் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எல்லா வளங்களும் ஆண்டவரே நல்லா செழித்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அங்க வாழ்கிறதான ஏழை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் தேவன் தாமே உமது கண்களிலே கிருபை கிடைக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாய் ஏழைகளை கர்த்தர் நீ நேசிக்கிற தேவனா இருக்கிறபடினாலே ஆண்டவரே அவர்களுக்கு இறங்கும்படியா இந்த வேலையில உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிற அங்க வாழ்கிறதான அகதிகள் அனாதிகள் யாவரையுமாய் தேவன் நீர் கண்ணோக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. குடும்பம் குடும்பமா ஆண்டவரே உமது வருகைக்கு ஆயத்தப்படுத்த முதலாவது ரட்சிப்பை தேட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எல்லா மக்களும் அப்படியாக ரட்சிக்கப்பட்டு அந்த தேசம் செழிப்பும் செழிப்பாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஏற்ற காலத்திலே உன் தேசத்தை மழை பொழிய பண்ணுவேன். அப்படியாக வார்த்தையின்படி நீயோ கடன் வாங்காமல் இருப்பாய், கடன் கொடுப்பாய் என்ற வார்த்தையின்படி அங்கு வாழ்கிறதான மக்கள் எல்லா கடன் பிரச்சனையிலும் கர்த்தர் நீர் விடுதலையாக்கி அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவைகளை வசதிகளை எல்லாம் கூட்டி தந்து ஆசிர்வதிங்க தகப்பனே. மக்கள் சோத்திரம். அப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் இலங்கை மீது இரக்கம் பாராட்டி இலங்கையை யோபியின் முன் நிலைமை பார்க்கலும் பின் நிலைமை ஆசிர்வதித்த என் தேவன் இலங்கை இப்போது இருக்கிற நிலைமையை விட அதிகமான ஆசிர்வாத தேசமாய் மாற்றி அநேகருக்கு ஆசிர்வாதமாக அந்த தேசத்தை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு ஒருத்தரையும் நீங்க பொறுப்பிடுங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. அப்படியாக தேவன் இலங்கை மேல உது ஆசிர்வாத கரத்தினாலே நீர் ஆசிர்வதிக்கிற கிருபைக்காக எல்லா மக்களையும் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார் யாவரையுமாய் ஆசிர்வதிங்கப்பா. அப்படியாக இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் ஆசிர்வதிங்க தகப்பனே. மற்றபடியாய் கூட ஜானெட் மகளையும் அவர்களுடைய கணவனையும்ப்பா, மகளுடைய பிள்ளைகளையும் மகனையும் மகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்பா அந்த குடும்பத்தை நீங்க ஆசிர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்படியாக ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை ஆண்டவரே ரத்த கோட்டையில் அக்னி கோட்டையில நீர் மோடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்குறோம். அப்படியே என் தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன்,
7: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து வழி நடத்துவாராக, குடும்பத்தோடு கூட இருப்பாராக.
3: ஆமேன்.
7: நாங்க பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் பிரைஸ் அலோட். நீங்கள் வியாதி ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு வியாதி அதிகமாயி போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு எது என்ன காரணமோ ஆண்டவர் தாமே அந்த காரணத்தில் இருந்து மக்களை விடுவித்து விடுதலையாக்கி அது தேவ மகிமைக்காக இருக்கலாம். ஆகவே அந்த வியாதிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், வேதனையோடு தவிக்கிற பிள்ளைகளுக்காய் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
8: ஸ்தோத்திர ஆண்டவர், துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறீங்களா அற்புதமான தேவனே. இந்த அருமையான செப வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோங்க தாவே. கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் மாறாத தெய்வமாயிருந்த ஆண்டவர் அப்பா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து பாய்ந்த வேலையிலும் ஆண்டவர கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக சமூகத்துக்கு வருகிறோம். கர்த்தராகிய தேவன், நீ பெரியவரும் நல்லவரும் வல்லவருமாயிருந்து இம்மட்டுமா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தின தயவுக்கு உமக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர. பா, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவர இந்நாள் வரையிலும் ஆண்டவர நீர் ஆண்டவர ஜீவனோடு வைத்து ஆண்டவர நீர் காத்து கொண்டிருக்கிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா, அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர ரட்சிப்படையவும் இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவர உடைய வருகை தடையா இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து இருக்கோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறவும் ரட்சிப்படவும் தேவனுடைய வசனத்தை ஆண்டவர அவர்கள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறவர்கள் பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரே வழி நடத்தும்படி அழைச்சு வைக்கிறோம். இந்த வேளையில் அப்பா எங்கெல்லாம் ஆண்டவர நோய் வாய்ப்பட்டிருக்கிறார்களோ சுகவீனமா இருக்கிறார்களோ ஆண்டவர யாரெல்லாம் ஆண்டவர பலவீனத்தோடு ஆண்டவர அப்பா அவர்கள் ஆண்டவர இந்த கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு நேரமாக கூட இருக்கலாம்ப்பா. அப்படியாய் ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர உம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் மூலமாய் ஆண்டவர நீர் ஆண்டவர இந்த நேரத்தில் ஆண்டவர அந்த பிள்ளைகளை தொடும்படியாய் சுபிக்கிறங்க தாவே. தேவனுடைய வல்லமை இந்த நேரத்தில் ஆண்டவர புறப்பட்டு சென்ற ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர தொடும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே, நீர் ஆண்டவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறபடியால் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. கர்த்தர் நீர் ஆண்டவரே இம்மட்டமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொண்டு வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு எப்ப ஏற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் எப்ப ஏற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவர உச்சம் தலை முதல் உள்ளங்காலிலிருந்து நாடி நரம்புகளில் இரட்ச நாடங்களில் ஆண்டவர பாய்ந்து சென்று இதே நேரத்தில் விடுதலை தந்த ஆண்டவரபடி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்தில் ஆண்டவரே இந்த நோயின் காரணமாக ஆண்டவரே அப்பா கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்பா இவருடைய கண்ணீரை துடைக்க அல்லவா என் தேவனாகிய கர்த்தர் நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர். அப்பா அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ நேசிக்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே. அப்படியாய் இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரும் சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம் கர்த்தராகிய தேவன். இந்த நாளிலே இந்த பிள்ளைகளை சந்திங்க, இந்த பிள்ளைகளை தொடுங்க, இந்த பிள்ளைகளுக்கு கிருகிருதான எல்லாவித பலவீனங்களை எல்லாம் மாற்றி போட்டு ஒரு பலத்தினால் இடைக்கட்டி பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும்படி ஆய் ஜெபிக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவர அநேக ஜனங்கள் ஆண்டவர் யாய் ஆண்டவர மருத்துவம் இல்லாமல் ஆண்டவர அவர்கள் ஆண்டவர யாரும் கவனிப்பார் இல்லாமல் ஆண்டவர இன்னும் ஆண்டவர அவர்களுக்கு ஒத்தாசு இல்லாத அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர. அநேக ஜனங்கள் ஆண்டவர வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் ஆண்டவர. நான் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாம ஒரு சூழ்நிலை, அப்பா யாரும் உதவி இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படியாய் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர இருக்கிறபடியா என் தேவன் உம்முடைய ஒத்தாச அந்த பிள்ளைகளுக்கு தாங்கப்பா, உம்முடைய இறக்கத்தை அந்த பிள்ளைகளுக்கு தாங்கப்பா, உம்முடைய ஆண்டவரே அன்பை அவர்கள் ஆண்டவரே அவர்கள் மேல் திரளாய் ஆண்டவர மூடி மறைத்த ஆண்டவர அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கட்டளையிட்டு இதே வேளையில் ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆய்ச்சிபிக்கிறோம் கர்த்தராகிய தேவன். அப்படியே இந்த பிள்ளைகள் எல்லாம் நேசித்த ஆண்டவரே, யார் தாய் தகப்பன் இல்லை என்றாலும் பரவாயில்ல ஆண்டவர, சொந்த வண்ணங்கள் இல்லை என்றாலும் பரவாயில்ல, என்ன உலகத்தையும் ஆண்டார் சராசரத்தையும் உண்டாக்கிய என் தேவனாகி கர்த்தரின் இன்றோ ஆண்டவரே அந்த பிள்ளைகளை சந்தித்த அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் ஆண்டவரே நீர் வரப்போகிறது காய்முக்கு ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். நீர் அவர்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி விட்டு அந்த பிள்ளைகளே சந்தோஷத்தோடு ஆண்டவரே சிரித்த முழுவதோடு பார்க்க போகிறது காய்முக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் எந்தெந்த குடும்பத்தில் கவலையோடு கண்ணீரோடு இருக்கான் அந்த கண்ணீர் எல்லாம் கழிப்பாய் மாற்றி தேவனாகி கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளிட்டு அந்த பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. அப்படியே என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவர அந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த வேளையில் உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவர, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவர. அப்படியாய் ஆண்டவர அப்பா உம்மை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவர உம்முடைய திருக்கரம் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி அப்பா வழி அந்த நேரத்தில் ஆண்டவர அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறங்க தாவே. கர்த்தராகிய தேவன் இந்த பிள்ளைகளுக்கு நீ நல்ல சுகத்தை கொடுத்து வழி நடத்த போவதற்காக உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து ஆண்டவர ஒவ்வொருவரையும் பார்த்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். அப்படியாய் இந்த வேளையில் கூட கர்த்தாவே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தாவும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். ஒருவேளை அந்த வீட்டில கூட யாராவது பலவீனமாயிருந்தால் கர்த்தராகிய தேவன உம்முடைய ஆண்டவர அப்பா ஆசீர்வாத கரம் அங்கு பாய்ந்து சென்றான் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கட்டளை எடும்படி ஆய்ச்சபிக்கிறோம். இனி ஆண்டவரை ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரே உன் தயவு இரக்கம் எப்போதும் இருக்கட்டும். அவர்கள் ஏறெடுக்கப்படுகிறதான ஒவ்வொரு ஜபங்களுக்கும் தேவ நாம் என்று ஆமேன் என்ற ஆண்டவர் இந்த வேளையில நீ பதில் தந்து வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் முக்க கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலே ஆண்டவரே இந்த அருமையான ஜெப வேலையை நடத்தி வருகிறதானே ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை நடத்தி வருகிற அது அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே ரீட்டா சிஸ்டரையும் சமூகத்துல கொண்டு வருவோம். பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நல்ல ஆண்டவரே பலத்தை தாங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாங்க. கர்த்தர் தாமே ஆண்டவரே இவர்கள் கையிட்டு செய்யற வேலை, இவர் எண்ணி இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே தேவனுடைய கிருபை தேவனுடைய வழி நடத்தல் எப்போதும் இருந்து பிள்ளைகளை பார்த்து கொண்டு வழி நடத்தும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவரே மரும பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவள் வாழ்கிறதான இடத்திலே இந்த பிள்ளைகளை உயர்த்தி வழி நடத்தும்படி ஆய்ச்சிப்பிக்கிறேன். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் முக்க கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த ஜப வேலையை தொகுத்து வழங்குறதான ஆண்டவர உண்மையான ஜானட் மகளையும் ஆண்டவர அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம்.
9: தேவன்களுக்கு எப்போதும் துணையாயிருந்து இவர்கள் நினைக்கிற காரியங்களுக்கு மேலான காரியங்களை செய்து இவர்கள் எப்போதும் சமூகத்தில் மகிழ்ந்து வழி நடத்துவீராக. அப்படியே என் தேவன் செய்து வழிநடத்த போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. துதியும் கனமும் மகிமையாவற்றி ஆண்டவரே மூருவருக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற பிளேயர் பெற்ற நாமத்தினால இந்த ஜெபத்தேர் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
7: அமேன் அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரன் நன்றி பிரதர். நீங்க கைவிட்டு செய்யற காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக.
9: ஆமேன், ஆசீர்வதிப்பாராக.
7: ஆமேன், ஆமேன். நாங்க சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சாந்தி சிஸ்டர், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நீங்கள் யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்கள் இயற்கை அழிவுகளுக்காக அதிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கர்த்தாமி அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
10: ஆமாம் தாப்பனே, உமக்கு நன்றி சொல்லு. ரொம்ப வேலையில ஆண்டவரே கத்தாவே எங்களை ஒன்று சேர்த்து ஆண்டவரே இன்னைக்கு இந்த ஜபங்களை தந்ததுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. இந்த விண்ணப்பங்களை நாங்கள் இருக்கும் போது ஆண்டவரே நீர் அதை ஏறெடுத்து ஆண்டவரே சரியான பதில தாரத்துக்காக உமக்கு நன்றி. வேலையில அப்பா உமக்கு நன்றி சொல்லுறோம் பிதாவே. அப்பா தாப்பனே நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை தகப்பனே. அப்பா தாப்பனே எங்களை ஒன்று கூடி சேர்ந்து அனைவரும் ஜெபிச்சு அனைவரையும் வாழ்த்தி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே உம்ம பாதத்துல எல்லாரையும் தந்து வைத்துக் கொண்டு ஆண்டவரே இந்த ஜெபம் ஆண்டவரே இந்த யுத்தங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா தகப்பனே. ராஜா உமக்கு அறியாமல் எதுவும் நடக்கவில்லை தகப்பனே. அதன் முடிவையும் நீர் தெரிந்திருக்கிறதா இருக்கிறீர் அப்பா தகப்பனே. அப்பா அந்த யுத்தங்கள்ல பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தைகளையும் பெரியவர்களையும் வயது போனவர்களையும் ஆண்டவரே தகப்பனே அப்பா உங்க கரத்துல தருகிறோம். ஒவ்வொரு நாடு படுகிற பாடுகளை உங்களோட கரத்துல தருறன் ராஜா. அப்பா தகப்பனே என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன் கூட்ட ஓடி வருவேன் என்று சொன்ன தகப்பன் நான் உனக்கு பதில் தருவேன் என்று சொன்ன ராஜாவி ராஜா எரேமியா 33:3 சொன்னது போல என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தகப்பன். இந்த நாடுகள் ஆண்டவரே யுத்தம் நடத்துற நாடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரே தகப்பனே ஒன்றும் அறியாதையமான கருவி ஆண்டவர் அறிவுகளை நீர் தருகிறதுக்காக காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுறதுக்காக சமாதானத்தை நீர் கட்டளை இடுகிறதுக்காக உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அப்பா ஓடோடி வந்து உதவி செய்கிறவராய் இருக்கிறீங்க அப்பா. எவ்வளையிலும் நாங்கள் கூப்பிட ஆண்டவரே நீர் ஓடி வந்து எங்கள் சத்தத்தை கேட்டு பதில் தருகிற ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா உம்முடைய நன்மை பரலோகத்தில் இருந்து எங்களுக்கு வந்தடைய உதவி செய்யுங்க ராஜா. அப்பா உங்க நன்மை ஆண்டவரே எங்களுக்கு எட்டக்கூடியதாக ராஜா. இந்த நாடுகளுக்கு ஆண்டவரே சமாதானம் ஆண்டவரே யுத்தங்கள்ல இருந்து இந்த நாடுகளை விடுதலை செய்யறவராய் இருக்கிறீங்க ராஜா தகப்பனே. நீதியாயும் நியாயமாம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி இந்த நாடுகளுக்கு விடுதலை கொடுக்கிற ராஜாதி ராஜா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா, கூப்பிடுகிறோம் ஐயா. எங்களுக்கு கட்டளை இடுங்க ராஜா. சமாதானத்துக்காக கட்டளை இடுகிறவரே உமை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. பாதுகாக்கிறவரை அப்பா அப்பா அப்பா தகப்பனே பாதுகாவலரா இந்த வரங்களுக்கு நீர் பாதுகாவலரா இருக்கிறதுக்காக இரவும் பகலும் உறங்காமலும் தூங்காமலும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறேன் ராஜா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோமே ஐயா, ஐயா ராஜா உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜாதி ராஜா. சோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே தகப்பனே. இந்த நாடுகளுக்கு இடையில இருக்கிற ஆண்டவரே விரோதங்களையும் வெறுப்புகளையும் கசப்புகளையும் போட்டிகளையும் பொறாமைகளையும் ஆண்டவரே இன்றே நீர் அழித்து விடுவதாக கடல்ல தூக்கி போடுகிறதுக்காக ஒவ்வொரு நாடுகளுக்கும் சமாதான பிரபுவா நீர் வந்து இறங்குறதுக்காக நன்றி சொல்லுறோம் ஐயா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்ப எங்க குரல் கேட்டு ஓடி வருகிறவராய் இருக்கிறீங்க ஐயா ராஜா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அப்பா இதை குறித்தும் கவலைப்படாத என்று சொன்ன தகப்பன் அப்பா, அப்பா யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் தந்தவராய் இருக்கிறீங்க ராஜா. நன்றி அப்பா. நாங்கள் நினைத்திருக்கிற காரியங்கள் ஆண்டவரே இந்த நாடுகளுக்கு இடையில இருக்கிற காரியங்கள் ராஜா அப்பா சமாதானமா கொண்டு வர அமெரிக்க ஆண்டவரே, அமெரிக்க நாடுகள் ஒவ்வொன்றையும் உம்மோட கருத்துல தருகிறோம் ஆண்டவரே. வெறுப்பு கசப்புகள் ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையில வராதபடி தகப்பனே நீர் பாதுகாக்கிறதுக்காக கனடிய நாட உங்க கருத்துல தருகிறோம். ஈரான் ஈராக் நாடுகள் ஒவ்வொன்றையும் உங்க கருத்துல தருவன் ராஜா. ரஷ்யா நாடுகள் உக்ரைன் நாடுகளை உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. ஒவ்வொரு நாடும் அப்பா ஒவ்வொரு நாட்டையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. அப்பா முன்னேற விடாம தடுக்கிற அந்த அசுத்த ஆவியில ஆண்டே இன்றே நீர் துரத்துபவராயி இருக்கிறீர் ஐயா. அப்பா திருத்துங்களப்பா இந்த அசுத்த ஆவியல் நாடுகளுக்கு இடையில ஆண்டவர் சம்மானத்தை கெடுக்கிற இந்த கெட்ட ஆவியலை தகப்பனை துரத்துங்க ராஜா. அது ராஜா சோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே இதுல வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரியை மண்டன் ராசன் ஐயாவை மாண்டவரே, சுஜாதா சகோதரியை லெசிலி பிரதரை மாண்டவரே, தகப்பனே ஐரினை ஜெனட் சிஸ்டரை மாண்டவரே உங்க கருத்துல ஆண்டவர் நிர்மலா அப்பா வருந்ததி ஒவ்வொருத்தர நாவமி வந்து ஜெயித்து போன ஒவ்வொரு வரையும் உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. இன்று வந்திருந்த ஒவ்வொரு வேறையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக அவர்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதுக்காக எங்களுக்கு மீண்டுமா ஜெனசிஸ் கொண்டு வந்து விட்டதுக்காக உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. அவங்களோட பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரே அப்பா ஜெபிக்க சொன்னீங்களே தகப்பனு, பிள்ளைகளுக்காக நீ ஜெபி நான் அவர்களை பார்ப்பேன் என்று சொன்னவரே, பராமரிப்பேன் என்று சொன்னவரே ஆண்டவரே, அவர்களுக்கு ஞானத்தை அறிவிப்பேன் என்று சொன்னவரே அப்பா உமக்கு நன்றி ராஜா. அவர்களுடைய பிள்ளைகளை நீங்க கரத்தில் கொண்டு பாதுகாக்கிறதுக்காகவும் தேவைகளை சந்திக்கிற ராஜாவா இறங்கி வருகிறவரே உமக்கு சோத்திரம் ஐயா. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யறவராய் இருக்கிறீங்க அப்பா. கவி கவிதாவை இந்த இடத்துல தருகிறோம் ராஜா. அந்த சகோதரி மீண்டுமாய் வந்து ஜெபிக்க ஆண்டவரே பலம் கொடுத்து உங்க தள்ளும்புகளால அந்த சகோதரியை சுகமளிக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு அந்த சுகபீனப்பட்டிருக்கிற பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. ஆண்டவரே தகப்பனே இதுல இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு நாளும் வராம இருக்கிற டொனால்ட் பிரதரை ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம். அவருக்கு பெல்லனை கொடுத்து ஆண்டவரே இதுல வந்து ஜெபிக்க அவரை ஆசிர்வதிங்க ராஜா. அப்பா இன்னுமா அவர் தடைகள் இல்லாம வந்து எங்களுக்கு ஜெபிக்க அப்பா இந்த சகோதரனு தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அவரை இன்னுமா இன்னுமா உங்க கரத்துல வச்சு பராமரித்து சுகபெல்லங்களை கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வராமல் இருக்க வினோவையும் இந்த கரத்துல தருகிறோம். பிள்ளையின் காரியத்தை முடித்து இருக்கிற தகவலையும் உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அவங்களை இன்னுமாய் வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ராஜா, உதவி செய்யுங்க அப்பா. தண்டைகளை நீக்கிறவர் முன்னால போறீங்க ராஜா. அது ராஜா அப்பா அப்பா தப்பனு அப்பா நாங்க அப்பா உங்களை நோக்கி இருக்க உங்களோட கரத்துக்குள்ள இருக்க எங்களை ஆண்டவரே நீர் அப்பா நீர் எங்களுக்கு உதவியா இருங்கப்பா. எங்களுக்கு எல்லாமே இருக்கிறவர் நீரா இருக்கிறீங்கப்பா. நீங்க செய்த நன்மைகள் கோடான கோடியாய் இருக்கிறது ராஜா. சொல்ல வார்த்தை இல்ல தாப்பனே, நீங்க போதும் எங்களுக்கு ராஜாதி ராஜா. அப்பா எங்களை பரலோகம் சேர்க்கவெல்லாம் எங்க பாவங்களை சாபங்களை போக்கி வந்தவராய் இருக்கிறீங்க ராஜா. உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே அப்பா இந்த ஜெபத்தை தந்த அப்பா உங்களுக்கு நன்றி. எங்களை ஜெபங்களை ஏறெடுக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன்.
7: எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திர நன்றி சிஸ்டர். கத்தனங்களோடும் காரியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவார்கள். சிசிலியம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்லோட் சிசிலியம்மா
11: பிரைஸ்லோன்.
7: நீங்கள் ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் உணவு உடைக்கு வழிந்தி கஷ்டப்படுற ஆத்துமாக்கள் உதற்காக ஜெபம் பண்ணுங்க.
11: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சூத்திரம் அப்பா. அப்பா பிதாவே அன்பான தகப்பனே உமக்கு சூத்திரம் அப்பா. கூடான கோடி கோடி சூத்திரம் அப்பா. அப்பா நீ செய்யற புதுமைகளை நான் மறக்க முடியாது தகப்பனே. நிறவுளவோ புதுமைகள் செய்திருக்கிறீர்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே ஆவியானவரே உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே இந்த கஷ்டப்பட்டவர்கள் துன்பப்பட்டவர்கள் மேலும் அது இரக்கத்தை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே அவர்கள் மேல் முதல் கருணை கண்களை திருப்பியறலும் தகப்பனே. அப்பா பிதாவே கூவி அழைக்கிறார்கள் தகப்பனே, அவர்கள் மேல் கருணை கண்களை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே உடுக்க உடையின்றி அப்பா வீடு வாசலின்றி தவிக்கிறவர்கள் மேல் முதல் இரக்கத்தை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே இறங்கும் தகப்பனே, அப்பா இதை தேடி தேடி அழையுங்கள், நான் உம்முடம் வருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் கூவி அழைக்கிற சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு நீர் உதவி செய்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, அவர்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் மருத்துவ சாலையில அப்பா அவர்களோடு கூட இருந்தவர்களை வழிநடத்தும் அப்பா. அந்த தாதிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே, அப்பா அவர்கள் மேலிறக்கம் வைத்து அவர்களை குணமான முறையில் பார்வையிட வழி செய்யும் தகப்பனேனோ, தானோ ஒன்று நடவாமல் அவர்களுக்கு உதவி செய்யும்படி அவர்களுக்கு பல்லமே கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, அவர்களுக்கு உடுக்க உடையும் உண்ண உணவும் கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே உம்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் ஒருபோதும் அப்பா வீண் போகாதபடி எங்கட ஜபங்களை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி இழப்பா. அன்பான தகப்பனே, உம்மை ஏங்கி தவித்து கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா மனமிறங்கும் ஜேசுவே உமது கரங்களால் அவர்களை தொடும் தகப்பனே. அப்பா உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா கஷ்டப்பட்டவர்களுக்கு கருணை காட்டும் தகப்பனே. அப்பா உண்ண உணவின்றி தவிக்கிறவர்களை மிகவும் இரக்கமாயிரும் தகப்பனே. அப்பா நீர் உதவி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் தகப்பனே. என் கணவரும் நானும் மகண்டைக்கு அவற்றை

0: புருஷனும் இல்லாமல் நடத்தினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா நீர் வழி நடத்தினதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் கேட்ட ஜெபங்களை கேட்டு நீர் உதவி செய்தீரப்பா. அப்பா நீர் செய்த உதவிக்காக நன்றி அப்பா. அப்பா அபிதாவே, அவ இங்குதான் இருக்கிறா தகப்பனே, அவ வருவா கூடிய சீக்கிரம். அப்பா பிதாவே, லேசி என்ன குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவரை உமது கரங்களால் தொடுந்தகப்பனே, அவரை தொட்டு வழி நடத்தும் தகப்பனே, அவர் செய்கிற வேலைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களை அவர்களின் தொழில்களையும் வேலைகளையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பன். ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் இருவரையும் ஒரு கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பன். அப்பா அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் செய்ய போகும் வேலைகளை ஒவ்வொன்றையும் ஒரு கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பன். அப்பா பிதாவே, அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தினதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, அவன் பேர்த்திக்காக எல்லாரும் ஜெபிக்கும்படியாக நான் கூறி அழைக்கிறேன் தகப்பனே. அவர் கிராமத்துல 3 மணி என்ற உன்னீங்கோ, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, இருந்தனாலும் என்னென்று சொல்ல முடியவில்லை, அவருக்காக ஜெபியுங்கோ சிஸ்டர்.
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜபிக்கிறோமாம்மா, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். மீனோ அங்க ஜபிப்பாவா அல்லது
0: இல்லை? அவ மகன் வீட்டு அங்க கொஞ்சம் தூரம் போயிருக்கிறா.
1: ஓகே ஓகே ஓகே, நான் ஜபிக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே அப்பா இந்த சோதனைக்காய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மகனை உச்சிந்து உள்ளங்கால் வரி மூடி கணுக்கள் நரம்புகள் இலும்புகள் தசை யாவிலும் வல்லம் இறங்கி ஆரோக்கிய பலன் சுகம் கொடுத்து கத்தாவே, நல்ல நிதானத்தை கொடுத்து கத்தாவே, அந்த மகனை நீர் ஆசீர்வதியும் ஒவ்வொரு வருஷத்தையும் கூட்டி கொடுத்து கத்தாவே, என்ன நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மனுஷன் 40 நாள் மாத்திரமில்ல, உங்களுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி வார்த்தையில் உண்டாகிற அற்புதங்கள் அதிசயங்கள் அந்த வீட்டிலே நடக்க கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே, சிசிலியா மாடும் கூட இருந்து கத்தாவே, படுகிற உபத்திரத்திலும் வேதனைகளிலும் கஷ்டங்களிலும் கத்தாவே நீர் பங்கடைந்து நடத்தும்படிக்கு நாங்கள் செவிக்கிறோம். ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகல துதிக நமகிமே உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செவிக்கிறோம். ஜெபிக்கிறோமாமா, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் அருந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் தேசம் இந்திய நாட்களிலே பரிபூர்ணம் அடைய வேண்டும். அந்த மக்கள் அந்த ஜனங்கள் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றும் சுற்றி இருக்கிற 28 முஸ்லிம் கிராம முஸ்லிம் நாடுகள் எத்தனாமே பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வழி நடத்துங்க.
2: எப்பொழுதும் மங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பு தகப்பனே. வானவும் மது சிங்காசனம், பூமி மது பாதபடி, உடைய பாதபடியிலிருந்து நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் ஸ்தானத்தில் வருகிற எங்கள் தகப்பனே, இந்த ஜபக்குழு மத்தியிலே உம்முடைய பிரசன்னம் இருப்பதற்காய் நாங்கள் துதிக்கிறோம். உமை உரிமையோடு நாங்கள் ஆண்டவரே அப்பா பிதாவே என்று அழைக்க எங்களுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்ததுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கலகம் இல்லாத அமைதலாய் ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காயும் ஆண்டவரே அதிகாரிகளுக்காகவும் ஜபிக்கும்படி சொன்னுங்கள் அன்பு தகப்பனே. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் சொன்ன உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே விசேஷமாய் இஸ்ரவேல் தேசத்துக்காய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம். உடைய பிரசன்னம் இறங்கி ஆண்டவரே அந்த தேசத்தை பாதுகாக்கும்படி ஜபிக்கிறோம். அந்த நாட்களிலே ராஜாக்கள் ஆண்ட காலங்களை நாங்கள் பார்க்கும் போது கர்த்தாவே நீர் யுத்தத்தை நடத்தினீரா அப்பா. அதே போல் ஆண்டவரே இந்த மக்களுக்கு மேசியாவாக நீர் வெளிப்பட்டு நீரே காரியங்களை செய்கிறீர் என்ற அறிவு கிடைக்கும்படியாக பிரகாசமுள்ள மிரக்கங்களை கொடுக்கும்படி நசரேனாகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் அவரே இரட்சகர் என்று முழங்கால்கள் முடங்கவும் ஆண்டவரே நாவுகள் அறிக்கையிடுகிற காலங்கள் வருகிறபடியால் துதிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே யுத்தங்களை ஓய்வு பண்ணுகிறீர், தேசத்துக்கு மேலாய் பொல்லாத துறைத்தனத்தின் அதிகாரங்களை இயேசுவின் நாமத்தினாலே, பிரபஞ்சத்தின் லோகாதிபதி சக்திகளை நசிரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, அந்தகார லோகாதிபதி இருளின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் திட்டத்துகிறோம்.

0: சுவாமி, இதற்கு எதிராய் வருகிறவர்கள் ஏழி வழியாய் ஓடி போவார்களாக. தேவ சமாதானம் தன்படி நாங்கள் ஜெயிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவர் வில்லிகளை ஒடித்து ஈட்டிகளை முடித்து ரதங்களை சுட்டரிக்கிற எங்கள் கத்தர் நீர் யுத்தம் பண்ணும்படியாய் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் சுவாமி. தேவ சமாதானம் சூழ்ந்து கொள்ளட்டும். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த எங்கள் கத்தராய இயேசு கிறிஸ்துவே, அந்த தேசம் முழுதும் உடைய கால்கள் படுகிறபடியால் நன்றி அப்பா. இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து உலகத்தின் காரியங்களை நீங்கள் என்னுடைய வருகையின் காரியங்களையும் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. அவனமாய் இந்த அடையாளமாய் வைத்திருக்கிற இந்த நாட்டுக்காய் துதிக்கிறோம். அண்டை நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அரபு நாடுகள் ஒவ்வொன்றையும், மத்தியகிழக்கு நாடுகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. கத்தராய இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் அறியும்படி அவர்களுக்கும் ஆண்டவரே ஒரு கிருபை கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே தரிசனங்களுக்கு கூடாய் சொற்பனங்களுக்கு கூடாய் நீ ஜனங்களை சந்திக்கிறபடியால் துதிக்கிறோம் அப்பா. அடிமைத்தனத்தில் இருக்கிற அவர்களை ஆண்டவரே ஆகாரின் சந்ததியை நீ விடுவிக்கும்படியாய் இயேசுவே வெளிப்படும்படியாய் ஒப்புக்கொட்டுக்கிறேன். குழந்தைகள் தொடக்கம் வாலிபர்கள் வயதிபர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க வெளிப்படுங்க. கத்தரை அறிகிற அறிவு அவர்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. பூமி ஆண்டவரே உம்முடைய அறிவினால் நிரம்பி இருக்கும் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து கர்த்தாவே நீர் வழிநடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்து அதிகாரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அங்கு ஆண்டவரே மிஷனரிக்கும் சபைகளுக்கும் நடக்கிற ஒவ்வொருத்தரவங்களை உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வெளிப்படுங்க, அந்த துஷ்டர்கள் இல்லாமல் போவார்களாக, மனம் திரும்புதல் உண்டாகட்டும். அன்றைக்கு சவுலை சந்தித்து பவுலாய் மாற்றிய தேவன் அற்புதம் செய்யும்படி ஒப்புக் கொட்டுக்கிறேன் ஐயா. நீர் இன்றும் கிரிய செய்கிறவர், நேற்று மன்றும் அன்றும் மாறாத தேவன் ஐயா. உடைய பிள்ளைகளை ஆண்டவரே பொறுப்படுத்தி நீர் காத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். தேசத்தை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பறந்து காக்கும் பட்சியை போல நீர் காக்கிறவர். இஸ்ரவேலின் தேவன் ராப்புகள் உறங்குவதில்லை என்று சொன்னவர் நீர். விழித்திருந்து காக்கிறீர் அப்பா. நீரே ஜாமக்காரராய் இருக்கிறீர் அப்பா. இன்னும் அநேகரை ஏற்படுத்துங்கள், ஜபக்குழுக்களை ஏற்படுத்துங்க. இன்னும் அந்த தேசத்துக்காக ஜபிக்கும்படி அந்த தேசத்தில் ஒரு கிரியை நடக்கட்டும். கர்த்தராகிய இயேசுவே, அங்கு உமக்கு பிரியமில்லாமல் நடக்கிற பிசாசின் ஓரின எச்சரிக்கையின் அந்த ஹெட் ஆபீஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மலப்பட்டு போகும்படி கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்தம் இறங்குவதாக. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவனாகிய நீர் உம்முடைய பாதங்களை இறக்கி ஆண்டவரே பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணப்படுத்தும்படியா இந்த நாட்களில் உம்முடைய பாதங்கள் அந்த தேசத்தில் இறங்குறபடியால் நன்றி அப்பா. யுத்தம் செய்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. நீங்கள் அமர்ந்திருங்கள், நானே யுத்தத்தை நடத்துவேன் என்று தாவீதுக்கும் ராஜாக்களுக்கும் கூறியது போல இன்றும் ஆண்டவரே இந்த மக்களை பார்த்து பரிசுத்தாவியானவர் பேசும்படியாய் ஒப்புக் கொண்டிருக்கிறேன் அப்பா. பொறுப்படுங்க, அந்த அதிகாரியை பொறுப்படுங்க. ஆண்டவரை ஆளுகிற மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. அவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மேசியா என்ற அறிவு கிடைக்கும்படி, ரட்சிப்பு கிடைக்கும்படி, விடுதலை கிடைக்கும்படி, சுகமும் ஆரோக்கியம் ஆண்டவரை உண்டாகும்படி இந்த தேசத்தின் மேல் உடைய ஆசீர்வாதங்களை கூறுகிறோம் சுவாமி. இஸ்ரவேல் தேசத்துக்காய் ஜபிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரை ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம். இந்த குழுவிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க சுவாமி. விசேஷமாய் ஆண்டவரை இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கும்படி ஜெபிக்கிறேன். பேர் பெயராக குடும்பம் குடும்பமாக ஒப்பு கொடுக்கிறோம். நீரை வழி நடத்தி ஆசீர்வதித்து சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டும் சகல துதிகர மகிமை யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்தி வலமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்தை நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த நாட்களிலே கடைசி கால எழுப்புதலும் கடைசி கால பேச்சிப்பும் மக்களுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: வேண்டுகோளை பாதத்திலே வைக்கிறது. வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா நீங்கள் சொல்ல ஆகும் கட்டிடம் நிற்கும் என் தேவனே. உம்முடைய ஆளுகை தேவனே இந்த தேசம் எங்கும் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே இந்த பூமி எங்கும் நிறைவேற கிருப செய்யுங்கள் அப்பா. பிதா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற தேவனே, பிதா தேவனே ஒவ்வொரு தேசத்தாளர் ஒவ்வொரு தலைவர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் உம்முடைய ஆவிய ஊற்றுங்க. தேசத்து மக்கள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் என்று வாக்களித்த தேவனே, உம்முடைய ஆவிய ஊற்றி அப்பா இந்த தேசத்து மக்களை மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா. பிதாவை விடுதலை செய்யுங்கப்பா. பிதா தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஓ நன்றி என் தேவனே சோசம் அப்பா. பிதாவை தேசத்து மக்களுக்கு உம்முடைய சக்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யும் அப்பா. சத்தியத்தை அறிவார்கள். சத்தியமுள்ள விடுதலை ஆத்மன் சொன்ன தேவனே, உம்முடைய சத்திய வார்த்தை ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி இந்த மக்களை மூன்று ரச்சித்து கொள்ளுங்கள் அப்பா பிதா. உம்முடைய வேத அறிவு இல்லாமல் சங்காரம் ஆற மக்களை தேவனே மூன்று ரச்சிங்க அப்பா பிதா. இந்த மக்களுக்கு உம்முடைய வார்த்தை அறிவிக்கிற கிருபா செய்யுங்க அப்பா பிதா. என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய மக்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு உம்மை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது தேசங்களுக்கு சேபத்தை கொடுப்பேன் சொன்ன தேவனே, நீங்கள் வாக்கு மாறாதவர் அப்பா பிதா. ஓ தேவனே கிருபா செய்யுங்கள் அப்பா, ஒவ்வொரு தேசங்களையும் தேசத்து மக்களையும் விட்டு ரச்சியுங்க தேவனே. உம்முடைய எழுப்புதல் தீ பற்றி அறிவதாக அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி அறிவான் சொன்ன தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியை போடுங்கப்பா பிதாவி. அக்னி ஞாபகமாக இருங்கப்பா ஒரு மக்கள் மீதும் அப்பா பிதாவி. உம்முடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா ஒரு மக்கள் மீதும் அப்பா. கர்ப்பத்தின் கனிகள் மீது, பாலகர் மீது, குமார் குமார்த்தியர் மீது, வாலிபே பிதாவி, முதியோர் மீது, தேச தலைவர் அதிகாரிகள் மீது, ஊழியக்கார ஊழியக்காரிகள் மீது, அரச குடும்பத்தில் ஒவ்வொரு மீதும், பூமி உள்ள யாவர் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. பட்சபாதம் இல்லாத தேவனே கிருப செய்யுங்கப்பா. திடையும் கொல்லையும் அழிக்க மற்ற ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக தேவனே. இந்த தேசங்களின் வான மண்டலங்கள் இந்த கிரியா சேர பொல்லாத ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அந்தகார இருளின் ஆவிகள் தேசங்களை விட்டு, குடும்பங்களை விட்டு, மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பாபசாப அக்கிரமங்களின் ரத்தத்தினாலே, கழுவுங்கம்மா பரிசுத்த ரத்தத்தாலே தேவனே, தேவனே கிருபா செய்யுங்க. திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் மக்களை விட்டு, குடும்பங்களை விட்டு, தேசங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அக்கினி மதிலாக ஒரு தேசங்களை சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளுங்க. தேச தலைவர் அதிகாரிகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, புதிய ஆவிய கொடுங்கப்பா தேவனே. எல்லா மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் இந்த தேசத்தில் அதிகாரி விட்டு, மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. பரிசுத்தரத்தை தெளிக்கிறப்பா பிதாவே, நீங்கள் யுத்தம் செய்யுங்க, வழக்காடுங்க, நீதி செய்யுங்கப்பா தேவனே. நீதியை சரிக்கட்டும் வேலை வந்தேன் சொன்ன தேவனே, நீதியை சரிக்கட்டுங்களப்பா இந்த பூமியில மக்களுக்கு. முழங்கால் ஜாபம் கத்ரா இயேசுடைய நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக, நாவுகள் ஜாபம் இயேசு கிறிஸ்துவே கத்தன் அறிக்கை செய்வார்களாக என் தேவனே. உம்முடைய வாக்கு தத்தம்முடைய வார்த்தை மாறாதன் தேவனே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகளும் ஒளிந்து போகாதே ராஜாவி. இந்த நாட்களிலே சகலவற்றையும் ஒழுங்காய் நேர்த்தியாய் கிரகமா நீங்க சேர்ப்பதுக்காய் நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி. யுத்தம் கத்தவுடையது தேவனே பிதாவே. நானே தேவன் என்று நீங்கள் அமர்ந்திருந்து அறியுங்கள் சொன்னீங்கள் அப்பா பிதாவே, அதற்காய் நன்றி ராஜாவே. தேவனே பொறப்படுங்கள் அப்பா, இஸ்ரவேலின் தேவனே பொறப்படுங்கள் அப்பா. ஒவ்வொரு தேசங்களையும் அப்பா பட்சபாலம் இருந்தா தேவனப்பா பிதாவே. ஓ மன்னியுங்கள் பாவசாப அக்கிரங்களை மன்னியுங்க, ரட்சியுங்க அப்பா. மத கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. ஆமானின் ஆவிகள், அமலேக்கின் ஆவிகள், பால பாலாக்கின் ஆவிகள், யெசபேலின் ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. நமக்குடைய மனக்கண்களை திறவுங்கள் ஆவியானவரே, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்களப்பா பிதாவே. ஓ நன்றி. சர்வ சிருஷ்டிக்கும் உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட தடைகளை நீக்குங்க, வாசலை திறவுங்கப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகளை அனுப்புங்க, அறுப்பு மீதி வேலையாட்களோ கொட்ப சொற்பம் என்று சொன்னீங்க. தேவனே செய்யுங்க, தேவனே கிருபா செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் வாக்கு கிடங்காமல் தேவனே பரிபோச்சோடு இந்த மக்களுக்காக நீங்கள் வேண்டுதற்காய் நன்றி. கத்ரா இயேசு கிறிஸ்துவே பிதாவுடைய வலது பாசத்தில் இந்த தேவனே இந்த மக்களுக்காய் பரிந்து பேசுவதற்காய் வேண்டுதல் செய்வதற்காய் நன்றி இயேசு ராஜாவே, நன்றி என் தேவனே சோசம் ஐயா பிதாவே. சகலத்தை ஒழுங்காய் நேர்த்தியாய் கிரகமாய் சேர்ந்தவனே நன்றி. ஆதியும் அந்தமானவரே, அல்பாம் உபேகாமன தேவனே பிதாவே. ஓ கிருப செய்யுங்கப்பா, கிருப செய்யுங்கப்பா பிதாவே. கிருபை நாமிய ஊற்றுங்க பலவீனத்திலே பலமடங்க மக்களுக்கு இயேசு ராஜாவே. நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. இந்த ஜபத்தை நீங்கள் கேட்டு நீங்கள் பால் சந்ததுக்காய் நன்றி அப்பா. அதே போல தேவனே, இந்த சிசிலியா சிஸ்டர் பொறுப்படும், ஆல்போன்ஸ் பிரதரை பொறுப்படும் அப்பா. இந்த நோவை தேசத்துக்கு அவளை கொண்டு வந்து தேவனே, நான் இருந்த மேசையிலே அவளே விருத்தி தேவனே. இந்த ஆல்போன்ஸ் பிரதருக்கு தேவனே கை உம்முடைய கரத்தை வச்சு, உம்முடைய கையை வைத்து ஜபிக்க நீங்க செய்த கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்த நாள் வந்த மகனுக்கு பிறந்த நாள் என்று கேள்விப்பட்டேன் அப்பா பிதாவே. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குன்னு சொன்ன தேவனே, சகல காரியத்தையும் அந்த தேவனுடைய வாழ்க்கையிலே, அந்த சந்ததியிலே, மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளையுடைய சந்ததியிலே புதிய காரியங்களை நீங்க செய்ய போறக்காய் நன்றி அப்பா. அந்த மகனே தேவனே பிதாவே, தேவனே அந்த அலக்களிக்கிற தேவனே பிதாவே, நோயை கொடுத்து ஓ தேவனே எலும்புகள் நரம்புகள் தேச உறுப்புகளை ஓ கட்டி வச்சிருக்கிற சகல கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. சகல பிசாவுடைய சகல கிரிகளும் இந்த மாதிரி விட்டு வெளியேறுவதாக. இந்த விடியப்புறம் 3 மணிக்கு அவனை கிரிக செய்கிற பொல்லாத ஆவியே வெளியேற அந்த மகனை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டளை கொடுக்கிறேன். ஓ நன்றி அப்பா. ஒவ்வொரு நரம்புகள், எலும்புகள், தசைநார்கள், இரத்த குழாய்கள், மூளையில் உள்ள உறுப்பெழுங்கும் ஓ நோபலாய் செயல்படுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. உம்முடைய அபிஷேகம் அந்த மகன் மீது இறங்குவதாக. உச்சிந்து உள்ளங்கால் வரையும் ஐயா பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. ஓ நன்றி. சாட்சியா நிறுத்துங்க, நீடி ஆயுச கொடுங்களப்பா. தேவனே, இந்த சந்ததி உள்ள பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், ஓ இரத்த பழிகளை மன்னிங்க ராஜாவே. தேவனே பிதா, அந்த சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் ஆவிய ஊற்றுங்க, ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா பிதா. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜா. இன்றைய நாளும் பிறந்த தீதியிலே அந்த மகனுக்கு ஜபிக்க நீங்க தந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. நீங்க செய்ய நினைத்த காரியம் தடைப்படாதப்பா. நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களையும், ஓ எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்யற தேவனப்பா பிதாவே. நன்றி, நன்றி அப்பா, நன்றி. என் தேவனே சோசம் ஐயா, ஜபத்தை கேட்டு கேட்கிறதவனப்பா, பகர் கொடுக்கிறதவனப்பா பிதாவே. அற்புதம் செய்தீங்கள் ஐயா, அதிசயங்களை செய்தீங்கப்பா. நன்றி ராஜாவே. உம்முடைய நாமம் என்றே மகிமைப்படுவதாக. நீங்கள் அதிசயமானவர், ஆலோசனை கத்திர பாபிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா இயேசு ராஜாவே. அதற்காய் நன்றி இயேசு ராஜா, நன்றி. என் தேவனே சோசமாப்பா, இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் முத கருத்தில் ஒப்படைக்கிறேன் தேவனே. ஒவ்வொரு வீட்டிலே உள்ள பரிசுத்த இரத்தத்தை பூசுகிறேன். அந்த வீடுகளுக்குள்ளே தேவ சமாதானம், தேவடைய சுகம், தேவடைய ஆறுதல், விடுதலை, ரட்சிப்பு உண்டாவதாக. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா. பாப சபாக்கிரமங்கள் திருத்த பணிகளை மன்னிங்க இயேசு ராஜா. சகலத்தை புதிதாய் மாற்றுங்க, ஒரு புதிய இதயத்தை கொடுங்க, புதிய ஆவிய கொடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி. அதே போல தேவனே லெஸ் பிரதரை புறப்படுங்கப்பா. இந்த சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியும், இந்த ஊழியத்தை சேர மகனை ஆசீர்வதியும், மனைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்களை ஆசீர்வதியும் அப்பா. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தை போற்றுங்க. அற்புதங்களை செய்யுங்க. இந்த ஊழியத்துக்கு தேவையான காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், அக்கினி ஜுவாலையாய் மாற்றும். தேவனே ஜனசிஸ்டர் புறப்படுங்க, கணவனை புறப்படுங்க, 2 பிள்ளைகளையும் புறப்படும் அப்பா. பரிசுத்த இரத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்களப்பா பிதாவே. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை தேவனே. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுங்கப்பா பிதாவே. ஒழுங்காய், நேர்த்தியாய், கிரமாய் தேவனே இந்த பிள்ளைகளை வழிநடத்துங்க ஆவியானவரே. ஆளுக செய்யுங்கப்பா பிதாவே. ஆவியானவரே நீங்கள் ஆளுக செய்யுங்கப்பா. உலகம் மாம்சம் பிசாசன் கிரியைகள் வெளியேறுவதாக. ஓ நன்றி அப்பா, நன்றி. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கேற்றபடி நடக்கத்தக்கதாக. பரிசுத்த ஆவியானவரே இந்த பிள்ளைகளை ஆளுக செய்யுங்க. வார்த்தையினாலே நிரப்புங்க. உங்களுடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய வழிநடத்துங்கப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள் ஜாவையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.
1: மீனங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து சகலிலும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். அதே போல் உங்களோடும் இருந்து, உங்கள் அனைவரோடும் இருந்து கைட்டு சேர சகல காரியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: ஜபத்தோடு கூட அன்பான நாமத்திலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என்று என்னால வந்து ஜெபித்த உம்முடைய பிள்ளைகளுக்காயுமை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தாவே எங்கள் ஜெபங்களை கேட்டு தேசத்திலும் மக்களிலும் ஆண்டவரே உலகத் தலைவர்கள் மத்தியிலும் கர்த்தாவே நீர் கிரிய நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே எங்கள் ஜெபத்தை தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். என்ற தகப்பனே ஆண்டவரே சங்கம வானொலிக்காய், லேஸ்டியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீ கொடுத்த காரியங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சகளை சந்தியும் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே. அந்த பிறந்த நாளை கொண்டாடும் ஆண்டவரே அல்போன்ஸ் புரதருக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஆண்டவரே அந்த வீட்டிலே ஆண்டவரே உம்முடைய சமாதானமும் உம்முடைய அற்புதமும் அந்த சரீரத்திலே நடக்க வேணுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம், இந்த கிழமையை ஒப்பு கொடுக்கிறோம். இனி வரும் புரோக்ராம் ஒவ்வொன்றிலும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல தொகுதி கனமாகியுமே உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்,
3: ஆமென், ஆமென், ஆமென். தேவன் நேரம் இணைந்து ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்திய ஊழிய சகோதரி ஜெனட் அவர்களையும், அதே வேளையிலே இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதே போல தொகுத்து வழங்கிய சௌரி ஜனத்துக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்திரை கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். விசேடமாக இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற சவரன் அல்போன்ஸுக்காகவும் திரும்பமாக நாங்கள் அவரை வாழ்த்துகிறோம். சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே ஜெப வேளையிலே நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு ஜெப வேளையிலே சந்திப்போம். அதுவரை தேவசமாந்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அந்த வேளையிலும் இணைந்திருக்கிற சௌரன் டனால் சௌரிய அருந்ததிக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்து கடந்து சென்ற ஒவ்வொருவரையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you all. Amen. Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் ஒலிபரப்பு உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே எங்கள் எல்லோரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக எங்களுடன் சௌரன் பாலன் இணைந்திருக்கிறார். ஆயத்தமாகவும் கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். வேளையில் நாங்கள் ஊழிய சௌரன் பாலன் அவர்களை அழைப்போம். அவர் எடுத்து வருகிற பாடல்கள் இவங்களுக்காக
4: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
3: ஓம் ப்ரைஸ் தி லார்ட் பிரதர்.
5: ப்ரைஸ் தி லார்ட் பிரதர். ப்ரைஸ் தி லார்ட்.
3: ஆமென். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறுகிறோம். ஜெபங்களோடு பாடல்களோடு கடந்து செல்கிற பொழுதும் கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. அருமையானவர்களை எங்களுடன் சௌரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யுகேயிலிருந்து ஜெபங்களோடு பாடல்களோடு வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் ஜெபங்களுக்கூட வழி நடத்துவார். நாங்கள் இந்த வழியிலிருந்து ஊழியரை வரவேற்றுக் கொண்டு புதிய வாரத்திலும் புதிய நாள் ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வழியிலும் கூட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். God bless you. Amen.
5: God bless you, brother. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு தகப்பனே சங்கமம் வானொலி இடத்தில் நடத்துகின்ற நமது அன்பான சகோதரர்கள் குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரிகள் குடும்பங்கள் சகோதரர்கள் குடும்பங்கள் உலகளா ரீதியில் சங்கமம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா உறவுகளுக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெப விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே உலகளா ரீதியில் ராஜா நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு முடிக்க வைக்கிறேன் தகப்பனே. ராஜா இந்தந்த நாடுகள் தகப்பனே போர் முகங்கள் நடக்கிற ராஜா அந்த நாடுகளின் போர் முகங்களை நிறுத்தி நிரந்தர சமாதானத்தை கொண்டு முடிக்க வைக்கிறேன் தகப்பனே. தகப்பனே அந்த நாடு அதிபர்களோடும் இராணுவ தலைவர்களோடும் நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க தகப்பனே. உங்களால் முடியும் ராஜா. சர்வ வல்லவரால் எல்லாமே ஆகும் ராஜா, எல்லாமே ஆகும். மற்றும் தகப்பனே அநேக ஆண்டுகளாக ராஜா திருமண மந்தத்தில் இணைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் அனுசீனம் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகளுக்கு அப்பா குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. கண்ணீர் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் துடைத்து போடுங்க ராஜா, துடைத்து போடுங்க ராஜா. இவர்களது பெற்றோர்களும் கண்ணீர்களையும் துடையுங்கப்பா, துடையுங்க ராஜா. சந்ததிகளை பெருக பண்ணுங்க சப்பா, பெருக பண்ணுங்க ராஜா, பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. அப்படி அப்படியே நீங்கள் குழந்தை செய்ய கொடுத்து ஆசீர்வதிக்க பொறுமைக்காம் கோடி நன்றி ராஜா. மற்றும் தகப்பனே பிரசவங்களை காத்திருக்க சகோதரிகளுக்கு சுவப்பிரசவங்களை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கட்டளையிடுங்க ராஜா, சுவப்பிரசவங்களை கட்டளையிடுங்கப்பா, கட்டளையிடுங்க. தாயையும் சேயும் இந்த உலகத்துக்கு மறுபடியும் சந்தோஷமாக வாழ வைங்க ராஜா. தாய்க்கும் சேக்கும் பலத்தையும் சுவத்தையும் கொடுத்து அனுப்பி நாடியும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, வழி நடத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம்.

நாம் ஜபிக்கணும் ஜபிக்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே, தேசத்திற்காக கதறணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே, நம் இலங்கை தேசத்திற்கா

மாமே, கண்களெல்லாம் குளமாகணும், முழங்கால்கள் முடங்கணுமே, எம் கண்களெல்லாம் குளமாகணும், எம் கண்களெல்லாம்.

தானியல் போல மூன்று வேளையும் தவறாமல் நான் ஜபிக்கணுமே. தானியல் போல மூன்று வேளையும் நாம் தவறாமல் ஜபிக்கணுமே.

0: Amén, brother.
1: ஆமீன் ஆமீன். அருமையான பாடலுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்தீர்கள், ஜபித்தீர்கள். கத்திரதாமி உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்திரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்து கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்திரை சித்தமானால் நாளை நாள் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். புதிய நாளையும் புதிய வாரத்தையும் கத்திர ஆசீர்வதி தருவாராக. நன்றி, வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன் ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழிய சோரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யுகேயில் இணைந்து பாடல்களுக்கூடாக வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. எல்லா காரியங்களிலும் கத்தர் வழிநடத்துவாரான்னு வாழ்த்தி கொண்டு விடைபெறுவோம். ஆமேன் ஆமேன். நாளைக்கும் இதே நேரம் ஏழியா வாருங்களா? ஓகே, காட் பிளஸ்.
2: Okay, brother. 215 var.
1: Okay, brother. God bless you. Amen.
2: Okay, brother. God bless you too. God bless you too.
1: Amen. அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே போய்ப்போம். நாங்கள் இந்த வேளையில் ஜெப வேலைக்கு ஆயத்தமாகவும் தக ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கூடாக வழி நடத்துவார். அவரை அணைப்பு கொண்டர முயற்சிப்போம். கதர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மாவை அழைப்பு கொண்டருவோம். கதர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். 14 கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம், வழி நடத்துகிறோம். God bless you. Amen.
3: Amen, amen, amen, amen. Amen, amen. சோத்ரம் சோத்ரம் ஐயா, சோத்ரம் சோத்ரம் ஐயா, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாம் அவங்களோட கிருபை அப்பா, உங்களோட பலன், உங்களோட கிருபை, உங்களோட ஆசீர்வாதம், எல்லாம் ஜெயமா, எல்லாம் கிருபை அப்பா. நாங்கள் தகுதியற்றவர்கள் அப்பா, உங்களை தரல் மட்டும் தாழ்த்துகிறோம் சாமி. உங்களோட கிருபை தான் எங்களை தாங்குகிறது, நடத்துகிறது, பிறந்தருகிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இம்மாட்டமாக நடத்தின கிருபை தயவு, நன்றி ஆண்டா. கோடி நாவுகள் போதாதப்பா, ஆயிரம் நாவுகளும் போதா, உங்களோட நன்மைகளை சொல்லி முடியாதப்பா. கிருபைகளப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. அழுக்கரை மட்டும் தாழ்த்துறோம் சாமி. நாங்கள் மாத்திரம் கணக்கூடாதொழி சேரக்கூடாதொழி மகிமைந்து மகத்துவத்திந்து அப்பா நன்றி சொல்லுவோம் அப்பா. என்று கூப்பிடத்தக்க புத்தி சுகாரம் தந்தவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் அப்பா, உங்களை அப்பா சுதாவது கூப்பிடத்தக்க கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை அப்பனே. இந்த காலங்களுக்கா, இந்த சூழ்நிலைகளுக்கா, அந்த மக்களுக்காக ஆண்டவர் கூட பாதுபடி சபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. ஒரு மனமாய் கூட பாதத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. இலக்கங்களும் கிருபைகளும் நன்மைகளும் கொடுத்துத்தான் அப்பா உண்டு தகப்பனே. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே அப்பா நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே எங்களுக்கு மறைவாயிருக்க முடியாது சுவாமி. பூமியின் கடையாந்திரங்களெல்லாம் காண்கிற சிவன் சுவாமி, ஒருவரான கட்டு போதும் கூட சுத்தமல்ல என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. அதற்காகவே எங்களை ஒரே பேரான குமாரன் உலகத்தை தந்து இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டீங்க சுவாமி. அந்த அன்பு அளவால் அகல உயரமில்லாத அன்பு. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும் சுவாமி. தங்களை பொல்லாத வழிகளை விட்டு தங்களோட காரியங்களை ஒவ்வொன்றையும் விட்டு வந்தவரு தேவனே, எங்களுக்கு நேராக தங்களை உயர்த்தி தங்களை கீழ்படுத்தி ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்புதல் உண்டாகும் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஆண்டவரே இப்படியே வேணுமென்று ஜெபிக்கிறோம் அப்பனே. ஞானங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அகப்பனே. இந்த கடைசி நாட்களில் கூடிய காலங்களப்பா நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே சகப்பனே இவ்வளவு கொடுமையா இருக்கிற சுவாமி அகப்பனே. இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. ஞானங்கள் மனம் திரும்பட்டும். இந்த அனுக்குற காலத்தில், இந்த கிருபையின் காலத்தில் ஐயா அவங்களோட வருகைக்கு முன்பாக ஞானங்கள் மனம் திரும்பட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டும் சுவாமி. ஜனங்களுக்காக வண்டி கொள்ளுறோம், ஜனங்களுக்காக வண்டி கொள்ளுறோம் அப்பனே. யுத்தங்களப்பா, யுத்தத்தில் அலப்படுகிற ஜனங்கள், கண்ணீரப்பா, அலைச்சல்களப்பா, வாரங்கள் இல்லையப்பா. அப்பா அந்த ஜனங்களுக்கு ஒரு உதவி, ஒரு கிருபை, ஒரு தயவு நீங்கள் தான் சுவாமி. ஞானங்கள் கீழ்படியட்டும். விடுதலை தேவன் நீங்க, நீங்க தான் வாழ்வழிக்கிற தேவன். ஆண்டவரே இவர்கள் திரும்பட்டும், உங்களை நோக்கி பார்த்து விடுதலை பெறட்டும், சமாதானத்தை பெறட்டும் சுவாமி, ஆசீர்வாதத்தை பெறட்டும். இவர்களுக்கு ஆவண்டிக்கப்படும், இவர்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. வியாதியப்பா, வியாதியின் கொடுமை தகப்பனே. இனங்கள் எல்லாம் படுகிறவர்கள் சுவாமி, வியாதி சாபங்கள் பாவங்கள் பெருகி ஆண்டவரே. வியாதி, வியாதிக்கு காரணமா இருக்கிற சகல பாவங்களும் சாபங்களும் ஆண்டவரே நீக்க வல்ல தேவன் நீங்க. சிலுவையிலே நீங்க எல்லாவற்றையும் நீக்கின தேவன், அதே தேவன் என்றும் மாறாதவராயிருக்கிறீங்க சுவாமி, இருக்கிறீங்க சுவாமி. இவர்கள் உங்களுமாய் வந்து ஆண்டவரே தங்கள் சாபங்களுக்கும் பாவங்களுக்கும் பரிகாரியாக நீங்க காத்தர் என்று சொல்லி உங்களமா திரும்பட்டும் சுவாமி. இருந்தி சோத்தை பெறட்டும் சுவாமி, ஆசீர்வாதத்தை பொறுத்து. யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ, உங்களை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, கதருடாளோ சுவாமி இறக்கம் செய்யுங்கப்பா. அண்ணா குழி சகப்பனி, உங்களோட மாய் வந்த ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்கு நீங்க குணம் படுத்தின தேவன் சுவாமி. ஒரு விதானம் பெருமையாய் போனதில்லை. அதே பிரதான சுவாமி இந்த நாட்களை மாண்டவரே இந்த வியாதி பணிக்கு இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் சகப்பனி உங்களை நோக்கி வரட்டும் சுவாமி, உங்களை கூப்பிடட்டும் சுவாமி. தங்களோட பொல்லாதவர்களை விட்டு மனம் திரும்பட்டும் சுவாமி. உங்களோட மாய் வந்து சோத்தை புரட்டும் சுவாமி, ஆசீர்வதிங்க சுவாமி. சோத்தை கொடுங்க அநாதரவாய் ஆண்டவரே. எத்தனையோ வியாதியஸ்தர் தாசைகளை கடல் எடுங்க சுவாமி. முதியோர்கள் ஆண்டவரன் வியாதி படுக்கையில் அல்லல் உடுற முதியோர்கள், அநாதரவாய் கிடக்கிற முதியோர், வைத்தியசாலைகள் நிரம்பி ஒழிகிற முதியோர் சகப்பனே இறக்க செய்யுங்க. ஆறுதல் தேவன் நீங்க, அரவணைக்கிற தேவன் நீங்க, சுகப்படுத்துற தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களுக்கு இறக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளும், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரண தருவாயில் இருப்பார்கள், அதனால் ஆண்டவரே தங்களுடைய ஆத்மாவை உணர்ந்தவர்களாய் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே தங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரையும் இடத்தில் மன்னிப்பு கேட்டு தங்களை தாத்துமாவை ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி, ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் அப்பனே. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஒருவரையும் தொடுங்க சுவாமி, தொடுங்க சுவாமி. உதவி செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. அப்பா தேசங்களை காண்கிற தேவன், தேசங்களின் தலைவர்களை எல்லாம் காண்கிறீ ஐயா. குழப்பங்களும் போட்டிகளும் ஆண்டவரே இருக்கிற காரியங்களும் ஒன்றையும் பார்க்குறீங்க சுவாமி. தலைவர்கள் மத்தியில் இருக்கிற எல்லா கீழ்படியாத குணங்களும் ஆண்டவரே, சுயலின்னமான குணங்களும் அவர்களை விட்டு நீங்கி ஆண்டவரே தேவனுக்கு பயந்தவர்களாய், நீதிக்கு பயந்தவர்களாய் கொடுத்தாலே நீங்க சுவாமி. தேசங்களை எல்லாம் பகுத்து ஜனங்களை குடியமர்த்தி ஆளுகையை கொடுத்த தேவன் நீங்க. நீங்க ஒருவர்தான் ஆளுகையை தந்த தேவன் என்று சொல்லி எந்த நாளும் ஆண்டவரே அந்த நீதிக்கு உட்பட்ட அலுவலாய் தேசத்தை ஆளுகிறவர்களாய் மாறட்டும். ஆளுகிறவர்களாய் நீதி இவர நீதியின் கரம் இவர்களை நடத்தட்டு சுவாமி. வேதம் இவர்களுடைய கரங்களில் இருக்கட்டு சுவாமி. தகப்பனே, வேதத்தில் உள்ள சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் இவர்கள் கடைபிடிக்கிறவர்களாய் கீழ்படுகிறவர்களாய் ஆண்டவரே தேசங்களில் இருக்கட்டும் சுவாமி, தேசங்களில் இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கையா தேசங்களில் ஜனங்களுடைய வாழ்க்கை நீதி இல்லையப்பா. நீதி ஸ்தலங்களில் எல்லா நீதி புரட்டப்பட்டு தனிப்பட்ட முறையில் நீதி புரட்டப்பட்டு மக்கள் மத்தியில் நீதி புரட்ட தவிக்கிற மக்கள் அப்பா சகப்பனே, இவர்கள் மத்தியில ஒரு நீதி உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்றோம். இந்த தலைவர்கள் மத்தியில் ஆண்டவர்களை ஆளுகிற நீதி உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்ளும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவர்களுக்கா ஐயா ஒடுக்கப்படுகிறவர்கள் கண்ணீரை காண்கிறது தேவசம். யாரெல்லாம் ஒடுக்கத்தில் இருக்கிறார்களோ இறக்கம் செய்யப்பா, இறக்கம் செய்யப்பா, இறக்கம் செய்யப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, தலைமைத்துவங்களில் அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு இதுவாகவே தேசங்களில் ஆளுகை செய்யட்டும். நீங்க கொடுத்த ஆளுகையப்பா, நீங்க கொடுத்த அதிகாரங்களப்பா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். தேசத்தை காக்க வைத்த ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறாங்க எல்லாம் நிற்கிறார். கொடுத்த ஆண்டவரே அந்த உத்தியோகத்தை ஆண்டவரே உண்மையோடு செய்கிறவளாய் தேசத்தை எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறவளாய் அவர்களை நிலைநிறுத்துங்க சுவாமி, நிலைநிறுத்துங்க சுவாமி. இவர்களும் ரட்சிக்கப்படட்டும், அனந்திரும்பட்டும். இவரோட குடும்பங்களை வழிநடத்துங்க சுவாமி. எங்கிருந்தாலும் தாங்கி கொள்ளுங்க சுவாமி. தானுவருடைய காலங்களுடைய கரத்தில் இருக்கிற சுவாமி எப்பொழுதும் ஆயத்தமிழர்களாக இருக்கட்டும் சுவாமி, ஆயத்தமிழர்களாக இருக்கட்டும். அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தேசங்களில் நடக்கிற பஞ்சங்கள், போராட்டங்கள், வேலைகளை கூக்குதல், தவிப்புகள், அநீதிகள் ஆண்டவரே தேசங்களை எல்லாம் முடிக்கொண்டிருக்கிறது சுவாமி. தகப்பனே அப்பா, தேசங்களோட மக்கள் நீதி நியாயம் உள்ளவர்களாய் நீதி உள்ள தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் என்று சொல்லி உங்களுக்கு கீழ்படிந்து வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து பயபக்தியோடு ஆண்டவரே ஆளுகிற மக்களாய் மாறட்டும். இவர்களுடைய கூக்குரல் எல்லாம் ஆண்டவரே மனுஷிய பிரகாரம் அல்ல, தங்களோட சுயத்தின்படி அல்ல. தேவனே உங்களை நோக்கி கூப்பிடுற கூக்குரலா இருக்கட்டும். இவர்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உங்களோட முகத்தை தேடுவார்களான சுயமத்தை பெறுவார்கள் சொன்ன பிரகாரம் நீங்க தேசங்களுக்கு சுயமத்தை கொடுப்பீங்கப்பா. அப்படியாக இந்த மக்கள் ஆண்டவர் தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி, தாழ்த்தட்டும் சுவாமி. உங்களோட முகத்தை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. தேசங்களுக்கு நன்மையை தருகிற தேவன் நீங்க ஆண்டவர், நீங்க மாறாதவரும் அப்பா. அப்பா தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், தேசங்களுக்காக வேண்டி ஒரு நேரம் இல்லையாண்டு அப்பா. சாபங்கள் பாவங்கள் இந்த பசிக்கு பட்டினிக்கு பஞ்சத்துக்கு காரணமா இருக்கு எல்லாவற்றையும் முறிக்க வல்ல தேவன் நீங்க, நீ இறக்கம் செய்ய வல்ல தேவன் நீங்க ஆண்டவரே. இந்த தக்க மக்களுக்கு ஒரு விடுதலை வேணும் சுவாமி. எல்லாவித சாபங்களும் பாவங்களும் அவர்களுக்கு முறிக்கப்பட்டு இவரின் பஞ்சங்கள் எல்லாம் தேர்ந்து பசியின் கொடுமை எல்லாம் தேர்ந்து வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொள்ள வேணும் சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டிக்க வேதமே இவர்களுக்கு சாட்சியா இருக்கட்டும் சுவாமி, வழியாக இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கணும் அப்பா. இந்த வேலையிலும் சுவாமி எங்கெல்லாம் பசியோடு தவிக்கிறார்களோ சுவாமி, குழந்தைகளோ முதியவர்களோ பசியும் கொடுமையாண்டு செய்ய கூப்பிடுற காக்கைக்கும் ஆண்டவரே அபாரம் கொடுக்கிற தேவன் நீங்க, பிரியமான தேவன் மூன்று நாட்கள் ஆண்டவரே ஒரு குணம் இல்லாமல் இருந்தோம். அவர்களை பாசியில் அமைப்பு விடாதபடி ஆண்டவரே போஷித்து அனுப்பினது எல்லா உணர்வுகளையும் நீங்க அறிந்த தேவன் சுவாமி. இருக்கும் செங்கப்பா. எல்லாரும் தவிக்கிறார்கள் அந்த இடங்களில் எல்லாம் காத்தாரு. அருணரை காட்டில விடுங்க, ஒரு மன்னிப்பை காட்டில விடுங்க சுவாமி, ஒரு ஆசீர்வாதத்தை காட்டில விடுங்க சுவாமி. இவர்களுக்கா வேண்டிக் கொள்ளும், அப்படியே வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். ஹெருவை அப்பா ஹெருவை ஐயா, அந்த நாட்கள் இருக்கிற ஊழியர்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊழியர்காரர்கள் மத்தியில் ஒரு உண்மை இருக்கட்டும் சுவாமி, ஒரு தேவ பயம் இருக்கட்டும் சுவாமி, ஒரு நீதி இருக்கட்டும் சுவாமி. எங்கெல்லாம் நிற்கிறார்களோ இவர்களெல்லாம் கூட ஸ்தானாதிபதிகளாக நிற்கிறார்கள் சுவாமி, உண்மை உள்ள ஸ்தானாதிபதிகளாக நிற்கட்டும் சுவாமி. இந்த காலங்களில் ஆண்டவரே இவர்களுடைய போராட்டங்கள், வஞ்சனையான உபதேசங்கள், ஜனங்களுடைய போராட்டம் எல்லாவற்றிலும் இருந்த ஆண்டவர் இவர்கள் தங்களை ஆண்டவர் வெளப்படுத்தி ஆண்டவரே அப்பா நிற்கத்தக்க பலனை கொடுங்க சுவாமி, பலனை கொடுங்க சுவாமி. தூரக்காரர்களுக்காக நிற்கிறோம். கடைசி காலமாப்பா, வருகையின் காலமாப்பா, விசுவாசின் போராட்டம் அதிகமான காலமாப்பா. நிற்கத்தக்கதான சக்திப்பான அபிஷேகம், சக்திப்பான அபிஷேகம், நிறங்களை முறிக்கிற அபிஷேகம் இவர்களுக்கு கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எங்கெல்லா ஊழியத்தில் நிற்கிறாரோ, என்னென்ன விதமாக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஊழியம் செய்கிறாரோ, அந்த இடங்களில் எல்லாம் உங்களோட வல்லமை, உங்களோட வல்லமை, உங்களோட அதிகாரம் ஆண்டவர்களை நிறப்பட்டும் சுவாமி, நிறப்பட்டும் சுவாமி, நிறப்பட்டும் சுவாமி. இவர்களுக்காக குடும்பங்கள் சாட்சி உள்ளவர்களா ஆண்டவரே இவர்களை நடத்துங்க சுவாமி. ஊழியக்காரர்களுக்காக வேண்டி ஐயா, விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே, இந்த நாட்களில் விழுந்து போய் கொண்டிருக்க ஊழியர்கள் சகப்பனே, அவர்களுக்காக ஒரு நாமத்தை தூசியாதபடி, சத்ருவான தூசியாதபடி ஆண்டவரே இந்த நாமத்தை உயர்த்துருவாய், திரும்பவுமாய் ஆண்டவரே இவர்கள் எழும்பட்டு சுவாமி. எந்த நிலையில விழுந்தார்கள் அந்த இடத்திலிருந்து எழும்பட்டு சுவாமி, திரும்பவுமாய் ஆண்டவரே மகிமையின் ஊழியத்தை, மகத்துவத்தின் ஊழியத்தை ஆண்டவரே அவர்கள் தாங்கி செய்கிறவளாய் இருக்கட்டும் சுவாமி, நடத்துகிறவளாய் இருக்கட்டும். பலப்படுத்துங்க சுவாமி, தூக்குங்க சுவாமி, நிறுத்துங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி. இவர்கள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். சகப்பனே இந்த வேலையிலும் ஆண்டவரே, ஆண்டவரே விசுவாசத்தை விட்டு ரட்சிப்பை மறுதளித்து ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற மக்கள், உலகத்துக்காக ஓய்கொண்டிருக்கிற மக்கள், சகப்பனே தங்களுடைய சுயத்துக்காக வாழ்கிற மக்கள் எல்லா இந்த நாட்கள் காண்கிறீர்கள். திரும்பட்டும் சுவாமி, திரும்பட்டும் சுவாமி. மன்னிப்புகள் இருக்கும் உலகத்தில் இருந்து சொல்லி உங்களிடத்தில் வரட்டும் சுவாமி. நீங்க தள்ளிவிடுகிற தேவன் இல்லாண்டவரே, எத்தனையோ முறை மன்னிக்கிற தேவன் சுவாமி. மன்னிப்புகள் இருக்கங்களை இரளை கிடைக்கட்டும் சுவாமி, மன்னிங்க சுவாமி. திரும்ப ஒரு பலத்தை கொடுங்க சுவாமி. வல்லமையான ஆண்டவரே, இந்த சத்ருவின் பிடியில் இருந்து ஆண்டவர் விடுவீங்க சுவாமி, விடுவீங்க சுவாமி, விடுவீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக வேண்டி, சபைகளுக்காக வேண்டி கொள்ளுறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் சபைகளில் இருக்கிற எல்லாவித ஆண்டவரே பாவங்கள் அக்கிரமங்கள் குறிப்பிடாம எல்லாவற்றையும் நீங்க காண்கிற தெய்வம் சுவாமி. சபைகள் எல்லாம் ஆண்டவரே பரிசுத்தப்படட்டும் சுவாமி, பரிசுத்தப்படட்டும் சுவாமி. உங்களோட வாழ்வைக்கு ஆயத்தப்படட்டும் சுவாமி. உண்மை உள்ளவர்களாய் இருக்கட்டும், நீதி உள்ளவர்களாய் இருக்கட்டும். தகப்பனே ஆவியோர் உண்மையோடு உங்களை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கட்டும். ஒவ்வொரு சபையும் ஆண்டவரே பூமியும் கடையாந்திருக்கிற ஒவ்வொரு சபை, வரதத்தின் கிரயத்தினால் கொள்ளப்பட்ட சபை, நீங்களான அப்பா சபைக்கு தலைவராயிருக்கிறீங்க, தலைவராயிருக்க இந்த சபைகள் எல்லாம் உங்களோட வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுற சபையாக, பரிசுத்த உள்ள சபையாக, மனவாட்டி சபையாக நிற்கத்தக்கதாய் சபைகள் பரிசுத்தப்படட்டும் சுவாமி. குடும்பம் குடும்பமாய் பரிசுத்தப்படட்டும் சுவாமி, குடும்பம் குடும்பமாய் உங்களோட வருகையில் எடுக்கப்படுவோம் சுவாமி. சகப்பனே சபைகளுக்காக சபையில் உள்ள போத மன ஊழியர்களுக்காக வேண்டி கொடுத்த சபையை ஆண்டவரே, ஆண்டவரே உண்மையோடும் நீதியோடும் பயத்தோடும் நல்ல மேய்ப்பர்களாக ஆண்டவரே, சபை நடத்தவர்களாக இருக்கட்டும், சாட்சி உள்ளவர்களாக இருக்கட்டும், அன்புள்ளவர்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வெலப்படுத்துங்கம்மா, வெலப்படுத்துங்க. எங்களுடைய வேளாண் வேணும் சுவாமி, சபையில் கிருபோலர்மார்கள் உதவியூழர்களுக்கு வேண்டிய சுகமேலன் ஆசீர்வாதம் கட்டுள்ளீங்களுக்கு குறைவுகள் எல்லாம் அனைத்து நிறைவாக்குங்க சுவாமி. குடும்பங்கள் எல்லாம் சரியான பாதையில நடக்க ஆசீர்வதிங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இந்த சபையில் உள்ளவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. சமயமே நடத்தக்கூடிய ஆண்டவரு ஆசீர்வாதத்தை காட்டல் விடுங்க சுவாமி, காட்டல் விடுங்க சுவாமி, காட்டல் விடுங்க சுவாமி. எப்பொழுதும் ஆயத்தத்தோடும் ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கானிக்கத்தக்கவர்களை நடத்துங்க, நடத்துங்க அப்பா. ஐயா, சபைகள் எல்லாம் கூட வரிகள் எடுத்துக் கொள்ளப்பட வேணும் சுவாமி அப்பா. தலைகளுக்காகத்தான பவாரிங்க நல்லம ஆட்டி சபைகளாக உங்கள் சமூகத்துல வந்து எடுத்துக் கொள்ளப்படத்தான அப்பா வாரீங்க. அவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கற்றுக்கணும் அப்பனே. சபைகளுக்காக ஆச்சரியத்தின் சீசம் சபையாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேணும். நம்முடைய வாத்து எவ்வளவு நல்லவர் அப்பா, ஒருவர் தான் கெட்டு போகக்கூடாது என்று இந்த காலத்தில் ஆண்டவர் எங்கும் ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய வழிகளையெல்லாம் திறந்து வந்திருக்கிறீங்க. டெக்னாலஜியில எல்லாம் வளர்ந்து எவ்வளவு வேகமாய் உங்களோட வார்த்தை சொல்லக்கூடிய ரேடியோக்கள், டெலிவிஷன்கள், மீடியாக்கள் என்ற எத்தனையோ விதமான வழிகளை நீங்க திறந்து சார்ந்திருக்கிறீங்க. நல்லவர் அப்பா, உங்களோட அன்பு அழகலகிரம் இல்லாத அன்பு, அவ்வளவு அன்பு. அன்புள்ள தேவன் சுவாமி, அன்புள்ள தேவன் சுவாமி, ஜனங்கள் எல்லாரையும் நீங்க நேசிக்கிறது ஒரு தானும் கெட்டு போது உங்களை சித்தம் அல்ல என்று சொல்லி ஐயா நீங்க இந்த உலகத்துக்கு வந்து கொடுத்த விலை அதிகம் ஆண்டவர், விலை அதிகம் ஆண்டவர். அகப்பனே, இதை நடத்துகிறவர்கள் எந்தெந்த விதத்தில் அந்த ஊழியத்தை நடத்துகிறார்கள் சுவாமி அப்பா. இவர்கள் எல்லாரும் ஒரு மனமாய் ஒரே தேவனுக்கு ஊழியம் செய்வோளாய் ஆண்டவரை ஊழியத்தை செய்யட்டும் சுவாமி, ஊழியத்தை செய்யட்டும் சுவாமி, மகிமையா இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே, இவர்களுக்கு இவர்களுடைய தேவைகள் இவருடைய வழிகள் எல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி. அத்தாவே, இவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அந்த ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுறோம். ஐந்தமாய் ஆண்டவர் அடைக்கப்பட்ட பட்டணங்கள், கிராமங்கள், இருந்த தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி, அநேகம் உண்டு சுவாமி. ஐயா, அறுவடையோ மிகாக்களோ குறை ஒன்று சொன்னதேவன் சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரையாளுக்கு குறைவாக இருக்கிறார் சுவாமி. ஒவ்வொரு ரசிக்கப்பட்ட மகனும் மகளும் தகப்பனே எங்களுடைய வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாய் மாற்றுங்க. காண்கிற மக்களுக்கு ஆண்டவரே பாடசாலையிலாவது வேலைத்தளங்களிலாவது தகப்பனே இவ்வளவு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் நாவில் இருக்கட்டும் சுவாமி. பயத்தை அடுத்து போடுங்க சுவாமி, தாழ்வு மனப்பாளர்கள் அடுத்து அப்பா உற்சாகமாய் ஆண்டவரே தேவனே எங்களோட சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் மாறட்டும். காண்கிறவர்களுக்கு சொல்லட்டும் சுவாமி தகப்பனே, இவர்கள் குடும்பங்கள் எல்லாம் புளியக்காரர்களாய் மாறட்டும் சுவாமி, சுவிசேஷத்தை சொல்லுவர்களாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே. எத்தனையோ இடங்கள் நிக்கிற மிஷனரிகள் புளியக்காரர் எவ்வளவோ பாடுகளுக்குள்ளாக போறார் சுவாமி, கண்ணீருக்குள்ளாக போறார். தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, ஆறுதல் செய்யுங்கப்பா, வழிகளை திறந்து கொடுங்கப்பா, சமாதானத்தை கட்டுக் கொடுங்கப்பா. இவர்கள் குடும்பங்களெல்லாம் அங்கெல்லாம் விட்டு போனார்கள், அந்த இடங்களெல்லாம் கூட விவகாரம் அவர்களை தாங்கும்படியாய் வேண்டிக்கொள்ளுவர், வேண்டிக்கொள்ளுவர் சுவாமி. அவப்பனே தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி, தேவைகளோடு அந்த இடத்து மக்களும் அந்த இடங்களில் இருக்கிற மக்களும் ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குடும்பம் குடும்பமாக ரசிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. வீடுகள் வேணும் சுவாமி, பாடசாலை வேணும், போக்குவரத்து வேணும், ஆலயங்கள் வேணும் சுவாமி. மக்களுக்கெல்லாம் உதவி செய்யறோம், தாங்குற மக்களை எழுப்பி கொடுங்க, எழுப்பி கொடுங்க, எழுப்பி கொடுங்க. யா இவருடைய இருங்கள் ஆண்டவரே ஊழியத்தை தாங்குகிற ஒரு இரக்கம், ஒரு தயவு, இவர்களை தாங்கு மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, ஊழிய ஸ்தாபனங்களை எல்லாம் நிரப்பி கொடுங்க சுவாமி. இந்த பூமியின் செல்வம் எல்லாம் அந்த மகாத்மாக்களும் இவர்களுக்காக வேண்டியதற்கட்டும். அந்த மக்களுக்கும் ஆசீர்வாதம் வாழ்வாதாரத்தை கொடுக்கிற ஆசீர்வாதமாய் மாறட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சுவாமி. அப்பனே வேண்டிக் கொள்ளும் அப்பனே இந்த கடைசி நாள் ஆண்டவரே ஜனங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அன்பில்லை அப்பா, அன்பில்லை அப்பா, எங்கும் கொடுமை அப்பா, எங்கும் இறக்குமெத்த செயலப்பா, எங்கும் பெற்றோரின் கண்ணீர் அப்பா, எங்கும் கணவனின் கண்ணீர், மனைவியின் கண்ணீர், பிள்ளைகளின் கண்ணீர், கண்ணீரோடு வைக்கிற வாழ்கிற காலமாயிருக்கிற சுவாமி. அன்பில்லை அப்பா, அன்பில்லை அப்பா, அன்பில்லை ஆண்டவரே. ஒரு விஷயம் தகப்பன், உங்களோட மன்னிப்புகளும் உங்களுடைய இறக்கங்களும் உங்களுடைய தாழ்வுகளும் ஆண்டவரே, இந்த காலத்தில் ஒரு விசை ஊற்றும்படியாய் வண்டிக் கொள்ளுற சுவாமி. இவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே ஐயா சமாதானம் உள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் ஆண்டவரே எங்களது அன்பினால் நிரப்புங்கப்பா. அந்த அன்புதான் அப்பா இவர்களை ஒருமனப்படுத்த முடியும், இவர்களை கிருப்படியே செய்ய முடியும், இவர்களுக்கு அன்பு செய்ய முடியும். ஒரு விசை இறங்குங்கப்பா. விசேஷமாக பிரிந்த குடும்பங்கள், பிரிந்த பிள்ளைகள், பெற்றோர்கள் மத்தியில் ஆண்டவரே ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. இருதய கடினங்கள் எல்லாம் தைக்கப்படட்டும். அன்பு ஒவ்வொருவரையும் தயவுள்ளவர்களாய் இரக்கமுள்ளவர்களாய் கீழ்ப்படியவர்களாய் மாற்றட்டும் சுவாமி. ஐயா இந்த காலத்தில் இரக்கம் செய். இந்த கடைசி காலத்தில், இந்த புலனான காலத்தில் தகப்பன் ஒரு விசை இறக்கம் செய்யப்பா. உங்களுடைய இறக்கமும் மன்னிப்பும் தானப்பா வேணும், வேணும், வேணும். ஒரு மனிதனால் முடியாது சுவாமி. ஒரு விசை இறக்கம் செய்து உங்களோட அன்பின் ஆவி பரிசுத்தாவியானவரே இந்த நாட்களில் பின்மாறியா ஒரு விசை ஊற்றுங்கப்பா. உங்களோட வருகைக்கும் ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. நிரம்பட்டும் ஜனங்கள் அன்பினால் நிரம்பட்டும். மக்களை நேசிக்கிறவளாய் நிரம்பட்டும். ஒவ்வொரு மீனும் அன்பு ஊற்றுங்க. வாலிப பிள்ளைகள் அப்பா, அப்பா வாலிப பிள்ளையோட வாழ்க்கை தகப்பனே கடூரடாய் இரக்கமற்றவர்களாய் இரக்கமற்றவர்களாய் வாழ்கிற வாலிப பிள்ளைகளாட ஆவம் அப்பா, அக்கிரமம் அப்பா, அநியாயம் அப்பா தகப்பனே வாழ்கிற வாலிப பிள்ளை அவர்களும் கெட்டு ஆண்டவர் பெற்றோருக்கும் கண்ணீர் ஆண்டவரே வாழ்கிற வாலிய பிள்ளைகள் அப்பா தேவனே எங்களை இந்த துக்கப்படுத்தி வாழிற வாலிய ஐயா இறக்கம் செய்யப்பா, இறக்கம் செய்யப்பா. இறக்க இவர்கள் பொல்லாங்கன் கையில் இருந்து விடுதலையாக்குற தேவன் நீங்க, நீங்க வந்த வலையில இருந்து ஆண்டவரே அவர்களை பிடுங்கி எடுக்கிற தேவன் நீங்க அப்பா. பலவானை கட்டுகிற தேவனே ஐயா, அந்த பலவானை கட்டி ஆண்டவரே சகப்பனே இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ள முடியாது வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். அனுகரால் முடியாது ஆண்டவரே. ஜபந்தான் அப்பா ஜபிக்கிற மக்கள் எழும்பட்டு அந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற பெற்றோர்கள் எழும்பட்டும். இவருடைய கண்ணீர் ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் எட்டுறபடினால் நீங்கள் உதவி செய்வீங்க சுவாமி. இந்த பெற்றோர்கள் ஆண்டவரை தன்னப்படியான நிலையில் இருக்கிற பெற்றோர்கள் தங்களுடைய சம்பிரதாயங்கள் வழிகள் எல்லாவற்றையும் விட்டு ஜீவனுள்ள தேவனே உங்களை ஆராதித்து உங்களை நோக்கி யுவம் பண்ணி உங்களிடத்தில் இருந்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெறுவர்களாய் மாறட்டும். இந்த பிள்ளைகளை விடுவிக்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. இவருடைய பெற்றோருக்காக வேண்டிக் கொள்ளும், பெற்றோருக்காக வேண்டிக் கொள்ளும். ஒவ்வொரு பெற்றோரும் தகப்பண்ணி தங்களோட பிள்ளைகளுக்காக பொழுது ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கிறவர்களாயிருக்கட்டும். இந்த காலத்தில் நீங்க தானப்பா வேணும், நீங்க தானப்பா வேணும், நீங்க தானப்பா இவர்களுக்காக
0: நாள் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32.
4: ஒரு பையனுக்கு கேர்ள் தேவைப்படும் போது அந்த பொண்ணு வந்துட்டு தேவதையா தெரியுதா, அதே கேர்ள் வந்துட்டு அந்த பையனுக்கு தேவையில்லாத ஒரு பையனுக்கு கேர்ள் தேவைப்படும் போது அந்த பொண்ணு வந்துட்டு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி
3: தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தேசங்களில் நடக்கிற ஒவ்வொரு அசுசியான காரியங்களுக்காக வேண்டி கொள்கிறோம். சகப்பனே, இருந்த தேசங்களுக்கு அநேகம் ஆண்டவரை திறக்கப்படட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். இப்படியாவது தேசங்களுக்காக, கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுடைய தேசம் ஆண்டவர் ஐயா, தேசத்தில் உள்ள எல்லா இதற்கு பொழியாமையின் பாவங்கள் தேசத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசத்துக்கு ஆண்டவரே, மக்கள் கீழ்படிந்தால் ஆசீர்வாத, நீங்க கீழ்படி ஒன்றே விரும்புகிற தேவன் சுவாமி. எங்களுடைய கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்றோம், எங்களுடைய மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், எங்களுடைய மக்களுக்கு கொடுத்த நன்மைக்காக நன்றி சொல்லுறோம். ஆண்டவரே, இந்த தேசம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கு, இது உங்களுடைய தேசமான கிறிஸ்தவ தேசம் என்று அறிக்கை செய்கிறோம் சுவாமி. ஹாலியிலே ஆண்டவர், எப்படி இந்த தேசம் அளப்பட்டதோ, எப்படி அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதோ, அதே நிலைமை இந்த தேசம் மாறும்படியாக வேண்டிக் கொள்றோம். மிஷனரிகள், ஊழியக்காரர்கள் தேசத்தில் கண்ணீர் விட்டார்கள் சுவாமி. அந்த கண்ணீர் கூட சமூகத்தில் நம்மளை துருத்தில இருக்கிற சுவாமி, நினைவு கூறுங்க சுவாமி, நினைவு கூறுங்க சுவாமி. சகப்பனே, இந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதை தாங்க. நடக்கிற ஆண்டவர், எல்லா சூழ்ச்சிகளும், எல்லா பாவங்களும், எல்லா அருவறுப்பும் தேசத்தை விட்டு நீக்கும்படியாக வேண்டிக் கொள்ளும். தேசத்தின் தலைவர்களை ஆண்டவரே அப்பா உணர்வடிய செய்யுங்க பாபா. தேவனால் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி தேவனுடைய பாதத்தை நாடுகிறவர்களாக இருக்கட்டும் சுவாமி. அவர்களுடைய மனம் போன போக்கில் ஆண்டவரே தேசத்தை ஆண்டு விடாதபடி, சட்டங்களை கொண்டு வராதபடி தகப்பனே, ஒரு தேவ

0: மன்னிங்க சுவாமி, மன்னித்தால் அப்பா அந்த தேசத்துக்கு விடுதலை உண்டு சுவாமி. கிருபை அப்பா அவங்களோட ஊழியர்களை நடத்துங்க சுவாமி. ஜனாதிபதியும் மந்திர சபையும் ஆண்டவர் பாதுகாத்து ஆசீர்வதிங்க சுவாமி. தேசம் குளிச்சுதா மாறட்டும் எப்படியான இருந்த தேசங்கள் அநேகம் கோடி மக்கள் வாழ்ற தேசம் இந்திய தேசம் ஆண்டவர் அப்பா மனம் திரும்பட்டும். குருட்டாட்டங்கள் எல்லாம் நீக்கி போகட்டும், நீங்க போட்டிருள் ஆதிக்கம் எல்லாம் நீங்கி போட்டும் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக வேண்டிக் கொள்ளுறது சுவாமி. அப்பா அங்கெல்லாம் கூட ஆத்தைய ஆண்டவர் ஆளுகை செய்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காணட்டு, பெரிய வெளிச்சத்தை காணட்டு. இப்படியாவோ சேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவார், எல்லா மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுவார். ஐயா எல்லா மக்களும் ஒரு மக்களாண்டவர் வருகையில் தகப்பன் எல்லா மக்களும் நிக்கத்தக்கதா தேசங்கள் எல்லாம் அதோடு அதன் அதன் காலத்தில் எல்லாம் நேர்த்தியா செய்து வாரீங்க சுவாமி. அனைத்தையா செய்வார் நீதி உள்ள தேவன் சுவாமி, நீதி மாறாதவர் அப்பா. அப்பா நீங்க சொன்னதை செய்யற தேவன் சுவாமி. அதே பிரகாரம் கூட நேரியின்படி நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருடைய தேசங்களில் நடந்து கொண்டிருக்க முடியும். நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. நான் உங்களுக்கு முன்பாவித்து நிற்பவன் யார், யாரும் நிற்க முடியாது சுவாமி. தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம், தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம், தகப்பனே வேண்டிக் கொண்டவர்களும் ஆண்டு சங்கமன் ரேடியோக்காக வேண்டிக் கொள்ளும், நடத்துற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். என்ன தடைகள் வந்தாலும் ஆண்டு அவைகளெல்லாம் நிவர்த்தி செய்யுங்கப்பா, நிவர்த்தி செய்யுங்கப்பா. விசேஷமாக அந்த டெக்னாலஜியில் அதோட தடைகள் நீங்கி போகட்டும். ஜபத்துக்கு தடையாக வருகிற ஒவ்வொரு காரியங்களும் நீங்கி போகட்டும். ஜப வேலை ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே விஷயம் ஆவியானவரே எல்லாவற்றிலும் நீங்கள் இடைபடும்படியாக வேண்டிக் கொள்ளும், இடைபடும்படியாக வேண்டிக் கொள்ளும். நன்றி சொல்கிறோம். அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் ஒவ்வொன்றும் இந்த நாட்கள் அப்பா இந்த பொல்லாங்கான காலத்தில் நீங்கள் தானப்பா தயவு, நீங்கள் தானப்பா பாதுகாப்பு, நீங்கள் தானப்பா வழி. ஆண்டவரே வழி நடத்துங்க சுவாமி. உங்களை நோக்கி கூப்பிட போற பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. அப்படியாக அவர்களை வழி நடத்துங்க சுவாமி, வழி நடத்தி இப்படியா என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சில நன்மைகள் அநேகமாண்டவர், சொல்ல முடியாத இவுகள் அநேகமாண்டவரே. நன்றி அணையும் மட்டுமாய் குருத்தாயம் உள்ள கரம் தாங்குறபடி நான் நன்றி ஆண்டு ஐயா நன்றி சொல்லத்தான் எங்களால் முடியும் சுவாமி. எங்களை தரை மட்டும்தான் நன்றி சொல்லத்தான் முடியும் அப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. சமாதானத்தினால் எங்களை நிரப்பி வாரீங்க சுவாமி. எங்களை கண்ணீரெல்லாம் துடைத்து வாரீங்க சுவாமி. எங்களுடைய பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி வாரீங்க சுவாமி. எத்தனை நாவுகள் இருந்தாலும், கோடி நாவுகள் இருந்தாலும் உங்களை நன்மைகளை சொல்லி முடியாதோ நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். எல்லா கணவன் துதியும் மகிமை நீங்க தானா, நீங்க தானா, நீங்க தானா. எல்லாத்துக்கும் பாத்திரம் நீங்க தானா, பாத்திரம் நீங்க தானாப்பா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லத்தான் முடியும் சுவாமி. இன்னுமாய் நாங்க உங்களுக்கு கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து அப்பா எப்பொழுதும் நாங்க பயபக்தி உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். எல்லா கணவன் துரியமாயுமே நீங்கள் இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்வோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். நாங்களும் நாளைய நாளில் இல்லையம்மா புதன்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத குறுகிறோம், வாழ்த்துகிறோம்மா. புதன்கிழமை சந்திப்போம். காட் பிளஸ் யூ அம்மா.
0: ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி.
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை
0: ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்து யுவங்களுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையில் இன்றைய நாளுக்கான வேத வாசிப்புடன் கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைய நாளுக்கான வீத வாசிப்பு ரெண்டு ராஜாக்கள் 20, எசேக்கியேல் 10, லூக்கா 6. கேட்போமா?
2: Recording in progress.

0: ரெண்டு ராஜாக்கள் 20 அதிகாரம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ, 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஏசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில், அவர் ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை முன் போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் ஒரு குளத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினதினாலே தண்ணீரை நகரத்திற்குள்ளே வரப்பண்ணினதும், யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. எசேக்கியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகி.
1: எசேக்கியேல் 10 அதிகாரம். இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திர நீல ரத்தினம் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது. அவர் சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேரூபின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவிலே பிரவேசித்து கேரூபின்களின் நடுவே இருக்கிற அக்கினி தழலில் உன் கை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார். அப்படியே அவன் என் கண்காண உள்ளே பிரவேசித்தான். அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேரூபின்கள் ஆலயத்தின் வலது புறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கேரூபினின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. கேரூபின்களுடைய செட்டைகளின் இறைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. அவர் சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேரூபின்களுக்குள் சக்கரங்களின் நடுவிலிருந்து அக்னியை எடு என்று கட்டளையிட்டவுடனே அவன் உள்ளே பிரவேசித்து சக்கரங்கள் அண்டையிலே நின்றான். அப்பொழுது கேரூபின்களுக்குள்ளே ஒரு கேரூபின் தன் கையை கேரூபின்களின் நடுவில் இருக்கிற அக்னியில் நீட்டி அதில் எடுத்து சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனுடைய கையில் கொடுத்தான். அவன் அதை வாங்கிக் கொண்டு வெளியே வந்தான். கேரூபின்களுடைய செட்டைகளின் கீழ் மனுஷர் கையின் சாயலானது காணப்பட்டது. இதோ கேரூபின்கள் அண்டையில் 4 சக்கரங்கள் இருக்க கண்டேன். ஒவ்வொரு கேரூபின் அண்டையில் ஒவ்வொரு சக்கரம் இருந்தது. சக்கரங்களின் தோற்றம் படிக பச்சை வருணம் போல் இருந்தது. அவைகள் 4க்கும் ஒரே சாயலான ரூபம் இருந்தது. சக்கரங்களின் நடுவிலே சக்கரம் இருக்குமா போல் காணப்பட்டது. அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும். ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை. தலை நோக்கும் இடத்துக்கே அவைகள் அதன் பின்னாலே ஓடின. ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை. அவைகளின் உடல் அனைத்தும், அவைகளின் முதுகுகளும், அவைகளின் கைகளும், அவைகளின் செட்டைகளும், அந்த சக்கரங்களும் சுற்றிலும் கண்களினாலே நிறைந்திருந்தன. அவைகள் 4க்கும் இருந்த சக்கரங்களும் அப்படியே இருந்தன. அந்த சக்கரங்களை பார்த்து சக்கரமே என்று ஒருவன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டேன். ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதலாம் முகம் கேரூபின் முகமும், இரண்டாம் முகம் மனுஷ முகமும், மூன்றாம் முகம் சிங்க முகமும், 4ஆம் முகம் கழுகு முகமுமாய் இருந்தது. கேரூபின்கள் மேலே எழும்பின. இதுதான் நான் கேபார் நதியண்டையிலே கண்டிருந்த ஜீவன். கேரூபின்கள் செல்லுகையில் சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. பூமியிலிருந்து எழும்ப கேரூபின்கள் தங்கள் செட்டைகளை விரித்தபோது சக்கரங்களும் அவைகளை விட்டு விலகி போகவில்லை. அவைகள் நிற்கையில் இவைகளும் நின்றன. அவைகள் எழும்புகையில் இவைகளும் எழும்பின. ஜீவனுடைய ஆவி இவைகளில் இருந்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேரூபின்களின் மேல் நின்றது. அப்பொழுது கேரூபின்கள் தங்கள் செட்டைகளை விரித்து என் கண் காண பூமியை விட்டு எழும்பின. அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு சரியாய் சென்றன. கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலிலே போய் நிற்க இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது. இது நான் கேபார் நதியண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே. அவைகள் கேரூபின்கள் என்று அறிந்து கொண்டேன். அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகமும் ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய செட்டைகளின் கீழ் மனுஷ கைகளின் சாயல் இருந்தது. அவைகளுடைய முகங்கள் நான் கேபார் நதியண்டையிலே கண்டிருந்த அந்த முகங்களின் சாயலாயிருந்தது. ஒவ்வொன்றும் தன் தன் முகத்துக்கு லூக்கா 6 பஸ்கா பண்டிகையின் 2 பின்வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியே நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். பரிசேயரில் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்ததும் அன்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று சொன்னார். மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார். வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அப்பொழுது அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில், பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலோமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமமான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளின் நின்று குணமாக்கும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியமடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தி உள்ளவர்களாயிருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாயிருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக செபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். இன்னும் அவர் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. தேறினவன் எவனும் தன் குருவை போலிருப்பான். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான்.

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 4:39. இயேசு கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாய் ஆரவரித்து கொண்டிருந்தவைகளை நிறுத்தி சமாதானத்தையும் அமைதலையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வழிகளில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், தாமதங்கள், தடைகள், பலவீனங்கள் என்று அனுதினமும் துரத்தி கொண்டும் இறைந்து கொண்டும் இருக்கின்ற சூழ்நிலைகளில் விடுதலையாக முடியாமலும் வீணான குழப்பங்கள், பிரிவினைகள் போன்றவற்றினாலும் முயற்சிக்கின்ற காரியங்களில் காணப்படுகின்ற தடைகளினாலும் சமாதானத்தை இழந்தவர்களாய், பல கேள்விகளுடன் விடை காண முடியாதவர்களாய், புதிய விடியலுக்காய் காத்து கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடுதான் பேசிக் கொண்டிருக்கின்றார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்கிறார். ஆகவே பெருவெள்ளத்திற்கு புகலிடமான கர்த்தரை நம்புங்கள். அவரை நோக்கி பாருங்கள், விசுவாசியுங்கள். அவர் உங்களை பயப்படுத்துகின்ற இறைச்சலின் சத்தத்தை நிறுத்தி சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் ஏசையாவின் புஸ்தகம் 36 வாசிக்கையில், அங்கே அசீரிய ராஜாவாகிய சனஹெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாக அவைகளை பிடித்து கொள்ள வேண்டி ரப்சாக்கே என்பவனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினான். அவனோ பெரிய சேனையோடு புறப்பட்டான். கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் மனிதர்களையும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையும் ரப்சாக்கே தகாத வார்த்தைகளினால் பேசி நிந்தித்தான். இதை கேட்ட எசேக்கியா மிகவும் துக்கமடைந்து இரட்டுடுத்தி உபவாசித்து தேவ சன்னிதானத்தில் கண்ணீரோடு விண்ணப்பிக்கின்ற வேளையில் கர்த்தர் ரப்சாக்கே தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை அவனுக்குள் அனுப்பி அவனை பட்டயத்தால் விழப்பண்ணினார். மற்றும் அசீரிய ராஜாவாகிய சனஹெரிப்போ அவன் குமாரனால் வெட்டி கொல்லப்பட்டான் என்றும், கர்த்தர் தம் ஜனத்திற்கு நன்மை செய்து தப்புவித்தார் என்றும் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலும் கூட இப்படிப்பட்டதான ரப்சாக்கே போன்ற சில வேண்டாத தீமைகளும் சத்ருவின் கிரியைகளும் அடிக்கடி வந்து உங்களையும் உங்களின் சரீரத்தையும் குடும்பங்களில், ஊழியத்தில், பணியிடங்களில் என்று உங்களின் ஆசிர்வாதங்களை கெடுத்து நன்மைகளை, சமாதானத்தை, சுகத்தை கொள்ளையிட்டும் சூறையாடியும் அபகரிக்கவும் நினைக்கும் பொல்லாத சூழ்நிலைகளை கண்டு எப்படி இவைகளிலிருந்து தப்பி பிழைப்போம் என்று பயத்தோடு காணப்படுகின்ற உங்களுக்காய் கர்த்தர் உங்களின் சூழ்நிலைகள் மகா இறைச்சலோடு கோலியாத்தை போன்று விடாமல் அனுதினமும் இறைந்து கொண்டும், எசபேலை போன்று சபதம் எடுத்து துரத்தி கொண்டும், ரப்சாக்கே போன்று கெர்ஜித்து கொண்டும் இருக்கிறவைகளை இன்றைக்கு அதன் இறைச்சல்களை அமைதலாக்குகின்றார். அதன் ஆக்கிரமிப்புகளை அதட்டுகின்றார். சீரிப்பாய்ந்து வருகிறவைகளை கட்டளை கொடுக்கின்றார், இறையாதே, அமைதலாயிரு என்று. ஆகவே இன்றைய நாளில் இதுவரையில் உங்களுக்கு எதிராய் எழும்பின சத்ருவின் சத்தத்தை அதட்டுகின்றார். அது செயல்படாது போகும்படி செய்து நிரந்தர அமைதியை தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. பிரியமானவர்களே, கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசு கிறிஸ்து அந்த குறைவை அற்புதமாக நிறைவாக்கினார். வெறும் கச்சாடிகளில் தண்ணீரை நிரப்பும்படி அவர் கட்டளையிட்டதற்கு கீழ்ப்படிந்து அப்படியே அவர்கள் செய்த போது அந்த தண்ணீர் ருசி மிகுந்த திராட்சை ரசமாக மாறியது. இந்த அற்புதம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தியது. அதை கண்ட சீசர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். கற்றாடிகள் எம்முடைய அழைப்பை நினைவூற்றுகின்றன. திராட்சை ரசம் பரிசுத்த ஆவியின் நிறைவை சுட்டிக்காட்டுகிறது. தேவனுடைய நேரத்திற்காக காத்திருப்பது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வெறுமையான பாத்திரங்களாய் எம்மை அவருக்கு கொடுத்து விடுவது ஆகியவை தேவன் அற்புதம் செய்யும் வழிகளாகும். ஆகவே நாமும் தினமும் எம்முடைய அழைப்பை புதுப்பித்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாய் தேவனுடைய நேரத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்து அவருடைய சித்தத்தின்படி நடப்போமாக. உலகத்தின் பாரங்களையும் கவலைகளையும் அவரிடத்தில் ஒப்படைத்து அவருடைய வார்த்தையால் எம்முடைய உள்ளங்களை நிரப்புவோமாக. கானாவின் வெறும் கச்சாடிகளை ஆண்டவர் நிரப்பியது போல எம்முடைய உள்ளமாகிய பாத்திரங்களையும் தமது கிருபை, ஆசீர்வாதம், வல்லமை ஆகியவற்றால் நிரப்புவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களை, ஒரு புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 14 தேதி திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் 2026 இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக வருகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:18 இப்படியாக சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதென்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு முடிவு இருக்கிறதை குறித்து இங்கே சாலமோன் ஞானி இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எப்படி அந்த காரியம் தொடங்குகிறதோ அதே விதமாக அந்த தொடக்கத்துக்கு ஒரு முடிவு இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் இந்த இடத்திலே ஒரு காரியம், அந்த நீதிமொழிகளில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த நாட்களில் சில காரியங்களை நாங்கள் சாதிக்கும்படியாக அந்த நாட்களில் நாங்கள் வாஞ்சுகிறோம். ஆனால் இந்த நாட்களில் அந்த காரியத்தை சாதிப்பதற்கு அநேக பாடுகள், நெருக்கங்கள், துன்பங்கள் ஊடாக அந்த நாட்களை நாங்கள் அங்கே கடந்து வர வேண்டும் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் இப்படியாக வாழ வேண்டும், இப்படியான காரியங்களை செய்யணும் என்று சொல்லி நினைக்கிற வேளையிலும் அவருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் பெரிய நெருக்கங்கள், துன்பங்கள், ஏமாற்றங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தள்ளப்படுவார். ஆனாலும் என்னதான் காரியங்கள் இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களில் ஒரு நாளும் வீண் போகாது என்பதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், அநேக விஞ்ஞானிகளை எடுத்து பாருங்கள், அவருடைய நம்பிக்கைகள் இன்றைக்கு வீணாக போகவில்லை. அந்த காரியத்தை சாதித்து முடித்தார்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த உலகத்திலே ஒவ்வொரு பொருட்களையும் கண்டுபிடிக்கிற வேளையிலே அந்த காரியங்களை அவர்கள் சாதித்து முடித்தார்கள். ஆனால் அந்த காரியங்கள் தொடர்ந்து விடப்படாதபடி தொடர்ந்தது செயல்பாட்டில் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட இந்த நாட்களிலே ஒரு முடிவு உண்டு, ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஏனென்றால் நாங்கள் நம்பி இருக்கிறவர் யார் என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்பதை நாங்கள் இந்த நாட்களில் அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் இந்த நாட்களிலே வீணாக போகாது. என்னதான் முடிவு இந்த நாட்களிலே வந்தாலும் ஆனால் அங்கே நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலேயே எல்லாவற்றிற்கும் இந்த நாட்களிலே ஒரு முடிவை இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய பிறப்பு அவருடைய இறப்பிலே முடிவாக இருக்கிறது. அதே வேளையிலே இந்த வானம், இந்த பூமி இந்த நாட்களிலே எப்படியாக அந்த நாட்களில் தொடங்கினதோ அதே மாதிரி அந்த இந்த பூமி கூட இந்த நாட்களில் ஒரு முடிவு இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களில் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிற வேளையிலே எல்லாவற்றிற்கும் சிறப்பாக ஒரு முடிவு இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனாலும் அந்த முடிவின் மத்தியிலே நாங்கள் ஒரு நம்பிக்கை வைத்து வாழுகிற வேளையிலே அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அரும பிள்ளைகளே, கத்தர் மேலே இந்த நாட்களில் நம்பிக்கை வையுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களோ, எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அந்த காரியத்தை இந்த நாட்களில் கத்தர் இந்த நாட்களில் செய்து முடிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவங்களை நீங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி தேவன் இந்த நாட்களில் உங்களோடு கூடியிருந்து காத்து நடத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்தினர்களே பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வேளையிலும் நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய முடிவை குறித்து இந்த நாட்களிலே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்பிக்கை இந்த நாட்களிலே வீண் போகாதபடி தேவன் நமக்கு செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் துதியும் போலும் உண்டதாக. இரக்கமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே யார் யார் எதை குறித்து இந்த நாட்களிலே ஆண்டவரே நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த நம்பிக்கைகள் வீணாய் போகாதபடி நீரே அவர்களை பாதுகாத்து அவருடைய முடிவை இந்த நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே ஒரு ஜெயத்தோடு முடிக்க நிறந்த கிருபையை இந்த நாட்களை கொடுக்கும்படியாக செபிக்கிறேனே கர்த்தாவே. உம்முடைய கரம்தானே கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் என் மீட்பரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாக்கு தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டாகும்படியாக செபிக்கிறேன். ஆமேன்.
4: ஆமீன். ஆமீன். இதுவரை நேரம் இந்த ஊழியர்கள் வாக்கு தத்துவத்துக்கூடாக நற்சிந்தனை கூடாக ஜீவ மன்னா கூடாக வழிநடத்தினார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்க இருக்கிறோம். அவர் ஒரு நிமிடம் தாருங்கள்.
0: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
4: ஆமே, வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெண்ணியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து அவரை வரவேற்க இருக்கிறோம். அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் ஊழியரை வரவேற்போம். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.
0: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
4: காலை நேர விடுதலை நடிச்ச நேரத்தில் எங்களுடைய ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெண்ணியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். கத்தடை கரத்திலே அவரையும் அவர் சபையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தர் தாமே ஆசீர்வாத கரம் கொண்டு வழிநடத்துவாராக. பரிசுத்தாவியானவர் தாமே எடுத்து வருகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு ஊழியரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோ பாஸ்டர்.
5: பிரைஸ்லோ பிரதர்.
4: ஆமே. இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமே.
5: காட் பிளஸ் யூ பிரதர். தேங்க் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையிலே ஜெபத்தினுடைய வல்லமை, இந்த ஜெபத்திற்கு எந்த அளவுக்கு வல்லமை உண்டு, ஜெபத்தினாலே எதை சாதிக்க முடியும், ஜெபத்தினாலே எதை மேற்கொள்ள முடியும், ஜெபத்தினாலே விசுவாசத்தை கூட்டுகிற வாழ்க்கை, ஜெபத்தினாலே கர்த்தரோடு பேசுகிற பாக்கியம், ஜெபத்தினாலே பிசாசு எதிர்க்கக்கூடிய வல்லமையினாலே நிரப்பப்படுகிறோம், ஜெபத்தினாலே கர்த்தரை முற்றிலுமாய் நம்பி ஜெபிக்கிற ஜெபமாய் மாறுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஜெபம் அவசியமாய் இருக்கிறது. தனிப்பட்ட ஜெபம், குடும்பத்தின் ஜெபம், குருப்பாய் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், சபையாரோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம். இந்த ஜெபம் அதிக அத்தியாவசியமாய் இருக்கிறது. ஜபமில்லாதபடி ஜெயம் இல்லை, ஜபமில்லாதபடி மேற்கொள்ள முடியாது பிசாசை. ஜபமில்லாதபடி நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிரியை மேற்கொள்ள முடியாது. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த ஜபம், தேபம், தேவ வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அது கட்டளையும், ஜபம் இல்லாதபடி வாழ்க்கை நீ நடத்துவானால் அந்த ஜபத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நம்முடைய பலவீனங்களில் தள்ளப்பட்டு விட்டுடும். ஜபம் இல்லாவிட்டால் ஒரு வீட்டிற்கு ஒரு ஜபம் அவசியம், பிள்ளைகள் பெற்றோரும். ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கு ஜபம் அவசியம் கர்த்தரோடு பேசுவதற்கு. ஒரு சபைக்கு ஜபம் அவசியம், உபாச கூட்டமோ வீடு வீடாய் கூட்டி ஜபிக்கிறதோ சபையாராய் சேர்ந்து ஜபிக்கிறதோ இதெல்லாம் முற்றிலுமாக அவசியமாய் இருக்கிறதை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். ஆகவே இந்த ஜபத்தினுடைய வல்லமை, இந்த ஜபத்தினாலே நாம் எதை எதை மேற்கொள்ளுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து ஆராய்ந்து அவைகளில் முற்றிலுமாக தேவனுடைய கிருபையை பெற்றவர்களாய் வாழ வேண்டும். அதான் ஒன்றாவதாக ஜெபத்தினாலே ஜெயம் கிடைக்கிறது. தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டே இருப்பது அது கர்த்தரின் மீது விசுவாசத்தை வைத்து அவர் தான் கடைசி நம்பிக்கை, அவரால் தான் முடியும், அவரால் தான் ஆகும் என்பதை குறித்து நாம் ஆணிதரமாக கர்த்தரை விசுவாசிப்பது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ள தெய்வத்தை, அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஜெயம் உண்டு. வாசிக்கிறேன் வேதத்திலிருந்து யாக்கோபு எழுதின புத்தகம் 5:16 வாசிக்கிறேன். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்றார். அப்போ இந்த வசனத்திலிருந்து எதை புரிந்து கொள்ளுகிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் பிரச்சனையோ போராட்டமோ வியாதியோ துன்பங்களோ கண்ணீரோ இவைகளிலிருந்து நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் ஜபம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். குற்றத்தை மன்னிக்காமல் விட்டுவிட்டால் அது ரொம்ப தவறாய் மாறிவிடும். கணவன் மனைவி என்று இருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே வேறுபாடு இருந்தது. கணவன் தவறான முறையில் நடந்தபடினாலே மனைவி அவரோடு பேசுவதை தவித்தார்கள், அவரோடு வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு வேதனையும் எரிச்சலும் கோபமும் மன்னிக்க முடியாத நிலையில் தள்ளப்பட்டார். ஏனென்றால் தன் வாழ்க்கையில் செய்யக்கூடாது என்பதை செய்து தன்னை ஏமாற்றிய பிறகு எவ்விதமான வாழ்க்கையில் நான் தள்ளப்பட்டேன் என்ற நிலையில் இந்த உறவு இருந்தாலும் அது நிஜமான உறவாய் இல்லாதபடி இருவரும் பேசுவது கிடையாது. இருவரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஐக்கியமாயில்லை. இருவருக்கும் அவர் விட்டு கொடுக்க வேண்டிய பாகத்தில் அவர் விட்டு கொடுக்கவில்லை, இவர்கள் மன்னிக்க வேண்டிய பாகத்தில் இவர்களும் மன்னிக்கவில்லை. இப்படி நாட்கள் கடந்து சென்ற பிறகு ஒரு நாள் வந்தது, வீட்டின் தலைவர் அவர்கள் மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நாள் வந்தது, மரித்து விட்டார். இவர்கள் தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையிலே இதை யோசித்து யோசித்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டு நடக்க முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டு ஒரு வீல் சேரிலே உட்காரக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டால் யாருடைய உதவி இல்லாதபடி தனிமையிலே இவ்விதமாக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த இவர்களுக்கு கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் நாம வல்லமுள்ள நாமம், அவருடைய நாம மகிமையுள்ள நாமம், அவருடைய நாம மாறாத நாமம். அவருடைய சத்தியத்தை அவர் பேசும் போது எப்பேற்பட்ட மனிதனும் மனம் மாறுவான் என்பது உண்மை. ஒரு நாள் இவர்கள் ஆலயத்துக்கு சென்று ஒரு பிரசங்கத்தை கேட்டார்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வீல் சேரில் தள்ளப்பட்ட இவளுடைய வாழ்க்கை மிக வேதனையான முடிவிலே இருந்தார்கள். இவளுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. கணவனை இழந்த பிறகு தனிமையிலே வாடி கொண்டிருந்த இவர்களுக்கு தான் இந்த நடக்க முடியாத நிலையில் தள்ளப்பட்டார்கள். அந்த பிரசங்கியார் பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கும் போது ஒருவரை ஒருவர் குற்றத்தை மன்னியுங்கள் என்று சொல்லுகிறது வேத வசனம் என்பதை குறித்து அவர் பேசும் பொழுது அந்த வசனம் எவ்வளோடு இடைப்பட்டது, அந்த வசனம் எவ்வளோடு பேசினது, பசுத்த ஆவி கிரிய செய்ய ஆரம்பித்தார். யோ, என்னுடைய மனித என்னுடைய புருஷன் இன்றைக்கு இல்லை, மறித்து விட்டார். எங்கே போய் நான் மன்னிக்க இருந்த அந்த கிருபையான நாட்களில் நான் அவருடைய குற்றத்தை மன்னித்து வாழ்ந்திருக்க வேண்டும், அவர் இல்லையே என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு அந்த வேதனை, இந்த செய்தி கேட்ட உடனே வேதனை. ஒரு நாள் ஒரு மத்தியானத்திலே தன்னுடைய வீல் சேரை இயக்கி கொண்டு தன்னுடைய கணவர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த கல்லறைக்கு அவர்கள் வந்தார்கள். இவ்விதமாக நான் பிரசங்கத்தை கேட்டேன், தேவ வசனம் என்னோடு பேசினது, நீங்கள் மறித்து விட்டீர்கள், ஆனால் இன்றைக்கு ஆகிலும் உங்களிடத்தில் நீங்க இருக்கிற இந்த சடலமாக இருக்கிற இடத்தில் வந்து நீங்கள் எனக்கு விரோதமாக செய்த குற்றத்தை தாராளமாக மன்னிக்கிறேன் என்று நான் உங்களை நோவடித்திருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள் என்று இதை அவர்கள் சொல்லி இந்த ஜபத்தை முடித்த பிறகு கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் உதவி செய்ய ஆரம்பித்தார். பலன் கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய ஒரு வல்லமை அவர்களை நிரப்பினது. இப்போ வேத வசனம் சொல்லுவது என்னவென்றால், ஊக்கமாய் ஜெபிக்கிறவன் தன் தன் குற்றத்தை மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், மன்னிப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதுதான் நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவருக்கொருவர் ஜபத்தில் தாங்குவது மாத்திரமல்ல, ஒவ்வொருடைய குற்றத்தை மன்னிக்கிற ரீதியிலே இருக்க வேண்டும். அடுத்த வசனம் 1 நாளாகமம் 4:10 இவ்விதமாக சொல்லப்படுகிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார். என்ன வேண்டிக் கொண்டான்? என்னை ஆசீர்வதியும், என்னுடைய எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும். துக்கம் கண்ணீர் வரக்கூடாது, அவைகளுக்கு விலைக்கு காத்து கொள்ள கூடிய வல்லம் உள்ள கர்த்தர் உம்மிடத்தில் என் ஜபத்தை ஏறெடுக்கிறேன் என்று ஜபத்தை ஏறெடுத்தான். கடைசியாக சொல்ல, அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார். ஜபம் யாபேஸ் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய தாசன், ஜபிக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், கர்த்தருடைய கட்டளை உடைத்து வாழ்கிறவன் அல்ல, கீழ்ப்படுகிறவன். ஆகவே ஆண்டவர் அவனுடைய ஜபத்தை கேட்டார். அடுத்த ஒரு வசனம் சொல்லுகிறது, 2:20-3. அப்போது யாபேஸ் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதையா எங்கும் உபாசத்தை குறிவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதையாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இதான் ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்றால், ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய கரம் அருளா இருக்க வேண்டும் என்றால், ஒரு மனுஷனுடைய தீங்கு நாளை கத்தர் விலைக்கு காப்பாரானால், கத்தருக்கு எவ்வளவு உண்மையாய் அந்த மனிதன் இருக்க வேண்டும். உண்மையான வாழ்க்கை. கத்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாகும். உபாசத்திற்காக கூட்டினான், கட்டிய எழுப்பினான், யூதேயாவில் உள்ள எல்லா ஜனத்தையும் கூட்டினான் கர்த்தர் சமூகத்தில் கூடி வருவதற்கு.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். தேட வர வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், வாஞ்சி இருக்க வேண்டும், தாக இருக்க வேண்டும். ஜபத்திற்கு வாஞ்சி தாக இருக்கணும். அநேக ஜப கூட்டங்களில் குறைவான ஜனத்தை பார்க்கிறோம். மற்றவர்கள் சொல்வார்கள், எனக்கு ஜபம் பண்ணு, எனக்கு ஜபம் பண்ணு. ஆனால் தான் சரியான முறையில் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிப்பது கிடையாது. அது ஒரு பெரிய வீக்னஸ். நீ எப்படி கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி ஜெயித்துக் கொள்ள முடியும்? யாபேஸ் ஜனத்தை கூட்டினான், ஜெபித்தான், வெற்றியை பெற்றான், எல்லையை பெரிதாக்கினார், ஆசீர்வாதத்தினாலே நிரப்பினார். கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது. அவனுக்கு தீங்கு அணுகாதபடி கர்த்தர் காத்துக் கொண்டார். மனுஷனுடைய பலத்தினால அல்ல, ஜெபத்தின் மூலமாய் தேவனை தேடும் போது ஜெயம் வருகிறது. ஜெபத்தினாலே ஜெயம் வருகிறது என்பதை குறித்து சில வசனங்களை வைத்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக, ஜெபத்தினாலே வல்லமை கிடைக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். நீ பலவீனமாய் இருக்கிற ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் வரும் பொழுது அவன் வல்லமையை பெற்று, தெய்வீக வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறான். அப்போஸ்தலர் 4:31 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஜபம் பண்ணும் பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சபையார், சீஷர்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்வதற்கு வீடு வீடாய் சென்று ஜெபத்தினுடைய ஆவி பத்தி எரிந்தது. இதுதான் தேவை இந்த காலகட்டத்தில். கிறிஸ்தவர்கள் ஜெபத்தில் ஒன்றுபட வேண்டும், ஜெபத்தில் கூடி போராட வேண்டும். ஜபம் ஜபத்தினாலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஜபத்தினாலே எல்லாம் ஆகும். கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொண்டு கதறும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜபத்திற்கு பதிலை கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்க என்ன நடந்தது? அவர்கள் ஜபம் பண்ணும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. கர்த்தர் இறங்கி வந்தார் என்ற அர்த்தம். அவர்கள் எல்லோரும் பசுத்தாவினாலே நிரப்பப்பட்டார்கள். பசுத்தாவி இறங்கி வந்தார். ஜபத்தை தூண்டுகிறவர் அவர். ஜபத்திற்கா நமக்காக பெருமூச்சியோடு ஜபத்தில் தரித்திருக்கிற அவர் தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். ஜீவனுள்ள வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நம்முடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வேதம் என்ன சொல்லுகிறது நம்மை பற்றி? எந்த பலவீனத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம்? சிந்திக்க வேண்டும். ஜெபிக்கிறவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான், கர்த்தர் அவனுக்கு பதிலை கொடுக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம்

அந்த பெற்றோர் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது, அதை அறிந்திருக்கும் போது, பரம பிதாவாகிய தேவன் நம் மீது அன்பு வைத்தவர், நமக்கு உண்மையாகவே அவர் எல்லா பாகத்திலும் பசுத்தாவினுடைய உதவி, பசுத்தாவினுடைய பெலன், பசுத்தாவினுடைய வல்லமை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். ஆகவே ஜபத்தினுடைய வல்லமை அவசியம். ஜபத்தினாலே வல்லமை பெற்றுக்கொள்கிறாய், ஜபத்தினாலே கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறாய், ஜபத்தினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு தொடர்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படுகிறாய். ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிற நாம், விசுவாசத்தில் உறுதியாயிருக்கிற நாம், எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிக மன உறுதியோடு சகல பசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள் என்று எபேசியர் 6:18 நமக்கு திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சிந்திக்க வேண்டும் இந்த வசனத்தை. எபேச சபைக்கு பவுல் எழுதும் போது இவ்விதமாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். எல்லாருக்காக, மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தான் வீடு, தாம் பிள்ளைகள் என்று அங்கு ஒரு சர்க்கலோடு இருந்து விடாதபடி, நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்கள், சபையில் வருகிற ஆத்துமாக்கள், பலவீனமாய் இருக்கிற ஆத்துமாக்கள், வியாதி உள்ளவர்களாய் இருக்கிற ஆத்துமாக்கள், பிரச்சனையோடு இருக்கிற ஆத்துமாக்கள், ஏன் தான் வாழ்கிறேன் என்று வாழ்க்கையில் நொந்தி வாழ்கிறவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் ஜெபத்தினுடைய ஒரு ஊழியம். ஜெபத்தில் தரித்திருக்க கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அடுத்த பாயிண்ட் என்னவென்றால், ஜெபத்தினாலே கிருபை கிடைக்கிறது. எபிரேயர் எழுதின புத்தகம் 4:16 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். தேவனுடைய கிருபை ஆசு, கிருபை நிறைந்த சமூகம், அதான் அதனுடைய அர்த்தம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாய். அப்போ தைரியம் நமக்கு வருகிறது. எதற்காக? கிருபாசன தண்டையில் இருக்கவும் சேரவும் தங்கியிருக்கவும் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அப்போ தேவனுடைய சமூகத்தில் கூடியிருக்கிற நாம், நமக்கு கிருபை கிடைக்கிறது. ஜெபத்தின் மூலமாக கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் அருளப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையினாலே வாழ வேண்டும், இந்த கிருபையினாலே இருக்க வேண்டும், இந்த கிருபை நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும்.

0: வேத வசனம் நமக்கு போதிக்கிறது, வேத வசனம் நம்மோடு இடைப்படுகிறது. மூன்று காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்று கொரிந்தியர் 12, ரெண்டு கொரிந்தியர் 12:9 இவ்விதமாக பவுல் தன்னுடைய கொரிந்து சபைக்கு எழுதுகிற வார்த்தையை பார்க்கும் பொழுது அவர் இவ்விதமாக எழுதுகிறார். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டு. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். பவுல் அநேக முறை ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அவருக்கு இருந்த சில குறைபாடுகள் சரீரத்திலே, அது குணமாக்க வேண்டும் என்று வேண்டி கொண்டார். ஆனால் கர்த்தரோ அவரை குணமாக்கவில்லை. ஆனால் மாறாக அவர் என்ன சொன்னார் என்றால், என் கிருபை உனக்கு போதும். அப்போ ஜெபிக்கும் போது இவ்விதமான கிருபை கூட, வியாதியை தாங்கக்கூடிய கிருபை, வியாதியின் மூலமாய் வரக்கூடிய வேதனையை தாங்கக்கூடிய கிருபை, அந்த வியாதியின் மூலமாய் வரக்கூடிய கிருபை, கண்ணீரை தாங்கக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ அந்த கிருபை நமக்கு தொடர்கிறது. கிருபையினாலே, கிருபையினுடைய வல்லமையினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. வேத வசனத்தின் மூலமாக எதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், தேவ வசனம் நமக்குள்ளே அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பித்ததே. அப்போ ஜெபிக்கிற மனுஷனுக்கு கிருபையினால் அற்புதம் நடைபெறுகிறது, கிருபையினாலே அடையாளங்கள் நடைபெறுகிறது. கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவர் மாத்திரம் மாறாதவர், அவர் ஒருவர் மாத்திரம் ஜீவிக்கிறவர். ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராய்ந்து தொழுது கொள்ளுகிற நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய சகல விதமான வேண்டுதலோடு தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறான். சங்கீதக்காரன் ஜபத்திலே எல்லோரையும் மிஞ்சினவன். 86 சங்கீதம் 86 சங்கீதம் 5 வசனம், ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். எவ்வளவு அருமையாக உச்சரிக்கிறான் இந்த சங்கீதக்காரன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தெய்வத்தை எவ்விதமாக இவன் நம்பிக்கையோடு பேசுகிற வார்த்தை, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராயிருக்கிறீர். அப்போ ஜபத்திலே தரித்திருக்கிறவர்களுக்கு, நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, அவரையே நம்புகிறவர்களுக்கு அவர் கிருபையை அருளுகிறார் என்று வேதத்தில் இருந்து பார்க்கிறோம். கடைசியாக ஒரு பாயிண்டை பார்த்து முடிக்க போகிறோம். ஜபத்தினாலே தேவனோடு ஒரு ஐக்கியத்தை உருவாக்குறோம், ஒரு ஐக்கியம் அடைகிறோம். அடிக்கடி பேசும் போது அந்த அன்பு பெருகும், நம்பிக்கை பெருகும், அந்த வாஞ்ச பெருகும். அப்பாவோடு பேச வேண்டும், அப்பாவோடு பேச வேண்டும் என்றது தான் ரொம்ப அவசியம் நம்முடைய வாழ்க்கையில. எரேமியா எழுதின புத்தகம் 33:3 அருமையாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த வசனம் எல்லோரையும் தட்டி எழுப்புகிற ஒரு வசனமாயிருக்கிறது. இந்த வசனத்தை உண்மையாகவே நீயும் நானும் நம்ப வேண்டும். இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 4வது பாயிண்ட் என்னவென்றால், ஜெபத்தினாலே தேவனோடு ஐக்கியம் உருவாக்கப்படுகிறது. ஐக்கியப்படுகிறோம், நெருக்கம் அடைகிறோம், அவருக்குள் வளர்கிறோம், அவருடைய சமூகத்தில் தரித்திருக்கிறோம், அவரையே நோக்கி பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமானது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றேன், என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு செய்ய. இந்த வாக்குத்தத்தெல்லாம் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் அல்ல, புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும், கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் கர்த்தர் அருளுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னாதாக. பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 145வது சங்கீதம் 18வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமயமாயிருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு வாழ்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமயமாயிருக்கிறார், அருகாமையில் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமை உள்ள நாமம், மாறாத நாமம். அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அன்பின் உபதேசம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அவருக்காகவே வாழ கடமைப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுது, 145வது சங்கீதம் 18வது வசனத்தில் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமயமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிறார் யார்? அவருடைய பிள்ளைகள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் சமயமாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கை அவருடைய சமூகத்திலே கட்டி எழுப்ப வேண்டும். கிருபை கொடுக்கிற கர்த்தர், மாறாத கர்த்தர், வல்லமுள்ள கர்த்தர். அந்த கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோப்பு 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். அவைகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமா உள்ளவர்களே, உங்கள் இதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். எவ்வளவு அருமையாக எழுதப்பட்டிருக்கிற வசனம். நீ அவரோடு இருக்க வேண்டும் என்றால் நீ சுத்தமா இருக்க வேண்டும். இந்த வேதம் உன்னை எதிர்ப்பா, தேவனிடத்தில் சேருங்கள், தேவனோடு ஐக்கியப்பட்டிருங்கள், தேவனை நோக்கி கூப்பிடுவதில் வாஞ்சையோடு இருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்போ நான் அவரோடு சேரும் போது அவர் என்னோடு சேர்கிறார். இருவரும் சேர்ந்து இந்த விசுவாச வாழ்க்கையிலே பலன் கொண்டு, அவருடைய பலத்தினாலே பலன் கொண்டு அவரோடு வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள். நம்முடைய கை சுத்தமாக வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். இருதயம் உள்ளவர்களே, இருமா மனம் உள்ளவர்களே, உங்கள் இதயங்களை பசுத்தமாக்குங்கள். ஏறுமனம் ஒருமனம் இருப்பது கிடையாது. எதற்கெடுத்தாலும் சந்தேகம், எதற்கெடுத்தாலும் அவநம்பிக்கை, இதெல்லாம் விட்டுவிட்டு கர்த்தர் மேல சுத்த இருதயம் உள்ளவர்களாய் நம்முடைய இதயத்தை பசுத்தப்படுத்த வேண்டும். அதுக்கு உனக்கு எனக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக நீ வாழ வேண்டும். இந்த செய்தியினுடைய தலைப்பு ஜெபத்தினுடைய வல்லமை. ஒன்றாவது பாயிண்டை பார்த்தோம், ஜெபத்தினாலே ஜெயம் கிடைக்கிறது. ரெண்டாவது, ஜெபத்தினாலே வல்லமை கிடைக்கிறது. மூன்றாவது, ஜெபத்தினாலே கிருபை கிடைக்கிறது. நான்காவதாக, ஜெபத்தினாலே கர்த்தரோடு ஐக்கப்பட்டு வாழ்கிறோம். கர்த்தரோடு, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வசனங்களை கேட்டு இந்த வசனத்தின்படி வாழ்கிற மனிதன் பாக்கியவான். நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்று அந்த முதல் வசனத்தை வாசித்தது போல, ஜெபத்திலே தரித்திருந்து தெய்வீக பலனை பெற்று கொண்டு இந்த உலகத்தை மேற்கொள்ளுவோம், ஜெயம் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். ஐயா,
1: ஆமீன், ஆமீன். ஜபத்தின் வல்லமையை குறித்து செய்தி எடுத்து வந்தீர்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், அதே வேளையிலே மறு ஒலிப்பை கேட்க போன்றவர் சார்பிலும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளூடாக பேசுவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்துக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாச. நாங்கள் புதன்களமே திரும்பமாக இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன்.
0: God bless you, brother. Thank you, brother.
1: Amen. Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சிலே, பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்து தேவ செய்தி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இரவு நேரத்திலும் கோலார் துக்கோப்பெனியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கத்துடைய வார்த்தையை விதைத்திருக்கிறார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் ஆசீர்வதித்து நிறைவேற்றி கொடுப்பாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். ஆமேன். நாங்கள் ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது அடுத்த ஊழியர் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: நாங்கள் ஒரு பாடலோடு இணைவோமா?

0: ரெண்டு ராஜாக்கள் 21 அதிகாரம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தாயின் பேர் எப்சிபாள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரகத்தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். எருசலேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி தன் குமாரனை தீ மிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாய் இருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபமுண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான். இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லி குறித்த ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை வைத்தான். நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின்படியையும் என் தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாய பிரமாணத்தின்படியையும் செய்ய ஜாக்கிரதையாய் இருந்தார்களேயானால் நான் இனி இஸ்ரவேலின் காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலைய பண்ணுவதில்லை என்று சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் கேளாதே போனார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனாசே அவர்களை ஏவிவிட்டான். ஆகையால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு உரைத்தது, யூதாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இந்த அருவறுப்புகளை செய்து தன் நரகலான விக்கிரகங்களால் யூதாவையும் பாவம் செய்ய பண்ணினபடியினால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ கேட்கப் போகிற யாவருடைய 2 காதுகளிலும் அது துவனித்து கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் வரப்பண்ணி எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து விடுவேன். அவர்கள் தங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு கோபம் மூட்டி வந்தபடியினால் என் சுதந்திரத்தில் மீதியானதை கைவிட்டு அவர்கள் பகைஞரின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன். தங்கள் பகைஞருக்கெல்லாம் கொள்ளையும் சூறையுமாய் போவார்கள் என்றார். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமை 4 மூலை வரையும் இரத்த பழிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாக சிந்தினான். மனாசேயின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் அவன் செய்த பாவமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. மனாசே தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் ஊசாவின் தோட்டமாகிய தன் அரமனை தோட்டத்தில் அடக்கமண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆமோன் ராஜாவானான். ஆமோன் ராஜாவான போது 22 வயதாயிருந்து 2 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். யோத்பா ஊரானாகிய ஆரூத்ஸின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் மெசுல்லேமேத். அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரகங்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டான். ஆமோனின் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை அவன் அரமனையிலே கொன்று போட்டார்கள். அதனால் தேசத்து ஜனங்கள் ராஜாவாகிய ஆமோனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினவர்களை எல்லாம் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். ஆமோன் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் ஊசாவின் தோட்டத்தில் உள்ள அவனுடைய கல்லறையில் அடக்கமண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகி. எசேக்கியல் 11 அதிகாரம். பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாய் இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இதோ அந்த வாசலின் நடையில் 25 புருஷர் இருந்தார்கள். அவர்களின் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாகிய ஆசூரின் குமாரனாகிய யசனியாவையும் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இவர்கள் இந்த நகரத்திலே அக்கிரமமான நினைவுகளை நினைத்து துராலோசனை சொல்லுகிற மனுஷர். இது வீடுகளை கட்டுவதற்கு காலமல்ல என்றும் இந்த நகரம் பானை, நாங்கள் அதில் உள்ள இறைச்சி என்றும் சொல்லுகிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு. மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி என் மேல் இறங்கினார். அவர் என்னை நோக்கி, நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் இப்படி பேசுகிறது உண்டு. உங்கள் மனதில் எழும்புகிறதை நான் அறிவேன். இந்த நகரத்தில் நீங்கள் அநேகரை கொலை செய்தீர்கள். அதன் வீதிகளை கொலையுண்டவர்களால் நிரப்பினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் கொலை செய்து அதன் நடுவிலே போட்டுவிட்டவர்களே இறைச்சியும் இந்த நகரம் பானையும் ஆமே. உங்களையோ அதற்குள் இராதபடிக்கு புறம்பாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பட்டயத்துக்கு பயப்பட்டீர்கள், பட்டயத்தையே உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை அதற்குள் இராதபடிக்கு புறம்பாக்கி உங்களை அந்நியரின் கையில் ஒப்பு கொடுத்து உங்களில் நியாய தீர்ப்புகளை நிறைவேற்றுவேன். பட்டயத்தால் விழுவீர்கள். இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயம் தீர்ப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த நகரம் உங்களுக்கு பானையாயிருப்பதும் இல்லை, நீங்கள் அதிலுள்ள இறைச்சியாயிருப்பதும் இல்லை. இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயம் தீர்ப்பேன். என் கட்டளைகளின்படி நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய முறைமைகளின்படி செய்த நீங்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். நான் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் பெனாயாவின் குமாரனாகிய வெலத்தியா செத்தான். அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்து மகா சத்தமாய், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் இஸ்ரவேலில் மீதியானவர்களை சர்வ சங்காரம் செய்வீரோ என்று முறையிட்டேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போங்கள். எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டதென்று உன் சகோதரருக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன் பந்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் எருசலேமின் குடிகள் சொல்லுகிறார்கள். ஆகையால் நான் அவர்களை தூரமாக புறஜாதிகளுக்குள்ளே துரத்தி இருந்தாலும் நான் அவர்களை தேசங்களிலே சிதறடித்திருந்தாலும் நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். ஆதலால் நான் உங்களை ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. அவர்கள் அங்கே வந்து அதில் சீயன் திகழப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமாயிருக்கிறதையெல்லாம் அதிலிருந்து அகற்றுவார்கள். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆனாலும் சீயன் திகழப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைகளின் மேல் சுமரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை விரித்து எழும்பின, சக்கரங்களும் அவைகளுக்கு அருகே சென்றன. இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது. கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது. பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை தேவனுடைய ஆவிக்குள்ளான தரிசனத்திலே கல்தேயாவுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் இடத்திலே கொண்டு போய் விட்டார். அப்பொழுது நான் கண்ட தரிசனம் என்னிலிருந்து எடுபட்டு போயிற்று. கர்த்தர் எனக்கு காண்பித்த யாவையும் சிறையிருப்பில்.
1: லூக்கா 7 அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100 அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டுக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100 அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய் ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு, நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவர்களை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். மறுநாளிலே அவர் நாயேன் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றியிருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. இவைகளை எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷரில் 2 அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் புல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வை அளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, என்னிடத்தில் இடல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசர் மாளிகைகளிலே இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பின்னும் கர்த்தர் சொன்னது, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள்? சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அழவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். எப்படி எனில், யோவான் ஸ்நானன் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான். அதற்கு நீங்கள், அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் இரண்டு பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் சிறியை நோக்கி

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவப்பிள்ளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 15/9/2026 ஜெப விண்ணப்பம். தினமொரு தேசம், தென்கொரியா. தென்கொரியாவின் 2025 கணக்கெடுப்பு சார்ந்த தகவலின்படி சுமார் 52 பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள் என தெரிவித்துள்ளனர். கிறிஸ்தவர்கள் சுமார் 31%, புரட்டஸ்டாண்டுகள் 20%, கத்தோலிக்கர்கள் 11%, புத்த மதத்தினர் சுமார் 16%. ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிப்போம். கொரியா தேசத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிப்பை பெறுவதற்காக ஜெபிப்போம். தென்கொரியாவின் பெரும்பான்மையான மதசார்பற்ற மக்கள் புத்த மதத்தினர் மற்றும் பிற மதங்களை சேர்ந்தவர்கள் அனைவரும் சுவிசேஷத்தை கேட்டு தேவனுடைய அன்பை அறிய ஜெபிப்போம். வடகொரியாவில் வாழும் மக்கள் பயமின்றி சத்தியத்தை அறிந்து இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பையும் நம்பிக்கையையும் பெற ஜெபிப்போம். சபைகள் பரிசுத்தத்திலும் அன்பிலும் ஒன்றுபட்டு உண்மையான வேத போதனையிலும் ஆவிக்குரிய எழுச்சியிலும் வளர ஜெபிப்போம். கிறிஸ்தவ சபைகள், ஜெப கூட்டங்கள், போதகர்கள் மற்றும் விசுவாசிகள் எல்லா தீங்குக்கும் இருந்தும் பாதுகாக்கப்பட்டு சுதந்திரமாக ஆராதிக்க ஜெபிப்போம். வீடுகளில் மறைவாக ஜெபிக்கும் கிறிஸ்தவர்கள் தைரியத்தையும் தேவ பாதுகாப்பையும் பெறவும், சிறையில் இருப்போர் விடுதலை பெறவும் ஜெபிப்போம். கொரியாவிலும் கொரிய மக்களிடையிலும் ஊழியம் செய்யும் மிஷனரிகள் ஞானத்துடனும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலுடனும் பணியாற்ற ஜெபிப்போம். கொரிய மொழியில் வேதாகமங்கள், ஊடக ஊழியங்கள், ஆன்லைன் சுவிசேஷங்கள் மற்றும் தனிப்பட்ட சாட்சிகள் மூலம் அநேக கிறிஸ்துவிடம் வர ஜெபிப்போம். தென்கொரியா மற்றும் வடகொரியாவின் தலைவர்கள் தேவனுடைய ஞானத்தையும் மனம் திரும்புதலையும் பெற்று மக்களின் நலனையும் சமாதானத்தையும் நாட ஜெபிப்போம். அமைச்சர்கள், நீதிபதிகள், காவல்துறை மற்றும் அனைத்து அதிகாரிகளும் நேர்மையுடனும் நீதியுடனும் செயல்பட்டு மக்களை பாதுகாக்க ஜெபிப்போம். தென் மற்றும் வடகொரியாவுக்கிடையே பகைமை குறைந்து பேச்சுவார்த்தைகள் மூலம் நிரந்தர சமாதானமும் நல்லிணக்கமும் ஏற்பட ஜெபிப்போம். ஏவுகணை சோதனைகள், இராணுவ மோதல்கள் மற்றும் போர் அபாயங்கள் அதிகரிக்காமல் தலைவர்கள் அமைதியையும் பொறுப்புணர்வையும் தேர்ந்தெடுக்க ஜெபிப்போம். செப்டம்பர் 2026 பதிவான வடகொரியாவின் ஏவுகணை மற்றும் பீரங்கி இராணுவ பயிற்சிகளால் ஏற்படும் அச்சங்கள் குறைந்து பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட ஜெபிப்போம். எல்லை பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் அப்பாவி மக்கள் போர் அச்சத்திலிருந்து காக்கப்படவும் அவர்களுக்கு அமைதியான வாழ்க்கை கிடைக்கவும் ஜெபிப்போம். வடகொரியாவில் உணவு, மருந்து மற்றும் அடிப்படை தேவைகள் இல்லாமல் தவிக்கும் மக்களுக்கு உதவிகள் சென்றடையவும் பசியும் வறுமையும் நீங்கவும் ஜெபிப்போம். கொரிய மாணவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து வெறுப்பு மற்றும் வன்முறையிலிருந்து விலகி நல்லொழுக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ ஜெபிப்போம். இளைஞர்கள் போதைப் பொருள், தற்கொலை எண்ணங்கள், தீய நட்புகள், இணைய தீமைகள் மற்றும் நம்பிக்கையில் இருந்து விடுபட்டு தேவனில் புதிய வாழ்வை பெற ஜெபிப்போம். கொரிய குடும்பங்களில் அன்பு, மன்னிப்பும் ஒற்றுமையும் நிலைத்து விவாகரத்து, தனிமை மற்றும் தலைமுறைகளுக்கிடையிலான பிளவுகள் குறைய ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் தங்கள் மனசாட்சிப்படி வழிபடவும், கிறிஸ்தவர்கள் அச்சமின்றி விசுவாசத்தை வெளிப்படுத்தவும் உரிமையையும் பாதுகாப்பும் கிடைக்க ஜெபிப்போம். கிறிஸ்தவ போதகர்கள், புத்த மத தலைவர்கள் மற்றும் பிற மத தலைவர்கள் சமாதானம், உண்மை, மனிதநேயம் ஆகியவற்றை வளர்க்கும் பணியில் ஈடுபட ஜெபிப்போம். நோயாளிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் பாதுகாக்கப்பட்டு அனைவருக்கும் தரமான மருத்துவ உதவி கிடைக்க ஜெபிப்போம். பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் வட தென்கொரிய குடும்பங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வாய்ப்பை பெறவும், அகதிகள் மனித நேயத்துடன் நடத்தப்படவும் ஜெபிப்போம். வெள்ளம், புயல், தீ விபத்து மற்றும் பிற பேரிடர்களிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி உதவிகள் கிடைக்க ஜெபிப்போம். கொரிய சபைகள் உலக நாடுகளுக்கு மிஷனரிகளை அனுப்புவதிலும், ஏழைகள் மற்றும் துன்பப்படுகிறவர்களுக்கு உதவுவதிலும், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதிலும் பெருக ஜெபிப்போம். தென் மற்றும் வடகொரியா முழுவதும் தேவனுடைய வார்த்தை பரவி சபைகள் ஒன்றிணைந்து தேசம் முழுவதும் நீதியும் சமாதானமும் ரட்சிப்பும் நிலை பெற ஜெபிப்போம். இலங்கை, இந்தியா, இஸ்ரேல், மலேசியா, மியான்மர், நம்மை சுற்றி இருக்கிற தேசம், தொழில் புரிகின்ற பிறந்த தேசம், ஆசீர்வாதத்திற்காக தேசத்தின் தலைவர்களுக்காக, சபைகளுக்காக, மிஷனரிகளின் பாதுகாப்புக்காக தேசம் செழிப்பாக இருக்க ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ.
0: Recording stopped.

தேவனுடைய பாதத்தினருகே அமர்ந்து மரியாளைப் போல கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க காத்திருக்கும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.

எங்களை நேசித்து எங்களை காத்து பராமரித்து வருகிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த நல்ல ஜெப நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தின் மூலமாய் நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியப்படும் ஒரு கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய வாரத்திலேயும் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து, எங்களை பராமரித்து, எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்து, எங்களை வழிநடத்தினீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே புதிய கல்வி நிலையங்களுக்குள்ளே கடந்து சென்றிருக்கிற எங்கள் அருமையான பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கு புதிய வாசல்களை நீர் திறந்து கொடுத்தீர். நீர் கொடுத்திருக்கிற அந்த புதிய வாய்ப்புகளை கவனமாய் தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி உம்முடைய சித்தத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற நீரே அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். பள்ளியிலே படிக்கிற, கல்லூரிகளிலே படிக்கிற மாணவ செல்வங்கள் அத்தனை பேரையும் இந்த காலவெளியிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே எல்லா விதமான பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். கல்லூரிக்கு பள்ளிக்கு செல்லும் பொழுது போக்கிலும் வரத்தினுடைய பாதுகாவல் தங்கியிருக்கட்டும். படிக்கிற காலங்களிலே தேவையான நல்ல ஞானத்தை தாரும், ஞாபக சக்தியை தாரும். தகப்பனே, அவர்கள் படிக்கிற சூழ்நிலைகளிலே நல்ல நண்பர்களை கர்த்தர் அவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் யாருடைய வாழ்க்கையிலையும் தவறான தொடர்புகளினாலே தீமையான வழிகளை பின்பற்றிவிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே எங்களுக்கு பல்வேறு இடங்களிலே நீர் தந்த மழைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னமும் மழை பெய்யாத பல இடங்கள் உண்டு ராஜா. கர்த்தர் தாமே இறங்கி அந்த எல்லா இடங்களிலேயும் நல்ல மழையை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு தந்த எல்லா வருமானங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். எங்களுடைய வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, எங்களுடைய முயற்சிகளிலே நீர் வளர்ச்சிகளை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குறிப்பாய் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சிகளை கேட்கும் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் அனுபவம் பெற வேண்டும் என்ற பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்தை விட்டு மனம் திரும்ப கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவ பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட உம்முடைய சன்னிதானத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும். ஒரு அற்புதமான ஆச்சரியமான விடுதலையை தேவரீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலே சமாதானம் இல்லையோ, சந்தோஷம் இல்லையோ, கர்த்தர் அந்த குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை செய்கிற இடங்களிலே நீர் சமாதானத்தை தாரும். எங்களுடைய வானொலி நேயர்கள் ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களிலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரும் கடந்த நாட்களிலே உடைய வசனத்தை கேட்டு எடுத்த தீர்மானங்களிலே நிலைத்திருக்க நீர் உதவி செய்தலும், கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும், உம்மை அறியாத பலரை உம்மை அறியும் அறிவுக்குள்ளே வழிநடத்த ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் வாழ கர்த்தர் தாமே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் TWR சேமிப்பு பெட்டி பெற்று இந்த வானொலி நிகழ்ச்சிகளை கருத்தோடு தாங்குகிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. TWR ஊழியர்களுக்காக சிறு சிறு குழுவாய் கூடி ஜெபிக்கிற அருமையான ஜெப குழுக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் TWR வானொலி நிகழ்ச்சிகளை பலர் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட பற்பல விதமான முயற்சிகளை எடுத்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இன்னமும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களிலே இருக்கிற வியாதிகள், வருத்தங்கள், வேதனைகள், பலவீனங்கள், சமாதான குறைவுகள் அத்தனையையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். உமை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு வீடுகளிலேயும் கர்த்தர் அவர்கள் அற்புதத்தை காண கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்க பண்ணும் ஐயா. வேலைக்காக காத்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கர்த்தர் திறந்து தாரும். திருமணத்திற்காக பல்லாண்டு காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள வாழ்க்கை துணையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரோடும் நாங்களும் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்தலும், அவர்கள் துவங்குகிற புதிய ஆண்டு
உமக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாயிருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் ஜபங்களை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏய் சுரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கருத்தோடு வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுகிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எழுதிய அன்பின் கடிதங்களுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலேயும் அற்புதங்களை செய்வார். இந்நாட்களிலே நாம் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபத்தை கற்று வருகிறோம். இன்று யூதா 12-15 வசனங்களை சிந்திக்கப் போகிறோம். யூதா 12 வசனத்தை பாருங்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்களும். நாம் இதனை தொடர்ந்து வருகிற சில வசனங்களிலே நவீன கால விசுவாச துரோகிகளான போதகர்களை பற்றிய சில குறிப்புகளையும் யூதா தருகிறதை பார்க்கப் போகிறோம். இறுதி நாட்களில் உள்ள விசுவாச துரோகத்தை பற்றிய விளக்கத்தை காட்டிலும் மிகவும் பயங்கரமான நடைமுறையான ஓவியம் போன்ற தெளிவான மொழியை நீங்கள் வேறு எங்கும் காண இயலாது. இப்பொழுது வசனம் 12 வாருங்கள். நாம் இங்கே டாக்டர் வெஸ்ட் என்பவருடைய மொழிபெயர்ப்பில் உள்ள 12 வசனத்தை சற்றே பார்ப்பதிலே மூல அர்த்தத்தை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் மறைந்திருக்கும் பாறைகளாக இருந்து பயமின்றி சம்போகமாக கூட விருந்துண்டு தங்களை தாங்களே புல்வெளிக்கு இழுத்துச் செல்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்களும் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து என்று வாசிக்கிறோம். இங்கே கரைகளாயிருந்து என்று சொல்லப்படுவதற்கு பதிலாக மறைந்திருக்கும் பாறைகளாக இருந்து சொல்வது சிறந்த அர்த்தத்தை தருகிறது. இந்த மறைந்திருக்கும் பாறை

விட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமெனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இந்த விசுவாச துரோகத்தை பனிப்பாறையின் உச்சிக்கு ஒப்பிடலாம். அந்த பனிப்பாறை கடலுக்குள் கிடக்கும் பொழுது ஒரு சிறிய முனை மட்டுமே மேலே தெரியும். அதன் மீது கப்பல் சென்று விட்டாலோ கப்பல் கடலுக்கு அடியிலே சென்றுவிடும். ஒரு விசுவாச துரோகியினாலே எத்தனை ஜனங்கள், குறிப்பாக வாலிப பிள்ளைகளின் விசுவாசம் அசைக்கப்பட்டது மட்டுமல்ல, சேதமும் அடைந்துவிட்டது. இங்கே வசனத்திலே அன்பின் விருந்து என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆதி திருச்சபிலே ராப்போஜனத்திற்கு முன்பாக ஒரு அன்பின் விருந்து நடக்கும். அப்பொழுது விசுவாசிகள் தாங்கள் கொண்டு வந்த உணவை ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொள்வார்கள். இது ஐக்கியத்தின் நேரம். ஏழைகளானாலும் பணக்காரர்களானாலும் தாங்கள் கொண்டு வந்ததை, தங்களிடம் இருந்ததை அவர்கள் பரிமாறிக் கொள்வார்கள். இந்த விசுவாச துரோகம் உள்ளாக கடுமையான பசியோடு வந்தது. அவர்கள் மற்றவர்களை விட அதிகமாக உண்டார்கள். தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மந்தையை மேய்ப்பதை விட்டுவிட்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொண்ட மேய்ப்பர்களாயிருந்தார்கள். உணவில் மட்டுமல்ல, அவர்கள் வேத வசனத்தை மந்தைக்கு போதிப்பதிலும் தவறிவிட்டார்கள். அவர்கள் தங்களை பற்றி மட்டுமே கரிசனை உள்ளவர்கள் என்பதற்கு இதுவே அடையாளம். மில்டன் என்பவர் தன்னுடைய நண்பர் லிசிடஸ்க்கு எழுதும்போது இதுபோன்ற ஒரு நிலையையே குறிப்பிட்டு எழுதுகிறார். தன்னுடைய கவிதை ஒன்றிலே ஒரு இளைஞனுக்காக துக்கத்தை தெரிவிக்கிறார். இந்த இளைஞன் ஒரு பெரும் பிரசங்கியார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நன்கு விளக்கம் அளிக்கிறவர். இவர் ஐரிஸ் கால்வாயிலே மூழ்கி மறித்துவிட்டார். இந்த சூழ்நிலையை அவர் கவிதை நடையிலே இங்கிலாந்தில் உள்ள சூழ்நிலையோடு குறிப்பிட்டு எழுதுகிறார். பசியான ஆடுகள் நோக்கி பார்க்கின்றன, ஆனால் பசியாற்றப்படவில்லை. விசுவாச துரோகம் பிரசங்க மேடையிலே காணப்படுகிறதை குறித்த சிறந்த ஒரு ஓவியம் இது. மக்கள் ஆத்தும பசியுடன் சபையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆனால் அந்த பசியை போக்கும் எந்த வார்த்தையும் மேடையிலிருந்து கொடுக்கப்படுகிறதில்லை. அது மட்டுமல்ல, இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் என்று வாசிக்கிறோம். அந்த விசுவாச துரோகிகளை பார்க்கும்பொழுது அவர்கள் வேதத்தை நன்கு அறிந்தவர்கள் போல காணப்படுவார்கள், ஆனால் உண்மையில் வெறுமையானவர்களாக வறண்டவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் தேவையான ஆடை அலங்காரத்தோடே ஆடம்பரமாக கணீர் என்ற குரலிலே அதிகாரத்தோடு முழங்கலாம். பேச்சுக்கலையிலே அவர்கள் பயிற்சி எடுத்திருக்கலாம். வேத வார்த்தைகளை ஆவிக்குரியதாக மாற்றவும், தேவன் சொல்ல நோக்கம் கொள்ளாத ஒன்றை வேறொரு அர்த்தத்திற்கு மாற்றி கூறவும் அறிந்திருப்பார்கள். அவர்கள் வானிலை மிதந்து செல்லும் அழகான மேகமாக காணப்படுவார்கள், ஆனால் பூமிக்கு எந்த ஒரு மலையையும் கொடுத்து புத்துயிர் கொடுக்காத மேகமாக வானிலே மிதந்து செல்வார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் சில வேளைகளிலே வானத்தை அண்ணார்ந்து பார்த்திருக்க கூடும். வெயிலின் கொடுமையிலே, தண்ணீர் பிரச்சனையிலே நாம் இருக்கும் பொழுது அந்த மேகத்தை பார்த்தவுடன் மழைக்காக பாரத்துடன் ஜபித்திருக்க கூடும். ஆனால் அந்த மேகம் மழையை பொழியாமல் செல்லும் பொழுது அது பெருத்த ஏமாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா? அதிலே தண்ணீர் இல்லை. விசுவாச துரோகத்தை குறித்த யூதாவின் ஓவியம் இதுதான். அவர்களிலே ஜீவ தண்ணீர் இல்லை. உண்மையிலேயே அவர்கள் தேவனுடைய வார்த்தை குறித்து எதுவுமே அறியவில்லை. அது மட்டுமல்ல, அந்த வசனத்திலே இலையுதிர்ந்து இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்களும் என்கிறார். இயேசு கிறிஸ்து கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கும் பொழுது மத்தேயு 7:20 வசனத்திலே அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்கிறார். யூதா என்ன சொல்கிறார்? இந்த விசுவாச துரோகிகள் கனியற்று இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்களைப் போல காணப்படுகிறார்கள் என்கிறார். டி எல் மோடி அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் ஒருமுறை பிறக்கும் பொழுது இருமுறை இறக்கிறான், ஆனால் அவன் இருமுறை பிறக்கும்போது ஒருமுறை மாத்திரம் மரிக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். விசுவாச துரோகிகள் ஆவிக்குரிய காரியத்திலே மரித்தவர்களாகவும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள் என்று யூதா சொல்கிறார். இருந்த போதிலும் இவர்கள் மற்றவர்களை நடத்த பார்க்கிறார்கள். மேலும் விசுவாச துரோகிகளின் சரீரமும் மரிக்க வேண்டியதாயிருக்கிறது. ஆகவே அவன் இருதரம் செத்தவனாயிருக்கிறான். விசுவாச துரோகத்தை குறித்து யூதா எவ்வளவு அழகான ஒரு ஓவியத்தை நமக்கு தருகிறார் இல்லையா? தொடர்ந்து யூதா 13 வசனத்தை பாருங்கள். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற
அமளியான

கடல் அலைகளும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக எண்டெண்டைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தின வசனத்திலே இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். இவர்கள் பிரசங்கத்திலே தற்போதைய நாட்டு நடப்பை பற்றி தான் பேசுவார்கள். செய்தித்தாளிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ பார்த்த காரியங்களையே பிரசங்க மேடையில் எடுத்து பேசுவார்கள். அவர்கள் வேத வசனத்திற்கு விளக்கம் அளிப்பதில்லை. இன்று நாம் வேதத்தின் அடிப்படையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அவர்கள் போதிப்பதில்லை. இப்பொழுது இந்த வசனத்தில் அமளியான கடல் அலைகளைப் போல அவர்கள் இருக்கிறார்கள் என்கிறார். அவர்கள் பிரசங்க பீடத்தில் ஏறி நின்று ஆத்திரத்தோடே பேசுவார்கள், அவ்வளவுதான். டாக்டர் தாயர் என்பவர் இந்த கள்ள போதகர்களை குறித்து சொல்லும்பொழுது அவர்கள் தங்களுடைய அமைதியற்ற உணர்வுகளினால் தூண்டப்பட்டு காரியத்தை பேசுகிறார்.

0: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்ததில்ல, கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க.
1: அன்பும் கிருபையும் இறக்கம் நிறைந்த தேவன், இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களோட மட்டற்ற கிருபை கூட இந்த நாளை காண செய்த தேவனே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களோட விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாம் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்தீங்களே அப்பா என்று கூப்பிடத்தக்க அந்த உரிமையை தந்தீங்களே, அந்த உரிமைக்கு பாத்திரராக நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக, உங்களோட அழைப்பு மட்டும் நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக, இந்த பொல்லாத உலகத்தில் தாசபாச பாவங்களுக்கு அகப்படாதபடி எங்களோடு எங்களுக்கென்று வாசம் பண்ணும் பரிசுத்தாவியானவரே, எங்களை இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. இவ்வளவு அன்புங்கள் மேல் வச்சின் ராஜா, எங்களை சிந்தனைகள் செய்கைகள் பேச்சு கூடாகோ. உங்களுக்கு பிரியமில்லாத நாங்கள் எங்களுடைய ஆத்மா சரீரங்கள்தான் செய்தாலும் தயவாக மன்னித்து எங்களை உணர்த்தி உணர்த்தி பரிசுத்த பாதையில் வழிநடத்த உங்கள் ஒருவராகத்தான் ஐயா முடியும். மனுஷரால் முடியாது, உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நிற்பதற்கு தகுந்த கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. உங்களோட பிள்ளைகள் அந்தந்த உரிமையை நாங்கள் போட்டு அடித்து விடாதபடி இருக்கும் இருக்கும் இடங்களில் மக்கியப்படுத்தும் இடத்திலும் ஆண்டவர் யாரோடு கதைத்தாலும் பேசினாலும் உங்களோட அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக, உங்களோட அன்பை வெளிப்படுத்துறதுக்காக தக்க பாத்திரங்களாக எங்களை வணந்து வணந்து வழிநடத்த உங்கள் ஒருவரால் தான் ஐயா முடியும். எங்கள் தானங்களை காண்கிற தேவன், காண்கிறதவன் அதுக்காக நன்றி. காக்கிறதவன் மட்டுமல்ல, எங்களை காண்கிறதவனாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை எங்களை தாழ்த்தி உங்களோட வெள்ளம் நாமத்தை உயர்த்தி உங்களை துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு கொடுக்குற துதிய மகிமைய கணத்தை எந்த நிமிஷமும் நாங்கள் கொடுக்கத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே எங்களை இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. இந்த உலகத்து ஐஸ்வர்யமோ பொண்ணு ஆளோ பொண்ணு கூடாகவோ எந்த செல்வத்துக்கூடாக நாங்கள் உங்களோட ராஜ்யத்துக்குள் புக முடியாதுன்றதை உணர்ந்து உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொரு தரம் பரிசுத்த வாழ்க்கை வாழத்தக்கதாக எங்களை உணர்த்தி பரிசுத்த குறைச்சல் இல்லாதபடி உங்களால் தான் ஐயா நடத்த முடியும். பரிசுத்த தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சேராபிங்களும் கீராபிங்களும் ஓயாமல் உங்களை பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தல் என்று துதித்து கொண்டிருக்கும் அந்த துதியல் மத்தியில் வாசம் செய்கிற துதியனே, உங்களோட பிள்ளைகளாகிய நாங்களும் இருந்த இருந்த இடத்தில் இருந்து பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து உங்களை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் அந்த அந்த உரிமையை தந்ததுக்காக நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு தரையும் விடகட்டி வழிநடத்தும் ராஜா. இந்த காலை தொடங்கி தேவ சங்கம மொழி எழுதிய நீங்கள் தடதாமல் வந்து நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இதில் இணைந்திருந்து ஆண்டவரே இணையத்தக்க எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் தேவனே, வேறு உங்களை அறியாதவர் மத்தியில் நாங்கள் உங்களோட பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொரு தரம் சாட்சியா இருக்கத்தக்கதாக இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு விடாதபடி உங்கள் ஒவ்வொரு வரையும் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் விட கட்டி வாழ் நடத்துங்க ராஜா. இந்த சங்கமம் ஒலியிலே தடதாம நீங்க நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி நன்றி. இது கூடாக எத்தனையோ விரையம் மன ஆறுதல் பெறத்தக்கதாக மூலம் தரிசிக்கத்தக்கதாக உங்களோட அந்த துதி ஸ்தோத்திரங்களை கேட்கத்தக்கதாக ஆண்டோட எல்லாவற்றுக்கும் இல்லாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்த வரங்களுக்கு கூட உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்க சந்தர்ப்பங்களை கொடுத்து நடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை வாசிக்க வேணும் அந்த மனப்பாரத்தை கொடுத்து சாதாரண சாதரிக்கு கொடுத்து அவர்கள் இந்த வார்த்தையை பங்கிட்டு பண்ணிக்கிட்டு வாசிக்கத்தக்கதாக கிருபை செய்கிறது உங்களுக்கு நன்றி நன்றி. இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு ஆத்மாவையும் என்ன மென்ன மென்ன விதத்தில் கீழ்படுத்த கூட நாமத்திற்கு மாமப்படுத்தி வாழ முடியுமோ வாழத்தக்கதான். இந்த வார்த்தைகள் கேட்கும் பிள்ளைகளை புறமுட்டு கொண்டு வார கிருபைக்காக, பொன்னாக விளங்க வைத்து கொண்டு வார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வாத்தியாகிய தேவியினே இந்த வார்த்தைகள் ஆண்டு விரைவில் வைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல நிலத்து விளங்குவதையாக நூறத்தனையாக பலன் கொடுக்கத்தக்கதாக, மறுவதாக பலன் கொடுக்கத்தக்கதாகும். இருபுறமும் கருக்குள்ளப்பட்டிய போல் வார்த்தைகள் தொட்டு தொட்டு குணமாக்கி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் கையில் இந்த ஆண்டில் வாசிக்க உணர எங்களுக்கு தந்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக நன்றி. எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஐயா அந்த வார்த்தைகளை வாசிக்க முடியும், அந்த வார்த்தைகள் அவருடைய கைகள் இல்லை, இந்த வார்த்தைகள் அவர்களை இன்னும் தொடவில்லை. அப்படி அப்பாட்ட பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை தொட்டு குணமாக்கி அவர்கள் கொடுத்து அது வர்றதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவன் இந்த வார்த்தைகள் உலகம் எங்கும் புகத்தக்கதாக, எல்லாத்துமாக்களுடைய காதுகளிலும் கேட்கத்தக்கதாக உங்கள் ஒருவரால் தான் ஐயா ஒரு அற்புத வழிநடத்தலை வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனை திறந்து வளர்ந்து துதியோடோ பாடலோடு உங்களை மாமப்படுத்தின பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு இந்த வாங்கி வரங்கள் கொடுத்ததுக்காக நன்றி. உங்களை மாமப்படுத்த இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு நன்றி. உள்ளவர்களாக தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக செய்தோன்று வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. அன்பின் விசேஷமாக இதை இத்தனை வருஷ காலமாக நடத்து கைகோத்த வண்ணம் நடத்தி கொண்டு வர சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்களை தெரிந்தெடுத்தீங்களே ராஜா, முத்திரை போட்டீங்களே, உங்களோட முத்திர மோதிரங்களாக அவர்களை பாவிக்கிறீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவர்களுக்கு கொடுத்த உங்கள் மேலத்திற்கு அன்புக்காக நன்றி. தாழ்மையும் பொறுமையோடு விதத்தின விவசாயமாக நடத்தி கொண்டு விடத்துக்கதாக செய்கிறது வினே உங்களோட பிளன் தான் ஐயா, உங்களோட அன்பு தான், உங்களோட ஆலோசனை தான் அவர்களை நடத்துகிறது. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவர்களுடைய சந்ததியை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஐயா, நன்றி. கொடுத்த சந்ததிக்காக மகளுக்காக நன்றி சொல்கிறோம். அன்பின் தேவனே, நீங்கள் அவருக்கு பெறலாம் ஞானத்தினால் அவர் நிரப்பி அவன் உங்களுக்கு வந்து சேர்த்துக்கிறதாக அவங்க அதை நீங்கள் பாவிக்கிறதுக்காக அந்த எல்லைகளை பெரிதாக்கி என்னும் பாவிக்க வல்லவராக இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மகனுக்காக மருமகளுக்காக கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. அவர்களும் எல்லாம் உங்களை நேசிக்கிறவர்களாக வரப்பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி உங்களை ஆராய்ட்டு உங்களுக்கு உண்மையுள்ள சாட்சியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக கொடுத்த பிள்ளைகளை உங்களுக்கு பிரியமுள்ளவர்களாக வளர்க்கத்தக்கதாக அவர்களுக்கு கொடுக்குற ஞானம் அறிவு வல்லமை எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவருடைய கையின் பிரியாசங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. ஆண்டவரே, இந்த கொடுத்த பிள்ளைகள் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் வாழ்வ பிள்ளைகளையா ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்கள். தரப்பின் உங்களுக்கு என்ன நெருங்கி வாழ்ந்து உங்களோட பரலோக ஞானத்தினால் அவர்களை நிறைத்து உலக ஆசை பாசை செலுக்கில் அட்டு அகப்படாதபடி அடிமையாய் போய்விடாதபடி கடுவாளம் போட்டு கட்டி வழிநடத்தி கொண்டு வரதுவினே கடைசி மட்டும் கல்நடத்து வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன உலக ஞானத்தினும் வாக்கு உங்களை பரலோக ஞானத்தினால் நிரப்பி ஆசீர்வதிக்கோ வருதால சந்ததி ஐயா. ஆண்டவரே, அவர்களுக்கு வாழ வழி எல்லாவற்றையும் வகுத்து கொடுக்கிறது. அவர்கள் நன்றி உள்ளவர்களாக எங்கும் ஐக்கியப்பட்டாலும் பாடசாலையிலோ ஆண்டுகளின் மத்தியிலோ எங்கு ஐக்கியப்பட்டாலும் உங்களோட பிள்ளைகள் என்றதை கண்டுகொள்ளத்தக்கதாக சாட்சியாக கிருபியை ஒட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரீங்கள், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட கண்ணியவர்கள் மேலிங்க வைத்து வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. அன்பின் தேவனே, சோதரன் சோதரி வாசம் பண்ணும் கூடாரமோ ஓடும் வாகனங்கள் இந்த சங்கம மொழியில் அனைத்து ஸ்டூடியோ ஆண்டில் ஒப்பன்றையும் என்ன மகன்மர் ஓடும் வாகனங்கள் இந்த புத்தகங்கள் படிக்கும் பாடசாலை ஆடு வாசம் பண்ணும் கூடாரம் ஒப்பன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. சங்கார தூதன் கிட்ட வராதபடி காத்துக்கொள்ளுங்க. இவர்கள் அக்கியப்படும் சபையிலும் ராஜா அயலார் மத்தியிலும் ஆண்டவரும் கூட உங்களுடைய அன்பை இவர்களை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட ஒளியை இவர்களை வீசி ஆழ்ந்த ஒளி மங்காதபடி மட்டும் காத்ததுமே என்னும் காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கும். நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கும். அப்பா நாங்கள் துதித்து ஸ்தோத்திரிக்க தக்க தரங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி. துதிக்க துதிக்க துதிக்க எப்படி எரிகோம் அதில் விழுத்தினீங்களோ ராஜா, அதே போல் உங்களை நம்ம பிள்ளைகளை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு முன்னால் இருக்கிற ஆண்டவரே உங்களை ஆராதிப்பதற்கு தடையாக உங்களை உங்களை ஆண்டவரே உங்களுடைய அன்பை பயந்தவர்களுக்கு தடையாக இருக்கும் எல்லா எருகோம் அதிகளையும் விழுத்தி உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை நிம்மதியான சங்கம மொழிகளையிலும் இணைந்து உங்களை மகமப்படுத்த போற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆத்மாவை நீங்கள் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க சித்தம் கொண்டீங்களோ அவர்களே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களை தாழ்த்தி உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்கு கொடுத்த வரங்கள் பணிகளுக்கால் உங்களை மகமப்படுத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி வழிநடத்தி கொண்டு வர கிருபிக்காக வழிநடத்த வல்லவராக இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, அவளை குடும்பங்களை ஆசீர்வதிங்கோ, அவளைக்கப்படும் சபையை ஆசீர்வதிங்க. அந்த சபையிலும் அவர்கள் சாட்சியாக இருக்கத்தக்கதாக குடும்பம் மத்தியிலோ சபை மத்தியிலோ சமுதாயம் மத்தியிலோ எங்கே ஐக்கியப்பட்டாலும் சாட்சி உள்ளவர்களாக உங்களை வெளிப்படுத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரகட்டி வழிநடத்துங்கோ ராஜா. வழிநடத்தி கொண்டு வர கிருபிக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அன்பின் தேவனே, விசேஷமாக வருங்கால வாலிப சந்ததிக்காக உங்கள் அன்றை வருகிறோம் ராஜா. இந்த வாலிப சந்ததியை ஆண்டவரே உங்களை பிள்ளைகள் மத்தியில் உங்களை நேசிக்கும் பிள்ளை உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் மத்தியில் உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் இருந்தாலும் ஆண்டவரே இந்த வாலிப சந்ததிகளை பொறுப்பறங்க ராஜா. வருங்கால சந்ததிகள் தகப்பனே ஆண்டவரே இந்த உலக ஆசபாசை செய்து போய்விடாதபடி உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களோட ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று சாட்சியாக இருக்கத்தக்கதாக எங்கே ஐக்கியப்படான் சபையிலும் சமுதாயத்திலும் விசேஷமாக படிக்கும் பாடசாலையோ வேலை ஸ்தலத்திலோ சாட்சிகளாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளையும் ஆண்டவரே கடுவாகலாம் போட்டு கட்டி கூட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காதுகள் கொள்ளாங்கன் கண்ணுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்கோ அன்பின்றதுனே இந்த வாழ்வ சந்ததியின் மனதில் நல்ல வாழ்வ சந்ததிகளோட சிந்தனைகளை நீங்கள் ஆட்கொள்ளுங்க ராஜா. ஆட்கொள்ளுங்கோ செய்கைகளை ஆட்கொழுங்க ராஜா. வருங்கால சந்ததி ஐயா, வருங்கால சந்ததி இந்த வாழ்வ சந்ததிக்குள்ள அப்போ அத்தனையோ பிள்ளைகள் படுத்து பட்டம் பெற்று இன்னும் தங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு மனசமாதானத்தை கொடுத்து என்னும் உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக உங்களோட நேரத்தில் நீங்கள் செய்வீங்கள் என்ற அந்த விசுவாசத்தோடு வெற்றி நடப்போடுறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்துங்கோ ராஜா. வழிநடத்துங்கோ வாழ்க்கை துணைக்காக வங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக வருகோம். அன்பின்றே அவர்களுக்கு நல்ல பொறுமையை கொடுத்து உங்கள் ஆண்டவரே அந்நியங்களில் இணைந்து விடாதபடி உங்களுக்கு பிரியமில்லாத இடத்தில் காலடி எடுத்து வைக்காதபடியும் காத்து நல்ல பொறுமையை கொடுத்து ராஜா. பெற்றாருக்கு நல்ல பொறுமையை கொடுத்து அபரோகத்தில் சிச்சயத்தை வெளிப்படுத்துவீங்கள் என்று அந்த அந்த சித்தத்துக்கு காத்திருக்கிறவளாக இருக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக உங்களை வருகிறோம். ஆண்டவரே உங்களால் தானவர்களை காத்துக்கொள்ள முடியும், உங்களுக்காக தானவர்களை ஆசீர்வதிக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிருக்கும் ஒவ்வொருவருக்காக பெறுகிறோம். நீங்கள் தான் ஐயா பரிகாரியான தேவன் பரம வைத்தியன். உங்களோட காயப்பட்ட கரத்தை நீட்டி இவர்களுக்கு அற்புத சுகத்தை கொடுத்து ராஜாவே ஆண்டவரே ஊக்கி எடுத்து உங்களுக்கு சாட்சியாக இருக்கும் நாளில் உங்களை மாமப்படுத்தி வாழத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா, உங்களால் செய்ய முடியும். ஆண்டவரே விசேஷமாக அந்த 42 வயது டாக்டருக்காக உங்களை வருகிறோம். என்ன நிலையில் இப்படி இருக்கிறான் உங்களுக்கு தெரியாது ஐயா. 4 வயது பிள்ளைக்கு தாயப்பா படுத்து உறவு கஷ்டப்பட்டு படுத்து படி பட்டப்பட்டு இருக்கும் இந்த வியாதியை நீங்க முற்றாக அவளோட இடத்துல இருந்து எடுத்து விட்டீங்க என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம். அதோட இருந்து அந்த சேவை செய்யத்தக்கதாக உங்களால் எல்லாவற்றுக்கு மேலாக உங்களையும் நேசித்து வாழத்தக்கதாக அவன் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்து விட்டீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். வாய்வையில் பேச முடியாமல் இருக்கும் அந்த பிள்ளைகளுக்காக வருகிறோம். பூமியை தொட்டவனே அந்த பிள்ளைகளை தொடுங்கோ ராஜா, தொடுங்கோ. தொட்டு அற்புத விடுதலை உங்களால் கொடுக்க முடியும், கொடுக்க வல்லதற்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, உங்களை நேசித்து உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களை ஊழியத்தை செய்து ஆண்டு விளையந்த நேரத்துக்காக உங்களை வருகிறோம் ஐயா. சந்ததியே ஆசீர்வத்த தேவன் ஐயா, சந்தது சந்ததி எல்லாம் ஆசீர்வத்த தேவனே. அதே தீராத வியாதியால் அடிமையாயிருந்தது, நீங்க மீட்டு உயிரோடு வைத்திருக்கிற தேவனின் அற்புத சோத்தை கொடுத்து ஆண்டவரை திரும்ப சாட்சி சொல்லத்தக்கதா சபையிலும் சமுதாயத்திலும் இனசன மத்தியிலும் சாட்சியாக எழுந்து பிரகாசிக்கப்படுவதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் ஆழ்ந்து வேலை அறியாதவர்கள் எல்லாம் இப்படி வேதனையோடு தீராத வியாதியில் இருக்கிறவர்களுக்காக உங்கள் வருகிறோம். உங்களை அன்பின் கரத்தை நீட்டி ஐயா அவர்களை தொட்டு குணமாக்க உங்களால் முடியும். அன்பு விசேஷமாக நீங்க நிறவாக பிள்ளைகளை உங்களோட சாயலாக சிருஷ்டித்து ராஜா, ஆண்டு ஒரு புத்தி குறவோடு இருக்கும் பிள்ளைகளுக்காக உங்கள் வருகிறோம். உங்களை நேசிக்கும் ஆண்டு பிள்ளைகளுக்கு பிறந்த இந்த பிள்ளைகள் அவர்கள் இந்த நிலையிலும் ஐயா உங்களை நம்பித்தான் ஆண்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறார்கள். ஞானக்குறவினால் அவர்கள் சாதாரண பிள்ளைகளோடு ஐக்கியப்படாமல் இருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அவசேஷமாக ஆம்பளை பிள்ளைகளுக்காக இந்த சமுதாயத்தில் இருக்கும் ஆம்பளை பிள்ளைகளுக்காக உங்களை வருகிறோம். சபையிலும் சமுதாயத்திலும் உடையின சில மத்தியில் இருக்கின்ற ஆம்பளை பிள்ளைகளை உங்களை பேர் பெயராக பேர் பெயராக உங்களுக்கு கருத்து ஒப்படைக்க வேணும் ஐயா. வாழ வயதில் வளைந்து வளர்ந்து கொண்டு வாழார்கள் ஐயா, அவர்கள் தங்களை தாங்களே பார்க்கத்தக்க வல்லமே உங்கள் ஒருவரால் தான் ஐயா கொடுக்க முடியும். கொடுக்க முடியும் இவர்களுக்காக நாங்கள் இதோட ஆயுரத்திற்கு உங்களுக்கு தெரியும். உங்களால் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் ஐயா. ஆண்டு சாதாரண பிள்ளைகளுக்கு கொடுத்த வல்லமையிலும் பார்க்கிறவர்களுக்கு ஏதோ ஒரு வல்லமையை நீங்கள் கொடுத்து இந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் சப மத்தியில் இருக்கும் சமுதாயத்தில் இருக்கும் இனசன மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் இங்கு மட்டுமில்லை தூர தேசத்தில் ஆஸ்திரேலியா இருக்கன் அப்படி எல்லாம் இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் கூட கருத்தில் ஒப்படைக்கிறோம். கருத்தை நீட்டுங்கோ ராஜா, சோமின கையை சோப்படுத்தின தேவன் ஐயா, ஆண்டவர் ஊமையை பேச பண்ணின தேவன், கண் குருடருக்கு பார்வை கொடுத்த தேவன் ஐயா, அன்பின் தேவனே, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் இறங்கி இந்த உலகத்தில் அவர்கள் தள்ளப்படாதபடி தங்களை தங்களை பார்க்கத்தக்க வழியை உங்களால் பார்த்து கொடுக்க முடியும். அவருக்காக உங்களை வருகிறோம், உங்களை வருகிறோம் ராஜா. அதே இந்த தேசத்தில் விசேஷமாக ஒவ்வொரு தேசத்துக்காக உங்களை வருகிறோம். போராட்டத்தோடு ஒவ்வொரு தேசத்தை அழித்து கொண்டிருக்கும் பொல்லாத ஆவியை அந்த தேசங்களில் இருந்து உங்களால் தான் ஐயா முற்றாக மாற்ற முடியும். உங்களால் முடியும் ஐயாப்பா. ஒவ்வொரு தேசத்துக்காக ஈராக் தேசம், ஈரான் தேசம், ரஷ்யா ஆண்டு யுக்ரைன், இப்படிப்பட்ட தேசங்களில் இருக்கும் போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் நைக்கிரியா தேசம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் உங்களோட சுதந்திரமாக ஆராதிக்க முடியாமல் இருக்கும் இந்த வேதனையை உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. அப்பா, உங்களோட வார்த்தையை உலகம் முழுவதும் நீங்கள் அனுப்பின தேவன் ஐயா, உங்களோட பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு வர நெருக்கத்தில் இருந்து அவர்கள் சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கிறதுக்கு ஒரு வழியை உங்களால் கொடுக்கும். இந்த புல்லாத சாத்தானை நசுக்க உங்களால் முடியும். நசுக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தை சொத்து தலைவர்கள் எல்லாரையும் உங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா. விசேஷமாக இந்த அமெரிக்கா தேசத்து தலைவருக்கு டொனால்ட் ட்ரம்ப் நல்ல ஞானத்தை கொடுத்து அந்த தேசம் ஆண்டு எந்த விதத்திலும் பொருளாதாரத்திலும் வச்சுகளும் அது குன்றி போகாதபடி நடத்தத்தக்கதாக அவருக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து வல் நடத்துங்க ராஜா. ஞானத்தை கொடுத்தும் சோகலத்தை கொடுத்தும் வல் நடத்த உங்களால் முடியும். உங்களுக்கு பிரியமில்லாத எந்தையும் எந்த தீர்மானம் எடுக்காதபடி அவரை உணர்த்தி உங்களால் வல் நடத்த முடியும். இந்த கனடா தேசத்து தலைவருக்காக உங்கள் வருவார். அவரை பொறுப்பிடுங்க ராஜா. அவரும் இந்த உலகண்ட தேசத்தில் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நடத்துவதற்கு இடம் கொடுத்து இந்த விக்கிரக தோப்புகள் என்ன விழும்பாதபடி அதுக்கு ஒரு தடையை நீக்கத்தக்கதாக உணர்த்தி அவர்களை அவரை உங்களால் தான் ஐயா அவர் நடத்த முடியும். அவர் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்திலே இருந்ததில் இருந்த அங்கே இங்கிலாந்து தேசத்தை தயாரிக்க ஆகும் குழந்தைகள் வருவோம். அவருக்கு முன்னாடி ஞானத்தை கொடுத்து அவர் நடத்துங்க ராஜா. எந்த விதத்திலும் உங்களுக்கு கொடுக்குற மகமே அவருக்கு உங்களுக்கு கொடுக்காதபடி ஆண்டு வேலை பக்கம் விட பக்கம் சாயாதபடி உங்களோட உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் அந்த தேசத்தை ஆளத்தக்கதாக அந்த தலைவரோடு உங்களால் பேசி ஆசோடு பேசி நடத்த உங்களால் முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரேல் தேசத்து தலைவருக்காக விசேஷமாக விஞ்ஞமின் அத்தாக்குக்காக வருகிறோம் ஆண்டவரே. அவருக்கு நீங்கள் கொடுத்த சோதல தைரியத்துக்காக நன்றி, ஞானத்துக்காக நன்றி. எந்த விதத்திலும் சோதனை கூப்பிடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, சோர்வடையாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. அந்த தேசத்தில் உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் இன்னும் ஆளத்தக்கதாக நீங்க தான் ஆண்டவரே பரலோக ஞானத்தினால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்க தரப்பனே. இந்த தேசங்களை வேலி அடைத்து காத்துக்கொள்றது. இந்த தேசத்தை நீங்கள் திரும்பவும் ராஜா ராஜா வரப்போ வந்து இறங்க போற அந்த தேசத்தை வேலி அடைத்து காத்துக்கொள்ள வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியல் மத்தியில் வாசப்பயிற்சான் தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் அலையா வளர வேணும். உங்களோட கிருபை நிறைந்த சித்தம் ஒன்றுதான் உங்களோட பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேற வேணும். எங்கெங்கெல்லாம் உங்களோட ஊழியத்தை செய்கிறார் உங்களோட பிள்ளைகள் செய்கிறார்களோ ராஜா, அந்தந்த பாசையில் செய்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் உங்களோட அபிஷேகத்தினால் நிறைத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. சுயத்தில் அதை அவர்களை தைரியம் செய்து விடாதபடி விசேஷமாக உங்களோட வார்த்தையை புரட்டி விடாதபடி பொண்ணுக்கோ வள்ளிக்கோ பதவிக்கோ பேருக்கோ அவர்களிடம் கொடுக்காதபடி எப்படியே சுவையே நீங்கள் தாழ்மையாக இருந்து உண்மையாக இருந்து ஆண்டவரே அன்பை வெளிப்படுத்தினீங்களோ அதே போல அவர்கள் ஊழியத்தை செய்தக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் எங்கிருந்து செய்தாலும் எந்த பாசையில் செய்தாலும் எல்லாரையும் பெருசுத்தாவியானவரே விடகட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. அன்பின் தேவனே, காற்றையும் கடலையும் அமைத்தின தேவனே, எங்கெங்கெல்லாம் பெரு அழிவுகளோடு முழக்கமோ மின்னலோ இல்லை பெருமழையோ ஆடு பூகம்பமோ பெரும் தீ காட்டுத்தீயோ ஆடு இருக்கும் இடங்களையும் ஆடை மக்களை அணுகாதபடி ஆத்மாக்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. வேலி அடைத்து காத்துக்கொள்ளும் இந்த இயக்கழுவினால் உங்களை அறியாமல் ஒரு ஆத்மா தினமாதிரியாதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்கவல்ல தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மீதியான இந்த நாளில் பிரியாணம் பண்ணும் ஒவ்வொருவருக்காக விசேஷமாக பாடசாலைக்கு போகும் பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போகும் பிள்ளைகள், வேலைக்கு போகும் ஆத்மாக்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்களோட ரத்தத்தினால் மூடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே ஓடும் வாகனங்கள் விமானம் ஹாரோ பஸ்ஸோ எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் உங்களால் காத்துக்கொள்ள முடியும். அவர்களின் நிதானத்தோடு சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஓட்டத்தக்கதாக ஓட்டுவோரையும் உணர்த்தி வழிநடத்துங்க ராஜா. உணர்த்தி வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே மீதியான சங்கம மொழியலியை ஒப்படைக்கிறோம் ராஜா. அப்பா வெற்றியோடு ஆண்டு விரைவு ஆண்டு சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் உங்களோட பிள்ளைகள் வந்து உங்களை மாமப்படுத்தி படுத்தி நேரத்துக்கு வந்து இதை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூக்கி எடுத்து வழிநடத்துனீங்க, இன்னும் வழிநடத்துவீங்க. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட நாம மாமப்படத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் ஒன்றையும் வளரத்தக்கதாக இதை நடத்தி முடிக்க வல்ல எங்கள் இயேசுவே, எங்களுக்காக மனுக்குலத்துக்காக உங்களோட பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக தேவனுடைய வலது பார்சத்திலிருந்து பிறந்து பேசிக் கொண்டிருக்கிற எங்கள் இயேசுவே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி என மாய்மை செலுத்தி மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமீன், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்தவங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தடி கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த ஜபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் புதன்கிழமை திரும்பவும் சந்திப்போம். கத்தடி கரத்திலே இந்த நாட்களையும் ஒப்புவித்து கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம். நன்றி அம்மா, நீங்க போகின்ற காரியங்கள் ஒன்றிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெபங்களுக்காக வழி நடத்தினார் கத்தர் தாமே. அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. செல்ல வேண்டிய காரியம் காரணமாக முதலாவது வெளியாக வந்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த இந்த வேளையில் நாங்கள் தேவ ஊழியர் சுசேஷரேட்பின் மகனர் அவர் ஐயாவை வரவேற்போம் வேத பாட நிகழ்ச்சிக்காக. பிரைஸ் லோட் ஐயா.
2: பிரைஸ் லோட் ஐயா. பிரைஸ் லோட்.
0: ஆமீன். உங்களுக்கு வண்ணவர் இருக்கையா, நீங்கள் தொடருங்கள். உங்களை தொடர்ந்து பாஸ்டர் அண்டிஸ் லேப்ரஹாம் அவர்கள் இணைவார்கள். அதுவரை நீங்கள் தொடருங்கள். கத்தர் தாமே அவர் உங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே போய்ப்போம்.
3: Recording in progress.
0: அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலை நொளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் சுசேஷரேட்பின் மாணவர் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் வேத பாட நிகழ்ச்சிக்காக கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து அந்த வேத பாட நிகழ்ச்சியிலே வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை வெற்றி கொள்ளத்தக்கதாக கத்திர உதவி செய்வாராக. இந்த வேளையிலிருந்து ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார்.
2: நன்றி ஐயா. கத்திரங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாய். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உங்களை ஸ்தோதரிக்கிறோம் ஐயா. மீண்டுமா ஒரு புதிய நாளும் ஒரு புதிய கிழமையிலும் நாட்களை வரவும் உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தவும் நீங்கள் தந்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, இந்த நாளும் ஆண்டவரே, அடியேன் இந்த நாட்களை நீங்கள் மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக என் ஆண்டவரும் என் விட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி என் நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. கத்தராக இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தில் இந்த நாட்களை சங்கம் இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாங்கள் கடந்த கிழமையில இந்த நாட்களிலே பார்த்தோம். இந்த நாட்களிலே அதாவது ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள் என்று சொல்லி இந்த நாட்கள் தலைப்பிலே இந்த நாட்களில் நாங்கள் ஆறுகளை பகுதிகள் இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் விசுவாசமும் கிருபையும் என்று சொல்லி, அதாவது எப்படி என்றால் ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் என்ற தலைப்பிலே இந்த நாளிலும் நாங்கள் பேசும்படியாக இந்த நாட்களை வாங்கிக்கின்றேன். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நாட்களிலே இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே மிகவும் ஒரு முக்கியமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் வேதத்திலே. ஏன்னா விசுவாசத்தை குறித்து எபிரேயர் ஆக்கத்திலே அநேக காரியங்களாக இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். விசுவாசம் என்பது எப்படி என்றா அதனுடைய தன்மை எப்படியாக இருக்கிறது என்றால், விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் விசுவாசத்தை இந்த நாட்களை நாங்கள் கண்ணாலே காணவில்லை, காற்று வீசுகிறது என்று நாங்கள் அறிந்து உணர்கிறோம். ஆனால் காற்றினுடைய காற்றை நாங்கள் கண்ணாலே காணவில்லை. காற்றினுடைய நிறம் என்ன என்று சொன்னால் ஒருவராலையும் சொல்ல முடியாது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தண்ணீருடைய நிறத்தை கூட கேட்டால் இந்த நாட்களில் ஒருவராலும் சொல்ல முடியாது. நெருப்பினுடைய நிறத்தை கேட்டாலும் இந்த நாட்களில் ஒருவர் திருத்துவ காரியங்களை குறித்து இந்த நாட்களில் இயற்கையான காரியங்களை குறித்து ஒருவராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நெருப்பு கூட இந்த நாட்களை பாருங்க, இந்த ஃபிளாம் அதாவது எரிகிற வழியில பாருங்கள், அநேக நிறங்களை இந்த நாட்கள் அதுக்குள்ள கொண்டு வரும். அதுக்குள்ள நீல நிறம் தெரியும், மஞ்சள் நிறம் தெரியும், ஒரஞ்சு கலர் தெரியும், வெள்ள நிறம் தெரியும். இந்த நாட்களில் அப்படியாக பல கலர்ல இந்த நாட்களில் இருக்கிறது, அதை வர்ணிச்சுதான் அதை கூறுவார்கள். ஆனால் தண்ணீர் என்று சொல்லப்படுகிற காரியத்திலே பார்க்கிற வழியிலே தண்ணீரை இந்த நாட்களில் எந்த நிறத்துக்கும் இந்த நாட்களில் ஒப்பிட மாட்டார்கள். கடலை அங்கே கீறுகிற வழியிலே நீல நிறமாக கீறுவார்கள். ஏனென்றால் கடல் வானம் நீளமாக இருக்கிறபடியினால் அதனுடைய ஷெடோ தான் இந்த நாட்களிலே அந்த கடலுடைய தண்ணீர்லேயே இந்த நாட்களில் துணிக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் ஆழமான சமுத்திரம் பச்சையாக இந்த நாட்களில் இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகளே. அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் காற்றை குறித்து பார்க்கிற வழியிலே அவர்கள் சும்மா ஒரு வட்டமாக இந்த நாட்களை அப்படியே வீசுகிற மாதிரி கூறுவார்கள். ஒழிய காற்றுக்கு நிறமே இல்லை, காற்றை ஒருவரும் கண்டதில்லை, உணர்ந்து கொள்ள முடியுமே ஒழிய கண்ணாலே காணவில்லை. அருமையான கத்தோட பிள்ளைகளை, அப்ப அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது விசுவாசத்துக்கு ஏதுவான, அதாவது ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் என்று பார்க்கிறோம். அப்ப ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் என்று பார்க்கிற வேளையிலே அங்கே எப்படி ராகத்தில் நான் சொன்ன வார்த்தையை சொன்னேன் இந்த நாட்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக அந்த நாட்களில் இருக்கிறதாம் சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் அந்த விசுவாசத்தை காணவில்லை என்பதைத்தான் அங்கே சொல்லுகிறோம். அதுக்குத்தான் ஏற்கனவே நான் காற்றை குறித்து ஒரு உதாரணமாக அந்த நாட்களை சொன்னேன். அப்ப விசுவாசம் எப்படிப்பட்டது, என்ன நிறம், எப்படியான எந்த அளவு இருக்கிறது என்பதை குறித்து நமக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை வேதத்திலே சொல்லியிருக்கிறார், கடுகளவு விசுவாசம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அது ஏன் அப்படியாக சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் அதை சற்று நாங்களே பார்க்க வேண்டும். கடுகளவு விசுவாசம் மனுஷனுக்கு வாரதே மிகவும் அரிது என்பதற்காகத்தான் ஆண்டவர் சொன்னார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்களிலே கடுகு விதைகளை வைத்து இந்த நாட்கள் உவமைகளாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய கடுகு விதை எல்லா விதைகளிலும் கூட சின்னமாக சின்ன சின்னனாக இருக்கிறது. ஆனாலும் அந்த கடுகினுடைய மரம் வளர்கிற வழியில் அது பெரிய செடியாக இந்த நாட்களே வரலும். அதுல வந்து பறவைகள் இந்த நாட்களே அங்கே தங்கி இருக்கும் என்பதை குறித்து இந்த நாட்களே அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தர். இதுதான் அந்த உண்மையான காரியம். அப்படியானால் அந்த விசுவாசம் பாருங்கள், விதைக்கப்பட்ட அந்த விசுவாசம் வளர்ந்து வருகிற வழியிலே அங்கே அதுல ஒரு பெரிய ஒரு இழைப்பாறுதலை அடையக்கூடிய நிலையில இந்த நாட்களே அங்கே இந்த பறவைகள் வந்து இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பழைய விதமாகத்தான் ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தின் மூலமா இந்த நாட்களில் சில காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கிறதை பார்ப்போம். முதலாவது பார்ப்போமா இருந்தால், விசுவாச ஜபத்தின் மூலமா இந்த நாட்களில் தேசங்களுடைய சிறையிருப்பை திருப்பக்கூடியதாக இருக்கிறது. பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த நாட்களில் செய்திருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினாலே இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களே தங்களுடைய இனத்தவர்களை அதாவது தங்களுடைய அதாவது பாருங்க பாருங்கள் ஒவ்வொரு இனங்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே, ஒவ்வொரு விதமான இனங்கள் பாருங்கள், 12 கோத்திரங்கள் இருக்கிற மாதிரி நமக்குள்ளே ஒவ்வொரு இனங்கள் இருக்கு. அப்படியானால் அந்த தங்களுடைய கோத்திரங்கள் தங்களுடைய இனங்களுக்காக ஜெபம் பண்ணுகிற வழியிலே அந்த இடத்திலே கூட இந்த நாட்களே அவர்களை கூட தேவனுடைய பக்கமாக அந்த நாட்களை திருப்பக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எஸ்தருடைய காரியத்தை பாருங்கள். ஒரு அந்த ஆமானுக்கு எதிராக செயல்பட்டு இந்த நாட்களிலே தங்களுடைய யூத ஜனத்துக்குரிய காரியத்தை இந்த நாட்களை திருப்பலான்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான கத்துடைய அப்ப அவருடைய காரியம் என்ன? அது விசுவாசத்தினாலே தான். அப்ப விசுவாசத்தினாலே தான் இந்த நாட்களே போய் ராஜாவுடைய அந்த கோலை தொட்டு இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். என்ன காரணம்? அவர் சொல்லுகிறார், நான் செத்தாலும் சரி என்று சொல்லித்தான் ஒரு துணிவோடு இந்த நாட்களே அந்த கடந்த விசுவாசம் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப விசுவாசம் எப்படி என்று சொல்லி சொன்னால், நாங்கள் அந்த விசுவாசத்தை கடைபிடிக்க வேண்டுமா இருந்தால் என்னதான் நடந்தாலும் நாங்கள் விசுவாசத்திலே உறுதியா இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப ஆபிரகாமுக்கு தேவன் இந்த நாட்களை கொடுத்த விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி சொன்னதன் நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே, இன்றைக்கு நான் சாராளை குறித்து நான் சொல்லவில்லை, ஏனென்றால் சாராளுடைய காரியம் வித்தியாசம். ஆனால் நீங்க எபிரேல் எடுத்து பாருங்கள், ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய அதில் வேறு ஒருத்தருமே ஆட் பண்ணி எழுதவில்லை. அதற்கு பின்பாக வேறு வேறு காரியம் அந்த விசுவாச பட்டியல வந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்றால், அங்கே அந்த ஆபிரகாமுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தரன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப சாரால் அதுல குறுக்கிட்டு ஆகாரை திருமணம் செய்து கொள்ளும்படியாக சொல்லுறது அதுல வேறு காரியங்கள், அது வேற சாப்டர். ஆனால் பாருங்கள், அந்த விசுவாசத்திலே உறுதி அறிந்தபடியினால்தான் ஆபிரகாம் கடைசியாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த நாட்களை பாருங்கள், அதாவது 99 வயசு ஆகிவிட்டது பாருங்கள், அந்த நாட்களே கொடுத்த ஒரே ஒரு மகன் இந்த நாட்கள். அந்த மகனை கூட அந்த ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் சொல்லி ஆபிரகாம் காத்திருந்த. அதுக்கு என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் ஆனால் அந்த இடத்துல காத்திருக்கிற காரியம் ஒன்று இந்த நாட்களில் இருந்தது. ஆனாலும் பாருங்கள், அந்த காத்திருக்கு ஏற்ற விதமாக தேவன் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஈசாக்கை கொடுக்கிறார். ஈசாக்கை கொடுத்து விட்டு ஆண்டவர் அடுத்த நிமிஷம் சொல்றார், நீ வந்து இந்த ஈசா கொண்டு வந்து என்ன செய் பலியிடன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப கொஞ்சம் அந்த இடம் பார்க்கிற வேளையிலே ஒரு வேதனைக்குரிய இடமாக அந்த நாட்களை அவருடைய இருதயத்தை உடைக்கிற காரியமாக அந்த நாட்களை இருக்கு. இது மனுஷனுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் அந்த இருதயங்கள் உடைக்கப்படுகிற வேளையிலே அந்த இடத்திலே நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைப்பாட்டில் அந்த நாட்களை இருப்போம். அப்ப அந்த காலகட்டத்திலே தான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அப்ப ஆபிரகாம் அந்த இட நிலையிலே இருக்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் என்னுடைய ஒரே புறான குமாரனை கொண்டு புத்திரனை கொண்டு போய் என்ன செய் மோரியாவிலே கொண்டு போய் பலியிடன்னு சொல்லியாச்சு. ஆனால் இவர் சாராளுக்கு சொல்லவில்லை. என்னதுக்குன்னா நாங்கள் தேவனுக்கு பலி செலுத்த போறோம்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை கொண்டு போறேன். ஆனா அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அந்த மோரியா மலையிலே தேவன் செய்கிற உடன்படிக்கை என்னவென்றால், விசுவாசத்தின் மூலமாய் ஆபிரகாம் அந்த காரியத்தை இந்த நாட்களை செய்த ஆண்டவர் இந்த நாட்களில் ஆபிரகாமுடன் பெரிய ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மகத்துவமான ஒரு பெரிய உடன்படிக்கை. அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அந்த மோரியா மலை எதை குறிக்கிறது என்றா கல்வாரி மேட்டை தான் இந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிற வழியிலே குறிக்கிறது. அந்த கல்வாரி மேட்டில பாருங்கள், இந்த நாட்கள் ஒரு ரத்தத்தினாலே ஒரு உடன்படிக்கை செய்வ மோரியா மலையிலே இன்றைக்கு அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னாலும் ரத்தத்தினாலே ஒரு உடன்படிக்கை இந்த நாட்களே ஆபிரகாம் இந்த நாட்களை செய்கிறார். ஆனாலும் அந்த இடத்திலே பாருங்கள், ஈசாக்கு பலியிடப்படவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தான் உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் அந்த இடத்திலே அங்கே அந்த இடத்துல பலியிடப்பட்டார்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். இதுதான் அந்த உண்மைக்குரிய சத்தியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த காரியம் எப்படியாக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால், ஆபிரகாமுக்குள்ளே தேவனை பற்றிய ஒரு விசுவாசம், தேவன் இந்த காரியத்தை செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த நாட்கள்ல அவர் அனுகிரகம் அந்த விசுவாசத்திலே இந்த நாட்கள்ல நடந்து வந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த விசுவாசத்தின் படிதான் இந்த நாட்கள்ல என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், ஆபிரகாமுக்கு வயசு போய் இந்த நாட்கள்ல இருந்த வேளையிலும், சாராளுக்கு கற்பம் செத்த வேளையிலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்போ எந்த விதமான அதாவது காரியங்களோ ஆதாரமோ இந்த நாட்கள்ல இல்லை. டாக்டர்கிட்ட போனா சொல்லுவாங்க, சிரிப்பாங்க, என்னையா உங்களுக்கு 99 வயதா போச்சு, உங்களுக்கு ஒரு புள்ள பிறக்குமா, பிறக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு, சாத்தியக்கூறு இருக்கா, துண்டாயே இல்லையே, எல்லாம் ஜீரோ, எல்லாம் போயிட்டு ஒன்றுமே நடக்க முடியாது, சாரால கூப்பிட்டு கேட்டாலும் மருமான கத்துறதுக்காரு. ஆனாலும் பாருங்கள், அந்த இடத்திலே ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்கு தத்தம் 15வது அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள், வானத்து நட்சத்திரம் கடற்கிற மணலே பாருன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த காரியத்தை சொல்லுகிற வழியிலே பாருங்கள், அந்த நாட்கள் அந்த ஆசீர்வாதமான வார்த்தை, அந்த ஆதிவாமத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி தேவன் அங்கே ஆபிரகாமுக்கு அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். மேன கத்துள்ள, அப்ப அந்த வார்த்தையை தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை ஈசாக்கை கொடுத்து இந்த நாட்களை நிறைவேற்றுவாரா இருந்தால், நீங்க ரொம்ப கவனமா கேளுங்க, முக்கியமான காரியம் என்னவென்றால், பயிரிட சொல்லுகிற வேளையிலே அந்த வாக்கு தத்தத்தையும் அந்த வார்த்தையும் தேவன் நிறைவேற்றுவார் என்பது ஆபிரகாமுக்கு தெளிவாக தெரியும் ஐயா. இதான் நடந்த காரியம். ஒரு காரியத்தை தேவன் நமக்கு செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அவர் மறுபடியும் இந்த காரியத்தை இப்படி செய்ய சொல்லுகிற வேளையிலே அதற்குள்ளே ஏதோ ஒரு மர்மம் கலந்திருக்கிறது, அதற்குள்ளே ஒரு மகத்துவமான ஒரு வெளிப்பாடு இந்த நாட்களே அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது, சத்தியம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நாட்களே அறிந்திருக்க வேண்டும். இதான் கர்த்தருடைய நடத்தலும், கர்த்தருடைய என்னென்ன கர்த்தர் சொல்ல மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு செய்யணும்னு சொல்லி சொன்னால், 2-3 தரம் அந்த காரியத்தினுடைய காரியங்களை நமக்கு சிந்தையிலே இருதயத்தில வெளிப்படுத்துவார். அப்படி நம்ம வெளிப்படுத்துற வழியில் நாங்கள் டியூப்லைட்டாக இந்த நாட்களை அறிய முடியாமல் இருந்தால், கனவுல கூட அந்த காரியத்தை ஒரு ஷடோ மாதிரி இந்த நாட்களை வெளிப்படுத்துவார். ஆனா கனவுல வெளிப்படுத்தி போட்டு இந்த நாட்களே அப்படியே உள்ள காரியத்தை பார்த்து கொண்டிருப்பார். அந்த காலங்கள் வருகிற வழியிலே தேவன் அந்த காரியத்தை என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், சடக்கணு கொண்டு வந்து அதை உறுதிப்படுத்தி தருவார் என்பதை தான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில கூட அநேக காரியம் நடந்திருக்கார். மறக்க அது ஒன்று ரெண்டு இல்ல, அநேக காரியம் சொல்லி முடியாத காரியம். அப்ப ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே சில காரியங்களுக்காக ஆண்டவர் இடத்துல ஜெபிக்க சொல்லுகிறது. இதுதான் ஆண்டவருடைய காரியம். அப்ப அந்த காரியத்துக்காக நான், அப்ப அதாவது நான் என்னுடைய ஜெபத்தினுடைய நோக்கம் வித்தியாசமான நோக்கம் என்னவென்று சொல்லி சொன்னால், நான் தேசங்களுக்காக ஜெபிக்கிறேன், அந்த காரியங்கள் மற்றவருடைய பலவீனங்களுக்காக, அந்த சபைகளுக்காக, அப்படி ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கிற வேளையிலே சில வேளைகளிலே நான் அந்த காலையிலே எழுந்து ஜெபிக்கிற வேளையிலே அந்த ஜெபத்தினுடைய ரூட் இந்த நாட்கள் என்ன செய்யமாட்டா மாறிப்போம். எப்படி என்று பார்க்கிற வழியிலே ஏதோ ஒரு எதிர்பார்க்காத விதமான காரியத்துக்காக வேண்டி என்னுடைய வாய் ஜெபித்து விட்டுருமாரு மன கத்துடைய ரொம்ப கவனமா கேளுங்க. அப்ப அந்த இடத்திலே வந்து அந்த ஜெபம் அப்படியா போகிற போலே, அந்த ஜெபம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நான் இந்த நாட்களை யோசிப்பேன், இதற்காக நான் ஏன் ஜெபித்தேன் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற போலே அங்கே ஒரு முக்கியமான காரியம் இருக்கும் என்பதை அங்கே இந்த நாட்களே தேவன் எனக்கு வெளிப்படுத்துவார். அருமையான கத்தர், இதான் ஆண்டவுடைய காரியம். ஜெபத்துல கூட அருமையான கத்தோட பிள்ளைகளே, நாங்கள் சில பேர்ல நாங்கள் நம்முடைய காரியத்தை அதாவது அன்றன்றாடு பழமையா ஜெபிக்கிற ஜெப குறிப்புகளை வச்சு ஜெபம் பண்ணி கொண்டு வரோம். ஆனா சர்வசாதாரணம். ஆனா பாருங்கள், திடீரென அந்த ரூட் மாறுகிற வழியிலே ஆண்டவர் அந்த திசையை திருப்புகிறேன், அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே இந்த நாட்கள் என்ன செய்யறார், கொண்டு போறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், பவுலடிகளா இருந்தாலும் சரி, பேதுருவா இருந்தாலும் சரி, ஒரே அளவிலே இந்த நாட்கள் இருக்கவில்லை. பேதுருவை பாருங்க, ஆண்டவரை மறுதளிச்ச விதமாக பேதுரு அப்படியே இருக்கவில்லை. அருமையான கத்துட்டு பிள்ளைகளே, அந்த மறுதளிச்ச பேதுருதான் மனங்கசந்து அழுது இந்த நாட்களே பெந்தைக்கோசு நாள் என்ற நாள் வந்த வேளையிலே பாருங்கள், பரிசுத்தாவிட வல்லமையெல்லாம் நிரப்பப்பட்டு பேதுருடைய முதல் பிரசங்கத்தை பாத்தீங்கன்னா பயங்கர அறுவடை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், வேதத்திலே அப்படியான ஒரு காரியம் இல்லை. அவ்வளவுக்கு அந்த நாட்களை போயிருங்க, அப்படியான அவ்வளவு வாக்களை இந்த நாட்கள் என்ன செய்யற சத்தியத்துக்குள்ளே நடத்தினார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு காரியத்தை இந்த நாட்களை தேவன் செய்திருக்கிறார். இதான் ஆண்டவுடைய காரியம். இதே பேதர் தான் என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்கள் அதுக்கு முதல் பகுதிகளை பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவரை மறுதளிச்சு கோழி கூறுறதுக்கு முன்பாக போய் அந்த அதில் அந்த குளிர்காயிற வழியில இந்த நாட்களை சொல்லி பேசி திட்டி காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தது. ஆனால் அதே பேதரு இன்றைக்கு அலங்கார வாசலண்டில் இருக்கிறவனுக்கு அற்புதம் செய்கிறது மட்டுமல்ல, பிரசங்கம் பண்ணுகிற வழியிலே அங்கே பயங்கரமான இந்த அலங்கார வாசலண்டை கதையில பார்க்கிற வழியில ஒரு பெரிய ஒரு சத்தியம் அமைந்திருக்கிறது. இந்த அலங்கார வாசல் அண்டைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போகவில்லையா? ரொம்ப கவனமா பாருங்க, எத்தனையோ தரம் போயிருக்கிற, இதான் அங்க முக்கியமான காரியம். ஆனாலும் பாருங்கள், ஏன் அவராலே அந்த இடத்துல அற்புதம் செய்ய முடியவில்லை, ஏன் அதை செய்யவில்லை என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், அலங்கார வாசல் அண்டையில அற்புதம் செய்யாமல் இருந்ததுக்கு முக்கியமான காரியம் என்னவென்றால், அந்த அற்புதத்தை செய்வது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லை, அவருடைய நாமத்தினாலே பேதுரு அதை செய்வார் என்பது அங்கே தேவனுக்கு தெரியும். அதனாலதான் தேவன் அந்த இடத்தை விட்டு வச்சார் கத்திரவுள்ள. இப்ப பாருங்க, இப்ப இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு இந்த நாட்கள்ல என்ன செய்தார்களாம், பெரும்பாலான ஸ்திரீ அங்கு குணப்பட்டாள். ஒரு ஸ்திரீயல்ல, அநேக ஸ்திரீகள் குணப்பட்டாங்க. வேதத்துல குறிப்பிடப்படவில்லை அருமையான கத்திரவுள்ள, ஒன்று ஒன்றை உதாரணத்துக்காக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் பாருங்கள், இங்கே பேதுருவினுடைய உருமால்கள் கச்சைகளை கொண்டு போடுகிறவர்களிலே அங்க சர் அதாவது பிளவினப்பட்டவர்கள், நோயோடு இருக்கிறவர்கள், அசுத்தாவெல்லாம் அலறி ஓடுத்துவீங்களாம் சொல்லி அப்போஸ் நடவடிக்கைகள் இந்த நாட்களை பாருங்க. இது எப்படி பாருங்கள், எப்படின்னு சொல்லி சொன்னால், தேவன் நம்மை எடுத்து இன்னும் ஒரு படி உயர்த்தித்தான் இந்த நாட்களை நம்மை நடத்துகிறார். ஒழிய ஒரு நாள் இந்த நாட்களை ஆண்டவர் நம்மை கீழ்ப்படுத்தி ஒரு நாள் நடத்தல் என்பதை முதலாவது ஒவ்வொரு ஊழியக்காரரும் இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் சில பேருக்கு விளங்குறையில் அறிமான கத்துடைய பிள்ளைகள். இப்ப என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவரே வாயினாலே சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை விட மேலான காரியங்களை செய்வான் என்று ஏன் அப்படியாக எழுதி வைத்தார் என்று சொல்லி சொன்னால், அங்கே இவனை கொண்டு நான் செய்ய போற காரியம் மிகவும் பயங்கரமா இருக்கும் என்பதைத்தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பவுலடிகளை குறித்து சொல்லுகிறார், அந்த பட்டணத்திலே அநேக ஜனங்கள் இருக்குது, இவன் மூலமா தான் அந்த காரியம் செய்ய போறேன். அவன் பாருங்க அருமையான கர்த்தர் அப்படி என்று சொல்லி சொன்னால், இது ஆண்டவரால் செய்ய முடியாதா? அவர் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த நாட்கள் அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படும், அந்த ஜனங்கள் குணப்படும். ஆனால் அப்படி அல்ல, ஆண்டவர் நம்மை கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று. ஏனென்றால் அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட நானும் நீங்களும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அதாவது ராஜ்யத்துக்கு போர் வீரர்களாக இந்த நாட்களே நாங்கள் நிற்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் இந்த நாட்களே அவருடைய ராஜ்யத்துக்கு ஜனங்கள் தேவை. அதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களே எங்களுடைய கரத்தின் மூலமாய் செய்கிறார் ஒழிய இந்த நாட்களே அதை வைத்து நாங்கள் இந்த நாட்களே பெருமை பாராட்டக்கூடாது. நான் 10 பேருக்கு ஜெபிச்சேன், 10 பேர் விழுந்தொழும்பிச்சினும், 5 பேர் குடர்களுக்கு ஜோம் மன்னம் குடர் பார்வை அடைஞ்சாங்க, இதான் அன்றைக்கு பார்க்கிறவர்கள் என்ன. அதுக்கு பிறகு பாருங்க, ஒரு ஒரு அற்புதம் நடக்கட்டும் உடனே பார்க்கிறவர்களே அவர் பிரபலம் பெற்ற வரம் பெற்ற ஊழியர்னு சொல்லி பேப்பர் நோட்டீஸ் அடிச்சே இந்த நாட்களே விட்டுருவாங்க. ஆனா அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அது யாருடைய நாமத்தினால் இந்த நாட்களை செய்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். பேதுரு சொல்லுகிறார், என்னிடத்திலே பொண்ணும் இல்லையா வெள்ளியும் இல்லையா, என்னிடத்திலே இருப்ப இயேசு என்ற நாமம் தான், அந்த நாமத்தில் எழுந்து நாடு அவளம் தான் சொல்லி போட்டேன். அவன் எழுப்பி தண்டவாளை பம்பர மாதிரி நிற்கிறார் கத்திரவுள்ளது. ஜனங்களுக்கெல்லாம் ஒரு ஷொக்கா போயிட்டு பாருங்களேன். அந்த புரவி சப்பானி, புரவி சப்பானி என்று சொல்லி சொன்ன அவன் புரவிலே இருந்து சப்பானியா இருந்திருக்கிறான். ஆனால் எத்தனையோ பேர், எத்தனையோ பேர் அந்த இடத்துல வந்திருக்கணும், போயிருக்கணும், காரியங்களை செய்திருக்கணும் வருமான கத்திரவுள்ள. இதே போலே பாருங்கள், இந்த நாட்களில் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே ஒரு காரியத்தை செய்ய ஆலயத்துக்குள்ளே வந்து ஒரு கூனி அருமையான கத்துடைய பிள்ளைகள். அந்த கூனி பாருங்க, அந்த ஆலயத்திலே போதகர் இல்லையா, ஆசாரியர் இல்லையா, அருமையான கத்துடைய பிள்ளைகளே பிரசங்கிகள் இல்லையா, சுயசேகர்கள் இல்லையா, எல்லாரும் இருந்தாங்க. ஒருவரும் இல்லை இந்த நாட்கள், எல்லாரும் இருந்தாங்க. ஆனா இந்த நாட்களை பாருங்கள், அவ்வளவு காலமா அந்த தாயார் இருக்கிறா, ஆனா அவர்களுக்கு இந்த நாட்கள அந்த கூனியினுடைய கூனியை சுமமாக்க முடியவில்லை. ஏன், அவர்களுக்கு அந்த வரங்கள் கிரிய செய்யல அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனாலும் அந்த தாயாரை அந்த இடத்திலே வைத்தது காரணம் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்த அந்த சபை மக்களுக்கு அதாவது ஊழியக்காரர்களுக்கு விளங்கப்படுத்தணும் என்பதற்காகத்தான் அந்த இடத்துல அந்த காரியத்தை வச்சிருந்தார்களே. வேற ஒரு காரியம் இல்லையா அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அந்த ஆசாரியால ஏன் முடியாமல் போனது அருமையான கத்துடைய பிள்ளைகள், ரொம்ப கவனமா பாருங்கள். இந்த நாட்கள் அல்ல அந்த இடத்துல வேதத்தை வாசிக்கிறவர்களால் ஜோம் பண்ணுறவர்களால் ஏன் முடியாமல் போனது, அவர்களால் முடிய இல்லை. ஏன் சொல்லி சொன்னால், கர்த்தருக்காக நியமிக்கப்பட்ட காரியம் ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்தார். வந்து இந்த நாட்களை என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், அவருடைய கூனியை நிமித்தி இந்த நாட்களை நிமிந்து பார்த்து ஆண்டவர் ஆராதி என்று சொன்ன பிறகு அவள் என்ன செய்தாள், இவ்வளவு நாளும் பூமியே பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து அந்த மனுஷருக்கு அதாவது அந்த தாயார் அங்கே இந்த நாட்களை ஆராதிக்க முடியாமல் இருந்தது, இப்ப கூனடுபட்ட பிறகு கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லி ஆராதிக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த ஆண்டவருடைய காரியம். அப்போ இன்றைக்கும் பாருங்கள், இந்த விசுவாசமும் கிருபையும் என்று சொல்லுகிற வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து இந்த நாட்களை வாசித்து அந்த வார்த்தைகளே இந்த நாட்களை கடந்து செல்வோம் வருமையான கத்துள்ள. வேதத்திலே பாருங்கள், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர்களை நிருபத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 5வது அதிகாரத்திலே 21வது வசனம் கடைசி வசனம் சொல்லுகிறது, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல் கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டதுன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இப்ப இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இதுல பாக்குற வழியில முதலாவது சொல்லப்படுகிறது பாருங்கள், பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளுது என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக பார்க்கிற வழியிலே கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்னத்தை ஆண்டு கொள்ளுதாம், அங்கே நாட்களே நித்திய அதாவது நீ அதன் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளுதுன்னு சொல்லப்படுது. அப்ப பாவம் என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால் ஜனங்களை மரணத்துக்குள்ளே கொண்டு விழுகிறது. ஆனால் இந்த நாட்களே கிருபை என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால் ஜனங்களை ஆண்டவர் மூலம் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் அதாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப மெர்சி பாக்குற வழியில மெர்சி அதாவது மெர்சி என்று சொல்லுகிற வழியில கிருபை இந்த நாட்களே அந்த கர்த்தர் கிரேஸ் அதாவது பாருங்கள் எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியில எங்க வேதம் சொல்லுகிறது அது த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எப்படி என்று சொன்னால் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு இன்டர்னல் லைஃபுக்குள்ளே இந்த நாட்களே ஏதுவாக அந்த நாட்களே ஆண்டு கொள்ளுதுன்னு சொல்லி பார்ப்போம். இதான் ரெண்டு காரியம். அப்ப இந்த இதுக்கு முக்கியமான காரியம் என்னவென்றால் இதுல விசுவாசமும் கிருபையும் என்பதைத்தான் இந்த வார்த்தையில நாங்கள் பார்க்கிறோம். இப்ப ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஆண்டு கொள்ளுகிறது, கிருபை என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால் அங்கே நம்முடைய கர்த்தர் மூலமாய் நித்திய நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஆண்டு கொள்ளும். அப்ப இங்கே இந்த நித்திய நீ கிருபை என்று சொல்லி சொல்லப்படுகிற காரியம் கிருபையானது என்று சொல்லப்படுகிற காரியம் சும்மா தனியே இந்த நாட்களில் செயற்படாது. இப்ப ஒரு ஆகாரம் இருந்தா இப்ப ரைஸ் நாங்க சாப்பிட்டோம்னா ரைஸுக்கு ஒரு கறி வேணும் வறுமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் போயிட்டு தனியா போயிட்டு ஒரு கடையில போயிட்டு எனக்கு ஒரு பீஸ் பிரெட் தாங்க அப்படின்னு சொல்லி வேண்டி சாப்பிட்டு போட்டு போவீங்களா? அப்படி சாப்பிட ஒரு ஒரு ஒரு அர்த்தம் இது இது இல்லாத மாதிரி இருக்கு மாதிரி கத்துற பிள்ளைகளே. இப்ப நீங்க போனீங்கன்னு சொச்சுன்னா என்ன கேட்பீங்க? மார்னிங் மார்னிங்ல போயிட்டு கடையில போயிட்டு ஒரு ஒரு கொஃபியும் ஒரு சாண்ட்விச்சும் தாங்கன்னு கேட்பீங்க. அப்ப சாண்ட்விச்சுக்கு என்ன இருக்கிறது? அதுக்குள்ள ஒரு ஒரு முட்டையை வச்சிருப்பாங்க, ஒரு சலாமி அப்படி ஏதாவது காரியங்களை வச்சு இந்த நாட்கள் என்ன செய்வாங்க, சலட்டை ஏதாவது வச்சு கிச்சு ஏதாவது போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணித்தான் அதை ரெண்டு துண்டு போனாலும் மேலும் கிளமாக மூடித்தான் இந்த நாட்கள் சாண்ட்விச்சை தருவாங்க அருமையான கத்துட்டு பிள்ளை. அதான் சாண்ட்விச். அப்ப அதே மாதிரி இந்த வசனத்திலே பார்க்கிற வழியில ஒரு காரியம் நடக்கிற என்னவென்றால் கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய நித்திய நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த நாட்களிலே இந்த கிருபையானது என்று வர வேண்டுமா இருந்தால் அங்கே அந்த இடத்திலே அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் என்று வருகிற வார்த்தையில என்ன வரும் என்று சொல்லி சொன்னால் விசுவாசம் வரும் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற வேளையிலே தான் அங்கே அந்த இடத்திலே நீதி புறப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அந்த நீதியின் மூலமாய்த்தான் அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அந்த நாட்களை நாங்கள் ஆண்டு கொள்ளுகிறதே அங்கே உணரக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த வார்த்தையில பாருங்கள் எவ்வளவு ஒரு மறைக்கப்பட்ட சத்தியம் இந்த நாட்களை இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக இந்த நாட்களை பார்க்கணும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, அது ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தை, அது ஆன்மாவையும் ஆத்மாக்களையும் கணுக்களையும் ஊடுருவ வார்த்தையாக இந்த நாட்களை இருக்கதாம்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்கே பாருங்கள் அந்த மறைக்கப்பட்ட சத்தியம் என்னவென்றால் சாதாரணமாக இங்கே 15 அதிகாரத்தில் 21 வசனம் சொல்லப்படுகிறது, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல. அப்ப அந்த பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து அந்த மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளுகிற வேலையிலே அவனுக்குள்ளே கிருபையும் இல்லை விசுவாசமும் இல்லை. அவன் ஆண்டவரை விசுவாசிக்க இல்லை, அவனுக்குள்ளே அது கிருபை என்று சொன்ன காரியம் இல்லை. ஆனால் அந்த கிருபை எப்பொழுது பிறக்கிறதோ அந்த வேலையில தான் தொடர்ந்து வருகிறது நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அப்ப கிருபை யார் மூலமாய் வருகிறது? விசுவாசிக்கிறோம், அதாவது ஆரை விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறவர் இருந்தார் என்று அறிந்திருக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களே நாங்கள் விசுவாசிக்கிறது யார் என்பதை முதலாவது அறிய வேண்டும். அப்படியானால் இந்த நாட்களே அந்த விசுவாசமும் கிருபையும் இந்த நாட்களை என்ன செய்கிறது என்றால் இந்த வார்த்தையின் ஊடாக சந்தித்து இந்த நாட்களை என்ன செய்கிறது என்றால் நம்மை அங்கே எங்கே அழைத்து செல்லுகிறதாம் நித்துவ ஜீவனுக்காக ஏதுவாக ஆண்டு கொள்ளுகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப விசுவாசமும் கிருபையும் தான் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்தி வருகிறதை பார்க்கிறோம். அந்த விசுவாசம் எங்க வர வேணும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற வேளையிலே தான் நமக்குள்ளே அந்த ரட்சிப்பு உருவாகிறது. ரோமர் 10 அதிகாரத்துல பார்க்கிறோம் எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கே அந்த வேத பகுதியில பார்க்கிற வழியிலே கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாட்களை சொல்லப்படுகிறது. நாங்கள் எடுத்துக்கொள்வோம், நான் எடுத்துக்கொள்கிற அந்த அதிகாரத்தை பாருங்க. அந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்ன சொல்லி சொன்னால் இங்கே அதாவது ஆண்டவருடைய காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுவது பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுவது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் 10 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். 10 அதிகாரத்தில் சொன்ன என்னவென்றால் 9 வசனத்தில் பாருங்க, 10 அதிகாரத்தில் 9 என்ன 9 வசனத்தில் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தார். ஒரு ஒன்றுமில்லை, நீங்க ஐயா நீங்க காசு கொடுக்க தேவையில்லை ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரை சந்திக்கணும்னா நீங்க காசு கொடுத்தா நீங்க போய் டிக்கெட் எடுத்துன்னு தான் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரு ஒரு கருகாரியத்தை ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசி, வேறு ஒன்றுமே இல்லை. அந்த விசுவாசம் வருகிற வேளையிலே தான் உனக்குள்ளே ஒரு சல்வேஷன், அதாவது சல்வேஷன் என்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கழுவப்பட்ட தன்மை, ஒரு புதிதாக்கப்படுகிற தன்மை இந்த நாட்களிலே உனக்குள்ளே அங்கே உருவாக்கப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் இங்கே வேதம் சொல்றோம். ஏனென்றால் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், அந்த வார்த்தையை தான் இங்கே பார்க்கிறோம். என்ன என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு எதுவாக ஆண்டு உள்ளது. அப்ப பாருங்கள், இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்தினாலே விசுவாசிக்கப்படும். அப்படியானால் அந்த விசுவாசமும் நீதிக்கும் அங்கே சமம் என்ன தொடர்பு இருக்கிறது. அதே வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களே இந்த கிருபையும் அதற்குள்ளே கலந்து இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அப்ப பாருங்கள், அதாவது நீதி உண்டாக இருதயத்தினால விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கைப்படும், அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனாலும் இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள், இந்த விசுவாசம் கிருபையும் எப்படியா வருதுன்னு சொன்னால், யூதர் என்றும் இல்லை, அடுத்த வசனம் சொல்லுகிறது, யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, வித்தியாசம் இல்லை, எல்லாரும் கத்தரை தொழுது தம் கத்தரா கத்தராறவரை தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பூர்ணா இருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், இதுக்குள்ள யார் வந்து கலக்கிறார்கள்? புறஜாதிகள். அது வேதமே சொல்லுது, ஐயா நான் சொல்ல வேதம் சொல்லுது. யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அருமையான கத்தோட பிள்ளைகளே. ஏனென்றால் அந்த நாட்களிலே பாருங்கள், இந்த யூதருடைய காரியத்தில் பார்க்கல, அவர்கள் எப்படியே கிரேக்க மொழியிலே தான் அந்த நாட்களை காரியத்தை செய்தார்கள். அந்த நாட்களில் அப்படியான சூழ்நிலையில தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், இவர்களுக்குத்தான் அந்த காரியம் உரியதென்று இல்லை. இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, கத்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பூரணனாய் இந்த நாட்களை ஆதலால் கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருக்குள்ளே. அப்ப என்ன காரணம் என்றால், ரோமர்கள் நிறுவத்திலே தெளிவாக போராடி எழுதி வைத்திருக்கிறார் ரோமாபுரி எழுதுகிறவர்களில். ஏனென்றால் ரோமருடைய ஆட்சிதான் அந்த நாட்களிலே ஆண்டவருடைய காலத்திலே இந்த நாட்களில் இருந்தாருமே என கத்துடைய பிள்ளைகள். இதுல பாருங்கள், அந்த நாட்களிலே அந்த எந்த ஆட்சின்னு சொல்லி பார்க்கிற வழியில அங்கே தானியலுக்கு அங்கே, அதாவது தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே ஈராக்ல அந்த இடத்திலே பாருங்கள், என்ன பாப்லோன்ல அந்த இடத்திலே பாருங்கள், அந்த அவர் ராஜாவுடைய தரிசனத்துல சொல்லுகிறார், கல்லு வந்து திலையிலே மோதுகிற காரியம். அப்ப அது பாருங்கள், வெண்கலம் இரும்பு இப்படியான அநேக காரியங்கள் இருக்குது. பாதம் வந்து அதாவது இரும்பும் எப்படியும்னு சொல்லி சொன்னால் மண்ணும் கலந்த காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அது எதை குறிக்கிறோம்னு சொல்லி சொன்னா, இரும்பும் மண்ணும் என்று சொல்லி பார்க்கிறவர்களிலே இன்றைக்கு அதாவது எங்களை குறிக்கிறது அருமையான கத்திரவர்கள், த கிளே கிளே, அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு தேவன் மண்ணினாலே தான் இந்த நாட்களை மனுஷனை உருவாக்கினான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்திரவர்களே. அப்படியானால் பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், கிறிஸ்தவர்கள் மூலமாய், அதாவது அருமையான கத்தோடு கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் மூலமாய்த்தான் இந்த நாட்களிலே கடைசி ராட்சியம் இந்த நாட்களே அந்தி கிறிஸ்துடைய காரியத்துக்குள்ளே இந்த நாட்களே வரும் என்பதைத்தான் அங்கே வேதம் நமக்கு தெரியாது. அது இரண்டாவது சத்தியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கலாம் அருமையான, அது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். பாருங்கள், அப்படியானால் பாருங்கள், இங்கே அந்த இடத்திலே பாருங்க, கடைசி ராட்சியம் ஒன்று வரப்போகுது, பயங்கரமான ராட்சியம் அருமையான கத்தோடைய பிள்ளைகள். பாருங்க, நெப்போலியன் ஆண்டான ஒரு காலத்தில் இப்ப பாருங்க, ஒவ்வொருவரும் இந்த நாட்களை ஆண்டு கொண்டு வந்தார்கள், ரோமர்கள் இப்படி என்று ஆண்டு கொண்டு வந்தார்கள். ஆனா கடைசி ஒரு பெரிய ஒரு ராஜ்யம் வரப்போறது, அந்த ராஜ்யத்தில் கண்டு இந்த நாட்களே ஜனங்கள் எல்லாம் திகிலடைவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இன்னைக்கு வரப்போறது கடைசியா வரப்போறது ஒரு யுத்தம் வரப்போறது, மூன்றாவது யுத்தம். அந்த யுத்தத்திற்கு பின்பாக அந்த ராஜ்யம் கொடூரமான ராஜ்யமாக இந்த நாட்களை வரப்போறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். பாருங்கள், அப்ப இன்றைக்கு இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இந்த ரட்சிப்புக்கு எதுவான காரியத்தை பார்க்கிற வேளையிலே விசுவாசமும் கிருபையும் அங்கே சேர்ந்துதான் அந்த நாட்களை என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே நித்திய ஜீவனுக்குள்ளே ஒரு

அதாவது தேவனுடைய இரக்கம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்கு ஸ்தோத்திரம். அந்த அதாவது அருளிய, அதாவது அந்த பாடல்களை பார்க்கிற வழியில் அருளிய என்று சொல்லி சொன்னால் நமக்கு அருளிய அவா என்னத்தை அருளினான்னு சொல்லி சொன்னால் ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோல் மீது இருக்கும். பாருங்கள், இந்த நாட்கள் அருமையான கதை, அவருடைய பெயர் இன்ன பேராக சொல்லப்படும், நித்திய பிதா சமாதான பிரபு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி மேலே கத்துடப்படுகிறது. அப்ப பாருங்கள், அந்த வார்த்தை பாருங்கள், அப்ப தேவன் அருளிய ஒரு ஈவெண்டா, பிதாவாகிய தேவன் தன்னுடைய அதாவது எப்படின்னா நமக்கு ஒரு ஈவாக ஒரு பரிசு பொருளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு தந்தாரே ஒளிய இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவரை இங்கே பரிகாசம் பண்ணவும் கேவலம் பண்ணவும் இந்த நாட்களை தெரியல. இன்னைக்கு நீங்க வந்து யானத்திலே ஒரு பரிசு பொருளை பெறீங்க, உங்களை பர்த்டே பார்ட்டின்னு சொல்லுங்க, பர்த்டேக்கு வருகிற வேலையிலே யாராவது ஒரு விலை தேவனருடைய ஈவென்ட் சொன்னா ஒரு விலையுறவை பெற்ற ஒரு பொறுமதியான பர்த்லியான ஒரு பரிசு இந்த நாட்களை கொண்டு தெரியும். அட்லீஸ்ட் ஒரு டயமண்டா இருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு ரூபில் அதாவது எப்படியா இருக்கலாம், வைரமா அந்த சாரி வைரூடியம் ஏதாவது ஒன்றா இருக்கலாம், அருமையான கத்துற பெறலாம், அப்படி ஏதாவது இருக்கலாம். ஆனா பாருங்க, அந்த அதை கொண்டு வந்தா என்ன செய்வீங்கன்னு சொல்லி நான் கொண்டு போய் பக்குவமா அந்த நாட்களை கொண்டு போய் பொட்டிக்க வைப்பீங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு நபர், முக்கியமாக தந்திருக்கிறார், அதனாலே நான் கொஞ்சம் பாதுகாக்க வேண்டும்னு சொல்லி நாட்களை சொல்லி வைப்பீங்க அருமையான கத்தோலிக்களை. ஆனா இன்றைக்கு பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுகள், அந்த அவருடைய அருளின அந்த ஈவை இந்த நாட்கள் இன்றைக்கு என்ன செய்தாங்க, இழுத்து போட்டு நிலத்திலே எல்லாம் தரவழிய இழுத்து அவரை சிலுவையில போட்டு அடிச்சு ஆணி அடைச்சு சிலுவையில அரைச்சு இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், அவரே இந்த நாட்களை அப்படியே கொண்டு போட்டாங்களா அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதனால அவர் உயிர்த்தெழுந்தார் அருமையான அன்பு பிள்ளைகள். பாருங்க, அதுதான் நீங்க பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், அந்த கிருபையினாலே ஒரு ஈவாக நமக்கு வருகிறது. அப்ப தேவனுடைய அந்த கிருபை என்னவென்று சொன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். அந்த கிருபை எப்படியாக வருகிறதாம், அங்கே ஒரு ஈவாக நமக்கு வருகிறது. ஆனால் மனிதர்கள் தம் விசுவாசத்தின் மூலமாகத்தான் அதை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும். ரொம்ப முக்கியமான வார்த்தை, உன்னுடைய விசுவாசத்தின் மூலமாய்த்தான் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளுகிறாயா அல்லது நிராகரிக்கிறியா என்பது முக்கியமான காரியமாக இருக்கிறமான கர்த்தருள்ளே. அப்ப நீ விசுவாசித்தால் தான் இந்த நாட்களிலே தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே அருமையான சொல்லுகிற பிரகாரம் இன்றைக்கு அந்த விசுவாசத்தின் மூலமாய்த்தான் அதை இந்த நாட்களை நாங்கள் சொந்தமாக கொள்ள முடியும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் அருமையான கர்த்தருள்ளே. அப்ப அந்த கிருபையை தேவன் தந்த கிருபை அந்த ஈவை நாங்கள் விசுவாசத்தின் மூலமாய் நாங்கள் சொந்தமாக்கி கொள்ளுகிற வழியிலேதான் அந்த ரட்சிப்பின் செயல்முறைகள் சரியாக இந்த நாட்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் இந்த நாட்களே புரிந்து கொள்ள வேண்டும். என்ன வார்த்தை என்று சொன்னார், ரெண்டு வார்த்தைகள், விசுவாசம், கிருபை. ஒரு மனுஷனுக்கு அந்த சல்வேஷன் அதாவது ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்துடைய காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் அந்த அதற்கு ரெண்டு திறவுகோல் இருக்கிறது. முதலாவது திறவுகோல் விசுவாசம், இரண்டாவது திறவுகோல் கிருபை. இந்த ரெண்டு மில்லியன் சொல்லிச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப கத்தராய இயேசு கிறிஸ்துவை நீ முதலாவது நீ விசுவாசிக்க ஒழிக்கிட்டாய் என்று சொல்லி சொன்னால் அங்கே என்ன செய்யும் சொன்னால் அவருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். அதற்கு பின்பாக அந்த நாட்களே மற்ற காரியங்களே ஆவியானவர் பார்த்துக் கொள்வார். நீ ஒரு ஒன்றும் செய்ய தேவை, நீ அவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டியதா அந்த நாட்களே. இன்னைக்கு என்ன ஆண்டு ஆண்டோர் சமத்துல வாராங்கள் ஐயா, அறகுறையா சத்தியத்தை கேட்கிறாங்க, என்ன ஆண்டோர் சொந்தரச்சலை ஏற்றுக்கொள்றீங்களோ ஓம் பண்றாங்க, என்னதுக்கு ஏற்றுக்கொள்றோமோ இதுக்கு ஏற்றுக்கொள்றோம்னு தெரியாது. சில பேரை கேட்டா ஆண்டோரா இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டு யாருன்னு கேட்பாங்க, அவ்வளவுதான் ஐயா, வேற ஒன்றுமில்லை. வேற என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் அந்த சத்தியத்தை வெளிப்படையாக சத்தியத்தை சரியாக அந்த நாட்களை சொல்லுவதற்கு அருமையில அருமையில ஆக்கள் தான் இன்றைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் இன்றைய பாருங்கள், கத்தி எடுத்தவன் எல்லாம் குலவாரன்ற மாதிரி இன்றைய பாருங்க, எல்லாரும் பைபிள் எடுத்தவன் எல்லாம் அவனுடைய பிரசங்கியா வாழ்ந்துட்டாங்க. இன்றைய பாக்குற வழியில தெரியாத தெரியாத பேர்கள் எல்லாம் ஐயா பாருங்களா, அந்த பேரை மாத்தி வச்சுக்கொண்டு இந்த பேரை மாத்தி வச்சுக்கொண்டு இந்த நாட்களை வந்துட்டு நான் அந்த அங்க இவ்வளவு காலம் நினைச்சு 2 வருஷம் நான் அந்த ஒளி செய்கிறேன், இந்த ஒளி செய்யறோம், அத்தனை சபையை கட்டியிருக்கேன், இந்த சபை என்னத்தை தான் கட்டுறீங்களோ எது சரிங்களோ நமக்கு அது தெரியாது. அருமையான கத்துடைய சபை கட்டுறதெல்லாம் ஒரு பெரிய இன்றைக்கு ஒரு ஏதோ தேத்தனை திறக்கிற மாதிரி நிலைமையில இந்த நாட்களை வந்திருக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகள். சிலர் ஊழியர்கள் இப்படியான காரியங்களை சொல்லிக் கொள்ளுகிறார்கள், ஆனால் ஒரு ஆத்மாவோ ஒரு காரியமோ அந்த சபையை குறித்த அனுபவமோ அந்த சபை கட்டுற காரியத்தை குறித்த ஒன்றுமே இன்னைக்கு எள்ளளவும் தெரியாத நாட்கள். என்னென்று கேட்டால் ஏதோ ஒரு தெரியாத பேர்களை இந்த நாட்களை வைத்துக் கொண்டு வருவார்கள். ரெவரண்டு வச்சு கொண்டு வருவாங்க, வேறு ஏதும் பேரை வச்சு கொண்டு வருவாங்க, அதை வச்சு கொண்டு வருவாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டு வருவாங்க. எங்க எப்பா அவளையும் சொல்றீங்கன்னு கேட்டால் அதுக்கு முழிப்பினு இங்க சொல்ல ஒன்னும் சொல்ல மாட்டாங்க.
அப்ப ஏன் நான் சொல்லுகிறேன் சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பு என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கிற வேளையிலே

0: நாங்கள் அதை சரியாக அந்த நாட்களை அறிந்து கொண்டால் தான் சரியான வழியில இந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் இன்றைக்கு இந்த நாங்கள் பார்த்த பகுதியிலிருந்து நாங்கள் ஏன்னு சொன்னால், நம்முடைய ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினாலே ஒரு ஈவாக நமக்கு வருகிறது. அப்ப முதலாவது தேவனுடைய ஈவாலே தான், அந்த கிருபையினாலே அந்த ஈவாலே தான் இந்த நாட்களை நமக்கு வருகிறது. அதற்கு பின்பு இந்த நாட்கள் என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த விசுவாசத்திலே நாங்கள் உறுதியா இருந்துதான் இந்த நாட்களை என்ன செய்கிறோம் சொல்லி சொன்னால், அந்த ரட்சிப்பினுடைய செயல்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த ரெண்டு வேத வார்த்தைகளும் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். இப்ப முதலாவதாக பாருங்கள், ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் என்று சொல்லுகிற பார்க்கிற வேளையிலே, ரட்சிப்புக்கென்று தேவன் விரும்பும் ஒரே நிபந்தனை இயேசு கிறிஸ்துவின் விசுவாசமாகும். விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவது மாத்திரமல்ல, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பும் விசுவாசியினுடைய இருதயத்திலே இருந்து வரும் ஒரு கிரியையாக அந்த நாட்கள் இருக்கிறது. இப்ப பாருங்க அருமையான கர்த்தருடைய, முதலாவது நாங்கள் எதை பார்த்தோம், கிருபை. அருமையான கர்த்தருடைய, இப்ப பாக்குறோம் கிரிகை. அப்ப கிரிகை வேற, கிருபை வேற. அப்ப கிரிகை என்று சொல்லி பார்க்கிற வழியிலே இந்த நாட்களை என்ன செய்யணும், செயல்படுகிறதை தான் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப கிரிகை என்று சொல்லப்படுகிற நம்முடைய தமிழ் வேதத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, இருதயத்திலே வரும் ஒரு செயலாற்று முறை, இருதயத்திலே ஒரு உந்தப்படுகிற காரியமாக இருக்கிறது. நான் இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியம் இந்த நாட்களை பாருங்கள். உங்களிடத்துல வந்து ஒருவர், நான் பசியா இருக்கு ஐயா, எனக்கு ஒரு ஆகாரம் தாங்க ஐயா, எனக்கு பசிக்குது ஐயா, எனக்கு ஒரு துண்டு பான் தாங்கன்னு சொல்லி கேட்கிற வழியிலே உங்களுடைய இருதயத்துல அந்த காரியம் ஏவப்பட வேணும். ஐயோ, இந்த மனுஷன் பசியா இருக்கிறானே, இவனுக்கு ஆகாரத்தை என்ன, எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, இருக்கிற ஆகாரத்தையாவது போட்டுக்கிட்டு கொடுத்து உடனே பசிய தீர்ப்பமே சொல்ல, அது கிரிகை ஐயா, செய்து காட்டுறது. அருமையான கத்துறது சிலர் சொல்லுவாங்க இந்த நாட்களை பாருங்க, அரசியல்வாதி மாதிரி சொல்றேன் சொன்னா, நான் ஆட்சியில வந்தா அதை செய்வேன் இதை செய்வேன்னு. அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, பெரிய டிவிக்கும் இந்த இதுகளுக்கும் முன்னாக நின்று சொல்லுறேன் சொல்லி சொன்னால், ஓம் நான் இவருக்கு 10,000 கொடுக்குறேன், 20,000 கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அப்புறம் அங்கால போன அப்புறம் பார்த்தா 10,000 கதையும் இருக்கா, 20,000 கதையும் இருக்கா, பகிரங்கமா சொல்லிக் கொள்வாங்க ஐயா, அந்த ஊழியத்துக்கு அந்த காரியத்துக்கு நான் கொடுக்குறேன், இந்த காரியத்தை கொடுக்குறேன்னு சொல்லி. ஆனா இந்த நாட்களை கடைசி வரையும் இந்த நாட்களை எங்க கொடுக்க மாட்டாங்க. அருமையான கத்துரைகளை, இதான் நடக்கிற காரியம். அப்ப அது கிரியை என்று சொல்லப்படுகிறது. அப்ப கிருவை வேற, தேவடைய கிருவையை பெறுகிறது வேற காரியம், கிருவையும் விசுவாசம் வேற. ஆனா அந்த கிருவையும் விசுவாசத்துக்கு இடையில இந்த நாட்களை என்ன நடக்குன்னு சொன்னால், கிரியை இந்த நாட்களே வந்திருக்கிறது பார்க்கிறோம். ஏன்னா இருதயத்திலே வருகிற ஒரு கிரியை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துரைகளை, அப்ப இதை குறித்து கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன் பாருங்கள், மத்தேயின் 4 அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் மத்தேயின் 4 அதிகாரத்திலே 19 வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கின்றேன் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து பார்ப்போம். 19 இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் அந்த இடத்திலே வந்து அழைக்கிற என்ன காரணம் சொல்லி அழைக்கிற, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கிறவர் ஆக்குறேன். அப்ப தேவன் அந்த இடத்துல என்னத்தை கொடுக்கிறான்னு சொன்னா, கிரிகையினால செயல்பாட்டில் காட்டுகிற, அதாவது எப்படி ஆத்துமா ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களே காட்டுகிறார். இப்ப பாருங்கள், பேதுரு என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், மீன் பிடிக்கிறவர். அப்ப அவர் என்ன செய்யறான்னு சொல்லிச்சு, அவர் இந்த மீன் பிடிக்கிற காரியத்துல நிக்கிறார். அப்ப அவர் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த தன்னுடைய கையாலே கஷ்டப்பட்டு கிரிகையினாலே செய்த நாட்களே அந்த மீனை கொண்டு சந்தையில வீத்து இந்த நாட்களே அந்த பணத்தை எடுத்து காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப ஆண்டவர் அந்த இடத்துல குறுக்கிறவர்களே வேதம் சொல்லுவது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே மீன் பிடிக்கிறவளாக இருக்கிற பேதுருவும் பேதுருவனப்பட்ட சிம்ரோன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மீன் மனுஷரை பிடிக்கிறவளாக்குறேன். உடனே அவர்கள் என்ன செய்யறாங்க, வலைகளை விட்டு விட்டு அவருக்கு பின் சொன்னார். இதான் அந்த கிரி என்று சொல்லப்படுது. அப்ப அந்த இடத்துல பாருங்கள், இவங்க எதையும் குறிச்சு யோசிக்கல, தங்களோட வலையை குறிச்சு யோசிக்கவும் இல்லை, போட்டை குறிச்சு யோசிக்கவும் இல்லை. என்ன செய்தாங்க, உடனே இந்த நாட்களை என்ன செய்தார்கள் சொல்லிச்சனால், அந்த இடத்த இந்த நாட்களை அவர்கள் அதை விட்டு விட்டு பின்னு போறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிவா போற வழியிலே வேறு 2 சகோதரராகிய சிபெத்தின் மகனும் யாக்கோவும் அவர் சகோதரரும் தங்கள் தகப்பன் சிபெத்தே உடனே படகிலே இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த பொழுது அவர்களை எங்கிட்ட உள்ள அழைத்த வழியிலே உடனே அவர்களும் இந்த நாட்களை சில படகுகளையும் தங்கள் தகப்பனையும் விட்டு விட்டு அவருக்கு பின்னாக இந்த நாட்களை சென்றார். இதுதான் ஐயா அழைப்பினுடைய காரியங்கள் சொல்லி பார்க்கும். ஆண்டவர் அழைக்கிற வேளையில இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொல்லி சொன்னால், ஏதாவது ஒரு சாட்டு போக்கை சொல்லி இந்த நாட்களை அந்த அழைப்பை இந்த நாட்களை நாங்கள் நிராகரிக்கிறோம். அருமையான கத்துரை. ஆண்டவரே எனக்கு இப்பான் திருமணமானது, ஆண்டவரே எனக்கு இப்பான் புள்ள பிறந்த, ஆண்டவரே இந்த புள்ள வளரட்டும், வளர்ந்துரு, கொஞ்ச காலம் வருகிற வேளையிலே நம்மளோட ஊழியத்துக்கு வாரணும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுங்க. இதே வேளையில ஆண்டவரத்திலாம் கேட்டு இந்த நாட்களை என்ன செய்கிறோம், அந்த புள்ளே இந்த நாட்களை சுகமா இருக்கும்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுவோம், ஆண்டவரத்தில் ஜோபம் பண்ணுவோம். ஆனால் இந்த நாட்கள் ஆண்டவர் ஊழியத்து கிடைக்கிற வேளையிலே ஆண்டவரத்திலே ஏதாவது ஒரு சாட்டு போக்கு சொல்லி இப்படியான காரியத்தை சொல்லி கொடுக்குறோம். அப்ப ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், இந்த நாட்கள் சரி ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர் ஐயா, ஆனா பொறுத்து இருக்கிறார், ஆனா நான் கடைசி வரையும் அந்த ஊழியத்துக்கு நாங்கள் போகிறது இல்லை, யாரும் எனக்கு கத்துவோம், நாங்கள் நம்முடைய வாழ்க்கை சரியா இருந்தா சரின்னு சொல்லி, ஆனால் அதுக்கு பின்பாக ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள், நெருக்கமான ஒரு காரியம் வருமா இருந்தால் மறுபடியும் ஆண்டவரிடத்திலே நாங்கள் இந்த நாட்களில் வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அதே விதமாக தான் பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே இவர்களிடத்திலே ஆண்டவர் கேட்கிற வழியில் இவர்கள் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், இவர்கள் எந்த விதமான முன் யோசனையும் எந்த விதமான காரியமும் இல்லை, வலைகளை விட்டு விட்டு ஆண்டவருக்கு பின்னால் செய்கிற தங்களுடைய கிரியைகளை இந்த நாட்களே அவர்கள் வெளிப்படுத்தி இந்த நாட்களை காட்டுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் இங்கே மத்தேயு 16 அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே எப்படியா சொல்லுகிறான். 16 அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போம், 16 அதிகாரத்திலே 24 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே சொல்லப்படுகிறது, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். இப்ப ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாக இருக்கிறது சொன்னால் வித்தியாசமான காரியமாக இருக்கு. என்னண்டா அருமையான கத்தோட பிள்ளைகள், இன்னைக்கு யாரும் நம்மை வந்து அழைப்பினு சொன்னா ஏதாவது ஒரு காரியத்துக்கு, பாப்பா நான் உனக்கு வேலை ஒன்று தாரணும்னு சொன்னா நாங்க போயிடுவோம் பின்னாடி. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல, ஆண்டவர் சொல்ற பாருங்கள், இயேசு தம்முடைய சீடர்களுக்கு ஒருவன் என்னை பின்பற்ற விளங்கினா, அப்ப நீங்க என்ன பின்பற்ற வேணும் என்று சொல்லி இருந்தால் முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய சிலுவைகளை, அதாவது முதலாவது உங்களை வெறுத்து, இந்த அதாவது உலகத்துக்குரிய ஆசைகள், உலகத்துக்குரிய காரியங்கள் உங்களை நீங்கள் வெறுக்க வேண்டும். அருமையான கத்துடைய அப்படியாக வெறுத்து உங்களுடைய சிலுவைகளை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள். உங்களுடைய பாடுகள், உங்களுடைய உபத்திரவங்கள், உங்களுடைய நிந்தைகள், உங்களுடைய அதாவது மற்றவர்களால் வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை அப்படிப்பட்ட சிலுவைகளை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மறுமையான கத்துடைய இதுதான் ஆண்டவருடைய ஒரு வித்தியாசமான அழைப்பு. ஆண்டவருடைய அழைப்பிலே இந்த நாட்களை இருக்கிறவர்கள் பாருங்கள், அநேகர் உண்மையிலே கத்திற்கு ஊழியம் செய்வார்கள், நெருக்கத்தின் மத்தியில தான் ஊழியம் செய்வாங்க, சொகுசாக இருந்து ஊழியம் செய்வீர்கள். இன்றைக்கு சொகுசாக இருந்தோண்டு ஒரு சில ஊழியங்களை செய்து கொண்டு அங்க அவர்கிட்ட என்ன பாடுபடுறீங்கன்னு ஒன்றும் இல்லை. அவருக்கு பாருங்கள், அந்த வகையான கார் இருக்கு, அந்த வகையான பங்களா இருக்கு, அந்த வகையான காரியம் இருக்குது, எல்லாம் கேட்டானே கத்தர் தந்தாருன்னு சொல்லுவேன், அவ்வளவு தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்ப அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இதை கேட்டாலும் இந்த நாட்களே கத்தருக்கு கத்தருக்குன்னு சொல்லி இந்த நாட்களை கத்தரை சாட்டுறது. அருமையான கத்தரப்பிள்ளைகளை, அப்ப ஏன் நான் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், ஆண்டவுடைய அழைப்பு ஒரு வித்தியாசம். பேதுருவையோ நீங்கள் இந்த நாட்களே அந்த நாட்களிலே அதாவது பவுலியோ யாரையாவது எடுத்து பார்த்துருன்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு எந்த விதமான வசதிகளோ எந்த விதமான காரியங்களோ இந்த நாட்களில் இல்லை. அந்த அழைப்பை தெரிந்து கொண்டே ஓடிக்கொண்டு போகிறது நிமித்தம்தான் அதே பவுலடிகள் சொல்லுகிறார், அந்த நாட்களிலே எனக்கு ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த கிரீடத்தை நோக்கி ஓடுகிறேன்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம தலைவர் என்ன சொல்லுவோமா, சேச்சில் பிரச்சனை வந்து சொன்னா உடனே ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே மோசை எடுத்துக்கொண்ட போல என்ன எடுத்துக்கொள்ள முடியாது, மோசே பட்ட பட்டனி எங்கே ஐயா பட்டனி, மோசே மோசே கல்லறி வேண்டிச்சுது. அதே வழியிலே பார்க்குற வழியிலே பாருங்க, அந்த ஜனங்களாலே இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு காரியங்கள் மோசையை படுத்தினாங்க. அருமையான கத்தோட பிள்ளைகள், அங்கும் இங்குமா அந்த ஜனங்களுக்காக பார்வோனுக்கு முன்னாலேயும் ஜனங்களுக்கு முன்பாக அங்கும் இங்குமா ஆண்டருக்கு முன்னாலே ஓடி திரிஞ்சு மோசை உள்ள காரியத்தை செய்து அப்படியாக நெருக்கப்பட்டு காரியங்களை செய்து அந்த மோசை இவ சிம்பிளா சொல்லி போடுனா ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும் மோசையை போல எழுதுனேன், எடுத்துக்கொண்டு எங்கே ஐயா அவனை வைக்கிறது. முதலாவது காரியத்தை பார்க்கவன், இன்றைக்கு சிலருடைய காரியங்கள் இப்படியான ஜபங்கள் இப்படியான ஒரு முட்டாள்தனமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புவதை விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாவது தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்று சொல்லி இந்த நாட்கள். அப்ப பாருங்க, அந்த அழைப்பின் நிமித்தம் அங்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், அந்த இழந்து போன ஜீவனை இந்த நாட்களை மறுபடியும் கண்டடையக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இங்கே மத்திய சீதத்தில் இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப வேதம் சொல்லுகிற காரியம் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் ஆத்துமாதாயம் ஆத்துமாதாயம் பாருங்கள், சில பேர் பார்த்தா பிஸி ஐயா ஆத்துமாதாயம் ஆத்துமாதாயம் சொன்னால் நல்லது இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனா பாருங்க, உன்னுடைய ஆத்மா அப்படி இருக்குது, நீ ஜபிக்கிறதும் இல்லை, வேதம் வாசிக்கிறதும் இல்லை, ஆத்துமாதாயம் ஆத்துமாதாயம் சொல்லி இந்த நாட்களை சொல்லிக்கொண்டு திரிகிறாய் இந்த நாட்கள். ஆனா இந்த நாட்களை உன்னுடைய ஆத்மா என்ன செய்யும், கடைசியா அந்த ஆத்மாக்களும் சத்தியத்தை சொல்றா, இல்லைன்னு நான் சொல்லவில்லை, சரிதான். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே இன்றைக்கு தேவன் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய ஜீவனும் இந்த நாட்களில் அவருக்கு முக்கியம். அவருடைய ராஜ்யத்துக்காக ஓடுகிற பேதுருடைய ஜீவன் அவருக்கு முக்கியம். அவருடைய ராஜ்யத்துக்காக ஓடின பவுளுடைய ஜீவன் அவருக்கு முக்கியம். அவருடைய ராஜ்யத்துக்காக ஓடின ஜோவானுடைய ஜீவன் அவருக்கு முக்கியமாக அந்த நாட்கள் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நம்முடைய ஜீவனை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய ஜெபம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த நாட்களை நாங்கள் இன்னுமா இந்த நாட்களை பெருக வேண்டும், இன்னுமா இந்த நாட்களை நிலைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு ஒரு தெளிவான சத்தியத்தை இந்த நாட்களை கற்றுத்தருகிறது என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், லூக்காவின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே எடுத்துக்கொள்வோம். லூக்காவின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன், பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது லூக்கா 9வது அதிகாரத்திலே 23வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது, பாருங்கள். பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்மையை பெற விரும்பினால் அங்கே அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதிரவம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். தன் ஜீவனை ரட்சிக்கிறவன் ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னை தான் கெடுத்த நாட்களே நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன? என்னை குறித்து என் வார்த்தையை குறித்தும் இவன் மீட்கப்படுகிறான். அவனை குறித்து மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடு பிதாவுடைய மகிமையோடும் பரிசுத்த துறவும் மகிமையோடும் அங்கே வரும்போது வெட்கப்படுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த அதிகாரத்திலே பார்க்கிறவர்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இந்த நாட்களே அங்கே ஆண்டவர் இந்த நாட்களே அவர்களுக்கு இந்த நாட்களே வெளிப்படையா இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்க மாட்டோம். ஆண்டவுடைய ராஜ்யத்தை குறித்து எப்படியாக இந்த நாட்களே இருப்பார்கள் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே வேதம் சொல்லுகிறது, பாருங்கள். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன்னே மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இப்படிப்பட்ட இந்த காரியத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே தேவனுடைய அந்த அழைப்பை நாங்கள் எப்படியாக இந்த நாட்களை அறிந்து செயற்படுகிறோம், அந்த அழைப்பிலே இந்த நாட்களை எப்படியாக இந்த நாட்களை நாங்கள் நிலைத்திருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் முதலாவது நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவது நாங்கள் அதற்கு முன்பாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கிருபை எது, கிரிகை எது என்பதையும் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். கிரியைக்கும் கிருபைக்கும் வித்தியாசம் தெரியாது. இன்றைக்கு வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாது. ஜனங்களாக அந்த நினைவேறி இருந்த ஜனங்களைப் போல் இந்த நாட்களே ஒரு சில அந்த நாட்களை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. யாருமையான கத்துடைய பிள்ளைகளை பார்க்கும். அப்ப ஏன் நான் சொல்லுகிறேன் சொல்லிச்சுன்னா, நாங்கள் எல்லா காரியத்தை எதை செய்தாலும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமாகவும் தேவனுடைய அழைப்பை நாங்கள் அறிந்தும் இந்த நாட்களை நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவானுக்கு சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரத்திலே 27வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், அத்தருணத்திலே அவருடைய சீசர்கள் வந்து அவர் இஸ்ரூடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர்கள் என்றாவது ஏதாவது அவருடைய பேசுகிறீர்கள் என்றும் ஒருவனும் கேட்கவில்லை. அது பாருங்க, இது பாருங்க, சமாரியா இஸ்ரூடைய காரியமாக இருக்கிறது. அப்ப இந்த சமாரியா இஸ்ரூடைய நாட்டிலே போகிற வழியில ஆண்டவுடைய காரியத்தை பாருங்கள். அந்த ஆத்மாவை இந்த நாட்களை என்ன செய்கிறார், ஆதாயப்படுத்துகிறார். இந்த ஒரு ஆத்மாவை கண்டார், வேதம் சொல்ல 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆத்மாவை தேடி போனார். அப்படியானால் பாருங்க, அந்த ஒரு ஆத்மாவை தேவன் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆதாயப்படுத்தி இந்த நாட்களே அவளை இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருகிறது மட்டுமல்ல, அவள் மூலமாய் அந்த கிராமத்து ஜனங்கள் அந்த இடத்திலே என்ன செய்கிறார்கள், ஆண்டவர் அண்டையிலே இந்த நாட்களே தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களே அவர்கள் சந்திக்க வருகிறதே. சிறிய ஒரு சாட்சி, சிறிய ஒரு வெளிப்பாடு, சிறிய ஒரு காரியத்திலே இந்த நாட்களே சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அப்படியாகத்தான் ஆண்டவுடைய அந்த அழைப்பு ஆண்டோட ஊழியமாக இந்த நாட்களே இருக்கு. பாருங்கள், இந்த ஊழியத்தை ஆண்டவுடைய அந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டுமா இருந்தால், முதலாவது தேவனுடைய கிருபை நமக்கு வேண்டும், இரண்டாவது நாட்களிலே அவரை குறித்த அந்த நாட்கள் அந்த விசுவாசம் நமக்குள்ளே பெருக வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை தெளிவாக அந்த நாட்களை பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்ப அதை குறித்தான் வேதம் நமக்கு தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பாருங்கள். யோவான் 12வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 26வது வசனத்திலே இந்த வாசிக்கிற வழியில் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது, எப்படி என்றால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானாயினால் என்னை பின்பற்ற கடவான், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான், ஒருவன் என்ன ஊழியம் செய்தால் அவனை பிதா கணம் பண்ணுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இங்க இந்த வசனத்தை நாங்கள் ரொம்ப தெளிவா பார்க்கணும். அருமையான அன்பு பிள்ளைகளே, வசனம் தான் முக்கியம். அருமையான கர்த்தர் பாருங்கள், ஒருவன் என்ன ஊழியம் செய்தால் என்ன பின்பற்ற கடவான். இது உண்மையான காரியம், ஆண்டவரை பின்பற்ற சொல்ல சொல்லி இருக்கு. இரண்டாவதாக, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரர் இருப்பான். அப்படியான இன்றைய பாருங்கள், ஊழியக்காரர் இன்றைக்கு எங்க இருக்கிறாங்க? முதலாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிச்சு பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் எங்கே ஐயா இருந்தார்? வேதம் சொல்லுகிறது மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆனா இன்றைக்கு ஊழியக்காரர்கள் பங்களாக்கள்ல இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், என்ன ஊழியத்தை இந்த நாட்களில் செய்கிறோம் என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லா பிரச்சனைக்கும் முக்கியமான காரியங்கள் நாங்கள் நடக்கிற நடையின் நிமித்தம்தான் இந்த நாட்களிலே அவர்கள், இந்த நாட்களில் மற்றவர்கள் நமக்கு எதிராக இந்த நாட்களில் செயல்படுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், ஆண்டவர் அந்த நாட்களில் செய்த அற்புதத்து நிமித்தம் ஆண்டவரை கொல்லும்படியாகவும், அது மட்டுமல்ல அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர் தேவனுடைய குமார் இல்லை என்றும் அவர்கள் இந்த நாட்களை உறுதிப்படுத்தி, மேசியா இல்லை என்றும், மேசியா எப்படியோ வருவார் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்ததும், அதே போல தச்சருடைய மகனாக இருந்ததும், அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களை இருந்ததை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் பாருங்கள், அந்த நாட்களிலே அவருடைய ஊழியத்து நிமித்தம் ஜனங்கள் குறைவு, அங்கே ஜனங்கள் செயல்படுகிறதை குணப்படுத்துகிறதை பார்த்துவிட்டு இப்படியாக விட்டால் இந்த நாட்களே நம்முடைய ராஜ்யத்தை இந்த நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிடித்து விடுவார்னு சொல்லித்தான் அவரை கொல்லும்படியாக அந்த நாட்களே வகை தேடி அநேக தரம் வலையில தள்ளி விடும்படியாக செயல்பட்டார்கள். ஆனால் முடிவில் ஒன்றும் சரிவரவில்லை. கடைசியாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். ஆனால் சிலுவை மரணத்திலே இந்த நாட்களை ஒப்புக் கொடுத்த வழியே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அவர்கள் ஒப்புக் கொடுக்கவில்லை, ஆண்டவர் தன்னைத்தானே இந்த நாட்களை அர்ப்பணித்தார்னு சொல்லி பார்க்கும். ஏனென்றால் அங்கே வேதத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும் தெளிவாக, சிலுவை மரணத்துக்கு ஏன் ஆண்டவர் போனார் என்று சொல்லி சொன்னால், ஜனங்களுடைய பாவங்களை, என்னையும் உங்களையும் மீட்டுக் கொள்வதற்காக. இரண்டாவதாக, பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய அதிகாரங்கள், பிசாசுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், உரிந்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் போறார். கொலோசே 2 எடுத்து பாருங்கள், வேதம் சொல்லுவது ஸ்துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே வைத்து ஆணி அடித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அதன் ஆண்டவருடைய காரியம். அப்ப பாருங்கள், தேவன் சிலுவை மரணத்துக்கு இவங்களாய் அனுப்பி ஆண்டவர் அந்த இடத்திலே சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த நாட்களில் வேதத்திலே எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படிதான் இன்றைக்கு காரியம் நடந்தது. அது எதற்காக சொன்னால், இன்றைக்கு பாவிகளை மீட்கும்படியாக, வலதுக்கும் இடதுக்கும் வித்தியாசம் பாருங்கள். நினைவேக்கு குறிச்சி ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்களே யோனாவுக்கு என்ன வந்தார், வலையைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்க ஜனங்களுக்கு நான் பரிதவிக்காம இருப்பேனோப்பா, 100,000 பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கான நான் பரிதவிக்காம இருப்பேன் சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுவேன். ஏன் அப்படியா சொல்லுறான் சொல்லி சொன்னால், ஆண்டவரையா மனசுருக்கம் உள்ளது. இன்றைக்கு ஒரு மனுஷன் பாவத்தோடு பிறந்து பாவத்தோடு வாழ்ந்து பாவத்தோடு மறிக்கிறது தேவனுக்கு சித்தமில்லை என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு பாவத்திலே பிறக்கிறோம் ஐயா, பாவத்திலே கற்பம் தரிக்கிறோம், பாவத்திலே பிறக்கிறோம், பிறந்து வளர்கிறது பாவத்திலாம் வளர்ந்து கொண்டு வர மருமையான கத்துடன், எங்க பார்த்தாலும் இச்சைகள் பாவங்கள் இப்படியான சூழ்நிலைக்கு வளர்க்கப்பட்டு மறுபடியும் அதே பாவத்தோடு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுகிற வேலையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதுல என்ன லாபம் இருக்கு? அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்படியாக அந்த பாவத்தோடு வளருகிற வழியிலே தான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே குறுக்குற வழியிலே உங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களே வர வேண்டும். சில வேளைகளிலே அந்த மனம் திரும்புதலுக்கு நாங்கள் அங்கே சம்மதிப்பதில்லை. அதை இந்த நாட்களை என்ன செய்கிறோம் என்றால் ரிஜெக்ட் பண்ணிக்கொண்டே இந்த நாட்களை இருப்போம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப அதைத்தான் நாங்கள் ரொம்ப கவனமாக இந்த நாட்களை பார்க்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப இங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 12:26 ஆண்டவரை ஊழியம் செய்கிறவன் அவரை பின்பற்ற கடவான் என்றும், அதே ஆண்டவர் ஊழியம் செய்கிற அவரை பின்பற்ற கடவான் என்றும், அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அந்த ஊழியக்காரன் இருப்பான் என்பதை குறித்து இந்த நாட்களிலே அங்கு சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, அங்கே வேதம் சொல்லுகிறது ஒருவன் என்ன ஊழியம் செய்தான் அவரை என்ன நடக்கும் என்று சொன்னால் பிதாவானவர் அவரை கனம் பண்ணுவார் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய. அப்ப தேவனுடைய அந்த ஆசீர்வாதம் ஊழியம் என்று செய்கிற வழியிலே தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சகல காரியங்களும் நமக்குள்ளே இந்த நாட்களை பாருங்கள். ஒரு சிறிய ஊழியம் செய்கிறது பெரிய ஊழியம் செய்கிறது முக்கியம் இல்லையா? அருமையான கர்த்தருடைய, எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தான். தோட்டத்தில் வந்த ஒரு மணி புற வந்தவருக்கும் ஒரு டாலர் தான், காலமே இருந்து பின்னிரம்பட்டு நின்றவருக்கும் ஒரு டாலர் தான் சம்பளம். அருமையான கத்தோட பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், எல்லாருக்கும் சம்பளம் ஒன்றுதான். ஆனால் இந்த நாட்களில் பாருங்கள், எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறோம், என்ன விதமாக செய்கிறோம், சரியான விதமாக கத்தோட ஊழியத்தை செய்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். நமக்கு அதாவது ஊழியத்தை செய்கிற நமக்கு இந்த நாட்கள் ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களே வர வேண்டும். அருமையான கத்தோட பிள்ளைகள், இன்னைக்கு அருமையான கத்தோட பிள்ளைகளை பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் செய்கிற தவறு என்னவென்று சொல்லி சொன்னார், அந்த ஊழியத்தை நாங்கள் சரியாக இந்த நாட்களை செய்வதில்லை என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்களை ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே விசுவாசமும் கிருபையும், அதாவது ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் நமக்குள்ள இந்த நாட்களை உருவாக்கப்படுகிற வேலையில் தான் அந்த ஊழியத்தை இந்த நாட்களை நாங்கள் செய்து முடிக்க இந்த நாட்களை முடியும் என்பதைத்தான் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோட திருப்பிக் கொள்ளுங்கள், என்னோடு கூட இந்த நாட்களே வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே அங்கு நாங்கள் வாசிப்போமா இருந்தால் 14 அதிகாரத்துக்களை நான் எடுத்துக்கொள்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகளை, 14 அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 4 வசனம் சொல்லுகிறது, இஸ்ரேலர்களால் தங்களை கறைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷர்களே இருந்தும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுது. அப்போ ஒரு சில ஊழியர்களை குறித்து சொல்லப்படுகிறது. அருமையான கத்தரோட வேதம் சொல்லுகிறது, ஆரோனை போல அந்த அழைப்பில் இந்த நாட்களை எடுத்துக் கொள்ளப்பட்டால் தான் இந்த நாட்களில் அந்த அழைப்பின் காரியத்தை நாங்கள் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்தோட ஊழியர்கள், அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்கள் இங்கே ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் எப்படியாக இந்த நாட்கள் அழைக்கப்படுகிறார்கள் சொல்லி சொன்னார், கறைப்படாதவர்களும் கற்புள்ளவர்களாகவும் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போகிறார்கள், ஆட்டுக்குட்டியானவர் கத்தராகிய கத்தர் எங்கே போகிறார் அவர்களுக்கு பின்னாலே போகிறவர்களும் இவர்களே, இவர்கள் மனுஷர்ல இருந்து தேவனுக்கும், அங்கே வேதம் சொல்லுகிறது ஐயா, ஆட்டுக்குட்டியானவருக்கு முதல் பலனாகவும் அங்கே மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். அப்படியானால் இவர்கள் மனுஷர்ல இருந்தவர்கள் தான், ஆனால் அவர்கள் எப்படியாக இருக்கிறனா பிரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, அருமையான கத்தோட பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை சொல்லுகிறோம், ஆனால் நாங்கள் தேவனுக்காக பிரிக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ரெண்டு தோணிலே காலை வச்சு கொண்டு ஆடிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகள், எப்போ தோணி விழும், எப்போ தோணி கவலும் என்று அன்பு பிள்ளைகளை இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்ன உண்டு, அதைத்தான் இங்கே சொல்லப்படுவோம். அப்ப விசுவாசத்தை பற்றும் இந்த நாட்கள் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற காரியங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கத்தோட பிள்ளைகளே, 4 முக்கியமான மூல கொள்கைகள் எப்படி என்று சொல்லி சொன்னால், முதலாவது, சிலுவையில் அறையப்பட்டு மரித்தோரிலிருந்து எழும்பிய கிறிஸ்துவை இந்த நாட்களிலே தம் சொந்த ஆண்டவராகவும் இரட்சகராகவும் உறுதியாக இந்த நாட்களை விசுவாசித்து நம்புவதே விசுவாசமாகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்த, அப்ப விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவரை நம்புவதே என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகளை, ரோமர்கள் நிருபம் 1 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 17 வசனத்திலே வாசிக்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியே விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாக்களே கத்தோடைய வார்த்தை நாக்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் அங்கே விசுவாசத்தை எவ்வளவு இந்த இடத்துல இந்த ரோமர் கிருபத்திலே போக்கஸ் பண்ணி இந்த நாட்களில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இருதயத்திலே இந்த நாட்களிலே ஆழ்ந்திருந்து இந்த நாட்களிலே, அதாவது விசுவாசிப்பது அதில் அடங்கிய காரியம் என்பதை குறித்து இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகள், அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியில் ரோமர் 6 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 17 வசனத்திலே இந்த நாட்களிலே வாசிக்கிற வேளையிலே கத்தோட வார்த்தை சொல்லுகிறது, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு கீழ் அங்கே நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்போம். பாருங்கள், முன்பு எப்பொழுது நாங்கள் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக பாவத்துக்கு அடிமையாயிருந்தோம். ஏனென்றால் நாங்கள் பாவத்திலே தானையா பிறந்தோம், பாவத்திலாம் கற்பம் தரித்தோம். அப்படியானால் அந்த பாவத்துக்கு அடிமையாகவே இந்த நாட்களை இருந்தோம். அருமையான கத்தோட பிள்ளைகளே, ஏதோன் தோட்டத்திலே இந்த நாட்களை பாருங்கள், ஆதாமும் மூவாளும் அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர்களை வெளியே திரத்துகிறார் இந்த நாட்கள். அருமையான கத்தோட பிள்ளைகள், பாவத்தோடு அவர்கள் வருகிறார்கள். அதனால பாருங்கள் பிள்ளைதான் பாருங்கள் அவர்கள் பிறந்த பிள்ளைகள் ஒன்றொன்று அடித்து கொண்டு இந்த நாட்களை பாருங்கள் அப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த பாவம் தொடர்ந்து வருகிறது, இப்படியே தொடர்ந்து வருகிற வழியில அந்த நாட்களிலே மிருகங்களை பலியிட்டு காரியங்களை செய்த நாட்களில் இந்த பாவத்தை நிவர்த்தி செய்யலாம்னு சொல்லி இந்த நாட்களில் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இந்த நாட்களில் இருந்தது. அருமையான கத்தோட பிள்ளைகளே, ஆனாலும் இந்த மிருகங்களுடைய இரத்தங்களோ மிருகங்களுடைய காரியங்களோ பாவத்தை நீக்க முடியாது என்பதை இந்த நாட்களில் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான் சகல பாவங்களை நீக்கி இந்த நாட்களிலே கழுவி சுத்திகரிக்கிறது என்பதைத்தான் ஒன்று யோவான் ஒன்று ஏழு இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இதை குறித்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்க என்னோடு கூட எபேசியரின் புஸ்தகத்திலே ஆறாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். மனுஷனுக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்கள் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் இந்த நாட்களே தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். இப்ப பாருங்க, இன்றைக்கு நாங்கள் யாரு ஊழியம் செய்யறோம் ஐயா? மனுஷனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர் பார்வைக்கு ஊழியம் செய்கிறார். இமிட்டேஷன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு பாருங்கள் சில பேர் இந்த நாட்களை பாருங்கள் எல்லாம் சருக வச்ச சட்டையெல்லாம் அப்படி இப்படின்லாம் போட்டு கொண்டு வருவாங்க. ஆனா அந்த சட்டை என்ன மாதிரி இருக்கு, இப்ப சாரியா இருந்தாலும் சரி இல்ல ஒரு கோட் ஷூட்டா இருந்தாலும் சரி அப்படியான இதுல இருக்கிற ஒருக்கா வாஷு கொடுத்து விட்டா எல்லாம் நிறம் மாறி காரியம் எல்லாம் போயிடும். இதான் ஒரு பார்வை கூடிய ஒரு நிரந்தரமான காரியம் இல்லை. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு பிரியப்படுற மாதிரி தான். இன்னைக்கு பாரு கரையான விட்டு போய்க்கலாம் நினைச்சிடும், மனுஷனுக்கு பிரியமானவர் தான் உழுவு போட்டு பச்சையில போட்டு கொண்டு போவோம்ப்பா, நீளத்துல போட்டு போவோம்ப்பா, மஞ்சள்ல போட்டு போவோம்ப்பா, மச்சலட்சுமி மச்சா போட்டு கொண்டு போவோம்னு சொல்லி இந்த நாட்களே போவோம். அருமையான கத்தோட பிள்ளைகளே, அது பார்வைக்கு செய்கிற காரியமா இருக்கு. இப்ப வேதம் சொல்லுகிறது அங்கே பிரியமா இருக்க விரும்புகிறவர்கள் பார்வை கூலியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி உள்ள தேவனுடைய சித்தத்தின்படி தான் ஐயா அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதைத்தான் கத்தருடைய வார்த்தை நமக்கு அடிச்சு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கணும். ஆண்டவருக்கு பிரியமா ஊழியம் செய்யணும் ஐயா. ரெண்டு பாட்டு நீங்க பாட்டீங்களும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். ஒரு அல்ல ஒரு ஜபத்தை ஏறிக்கிறீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். வறுமையான கத்தோடைய பிள்ளைகள், சும்மா வந்து இந்த நாட்களை வந்து இந்த நாட்களை பிரதர் அழைச்சிட்டார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் வந்து காரியம் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமா ஒரு அருமையான ஒரு ஊழியத்தை செய்துவிட்டு இந்த நாட்களை கடந்து போய்கொண்டே இந்த நாட்களை இருக்க வேண்டும். அருமையான கத்தோடைய பிள்ளைகள், அதை குறித்தான எபேசியர் ஆறு ஆறுல இந்த நாட்களை சொல்லப்படுது. எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போம். அருமையான கத்தர் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட எபிரேயர்கள் நிறுவம் பத்தாம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது இப்படியாக பத்தாம் அதிகாரத்திலே அங்கே 27வது 22வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள். துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட அதாவது இருதயம் உள்ளவர்களாகியும் சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகியும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்திலே பூரண நித்தியத்தோடும் சேர கடவோம். பாருங்கள், நாங்கள் எப்படியாக ஆண்டவர் அண்டையில சேர கடவோம்னு சொல்லி சொன்னால் துன்மனச்சாட்சி நீங்க முதலாவது துன்மனச்சாட்சி நம்முடைய மனச்சாட்சியில ஒரு சுத்தம் பெற வேண்டும். தெளிக்கப்பட்ட அதாவது நீங்க தெளிக்கப்பட்ட இருதயத்தில் உள்ள சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்டார். அப்ப அந்த துன்மார்க்க துன்மனச்சாட்சி இல்லாத இருதயமாக தெளிந்த இருதயம் உள்ளவர்களாயும் அதே வேளையிலே சுத்த ஜலத்தினாலே ஞானஸ்தானத்தை குறி சொல்லப்படுகிறது. சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்டவர்களாயும் சரீரம் முழுவதையும் அங்கே உண்மை உள்ள இருதயத்தோடு அதாவது முழு இருதயத்தோடும் பரிபூர்ண இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர பாருங்கள். முழு இருதயத்தோடே அந்த விசுவாச பூரணத்தோடு கத்தரண்டையிலே சேர வேண்டும் என்பதைத்தான் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே அப்ப தெளிவாக இந்த நாட்களை அடிச்சு சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி கத்துவோம். அதாவது இந்த புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கிறிஸ்து அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல இந்த நாட்களே நாங்கள் கிறிஸ்துவுக்கு நம்மை இந்த நாட்களிலே சித்தத்தை இந்த நாட்களே கீழ்ப்படுத்தி நம்மை முற்றிலும் இந்த நாட்களே ஒப்புக் கொடுக்க வேண்டும். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, வேதம் முதல் சொன்ன பிரகாரம் பார்வைக்கு ஊழியம் செய்யாதபடி கத்தருக்கு இந்த நாட்களில் ஊழியம் செய்ய வேண்டும். இன்றைக்கு பார்வைக்கு ஊழியம் செய்கிறபடி இந்த நாட்களில் என்னுடைய பிரசங்கத்தினாலே இவர் அந்த பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டார், என்னுடைய பிரசங்கத்தினாலே அதை செய்தோம், என்னுடைய பிரசங்கத்தினாலே இந்த நாட்களில் அது அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களில் நம்மையே இந்த நாட்களை நாங்கள் உயர்த்தி கொண்டு இந்த நாட்களில் இருக்கக்கூடாது. அருமையான கத்தருடைய பிள்ளைகள், கத்தருக்கு நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். ஏனென்றால் என் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் கிறிஸ்துவுக்கு அன்பான அன்பு சகோதரனை சகோதரி இந்த நாட்களில் ஊழியம் செய்கிற வேளையிலே முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு மனச்சாட்சியோடும் சுத்த இருதயத்தினோ சுத்த இருதயத்தோடும் வந்து கத்தருக்கு இந்த நாட்களை ஊழியத்தை செய்ய வேண்டும். கத்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருமையா இந்த வேளையில் ஜோம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை பேசும்படியாக அடியனுக்கு நீ கொடுத்த இந்த கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் ஐயா. கத்தாவே ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறபடி ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை முதலாவது இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் இந்த நாட்களை கண்டடைய வேண்டும் என்பதை இந்த நாட்களை நீங்க வெளிப்படுத்தின இந்த கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. கத்தாவே, தேவரீர் அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. மகிமையும் கனமும் துதியும் புகழும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட் ஐயா. பிளஸ் ஐயா.
1: ஆமேன், ஆமேன். என்ன தலைப்பு கொடுக்கறீங்க ஐயா?
0: விசுவாச ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் ஐயா.
1: ஓகே, அது சேம். அப்போ பத்தாவது பகுதியா?
0: இல்லை இல்லை, இது இது முதலாவது. இன்றைக்கு முதலாவது பகுதி அது. அது முடிக்குது ஐயா. பழசு
1: என்ன தலைப்பு சொன்னீங்க?
0: ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம்.
1: ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம். ஓகே, நன்றி. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் வேத பாட நிகழ்ச்சியில் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வானர் அவர்கள் வழி நடத்தினார். விசுவாசத்துக்கு ஏற்ற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் என்ற தலைப்புங்களே தேவ செய்தியை எடுத்து வந்தார். வேத பாடத்தை வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஒன்றையும் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் அன்டோனிஸ் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்துடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிற உங்களை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
2: இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் செய்து முடித்தவைகளை நாங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை என்றோ அல்ல இன்றைக்கே காண்போம். ஆமேன். ஜெபம் பண்ணு. அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை விதைக்கப்படும் பொழுது அந்த இடத்திலே உயிர்த்தெழுதல், மீட்பு, ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது, விடுதலை உண்டாயிருக்கிறது. உம்முடைய வார்த்தை அனுப்பி குணமாக்குறீர், உம்முடைய வார்த்தை அனுப்பி வீட்டிக்கிறீர், உம்முடைய வார்த்தை அனுப்பி புதிதாக்குகிறீர், சுத்தம் பண்ணுகிறீர். என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டபடியினால் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல அந்த வார்த்தைக்காய் நன்றி. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தைக்காய் நன்றி. இன்றைய நாளிலும் நாங்கள் சத்தியத்தை அறிய எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். ஆகவே இந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான விடுதலையை கொண்டு வரட்டும். நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, மற்றவருடைய வாழ்க்கையிலும் அதே போல பெரிதான விடுதலை உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். ஆமென். பிரியமானவர்களை எடுப்போம். நியாயாதிபதிகள் 6:1 நான் வாசிக்கிறேன். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 மீதியானரின் கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த 7 தேவன் அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்பது அவர்களுடைய கூற்று. ஆனால் தேவனிடத்திலே தேவனை நோக்கி பார்ப்போமானால் தேவன் எங்களை தீமைக்கு ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல, மாறாக தீமையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஆகவே ஆதாமேவாள் பாவம் செய்த பொழுது தேவன் அவர்களை புறம்பே தள்ளாமல் அவர்கள் தேவனை விட்டு ஓடி போனார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் தான் என்ன செய்தார்கள், நாங்கள் எங்களுடைய இஷ்டப்படி எங்களுடைய கிரியையின்படி நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி நன்மை தீமை அறிகிற கனியை தெரிந்து கொண்டார்களே ஒழிய தேவன் என்ன செய்யவில்லை, அவர்களை புறக்கணிக்கவில்லை. மாறாக அதற்கு பிறகும் அவர்கள் இலைகளினால் ஆடைகளை தைப்பித்து அல்லது உருவாக்கி அவர்கள் அணிந்து கொண்டார்கள். ஆனால் அந்த வேளையிலும் தேவன் அவர்களுக்கு தோலுடைகளை கொடுத்து அவர்கள் வாழ வேண்டும் என்று விரும்பி, சாக வேண்டும் என்றல்ல வாழ வேண்டும் என்று விரும்பி அவர்களுக்கு தோல் உடைகளை கொடுத்து அவர்களை வாழ வைக்கிறதை பார்க்கிறோம். அதே போல காயின் பாவம் செய்யறதற்கு முன்பதாக தேவன் அவனை ஓன் பண்ணுகிறதை, அவனை எச்சரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாவம் செய்த பிறகு உன்னை காண்கிறவர்கள் எவனும் உன்னை கொல்லுவார்கள் என்ற வார்த்தையின்படி அது அவனுக்கு வந்த நியாயத்துக்கு. ஆனால் அவன் ஜபித்த பொழுது அவன் மேல் முத்திரை போடப்பட்டது, அவன் பாதுகாக்கப்பட்டான். ஆமென். ஆகவே நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது எப்பொழுதும் எங்களை விடுவிக்கிற தேவனாய், எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாய், எங்களை புதுப்பிக்கிற தேவனாய், எங்களை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப கவனியுங்கள், தேவன் ஒதுக்கவில்லை, 7 வருடங்கள் அவர்கள் ஓடி போனார்கள். கவனியுங்கள், இளையகுமாரனை தேவன் ஒதுக்க

0: அப்ப அதே போல இவர்களும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து 7 வருடங்கள் விலகி போனார்கள். ஆனால் அவர்கள் விலகி போனபடியினால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தேவனங்களை கைவிட்டார், எங்களுடைய எதிரியுடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்தார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது தவறு. அவர்கள் பாவம் செய்தபடியினால் எனிமி எதிரி அவர்களை மேற்கொள்ளக்கூடியதாய் இருந்தது. அவர்கள் தேவனுடைய கரத்திலே இருந்திருப்பார்களானால், தேவனை விட்டு தூரம் போகாமல் தேவனோடு இணைக்கப்பட்டிருப்பார்களானால் நிச்சயமாக அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் தேவனை விட்டு அவர்கள் தூரம் போகும் பொழுதுதான் ஆபத்து அவர்களை வந்து மேற்கொள்ளுகிறது. இப்ப கவனியுங்கள், ஒரு தகப்பன் ஒரு 5 வயது அல்லது 10 வயது ஒரு பையனை கரம் பிடித்து அழைத்து கொண்டு போகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் இன்றைக்கு அந்த பையன் தாப்பனுடைய கையை உதறிவிட்டு ஓடி போகிறானோ, அந்த நிமிஷத்திலிருந்து அவனுக்கு ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது அவனை மேற்கொள்ளும்படி. அப்ப அதே போலத்தான் தேவனுடைய கரத்தை விட்டு தேவனுடைய வழிநடத்தலை விட்டு நாங்கள் விலகி ஓடி போவோமானால் நிச்சயமாய் தீமை நம்மை வந்து மேற்கொள்ளும். அப்படி மேற்கொள்ளும் பொழுது நாங்க என்ன சொல்லக்கூடாது, என்னுடைய தகப்பன் என்னை அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் நான் தான் தகப்பனுடைய கரத்தை விட்டு பாதுகாப்பை விட்டு ஆலோசனையை விட்டு அதற்கு விரோதமாக கிரியை செய்தபடினால் நான் என்ன செய்கிறேன், அந்த தீமைக்கு என்னை இடம் கொடுக்கிறேன். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். அப்ப கவனியுங்கள், தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை, இவர்களாக பாவத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளுள்ள கபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். அப்ப கவனிங்கள், இன்னொரு விதத்தில் சொன்ன போனால் நீதியானியர்களுக்கு பயந்து ஒதுங்கி வாழுகிறார்கள். இன்றைய நாளிலே நாங்கள் அதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துதான் தேவன் என்று சொல்ல முடியாமல், தைரியமாய் சொல்லாமல் அநேகர் நாங்கள் வாழ்கிறோம். இயேசுதான் தேவன் என்று சொல்ல பயப்படுகிறோம். நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே பயப்படுகிறோம். அப்படி சொன்னால் நாங்கள் வேலையை இழந்து போய்விடுவோம். நான் எங்களுடைய நண்பர்கள் மத்தியிலே தேவன்தான், இயேசுதான் மெய்யான தேவன் என்று எங்களுடைய நண்பர்கள் மத்தியிலே பேச பயப்படுகிறோம். ஏனென்றால் நாங்கள் நண்பர்களை இழந்து போய் விடுவோம் என்ற பயம். எங்களுடைய உறவினர்கள் மத்தியிலே நாங்கள் தேவனை குறித்து பேச பயப்படுகிறோம். ஏனென்றால் பேசினால் நாங்கள் உறவினர்களை இழந்து போய் விடுவோம் என்ற பயம். இப்படியாக நாங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து தேவனை குறித்து பேசாமல் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி பேசாமல், அவர்கள் இன்றைக்கு எதிர்த்தாலும் நாளைக்கு நிச்சயமாக அவருடைய கண்கள் திறக்கப்படும், அவர்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்காமல், நாங்கள் வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருக்கிறோம். உலகத்துக்கு பயந்து ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியாகத்தான் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப கவனிங்கள், இப்ப இன்றைக்கு நடக்கிற காரியத்துக்கும் இதற்கு இப்போ இந்த வார்த்தைகளுக்கும் மிகவும் சம்பந்தம் இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய உலகத்திலே நடக்கிற காரியத்துக்கும் இந்த வார்த்தைகளுக்கும் மிகவும் சம்பந்தம் இருக்கிறது. நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி தூரமாய் போனோம். ஆனால் அவரோ மறுபடியும் வந்து நம்மை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அதற்கு தேவையான சகலத்தையும் செய்தும் முடித்திருக்கிறார். கவனிங்கள், இஸ்ரவேலர் விதை விதைக்கும் பொழுது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மற்றும் நிலத்தின் உளைச்சல் களை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள் என்று சொன்னால் அழிக்கிறது. பிசாசின் கிரிகை என்ன செய்கிறது? அழிவை கொண்டு வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அழிவை கொண்டு வருகிறது. பலவிதமான அழிவுகளை கொண்டு வருகிறது. உறவினர்களுக்கு நோயை கொண்டு வந்து அவர்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டு இங்க இருக்கிற மணிமுழுக்கு அங்கே அனுப்பி அப்படி எல்லாம் என்ன செய்கிறது? கஷ்டப்பட்டு நீங்கள் உழைத்த சம்பாதித்த பணங்கள் அழிக்கப்படுகிறது. அப்ப பிசாசானவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக, இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக அவர்களை அழிக்கவும் கொல்லவும் திருடவும்
1: கலக்கம் இல்லப்பா. எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்
0: வந்தது மாத்திரம் வெட்டு கிளிகளை போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாய் தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார். அப்ப இதுதான் பிசாசின் கிரிகை. இன்றைக்கு கனடாவும் அமெரிக்காவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எத்தனையோ வருட காலமாய் உதவியா இருந்த தேசங்களை நம்முடைய தேச தலைவர்களை என்ன செய்கிறார்கள்? பிரிவினையை உருவாக்கி சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படியாகத்தான் உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது யாருடைய காரணம்? இதற்கு பின்னாக பிசாசு கிரியை செய்கிறான். கவனிங்கள், இவர்கள் தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய சொல்லை கேட்காமல் அவர்கள் நடந்தபடியினால் இன்றைக்கு அழிவு அவர்களை நோக்கி வருகிறது. தேசங்களுக்கு இன்றைக்கு அழிவு வருகிறதற்கு காரணம் அவர்கள் தேவனுடைய சொல்லின்படி நடவாமல் தங்களுடைய இச்சையை நிறைவேற்றும்படிக்கும் தங்களுடைய பயத்தை நிறைவேற்றும்படிக்கும் தங்களுடைய சுய சித்தங்களை நிறைவேற்றும்படிக்கும் செயல்படுகிறபடியினால் இப்படியான அழிவுகள் தேசத்தை மேற்கொள்ளுகிறது. இப்படி மீதியானியராலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்ப இப்படியான சூழ்நிலையிலே இன்றைக்கு தேசம் இருக்கிறது. பிசாசு அழித்து கொண்டிருக்கிறான், யுத்தங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். எவ்வளவோ அநியாயமும் எவ்வளவோ அழிவுகளும் அனுதினமும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப பிசாசானவன் இப்படி கிரியை செய்யும் பொழுது தேவனுடைய பிள்ளையாகிய நாங்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது, அப்ப கவனியுங்கள், இதுதான் இன்றைக்கும் நடக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் என்றால் தங்களுக்கு வந்த பிரச்சனை, வேதனை, துன்பம், பற்றாக்குறை, பிங்கி சூனிய கட்டுக்கள், வேதனைகள், துன்பங்கள், இவைகளின் நிமித்தம்தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரை தேடினார்கள் இவைகளிலிருந்து விடுதலை ஆகும்படிக்கு. ஆனால் இவைகள் நடந்திருக்காவிட்டால் தேடவும் மாட்டார்கள். ஆனால் இவைகள் நடந்தபடியினால் இதிலிருந்து விடுதலையாகும்படிக்கு கர்த்தரை இப்பொழுது தேடுகிறார்கள். ஆனால் கர்த்தரும் பாருங்க இவ்வளவு நல்லவர். இல்லை இல்லை, நீங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு தேவை என்றால் என்னை அழைப்பீர்கள், தேவை என்றால் ஜெபிப்பீர்கள், அதற்கு பிறகு என்னை கை கழுவி விட்டு உங்களுடைய இஷ்டத்தை செய்ய புறப்பட்டு போய்விடுவீர்கள் என்று ஒரு வார்த்தையும் சொல்லாமல், செய்ய மாட்டேன் என்று சொல்லாமல் பல முறை இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி போன பொழுதும் அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் ஒரு பொழுதும் புறம்பே தள்ள மாட்டார் என்ற சத்தியத்தின்படியே அவர் மறுபடியும் என்ன செய்கிறார்? கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்து இருந்து வரவும் அடிமத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையில் நின்றும் உங்களை ஒட்டிக்கின ஜாவருடைய கையில் நின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பதாக துரத்தி எல்லா பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்கி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து. அப்ப கவனியுங்கள், இன்றைக்கு எங்களில் அநேகர் எவ்வளவோ வேதனை போராட்டம் இலங்கையின் யுத்தமண்டி இருந்த நம்மை அவர் அழைத்து கொண்டு வந்து இந்த உலகம் முழுக்க எங்களுக்கு தேசங்களை கொடுத்து சிட்டிசன்ஷிப்பை கொடுத்து அவர்களுடைய தேசத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இப்படியாக எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார், எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். யுத்தத்தில் இருந்து மாத்திரம் விடுதலை ஆக்கவில்லை, அனைவருடைய வாழ்க்கையிலே பொருளாதார குறையிலிருந்து, வேலை இல்லாத தன்மையிலிருந்து, படிப்பில்லாத தன்மையிலிருந்து, எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி எங்களை வெளியால் அழைத்து வந்து பல தேசங்களிலே எங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்து, நல்ல படிப்பை கொடுத்து, நல்ல உயர்வை கொடுத்து தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப அதே காரியத்தை தேவன் இவர்கள் கூப்பிடும் பொழுது தேவன் அதை ஞாபகப்படுத்துகிறார். எப்படி சத்துருவை மேற்கொள்ள முடியும், எப்படி சத்துருவை நாங்கள் துரத்த முடியும், எப்படி தேவன் நம்மை விடுதலை ஆக்கினார் என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க வேண்டியது அவசியம். இந்த தியானம் இல்லாமல் போனபடியினால்தான் இவர்கள் சோரம் போனார்கள். கவனியுங்கள், தேவன் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது தீர்க்க தரிசியை அனுப்பி தேவன் சொல்லுகிற காரியங்களை பாருங்கள். என்னத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும், என்னத்தை நீங்கள் நினைக்க வேண்டும், என்னத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும் என்றால், அவர் உங்களை இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தின் கையில் நின்றும் பிசாசின் கையில் நின்றும் அடிமைத்தனத்தில் கையில் நின்றும் உங்களை ஒடுக்கின ஜாவருடைய கையில் நின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி எல்லா பிசாசின் கிரிகைகள், வறுமைகள், வேதனைகள், துன்பங்கள், அடிமைத்தனங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலையாக்கி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள். கேளாதே போனீர்கள் என்றார் என்று சொன்னான். அப்ப கவனியுங்கள், தேவன் இப்படி விடுதலை ஆக்கி நம்மை கொண்டு வந்து என்ன சொல்லுகிறார், இந்த தேசத்திலே இந்த தேசங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் பயப்படாதிருங்கள், எதை குறித்தும் பயப்படாதிருங்கள், தேவனை குறித்த எல்லா இடத்திலும் சாட்சி சொல்லுங்கள், தேவன் எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், மீட்டிருக்கிறார், குணமாக்கி இருக்கிறார். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் இந்த மல்டிமீடியா எல்லாவற்றையும் நாங்கள் யூஸ் பண்ணுகிறோம், என்னத்துக்காக, எங்களுடைய போட்டோக்களை போடுவதற்காக. ஆனால் தேவனை குறித்த வைராக்கியம் இல்லாமல், தேவன் எங்களை அழைத்து வந்து அடிமத்தன வீட்டிலிருந்து எங்களை அழைத்து வந்து நல்லொரு தேசத்தில் எங்களை வைத்திருக்கிறார், சுகமாய் வைத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சாட்சிகள் மீது சாட்சிகளை நாங்கள் சொன்னால்தான் மற்றவர்களும் என்ன செய்ய முடியும், இந்த சாட்சிகளை கேட்டு ரட்சிக்கப்பட முடியும். ஆனால் நாங்கள் இவைகளை எங்களுடைய சுயநலத்துக்கு உபயோகிக்கிறோம், எங்களுடைய படங்களை போடுவது, வெடிங்கை போடுவது, அதை போடுவது, இதை போடுவது என்று அதை அதிலேதான் அதிகமாய் நாங்கள் செலவு செய்கிறோம் இந்த உலகத்தை போல. ஆனால் மாறாக நாங்கள் தேவனை குறித்து, ரட்சிப்பை குறித்து, மீட்பை குறித்து, நமக்கு கொடுத்த விடுதலையை குறித்து அறிவிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். நீங்கள் இன்றைய நாளிலே தெருவுக்கு போய் ஒரு டவுனுக்கு போய் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மீடியாவும் மல்டி மீடியா உங்களுடைய போனிலே இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, கேமரா கூட ஒன் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய தேசத்திலிருந்து உங்களுடைய லாங்குவேஜ் என்ன தேசத்தில் இருக்கிறீங்களோ அந்த தேசத்தினுடைய மொழியை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை அறிவிப்பீர்களானால் தேசங்கள் ரட்சிக்கப்படும், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் விசுவாசிக்க ஏதுவாயிருக்கும். ஆனால் நாங்கள் பயப்படுகிறோம், இவைகளை போட பயப்படுகிறோம். சொந்தம் என்ன சொல்லுவார்கள், நண்பர்கள் என்ன சொல்லுவார்கள், பார்க்கிற மற்றவர்கள் எங்களை குறித்து என்ன நினைப்பார்கள் என்று பயப்படுகிறோம். ஆனால் தேவன் இங்கே என்ன சொல்லுகிறார், உங்களை உங்களுக்கு சொன்னேன் பயப்படாதிருங்கள், எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த உலகத்துக்கு பயப்படாதிருங்கள். இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட தேவர்களும் அவர்களுடைய கிரியைகளும் தான் நடக்கிறது. பிசாசுதான் அந்த தேவன். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்று என்கிறார் என்று சொன்னார். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியஸ்தியனான யோவாசின் ஊரானாகிய ஒப்புராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானவரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலயத்துக்கு சமீபமாய் அதை போரடித்தான் என்றால் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்படியாவது என்னுடைய குடும்பத்தையாவது நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி செயல்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்ப இதுதான் எங்களுக்கு தெரிய வேண்டிய பெரிதான வழிபாடு. கர்த்தர் எங்களை கைவிடவில்லை, நாங்கள் அவரை கைவிட்டு போன பொழுதும் அவர் எங்களை கைவிடவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆமென் என்றால் கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் எங்களால் எல்லாம் செய்யக்கூடும், என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப அவர் நம்மோடு கூட இருந்தால் நம்மால் எல்லாம் ஆகும், ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினா. அப்ப பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. நான் பராக்கிரமசாலியா இருந்ததினால் கர்த்தர் நம்மோடு கூட வரவில்லை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் நாங்கள் பராக்கிரமசாலிகளாய் பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் ஆமென் அவனுடைய கிரியைகளை அழிக்கிறவர்களாய் நாங்கள் அவரால் பலப்படுத்தப்பட்டவர்களாய் அதிகாரம் பெற்றவர்களாய் ஆமென் ஆவிக்குரிய வல்லமை உடையவர்களாய் நாங்கள் மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், இந்த பிரச்சனைகள் மாமிசமாய் வரவில்லை. இன்றைக்கு அநேகர் ஏதாவது பிரச்சனை என்றால் அதை மாமிசத்திலே செயல்பட்டு தீர்த்து விடலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, இது ஆவிக்குரிய போராட்டம். பிசாசு நமக்கு விரோதமாய் வருகிறான். தேவனுடைய வல்லமை இல்லாமல் நாங்கள் பிசாசை துரத்த முடியாது. மாமிசத்திலே மாமிச பலனை வைத்து எங்களால் பிசாசை துரத்த முடியாது. தேவனோடு நெருங்கிய உறவில்லாமல் பிசாசை துரத்த முடியாது. அப்போஸ்தலர்கள் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், அங்கே ஊழியக்காரனுடைய ஜெப ஆலய தலைவனுடைய பிள்ளைகள் 19 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஜெப ஆலயத்து தலைவனுடைய பிள்ளைகள் அவர்கள் பிசாசை துரத்த முயற்சிக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால் இவனை விட்டு ஓடிப்போம் என்று சொன்ன பொழுது அந்த பிசாசுகள் சொன்ன வார்த்தை என்ன, சவுலையும் எனக்கு தெரியும், இயேசுவையும் எனக்கு தெரியும், நீங்கள் யார்? ஏனென்றால் தேவனோடு உறவு வைக்காமல் அவரோடு இணைக்கப்படாமல் நாங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. அதனால் தான் நாங்கள் வாசிக்கிறோம் யாக்கோபு 4:7 என்ன சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப அவருக்கு கீழ்ப்படிவதென்றால் அவரோடு இணைக்கப்பட்டிருப்பது, அவருடைய வார்த்தையின்படி செயல்படுவது. ஆமென். அவர் எங்களோடு இருக்கிறார் என்று சொன்னார்.

0: இங்கே பார்க்கிறோம், கிதியோன் அவரை நோக்கி, ஆயன் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இன்றைக்கு நிறைய பேருடைய உள்ளத்துல இருக்கு. தேவனங்களை கைவிட்டுட்டார், ஏதோ சோதிக்கிறார், ஏதோ எங்களை போட்டு என்ன செய்கிறார், ஏதோ எங்களுக்கு டீச் பண்ணுகிறார், கற்றுக் கொடுக்கிறார் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கவனிங்கள், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீக்கலாக்கி வெற்றிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. எங்களிடத்துல பெலன் இல்லை, எங்களுக்கு வல்லமை இல்லை என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறபடினா நீ பலசாலியா இருக்கிறாய், பராக்கிரமசாலியா இருக்கிறாய். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு எதற்கும் பயப்படாமல் என்ன செய், சாட்சியை அறிவி, பிசாசுக்கு விரோதமாய் ஜபம் பண்ணு, அவனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கு, என்னுடைய ஜனத்தை விடுதலையாக்கு என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் என்ன, எங்களை விடுதலையாக்கி எங்கள் மூலமாய் இந்த பூமியில் இருக்கிற மற்றவர்களை விடுதலை ஆக்குவது தேவ சித்தம். ஆமென். ஆகவே ஜெபம் பண்ணுவோம், தேவனோடு இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வோம். இன்றைக்கும் நாங்கள் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியர்கள் அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்யும் பொழுது தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவன் பதிலளித்து அவர்களை அவை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்கினார். ஆமேன். ஜெபம் பண்ணு. அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்தில் வந்த ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன், உம்மை விட்டு விலகி போய் மறுபடியும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்டபோது நீர் உடனடியாக தீர்க்கதரிசியை அனுப்பி உம்முடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி தேவதூதனை அனுப்பி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஆகவே நீ போ, உன்னிடத்திலே உன்னுடைய இனிமையை ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி அவனை திடப்படுத்தி அவன் மூலமாய் தேசத்தை விடுதலையாக்கின தேவனே, இன்றைய நாளிலும் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி. எங்களை விடுதலையாக்கி எங்கள் மூலமாய் தேசங்களை விடுதலை ஆக்குவது உமக்கு சித்தம், அது நிறைவேறட்டும். உம்முடைய பிள்ளைகள் அதிகமாய் உண்மை கிட்டி சேரட்டும், அதிகமாய் செபிக்கட்டும், சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாகி போகட்டும். உம்முடைய சித்தம் இந்த உலகத்தை மேற்கொள்ளட்டும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய சித்தம் இந்த உலகத்தை மேற்கொள்ளட்டும். ஏசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய காரியங்களை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். அவரிடத்தில் வந்தவர் ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை, உதவி செய்கிற கர்த்தர். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். மீதியான கிதியோனுக்கு உதவி செய்தது போல கர்த்தர் ஒருவருக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். பாஸ்டர், நாளைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கிறான் முடியா, புதன்கிழமை திரும்பவுமாக சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ்.
0: ஆமென்.
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யுகேலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். கத்தர் தாமே அவருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவேற்றி கொடுப்பாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமேன், ஆமேன். God bless you, Pastor. ஆமேன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பில்

அப்பா, அன்பு நிறைந்த தகப்பனே, எமக்கு கோடி கோடி கோடி சோத்திரம் அப்பா. அப்பா, இருளான நேரங்கள்ல எங்களுக்கு அப்பா நீங்க எங்கள் மத்தியில் வந்து அப்பா உங்களுடைய பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை தேற்றி தேற்றி வழிநடத்தி கொண்டு வர கிருபையிலுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஆமேன் ஐயா. போ பாவ நோயிலே வாடும் நேரங்களே அப்பா, மருத்துவராக எங்கள் மத்தியில் வந்து எங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்துகிற கிருபையிலுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களது உங்கள் ஊழியக்காரர் ஆண்டவரே, உங்களுக்கென்று எழுந்து பிரார்த்திக்கிற ஒளியாக நீங்க எங்கள் மத்தியில் வந்து எங்களை வழிநடத்துற கிருபையிலுக்கான நன்றி அப்பா. உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கானவரே, தினமும் புதிதான கிருபையின் மூலமாக முடிசூட்டி கொண்டிருக்கிற அன்புக்கு உங்களோட அபிஷேகத்துக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசப்பா நன்றி அப்பா. இயேசுவே நன்றி நன்றி நன்றி. ஆமேன்.

0: பாவாது என்ற கூடாரத்தை அணுகாது என்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக நாங்கள் சாத்தானை ஜெகித்து விட்டோம். அதுக்கான பரிசுத்தமான ஜீவியத்தை கர்த்தர்களுக்கு ஜீவிக்க தர்ற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துவோம். அப்பா நீங்க நன்றி இல்ல தகப்பன். அப்பா இன்னும் அதிகமாக எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை நாங்கள் முழு மனதோடு முழு ஆத்மாவோடும் உங்கள் மேல் அன்பு கூறுவதற்கு அதிகமாக உங்களுடைய அன்பையும் கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசப்பா, நன்றி அமேன். கர்த்தரனை கொடுத்த ஒரு வார்த்தை மத்திய கூறுகிறேன். அமேன். தெரிந்த வார்த்தை தான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புள்ளல இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமேன். கர்த்தரங்களை அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடும் பொழுது அவர் எங்களுக்கு நிழலாக நின்று எங்களை பாதுகாத்து எங்களை அவரது கரத்தில் ஏந்தி நடத்துகிற அந்த மகா பிரதான அன்புக்கு நான் நன்றி செலுத்தி என்னை தாழ்த்தி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி.
1: நன்றி சிஸ்டர், நன்றி. கர்த்தர் நல்லவர், எனக்கு உதவி செய்தீர்கள். கர்த்தருக்கு சோஸ்திரம். அப்படியாக கர்த்தர் துதித்து ஜெபித்து நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படி உயர்த்தி துதித்த உங்களையும் எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். நாங்கள் இணைந்து ஒன்றாக வாசங்கம் அளிக்கல சங்கமிப்போம். இதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். நன்றி
2: சொல்லுங்க.
1: ஆமீன் ஆமீன். எங்களோடு அடுத்ததாக மூத்த ஊழியர் இணைந்திருக்கிறார்கள். வானொலி ஆசீர்வத்து நீருக்கான ஜெபத்தை ஏறெடுக்க நாளும் அழைப்போம். பிரைஸ் லார்ட் மகேந்திரையா.
3: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் மகேந்திரையா. அடுத்து வாருங்கள், வானொலியை ஆசீர்வதித்து ஊழியருக்கான நேரலுக்கான ஜெபத்தை ஏறெடுத்து வாருங்கள். உங்களோட ஒரு மனப்பாடம்.
3: ஆமீன் ஆமீன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இது மாலை இரவு காலை வேளையிலே சங்கமா வானொலியிலே நடத்துகின்ற இந்த நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை தேவனே

0: பேசுறையா? பேசுற மகேந்திரையா?
1: ஒரு நெட் ப்ராப்ளம் அம்மா.
0: ஓகே, நாங்கள் ஜெபிப்போம். சோஸ்ரோம் ஆண்டவரே, தகப்பனே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாள் சங்கம் வானொலி ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். ஊழியத்தை வேண்டுமாய் நீ நடத்தி வர கிருபிகளுக்காக நன்றி. நன்றி கதாவே, இந்த நாளிலும் கதாவே வானொலியை நீர் ஆசீர்வதித்து இன்னும் அநேக தேசங்கள், நான்கு திசையில் உள்ள தேசங்கள்ல உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சங்கமிக்கத்தக்கதாக அழியாயெழுந்து அநேக ஆத்துமாக்களை கொள்ளை போல பங்கிட்டு கொள்ள நீங்க கிரிய செய்ய வேண்டுமா? இயேசுவி நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்ட அன்பு நேர்களுக்காக ஜெபிக்கிறோம். மறுபடியும் பெற்றிருக்கப்பட அன்பு நேர்களை நம்ம திருக்கருத்துக்குள்ள தருகிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் அப்பா நீங்க வெளிப்படும்படியாய் அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதாக இந்த சங்க வானொலியை கேட்டு அப்பா நாங்கள் விடுதலை அடைந்தோம், ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம், சுகத்தை பெற்றுக்கொண்டோம், ஜீவ வழியை கற்றுக்கொண்டோம், ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு உபதேசிக்கிறேன்னு சொல்லத்தக்கதாக அப்பா இந்த சுவிசேஷ வாரம் ஒவ்வொருதரையும் நெருக்கி வரட்டும். அப்படியாக நீங்க சாட்சியாய் நீங்கள் நிறுத்துவீராக. தாழ்ந்துள்ள பிள்ளைகளை ஊழியம் செய்யும்படியா எழுப்பி தரும்படியா செபிக்கிறோம். தந்தைகளை உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நல்ல கருத்துக்களை கொடுத்து ஜெபங்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி, நன்றியோடு சோசரிக்கிறோம். அப்பா நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் மாறாதவர், இரக்கம் உள்ளவர். இதனால் உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். உண்மை ஆராதிக்கிறோம். நீ ஆராதனைக்குரியவர், துதியின் மத்தியில் வாசம் பண்றங்கள் தூயாதி தூயவர், எங்கள் கண்மலையானவர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ண

ஓம் நவிலகாத பிரியாத ஓம் சமூகமே, அதுதான் நிரந்தர சுகந்திரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா விலகாத பிரியாத உம்முடைய சமூகம் என்று மோசைக்கு சொன்னீங்க, என் சமூகம் உனக்கு ஒன்று சார், நான் உனக்கு கிளைப்பாட தருவேன், நான் உடைய சமூகம் இந்த நிகழ்ச்சிகளுக்கு முன்பாக செல்லட்டும், இணைப்பிற்க தடைகள் உடையுதம் இயேசுவி நாமத்தினால் உடைய வல்லமையை கட்ட உழுக்கிறோம் கத்தாவி. எங்களுக்கு ஒத்தாசையும் பருவத்துக்கு நேராவி, எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. அப்பா வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரெடுத்துருங்க, உங்களுக்கு ஒத்தாசை வளர மாட்டது அப்பா. இதுவரை நடத்தினே வினேசர் நீங்கள் அல்லவா, உமையன்றியோடாரோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் பெயர்கள் நாங்கள் சிறுகனும் அப்பா. தகப்பனே நீர் நல்லவராண்டு, நீர் வல்லவராண்டு, நீர் போதுமானவர்கள்.

0: நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். தடைகளை தகர்த்தவரே, காரியத்தை வாய்க்கு பண்ணினவரே, இதுவரை நேரம் துதி பாடல் செபங்களுக்கு நடத்தினவரே, உங்க கோடி கோடி சோஸ்திரம் தொடர்ந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில வார்த்தையோடு உங்களோட பேசுங்கப்பா. நாங்கள் உண்மை இன்னும் அறையணும் ஆண்டவர், இன்னும் உண்மை கிட்டி சேரணும் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நீரே தேவர் நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, வேதத்தில் அதிசயங்களை காணும்படியாக உங்களுடைய பிரகாசமான மனக்கண்கள் திறக்கப்படட்டும். வார்த்தை இதய பலகையாக பலகையில் எழுதப்படட்டும். சுவாசத்தில் எங்கள் நாவல் உதடுகள் அறிக்க பண்ணட்டும். நீரே தேவர் உடல்ல கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி வைக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். தொடர்ந்து நாங்கள் சரியாக தோன்ற நேரம் 7:31 இருக்கிறது. நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய போகின்றோம். இந்த நாள் முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தி எடுத்து வருவதாக சோஷியானி சேர்ந்து அவர்கள் அந்த வார்த்தையின் வெளிச்சம் எங்களுக்கு வெளிச்சத்தில், நித்திய வெளிச்சத்தில், அது வெளிச்சத்தின் வெளிச்சமாக நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமுக வாணியனை கூடாக சங்கமிக்க போகின்றது. அந்த வானொலி கூடாக அல்ல, அவருடைய வார்த்தை மகிமைப்படுகிறது. வார்த்தையான தேவன் என்றும் இந்த வார்த்தை எனக்குள்ளே உங்களுக்குள்ளே கிரிய செய்கிறார். அந்த கிரியையுள்ள வார்த்தையை, ஒருமுறை திரும்பாத வார்த்தையை, எங்கள் ஆத்மா உயிர்ப்பிக்கிற வார்த்தையை, பேதையை ஞானியாக்குற வார்த்தையை கேட்போமா? அழைப்போம், இணைப்போம். Praise the Lord, sister.
1: Praise the Lord, sister Subha.
0: Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவலாக இருக்கிறோம் சிஸ்டர், எடுத்து வாருங்கள்.
1: ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் மறுபடியுமாய் அவருடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மகாபிரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பனே, இன்றைய நாளிலும் நீங்க எங்களுக்காக என்ன வார்த்தைகள் வைத்திருக்கிறீங்களோ ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை தியானிக்க எங்களுக்கு வேண்டிய உங்களுடைய கிருபைகளை எங்களுக்கு தாங்க. பரிசுத்தாவியானவரே, அடுத்த அரை மணி நேரத்துக்கு உங்களுடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இதை கேட்கிறவர்கள் நிரப்புங்க சுவாமி. நீங்க எங்களோடு பேசும்போது உங்களுடைய குரலை ஆண்டு குரலுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரமங்களை நடத்தட்டும் பிரசன்னரே, உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் நிறைந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறீங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் தேவன் அறிவித்த நன்மையின் வாழ்வு என்கின்ற தலைப்புல ஒரு சில காரியங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு அறிவித்திருக்கிற நன்மையின் வாழ்வு, மீகா 6:8. மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இந்த வசனத்தை எழுதப்பட்டிருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் என்று சொன்னால், இதை விட வேற எண்ணத்தை ஆண்டவர் உன்னிட்ட கேட்கிறீர் அப்படின்னு சொல்லி அங்கே மீகாக்கு எழுதுகிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. இதை தவிர ஆண்டவர் எங்களிடத்துல வேற எதையுமே எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி, அதாவது ஆண்டவர் எங்களிடத்துல நன்மையாய் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த 3 காரியங்கள் தான். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில அனைவருடைய அனைவரிடத்துல நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, இதை ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையா பாக்குறாங்க. ஆண்டவர் பாரமான வாழ்க்கைக்குள்ள இருந்து, அழுக்கான வாழ்க்கைக்குள்ள இருந்து, கடுமையான கடினமான இந்த உலக வாழ்க்கைக்குள்ள இருந்து எங்களுக்கு ஒரு இலகுவான ஒரு வாழ்க்கையை வாழத்தான் எங்களை அழைத்திருக்கிறார். ஒரு சந்தோஷமான ஆவின் கனிகளாகிய சமாதானம், சந்தோஷம் எல்லாம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கத்தக்க இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு பாரமாய் வாழுவதற்கு காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அநேக காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்துல நிறைய வாய்ஸஸ் அதிகமாக இருக்கிறது, ஸ்பெஷலி இந்த சோசியல் மீடியா மூலமாய். ஒரு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு செகண்ட்ல நான் நிறைய தடவை நான் சொல்றதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ரீல்ஸ் அதிகமாக பார்க்கறதுனால, நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்கறதுனால, இதெல்லாம் தப்பு இல்லை, நிறைய ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறது நல்லது தான். ஆனால் எங்களுடைய மூளை கண்டு ஆண்டவர் ஒரு கெப்பாசிட்டியை வைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு தாட்ஸை தான், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட பகுதியை தான் எங்களுடைய மூளையால கேப்சர் பண்ண முடியும், அதை உள்வாங்கிக் கொள்ள முடியும். அது அளவுக்கு அதிகமா போகும்போது அது எங்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுற ஒரு காரியமாய் அமைந்து விடுகிறது. அதே நேரத்துல நாங்க நிறைய வசனங்களை நாங்க யூடியூப்ல கேட்கும் போது எல்லாருமே சரியான சத்தியத்தை சரியான காஸ்பல்ல சொல்றாங்களான்றது அநேகருக்கு தெரிகிறது இல்ல. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு சபைகள்ல ஆண்டவர் கொடுத்த மேய்ப்பனோட நீங்க இணைந்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை கேட்கிறது சரி, அதோடு கூட நீங்க பரிசுத்தாவியானவருடைய குரலுக்கு நீங்க செவி கொடுக்கிறவர்களாய் உங்களுடைய பர்சனல் பிரேயர்ல பர்சனல் பைபிள் ரீடிங்ல ஆண்டவரோடு ஒரு உறவுல கட்டப்பட்டவர்களா நீங்க இருக்கும் போது நீங்க அநேக மெசேஜ்களை செய்திகளை யூடியூப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ அது எல்லாத்தையும் கேட்கும் போது அதுல எது சரியான நன்மையான காரியங்களோ அதை மாத்திரம் பார்த்து எடுத்துக்கொள்வீங்க. எதெல்லாம் நன்மை இல்லாத தேவனிடத்துல இருந்து வராத காரியங்களோ அதெல்லாம் இனம் கண்டு கொண்டவர்களாய் அது எல்லாத்தையும் புறக்கணிச்சிருவீங்க. ஆனா இந்த சரியான பர்சனல் பைபிள் ரீடிங்கோ பர்சனல் ஜபங்களோ ஆண்டவரோடு இருக்கிற அந்த தனிப்பட்ட உறவு சரியில்லாம நீங்க சும்மா வெறுமனே இந்த கேட்கப்படுகிற எல்லா குரல்களுக்கு மாத்திரம் உங்களுடைய காதுகளை திறந்து வச்சிருப்பீங்கன்னு சொன்னா நீங்க கேட்கிற அந்த குரல்களோ தேவனுடைய வார்த்தைகளோ சரியான விதத்துல வருகிறதான்னு சொல்லி இனம் கண்டுகொள்ள கூட உங்களால முடியாது. அதனால நாங்க ஜாக்கிரதையாய் இந்த நாட்கள்ல இருக்க வேண்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவங்க ரட்சிக்கப்பட்டு ஒரு 1.5 வருடங்கள் தான் ஆகிறது. ரீசெண்டா அவங்களோட நான் கதைக்கு நேர்ந்தது. அவங்களோட கதைக்கு அவங்க சொன்னாங்க, எனக்கு பயமா இருக்குது, ஒவ்வொருக்கு அவங்க ஒரு முஸ்லீமா இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ அவர்கள் சொல்றாங்க, எனக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய எனக்கு பயமா இருக்கு, இதை செஞ்சு ஆண்டவர் கோவிச்சிருவாரோ, இது தப்பா பண்ணிருவனோ அதை தப்பா பண்ணிருவனோ, ஒரு வார்த்தை பேசுறதுக்கே பயங்கரமா யோசிக்க வேண்டியிருக்குது, பயந்து பயந்து ஒவ்வொன்றையுமே பண்ண வேண்டியிருக்குது, நினைக்கிறது இது ஆண்டவரை கோவப்படுத்திடுமோ கோவப்படுத்திடுமோன்னு பார்த்து பார்த்து ரொம்ப பாரம் அதை வாழ்க்கையை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கேட்கும் போது எனக்கு சரியான கஷ்டமா போயிட்டுது. ஏன்னா ஒரு பாரமான வாழ்க்கைக்குள்ள இருந்து அவங்க மீட்டெடுக்கப்பட்டு இலகுவான நுகத்தை சுமப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு மேன்மையான அழைப்புக்குள்ள வந்த பிறகு முந்தி இருந்ததை விட இப்ப வந்து இன்னும் பாரமா இருக்கிற மாதிரி அவங்க கதைச்சாங்க. அந்த வேற மதத்துல இருந்ததை விட இப்ப அவர்கள் நினைக்க வேண்டியது ஜாக்கிரதையா இருக்கிறது, பயபக்தியா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அது எங்களுக்கு பாரமா இருக்க கூடாது. தேவனோடு இருக்கிற உறவின் அடிப்படையில் அவரை பிரியப்படுத்துவதற்காக அவரை மகிழ்விப்பதற்காக நாங்கள் செய்கிற காரியம் வரு பயந்து பயந்து தண்டிச்சிருவாரோ தண்டிச்சிருவாரோன்னு சொல்லி அவர் ஒரு கொடூரமானவராய் பார்த்து கொண்டிருப்பது அது ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இல்லை. ஒரு தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் இருக்கிற உறவு வந்து அன்பின் அடிப்படையில இருக்க வேண்டும். தவறு செய்யும் போது என்னுடைய தந்தை என்னை கரெக்ட் தண்டிக்க மாட்டார், என்னை கரெக்ட் பண்ணுவார், என்னை சரிப்படுத்துவார். தண்டிப்பவர் தகப்பன் அல்ல, அவர் தண்டிக்கிறதல்ல எங்களை சரி செய்கிறவர். ஆண்டவர் இன்னும் அந்த நியாயாதிபதி என்கின்ற ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் இன்றைக்கு கிருபையுள்ள தகப்பனாய் இன்றைக்கு எங்களுக்கு தன்னை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் வீற்றிருந்து எல்லாருக்கும் சரியாய் நீதி செய்கிறவராய் காணப்படுவார். ஆனால் இந்த நாட்களில் அவர் வந்து தகப்பனுடைய அன்போடு தகப்பனுடைய கிருபையோடு எங்களோடு கூட அவருடைய அன்பை பிரதிபலிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த அன்பையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளுகிற இந்த காலத்துல வந்து நாங்கள் அன்பின் அடிப்படையில் எங்களுடைய கிரியைகள் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நாங்கள் செய்கிற காரியங்கள், அவரோடு இருக்கிற உறவுகள் எல்லாமே அன்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு சந்தோஷமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை எங்களை வாழ அழைத்திருக்கிறார். ஒரு பாரமாய் சுமப்பதற்கு ஐயோ கஷ்டமா இருக்குது, இது செய்யணுமே அது செய்யணுமே என்றால் நாங்கள் வெறும் மனம் மாறவில்லை, மதம் தான் மாறி இருக்கிறோம். ஏனென்றால் மற்ற மதத்துல அவர்கள் கடவுள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அந்த அந்த அந்த காரியங்களுக்கு அந்த அவைகளை எல்லாம் மகிழ்ச்சியாக்குவதற்காக விரதங்கள் எடுக்கிறார்கள், பலி செய்கிறார்கள். ஏனென்றால் நான் இப்படி செய்தால்தான் என் தெய்வம் எனக்கு பதில் கொடுக்கும், நான் இப்படி செய்தால்தான் என் தெய்வம் என்னோடு பிரியமாய் இருக்கும் என்று சொல்லி, இதை செய்யாவிட்டால் என் தெய்வம் என்னை தண்டித்து விடும் என்று சொல்லி பிற மதத்தினர் அநேக காரியங்களை சொல்லி அந்த காரியங்களுக்கு ஏற்றவாறு தங்களுடைய வாழ்க்கையில் அநேக விரதம் என்று நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வந்து மதம் மாறல. நாங்கள் எல்லாரும் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்கின்ற சத்தியத்தை அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு ஒரு தகப்பன் என்கின்ற அவரிடத்துல மகன் மகள் என்கின்ற முத்திரையை பதிக்க பெற்றவர்களாய் மனம் மாறி இருக்கிறோம். ஆகவே அங்க எப்படி பயந்துட்டு இருந்தோமோ, அப்படி எப்படி பயந்து பயந்து கிரியைகளை செய்தோமோ, அதே மாதிரிதான் இங்கேயும் செய்கிறோம்னா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. அதனால நாங்கள் வணங்குகிற எங்களுடைய தெய்வம், உண்மை தெய்வம், மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாங்கள் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்ட உண்மையுள்ள வாழ்க்கையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இங்கே இந்த மேக 6:8 நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. முதலாவது நியாயம் செய்து எப்படிப்பட்ட நன்மை என்று அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார், அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நியாயம் செய்ய வேண்டும். நாங்க உடனே நியாயம் செய்கிறதுன்னு நாங்க எல்லாருமே சொல்லுவோம், நாங்க இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் நியாயமாய்தான் நடந்து கொள்ளுகிறேன். இந்த கிறிஸ்தவர் எல்லாருமே நாங்க எங்களுக்குள்ளே நினைத்து கொள்ளுகிறது, நாங்கள் எல்லா காரியத்திலையும் நாங்க நியாயமாய் நடந்து கொள்ளுகிறோம். நாங்கள் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, மற்றவர்களை நாங்கள் ஏமாற்றவில்லை, மற்றவர்களுக்கு அது செய்யவில்லை, நியாயமாய் நடந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி எங்களுடைய நியாயங்களை நாங்களே மெச்சி கொண்டு எங்களுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வைத்திருக்கிறோம். நான் அடிக்கடி என் அம்மாட்ட நான் கதை கேட்கல சொல்லுவேன், அம்மா இன்னொருத்தரோட எங்களை கஷ்டப்படுத்துறவங்கள மேல கூட எங்களுக்கு கோபம் வரக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு அவங்க ஒரு ஜஸ்டிபிகேஷன் வச்சிருப்பாங்க. அவர்களுக்கு அவர்களுக்கு எங்களை பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அவர்கள் எங்களை காயப்படுத்துவது போல் தெரியும். ஆனா நீங்க அவங்கள பக்கத்துல போய் அந்த கதையை கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அவர்களுடைய சைட்ல இருந்து பார்க்கும்போது அது அவர்களுக்கு நியாயமாய்ப்படும். ஆகவே இன்றைக்கு நாங்கள் எதை நியாயம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய கண்களுக்கு எங்களுடைய மனதுக்கு எது நியாயம் என்று படுகிறதோ அதை எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டு நாங்கள் சொல்லுகிறோம், நான் நியாயமாய் நடந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி. கண்பானவர்களே, தேவன் அப்படிப்பட்ட நியாயத்தை எங்களிடத்துல எதிர்பார்க்கவில்லை. இந்த மீகா 6:8 ஒத்த வசனம் வேதத்துல எங்க இருக்குன்னு சொன்னால் இதனுடைய ஒத்த வசனம் மத்தேயு 23:23. இதுலதான் இந்த மீகாவில இருக்கிற அதே வசனத்துக்கு ஒத்த வசனம் இருக்கிறது. எப்படி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், விசேஷித்தவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்களே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதபாரகரையும் பரிசேயரையும் பார்த்து மாயக்காரரே என்று சொல்லி அவர்களை அழைக்கிறாரே என்று சொன்னால் இந்த மூன்று காரியத்தையும் அவர்கள் விட்டு விட்டார்கள். அதே போலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயம் இரக்கம் மனத்தாழ்மை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதி இரக்கம் விசுவாசம். இந்த மனத்தாழ்மையும் விசுவாசமும் எப்படி ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது என்பதை நான் உங்களை விளக்கி சொல்லுகிறேன். ஆனால் முதலாவதாய் சொல்லப்பட்டிருக்கிற நீதி நியாயம், இந்த நீதி நியாயம் என்னவென்று சொன்னா, இங்கே நீங்க நீதி நியாயம் அப்படின்ற வார்த்தைகள் எடுத்தாலே எங்களுக்கு வந்து நீதிமன்றத்துல இருக்கிற அந்த தராசு தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த தராசுடைய அதை வைத்து அந்த சிம்பிள் அந்த லோகோவை பார்த்து நீங்க விளங்கிக் கொள்வீர்களாகில் அந்த எது நியாயம் எது நியாயம் நீதியாய் எண்ணப்படும் என்று சொன்னால் அந்த திராசுல ரெண்டு பக்கமும் சமமாய் இருக்கும் போது ரெண்டு பகுதியும் சரியான அளவுல இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே அது நியாயமான காரியமாய் இருக்கும். அதே போலதான் இங்கே ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வேத பாரகரையும் பரிசேயரையும் பார்த்து பேசு திட்டுகிறார், உங்களுடைய வெளிப்புறத்தை எல்லாம் நீங்க சுத்தமாகும்படி நீங்க வந்து நல்லா சுத்தமாக்குறீங்க உங்களுடைய போஜன பான பாத்திரத்துல, ஆனால் உள்புறத்துல வந்து நீங்க சுத்தமாக்கவில்லை, முதலாவது அதை சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லுகிறார். அதுக்கு பிறகு சொல்றார், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குது என்று சொன்னால், வெளியே ஜோடிக்கப்பட்ட அலங்காரமா இருக்கிற கல்லறை கோப்பா இருக்கிறது, ஆனா அந்த கல்லறையினுடைய உள்ளுக்குள்ள வந்து மரித்தவர்களுடைய எலும்புகளும் அசுத்தங்களும் நிறைந்திருக்கிறது, ஆனா வெளியில வந்து பார்க்கிறதுக்கு நல்ல அழகா இருக்கிறது. அதாவது அவர்களை பார்த்து என்ன சொல்லி அவர்களை மாயக்காரர் என்று சொல்லி திட்டுகிறார் என்று சொன்னால், நீங்கள் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று வெளியில காணப்படுகிற மாதிரிக்கு நீங்க நடக்கிறீங்க, ஆனா உள்ளத்துல வந்து மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீங்க அப்படி என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை திட்டுகிறார். இது என்னவென்று சொன்னால், இந்த தராசுல இருக்க ரெண்டு பகுதி எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு பகுதி எங்களுடைய உள்புறத்தையும் மற்ற பகுதி எங்களுடைய வெளிப்புறத்தையும் குறிக்கிறது. எங்களுடைய உள்ளான எண்ணங்கள், எங்களுடைய உள்ளான திட்டங்கள், எங்களுடைய உள்ளான நோக்கங்களும் நாங்கள் வெளியிலே அதை கொண்டு நாங்கள் வெளியிலே செய்கிற செயல் மற்ற பக்கத்திலையும் ஈக்குவலா இருக்க வேண்டும், ரெண்டும் சரியா இருக்க வேண்டும். உள்ளுக்குள்ள வஞ்சனையான காரியங்களை நினைத்து கொண்டு, உள்ளுக்குள்ள கோபங்களை வைத்துக் கொண்டு, உள்ளுக்குள்ள அக்கிரமங்களை வைத்துக் கொண்டு வெளியில வந்து ஐயோ நான் அப்படி நடந்து கொண்டா இந்த கோபத்தை நான் வெளில காட்டிடுறேன்னு சொன்னா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் சாட்சி கட்டுவிடும், என்னை பார்க்கிறவர்கள் எப்படி என்ன மதிப்பாங்க, எப்படி நான் ஆண்டவுடைய பிள்ளை என்று சொல்லுவாங்கன்னு சொல்லி மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கிறேன் என்கின்ற பேர் வழியில வந்து வெளியில மட்டும் நாங்கள் நடித்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாய் அநேக நேரத்துல காணப்படுகிறோம். அநேக நேரத்துல இது யாருமே இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது. எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு சிலர் மேல வந்து பயங்கரமா கோபம் வரும். அவங்க செய்யற காரியத்துல வந்து எங்களுக்கு அப்படியே இவங்களை அப்படியே ஏதாவது செஞ்சிடலாமா, ஏதாவது சொல்லிடலாமா அப்படிலாம் கோபம் வரும். ஆனா அந்த வார்த்தையை வழியில சொல்ல மாட்டோம், சொல்ல எங்களுடைய சாட்சி கற்றும் உண்டு. அது நியாயமான வாழ்க்கை இல்ல. இப்படி செய்து விட்டு நாங்க வெளில வந்து சொல்லுவோம், நான் நியாயமாய் நடந்து கொண்டேன், நான் அந்த வார்த்தையை அவளை பார்த்து சொல்லல, அப்படியே உள்ளத்துக்குள்ளே அடக்கிட்டேன், அதனால நான் நியாயமாய் நடந்து கொண்டேன் என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற நியாயம் அதல்ல, நீதியாய் நடந்து கொள்வது அதல்ல. எப்படி நாங்க வெளியில எங்களுடைய நியாயத்தை காத்து கொள்ளுகிறோமோ அதே போலதான் உங்களுடைய உள்ளத்திலும் அந்த மாறுதல் ஏற்பட வேண்டும். தேவனுடைய முகத்தை பிரதிபலிக்கிறவர்களாய், தேவனுடைய கேரக்டர்ஸ அவருக்குள்ள எவ்வளவு ஆண்டவர் வந்து சிலுவையில அவரை அறையிறதுக்கு முன்பதாக அவரை வந்து பயங்கரமா சித்திரவதை செய்தாங்க. அந்த சித்திரவதையெல்லாம் அவர் வந்து வெளியில பொறுத்து கொண்டு உள்ளுக்குள்ள கோபப்பட்டு கொண்டிருக்கேன். என்னென்னு சொன்னால் அவர் உள்ளுக்கு கோபப்பட்டிருப்பாரா இருந்தால் அது கட்டாயமா அவர்களையெல்லாம் அழித்திருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளத்துக்குள்ளேயும் அவருடைய இரக்கம் பொங்கி வழிந்தது. அவங்க அவர்களுடைய காது கேட்காத நேரத்துல கூட தன்னை அறைந்தவர்களுடைய காதுகளுடைய விழாத வார்த்தைகளை, தேவனுக்கு மாத்திரம் புலப்படுகிற வார்த்தைகளை அவர் சொன்னார். பாருங்க, இவர்கள் செய்வதை என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த யாருமே கேட்கல, அவங்களோட காதலையெல்லாம் அந்த வார்த்தைகள் விளையல. தேவனுக்கு மாத்திரம் கேட்கிற மாதிரி அவர்களுக்காக அவர் பிரார்த்தனை பண்ணுகிறார். இன்றைக்கும் எனக்கும் உங்களுக்காகவும் அவர் தேவனுடைய வலது பாரசத்தில இருந்து எங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்காக அவர் பரிந்துரைத்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படி பரிந்துரைக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவர் அங்கிருந்து எங்களுக்காக பரிந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மற்றவர்களுக்கு தெரிகிறதோ தெரியலையோ, எங்களுடைய உள்ளத்திலே நியாயமாய் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உலகத்துக்கேற்ற நியாயம் அல்ல, தேவனுக்கேற்ற நியாயம். உலகம் என்ன சொல்லும், உனக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய், தீமை செய்கிறவர்களுக்கு நீ தீமை செய்ய தேவையில்லை, அவர்களை விட்டு விலகி போயிரென்று சொல்லும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையின்படி நாங்கள் தேவனை பின்பற்றுகிற எங்களுடைய வாழ்க்கையில எப்படி தெரியுமா, அப்படியே விலகி போயிடக்கூடாது. அந்த எங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை தேவைப்படும் போது நாங்கள் வந்து வாலண்டியரா போய் நாங்களா போய் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய குணாதிசயம். ஆனா உலகம் அதை சொல்லாது, உனக்கு எதுக்கு வம்பு, அவங்களுக்கு நன்மை செய்தா நன்மை செய், தீமை செய்யறாதங்கன்னா நீ நல்லவன் மாதிரி, உலக நியாயப்படி நீ நல்லவன் மாதிரி விலகி போயிடு. அதுதான் உலகத்துல நியாயமாய் நடந்து கொள்ளுகிறது. ஆனால் தேவனுடைய நியாயமும் உனக்கு தீமை செய்களுக்கு கூட நீ தேடி போய் நன்மை செய் என்றுதான் தேவன் எதிர்பார்க்கிறான். அப்படிப்பட்ட நியாயத்தை நாங்கள் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இங்க இரண்டாவது பார்ப்போமையாய் இருந்தால் வசனம் சொல்லுகிறது, மல்கியால நாங்கள் இரக்கத்தை சிநேகித்து இரக்கம் காட்டுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு எப்படிப்பட்ட இரக்கத்தை நாங்கள் காட்டுகிறோம், எங்களுக்கு இரக்கம் காட்டுறவங்களுக்கே நாங்கள் திருப்பி இரக்கத்தை காட்டி கொண்டிருப்போம். எங்களுக்கு அன்பு காட்டுகிறவர்கள், எங்களை நேசிக்கிறவர்களுக்கு நாங்கள் இரக்கத்தை காட்டுவோம். ஆனால் எங்களுக்கு நாங்கள் இரக்கம் காட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இரக்கம் காட்டுவோமா, அல்லது இவர்களுக்கு இரக்கம் காட்டினால் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு அறிந்திருந்தும் அவர்களுக்காக இரக்கம் காட்டுவோமா? இல்ல, அதை செய்ய மாட்டோம். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் வந்து எங்களுடைய பாதுகாப்பாய் நாங்கள் நிம்மதியோடு வாழ்ந்துட வேணும் என்று சொல்லி நான் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும், யாருக்கும் எந்த வம்பு தும்பும் இல்லாம எந்த பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டாம அப்படியே அமைதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடணும், அதுதான் சாட்சியின் வாழ்க்கைன்னு நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்ல, ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வந்து சிலருக்கு நீங்க இரக்கம் காட்டுறதுனால உங்களுக்கு பிரச்சனை வரும் என்றால், அவர்கள் இரக்கம் காட்ட சொல்லி ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்துல உணர்த்துவாராயிருந்தால் தைரியமாய் போய் இரக்கத்தை காட்ட வேண்டும். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? யோசேப்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பே அவர் கருவலை உருவாகும் போதே அங்கு இரக்கத்தின் அடிப்படையில தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையே தொடங்குகிறது. யோசேப்பு, இயேசுனுடைய தகப்பனாகிய யோசேப்பு, நீங்க நினைத்து பாருங்க, அவர் மரியாளுக்கு நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறார். அதே நேரத்துல திருமணத்துக்கு முன்பதாகவே மரியாள் வந்து கர்ப்பமா இருக்கிறார் என்ற செய்தி வந்த உடனே, இந்த காலத்திலே அப்படி ஒரு செய்தி வரும் வேண்டாம், இந்த இன்றைக்கு இருக்கிறவங்க நினைத்து பாருங்க, நீங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ண போறீங்க, உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது, அந்த இடைப்பட்ட காலகட்டத்துல அந்த பர்சன் வந்து கன்சீவா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா யாராவது முன் போய் முன் வந்து அவர்களை திருமணம் முடிப்போமா? இல்ல, உடனே நாங்க என்ன செய்வோம்? யோசேப்பு போல ஸ்டார்டிங்ல வந்து அவர் என்ன செய்தார், நான் நியாயமாய் நடந்து கொள்ளுகிறேன், நான் வந்து தேவனுக்கு உண்மையாக எந்த பாவமும் செய்யக்கூடாது, அதனால நான் ரகசியமாய் தள்ளி விட்டுறேன், மற்றவர்களுக்கு முன்னால கூப்பிட்டு நான் அசிங்கப்படுத்த இல்லை, மற்றவளுக்கு அவங்களுடைய ஃபால்ட் அறிவிச்சு நான் அசிங்கப்படுத்தலை, நான் அப்படியே மெதுவா சத்தம் போடா விலகி போயிடுறேன், அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளட்டும்னு சொல்லி சில நேரத்துல அப்படி நடந்து கொள்கிறத பார்த்து யோசிப்பு இப்படி செய்யலாம்னு பிளான் பண்ணதுக்கே நாங்க என்ன செய்திருப்போம், யோசிப்ப வந்து மெச்சிக்கொண்டிருப்போம், அவ்வளவு நல்ல மனுஷன் அவர் வந்து சத்தம் போடாம அப்படியே அமைதியா விலகி போயிட்டாரு. ஆனால் தேவன் அதை சொல்லல, தேவன் அவருக்கு தரிசனத்துல இங்கே தோன்றி நீ ஐயப்படாத பயப்படாத மரியாதை சேர்த்துக்கொள், அவள் பரிசுத்தாவியினாலதான் அவள் கருவுற்றுக்கிறாள் சொல்லும் போது நீங்க அந்த இடத்துல யோசேப்பின் இடத்துல நீங்க உங்களை நினைத்து கொள்ளுங்க. அவருக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்ததை ஆண்டவர் தரிசனமாய் காட்டவில்லை. இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்து அவர்தான் கடவுள் என்று புலப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் தரிசனத்தை காட்டவில்லை. தரிசனத்துல வந்து வெறும் வார்த்தையாய் மாத்திரம்தான் சொன்னார், அந்த கரு பரிசுத்தாவியினால் உண்டாயிருக்கிறது. ஒருவேளை யோசிப்பு நினைத்திருக்கலாம், ஐயோ இது நான் வெறும் கனவுலதானே கண்டன், ஏதோ கனவு கண்டிருக்கிறோம் போல இருக்குன்னு அதை தள்ளி விட்டுருக்கலாம். இல்ல, அது தேவனுடைய வார்த்தை என்பதை நம்பி விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படிந்து ஒரு பெரிய மகா கிருபையான தேவனுடைய இரக்கத்தை மரியாதத்துல காட்டினார். அவர் இயேசு கிறிஸ்து என்று அறியறதுக்கு முன்பதாகவே அந்த இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பது, அவர் சிலுவையில் நமக்காக மரிக்க போகிறார் என்பதை எல்லாம் அறியறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே யோசேப்பு மரியாளிடத்தில் அந்த இரக்கத்தை காட்டுவதை நாங்கள் வாசிக்க முடிகிறது. எப்படி அந்த இரக்கத்தை காட்டினார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னிமித்தம் உருவாகாமல் இருந்தும் கூட இயேசு கிறிஸ்துவை தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து அவரை வளர்த்தார். அதே நேரத்துல மரியாளுக்கு கணவனாய் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்தார். அதன் மூலம் கிறிஸ்துவின் இரக்கத்தை அங்க யோசேப்பு காட்டினார். காட்ட முடியாத சூழ்நிலை, நினைச்சு பாருங்க, அவர் நினைத்திருக்கலாம், ஐயோ இப்ப நான் வந்து மரியாதை சேர்த்து கொண்டேன்னுதான் என்னுடைய ஊர் ஜனம் என்ன கதைக்கும், என்னுடைய குடும்பம் என்ன கதைக்கும், ஒரு இக்கட்டான என்னுடைய ரெப்யூட்டேஷன் என்ன ஆகிறது, இப்படி எல்லாம் பல எண்ணங்கள் அவருக்குள்ளே ஓடி இருக்கும். ஆனாலும் தேவன் சொன்னார் என்கின்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய ரெப்யூட்டேஷனுக்கு ரிஸ்க் என்றாலும் கூட அதை அவர் எடுக்க தயாரான இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனுடைய இரக்கம் என்கின்ற குவாலிட்டியை காட்டினார். அதே போலதான் இன்றைக்கும் ஆண்டவர் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட எக்ஸ்ட்ராடனரியான ஒரு இரக்கத்தை காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதாவது நாங்கள் இரக்கம் காட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க உங்களை அவங்க வேதனைப்படுத்தியிருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு இரக்கம் தேவைப்படுகிற நேரத்துல நீங்க முன் வந்து நீங்களா போய் அவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும், நீங்களா போய் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லது நீங்க அவங்களுக்கு இரக்கம் காட்டுகிறதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் என்கின்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த நபர் வந்து இரக்கம் பெற வேண்டிய பரிதாபமான சூழ்நிலையில இருக்கேக்கல, என்ன ஏனோ தானோண்டு அந்த நீங்க பாஸ் பண்ணி போயிடக்கூடாது. நல்ல சமாரியன் போல அந்த அடிபட்டவனுக்கு வேண்டிய இரக்கத்தை காட்டுகிறவர்களாய் நானும் நீங்களும் இருக்க வேண்டும். ஏன் இந்த ரெண்டு விஷயத்திலே, இது நியாயத்திலையும் சரி இந்த இரக்கம் காட்டுகிறதிலும் சரி, நீங்களாய் முன் வந்து காட்ட வேண்டும், முன் வந்து நீங்களா வாலண்டியரா போய் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தவங்களுக்கு முன்மாதிரியாய் காட்டின பழக்க வழக்கம் அதுதான். அவர் தன்னையே முன் வந்து ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தார் எங்களுடைய பாவங்களுக்காக. தன்னையே ஜீவபலியாய் அவர் ஒப்பு கொடுக்க தாமாகவே முன் வந்தார். இயேசுவை யாரும் கொலை செய்யவில்லை, தான் கொலை உண்ணப்பட அவரே தன்னை கொடுத்தார், அவராய் முன் வந்து கொடுத்தார். அப்படிப்பட்ட அதே கேரக்டர், அதே குணாதிசயத்தை ஆண்டவர் நாங்களாகவே முன் வந்து நியாயம் செய்வது, நாங்களாகவே முன் வந்து இரக்கம் செய்வது, எங்கள்கிட்ட கேட்டா மட்டும் செய்கிறதல்ல, கேட்காமல் இருக்கிற ஜனங்களுக்கு கூட இரக்கம் செய்ய திராணி இருக்கும் போது, நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அந்த இந்த நன்மையான காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக, தேவனுக்கு முன்பதாக நாங்கள் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் நிறைய நேரத்தில் நினைக்கோம் மனத்தாழ்மை என்ற உடனே நான் குப்பை, நான் தூசி, நான் ஒரு மகாபாவி என்று சொல்லி எங்களை நாங்களே இழிவுபடுத்திக் கொள்வதுதான் வேதத்தில் உள்ள மனத்தாழ்மை என்று சொல்லி நினைக்கிறோம். மனத்தாழ்மை என்பது தேவனுக்கு முன்பதாக ஆண்டவரே என்னுடைய சுய நீதியினால நான் எதுவுமே செய்ய முடியாது, முழுக்க முழுக்க உங்களுடைய கிருபையினாலதான் என்னால முடியும் என்று சொல்லி அதை ஒப்பு கொண்டவர்களாய், தேவனுக்கு எங்களை சமர்ப்பித்தவர்களாய், அவருடைய பாதத்துல சரணடைகிற அந்த நிலைமை இருக்கிறதே அதுதான் மனத்தாழ்மை. தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் இருக்க வேண்டும், அதைத்தான் வேதம் எதிர்பார்க்கிறது. அங்கே மனுஷர்களுக்கு முன்பதாக சொல்ல இல்ல, வசனம் சொல்லும் போது நீ நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக நீ மனத்தாழ்மையாய் நடப்பது. தேவனுக்கு முன்பதாக நாங்க எப்படி மனத்தாழ்மையா இருக்கிறது? நான் மகாபாவி ஆண்டவரே, நான் குப்ப தூசி என்று போய் சொல்லுகிறதல்ல. தேவனுக்கு முன்பதாக ஆண்டவரே, என்னுடைய சுய நீதி, நீங்க எவ்வளவு பரிசுத்தமா வேணுமென்றாலும் வாழுங்க, நான் பரிசுத்தமாய் வாழுகிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில சரியா இருக்கிறது, பாவம் இல்லை என்று சொல்லி என்னுடைய சுய நீதியை பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறதல்ல. தேவனுக்கு முன்பதாக போய் ஆண்டவரே, என்னிடத்துல ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே, என்னுடைய சுய நீதியினால நான் உண்மை உண்மை பிரியப்படுத்த முடியாது, உன்னுடைய கிருபை மாத்திரம்தான் என்னை விடுவிக்க முடியும், உன்னுடைய கிருபை மாத்திரம்தான் என்னை உண்மை நித்திய ஜீவனுக்குள்ள என்னை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி மத்தேயு 5:3 நாங்க வாசிக்கிறது போல மலை பிரசங்கத்துல அங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த ஆவியின் எளிமை என்னவென்று சொன்னால், இந்த தேவனுக்கு உண்பதாக மனத்தாழ்மையாய், என்னுடைய சுய கிரியைகள் அல்ல, என்னுடைய சுய நீதி அல்ல, என்னுடைய பெருமையால் அல்ல, தேவ கிருபையால் மாத்திரம் தான் முடியும் என்று சொல்லும் போது எங்களுடைய விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இதுதான் மத்தேயு 23:23 இந்த மீகாக்கும் இருக்கிற மீகா 5:6 இருக்கிற வசனத்துக்கும் இருக்கிற தொடர்பு அதுதான். நியாயம், இரக்கம், மனத்தாழ்மை, அதே இடத்துல நீதி, இரக்கம், விசுவாசம். இந்த விசுவாசம் நம்முடைய மனத்தாழ்மையில நம்முடைய விசுவாசத்தை நாங்கள் காட்ட காட்ட வேண்டியதா இருக்கிறது. அப்படி காட்டும் போது நாங்கள் தேவன இடத்துல எங்களுடைய வாழ்க்கையை முழுதாய் அர்ப்பணிப்போம். அந்த மனத்தாழ்மை எங்களை சமர்ப்பணத்துக்குள்ளே எடுத்து செல்லும். அந்த சமர்ப்பணம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் போது நாங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய், தேவனுக்கு முன்பதாக நாங்கள் வந்து அவர் நன்மையாய் எது எதை நன்மை என்று சொல்லி எதிர்பார்க்கிறாரோ அதை கொடுக்கிறவர்களாய் நாங்கள் வாழுவோம் என கண்பானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ரொம்ப பாரமாய் பார்க்காதீங்க. ஐயோ, நான் என்ன செய்யலாம், என்ன செய்தால் தேவனுக்கு பிரியமாய் நடக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து அங்கே நொந்து போனவர்களாய் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவனங்களுக்கு அதை அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், அறிவிக்காமே இல்லை, அறிவித்திருக்கிறார். என்னது? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதுதான் ஆண்டவர் இடத்துல கேட்கிற ஒரே காரியம். இதையல்லாமல் வேற என்னத்தை ஆண்டவர் இடத்துல கேட்கிறார்? இதைத்தான் கேட்கிறார். இதை கேட்பது மாத்திரமல்ல, இதை நாங்கள் செய்வதற்கு ஏற்றவாறு எங்களுக்கு பரிசுத்தாவியானவரை ஈவாய் கொடுத்திருக்கிறார். என்றால் அவருக்கு தெரியும், உங்களுடைய சுயத்திர நாங்கள் இதை செய்ய முடியாது, எங்களுக்கு கெடுதல் செய்கிறவர்களுக்கு திருப்பி நன்மை செய்கிறதுக்கு எங்களுடைய மனுஷ ஆவியினால முடியாது, இரக்கம் காட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு இரக்கம் காட்டுவதற்கு மனுஷனுடைய ஆவியினால் மாம்சத்தினால் முடியாது. அதனால தான் பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள் வாசம் செய்யும் போது இந்த 3 குவாலிட்டி செய்யும் நாங்கள் ஈஸியா காட்ட முடியும். நியாயம் செய்யாதவர்களுக்கு, எங்களுக்கு துரோகம் செய்கிறவர்களுக்கு, எங்களுக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கு நியாயமாய் நாங்கள் நியாயத்தை திருப்பி கொடுக்க முடியும். எங்களுக்கு எங்களை காயப்படுத்துகிறவர்களுக்கு நாங்கள் இரக்கத்தை காட்ட முடியும். தேவனுக்கு முன்பதாக நாங்கள் மனத்தாழ்மையா இருப்பதற்கு பரிசுத்தாவியானவர்களை எங்களை எச்சரித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். நாங்கள் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் நீங்க எங்களை கற்றுக் கொடுத்தது போல ஆண்டவரே, நீங்கள் அறிவித்த, நீங்க எங்களிடத்துல அறிவித்த அந்த நன்மையின் வாழ்வாகிய நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து உமக்கு முன்பதாக மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து ஆண்டவரே, வெறும் வெளியரங்கமான இந்த ஜோடிக்கப்பட்ட கல்லறைகள் போல் இல்லாமல் ஆண்டவரே, உள்ளேயும் வெளியேயும் சரியாய் உண்மையாய் நடக்கிறவர்களாய், ரெண்டிடத்திலேயுமே அலங்கரிக்கப்பட்ட உம்முடைய ஆவியின் அலங்காரத்தை அணிந்து கொண்டவர்களாய், பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு ஆண்டவரே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாய், ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையாய் மாத்திரமல்ல, சந்தோஷமான, மகிழ்ச்சியான, இலகுவான நுகத்தையுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையாய் நாங்கள் வாழ்ந்து முடிக்க எங்களை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் இன்றைக்கு அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாதபடி பாரப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, இது ஒரு பெரிய சுமையை போல ஆவியின் கனிகளாகிய சந்தோஷமும் சமாதானமும் வெளிப்பட முடியாதபடி ஆண்டவரே, சோர்ந்து போனவர்களாய், பிரச்சனைகளை நிமித்தம் சோர்ந்து போனவர்களாய், தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பாரப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்களாயில் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில் தானே சுவாமி, பரிசுத்தாவியானவரே உம்முடைய விசேஷமான அபிஷேகம் அவர்கள் ஒவ்வொருவரும் மீதும் ஆண்டவரே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உன்னுடைய கல்வாரியின் அன்பு அவருடைய உள்ளத்தை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உன்னுடைய கல்வாரியின் இரக்கம் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த இரக்கமும் அன்பும் அந்த தயவும் அந்த தாழ்மையும் சுவாமி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே உள்ளத்தையும் அவருடைய வாழ்க்கையையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. தகப்பனே மற்றவர்களுக்கு ஆண்டவரே மனதுருகிறவர்களாய் ஆண்டவரே, மற்றவரிடத்துல உம்முடைய அன்பை காட்டுகிறவர்களாய், உம்முடைய இரக்கத்தை காட்டுகிறவர்களாய், ரிக்காபா சந்தரபோரா ஹாந்தலரவா ஆண்டவரே, அந்த இரக்கத்தை வெள்ளி காட்டுகிறவர்களாய் நாங்கள் வாழங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பசுத்தாவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, உங்களால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையாய் வாழ கிருபை செய்யுங்க. யாருமே தங்களுடைய சுய பலத்துல ஒவ்வொன்றையும் ஆண்டவரே ட்ரை பண்ணி தோத்து போகாதபடி உம்முடைய பலத்தினால் காரியங்களை ஆண்டவரே செய்ய ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க ரேகா சந்தலர்பா, நீங்க வழி நடத்துங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே.
0: எங்களுக்கு வார்த்தை வெளிச்சத்துல வெளிப்படுத்தினீர்கள். வெளிப்பாட்டுகளோடு ஆண்டவர் இனத்தை எதிர்பார்க்கிறார். நியாயத்தை மனத்தாழ்மையை அவருடைய அன்பு இரக்கத்தை தயவை பெற்றுக் கொள்ளும்படியார். அந்த இரக்கத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு, ஏன்னா அவர் இரக்கம் செய்தார், அந்த இரக்கத்தை நாமும் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யணும். இந்த நல்ல சமாரியனாக இயேசு கிறிஸ்து காயம் கட்டினாரே, இந்த மனுஷன் அதே இரக்கத்தை எங்களுக்கு எதிர்பார்க்கிறார். அருமையான வார்த்தையின் வெளிச்சம், ஆழமான சத்தியம் அழகாக வெளிப்படுத்தினீர்கள். ஆழமான சத்தியத்தை வெளிப்பாடுகளோடு கற்றுக் கொடுத்து ஆவியானவர் உங்களோடு பேசினார், உங்களோடு பேசியிருக்கிறார். அந்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்தின. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துக்காக இந்த வாய்ந்த சோசரிக்கிறேன். அப்படியாக வெளிச்சத்தை வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்து உங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியங்களை கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்திரி சித்தமலால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் இந்த சமாதத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர்.
1: God bless you sister.
0: ஆமீன். God bless you. அருமையான வார்த்தையின் வெளிச்சம், தேவன் என்னிடத்தில் உங்களிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார், தங்கத்தை இது பார்க்கிறா, வயிறத்தை இது பார்க்கிறாரா, உள்ளத்தை எல்லாம் இதை பார்க்கிற இந்த உள்ளத்துல என்ன இருக்க வேண்டும், மனத்தாழ்மை இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும், அவருடைய நீதி வழிபடும், அவருடைய அன்பு வழிபடும், அவர் கொடுத்த அந்த ஆவியின் கனிகள், அந்த சமாதானம், அந்த சந்தோஷம் எங்களுக்கு உள்ள இடத்துல எல்லா இருந்தா நாங்கள் எப்படி மற்றவர்கள் கொடுக்க முடியும். உள்ளும் புறம் எங்களுடைய தேவன் விரும்புகிற எதிர்பார்க்கிற கனிகள் வழிபடட்டும். அது செய்யா கிரியா விசுவாசத்தின் கிரியா வெளிப்பட்டு நாம் மகிமைப்படட்டும். அப்படிப்பட்ட ஒரு கனமுள்ள பாத்திரமாக நீங்களும் நானும் வரைந்திரவே இந்த வரைய வேண்டும். வரைய அத்த சித்தம் கொண்டிருக்கிற விட்டு கொடுப்போம் குயவன் இடத்துல வளிமண்ணானங்களை வரைங்கிறபடியாக மற்றவர்களையும் நாங்கள் அந்த அன்பிலே அந்த இரக்கத்திலே அந்த மனத்தாழ்மையில அவழிப்பட்டு அவர்களும் தேவனை அறியட்டவன் நம் மூலமாய். ஆமேன். கர்த்தர் நாம் மையப்படும். இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்தது எனக்கு, உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது நான் கர்த்தர்கள் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். இந்த வார்த்தையின் வெளிச்சம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுக்கும். ஆமேன். இதுவே நமக்கு விழுந்த சுவிசேஷ பாரமாகும். சரியாற்ற ஒன்று நேரம் 8:04 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக எங்களோட வார்த்தையின் வெளிச்சத்தோடு பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறாங்க. இணைப்பிருக்கும் பாஸ்டரை அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்.
0: வெளிச்சத்தின் பகுதியில உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து
2: வாருங்கள். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த கால வேளையில மகிமைப்படுவதாக. கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். அப்படி இருக்கிறங்களில கண்களை மூடி ஜபத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். பரிசுத்தாவியானவர் மிகுந்த ஜெயமாய் கர்த்தரை நடத்துவாராக. பரிசுத்தாவியானவர் இந்த காலவேளையில நீங்க தியானிக்கிற இந்த வார்த்தையை கர்த்தரங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. என்னோடும் எங்களோடும் கர்த்தர் பேசும். உம்முடைய வார்த்தை தான் எங்களை உயிர்ப்பிக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தான் எங்களை உயிர்ப்பிக்கிறது. உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்கிற வார்த்தை ஆண்டவரை, உயிரடைந்து ஒரு பெரிய சேனையா எலும்ப பண்ணுகிற அந்த வார்த்தைய எங்க வாழ்க்கையில கொடுத்து இன்னைக்கு உலர்ந்து போய் இருக்கிற என்னையும் எங்களையும் ஆண்டவர் உயிர்ப்பிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வார்த்தை ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அம்முக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை உம்முடையது ஆண்டவரே, கேட்கிற ஜனங்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே. நீர் இந்த வார்த்தைய ஜனங்களுக்கும் எங்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியா ஜெபிக்கிறோம். தேவனாம் மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவரே நாம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே நம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். ஆதியாகமம் 49 அதிகாரத்தினுடைய 22, 23, 24 இந்த வசனங்களை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 49, 22, 23, 24 இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோசேப்பு கனி தரும்
3: குரியவர்களே, நம் கடவுளை
2: செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோப்பின் வல்லவரின் கரத்தால் பலத்தான். இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலுக்கு கண்மலையும் ஆனான் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு கண்மலையும் ஆனான் என்று சொல்லி பார்க்கிறோம். சமீப நாட்களா ஒரு காரியத்தை பார்த்துட்டு வரும். அடையாளம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம தியானிச்சு கொண்டு வருகிறோம். அடையாளம் என்கிற தலைப்புல நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா, யோசேப்ப கத்த தேசத்துக்கு ஒரு பெரிய அடையாளமா நிறுத்தினதை பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை நான் சொல்றேன், உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமா இந்த காரியத்தை சொல்றேன். தேசத்துல ஆண்டவர் உங்களை என்னையும் கத்தரை அடையாளப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அடையாளப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிற இந்த தேசத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் தம்முடைய வேலைக்காக, தம்முடைய ஊழியத்திற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்களும் நானும் செய்கிற ஊழியம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10/11 இல்லைங்க. நீங்களும் நானும் செய்கிற ஊழியம் ஆண்டவருக்கு விசேஷமானதாய் மாறும். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு விசேஷ விதத்துல தேசத்துல ஆண்டவர் பயன்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறார். ஆனப்படினாலதான் நீங்க சொல்லிக்கோங்க, நம்ம சொல்லணும் ஒரு வார்த்தை, ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் இந்த கனமான வேலைக்காக, இந்த கனமான ரட்சி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு கத்தர் கொடுத்து கத்தனமை தெரிந்தெடுத்திருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது, யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு அவன் பிரியமானவனாய் இருந்தான். தகப்பனுக்கு அவன் பிரியமானவனாய்

யாக்கோபுக்கு யோசேப்பு பிறந்தபடியினால் தன்னுடைய சகோதர எல்லா தன்னுடைய பிள்ளைகள் எல்லார காட்டிலும் யோசேப்பை அதிகமாய் நேசித்தார், அதிகமாய் நேசித்தார். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், இந்த கடைசி காலங்களில நமக்கு முன்னாடி ஊழியம் செய்த நிறைய முற்பிதாக்களை நம்ம பார்க்கிறோம். ஊழியங்களை கற்றுக் கொடுத்த, ஜபத்தை கற்றுக் கொடுத்த, பிரசங்க கலைய கற்றுக் கொடுத்த, விடுதலின் ஊழியத்தை கற்றுக் கொடுத்த நிறைய பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கிறோம். நிறைய பரிசுத்தவான்களை ஓடி முடித்த நிறைய தேவ மனிதர்களை நம்ம பார்த்தோம். ஆனா உங்களை என்னையும் ஆண்டவர் விசேஷ விதத்துல ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்றத ஒரு நாளும் மறந்து போயிடக்கூடாது. ஒரு நாளும் நீங்களும் நானும் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா மறந்து போயிடக்கூடாது. அவர் தெரிந்து கொண்டது மாத்திரம் அல்ல, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வசனம் முடியும் போது பார்க்கிறோம். அப்பொழுது அவன் அவங்களுக்கு என்ன செஞ்சார்னு கேட்டீங்கன்னா ஒரு பலவர்ணமான அங்கிய என்ன செஞ்சார்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு செய்து கொடுத்தத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இன்னைக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கும் என்னையும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மகிமையான கிருபைய ஒரு மகிமையான வஸ்திரத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறத பார்க்கிறோம். மூணாவது வசனத்துல ஆண்டவர் சொன்னது போல ஆண்டவர் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உங்க மேலையும் என் மேலையும் ஒரு பெரிய கிருபைய ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களும் நானும் எந்த காலத்துலயும் அந்த திட்டத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா மறந்து போயிடவே கூடாது. ஆண்டருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதுல நம்ம பார்க்கிறோம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யோசேப்புடைய நாட்கள் கடந்து போகுது. அவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா ஒரு சொப்பனத்தை இந்த யோசேப்பு பார்க்கிறார். என்ன பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய அரிக்கட்டுகள் தன்னை வணங்குறது போல ஒரு சொப்பனத்தை இந்த யோசேப்பு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கிறார். சோ 37 வாசிக்கிறோம். 37:5 வாசிக்கிறோம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான், அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். நாலாவது வசனம் சொல்லுது, அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர்கள் கண்டபோது அவனோடு பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், ஒருவேளை இந்த ஊழிய காலத்துல இந்த நம்ம ஓடுகிற இந்த பிரயாணத்துல நமக்கு எதிரடியாய் நிற்கிற நம்மை பகைக்க நினைக்கிற சத்துருக்கள் இருக்கிறாங்க. சத்துருக்கள் நிறைய பேர் நமக்கு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வளர்ச்சியை தடுக்கிற, நம்ம எலும்ப கூடாது வளரக்கூடாதுன்னு நினைக்கிற சத்துருக்கள் ஏராளம் உண்டு. அதுலயும் ரொம்ப நம்ம வேதனைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சத்துருக்கள் புறஜாதி மக்கள் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க இல்ல, நம்ம கூட வளர்ந்த நம்ம கூடிய இருக்கிறவங்க தான் நிறைய நேரத்துல நமக்கு எப்படிப்பட்டவங்களா மாறுகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துருக்களா மாறி போகிறாங்க. கவனிங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசேப்பு இவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. கவனிங்க, யோசேப்பு இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசேப்பு போட்டிருக்கிற வஸ்திரம் பலவர்ணமான அங்கிதான் இவங்களுக்கு என்னவா மாறுச்சுன்னு கேட்டீங்கன்னா பிரச்சனையா மாறுச்சு. நான் சொல்றேன், இன்னைக்கும் நான் சொல்றேன், உங்க மேல என் மேல ஆண்டவர் வைத்திருக்கிறாரு பாருங்க அழைப்பு. இந்த அழைப்பு ரொம்ப மகிமையானதுங்க. இந்த அழைப்பு ரொம்ப மகிமையான ஒரு காரியம். அப்போ யோசேப்பு ஒரு சொப்பனத்தை இந்த யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டாரு பாருங்க. என்ன கண்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நம்ம வாசிக்கிறோம், ஆண்டருடைய நாம் மகிமைப்படட்டும். அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்கறான். என்ன சொப்பனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 வசனம் சொல்லுது பாருங்க, நாம் வயலிலே அரித்த அரிக்கட்டுகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். ஒரு நாள் வரும், நான் வந்து தேசத்துல உயர்ந்த நிலைமையில நிற்பேன்,

0: யார் என்னை வணங்கி நிற்கிறது போல நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சொப்பனம், இன்னொரு சொப்பனத்தை கண்டா தகப்பனும் தாயுமே என்னை வணங்கி நிற்கிறது போல ஒரு காரியத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரிடத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறார். கவுனிங்க, ஒருவேளை இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு, பிரமிக்கத்தக்க ஒரு காரியத்தை, ஒரு தரிசனத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லும் போது எத்தனை பேர் நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் நம்ம அங்கீகரித்து இருக்கிறாங்க. வா, வெரி குட், சூப்பர். ஆண்டவனு கொடுத்த தரிசனத்தை கேட்கும் போதே என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்குது, உன் கூட நான் நிற்கிறேன், உன் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு உன் கூட நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மள எத்தனை பேர் நம்ம கிட்ட இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்மளை நிந்திக்கிற, பரியாசம் பண்ணுகிற, நம்மளோட தரிசனத்தை கனவீனப்படுத்துகிற, நம்ம தரிசனத்தை பலனிலந்து போக செய்கிற ஆட்கள் தான் நிறைய பேர் நிறைய நேரத்தில் உங்க கூட என் கூட இருந்திருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நிச்சயம் ஆண்டவர் நம்ம கொடுத்த தரிசனம் நிறைவேறியே ஆகுங்க. நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறியே ஆகும். நான் சொல்ல முடியும், தமிழ்நாட்டில் காலம் சென்ற ரெண்டு பரிசுத்தவான்களை நான் நன்கு அறிந்தேன். ஒரு தேவனுடைய மனுஷன், அவங்க இப்போ இல்லை அவங்க. ஆனால் அந்த பரிசுத்தவான் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் அவரை நேராக சந்திக்கும் போது சொன்னாங்க, பாஸ்டர் இந்த வருஷத்துக்குள்ள இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு தேவனுடைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, பெரிய திருச்சபை கூட, அவரை நான் பீட் பண்ணணும் அப்படின்னு, ஆத்துமாக்கல்ல கட்டடத்தில் அவரை நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தரிசனம் அவருக்குள்ளே இருந்தது. நான் சொல்ல முடியும்னா, அந்த மனுஷனுடைய ஜீவ காலம் வரைக்கும் அதுக்காக அவங்க போராடினாங்க. இன்னைக்கு நான் சொல்ல முடியுங்க, ஆண்டவர் உங்கள் கையில் என் கையில் கொடுத்த தரிசனத்துக்காக நம்ம போராடி கொண்டே இருக்கிறோம். போராடணும். ஆனால் நான் சொல்கிறேன், நிச்சயம் ஒரு நாள் நமக்கு தரிசனம் நிறைவேறியே ஆகும். நம்முடைய தரிசனம் செத்து போனதல்ல, நம்முடைய தரிசனம் தோத்து போனதல்ல, நம்முடைய தரிசனம் நிறைவேறாத ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்கிறவரா இல்லை. நமக்கு நேரம் அதிகமானபடினால வேகமா நான் சம்பவத்தை மாத்திரம் சொல்றேன். இங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சகோதரர்களுக்கு என்ன அவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பு மேல இருந்த இந்த பலவர்ணமான அங்கி, அவங்க உடுத்திருந்த இந்த வஸ்திரம் தான் அவங்களுக்கு கண்ணு உறுத்துறதா மாறுச்சு. கவுனிங்க, ஆனா என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நினைக்கிறாங்க ஒரு காலம், இன்னைக்கு நிறைய பேர்த்த ஏன் உங்களை என்ன எதிர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மேல ஆண்டவர் வச்ச தரிசனம், நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் இன்னைக்கு சத்துருவுக்கு பொறுக்கலை, இன்னைக்கு சத்துருக்களுக்கு பொறுக்கலை. அதனாலதான் சில நேரத்துல நம்ம பகைக்கிறாங்க, பொறாமை, எரிச்சல், வன்கண்கள் நம்ம வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்றேன், எந்த இடத்துல மனுஷங்க நீங்களும் நானும் வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, எந்த எல்லையில நீங்களும் நானும் எழும்பக்கூடாது அப்படின்னு மனுஷங்க நினைக்கிறாங்களோ, ஆண்டவர் அதே எல்லையில உங்களை என்னையும் கத்தர் மகிமையா எழுப்ப ஆரம்பிப்பார். உங்களை என்னையும் கத்தர் மகிமையா பயன்படுத்தி தேசங்களுக்கு ஒரு அடையாளமா கத்தர் வைக்க ஆரம்பிப்பார். இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த இந்த சம்பவங்களை நம்ம வாச்சிட்டு வரும் பொழுது அவங்க என்ன என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 37 நம்ம வாசிட்டு வரும்போது அவனை பகைக்கிறது மாத்திரம் அல்ல, அவனை கொண்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள்ல தன்னுடைய தகப்பன் சொல்றாரு, இப்பா நீ போய் என்ன செய்யன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சகோதரருடைய அவங்க சுக செய்தியை விசாரிச்சுட்டு வா அப்படின்னு கேட்குறாங்க. அவனுடைய சுக செய்தியை விசாரிச்சு கொண்டு வா அப்படின்னு அவனை அனுப்பும்போது தான் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இது 37 அதிகாரத்தில் அதை அப்படியே நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த சம்பவம் தெரியும். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வழி தப்பி திரிகிறதை கண்டு என்ன தேடுகிறான் என்றான். அப்போ அவன் சொல்கிறான், இங்கே என் சகோதரர்கள் எல்லாம் ஆடுகளை மேய்ச்சி கொண்டு இருந்தாங்களே அப்படின்னு பார்க்குறான். ஆடுகளை மேய்ச்சி கொண்டு இருந்தாங்க. 18 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 37:18, அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வருமுன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினாங்க அப்படின்னு பாக்குறாங்க. அவனை எப்படி ஆகிலும் அவங்க கொன்றுணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, கொன்றுணும்னு நினைச்சு அவன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க, 23 வசனம் பாருங்க, 37:23. யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ணமான அங்கியை அவர்கள் கலட்டி அப்படின்னு பார்க்கும். ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா யோசேப்பு கொண்டிருந்த தரிசனம், யோசேப்பு உடுத்திருந்த பலவர்ணமான அங்கி. இதை தான் அவங்க என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா பிடுங்கிடுறாங்க. அந்த அங்கியை பிடுங்கிறது மாத்திரம் அல்ல, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பிடுங்கி என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தன் தகப்பனுக்கு ஒரு செய்தி அனுப்புறாங்க. அந்த வஸ்திரத்தை எல்லாம் பிடுங்கிட்டு தன் தகப்பனுக்கு ஒரு செய்தி அனுப்புறாங்க. என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா அதே 37:33 வாசிக்கிறோம். ஒரு செய்தியை அனுப்புறாங்க. 32 வாசிட்டு வந்துருவோமே, 31 வாசிட்டு வந்துருவோமே. அவர்கள் யோசேப்பின் அங்கே எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கேயை ரத்தத்திலே தோய்த்து அப்படின்னு பார்க்குற ரத்தத்திலே தோய்த்து தன் தகப்பனுக்கு அந்த செய்தி அனுப்புறாங்க. என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா யாக்கோப்பு அவனுடைய யாக்கோப்புக்கு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பச்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பினான். அவங்க சொல்றாங்க உன் பிள்ளைய சாகத்து, உன் பிள்ளை செத்துட்டான் அப்படின்னு அவனுக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. ஆனா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தரிசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சகோதரர் எல்லாருமே அவனை வணங்கி நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு தரிசனம் இருந்தது. நான் சொல்றேன் என்ன வேணாலும் செய்யலாம் மனுஷங்க, உங்களுக்கு எனக்கு என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா நான் சொல்றேன் உங்க மேல என் மேல ஆண்டவர் வச்ச தரிசனத்தை ஒரு நாளும் கொல்லவே முடியாதுங்க. அந்த தரிசனம் ஒரு நாளும் செத்து போகாது, தைரியமா நில்லுங்க. ஏன்னா உங்களுக்கு எனக்கு தரிசனத்தை கொடுத்தது கர்த்தர். இந்த சம்பவத்தை நான் தியானித்து வரும்போது என்னுடைய ஆவியை ரொம்ப உயிர்ப்பிக்க பண்ணின ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு தரிசனத்துக்கு அடையாளமா ஆண்டவர் கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பலவர்ணமான அங்கி. அந்த பலவர்ணமான அங்கி சகோதரர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிந்தோ தெரியாமையோ யோசேப்புடைய வஸ்திரத்தை புடுங்கினவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கிறாங்க. ஆட்டுக்குட்டி அடித்து அந்த ரத்தத்துல வஸ்திரத்தை தோய்க்கிறாங்க. அந்த ரத்தத்துல வஸ்திரத்தை தோய்த்தாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களை என்னைய தரிசனத்தை மேல கொண்டு வருது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானோட ரத்தம். அந்த ஆட்டுக்குட்டியானோட ரத்தம் ஒருவேளை நான் சொல்றேன் மனுஷன் கையில இவங்க கொடுக்கலங்க, மனுஷங்கிட்ட இவங்க என்ன செய்யலன்னா வஸ்திரத்தை கொடுக்கல, இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்துல அந்த வஸ்திரத்தை துவைக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் நம்மளையும் ஆண்டவர் அப்படிதான் அழைத்திருக்கிறார். நம்ம மேல ஜெயத்தை கொண்டு வருகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியானோட ரத்தம். அந்த ஆட்டுக்குட்டியானோட ரத்தம் இவங்க அந்த வஸ்திரத்தை பிடுங்கி யாரோ ஒருத்தனுடைய கையில கொடுத்தர்லங்க, எரிந்து போடல, கிழித்து போடல, இன்னைக்கு அவங்க தீட்டுப்படுத்தி போடல. இன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஆட்டுக்குட்டியானோட அந்த ஆட்டுக்குட்டியானோடைய அந்த ரத்தத்துல வஸ்திரத்தை துவைக்கிறாங்க. நான் சொல்றேன் தகப்பன் கொடுத்த வஸ்திரத்தை ஈஸியா பிடுங்கிட முடியும், தகப்பன் கொடுத்த வஸ்திரத்துல ஈஸியா பிடுங்கிட முடியும். ஆனா நான் சொல்றேன் இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துல தோய்க்கப்பட்ட அந்த வஸ்திரத்துல ஒரு பெரிய ஜெயம் இருந்ததை பார்க்கிறோம். அந்த வஸ்திரத்தை அந்த தகப்பன் அவங்க மேல உடுத்தினாங்க. ஏசப்பா அவன் மேல அந்த வஸ்திரத்தை போட்ட பொழுது ஆட்டுக்குட்டியான ரத்தத்துல அந்த வஸ்திரம் தோய்க்கப்பட்ட பொழுது அதனுடைய நிலம் மாறுச்சு. ஒருவராலும் பறித்து கொள்ள முடியல. அடுத்து யோசேப்பு ஒவ்வொரு எல்லையா அப்படியே ஜெயித்து கொண்டு போகிறதே நம்ம பார்த்துட்டே வருகிறோம், ஜெயித்து கொண்டு போகிறத பார்த்து கொண்டே வருகிறோம். எந்த தகப்பனுக்கு ஒரு செய்தி அனுப்புறாங்களோ உன் பிள்ளை பீருண்டு போனான் செத்து போறோம் அப்படின்னு அனுப்புனாங்களோ அதே தகப்பன் என்ன செய்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசேப்பை கண்டார். எப்படி கண்டான்னு கேட்டீங்கன்னா தோத்து போனவனா இல்ல, குழியில எரியப்பட்டவனா இல்ல, சிங்காசனத்தின் மேல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறவனா பார்த்தார். இன்னைக்கு நான் சொல்ல முடியும் தரிசனம் நிறைவேறினத பார்த்தார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் கடைசிக்கு வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேசத்துல பஞ்சம் வந்த போது ஆண்டவர் தேசத்துல யோசேப்பை உயர்த்தி வச்சிருக்கிறார். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த சகோதரர்கள் நீங்கணும்னாலும் எலும்ப கூடாதுன்னு நினைச்சாங்களோ, எந்த சகோதரர்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் வாழக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதே சகோதரர்களுக்கு முன்பாக ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற ஆரம்பித்தார். இன்னைக்கு அதே போலதாங்க உங்களை எந்த மனுஷங்க நீங்களும் நானும் எலும்ப கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடியே ஆண்டவர் உங்களை என்னையும் கர்த்தர் வாழ வைப்பார், கர்த்தர் வாழ வைப்பார், கர்த்தர் வாழ வைப்பார். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் வருது, தன்னுடைய சகோதரர்கள் தங்களுக்கு தானியங்கள் வாங்கி கொண்டு வரும்படி எகிப்துக்கு வந்தபோது, எகிப்துல யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அவங்க பல நாட்கள் கழித்து யோசேப்பை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டார் இது நம்ம சகோதரர்கள் தான் அப்படின்னு. ஆனா சகோதரர்களுக்கு யோசேப்பை அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பை உயர்த்தி கர்த்தர் வச்சிருந்தார், யோசேப்பை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் நான் சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்கள் வருங்க, எந்த இடத்துல நம்ம அவமானப்பட்டோமோ, எந்த இடத்துல நம்ம தலை குனிஞ்சு நின்னுமோ, எந்த சகோதரர்கள் நம்ம எழும்ப கூடாதுன்னு நினைச்சாங்களோ, அவங்க முன்னாடி உங்களை என்னை ஆண்டவர் அடையாளமே தெரியாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி உங்களை என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். எந்த இடத்துல நம்ம தரிசனத்தை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ, அவங்க முன்னாடியே ஆண்டவர் உங்களை என்னையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த ஆரம்பிப்பார், கர்த்தர் மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. நமக்கு கையில கொடுத்த தரிசனம் ஒரு நாளும் என்ன பண்ண போவதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, செத்து போவதில்லை. நம்ம கையில ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ஒரு நாளும் நான் சொல்றேன், தோத்து போக வேண்டியதை தோத்து போறதில்லை. ஒருவேளை இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த இடத்துல நம்ம கனவீனப்படுத்தப்படுகிறோமோ, எந்த இடத்துல நம்ம அவமானப்படுத்தப்படுகிறோமோ, அதே இடத்துல ஆண்டவர் யோசேப்ப உயர்த்தினார். யோசேப்ப கர்த்தர் உயர்த்தி தேசங்களுக்கு அடையாளமாக ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தார், கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, என்ன யோசேப்புக்குள் இருக்கிற குணத்தை நம்ம பார்க்கிறோம், ஒரு மகிமையான ஒரு குணத்தை யோசேப்புக்குள்ள நம்ம கண்டுக்கிறோம். என்ன கண்டுகொள்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு ஒரு ஒரு தரிசனத்துக்காக எதையும் சகித்து கொள்கிற, எதையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மை இந்த யோசேப்புக்குள்ள இருந்ததை நம்ம பார்க்கிறோம். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல யோசேப்பு சொல்லுவாரு பாருங்க, தன்னுடைய சகோதரர்கள் யாக்கோப்பு மரித்து போறார், எல்லாரையும் யாக்கோப்பு ஆசீர்வதித்து அவங்களுக்குரிய வார்த்தையை சொல்லும் போது, ஆதியாகமம் 50 நம்ம வாசிட்டு வந்தோம்னா, எல்லாரையும் அவன் ஆசீர்வதிக்கிறான். அவன் 49:50 வரும்போது, எல்லாரையும் அவன் ஆசீர்வாதம் வரும்போது சகோதரர்கள் நினைக்கிறாங்க, நம்ம இவனுக்கு தீமை செய்ய ஆரம்பிச்சோம், நம்ம யோசேப்புக்கு தீமை செஞ்சோம், கட்டாயம் அவன் நம்மள சும்மா விடமாட்டான் அப்படின்னு நினைச்சு வரும்போது அவர் ஒரு காரியத்தை சொல்றாங்க பாருங்க. 18 50:18 வாசிக்கிறோம், பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். கர்த்தர் கொடுத்த தரிசனம் இந்த இடத்துல நிறைவேறினதை பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறுகிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 19:19 யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா என்றார், தேவனா என்றார். 20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் முடியப்பண்ணினார், அதை நன்மையாய் முடியப்பண்ணினார். இன்னைக்கு நான் சொல்றேன், மனுஷங்க உறவுகள், உடன்பிறப்புகள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நமக்கு தீமையா செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, ஆண்டவர் அந்த காரியத்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்த நன்மையாய் மாற பண்ணுகிறார், கர்த்த நன்மையாய் மாற பண்ணுகிறார். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்க கையில, என் கையில ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை, அந்த தரிசனம் ஒரு நாளும் மடிந்து போவதில்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனம் உண்மை, கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிற அழைப்பு உண்மை, கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்காக, இந்த தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக தான் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பெரிய ஆயுதம், நிறைய காரியங்கள் உண்டு. அதுல அன்று நம்ம கையில கொடுத்திருக்கிற இந்த சங்கம வானொலிய அன்று நம்ம கையில கொடுத்திருக்கிறார், அருமையான ஊழியத்தை நடத்தி வருகிற நம்ம கையில ஆண்டவர் கொடுத்த தரிசனம் உண்மை. காலங்கள் மாறி போகலாம், தரிசனத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் நிச்சயமா இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். நான் அடிக்கடி எங்கள் சர்ச்சில் பாஸ்டர் அம்மா கிட்ட ஒரு காரியம் நான் பகிர்ந்து கொண்டது உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ யோசேப்ப தன்னுடைய சகோதரர்கள் அந்த குழிக்குள்ள தள்ளுவதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னைக்கு ஆண்டவர் யோசேப்புக்கு எகிப்தில் ஒரு மகிமையான சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம்தான், எகிப்துல யோசேப்புக்கு ஒரு சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி வச்சினதுக்கு அப்புறம்தான் தன்னுடைய சகோதரர் கையில யோசேப்பை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து அந்த அந்த ஆள் இல்லாத கிணத்துக்குள்ள தள்ளி விடுவதற்கு, அந்த குழிக்குல தள்ளி விடுவதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு ஒரு வேளை உங்க கையில என் கையில ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ரொம்ப பெருசா இருக்கலாங்க, ரொம்ப பெரியதா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நிச்சயம் அந்த தரிசனம் நிறைவேறியாகும். நிச்சயமா உங்க கையில என் கையில ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய திட்டம், அந்த தரிசனம் நிறைவேறியாகும். ஒரு மனுஷனாலையும் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தரிசனத்தை அழித்து போட முடியாது, அந்த தரிசனத்தை பாலாக்கி போட முடியாது. ஒருவேளை நான் சொல்றேன், இன்னைக்கு எப்பேற்பட்ட நிலையில இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே எனக்கு தெரியாது. உங்களை பார்த்து நான் உற்சாகப்படுத்துறேன். நம்மள ஆண்டவர் அடையாளப்படுத்த விரும்புறார், தரிசனத்தை ஆண்டவர் அடையாளப்படுத்த விரும்புறார். நம்மள இந்த தரிசனத்தை சுமக்கிற நம்மளை ஆண்டவர் தேசத்துல அடையாளப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை அடையாளப்படுத்தணும்னா வயது அவருக்கு ஒரு ஒரு பெரிய விஷயம் அல்ல. எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் நம்ம தேசத்துக்கு அடையாளப்படுத்த முடியும். படிப்பு அவருக்கு ஒரு ஒரு விஷயம் அல்ல. நம்முடைய பண பலம் ஆண்டவருக்கு ஒரு விஷயம் அல்லவே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் முக்கியம், அந்த தரிசனத்துக்காக நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். தரிசனம் முக்கியம். அந்த தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த தேசத்துல உங்களை என்னையும் மிகுந்த ஆசீர்வாதமா கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். மிகுந்த ஆசீர்வாதமா உங்களை என்னையும் கர்த்தர் மகிழ்வியா பயன்படுத்த ஆரம்பிப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தரிசனம் யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு காரணம், எந்த நிலைமையிலையும் இந்த யோசேப்பு எதை இழந்து போகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கர்த்தருக்கு முன்பாக அவர் எடுத்துக்கொண்ட பரிசுத்தமான வாழ்க்கைய இந்த யோசேப்பு என்ன செய்யவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இழந்து போகவே இல்லை. தரிசனம் இருந்தது, திட்டம் இருந்தது, அது கேட்ட சூழ்நிலை இருந்தது. ஆனா அதே சேம் டைம் யோசேப்புடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தத்தை இழந்து போவதற்குண்டான நிறைய வாய்ப்புகள் கூட அமைஞ்சிருந்தது. என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, போர்த்திபாருடைய மனைவி தன்னோடு நீ பாவம் செய்யணும்னு சொல்லி அவனை வசப்படுத்த நினைச்சாங்க. ஆனா சொல்றான், என் தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி தன்னோட வஸ்திரத்தை விட்டுட்டு விலகி ஓடுகிறவனா மாறினா. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம மேல ஒரு பெரிய அழைப்பு உண்டு, நம்ம மேல ஒரு பெரிய கனம் உண்டு, நம்ம மேல ஒரு பெரிய திட்டம் உண்டு, நம்ம மேல ஒரு பெரிய திட்டம் உண்டு. ஆனா அந்த திட்டத்தை செய்து முடிப்பதற்கு நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதஷ்டம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம். ஆண்டவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம். ஏன்னா இந்த சமீப காலங்களா பரிசுத்தம் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லைங்க. நிறைய இடத்துல ஊழியக்காரங்கிட்டே இல்லை, விசுவாசிங்க கிட்டே இல்லை, நிறைய இடத்துல அந்த காரியத்தை இழந்து போயிட்டோம். ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்களும் நான் அப்படி இல்லைங்க. ஏன்னா நம்ம மேல ஒரு பெரிய தரிசனம் உண்டு. அந்த தரிசனத்தை நம்ம செய்து முடிக்கணும்னா கர்த்தர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் வேணும், கர்த்தர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் வேணும். நீங்களும் நானும் அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இந்த நாளில தேசத்துல உங்களை என்னை கர்த்தர் மகிமையா பயன்படுத்த ஆரம்பிப்பார். நம்ம இருக்கிற இடங்களில கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கலாங்களா? இயேசுவின் நாமத்தில், ஆண்டவரே நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தை எனக்கு தாங்கப்பா. நான் திருப்திப்படுகிற பரிசுத்தம் அல்லப்பா. ஆண்டவரே நான் திருப்திப்படுகிற பரிசுத்தம் அல்ல, நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தை எனக்குள்ள தாங்கப்பா. நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தை எனக்குள்ள தாங்கப்பா. எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறணும், என் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த திட்டம் நிறைவேறணும். ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் என்னையும் எங்களையும் பயன்படுத்துங்க. தேவனுடைய நாமையும் படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தை. வெளிச்சத்தில அருமையான தேவ செய்தி வழிபாடுகளோடு வெளிப்படுத்தினீர்கள். ஆவியானவர் வெளிப்பட்டார். அங்கே ஆதியாம் புஸ்தகம் 49:22, 23 அடிப்படையில யோசேப்பு அவ்வளவுக்கு கனி தரும் திராட்சை செடியாய், மற்றவளுக்கு கனி கொடுக்கிற திராட்சை செடியாய் அவன் அங்கே இருந்தான். செடி கனி தரும் செடியாக அங்கே தாப்பன் உடுத்தி வஸ்திரங்களை கிழித்தாலும் தேவன் கொடுத்த வஸ்திரம் வச்சுட்டு வஸ்திரத்தை அந்த உயரத்தை உன்னத வஸ்திரத்தை யாராலுமே கிழிக்க முடியாது, பறைக்க முடியாது, அபகரிக்க முடியாது. அதுக்கு காரணம் பரிசுத்தம். அவன் பரிசுத்தத்தில் நினைத்திருந்தால் தரிசனம் நிறைவேறியது. அதே போல நாங்களும் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தத்தில் நாங்கள் நினைச்சிருக்கும் போது தரிசனங்கள் நிறைவேறும், வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வது. ஆசீர்வாதமாய் நமக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்கிற மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும், கனிதரின் திராட்சை செடியாய் வழங்க முடியும். அழமான சத்தியத்தை அழகாக நம்ம கற்றுக் கொடுத்தீர்கள். கற்றுக் கொடுத்து உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியங்கள் சபை ஊழியங்களை கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் இந்த சமாதத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர். ஆமீன். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் எங்களுக்கு ஆழத்தை கேட்டுக் கொடுத்தார்கள். நிச்சயமாக அந்த ஆழம் அநேக சத்தியத்தின் ஆழத்தை விளங்கப்படுத்தி இருக்கும் வெளிப்பாடுகள். அதாவது தேவன் எதிர்பார்க்கிறது பரிசுத்தத்தை. அந்த பரிசுத்தத்தை நாம் இருக்கும் போது அவரோடு இன்னும் இணையலாம், இன்னும் அந்த அன்பின் உறவில நாங்கள் இணையலாம். அவருடைய தரிசனங்கள் வெளிப்பாடுகள் நமக்குள்ளே வெளிப்படும். அந்த யோசேப்பு எப்படி கனிதரன் திராட்சை செடியை போல இருந்தாரோ அதே போல செடி கொடி, அதாவது கொடியானது செடியில் நினைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுக்கும். அதே போல நாங்கள் செடியான தகப்பில் நினைத்திருந்து அதிக கனிகளை கொடுத்து யோசேப்பு போல நாங்கள் ஆசீர்வாதமாக வாழலாம். அருமையான வார்த்தையின் வெளிப்பாடுகள். மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துங்கள். அவர்கள் உங்களுக்கு இதை கற்றுக்கொள்ளட்டும், சத்திய காலத்தை கற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த சுவிசேஷ பாரமாகும். ஆமீன். சரியாற்றொன்று 8:35 வார்த்தையின் வெளிச்சத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக உங்கள் சகோதரி வார்த்தை வெளிச்சத்தோடு இணைகிறேன். என்னோடு இணையுங்கள். கத்தர் பெரிய பிரிவே செய்கிறார். கத்தர் நிலா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி செபித்து துதித்து வார்த்தையின் வெளிச்சத்துக்குடாய் கடன் செல்வோம். ஆமே செபிப்போம். சோஸ்ரம் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீர் பாராட்டின கிருபை கொஞ்சமல்ல கத்தாவே. அப்பா நீங்க ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிற தேவர். ஆராய முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில நீங்க செய்து கொண்டு இருக்கிறீங்க கத்தாவே. ஆனால் எங்களுடைய கண்களோ காண மறக்கிறது அப்பா. தகப்ப எங்கள் சுவைகளோ கேட்க மறக்க இதயத்துல தோன்றவும் இல்லையப்பா. ஆனாலும் நீ செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்குது கத்தாவே. அந்த பயங்கரமான காரியங்களுக்காக ஒரு நீங்கள் வெளிப்படுற காரியங்களுக்காக நன்றி, வெளிப்படுத்துற காரியங்களுக்காக நன்றி. வானொலி அப்படி ஆசீர்வித்து மகளை பண்ற கிருபைகளுக்காக நன்றி கத்தா. நீ தீ வெளிச்சத்தின் ஆசிரியத்துற கிருபைக்காக நன்றி. இந்த வேலையிலும் உடைய சிறக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனையே கட்டுக்கும் நேர்களை ஒப்பு கொடுக்கிறோம். மறுவழிப்ப கேட்கப்படும் நேர்களை ஒப்பு கொடுக்கும். ஒவ்வொருத்தரையும் பேர் பேரா குடும்ப குடும்பமா அவருடைய ஊழியங்களை ஆசிரியத்து எல்லைகளை சாலப்படுத்தி வழி நடத்துவீரார். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறோம் அப்பா. முடிய பெரிய நிலைத்திருக்கிறவனே ரசிக்கப்படுவான்னு சொல்லி அந்த முடிய பெரிய நிலைத்திருக்கிற அபிஷேகத்தை நிலைப்படுத்துவீரார். ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவியா. கனிதரின் செடியாய் யோசிப்பு போல நாங்கள் கனி கொடுக்க அப்பா. நிறைவானது வரும்போது குறைவான் ஒளிந்து போவோமே அப்பா. அந்த நிறைவானவன் நிறைவா எங்களை நடத்தும்படியா வெள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுக்கும். அடியாளையும் இடத்தில் கருத்து தருகிறேன். என் வாயின் வார்த்தைகள் மெனியத்தின் தியானம் உட சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா. இவ்வளவேரும் பெருகன் ஆசிருகனும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செவன் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். மையப்பட ஒரு பாடலை பாடி இதனுடைய வார்த்தைகளாய் கடன் செல்வோம். 100 பேரு தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேர தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால

எதுக்காக கடை தாண்டி வந்தீங்க? கல்லறியும் கூட்டத்தின் முன்னே ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லறியும் கூட்ட

என்னை தள்ளாத தகப்பன் நீரே, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, இயக்கமுள்ள கண்ணால இறங்கிதான்.

0: கதை தாண்டி வந்தீங்க. கற்றனா ஒன்றையும் மையப்படுவதாக நேற்றைய தினத்தில் நாங்கள் ஒரு வார்த்தையின் வெளிச்சத்தை கண்டோம். அதாவது முறைக்காதவரும் அணைக்காதவரும் நம் தேவன். முறைக்காதவர், எதை முறைக்காதவர்? நெறிந்த நாணலை முறிக்காதவரும், மங்கேறியத்திரி அணைக்காதவரும் நம்முடைய தகப்பன். அதை ஏசாயம் புஸ்தகம் 42:3 அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் நேற்றைய தினத்தில். அதன் தொடர்ச்சிதான் இன்றைய நாளும் நாங்கள் வாத்தியானிக்கப் போகின்றோம். அவியானவர் தாமே உங்களுக்கும் எனக்கும் வெளிப்பாடுகள் வெளிப்படுத்துவாராக. ஆமேன். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கிய திரியை அணியாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். எந்த சூழ்நிலை அப்படி இருந்தாலும், இது இப்படி அது அப்படி என்று சொல்லி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் இப்படியாயிருக்கலாம் அப்படியாயும் இருக்கலாம், உலகம் நூறை சொல்லித்தான் செய்யும். இந்த 100 சொல்லுகிற உலகத்துக்கு 100 அதிபதியானது அவன். 100 தள்ள இந்த உலகத்தையே ஆளுகிற தேவன் நம்முடைய தகப்பன். அவர் நெறிந்த நாணலை முறிக்காதவர். நாணல் நெறிந்திருக்கலாம், அது சூழ்நிலையால புத்தியினால அந்த நாணல் நெறிந்து போயிருக்கலாம். இந்த காற்று அடிக்கிறதால பெருமலையால முறிக்கலாம், முறிந்து விடுவனோ என்று சொல்லி அது இருக்கலாம். மங்கியரே சிறிய எண்ணெய் இல்லாமல் மங்கி மங்கி என் வாழ்க்கை எறிந்து கொண்டிருக்கலாம். வெளியில வெளியில வெளியிருக்கிட முடியாத சூழ்நிலை, அப்படிப்பட்ட வேதனைகள், கண்ணீரின் பாதைகள், கவலையின் இயக்கங்கள், தாக்கங்கள், வெக்கங்கள், அப்படியாக நாங்கள் நின்றாலும் அந்த சூழ்நிலையை விட என் தேவன் பெரியவர். எப்படிப்பட்ட பெரியவராம்? நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துற கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த நியாயத்தை வெளிப்படுத்துற தேவன் தான் நம்முடைய தகப்பன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அன்று கல்வாரி சிலுவையில எனக்காக உங்களுக்காகவும் அடிக்கப்பட்டார். மயிர் கத்திரிக்கிற முன்பாக சத்தமிடாத அட்டை போல அங்கே தன்னை ஒப்பு கொடுத்தார். அங்கே ஒப்பு கொடுத்தார் கல்வாரி சிலுவையில. அங்கே அவர் மகிமையின் தேவனாய் வெளிப்பட்டார். உயிர்த்தெழுந்த வல்லமையால வெளிப்பட்டார். என்றும் நம் மத்தியில உலாவுகிறார் கர்த்தர் ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. இந்த நாளிலும் நாங்கள் நேற்றைய தினத்துல பார்த்த தொடர்ச்சியை காண்போம். நெறிந்த நாணலை முறிக்காத, மங்கிய அணைக்காத நல்ல தகப்பன் எனக்கு உங்களுக்கு உண்டு. அன்று எருசலேமிலிருந்து எரியோக போன அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை, அந்த நெறிந்து போன அந்த உள்ளத்தை, மங்கியறிந்த அவனுடைய வாழ்க்கைய கர்த்தர் உயிர்ப்பித்தார். சமாரியனாய் வந்து நல்ல சமாரியந்த காயன் கட்டி எண்ணெய் பூசிய சத்திரத்துல ஏற்றி அவனை பாதுகாத்தார், இரக்கம் செய்தார். இரக்கத்தின் ஐஸ்வர்யவன் நம்முடைய தகப்பன் அல்லவா? அப்படிப்பட்ட தகப்பன் தான் என்றும் நம்மோடு பேசுகிறார். யாரை பாப்புவன் சொன்னால், உதாரணத்துக்கு அங்கே நெறிந்து போன வாழ்க்கை, மங்கியறிகிற வாழ்க்கை யாரடையது? ஜோபுருடைய வாழ்க்கை. ஜோபுர் உதவியதான் என்று சொன்னால், அவன் சன்மார்க்கம் தேவனுக்கு பயந்தவன். அப்படிப்பட்ட நீதி உள்ள மனுஷன் தான் இந்த ஜோபு. ஜோவை பற்றி சொல்ல தேவையில்லை. ஆனால் அவன் என்ன செய்தார்? கர்த்தர் அனுமதித்தார் சாத்தானை சோதிக்கும்படியாக. அனுமதித்தவர் அங்கே என்ன செய்தார்? சோதிக்கும்படி அனுமதித்தாலும், அவன் சோதனைக்காரன் சோதனைக்கு உட்படுத்தினாலும், சொத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். அவனுடைய வாழ்க்கை மங்கி ஏறிய தோல் முதலானவை அழுகி போனாள். அவன் சொல்றான் இந்த வார்த்தையில ரேபு புஸ்தகம் 19:25 அங்கே 25 உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். ஜோபியின் புஸ்தகம் 19:25 இப்படி சொல்றது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியில் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அடுத்த வார்த்தை சொல்லுவது, இந்த என் தோளானவைகள் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகும். அப்படி அவனுடைய உள்ளம் சோர்ந்து போகிறது, வேதனையில் துடிக்கிற தோல் முதலாளவை அள்ளி போய்விட்டது. அவற்றை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறார். மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடுமப்பா, இன்னும் நீர் உன்னுடைய உத்தமத்தில இருப்பீரோ. அந்த நெறிந்த நாட, அந்த மங்கேறியது அவனுடைய வாழ்க்கையை அந்த மனைவி கூட என்ன செய்யறான், தூசிட்டு உங்களை ஜீவனை விடுமாப்பா, நீ வாங்கி வாங்கி எரிஞ்சது போதுமாப்பா என்று சொல்லி மனைவி சொன்னாலும், மறுபக்கத்துல இருந்து மனைவி பதில் கொடுத்தாலும், அங்கே பெண் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிற நானும் உயிரோடு இருப்பேன். என்னுடைய நெறிந்த நானல நான் நெறிந்து போயிருக்கலாம் சூழ்நிலையால, சுற்றத்து பலவீனத்தினால, என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வத்தினால நான் நெறிந்து போயிருக்கலாம், விழந்து போயிருக்கலாம், வங்கி எறிகிறேன் நிலைமையாயிருக்கலாம் வியாதி பேதனையினால். ஆனா யோபு என்ன சொல்கிறார், பெண் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் பார்ப்பேன். யாருடைய கண்கள் அது? என்னுடைய சொந்த கண்களே காணும் என்று சொல்லுவோம், என்னுடைய சொந்த கண்களே காணும். ஆம் பிரியமான, இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தை அந்த சூழ்நிலையிலும் இந்த வார்த்தை மேலான வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது, ஜீவனை கொடுத்த நெறிந்த நாடலை முறிக்காதலும் அங்கீரித்திரும் அவனுடைய வாழ்க்கையை அணைக்காமலும் மீண்டுமாக ஜோபு இதையெல்லாம் இழந்தானோ அது எல்லாம் பிரட்டந்தனியாக கொடுத்து யோவின் முன்னிலைமை கட்டிடம் அவருடைய பின்னிலைமை அரட்டந்தனியாய் ஆசீர்வித்தார் என்று சொல்லி யோவின் புஸ்தகம் 42 அங்கே 10 இப்படி சொல்வது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டு செய்தபோது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோவுக்கு முன்னிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறோம், இரட்டந்தனியாய் கத்தர் அவனுக்கு தந்தருளினார். இதுதான் கத்தர் நெறிந்த நாளை முடித்தார், மங்கிரித்திரி அணைக்கார், அவரையே சோதனைக்கு உட்படுத்தினார். தன் பிள்ளை எப்படி வச்சவர், எப்படிப்பட்டவன், நான் எப்படி அவனை சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறேன் என்பதை சத்துருவுக்கு வெளிப்படுத்தினார். தன் பிள்ளையோடு தான் கூட இருக்கிறேன் என்பதை என்னது வெளிப்படுத்தினார். சத்துரு தோற்று போனான், சத்துரு தோற்று போனான். அப்ப அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காகவே, நடத்தின பாதைகளும் நன்மைக்காகவே ஜோபுவை கத்தர் ஆசீர்வைத்தார், அவருடைய பின்னிலமை ஆசீர்வைத்தார். இழந்து போனதை சுகத்தை இழந்தான், சொத்தை இழந்தான், என் சொந்த பந்தங்களை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். அந்த நாடல் நிறைந்து போயிருந்தது, மங்கி இருந்தது. அந்த வாழ்க்கையை கத்தர் துளிர்விட்டு உயிர்ப்பித்து மீண்டும் ஆசீர்வத்தை கொடுத்து அங்கு என்ன செய்தார், வாழ வைத்தார் ஜோபு. அவன் ஜோபு 4 தலைமுறையை கண்டு அவன் என்ன செய்றான், அதுக்கு பிற்பாடு ஜோபு என்ன செய்றான், நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மறித்தான். பூரண வயது என்பது அது ஒரு நிறைவு பிரியமான, அந்த நிறைவானது அதை அவர் தான் அப்பதான் கொடுக்க முடியும், அப்பாவெல்லாம் கொடுக்க முடியும். இன்றைக்கு உழைப்பாலையோ சொத்தாலேயோ சுகத்தாலேயோ இல்லை பண பண பலப்பல அது பட படிப்பின் அதிகாரத்தினாலேயோ எதுவா இருந்தாலும் அது ஒரு நமக்கு ஒரு நிறைவை தர முடியாது. இன்னும் காணாது, இன்னும் போதாது, இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்றுதான் எங்கள் உள்ளமும் மனமும் வீங்கும் பிடிக்கும் செய்யும். ஆனால் அந்த அந்த சொல்றதுகள் ஒன்றுமே நமக்கு என்ன செய்யல, நிறைவை தராது. அந்த நிறைவான பூரண நிறைவை தருகிறவர் அந்த பூரண புருஷராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரால் தான் நிறைவான கொடுக்க முடியும். அதனால் அவன் பூரண வயதுள்ளவன் மாறித்தான். பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட நெறிந்து போன வாழ்க்கை, எப்படி மங்கி எறிஞ்சது வாழ்க்கை. ஆனா சத்தர் விடவே இல்லையே, சோவின் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அதே போலதான் என்னையும் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், இதை என்ன செய்ய வேண்டும், குறை சொல்லக்கூடாது, முறுமுறுக்கூடாது. சூழ்நிலை பார்த்து இல்லை, நண்பர்கள் ஆறுதல் சொல்ல வந்தாலும் அவர்களோடு சேர்ந்து நாமும் 1001 பேசி விடக்கூடாது, தேவனை தூஷித்து விடக்கூடாது, அவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யவே கூடாது. இன்னும் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவரே தேவர் என்று அறிந்து புரிந்து இன்னும் அவர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் அறிக்கை பண்ணி ஜெயமெடுக்கிற பிள்ளைகளாய் நானும் நீங்களும் போல பாவம் செய்யாத படிக்கு, தேவனை பற்றி குறை சொல்லாத படிக்கு நாங்கள் எங்கள் நாவை என்ன செய்ய வேண்டும், காக்க வேண்டும். எங்கள் நாவில துதி மாத்திரமே எழும்ப வேண்டும், செபத்தோணி மாத்திரமே எழும்ப வேண்டும், அவர் நாமமே உயர்த்த வேண்டும். இதைத்தானே யோபு செய்தார், அதைத்தானே தேவரும் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் உதாரணமா பார்க்க போகிறோம். அன்னாள் அன்னாள் அங்கே தெரிய நாளால் என்ன செய்தவற்றால் பெரிய நாளால் அதிகமாக வேதனைப்படுத்தப்பட்ட குழந்தையே இல்லை, குழந்தை இல்லை என்ற வேதனை ஆருக்கு? அன்னாளுக்கு அவளுடைய சக்காலத்தி ஆகி அவள் என்ன செய்தாள்? அதிகப்படியாக அன்னாளை அதிகமாக வார்த்தையினால கொட்டி கொட்டி என்ன செய்து விட்டாள்? வார்த்தையால நெறித்து போட்டு நெறிந்த நாளாக்கி விட்டாள். அன்னாளுடைய வாழ்க்கை எப்படி போனது? பெண்ணினால நெறிந்த நாள மங்கியது. ஏன் இவ்வளவு தானே இவ்வளாண்டு மன கேசமாய் மாற்றி வாய் திறக்காத படிக்கு அவளுடைய வாயை அடைத்து விட்டாள் அவளுடைய சக்காலத்தியாகி பெண்ணினாள். ஆனால் அவளுடைய கணவனிற்கானவும் அதிகமாய் நேசி அதிகமாய் அன்பு கொண்டான். ஆனால் அவளோ ஒரு நிறைந்த நாளை போல துக்கம் வேதனை வல்ல பிள்ளை இல்லை என்ற கவலை மன கிளேசம் மன வேதனை மன உளைச்சல் மன பாரம் எனக்கு இதுதான் வாழ்க்கையா, எனக்கு இதுதான் சூழ்நிலை, எனக்கு இதுதான் இவ்வளவுதானா என்ற நிலை அப்படியாக இருந்த நான் ஒரு விசை அங்கே என்ன செய்ய தத்துவன் அவளுடைய விண்ணப்பத்தை கண்ணீரக்கே அவள் கொட்டி விட்டு அந்த விண்ணப்பத்தை தேவன் என்ன செய்து விட்டார்? ஏற்றுக்கொண்டார். அங்கே நெறிந்து போய் முடங்கி போய் மனம் கசந்து மன வேதனைப்பட்டு ஓடி போய் ஆலயத்துல போய் தேவன் நானுமே தவிர வேறு ஒருவரும் எனக்கு இந்த தீர்வு தர முடியாத என்னுடைய நெறிந்து போன இந்த வாழ்க்கைய என்னுடைய கற்பத்தை கத்தராலதான் என்ன செய்ய முடியும், உயிர்ப்பிக்க முடியும், உயிர்ப்பிக்க முடியும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் அவராலதான் தர முடியும் என்று சொல்லி அவள் ஓடி போய் அந்த ஆலயத்துக்குள்ள போய் பிரவசித்து தேவனோடு பேசுகிறாள். தேவனோடு அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அழுது விண்ணப்பம் பண்ணினத கர்த்தர் அந்த சன்னிதானத்தை கேட்டார். அந்த விண்ணப்பத்தை கேட்டார். அதுக்கு பிற்பாடு அன்னால் என்ன செய்யவில்லை, கவலைப்படவே இல்லை, துக்கப்படவே இல்லை. அன்றிருந்து அவளுடைய வாழ்க்கை நெறிந்து போன வாழ்க்கை மங்கியது. அந்த கர்ப்பம் என்ன செய்துவிட்டது? உயிர்ப்பிக்கப்பட்டது, உயிர்ப்பிக்கப்பட்டது. சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை கொடுத்தார் கர்த்தர். மீண்டும் பிற்பாடும் 5 குழந்தைகளை கொடுத்து அன்னாளை ஆசீர்வதித்தார். அந்த நெறிந்து போன நாளரை கர்த்தர் முறைக்கவில்லையல்ல, அங்கே மங்கியதீருடைய வாழ்க்கையின் மணைக்கவில்லையல்லவா. வாழ்வு கொடுக்கிற தேவன் வாழ்வை கொடுத்தார் அல்லவா. வாழ்வு தரும் வார்த்தை அவளை வாழ வைத்ததல்ல, அந்த வார்த்தை தேவனாயிருக்குதல்லவா. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில எல்லாமே சொன்ன நெறி வேதனை அவமானம் என்றது நெறி அங்கே முறிந்து போன அங்கே எறிகிற அந்த கற்பத்தை கனி கற்பம் இல்லை, அந்த கற்பம் செத்த கனி செத்து போட சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை கத்தர் மாற்றம் கத்தர் அடைத்தார் என்று சொன்னா நிச்சயமாக கத்தர் திறப்பார். அவரோ தன்னுடைய மகிமை வெளியரங்கமாகும்படியாக நான் நெறிந்த நாளை முறைக்காதவர் என்று உணர்த்தும்படியாக மங்கியறிய அவருடைய வாழ்க்கையில நான் பிரகாசிக்க செய்வேன். நான் ஒளியாயிருக்கு வெளிச்சமாய் என்பதை வெளிப்படுத்தினார். அந்த மங்கியறிய அவருடைய வாழ்க்கையின் உறவை மீண்டுமாக உயிர்ப்பித்து பிரகாசிக்க செய்தார் அல்லவா. அந்த சாமுவேல் தீர்க்கதரிசிய அன் கொடுத்தார் அல்லவா. அதுவரைக்கும் அன்னாளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நெறிஞ்சு போய் கிடந்து மங்கி போய் கிடந்து. ஆனா கத்தர் விடவே இல்லையே. அவர் பிரகாசிக்கார். அவர் அதை எலும்பு திரும்பமா கட்டினார். மீண்டும் அன்னாள் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். ஆம் பிரியமான், இந்த நாட்கள்ல இந்த வார்த்தையினோடு உங்களோடு பேசுகிறோம். எங்கள் சூழ்நிலைகள் மாறலாம், சூழ்ந்திருக்கிறவர்கள் பேசலாம், சூழ்ந்திருக்கிற காரியங்கள் சொல்லலாம், டாக்டருடைய ரிப்போர்ட்டுகள் சொல்லலாம், அங்கே என்ன எடுத்துவிட்ட ஸ்கேன் ரிப்போர்ட்டுகள் சொல்லலாம், எழுத்துகள் பல வழிகளை சொல்லலாம், ஆக்கிற கண்கள் பல மாதிரி பேசலாம். எதுவாயிருந்தால் அப்ப சொல்லுறேன், நான் முறைக்க மாட்டேன். இந்த மங்கியில் இருந்த வாழ்க்கையை நான் அணைக்க மாட்டேன். நான் அணைக்கிறதுக்கு அணைக்கிறவர் அல்ல. நான் ஆளுக செய்யறது, நான் ஆளுக செய்யறது உங்களை ஆழ்ந்து நீங்க எங்க நீங்க இந்த ஆசீர்வாதத்தோடு வாழணும், மீண்டுமாக வாழணும். உயிர்ப்பிக்கிறது இதோ மறுத்து சதாகாலம் உயிரோடு இருக்கின்ற சொன்னது என்றும் சேவிக்கிறார். இன்று நம் மத்தியில உலாவிக்கின்றோம். அந்த தேவன் தான் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுவார். எப்படி அன்னாளுடைய வாழ்க்கையின் கற்பத்தை உயிர்ப்பித்தார். மங்கியே போன அந்த கற்பத்தை மீண்டும் உயிர்ப்பித்து 5 குழந்தைகளை மீண்டும் கொடுத்து ஆசீர்வதித்து பண்ணினாரோ, எந்த ஆசீர்வாதம் இல்லையே அவளுடைய வாழ்க்கை மங்கி போய் கிடந்தது. எந்த ஆசீர்வாதம் இல்லையே அவளுடைய பெண்ணினாலாகிய சக்காலத்தை போட்டு வாய்ச்சொற்களால நெறித்து போட்டாள். ஆனால் கத்தரோ உள்ளத்தை பார்க்கிற கத்தர், அவருடைய உள்ள கூமுறுதலை கேட்ட கத்தர், கண்ணீரை கண்ட கத்தர், விண்ணப்பத்தை கேட்கிற நம் தகப்பன் அந்த நாள் அந்நாளுக்கு அந்த பதிலை கொடுத்து ஆசீர்வதித்து அவளை பிரகாசிக்க செய்தார். அவருடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்தார். அவருடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்தார். அதே தேவன் தான் நேற்றும் இன்றும் என்று மாறாதது இருக்கிறவராய் இருக்கிற தேவன் இன்று நம் மத்தியில இருக்கிறார். அந்த தேவன் சொல்லுகிறார், நான் நிறைந்த நாளை குறைக்க மாட்டேன், மங்கியரை தெரிய அணைக்க மாட்டேன். நீங்கள் ஒருவேளை உங்கள் சூழ்நிலையால் அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள தள்ளப்பட்டாலும் தேவன் என்று மென்களோடு மீண்டுமாய் பேசுகிறார், நான் முறிக்க மாட்டேன், இந்த வாழ்க்கையை நான் முறைக்க மாட்டேன், நான் கட்டுவேன், நான் இடிக்க மாட்டேன், நான் ஆட்டுவேன், அதை பிடுங்க மாட்டேன். அதனால நிறைந்த நாளை உரைக்காததவர்கள் மங்கியரீரத்தில் அணைக்காததவர்கள அந்த ஆளை அணைக்கிற நம் தகப்பனுடைய கரத்துக்குள்ள நாம் விட்டு கொடுப்போமா? அவருடைய கரத்தின் நிலநாளங்களை மறைத்து வைத்து நம்முடைய ஏற்ற காலத்தை நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து எங்களை மகளை பண்ணி கழிவுகளை செய்கிற தகப்பன் என்று நம்மளோட ஒளியாயிருக்கிறார். வெளிச்சமா நித்திய வெளிச்சத்தின் வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுக்கிறார். அந்த வெளிச்சத்தின் தகப்பனுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். நாங்கள் மற்றவருக்கு வெளிச்சமாக மாறுவோம். எப்படியாக சாமுவேலை கொடுத்து சாமுவேல் தீர்க்கதரிசி எழும்பி என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறுகிறதோ, எப்படியாக யோபு எப்படி முன்னிலைமை காட்டும் பின்னிலைமை ஆசீர்வதித்து பூரண வயதுள்ளவன அவனை மறிக்கும்படியாக விளந்ததை எல்லாம் பெற்றுக் கொடுத்து மீண்டுமா யோபுவின் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்த தேவன் எம் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் பிரகாசிக்க செய்வார். இந்த நெறிந்த நாள் முறிக்காமல் மங்கியறி தெரிய அணைக்காமல் இருக்கிற தேவனத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், செபிப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துறோம் கத்தா. இந்த நாளிலும் நெறிந்த நாளை முறிக்காமல் மங்கியதில் அணைக்காமலும் இருக்கிற நல்ல தகப்பன் எங்களுக்கு உண்டேப்பா. மீண்டுமா எங்களோடு பேசுறது, மீண்டுமா இந்த வார்த்தை கூட எங்களை நடத்துறது, அதுக்காக நன்றி நன்றி நன்றி. எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் உங்களோட பாதத்துல கத்தாவே. அப்பாங்கள் சூழ்நிலையை பார்க்காது, சூழ்ந்திருக்கிற மனுஷர் வார்த்தைகளை பார்க்காது. அப்பா எந்த சூழ்நிலை இருந்தால், எந்த நிலைமையில இருந்தால் எங்களை பொறுக்காது, எங்களை தள்ளாது, எங்களை கைவிடாதவர், எங்களை மறக்காதவர், தூரத்தில் இருந்த நினைவுகள் அறிகிறவர், உள்ளம் தெரியங்கள் ஆராய்ந்து அறிகிறவர், நடந்தாலும் படுத்திருந்தாங்களை சூழ்ந்திருக்கிறவர், உங்களுடைய கரத்தை நிழலாங்களை மறைத்து வைத்து கூடார மறைவில் ஒழித்து வைத்து வைக்கிறவர், எங்கள் தலைகளை நியமிட பண்ற தகப்பனிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எந்த நிலைமை இருந்தால் நீங்க எங்களை அணைக்காமல் மறக்காமல் மறைக்காமல் முறைக்காமல் எங்களை காக்கிற தேவன் நீங்க, இஷ்டவரின் தேவன் என்பதை அப்பா, உறங்குவதிலே தூங்குவதும் இல்லை என்பதை நீங்க எப்பொழுதும் ஆண்டவர். அப்பொழுது என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுவார் என்று சொல்லி அந்த கூப்பிடுற குரலுக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தகப்பனாயிருக்கிறபடியே நம்ம சுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு அடியாளி வார்த்தையை ஐயா கேட்டு ஒவ்வொரு நேர்களையும் இடத்திருக்கிறதுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறது ஆசீர்வதி. எங்கள் வாழ்க்கையை செழிப்பை காணப்படும் எந்தெந்த சூழ்நிலைகள், எந்தெந்த நேரங்கள்ல, எந்தெந்த காலநிலைகள்ல அப்பா மாற்றங்கள் ஏற்பட்டாலும் மாறாதவராயிருந்து எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பி பிரகாசிக்க செய்த தேவனுக்கு கொடி சோஸ்து. அப்படியாக நீங்க செய்ய போற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டு. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, இறுதியான வார்த்தையும் வெளிச்சத்தை அது வழி நடத்தி தாங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன். கத்தனா ஒன்றையும் மழிப்படுவதாக. வார்த்தையின் வெளிச்சத்தோடு நாங்கள் இணைந்திருந்தோம். கத்தர் நல்லவர், என்னோடு பேசின வார்த்தைங்களோடு பேசினிருக்கும். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் இந்த வார்த்தையின் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தின் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையா இருக்கிறது. ஆமீன். நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். சரியா தொன்று நேரம் 8:58 அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். ஆஸ்ட்ரேண்டன் ராசனாயம் அவர்கள் இணைப்பில் இருக்கும் மொழிய காரணங்கள் அழைப்பில் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் சுபாலங்கோ. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
0: வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம். எடுத்து வாருங்கள்.
1: ஆமீன். நாங்கள் இடுக்கமான வாசல் வழியாக நாங்கள் பரலோகத்துக்கு பிரவேசிக்க வேண்டும். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பினால எங்களை இழுத்து கொண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும், மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை நோக்கி பார்க்க, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை நோக்கி பார்க்க, இயேசு கிறிஸ்துவுடைய தழும்புகளை நோக்கி பார்த்து அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள நீர் அவர்களோடு ஒவ்வொருவரோடும் உடன்படுவீராக. ஒவ்வொருவரும் நரகத்துக்கு போவது உம்முடைய விருப்பம் அல்ல. நரகம் பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு மக்களும், மதங்கள் எல்லாம் மக்களை உருவாக்கின தேவன் நீர், நீர் என்பதை இந்த உலகத்தில் உள்ள ஐந்து கண்ட மக்களும் விசேடமாக தமிழ் மக்கள் அறிந்து கொள்ள, மதங்களால மதங்களுடைய ஆவிகள், துறைத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், ஆண்டவரே அந்த ஆவிகள்ல இருந்து உம்முடைய சதியான இருதயத்தை கொடுத்து, நவமான ஆவியை கொடுத்து ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. என்னுடைய வாய் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு பிரியமாக இருக்க நீர் பேசும்படியாக, உம்முடைய வசனம் வறுமையாக திரும்பாது. மாடியை முறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உணர்வுள்ள இருதயமாக்கும்படியாக, கட்டப்பட்ட அவர்களுடைய பாதைகள், கட்டப்பட்ட கண்கள் திறக்கப்படுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஒவ்வொருவரோடும் உடன்படுவீராக. உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக அவருடைய வாழ்வில வருவதாக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாங்கள் லூக்கா 13:23 வசனத்தில பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், எங்களுடைய வீட்டு எஜமானாகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகிறார். பாருங்கள், கதவு பூட்டின பின்பு எங்களுடைய இயேசு கிறிஸ்து திறக்க மாட்டார். இதற்காகத்தான் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தமாக இருக்கும்படியாக எந்த நேரத்திலையும் அவர் வருவார். யாருக்கும் தெரியாத விதமாகத்தான் அவர் வரப்போகிறார். நாங்கள் விழித்திருக்க வேண்டும், ஜெபித்திருக்க வேண்டும். அவருக்கு பிரியமானவர்களாக ஜபத்தில துதியில இருந்து அவரை எதிர்பார்த்திருக்க வேண்டும். உங்களுடைய வேதாகம வசனத்தில அவர் எப்ப வருவார் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அறிகுறிகள் எல்லாம், அந்த அறிகுறிக்கான காரிய காலங்களை நாங்கள் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படித்தான் லூக்கா 13:25 வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு, நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் பொழுது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள், பாருங்கள், நாங்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் தான், இயேசுவோடு அற்புதங்களை செய்தவர்கள் தான், ஆனா அக்கிரமக்காரர்களாக இருந்து கொண்டு செய்தவர்கள் இப்படித்தான் இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது நீங்கள், உம்முடைய சமூகத்தில் போஜன பானம் பண்ணினோமே, நீரங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்வார்கள். ஆனாலும் அவர்கள், அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இப்படித்தான் நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 7:19 நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் பாருங்கள், தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். அவருடைய கனிகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். மனிதன் கொடுக்கிற கனிகள் அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை, இப்படியான இயேசுவுடைய கனிகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். பாருங்கள், அதோட வரங்களையும் இந்த ஆவிகளை பகுத்தறியும் வரங்களை பிரதானமாக நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்துல வஞ்சிக்கிற ஆவிகள், பலவிதமான மனிதர்கள் நான் தான் இயேசு என்று கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், இப்படியாக பலவிதமான மனிதர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி இந்த வஞ்சிக்கிற ஆவிகளை கண்டுகொள்ளுகிற ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் வசனத்தின் வசனத்தை அறிந்து கொண்டு கனிகளுக்கூடாக வஞ்சிக்கிற ஆவிகளுக்கூடாக நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய விசுவாசத்தில எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். வாருங்கள், ஒரு ஒரு பாஸ்டரையோ ஒரு கடவுளுக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரனையோ எப்படி கண்டுபிடிப்பதென்றால், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இப்படியான கலாத்தியர் 5:22-23 சொல்லப்பட்ட கனிகள் காணப்படுகிறதா அல்லது அவர்கள் மாம்சத்தில செயற்படுகிறார்களா என்று நீங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், மாம்ச சிந்தை இந்த உலகத்து மக்கள் செய்வது போல செய்து கொண்டிருப்பது, உபச்சாரம், பேச்சுத்தரம், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படியான பாவத்தில வாழுகிற வாழ்வு, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்வு. நாங்கள் கனிகளை கொடுத்து அவரோட இணைந்து இருக்கும் பொழுதுதான் நாங்கள் கனிகளை கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வந்து எங்களுடைய ஆவியோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கூடாக அந்த பரிசுத்த ஆவியானவர் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு செயற்படுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பாருங்கள், அக்கிரமங்களை செய்து கொண்டு பாவத்தை செய்து கொண்டு பாருங்கள், இயேசு மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். பாருங்கள், அவர் அந்த தாவீதை தெரிந்து கொள்ளும் பொழுது அத்தனை பிள்ளைகளையும் அவருக்கு முன்பாக கொண்டு விடுகிறார்கள். சாமுவேல் இப்படியாக அந்த இளைய மகனை தேவனுக்கு பிரியமான இருதயம் உள்ளவனாக தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை தேவன் தெரிந்து கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், நான் மனிதர் பார்க்கிற பிரகாரமாக நான் பார்க்கிறதில்லை, மனிதனோ முகத்தை பார்ப்பான், அவர்கள் வைத்திருக்கிற வீட்டை பார்ப்பான்.

அன்பு கூற வேண்டும், பிறரை அன்பு கூற வேண்டும். இதைத்தான் தேவன் இருதயத்தை அறிகிறவர் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், மனிதனால கொண்டு கொள்ள முடியாது. இப்படியாகத்தான் தேவன் செயல்படுகிறவராக இருக்கிறார். அப்படியானவர்கள் தான் பாருங்கள், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்த ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். இது ஒரு பிந்தினோருடைய காலமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில பாருங்க, ஆதி காலத்தில இருந்து அன்றைக்கு, அப்போஸ்தலர் காலத்தில இருந்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்னத்தை பிரசங்கித்தாரோ, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு வருகைக்கு நாங்கள் இரண்டாவது வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் முதலாவது வருகைக்கு அவர் மரிப்பதற்காக வந்த அந்த வருகைக்கு அவர் ஆயத்தப்படுத்தினான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இப்படியாக இயேசு பிரசங்கித்தார். இப்படியாக அப்போஸ்தலர்கள், இப்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இன்றைக்கு நாங்கள் கடைசி காலத்துல வந்து கடைசி கால காரியங்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டு நாங்கள் இன்னும் கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள இந்த கடைசி காலத்துல ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமானவர்கள். அவர்களை நம்பித்தான் தேவன் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், அவர் இந்த வாக்கு தத்தங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். உங்கள் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் பாருங்கள், சுவிசேஷம் அறிவித்தால்தான், சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டு கொண்டால்தான் சோய்ஸை உங்களிடத்துல தந்திருக்கிறார். இயேசுவை தெரிந்து கொண்டு, அந்த மெய்யான தேவனை தெரிந்து கொண்டு பரலோகத்துக்கு போகிற பாதை, அது ஒரு இடுக்கமான பாதை, அதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அவர் தந்த பரிசுத்த ஆவியானவர்களால நிரப்பி கொண்டு இந்த சங்கமம் தேவலிச்சன் ரெடியோவில இழந்திருக்கிற ஊழியம் செய்யற ஒவ்வொருவரும் அவரால் அப்பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த இடுக்கமான வாசலில நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், உலகம் போகிற பாதை அகலமான பாதையாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் இயேசுவை அறியாதபடி மரித்து கொண்டிருக்கிறார்கள், பல மனிதர்கள். தேவன் இரக்கமுள்ளவராக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களை தான் நம்பி இருக்கிறார். இந்த கடைசி காலத்துல ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை போல ஊழியம் செய்த இந்த சுவிசேஷத்தை எல்லா நாடுகளிலேயும், எல்லா கிராமங்களிலேயும், எல்லா இடங்களிலேயும் அறிவித்து விட வேண்டும். அன்பாக, தேவனுக்கு பிரியமாக அந்த காரியங்கள், அக்கிரமத்தோடு நாங்கள் செய்யக்கூடாது, அன்போடு தேவனுக்கு பிரியமாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், மனவாளன் இப்படித்தான் வரப்போகிறார். மத்தேயு 25:6 நடு ராத்திரியிலே இதோ மனவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுகள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. இப்படிதான் இயேசு வரும் பொழுது கதவு அடைக்கப்படும். நீங்கள் விழித்திராவிட்டால், கதவு அடைக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் விழித்திருந்தால், நீங்கள் அந்த மணவாளன் வருகைக்கு எதிர்கொண்டு போக முடியாதவர்களாக போய்விடும். அதனால தான் இந்த கடைசி காலத்துல தேவனுக்கு பிரியமாக ஜெபித்திருக்க வேண்டும். அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கிற வேலையை செய்ய வேண்டும். அவருடைய சித்தம் இந்த பூமியில வர வேண்டும். அந்த 1000 வருட ஆட்சி வர வேண்டும். அவரோடு வாழுகிற வாழ்வு வர வேண்டும். அந்த வாழ்வை நீங்கள் ருசித்து விட்டால், இந்த வேதாகமத்தில் எழுதின அவருடைய அந்த 1000 வருட ஆட்சியில நீங்கள் வாழ விரும்பி கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த இடத்துல பிசாசு தீமைகள் அந்த தேசத்துல இருக்காது. இந்த

0: ഉലകം, പുതിയ വാനം, പുതിയ ഭൂമിയില് യേശു രാജാ എല്ലാവറ്റെയും എങ്ങൾക്ക് തരുകിടവരാക ഇരിക്കാൻ. വേറെ എന്ത ഒരു രാജാവും ഇല്ലേ പാരങ്ങൾ പിടിയാന്. അവർ അവർക്ക് പിടിയാണ് അന്ന് രാജ്യത്തില് യേശുവിക്ക് പ്രിയമാക നിങ്ങൾ വാഴ വേണ്ടും அந்த രാജ്യത്തില്. இவ அப்படியாக அந்த ராஜ்யத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுக்கு பிரியமாக இந்த உலகத்திலேயே நீங்க வாழ பழகி கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாக, இயேசுக்கு பிரியமாக வாழ வேண்டும். கதவு அடைக்கப்பட்ட பின்பு பிறகு பாருங்கள், இயேசு அந்த கதவை திறக்க மாட்டார். இப்படியாக நாங்கள் மத்தேயு 25:11 வசனத்திலேயும் பாருங்கள், அவர்கள் எண்ணியை வாங்கி கொண்டு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று பெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். இப்படிதான் கதவு அடைக்கப்படும். பாருங்க, புத்தி உள்ள கன்னிகைகளாக தேவனுக்கு பிரியமாக கதவு அடைக்க முன்பாக முழித்திருக்கிறவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். பாருங்க, நோவாவின் காலத்துல கூட இப்படித்தான் நடந்தது. கதவு, நோவா அந்த பேழையை கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களுக்கு மேலாக அந்த பேழையை கட்டினான். அவன் பேழையை கட்டி கொண்டே அவன் சுவிசேஷத்தையும் அறிவித்தான். சுவிசேஷத்தை அறிவித்தான், வெள்ளம் வரப்போகிறது, இந்த உலகம் உலகத்தின் தீமை அக்கிரமம் அக்கிரமங்கள் பெருகும் பொழுது பாருங்கள், மக்கள் அக்கிரமதம் பெருகும் பொழுது தேவன் அந்த இடத்துல ஒரு நீதி செய்ய வேண்டிய தேவனாக அவர் மாறுகிறார். பாருங்கள், சோதோம் குமரா அழிக்கப்படும் பொழுது அவர் அந்த தேசத்துல 10 நீதிமான்கள் கூட இல்லாத பட்சத்தில் அவ்வளவு ஒரு மோசமான மகா பாவிகளாக அந்த தேசம் இருந்தது. சோதோம் குமரா 10 நீதிமான்களை கூட எண்ண முடியாத அளவுக்கு அந்த தேசம் பாவத்தினால நிறைந்திருந்தது. பாவத்தை குடித்து கொண்டிருந்தார்கள். இப்படித்தான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார், நோவாவின் காலத்துல நடந்தது போலதான் இந்த மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும். பாருங்கள், நோவாவின் காலத்துல என்ன நடந்தது என்றால், நாங்கள் ஆதியாகமம் 7:15 இப்படியே ஜீவ சுவாசம் உள்ள மாம்சமான ஜந்துக்கள் எல்லாம் ஜோடி ஜோடாக நோவாவிடத்தில் பேழை பிரவேசித்தன. கிட்டத்தட்ட 100 வருடங்களாக அந்த பேழையை கட்டி முடித்து எல்லாருக்கும் அந்த தேசத்தில இருந்த அத்தனை மக்களுக்கும் நோவா சுவிசேஷம் அறிவித்து, மனம் திரும்புங்கள், வெள்ளம் வந்து அழிய போகிறீர்கள், வந்து பேழைக்குள் வந்து விடுங்கள் என்று பாருங்கள், அவர்கள் கேட்கவில்லை. தேவன் ஆதியாகமம் 7:16 தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். பாருங்கள், உள்ளே விட்டு கதவை அடைத்தார், வெளிப்பக்கமாக கதவை அப்படியாக அடைத்து விட்டார். பாருங்கள், நோவா ஒரு இரக்கமுள்ளவனாக கதவை திறந்து விடுவான் என்று தேவன் அந்த கதவை அடைத்தார். யாராலும் திறக்க முடியாது. பாருங்கள், கதவு அடைக்கப்பட்ட பின்பு மக்கள் எல்லாரும் போய் அந்த கதை தட்டி வீடுப்பார்கள் நிச்சயமாக. பாருங்கள், பூட்டப்பட்ட கதவை அவர் திறக்க மாட்டார். நீங்கள் அதை பூட்டப்படுவதற்கு முன்பாக மனம் திரும்பிவிட வேண்டும். பாருங்கள், நாங்கள் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, மத்தேயு 24:36 பாருங்கள், நோவாவின் காலத்தை பற்றி சொல்லப்படுகிற, அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். பாருங்கள், கதவு பூட்டப்படும். நீங்கள் ஆயத்தமாக இல்லாவிட்டால் அவருடைய மணவாளன் வருகைக்கு ஒவ்வொரு சபைகளும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மணவாட்டியான சபையை மணவாளனாகிய இயேசு வந்து எடுத்துக்கொண்டு போக போகிறார். ஒவ்வொரு சபைகளும், ஒவ்வொரு மக்களும் இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் அவருக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். மணவாளன் மணவாட்டியை அழைத்து செல்வதற்காக வருகிறார். மணவாட்டி ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சபைகளும், ஒவ்வொரு மக்களும் பாருங்கள், இப்படித்தான் நோவாவின் காலத்தில பாருங்கள், நோவாவும் அவனுடைய குடும்பம் மட்டும்தான் இப்படியாக தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார்கள். ஆனால் மற்ற அனைத்து மக்களும் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். மத்தேயு 24:38 எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்க நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் கொண்டு குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். பாருங்கள், இன்றைக்கு பல மக்கள் மதங்களில் வாழுகிற மக்கள் இப்படியாக இந்த மக்கள் இப்படித்தான் வாழுகிறார்கள். ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். இன்றைக்கு நீங்கள் இந்த வெள்ளப்பெருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட நோவாவின் பிரளயத்தை போல அந்த வெள்ளப்பெருக்குகளை எல்லா தேசங்களிலேயும் பாருங்கள், கடந்த ஒரு 4-5 வருடங்களாக வெள்ளப்பெருக்குகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. எத்தனையோ மக்கள் வாரி கொண்டு போகப்படுகிறார்கள். இப்படித்தான் மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். உங்கள் நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 24:42 உங்கள் ஆண்டவர் இன்ன நாடிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டை ஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதெல்லாம் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். இந்த உலகத்தில ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு நீங்கள் அவரிடத்துல தனிமையில இருந்து சத்தமாக ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி விடும் ஒன்றிலிருந்து நீங்கள் உம்முடைய வாயில சொல்லுகிற சத்தம் உங்களுடைய காதுகளுக்கு கேட்கத்தக்கதாக நீங்கள் தனிமையில இருந்து தேவனோடு இயேசுவோடு பேச வேண்டும். என்னுடைய நான் பாவி, எல்லோருமே பாவிதான். நாங்கள் தாயின் வயிற்றில ஒரு பாவ ஆதாமவாளின் சந்ததியாகிய நாங்கள் பாவ சந்ததியாக நாங்கள் இந்த உலகத்துல பிறக்கிறோம். நாங்கள் அவரிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் அவருடைய இரத்தத்தினாலே நொண்டு ஜோவான் நொண்டுகளின்படியே கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. இப்படியாக அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ஆவி எங்களுக்குள்ள வருகிறது. இப்படியாக நாங்கள் அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறோம். பெற்றுக்கொண்டு நாங்கள் அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது அவர் எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரை நாங்கள் 100% நம்ப வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 91:1 பார்க்கும் பொழுது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். பாருங்களேன், தேவன் அவர்தான் ஒன்றானமை தேவன். யோவான் 17:3 சொல்லுகிறது, ஒன்றானமைத்தவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அவரை அறிய அறிய அவருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்வுக்கு வல்லமாகிறது. பாருங்கள், அவர் சொல்லுகிறார் மத்தேயு 6:33 அவர் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். எங்களுடைய நீதி அல்ல, மனிதர்களுடைய நீதி அல்ல, மதங்களுடைய நீதி அல்ல, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய நீதியை தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளதான் வருகிறது. அவருடைய அபிஷேகத்தினால நாங்கள் நிரப்பப்படும் பொழுது எங்கள் தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ள வருகிறது. எங்களுடைய பெயர்கள் அவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. நாங்கள் பரலோக பிரஜைகளாக வாழ்கிறோம். முடிவு பெரியந்த நாங்கள் பரிசுத்தமாக தேவனுடைய கட்டளைகளை கடைபிடித்து தேவனுக்கு பயப்பட வேண்டும். பயப்படுவது என்பது அவருடைய கட்டளைகளை கைகொண்டு நடப்பது. அவர் எங்களுக்கு அடைக்கலமாக கோட்டியாக எங்களுக்கு இருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 91 மூன்றாவது வசனத்திலேயும், அவர் எங்களை வீடனுடைய கண்ணிக்கு பாழான கொள்ள நோக்கி தப்பி வைப்பார், அவர் தமது சிறகுகளாலே எங்களை மூடுவார், அவர் செட்டுகளின் கீழே அடைக்கலம் போவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகவுமாயிருக்கும். பாருங்கள், சிறகுகள் கோழிக்கு கோழி குஞ்சுகள் தன்னுடைய தாயின் சிறகுகளுக்கு போவது போல அவருடைய சிறகுகளுக்கு எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. நீதிமொழிகள் 14:26 வசனத்திலேயும், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். பாருங்கள், பிள்ளைகளுக்கும் தேவன் அடைக்கலமாக இருக்கிறார். தீங்கு நாள்கள் வரும் பொழுது அவர் தான் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். பாருங்கள், ஒரு வாலிப பிராயத்தில எரேமியா 17:17 வசனத்தில, நீர் எனக்கு பயங்கரமாயிராதேயும், தீங்கு நாளில் நீரே என்
1: அடுவோம். அவரை புகழ்ந்து பாடும் பாடலை எங்கும்
0: கிடைக்கலாம். பாருங்கள், நோவாவின் காலத்தை போல தீங்கு நாட்கள் வரும்
1: கேட்க செய்வோம். நம்மை உயிர் வாழச் செய்பவர் அவரே, நம் கால்களை இடற விட மாட்டார். ஆமென், ஆமென்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க் 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது
1: யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம்
0: இரண்டாம் அதிகாரம் முன் வைக்கிறவைகளை நீங்கள்

0: உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள்.
1: என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
0: அமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பிரத்யேகமாய், உங்களோடு நேரடியாய் என் கர்த்தர் பேச போகிறார். இந்த மாதத்துக்குரிய வார்த்தையை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு, குறிப்பாக இந்த நாளில் உங்களோடு கூட பேசுவதற்கு என் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் இந்த வசனத்தில் இருக்கிறது. குறிப்பாக 26 வசனத்தின் பின்பாகத்தை பாருங்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, நிமிர்ந்து உட்கார்ந்து, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு. இதுல மிக முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? என் ஜனங்கள். பொதுவாக நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு ஜூன் மாதத்தில் இந்த 2வது சனிக்கிழமையில் நாம் வந்திருக்கிறோம். பல விதங்களில் நீங்கள் வெட்கப்பட்டது போல தோன்றும். உண்மையிலேயே நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கலாம். அந்த யோவேல் 2:25 வாசித்த போது, பெரிய சேனைகள், பச்சை கிளிகள், முசுக்கொட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், இவைகளெல்லாம் பட்சித்த வருஷங்கள் என்று அங்கு சொல்லப்படுகிறது. பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் வெட்கப்பட்டு போனால் அவனுடைய வாழ்க்கை கூணி குறுகி போகிறது. அவனால் எழும்பி நிற்க முடியாமல் போகிறது. சமுதாயத்தில் அவரை மேன்மையாக எண்ணாமல் தாழ்வாக எண்ணுவார்கள். ஆனால் வெட்கப்படுத்துகிறது சாத்தான். அவனுடைய வேலையே எப்போது வெட்கப்படுத்தி கொண்டே இருப்பான். 2 கொரிந்தியர் 2:11 நீங்கள் வாசித்து பார்த்தால், அந்த வசனத்தில் பவுல் இந்த சாத்தான் யார் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 2:11 சொல்லுகிறது,
1: சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே.
0: இதிலிருந்து ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளணும். சாத்தானுடைய முக்கியமான சுபாவத்தில் ஒன்று, அவன் தந்திரமாய் உள்ளே நுழைவான். அவன் ஜனங்களை வெட்கப்படுத்தும்படி தந்திரமாய் நுழைவான். இந்த வெட்கப்படுத்துகிறவன் என்ன செய்வான் என்றால், இயேசு சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10 பாருங்கள், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று, வேறு ஒன்றுக்கும் வரான். இந்த சாத்தான் திருடுகிறவன். சமாதானத்தை திருடுவான், சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தை திருடுவான், பொருளாதாரத்தை திருடுவான், வீட்டுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை திருடுவான். கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு அதை திருடுவான் சாத்தான். அவன் திருடன் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 Matthew 13:25 நீங்க எடுத்து வாசித்து பாருங்க.
1: மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைகளுக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான்.
0: கோதுமைக்குள்ளே களைய விதைச்சிட்டு போயிட்டான். சத்துரு வந்து, அதாவது அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க.
1: வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார்.
0: வேறொரு ஓமையை இயேசு சொல்கிறார்.
1: பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது.
0: பரலோக ராஜ்யம் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. கையில் இருக்கிற விதையும் நல்ல விதையா விதைச்சவங்க அடுத்த வசனத்தில் கேட்குறாங்க, நாங்கள் நல்ல கோதுமையை தானே விதைச்சோம் யா, ஆனால் இப்போ பார்த்தா வளரும் போது பார்த்தா களைலாம் முளைச்சி வளருதே, அப்போ 25 வசனம் என்ன சொல்லுகிறது?
1: மனுஷர் நித்திரை பண்ணுகையில்,
0: மனுஷர் தூங்கும் போது, இரவிலே தூங்கும் போது இந்த சாத்தான் வந்து இந்த களைகளை விதைக்கிறான். தேவையில்லாத தகவலை சிலருடைய இருதயத்தில் விதைப்பான், சந்தேகத்தை சிலருடைய குடும்பத்தில் விதைப்பான், சில கோப எரிச்சலை தூண்டக்கூடிய, இப்போ ஒருத்தரை பற்றி தவறான எண்ணங்களை இன்னொருவருடைய இருதயத்தில் விதைப்பான். அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படிப்பட்டவங்க, அப்படி விதைக்கும் போது அது அதான் களை. அது முளைத்து வரும்போது பார்த்தீங்கன்னா அது மற்ற செடிகளுக்கு அது இடைஞ்சலை உண்டாக்குகிறது. அப்போ சாத்தானுடைய மற்றொரு தந்திரமான காரியம் என்ன? அவன் களைகளை விதைக்கிறவன். அடுத்ததாக அப்போஸ்தலர் 13 8 வசனத்தை பைபிளை திறந்து பாருங்க. நீங்க அப்போஸ்தலர்
1: மாயவித்தைக்காரன் என்றும் அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன்,
0: எலிமா என்பவன்
1: அதிபதியை,
0: அதிபதியை
1: விசுவாசத்தில் நின்று திருப்பும்படி வகை தேடி,
0: விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி வகை தேடி
1: அவர்களோடு எதிர்த்து நின்றான்,
0: அவர்களோடு எதிர்த்து நின்றான். மாயவித்தைக்காரன், மாயவித்தை எல்லாரும் செய்ய மாட்டாங்க. அந்த அசுத்த ஆவியை வைத்து மந்திரம் பண்றவங்க தான் மாயவித்தை செய்வாங்க. அப்ப இந்த பிசாசு என்ன செய்யும்? இந்த வேதம் சொல்லுகிறது அதிபதியை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நிற்கிறான். இப்போ ஒரு நல்ல காரியத்தை நீங்க செய்ய போறீங்க, உங்க வீட்டில் ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்க போகிறது, அல்லது நீங்கள் ஆவிக்குரிய ஒரு கூட்டத்துக்கு புறப்பட்டு இருக்கீங்க, புறப்படுற நேரம் பார்த்து ஏதாயிலும் ஒரு பிரச்சனை கொண்டு வந்து நீங்கள் கூட்டத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சாத்தானுக்கு தெரியும். ஏதாயிலும் ஒரு விதத்தில் தடை செய்து உங்களோடு கூட எதிர்த்து நிற்பான். அதே நேரத்தில் ஆண்டவரை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இருக்கும்போது நாம் நினைச்சது நடக்காம எதிர்மறையான காரியங்கள் நடக்கும்போது நம்முடைய விசுவாசம் அங்கு பலவீனப்படுத்தப்படுகிறது. அந்த பரீட்சையில் நம்மால் நிற்க முடியாதபடிக்கு இந்த சாத்தான் என்ன செய்வான்னா, இவ்வளோ ஜெபம் பண்ணிய, இவ்வளோ விசுவாசமாக இருந்திய, இவ்வளோ பிரசங்கத்தை கேட்டிய, உனக்காக உங்களை ஜெபம் பண்ணாங்களே, என்ன நடந்துச்சு அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்களை சிந்தையில் போடும்போது அதுதான் அவன் எதிர்த்து நிற்கிற காரியம். அப்போ சாத்தான் இப்படி பல விதங்களில் தேவ பிள்ளைகளை வெட்கப்படுத்தி, ஒரு காலத்தில் பிரகாசமாக இருந்த ஆட்களெல்லாம் இன்னைக்கு பலவீனப்படுத்தி சோர்வடையை செய்து முடைக்கு மூலையில் வைத்திருக்கிறான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இப்ப நான் சாத்தானை குறித்து சொன்ன இத்தனை வேத வசனங்கள் ஆதாரத்தோடு உங்களுக்கு சொன்னேன், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இப்ப நான் சாத்தானை குறித்து சொன்ன இத்தனை வேத வசனங்கள் ஆதாரத்தோடு உங்களுக்கு சொன்னேன், இதுல 2 அல்லது 3 காரியங்கள் எல்லா விதத்திலும் நீங்க பாதிக்கப்பட்டு இந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். அப்ப இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை என் இருதயத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்துல கேட்டு விசாரித்து இந்த செய்தியை உங்களுக்கு நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஆமென். அப்ப சாத்தான் நம்மை வெட்கப்படுத்தினான்னு சொன்னா கர்த்தர் அவனை வெட்கப்படுத்துவாரு. அது எப்படி வெட்கப்படுத்துவாரு? அதுதான் இன்னைக்கு என் பிரசங்கம். புரியுதா? சாத்தான் வெக்கப்படுத்துவாரு, நீங்க மத்தியானம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? சாத்தானை வெட்கப்படுத்துறது எப்படி, அதான் ரொம்ப முக்கியம். இங்க வந்தா சாத்தான் வெக்கப்பட்டு போயிடுவான், இங்க வாங்க அப்படி நான் கூப்பிட மாட்டேன். ஆனா நம்ம தேவ சமூகத்திற்கு வந்தா சாத்தானை எப்படி நம்ம வெட்கப்படுத்தணும், அதான் ரொம்ப முக்கியம். இதற்காக நீங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 3 second Kings chapter 3, 2 Rajah 3:8-9 வசனங்களை சகோதரன் வாசிக்கும் போது நீங்களும் வேதத்தை திறந்து பழைய ஏற்பாட்டில் 467 பக்கம் வாசிங்க பிரதர்.
1: எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன் ஏதோ வனாந்திர வழியாய் என்றான்.
0: அப்படியே
1: இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்கிற ராணுவத்துக்கும்
0: மிருக ஜீவன்களுக்கும்
1: தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா,
0: ஒரு நிமிஷம், இந்த சம்பவத்தை வேகமா உங்களுக்கு சொல்றேன். 3 ராஜாக்கள் சேர்ந்து மோவாப்பின் ராஜாவோடு யுத்தம் பண்ண போறாங்க. மோவாப் தேவனுக்கு விரோதமான சந்ததி. மோவாப் தேசம் இன்றைக்கு இருக்கிற ஜோர்டான் தேசத்தை சார்ந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அம்மோனியர், மோவாப்பியர் என்று இந்த இன மக்கள் எப்போதும் இஸ்ரவேல் ஜனங்களோடு மோதிக்கொண்டே இருப்பார்கள், சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். இந்த இஸ்ரவேல் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சேர்ந்து இந்த மோவாப்பியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போறாங்க. யுத்தம் பண்ண போகிற பாதை வேதத்தில் வாசித்தோம், அவர்கள் ஏதோம் வனாந்தர வழியாக போனார்கள். வனாந்தரத்தில் போன போது இவர்களுக்கும் தண்ணீர் இல்லை, அவருடைய இராணுவத்திற்கும் தண்ணீர் இல்லை, மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். இவர்கள் கர்த்தருடைய ராஜாக்களாய் இருந்தாலும், ஆண்டவரை நம்புகிறவர்களாய் இருந்தாலும், கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களாக இருந்தாலும், கர்த்தரை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் வனாந்தர வழியாக போகும்போது அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நம்புகிறவர்களாக இருந்தாலும், கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களாக இருந்தாலும், நீங்களும் ஏதோ ஒரு வனாந்தர மார்க்கமாக இப்பொழுது போய்கொண்டிருப்பீர்கள். வனாந்தரம்னா என்ன? தண்ணீர் இருக்காது, பஞ்சம், கொடிய தருத்திரம். வனாந்தரம்னா கஷ்டம், பயங்கரமான வறட்சி. இதுதான் வனாந்தரம். இந்த வனாந்தரத்தின் வழியாக அவர்கள் போய்கொண்டிருந்தது போல, இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவம் எப்போதுமே புதிய ஏற்பாட்டு சம்பவங்களோடு இணைந்து இருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டு கதை என்று நீங்கள் யோசிக்க கூடாது. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனமாக இருந்தாலும், அவ்வப்போது சில வனாந்தரமான நெருக்கங்கள் வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. கையை உயர்த்தி ஆமென் செய்யுங்க. ஆமென் சொல்லுங்க, கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜூன் மாதத்தில் ஒருவேளை ஒரு சில லட்சங்கள் உங்களுக்கு தேவைப்படலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஒரு பக்கம் ஆண்டவரை உளவா நேசிக்கிறேன், கூட்டங்களுக்கு ஓடுறேன், பைபிள் வாசிக்கிறேன், மற்றவங்களுக்கு நான் பிரயோஜனமா இருக்கிறேன், ஆனா என் கிட்ட இருக்கிற, என் வீட்டில் இருக்கிற இந்த வனாந்தரத்தை ஆண்டவர் எப்படி மாற்றுவார், இதுக்கு நான் என்ன செய்யணும், எங்கு போய் ஜெபம் பண்ணலாம் என்றெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு குழப்பங்கள், ஒரு கேள்விகள் எழும்பக்கூடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை திறந்து 3:11-12 வசனத்தை சகோதரன் வாசிப்பாங்க, நீங்க கேட்கணும்.
1: அப்பொழுது யோசபாத்
0: நாம் கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படி
1: கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு,
0: வாசிங்க வேகமா,
1: எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்கார் ஒருவன் மறுமொழியாக சொன்னார்.
0: அடுத்த வசனம்,
1: அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றார். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோவின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள்.
0: கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ இந்த வனாந்தர வழியாய் போகும்போது யோசபாத் ராஜா சொல்றாரு, சரி, வனாந்தரத்துக்கு வந்துட்டோம், மிருக ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் இல்லை, இந்த சூழ்நிலையில நாம் என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடினார்கள். எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்க. கர்த்தரை தேடி ஆண்டவர் நோக்கி ஜெபித்தார்கள் என்று அங்க சொல்லல, கர்த்தரிடத்தில் விசாரணை செய்தார்கள். ஜபம் வேற விசாரணை வேற, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் எதுக்கெடுத்தாலும் நம்ம ஜபம் பண்ணணும்னு சொல்லுவோம், உண்மைதான். ஜபம் பண்ணணும், ஜபிக்க வேண்டிய காரியத்துக்கு ஜபம் பண்ணணும், விசாரிக்க வேண்டிய காரியத்துக்கு என்ன செய்யணும், விசாரிக்கணும். உதாரணமாக தாவீதின் காலத்தில் திடீர்னு ஒரு பஞ்சம் வந்துருச்சான். அப்போ பஞ்சம் வந்தவுடனே தாவீது என்ன செய்தார், கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து விசாரித்தார். ஏன் ஆண்டவரே என் காலத்தில் பஞ்சம் வந்துச்சு, உம்முடைய ராஜா வல்லவா, நீர் தான் என்னை அபிஷேகம் பண்ணி வச்சீர். ஆண்டவர் சமூகத்தில் விசாரிக்கிறான். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, சவுலின் குடும்பத்தின் நிமித்தம் தான் இந்த பஞ்சம், 3 வருஷம் ஓயாத பஞ்சம் வந்தது. கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன், இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு பைபிள்ல இருந்து சொல்றேன், டைம் இல்லை சொல்லிக்கிட்டே போறேன். கர்த்தர் மோசேயை ஊழியத்தில் பயன்படுத்தின பிறகு யோசுவாவை கையில் எடுத்தார். யோசுவாவின் புத்தகம் 1, 2, 3, 4, 5, 6 அதிகாரங்கள் வரைக்கும் யோசுவாவை குறித்து கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தினாரு. யோசுவாவை அழைக்கும் போது என்ன சொல்லி அழைச்சாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்றெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்து கர்த்தர் அழைத்தார். அது சொன்னது போலவே கர்த்தரும் நடத்திக்கிட்டே வந்தார். ஆனா யோசுவாவின் புத்தகம் 7 அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்போது யோசுவா ஒரு சின்ன பட்டணம், அந்த பட்டணத்தின் பெயர் ஆயி என்ற பட்டணத்தில் யுத்தத்துக்கு போகும்போது அங்கு தோல்வி அடைந்தான். அப்ப தோல்வி அடைஞ்சோடனே இந்த யோசுவாவுக்கு ஒரு பெரிய கேள்வி, ஆண்டவர் என்னோடு கூட இருந்தா இந்த தோல்வி வந்திருக்குமா, ஏன் இந்த தோல்வி வந்தது? அப்போது யோசுவா என்ன செய்தான், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து உபவாசம் பண்ணினான். அப்போதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த தோல்விக்கு காரணம் யாரு, ஆகான். ஆகானை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தான். இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் இந்த சத்தியத்தை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். இன்றைக்கு ஏதோ ஒரு குழப்பமோ, எதிர்காலத்தை குறித்து கஷ்டமோ, எதிர்காலம் ஒரு வனாந்தரமா இருக்கு, என் பாதையில ஒரு மாற்றமும் இல்லை என்று நீங்க சொல்லி கொண்டிருந்தா, யோசபாத் சொல்றான், இந்த பிரச்சனையை குறித்து விசாரிக்கும்படி ஒரு தீர்க்க தரிசியாவது இங்கு இல்லையா என்று சொன்ன போது எலிசா இருக்கிறான் என்று சொன்னார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், எலிசாவின் இடத்துல போங்க, அவனுடைய கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று சொன்னார்கள். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு என்ன பிரச்சனையோடு நீங்க வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது, ஏதாயும் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஒருவரும் எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்போ உங்களுடைய வனாந்தர சூழ்நிலையில கர்த்தருடைய நாமத்தில் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க வனாந்தரத்தில் இருந்தாலும் நீங்கள் வெட்கப்படுவதில்லை. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவனை தேட வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்காக அவருடைய சமூகத்திற்கு வர வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்று அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். இவர்கள் கர்த்தரை தேடின போது 2 ராஜாக்கள் 3:16 சகோதரன் வாசிக்கும் போது அதை கேளுங்க தயவு செய்து.
1: அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால்,
0: கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால்,
1: இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள்,
0: இந்த பள்ளத்தாக்கிலே வாய்க்கால்களை வெட்டுங்கள்,
1: நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள்,
0: நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள்,
1: மழையையும் காண
0: மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள்,
1: ஆனாலும்
0: ஆனாலும்
1: நீங்களும்
0: நீங்களும்
1: உங்கள் ஆடு மாடுகளும்
0: உங்கள் ஆடு மாடுகளும்
1: உங்கள் மிருக ஜீவன்களும்
0: உங்கள் மிருக ஜீவன்களும்
1: குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும்.
0: கரமுயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்க கிட்ட சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளை 16 வசனத்தில் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். எல்லாரும் என்ன பாருங்க தயவு செய்து, இடமோ வனாந்தரம், ஆனா ஆண்டவர் பேசுகிறார், ஏதோம் வனாந்தரம் தான், ஏதோம் ஒரு வனாந்தரமான இடம் தான். ஆனா இந்த வனாந்தரத்தை ஆண்டவர் பலத்த தண்ணீர் நிறைந்த பள்ளத்தாக்காய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அது திடீரென்று மந்திரத்தில் தந்திரத்தில் அது தண்ணீராய் மாறாது. நீங்க ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? வாய்க்கால்களை வெட்டுங்கள். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், வாய்க்கால்களை வெட்டுங்கள். எங்க வெட்டணும்? ஏதோம் வனாந்தரத்தில் இருக்கிற பள்ளத்தாக்கில் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஒரு பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பணும்னா காற்றடிக்கணும், மழை பெய்யணும், அதுக்கப்புறம் தான் அங்க தண்ணீர் வரும். ஆனா ஆண்டவர் பேசுகிறார், நீங்க வாய்க்கால வெட்டுனீங்கன்னா அந்த இடத்துல தண்ணீரை கர்த்தர் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, ஆமென். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் விசுவாசத்தோடு அவர்கள் வெட்டினார்கள். அதே போல இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற செய்தியின் வழியாக, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் அந்த வசனத்தின்படி அந்த பள்ளத்தாக்கிலே அவர்கள் வெட்டும் போது பாருங்கள், 18 வசனத்தில், இது கர்த்தருடைய பார்வையில அற்ப காரியம், இது கர்த்தருடைய பார்வையில லேசான காரியம். This is all light things in the sight of the Lord. வனாந்தரத்தில் எப்படி ஒரு தண்ணீர் வரும், வனாந்தரத்தில் எப்படி இவ்வளோ பெரிய மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் விசுவாசத்தோடு நீங்கள் வாய்க்கால்களை வெட்டினால் ஆண்டவர் அந்த பள்ளத்தை தண்ணீரால் நிரப்புவார். ஆமென். என்ன விசேஷம்னா, இந்த ஏதோ வனாந்தர வழியாக தான் இவங்க வந்தாங்க. அவங்க எந்த வனாந்தரத்தில் இவர்கள் வந்தார்களோ அதே வனாந்தரம். Recording in progress.

0: Praise the Lord, Sister Rajani.
1: Praise the Lord, Brother Mahendran. God bless you.
0: God bless you too. Go ahead.
1: Amen, amen, amen. Thank the Lord. Thank you, Jesus. Even as we gather together from the 200 nations that joined us from Sangamam Radio Gospel, Tamil Gospel Network to the evening network that is beginning right now from Nitya Valicham, beaming into 200 nations, 97 stations joining us together. Lord, we thank you, we thank you, we thank you, Lord. This is nothing but your work, Lord. This is nothing but the work of your Holy Spirit, Lord. So we, Lord, come to you, Lord, humbling ourselves before you, Lord, and, Lord, laying ourselves at thy feet and at thy altar, that you would take, Lord Jesus, that first place, Lord, that very first place that belongs to you rightfully, Lord, that you are the Lord of all glory, power, and faith, Lord, that belongs to you rightfully, Lord, that we come, Lord Jesus, and humble ourselves, worship you, praise you, and bring forth our thanksgiving to you, Lord, as we open up this very segment of Nitya Valicham this evening, Father. So we thank you, Lord, even at this time, Lord. You said, Lord Jesus, they that wait upon the Lord shall mount up with wings like eagles. They shall walk and not faint. They will run and not be weary. And that is your promise, Lord. And also you have said, Lord Jesus, according to the very word of God that comes to us this very moment, you have given us, Lord, even from, Lord, the way you have spoken to us, Lord Jesus, from Mark 11, verse 10, where you have said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. That rest that comes to us, Lord, that you has given to us, Lord, with love, peace, and joy that comes to us, come to us together, Lord, with that rest that you have given to us when we seek your kingdom first. And Lord, we, Lord, decree and declare that over the very people that you have brought us, Lord, to be blessed by it, Lord, this very moment, and give them all to you, Lord. And we thank you, Lord Jesus, for the very blessing that you have, Lord Jesus, this evening, Lord, have set up, Lord, and stored up, Lord, for them to receive it in the name of Jesus. Thank you, thank you, thank you, Master. At this time, we would like to come into the network of the Nitya Valicham, bringing to you many that are waiting to come and bring you that blessing. First of all, we have Brother Mahendran, who would come and give us the opening prayer and also take us into the time of worship and adoration. Following that, we will have Sister Grace, who would come and continue to worship and praise the Lord, and also bring us the daily devotional. And following that, we will have Sister Dolly, who would come and pray for the workers that are joining us and bring us the blessings with her prayer and her song that she would come and sing to the Lord. And following that, I would be praying for all of you listeners that have come and joined us. And the Lord would lead us to pray for all of you according to his will and his purpose to come to fruition in your lives and take care of all of you that are coming to receive from him. And we'll bring you in front of the Lord and pray for you standing in the gap. And following that, we would have Sister Mary Thangalingam, who would come in as beautifully as she does always with the gifting of the poet that she is, that she would come and share the poetry today, what the Lord has given to her. And the first a message would come right after her poem that she shares. I would come. My name is Sister Ranjini Alangaramani, who would be your the host today, who would be able to come and not only bring you the first message, but also do the hosting. And alongside with me is Brother Mahendran also, that I'm also including ourselves to come both do it in English and in Tamil as much as I could in Tamil, as well as Brother Mahendran continuing to help with the Tamil segment of the Nitya Valicham. And we thank the Lord for his time and dedication and service and his call, that the Lord will continue to use him and bless him accordingly as well. And continuingly, right after my first message, we have Sister Arundhati who would come and give us the second message from Oshawa, Ontario. And following that, we would have Pastor Simon Stanley who would come from India and give us an hour's long Bible study. It has been going so very well and received so very well with a wonderful, powerful Bible study according to the times that we are living in, that when we come against the forces of evil and the strong enemy's power, that fight is not against flesh and blood, but against the principalities and powers in heavenly places, and how we can withstand, how we as the body of Christ being prepared to be able to stand firm and strong and have the foundation of Christ within us to fight the battles of faith. And he is teaching us and helping us to go forward in this manner. And I encourage all of you to share this Bible study with a lot of your friends and family, and anywhere you would like to send the link that you are sharing with, so others can come and join us and be blessed by it. And following that, the last message would come from Pastor Anton Rasanayam, who would come from Scarborough, Ontario, Canada, and bring us that blessing of his message as well. And we thank the Lord for all of this, that who are participating from the handmaidens of the Lord, and also the men of God that are going to come and share with us. Thank the Lord in the name of Jesus. And first of all, right now, we would go into the first segment of Nitya Valicham, and we would invite Brother Mahindran to come and open up in prayer and also lead us in worship. Brother Mahindran, Varangal, Vande. Karuna Vande Nikrar. Amen, amen. Thank you, Lord, for bringing Sister Karuna and being able to share with what she has been coming and sharing with all of you, Nithya Valicham, people that have joined us. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கருணாவை அழைப்போம். கத்தர் அவரை எங்களுடன் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்றபடியால் கத்தருக்கு எல்லா துதியும் மகிமையும் உண்டாவதாக. சிஸ்டர் கருணா வாருங்கள், கத்தர் கொடுத்த பாட்டையும் பாடி ஜபத்துக்கு அதுக்கு முதலாக ஜபித்து பாட்டையும் பாடி எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள் சிஸ்டர் கருணா.
2: Praise the Lord, sister.
1: Praise the Lord.
2: God bless you. Hallelujah. மே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ரச்சகரே, உமக்கு நன்றி அப்பா, சோத்திரம் அப்பா. வாழ்நாள் எல்லாம் உங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே அப்பா, உங்களுடைய பாதைக்கு வெளிச்சமும் தீபமும் ஆயிருக்கிறவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவரே அப்பா, அதற்கு நாங்கள் தகுதியற்றவர்களாய் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் கர்த்தாவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. கைவிடாத தெய்வம், கருணை உள்ள தெய்வம் நீர் கர்த்தாவே. எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கட்டியால் கடலிலே சமுத்திரத்திலே நீர் தூக்கி போடுகிறவராயிருந்து எங்களை நீர் வழிநடத்தி கொண்டு வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்து வரும் ஆண்டவரே அப்பா. வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரம் பெற்றவர் ஆண்டவரே. வானங்கள் உடைய மகிமையை வெளிப்படுத்துறது, ஆகாய விரிவு உடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது, இந்த இயற்கை உண்மை அறிவிக்கிறது ஆண்டவரே அப்பா. நன்றி அப்பா, நன்றி. உங்களுக்கு எதிராய் வரும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னபடி அப்பா, உண்மை நம்புகிற ஒருவருக்கு எதிராய் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே அப்பா. இந்த உலகத்திலே கத்தாவே, இந்த பூமியிலே குடியிருக்கும்படியாய் நீரங்களை அழைத்த அழைப்பில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாயிருந்து உண்மை எப்போதும் துதிக்கிறவர்களாய், உண்மை எப்போதும் மகிமைப்படுத்துகிறவர்களாய், உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நாங்கள் வாழும்படியாய் நீர் எப்போதும் எங்களுடைய இருதயங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆகிய மண்ணாவை தந்து அதனாலே எங்களை போஷிக்கிறவராயிருக்கிற, எங்களுடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. உம்முடைய கிருபை எங்களுடைய ஆத்மாக்கள் அணிந்து பாதாளம் போகாதபடி உம்முடைய சன்னிதானத்திலே உம்மோடு சேர்ந்து வந்து சேரும்படியா எல்லா கரை திரை எல்லாவற்றையும் நீக்கி உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி மீட்டுகங்களை நீர் அழைத்து செல்ல காத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி அப்பா இந்த நாளிலும் தலைமை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அவர்களுக்கு தேவையான வித்தியாசமான வரங்களினாலே நீங்கள் எல்லாரையும் அலங்கரித்திருக்கிறீங்க, எல்லாரையும் பயன்படுத்துகிறீங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் உம்முடைய சத்தியத்துக்குள்ள கொண்டு வாங்க, பின்பாட்டத்தில் உள்ளவர்களை கொண்டு வாங்கினவரே அப்பா, எல்லாரையும் இழுத்து கொள்ளுகிறவர் நீர் சுவாமி, உம்முடைய அன்பின் கைகளினால் அப்பா தகப்படி எங்களுக்கு உம்முடைய சத்தியம் சொல்லுகிறது. உன்னை போல் பிறனை நேசியன்னு சொன்ன அந்த சத்தியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு பகிரும்படியாய் கத்திர போதும் அந்த அன்பை எங்களுக்குள்ளே ஊற்றுகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகப்படி ஒரு வீட்டுக்குள்ளே நாங்கள் போகும்போது அந்த இடத்திலே அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளும் போது நாங்கள் அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு உம்முடைய சத்தியத்தை சொல்லுவோம். அது போல கத்தாவை அவர்களை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அந்த தூசியை தட்டி விட்டு போகும்படியாய் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறார் ஆண்டவரே. அப்பா அதகப்படி அப்படியே உம்முடைய கிருபை எப்போதும் எல்லா ஜனங்களையும் தேடி போகும்படியாய் எல்லாரையும் நீர் அழைத்து அழைப்பிலே கத்தாவே உம்முடைய ஊழியத்திலே எல்லாரும் ஒருமனப்பட்டு செயல்பட கத்தர் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் குறித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் தாளந்தை கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருங்க. சவர்ணஸ்லிபுரருக்காக அவருடைய மனைவி வீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் ஆசீர்வதிங்க. குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து தேவைகளை நடத்தும்படியாய் அப்போ குறித்து செபிக்கிறோம். அது போல மனிதனங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து உம்முடைய சத்தியத்துல கத்தாவே வந்து நின்று நேரத்துக்கு தன்னுடைய நேரத்தை தாளந்தை கொடுத்து செய்யும்படியாய் இன்னும் பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. அது போல சாலை இளஞ்சனியாக 6 மணிக்காக செபிக்கிறோம். அப்போ அன்று நாளிலும் சோதரிக்கு பலம் கொடுத்து உம்முடைய சத்தியத்தை உம்முடைய காரியங்களையும் எடுத்து செல்லும்படியாய் சோதரி ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அது போல டோலிக்கு ஆட்சேபிக்கிறோம். இன்னும் சௌரி கிரேசுக்கு ஆட்சேபிக்கிறோம். அப்பா இந்த நாளும் கத்தாவே உமக்காக செய்கிற எல்லா காரியங்களிலும் அந்த சௌரியலை ஆசீர்வதித்து குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து நடத்துங்க. எல்லா காலங்களிலும் நேரங்களிலும் ஏற்ற வேளைகளிலே எல்லா தேவைகளையும் சந்தித்து வரலாம் வேண்டுமாக கொடுத்து சபிக்கிறோம். இனங்க தாவே வரப்போற ஒவ்வொருடைய கரு மேலும் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும். உம்முடைய அபிஷேகம் எப்போதும் கூட இருக்கட்டும். உடைய சத்தியத்தை சொல்லும் போது அப்பா நீ ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொடுக்கும்படி ஆயினார்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இது உம்முடைய ஊழியம் ஆண்டவரே. நீர் அழைத்த அழைப்பிலே அவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதபடி வந்து இந்த இடத்துல ஊழியம் செய்யும் போது கத்தர் நீர் ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வேண்டுமா நாங்களுக்கு கொடுத்து செபிக்கிறோம். குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களை இந்த உலகத்துக்கு தப்புவீங்க ஆண்டவரே. இந்த உலக காரியங்கள் மாயைகள் இச்சைகளுக்குள்ளாக இந்த பிள்ளைகள் விழுந்து போகாதபடி கத்தர் போதும் வேலையை அடைத்து பாதுகாக்க முடியாது நாங்களுக்கு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் கத்தாவே அவருடைய சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் தகப்படியே அந்த சபைகளில் தேவையான எல்லா காரியங்களையும் செய்யும்படியாய் ஒரு மனத்தின் ஆவியை ஊற்றி எல்லா விசுவாச மக்களோட தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்யும்படியாய் எல்லாரையும் பலப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அந்த குடும்பங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் உம்முடைய பரத்தில் இருந்து நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் கத்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்திலே தகப்பனே அந்த யூத இனங்கள் இனத்தை அழிக்கும்படியாய் செய்த எல்லா காரியங்களிலும் இருந்து அந்த ஜனங்களை இதுவரை நீர் விடுதலையாக்கி வழி நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்திலே கத்தாவே பட்டணமாய் அந்த எருசலேம் நகரத்தை நீர் உமக்கென வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த இடத்திலே அந்த ஜனங்கள் அழிந்து போகாதபடி அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் உண்மை அறியும்படியாய் அதுவரை நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்மோடு உம்முடைய ராஜ்யத்திலே பங்குரியவர்களாய் அந்த ஜனங்களும் மீட்கப்பட வேண்டும். அவருடைய பாவங்களை மன்னித்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாட்டு மக்களும் உண்மை அறியும்படியாய் அந்த இடத்துல ஊழியங்களை பெருகப்படுங்க. அபாதகப்பினை அவர்கள் அறியாத செய்யும் தவறுகள் எல்லாவற்றையும் மன்னித்தருள வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே பிழையான காரியங்கள் பிழையான செய்திகளுக்கு இடாவும் தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தி அவர்கள் இந்த உலகத்தில் கத்தாவே அப்பா ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். அவர்களையும் உம்முடைய தேசத்துக்கு எதிராக தங்களுடைய விரல்களை நீட்டாதபடி அவர்களை சந்தித்தள்ளுங்க. அடையாள அற்புதங்களை கொடுத்தள்ளுங்க. அப்பா கனவுகளிலே நீங்கள் அநேகருக்கு கர்த்தாவே நீங்களே தெய்வம் என்று காண்பித்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியே எல்லா ஜனங்களையும் எடுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய யுத்தங்கள் எல்லாவற்றையும் ஓய பண்ணுகிறவர் நீர் கர்த்தாவே, வெட்டியை முறிக்கிறவர் நீர். அந்த இடத்துல கர்த்தாவே அவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வருக வேரை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, ரட்சிப்பு வரை காத்து கொள்ளுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் கர்த்தாவே கனடா தேசத்துக்கு ஆட்சேபிக்கிறோம். இந்த தேசத்தை கூறுபோட இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்த புறப்படுத்துகிறோம். இந்த தேசத்தை அமைதியாக வாழ விடும்படியாய் கர்த்தர் உம்முடைய கரத்துக்களே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் பொறுப்படுங்க, ஆளுகை செய்கிறவர்களை பொறுப்படுங்க, ஞானத்தை கொடுங்க. அப்பா சாத்தானுடைய எல்லா கூட்டங்களுக்கும் தங்களுடைய கைகளை இட்டு கொள்ளாதபடி அவர்களுக்கு ஞானத்தினாலே நிரப்பி கனவுகளிலே நீங்கள் பேசும்படியாய் நாங்கள் பொழுது செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே இலங்கை தேசத்துக்காக செபிக்கிறோம். தேசத்தை விடுதலையாக்குங்க. அந்த இடத்துல நடக்கிற எல்லா காரியங்களில் இருந்தும் எல்லா வஞ்சகமான ஆவிகளில் இருந்தும் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்கிறவரை ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீத்தியாய் கர்த்தாவே அந்த தேசத்தை ஆளும்படியா ஞானத்தை கொடுத்தருளுங்க, தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவை வைத்திய சாலைகளிலே நோயிற்று அநேக காலமாக அப்பா பரிதவித்துக் கொண்டிருக்கிற ஆத்மாக்களை விடுதலையாக்குங்க. உங்களுடைய ரட்சிப்பு காணும்படியாய் அந்த இடத்துல சத்தியத்தை அனுப்புங்க ஆண்டவரே. அப்பா அது போல சிறையில் இருக்கிறவர்கள் தங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு அப்பா அந்த சிறை கதவுகளோடு கூட அவனுடைய ரட்சிப்பிக்கான அநேக ஊழியங்களை பெருக பண்ணி அந்த இடத்துல அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் போதிய வஸ்துகளுக்கு அடிமையாகிற பிள்ளைகளை விடுதலையாக்குங்க. அப்பா அந்த அவருடைய சிந்தைகளை குழப்புகிற இந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நாங்கள் அந்த பிள்ளைகளை குடும்பம் குடும்பமாய் நாங்கள் ஒழுப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உங்களுடைய ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் எல்லாவற்றையும் நீத்தியாய் செய்ய முடியாய். உங்களுடைய கிருபை எப்போதும் எல்லாரோடும் கூட இருக்கட்டும், கருவிகளோடு கூட இருக்கட்டும். அப்பா நாங்கள் கேட்காத ஒவ்வொரு விண்ணப்பங்களின் சுபங்களும் துவம் போல உங்களுடைய சமூகத்துக்கு வந்து எட்டுவதாக ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதிலளிக்கிற தகப்பன் எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Amen.

0: பிரைஸ் வாட்ச்ட
1: பிரைஸ் த லார்ட், நன்றாக ஒரு பாட்டை பாடுங்கள். எனக்கு நன்றாக பிடித்தது. என் இதயத்தின் மலவாளனே, நாங்கள் உண்மையைத்தான் தோத்தரிக்கு உண்மைத்தான் வா நாங்கள் அந்த பாட்டின் வழியாக நாங்கள் அவரை சோத்தரித்து அவருக்கு உள்ள எல்லா மகிமையையும் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் அவருக்கு அந்த பாட்டை ஏறெடுத்தோம். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ சிஸ்டர், நன்றாக ஜபித்தீர்கள். உங்களுடைய குரலை கேட்கறதுக்கு இன்றைக்கு நன்றாக இருக்கிறது. நீங்கள் வந்து சேர்ந்ததுக்கும் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. காட் பிளெஸ் யூ. ஆமென், ஆமென். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சனை அழைக்கப் போகிறோம். அவருடைய பிரதர் இறந்து விட்டதாலே அவர் வரம்ப முடியாமல் இருந்தது. அவர் எல்லாத்தையும் இப்போ முடித்து விட்டு கடவுளுடைய கிருபையால் வந்து நிற்கிறார். அவர் இப்பொழுது தொடர்ந்து தேவ ஆராதனையை செலுத்தி தேவ தியானத்தையும் கொண்டு வருவார். சிஸ்டர் கிரேஸ்,
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்,
1: பிரைஸ் தி லார்ட். வாருங்கள், வாருங்கள். கர்த்தர் அவருடைய கிருபையாலே உங்களை கவர்ந்து கொண்டு வந்து விட்டிருக்கிறார். அவருடைய ஊழியத்திற்கு தொடர்ந்து நீங்கள் கர்த்த தந்த எல்லாத்தையும் நீங்கள் பொழுது செய்து முடியுங்கள். காட் பிளெஸ் யூ.
2: தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கா நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நேரமும் என் தேவனையே நாங்கள் சார்ந்திருக்கிறபடியால் ஆண்டவரே, இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருப உள்ள தேவன் ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். உம்முடைய நாமம் அதிசயம், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்த, நித்திய பிதா, சமாதான பிரபு என்று அழைக்கிற இந்த தேவாதி தேவனங்களுக்குள்ள தெய்வீக சமாதானத்தை தந்த தேவன், எப்பொழுதும் சமாதானமாயிருங்கள், சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருங்கள் சொன்ன தேவன், அவருக்குள்ளான அந்த சமாதானம் எங்களுக்கு ஆண்டவரே உலகத்துல கொடுக்கிற பிரகாரம் இல்ல. என்னுடைய சமாதானத்தையே வைத்து போறேன் என்று ஆண்டவரா இயேசு சொன்னார். அந்த சமாதானம் நிறைவா இருக்கிறபடினால நன்றி பரிசு தாவியானவர். தாமே இந்த இடத்திலுமா எங்களை வழி நடத்துற தேவன், ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் எங்கு கத்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசமாயிருக்கிறபடியா சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்துறாரே, அதற்காக நன்றி ஆவியானவரே சோஸ்திரம்.

ഉമ്മഭിഷേകമൂട്ടിടും നറുമണ പൊരുളും ഒളിവെണ്ണയും

உலகெங்கும் அறிவித்திட உம் நாமம் சொல்லிட ஜனங்களை சேர்த்திட அபிஷேகமூட்டுவீர். உம் நாமம் சொல்லிட ஜனங்களை சேர்த்திட அபிஷேகமூட்டுவீர். நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணையும் அபிஷேக

வெல வெல நடைய உம் அபிஷேகம் ஊற்றிடும். ஹலலூயா, நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய் வாழுவதே என் இதயத்தினே கமையா. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய் வாழுவதே என் இதயத்தினே கமையா. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் அதை எண்ணி எண்ணி பாடுவேன். நீ தந்த வாழ்க்கை பேரின்பம் அதை எண்ணி எண்ணி உயர்த்துவேன். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலுடனே

முடிவு இல்லாதவர் நேரிருந்தவர் இருப்பவர் முடிவு இல்லாதவர் துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம் சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம் வானங்கள் உமது சிங்காசனம் இந்த பூமியும் உந்தன் பாதபடே சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டியின் நாயகனே நிராதி

സംഗീതങ്ങളാലേ ആത്പരിത്തു പാടുവോം, തുതിത്തലുടനെയും സന്നിധിയിൽ വരുകിറോം. സംഗീതങ്ങളാലേ ആത്പരിത്തു പാടുവോം, വാക്ക് കൊടുത്തവൻ നിറവേറ്റുവാർ, വാർത്തയെ തന്ത വരയാരാധിപ്പോം. തുവങ്കിയവർ മുടിയ செய்வார், சொன்னவ மறப்பதில்லையே. துவங்கியவர் முடிய செய்வார், சொன்னவ மறப்பதில்லையே. வார்த்தை மீறாமல் காத்து கொள்வார், வழி விலகாமல் நடத்தி செல்வார். இதுவரை நடத்தி நிறம் எங்கள் எபினேசனே தானையாம், இதுவரை நடத்தி நீரம் எங்கள் எபினேசனேதானையா. வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றுவார், வார்த்தையை தந்தவரை ஆராதிப்போம். துவங்கியவர் முடிய செய்வார், சொன்னவர் மறப்பதில்லை. நீ சொல்லும் வார்த்தை நீ நிறைவேற்றுவீர், நீ செய்யும் வரை நாம் காத்திருப்போம். ஆண்டாண்டு காலமயாளியாகும் வார்த்தையை தினமும் தந்தே நடத்துமையா. ஆண்டாண்டு காலமயாளியாகும் வார்த்தையை தினமும் தந்தே நடத்துமையா. வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றுவார், வார்த்தையை தந்தவரை ஆராதிப்போம். வாக்கு தடுத்தவர் நிறைவேற்றுவார், வார்த்தையை தந்தவரை ஆராதிப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். துதிகன மகிமை எல்லா உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதியர் எடுக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த நாளைக்கு நான் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வார்த்தை வந்து எண்ணாகமம் 11:33 ஒரு வசனம். அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதனை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று அந்த வசனத்தின்படி. இதுல என்ன ஒரு இரண்டால், நாங்கள் எப்படி இந்த நாட்கள்ல நாங்கள் பார்க்கிறோம், அந்த ராட்சதம் மாதிரி இருக்கிற எல்லாரையும் நாங்கள் எப்படி பார்க்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள நாங்கள் இருக்கிறபடினால ஒரு வல்லமையான எதிரிய இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்கொண்ட போது அவர்கள் தங்களை வெட்டுக்கிளிகளாய் பார்த்தார்கள். அப்ப நாங்கள் தேவனை, அவர்கள் தங்களை வெட்டுக்கிளிகளாய் பார்த்தார், நாங்கள் தேவனுக்குள்ள இன்னார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று. அதனால் அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்திற்குள் நுழைந்து அதை சுதந்திரிக்க மறுத்தார்கள். அதன் விளைவாக தேவன் அவர்களை திரும்பவும் வனாந்தரத்துக்குள் நடத்தினார். விசுவாசம் இல்லாத அந்த தலைமுறையினர் எல்லோரும் அங்கே மரித்து போனார்கள். ஆனா இந்த நாட்கள்ல நாங்கள் புதிய உடன்படிக்கை, அந்த தேவனுக்குள்ளாக நாங்கள் புதியதாக பிறந்தவர்களாய் நாங்கள் புதிய உடன்படிக்கை இயேசுக்கு அது அந்த நேரத்துல நாங்கள் அவர்கள் ராட்சதரா பார்த்த அந்த வடிவத்துல நாங்கள் பார்க்காமல் வல்லமையான நாங்கள் எங்களை எப்படி பார்க்கிறோம். எங்களுக்கு தேவன் தந்த வல்லமையும் அதிகாரம் இருந்து எங்களை அந்த அதிகாரத்துல நாங்கள் எப்படி இருக்கிறோம். இயேசுவின் நாமம், அவருடைய வல்லமுள்ள ரத்தம், அவருடைய அதிகாரத்தை நாங்கள் எடுத்து பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி எங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போவேன் ஆண்டு சொல்ற. அப்ப எங்களை எதிரி எங்களுக்கு எதிரி இருந்தால் அதை பார்க்கிற விதம் தான் எங்களுக்குள்ள எப்பவும் வந்து எதிராளியன் எவ்வளவு இவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுட்டி திரிகிறான். அப்ப அந்த வார்த்தையின்படி நாங்கள் அதை பார்க்காமல் நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்ற தேவனுக்குள்ள நாங்கள் என்ன இவ்வளவு அதிகாரம் எங்களுக்குள்ள ஆண்டு தந்திருக்கிறபடினால அந்த அதிகாரத்தை எடுத்து நாங்கள் பிசாசை எதிர்த்து எங்களை எதிரி எங்களை எப்படி பார்க்கிறான் என்பது ஒரு பொருட்டல்ல. நாங்கள் எங்களை எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை வெட்டுக்கிளிகளாய் பார்த்தார்கள், அதுதான் அவர்களை தோற்கடித்தது. அதற்கு முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் அந்த தாவீது வந்து பாருங்க, ராட்சதனான கோலியாத்தை ஒரு ராட்சதனாக பார்க்கவில்லை, தேவனுடைய உடன்படிக்கை இல்லாத ஒருவனுக்காக ஒருவனாகத்தான் அவனை பார்த்தான், ஒரு மிருகம் போல பார்த்தான். அவன் கோலியாத்தை வெறும் மாமிச பலமுள்ள ஒருவனாகத்தான் பார்த்தான். அதே நேரத்தில் தாவீதிடம் தேவனுடைய வல்லமையே இருந்தது. அவர் வந்து முழுமனையே தேவனை நம்பினபடினால இந்த விருத்தசேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லி அந்த எதிர்க்க போனது. அப்ப அப்படியான அவர் வந்து அப்ப புதிய உடன்படிக்கைக்குள்ள தாவீது ராஜா வரையில
ஆனா அவர் எப்படி எதிராளியான கையாண்டாருன்றதுதான் முக்கியம். அப்ப நாங்கள் இந்த நாட்கள்ல பார்க்கும்போது தேவனுடைய வல்லமை எங்களுக்குள்ள இருக்கும் போது ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று தாவீது ராஜா போனது போல, இந்த அப்ப நாங்கள் வந்து எதிராளியன் என்று சொல்லி நாங்கள் சொல்றதுக்கு சில நேரம் விளங்காம இருக்கலாம். ஒரு வருத்தத்தை கொண்டு வருகிற, ஒரு பிரச்சனைகளை கொண்டு வருகிற, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு விரிசலை கொண்டு வருகிற ஒரு அந்த அப்படியான இதைத்தான் எதிராளியன் என்று சொல்றேன். என்னடா தீமைகள் இங்க இருந்து வருகிறது, அந்த தீங்க நாங்கள் எங்களுக்கு எடுக்காத படிக்கு பயப்படாத படிக்கு அந்த பயப்படுகிறன்னு அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமென்று வேதம் சொல்லுறது. அப்ப பூரண அன்பு தேவன் எங்களுக்குள்ளாக ஜாவட்டையும் செய்து முடித்தபடினால அந்த அன்பு எங்களை ஒன்னாலும் வெக்கப்படுத்தாது. அப்ப அவரோட அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு கூட நாங்கள் இணைந்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் இணைந்து செயற்படும் போது இந்த உலகத்தில் இருக்கிறன விட எங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அப்ப சூழ்நிலைகளை நாங்கள் வைக்காதபடிக்கு, சூழ்நிலைகளை பார்த்து இப்படியாக நடக்கிறது, டாக்டர்ஸ் இப்படியான ஒரு ரிப்போர்ட்டை தந்துட்டார்கள் என்ற உலகத்துக்குள்ள நடக்கிறத தான் வரும். ஆனா நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம் என்று, அந்த விசுவாசத்தை நாங்கள் தேவனுக்குள்ளாக எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னா சமாதானமா சுகஜீவமா ஆரோக்கியமா சந்தோஷமா எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமா இருக்கும் போது அந்த வியாதி எந்த இடத்துல இருந்ததென்று கூட தெரியாத அடிக்க. ஏனென்றால் அவர் சொல்றார், நாங்கள் தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கணும். தரிசித்த சில நேரம் சூழ்நிலைகள் அப்படி வர்றது, சூழ்நிலை என்றா உண்மை உண்மையா பாக்கேக்க அப்படி இருக்கும், ஆனா உண்மை வேற சத்தியம் வேற. உண்மைய சூழ்நிலையில உண்மை இருக்கலாம், ஆனா அந்த சத்தியத்தை அந்த நாங்கள் வெல்லக்கூடியதா இருக்கிறது. அதான் இந்த வார்த்தையை நான் எடுத்தேன், எனக்குள்ள தியானம் பண்ணி நான் இதை பேசக்கூடியதாக இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி. ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

0: Si sarà Gianni?
1: ஆமேன் ஆமேன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கிரேஸ். நன்றா வந்து ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். இஸ்ரவேலர் தங்களை வெட்டுக்கிளிகளை போலே பார்த்தார்கள், ஆனால் நாங்களோ இப்பொழுது அவருடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே இருக்கிறதாக, எங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுநாதர் பெரியவர் என்றபடியாக எல்லாற்றையும் நாங்கள் வெற்றி தரம் உள்ள இடத்திலிருந்து தான் நாங்கள் அதனை வெற்றி பெற்று கொண்டே போகலாம். அவர் தந்த பக்தியின் மூலமாக, அவர் தந்த பிரசனத்தின் மூலமாக என்றபடியாக நன்றாக ஒரு வசனத்தை வந்து பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கிரேஸ்.
2: தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.
1: ஆமென் ஆமென். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாரி அழைக்க போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர் டாலி. வாருங்கள், வந்து ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள்.
3: பிரைஸ் லார்ட். ஆமேன் ஆமேன். ஆமேன். நன்றி இயேசப்பா, நன்றி அப்பா. இந்த புதிதான மாலை எங்களுக்கு உங்களுடைய கிருபையினால முடிசூட்டி எங்களை அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்கள் நேற்றும் இன்றும் மாறாதவர். இப்பொழுதும் எங்கள் மத்தியில் எங்களுக்கு முன்பாக வந்து எங்களுக்குள்ள கிரிகை செய்து கொண்டிருக்கிற உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்கள் உன்னதமானவர், மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கக்கூடியதாக ஒவ்வொருவரும் உங்களுடைய நிழலில் காத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா. நன்றி இயேசுப்பா. ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே, நீங்கள் உங்களோட சித்தத்தின்படி அப்பா, உங்களுக்கு சித்தமானவர்களை அவர்கள் செய்வதற்காண்டவரே, அவர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் அப்பா. அவர்கள் கொண்டு வரப்போகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவிதைகளையும் பாட்டுகளுக்கும் அப்பா, நீங்கள் உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். யாவரும் கோட்டைகளை மறைத்து வைங்க ஆண்டவரே. ஒரு ஜெப ஆவியை ஊற்றி ஆண்டவரே, யாவருக்கும் உங்களுடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு நிமிடமும் புதிதாக அவங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, எங்களோட சிறு சிறு குறைவுகளை ஆண்டவரே நீங்க மன்னிக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை அவர்களை மறைத்து வைத்து யாவரையும் உங்களை சித்தத்துப்படி செய்வதற்கு அப்பா, யாவரையும் உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன். என்னன்னா, ஜெபத்தில் மட்டும்தான் எங்களுக்கு விடுதலை உண்டு. என் அவர் எங்களுக்கான மறித்தார். அந்த வெளியேற பெற்ற இரத்தத்தின் மூலமாக எங்களை விடுதலையாக்கி உங்களுக்குள்ள நாங்கள் மகிழ்வதற்கு தந்த இந்த அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். தீர்

0: அப்பா, நீங்க தான் ஆண்டவரே எங்களை வண்ணைந்து உங்களோட சித்தத்தின்படி நீங்க பரிசுத்தமா இருக்க போல ஆண்டவரே, எங்களையும் ஆண்டவரே உங்களை உங்களுக்குள்ள ஆட்கொண்டு நாங்கள் நடப்பதற்கு ஆண்டவரே யாவரையும் நீங்க பரிசுத்தமா இருக்க போல யாவரையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபித்து உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியது என்று கூறி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. ஆபத்து
1: தேங்க்யூ
0: காலத்தில்
1: சிஸ்டர்
0: என்னை
1: டாலி.
0: நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கூறிய வசனத்தின்படி கர்த்தரை மகிமைப்படுத்த கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் வாழ்த்தி ஜபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். நன்றாக ஜபித்தீர்கள், பாடினீர்கள். உயர்ந்தவன் கையில் நாங்கள் இந்த மாதிரி கத்தர் அந்த களிமண்ணை மணைந்து செய்கிறார் போலத கத்தர் எங்களையும் மணைகிறார் ஒவ்வொரு நாளும். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. நன்றாக பாடினீர்கள், ஜபித்தீர்கள். அடுத்ததாக நான் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஜபிக்கிறேன். ஆனால் நான் அந்த ஜபத்தை என்ன வார்த்தையை கொடுப்பதற்கு முதல் நான் ஜபிக்கிறேன். அதற்கு முதல் நான் சிஸ்டர் மேரி தங்கலிங்கத்தை அழைக்கப் போகிறேன். அவர் வந்து அவருடைய கவிதையை பகிர்ந்து கொள்வார். இன்றைக்கு அவருடைய கவிதையானது அவர் பகிர்ந்து கொள்ள போகிற கவிதைக்கு என்ன பெயர் என்றால், ஒரு வாழ்வு ஒரு வாழ்வு உமக்கு மட்டுமே, ஒரு வாழ்வு தான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துட்டார், அது எங்களுக்கு மட்டுமே என்று சொல்லி அவர் ஒரு வாழ்வு உமக்கு மட்டுமே என்று சொல்லி ஒரு கவிதையை வந்து பகிர்ந்து கொள்ள போகிறார் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம்.
2: ஆம் சிஸ்டர்,
1: ஆமென். வாருங்கள்,
2: பிரைஸ் லார்ட்
1: கர்த்தருடைய
2: சிஸ்டர்,
1: வார்த்தையின் தாளந்தையும் வந்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களோட
2: பிரைஸ் லார்ட்
1: ஆசீர்வாதத்தை.
2: சிஸ்டர்,
1: ஆமென்.
2: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
1: ஆமென்.
2: தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன். அப்பா, இந்த நேரத்தில் உமை சங்கமம் வானொலியின் அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரே நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறேன். வாழ்க்கை எனும் பயணம் பல திருப்பு முனைகளை கொண்டது. அவ்வப்போது புது புது தொடக்கங்கள், புதியவற்றில் தேர்வுகள், சிக்கல்களை எதிர்கொள்ளும் சூழல்களும் உண்டு. சரியானதொரு வழிகாட்டி இல்லாத எவரும் இடறுவது உறுதி. எனவேதான் ஒரு வாழ்வு அது உமக்காக மட்டுமே என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன். என் அன்பு உறவுகளுக்காய் குறுகிய இல்வாழ்வின் அர்த்தத்தை சொல்லித்தர அறிவியலாலும் முடியாது, தத்துவங்களாலும் முடியாது. இதனை அறிவதற்கு உலகம் தருவதற்கு அப்பாற்பட்ட ஞானம் தேவை. இந்த ஒரு வாழ்வு நாம் ஆன்மீக சொத்துக்களை சொந்தமாக்கி கொண்டு வசனம் என்னும் வாளுடன் தலைகளை கொடுத்து ஆன்மாக்களை மீட்டெடுப்போமா? அப்போது எரிக்கோ போன்ற சோதனைகள் சிகரங்கள் பொடியாவதை காணலாம். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. இதுதான் தேவனற்ற வாழ்வின் அர்த்தம். தேவனற்ற வாழ்வின் மையம் எப்போதும் வெற்றிடமாகவே இருக்கும். அதை நிரப்ப வேண்டியவர் நிரப்பும் போது வாழ்வு விலைமதிக்கப்பட்ட ரத்தினமாகும். புற ஜாதியாக இருந்த எங்களை, எந்த தகுதியும் இல்லாத எங்களையும் சிலுவை இரத்தத்தால் மீட்டார். நாங்களும் கதறினோம், கத்தினோம், கண்ணீர் சிந்தினோம். சர்வ சிருஷ்டியிலும் எங்கள் கதறலுக்கு பதிலில்லாமல் இருந்தது. காற்றால் முடியாது, கடலால் இயலாது, சூரிய சந்திரங்களால் முடியாது, மதங்களாலும் தத்துவங்களாலும் எந்த மனிதனாலும் முடியவே முடியாது. தேவ மகன் மட்டும் வந்திராவிட்டால், தேவ மகன் மட்டும் வந்திராவிட்டால் வானத்திலும் பூமியிலும் பூமியின் அடியிலும் ஒருவனும் எங்களை மீட்டிருக்க முடியாது. அதி விரைவில் கடந்து போகும் இந்த ஒரு வாழ்வில் அவர் அழைத்த அழைப்புக்கேற்ப வாழ்ந்து தேவனை அடைய வேண்டியது நமது கடன். ஒரு வாழ்வு அது உமக்காகத்தானே ஐயா. இன்று தேவனை பற்றிய அறிவு நம் வாழ்நாள் பூராவும் ஆராய்ந்தாலும் தீராத தேவனின் மூச்சுக்களால் ஆன வேதாகம வசனங்கள் நம் கரங்களில் இருக்கிறதே. அதனை புரிந்து கொள்ள தொடங்கியவர்களுக்கு வாழ்வில் எதையும் புரிந்து கொள்ள கடினமாயிராது. சூழல்களை காரணம் காட்டி விசுவாச வாழ்வை தியாகம் செய்யக்கூடாது. தேவனை இதயத்தில் கொண்ட நமக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற திடன் உண்டல்லவா? உலகை விட பெரியவரின் சிறப்பை சொல்லி தாங்குமா? அவரது அரண்மனையின் அழகை வர்ணிக்க முடியுமா? உலகை விட பெரியவரின் சிறப்பை சொல்லி தாங்குமா? அந்த நிலையான அரண்மனைக்கு செல்வதற்காக இந்த ஒரு வாழ்வில் சிலவற்றை தியாகம் பண்ணினால்தான் என்ன என் அன்பு உறவுகளே? அற்ப ஆசை வைத்து முரட்டு பிடிவாதங்கள் செய்து அளவற்று ஆன்மீக ஆசீர்வாதங்களை தொலைத்து போடுகிறோம். கிறிஸ்துவால் நாம் உயிர் மீட்சியை அடைந்தோம். நாம் மிதியங்களில் கிறிஸ்து வாழ முடியும். அசைக்கப்படாத வாழ்வுகளால் தேசத்தை அசைக்க முடியாது. வாழ்க்கையும் வழிபாடும் வேதாகமத்துக்கு ஒத்திராவிட்டால் பெயரில் தான் கிறிஸ்தவம் இருக்கும். அவர்களை கர்த்தர் அறியவே அறிய மாட்டார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இன்று நாங்கள் உலகில் வைக்கப்பட்டதன் முதல் நோக்கம் என்ன ஆராய்ந்து பார்த்ததுண்டா? வேதாகம புத்தகம் கரங்களில் இருக்கிறதே, தேடி பாருங்கள். இப்பொழுது நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? எங்கள் வழிகளை சிந்தித்து பார்க்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். என் சொந்தங்களே, ஒரு வாழ்வு, அது அவருக்காக மட்டுமே வாழ்வோம். இப்பொழுதும் காலம் தாழ்ந்து விடவில்லை. வாழ்வு ஒரு வாழ்வுதான். எதிரியின் படையை விட்டு வெளியேறி தேவ வீரர்களாக போராட இதுவே நமது அழைப்பு என்றதை மறந்து போகக்கூடாது. கர்த்தருக்குள் நாம் இருந்தால் ஒரு நல்ல புத்தகமாம் நம் வாழ்வு திறக்கும் போது நம் வாழ்விலே நரகத்தின் வாசல் மூடப்படும் அல்லவா? வேடங்களை விட்டு வெளியேறாவிட்டால் வாள்கள் தான் எதிர்கொள்ளும். வேடங்களை விட்டு வெளியேறாவிட்டால் வாள்கள் தான் எதிர்கொள்ளும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பி நன்மை செய்வோமா? வாழ்க்கை வியாபாரம் தான். லாபமும் நட்டமும் வாழ்வை புரிந்து கொள்ளும் வாழ்வின் நிலையை பொறுத்தது. அர்ப்பணமா விலகுதலா, எதை தெரிந்து கொள்வீர்கள் என் அன்பு உறவுகளே? மறுமை வாழ்வுக்கு தூசளவு கூட உதவாத மலை போன்ற இம்மை சாதனைகள் எதற்கு? செத்தபின் சிலை வைத்து மாலை போடவா? செத்தபின் சிலை வைத்து மாலை போடவா? அவை நிலையான நம்பிக்கையையும் திருப்தியையும் நித்திய பேரின்ப வாழ்வையும் அளித்து விடுமா? இந்த ஒரு வாழ்வு அவருக்காக வாழ்ந்தால்தான் என்ன என் சொந்தங்களே? ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. என் தேவனுடைய வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். வாழ்விலே நெருக்கப்பட்டு தள்ளப்பட்டு கைவிடப்பட்ட வேளையில் என்னை தூக்கி அணைத்தீரே ஐயா. நீர் கொடுத்த இந்த ஒரு வாழ்வு, அது உமக்காக மட்டுமே ஐயா. என் அப்பனே, வாழ்க்கை சுமையாக இருக்கும் நேரத்தில் கூட உம் வார்த்தைகளை நினைத்து கொண்டால் சுமைகள் கூட சுகமாக இருக்கும் அல்லவா? எத்தனையோ பெரிய ஆபத்திலே காத்த தேவா, இந்த ஒரு வாழ்வு உமக்காக மட்டுமே. இதுவரை வாழ்க்கை தானே உங்களில் வாழ்ந்தது. இனி ஏனும் வாழ்க்கையை நாம் வாழ்வோம். தேவனுக்காக மட்டுமே வாழ்வோம். வாழ்க்கை என்பது நாம் சாகும் வரையல்ல, மற்றவர்கள் மனதில் வாழும் வரை. கிறிஸ்துவுக்காக இந்த ஒரு வாழ்வை அர்ப்பணிப்போமா? அப்பொழுது நம்முடமிருந்து உலகம் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளும். மற்றவர்களுக்கு வழிகாட்டுவோமா? நமது இதயங்களும் அன்பின் நீர்த்துளிகளால் நனைந்த பூ சொற்களால் மனந்திறந்து சொல்லுவோமா, இந்த வாழ்வு உமக்காக மட்டுமென்று? இந்த ஒரு வாழ்வு நமது இரட்சிப்போடு முடிந்து விடாமல் பிறரையும் இரட்சகரண்டை அழைத்து வர உதவும் அல்லவா? என் அப்பனே, இந்த ஒரு வாழ்வு உமக்காக மட்டுமே ஐயா. நான் வாழ்கிற காலமெல்லாம் உம்மோடு வாழ ஆசை. நான் சாகிற போது கூட உமக்குள் சாக ஆசை ஐயா. நான் வாழ்கிற காலமெல்லாம் உம்மோடு வாழ ஆசை. நான் சாகிற போது கூட உமக்கு

0: Si sei raggiani?
1: Ja, ragioni Ilia, Nicra.
0: நன்றி மேரி தர்மலிங்கம், ஒரு
1: தங்கலிங்கம்,
0: அருமையான
1: மேரி தங்கலிங்கம், நன்றி பிரதர்,
0: நன்றி ஒரு கவிதை எடுத்துக்கொண்டீங்க.
1: நன்றி
0: கர்த்தர்
1: பிரதர்,
0: ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிப்பதாக. ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன்,
0: ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன்.
0: அடுத்து

0: প্রায় 16টা রাজধানী, আরে মাইক অন অফ এরকে, প্রায় 16টা রাজধানী। ராஜினி ஆங்கில செய்தி முதலாவது ஆங்கில செய்தி கொடுக்க இருந்தார் அவர், மைக் ஓன் பண்ண முடியவில்லை. மீண்டும் ஒரு அழைப்போம். பிரச்சனை ராஜினி அலங்காரமணி. அவருடைய சத்தத்தை காணவில்லை. அவர் தான் முதலாவது செய்தி.
1: ராஜினி கூட மைக் ஆன் பண்ணுங்கம்மா. மிஸ்டர் ராஜினி கூட மைக் ஆஃப் இல்லை நிக்கம்மா.
0: ரஜினி ஆமீன். அவர் அவர் சத்தம் வரவில்லை, எனவே கலையத்திலிருந்து செய்தியை கொண்டு வருவோம். ஆமீன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கமா வானொலி நிலையத்திலே, நித்தியவர்த்தி நிலையத்திலே ஒரு தேவ செய்தியை கொடுக்க என்னை அழைத்தவரே அந்த கிருபைக்கான நன்றி. நீ நல்லவர் வல்லவர் போதுமானவராக இருக்கு சுவாமி, அந்த கிருபைக்கான நன்றி. ஐயா இந்த வார்த்தை உலகமெங்கும் விதைக்க நீர் கிருபை செய்யும், இந்த ஒரு தடைகள் வராதபடி நீர் பாதுகாத்து நீர் ஆசீர்வதித்து வளர்த்தவன் உண்டு. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவன் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலே இந்த செய்தியின் தலைப்பு, கர்த்தரை எங்கே சந்திக்கலாம்? அருமையான ஒரு கேள்வி. அநேகர்களிடம் கேட்பார், ஐயா கர்த்தரை எங்கே சந்திக்கலாம்? நல்ல ஒரு கேள்வி. யோபு 23:3 நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்னு அறிந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறான். கர்த்தரை சந்தித்து தன்னுடைய எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு முடிவு காண விரும்பினார் யோபு பக்தன். நாமும் அவரோடு மனம் திறந்து பேசவும், அவருடைய பொன்முகத்தை காணவும், அவருடைய பாதத்தில் நம் இதயத்தை எல்லாம் ஊற்றிவிடவும் விரும்புகிறோம் அல்லவா? இன்று எந்த பக்கத்திலும் ஜனங்கள் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வியாதிகள் அவர்கள் ஆறலை தேடி நிம்மதியை தேடி விடுதலையை தேடி ஓடுகிறார்கள். விடுதலை நாயனாய இயேசு எங்கே சந்திக்கலாம் என்று ஓடுகிறார். எங்கே ஓடுகிறார்கள்? கண்ட பக்கமெல்லாம் ஓடுகிறார்கள். நம் தேச மக்களுக்கு சிருஷ்டி கர்த்தர் யார்? தேடி வந்த இரட்சகர் யார்? ஜீவனை கொடுத்து ஆத்மாவுக்கு விரக்கிரியம் செலுத்தது யார்? அருமையாய் வளர்த்துற நல்ல மேய்ப்பன் யார் என்று தெரியவில்லை.
2: ஹலோ பிரதர், பிரதர் மகேந்திரன் கேக்குதா? கேக்குதா?
0: கேக்குது கேக்குது.
2: ஆமேன் ஆமேன். நல்ல ஒரு வார்த்தையை வைத்திருந்தான் அதுதான் சாத்தான் அதை மறுக்க பார்க்கிறான். எனிவே தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் டைம் லார்ட் தட் யூ ஹேவ் லார்ட் புட் சச் அ வேர்ட் லார்ட் தட் இட் வுட் கோ அண்ட் பி பிளஸ்ட் Being blessing to many people, oh God. So right now, Father, in the name of Jesus, we bind every forces of every hindrances. We pray in Jesus' name. And we, Lord, ask your power of the Holy Spirit and the anointing power of the Holy Spirit alone to rest and do your work, Lord, through the way in which you would, Lord,

victory win. There's wonderful power in the blood. There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. Amen, amen. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில்.

எண்ணியே துதிக்க வந்தோம், நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம்.

எங்களை நேசிக்கிற அன்பான தகப்பனே, இந்த வேளையிலே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சுவாமி கர்த்தாவே, இந்த வார்த்தையை தியானிக்கின்ற வேளையில நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த இருள் நிறைந்த இந்த லோகத்தில் கர்த்தாவே, நாங்கள் தப்பி பிழைக்கும்படியாக, நாங்கள் ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்று உம்மிடத்தில் வரும்படியாக ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை கூடாய் பேசுவீராக. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேளையிலே சிலுவைக்கு பின்னாக மறைத்து ஆண்டவரே நீர் பேசும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாய் இருப்பதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் என்னவென்றால், சகரியா 4:6-7. சகரியாவின் புத்தகம் 4:6-7. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஆமேன், ஹலேலூயா. இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கும் போது அங்கே செருபாவேலை பற்றி கூறப்படுகிறது. இந்த செருபாவேல் யார்? அவர் வந்து யூதாவின் ஒரு தலைவராயிருக்கிறார். பார்க்கிறோம் அங்கே பெரிய ஒரு தடை வருகிறது. என்னவாம், செருபாவேலுக்கு முன்பாக அங்கே ஒரு பர்வதம் எழும்பி நிற்கிறது, பெரிய பர்வதம் எழும்பி நிற்கிறது. அதை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார், நீ செருபாவேலுக்கு முன்பாக சம பூமி ஆவாய், சம பூமி ஆவாய் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே, நீ பூமியிலே காரிருளும் எங்கும் இருளின் செய்திகளையும் கேட்கிறோம். அங்கே பூமியை காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் எல்லா இடங்களிலும் இருளான அழிவுக்குரிய செய்திகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையிலே வருகிற தடைகள், உன் வாழ்க்கையிலே வருகிற பெரிய பர்வதம் போன்ற சூழ்நிலைகள், தடைக்கல்களை அவர் அகற்ற போதுமானவராயிருக்கிறார். சகல தடைகளையும், பெரும பர்வதத்தை தேவன் அகற்றும்படியாக விரும்புகிறார். இன்றைக்கு அவருடைய வல்லமை உள்ள கரத்தை நீங்கள் காண போகிறீர்கள். யூதாவின் தலைவருக்கு சொல்லுகிறார், செருபாவேலே என்று அங்கே அவர் கூறுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக 70 வருட